0: சின்ன பிள்ளை மாதிரி தான் நாங்க அதை பேசினதும் அது எனக்கு தெரியும். ஆனா அது என்ன பிள்ளைதான் என்ன மன்னிச்சுக்குங்க சரியா. ஆளி உயர்த்து மறந்து போங்க சரியா. இல்ல வரிசை அடிக்கடி தெரியாம போற நாங்க எல்லாம் போறோம்னு போற தெரிய வந்தா இவர் மன்னிப்பு கேப்பாரு இல்ல. அதுவும் எப்படி எப்படி கேப்பாரு? வாயில கைய வச்சு அப்படியே பொத்தி கொண்டு கைய கட்டி கொண்டு மன்னிச்சிரமா மன்னிச்சிரமா அப்படித்தான் கேப்பாரு தெரியுமா?
1: என்ன கொடுத்தாலும் சரி மன்னிப்பு
0: கேட்டுருவீங்க. அடிக்க வந்தாலும் அப்படியா அடிய வாங்கி கொண்டு
2: கேப்பீங்களா?
0: ஒரு படத்துல சொல்லுவாரு எத்தனை பேர் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி எடுப்பேன் தெரியுமா? எனக்கு தெரியும் அவங்களை எல்லாம் எப்படி பாத்துக்கணும்னு. எப்படி பாப்பேன்? முதல்ல நான் எனக்கு கைதான், எனக்கு முதல்ல கை வேலை செய்யும், ரெண்டாவது கால் வேலை செய்யும் சொல்லுவாரு. என்னடா அத கையால போய் அடிச்சுட்டு சேர்ந்து காலால் அடிப்பார் போல என்ன? எப்படி எங்க எப்படி அடிப்பீங்க சொல்லுங்க சொல்லு. முதல்ல அவர் வந்தாலும் கும்பிடுவேன், ஐயா என்ன விட்டுடன்னு கும்பிடுவேன். அப்புறமா கால விழுந்து கும்பிடுவேன்
1: அதே மாதிரிதான். அதே மாதிரிதான் அடிக்க வந்தா நானும் ஃபர்ஸ்ட் வந்து மன்னிப்பு கேட்டுருவேன். சாரி சாரிமா மன்னிச்சிருமே. அதே மாதிரி தான் ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு
0: சொல்லிடுவேன்.
1: அதை அடிக்க மாட்டாங்க.
0: என்ன அப்படி சொன்னா அடிக்க மாட்டாங்களா? இப்ப பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்காங்க. இன்னும் ரெண்டு மூணு அடி கூட விடும். ஏ அழகா இல்ல என்ன பார்த்து நீ பொய்யா சொல்ற அப்படி
1: உங்களோட
0: கோவிச்சு கொண்டு வந்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க சொல்லட்டா.
1: யாரா இருந்தாலும் ஆமா ரொம்ப அழகா கோவத்திலயே நீங்க அழகா இருக்கீங்கன்னு சொல்லி பாருங்க. சிரிக்கிறாங்களே இதை மட்டும் பாருங்க.
0: ஐயோ
2: இந்த நேரத்துல வந்து இத ஒரு கையில எடுக்கிறோம்.
0: நீங்க கையில எடுக்கிற சரி
2: நாளையில இருந்து யார பார்த்தாலும் நீங்க ரொம்ப அழகா இருக்கு.
0: இளவரசு நீங்க கையில எடுக்கிற சரி எதுக்குன்னு தள்ளி நின்று சொல்லுங்க. அவ கையில எடுத்தா வந்து நீங்க தாங்க மாட்டீங்க. நல்லது இளவரசு. நன்றி நன்றி இளவரசு.
1: என்ன
0: சொல்லுவீங்க? என்ன செய்வீங்க? நாராஜா எழுதி கொடுப்பீங்களா?
2: நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க எழுதி கொடுத்துருவோம்.
0: ஏதோ அந்த
2: நாராஜா
0: எப்படி அந்த ரிலே இல்ல அவர் வந்து துணிவா அப்படி போய் டக்குனு பைக்க நிப்பாட்டினாரா? இந்த புடி லெட்டர் என்று எழுதி கொடுத்துட்டார். அவர் துணிவா நின்றார் அப்படியே முன்னுக்கு. அவர் சொல்ல மாட்டோம். நீங்க அப்படி இல்ல ரிலேயில அந்த ஓடுவாங்க இல்ல தடியோட்டம் அத மாதிரி அப்படியே எழுதி கொண்டு கொடுத்தத கையில கொடுத்துட்டு ஓடணும் நீங்க.
1: மேடம் நாங்க ஜெராக்ஸ் போட்டு வச்சிருக்கோம் மேடம் நிறைய. போற வழியில எல்லாத்துக்கும் கொடுத்துட்டே போயிருவோம் வரிசையா.
0: இது அந்த படம் வந்தா அப்படியே அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இப்படி போட்டுக்கொண்டு போவாங்க கிராமங்கள்ல.
1: அது மாதிரி கூட்டிட்டு போயிருவோம். யார் யாருக்கு ஓகே ஆகுது ரிப்ளை வரும். வேற அடி வரும் பாத்து பேசிக்க வேண்டியது.
0: பேசுவீங்க நல்ல வயசானவங்க அப்படியே பல்லும் இல்லாம வந்து ராசா பாட்டிங்க அப்படிதான். நீங்க
2: நிச்சயமாமா நிச்சயமா. ஜூலி ஜூலின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பேரு ஒரு பேர்ல ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. அந்த நண்பர் வந்து ஒரு 24 வயது நண்பரா இருப்பாரு. சினிமாவில
0: தான்
2: அவர் என்ன செய்வாரு இது வரைக்கும் பாத்துருக்க மாட்டாரு அந்த பெண்மணிய. ஆனா திருமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசையில அவரு போய் யாரு என்னன்னு விசாரிச்சு போய் பார்த்தா அங்க ஒரு 80 வயசு பாட்டியா இருப்பாங்க.
0: பாத்தீங்களா
2: உண்மையிலேயே
0: இந்த பேஸ்புக் மற்றது இந்த வாட்ஸ்அப் இப்ப இந்த காலகட்டத்தில் வயசானவங்க சின்ன பிள்ளைங்கள ஆண் பெண் இருபாலாரும் நடக்கிறது ஏமாத்துறாங்க. பெண்கள் எல்லாம் வயசான பெண் ஒரு சின்ன நல்ல பணம் படைத்தவர்களோட எல்லாம் பேசி தனக்கு திருமணமாக இல்லையே என்று சொல்லி இது உண்மையிலேயே எங்களுடைய தாயகத்துல நடந்திருக்கு. அங்க போய் பார்த்தா அவ வயசானவ அவ பணங்களை எல்லாம் வாங்கி இருக்கிறான் அப்படியே.
2: நம்ம
1: அப்படிப்பட்ட நேரத்துல என்ன நம்ம யோசிக்கிறோம், பாட்டியா தான் பாட்டி வாங்க பாட்டின்னு சொல்லி உங்க வீட்டுல பேத்தி இது இருக்கா பாட்டி அப்படின்னு கேட்டோம்.
0: பாருங்க இளவரசு, இளவரசு பேத்தி இருக்கான்னு கேக்குற. இப்ப நானே என்ன, நானே எப்படி நினைச்சேன்டா இவர் என்ன சொல்ல போறாண்டா, பாட்டியா இருந்தா வாங்க பாட்டி எப்படி இருக்கீங்க, நீங்க நல்லா அழகா இருக்கீங்க, உங்களுக்கு சொத்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டிருந்தா அது நியாயம் சரியா? இது இவர் பேத்தி இருக்கான்னு கேக்குறேன், இவர் உருப்படு வேற. அப்படி பாட்டி வந்தா கேக்கணும், பாட்டி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, இவங்களோட சேர்ந்து நான் சின்ன புள்ள நானும் கிட்டு போனேன் தான் சொல்லலாம். அன்பு உறவுகள், அழைச்சிருந்தீங்க, நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும் காட்டிலையில் வந்து பேசுவதற்கு பாடுவதற்கு. இவர்களோடு பேசின நிறைய ஏன்னா இன்றைக்கு தான் முதல் நாள், அதனால பற்றி கூட வீக்கா போச்சு பாருங்க. நேர்களை சந்திக்கிறதுக்கு சரி காட்டிலைக்கு வர வேண்டும் அழைத்து கொண்டிருந்தார் ரதீஷ். நீங்கள் காட்டிலைக்கு வாங்கும் பாடுறதுக்கு அழைச்சு கொண்டு வந்து கழிச்சிட்டாங்க. ரதீஷ் அடிச்சிருக்கிறார், முத்துவேல் அவர் தான் பாடுறதுக்கு அழைச்சிருக்கிறார். சரி நீங்க இணைப்புக்கு வந்து பாடணும். அடுத்தது எங்களுடைய கல்யாணி அம்மா கூட பதில் சொல்லியிருக்கிறா பாருங்க, அபிராமி கண்மணி அன்போடன்னு சொல்லியிருக்கிறா. வணக்கம் கல்யாணி அம்மா, எப்படி இருக்கிறீங்க? வருஷம் பிறந்ததோட நீங்க எப்படி இருக்கிறீங்க, நலமா இருக்கிறீங்களா? இங்கே ரதீஷ் நீங்க மீண்டும் இணைப்புக்கு வாங்கும். கண்ணன் எல்லாரும் எட்டு பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ரெண்டு பேர் பாடினீங்கன்னா பத்து பேர் பாடிடுவீங்க. இல்ல ரெண்டு பேர் பாடாவிட்டா ஒட்டு மொத்தமா நான் ஒரு பத்து பேருக்கு சம்மனா பத்து பாட்டு பாடிடுவேன், அதுக்கப்புறம் நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது சரியா? யார் பாடினாலும் அது சரியா வராது. என்ன நான் தான் பாடி முடிச்சுட்டேனே. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர்எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைஞ்சிருக்கிறீங்க. கதம்பனி நிகழ்ச்சியில் பாடுபோர் பாடலாம் நிகழ்ச்சி. வணக்கம் எங்கே ரதீஷ், நீங்க நீண்ட நேரம் அழைப்புல இருந்தீங்க, ரெண்டு பேர் இணைப்புல இருந்ததால உங்களை எடுக்கல. நிலமா இருக்கிறீங்களா ரதீஷ்? கேக்குதா நான் பேசுறது?
3: நலமா இருக்கு எல்லாமே பேசுறது. நீங்க நல்ல அழகா இருக்கு, உங்களை பார்த்து
0: சொத்து மதிப்பு மட்டும் கேட்டுறாங்க.
3: இல்ல அவர் சொன்ன மாதிரி சிரிச்சிட்டு இல்ல, நீங்க
0: இல்ல சிரிக்கிறது சரி இருக்கட்டும், அடடா எப்படி வந்து இல்ல எனக்கு வேற பயம், அதான் சிரிச்சேன. நீங்க அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அம்மா சொத்து மதிப்பேன்னு கேட்டுட்டீங்கன்னா
3: நான் அப்படி கேட்க மாட்டேன், ஏதாவது இருந்து எழுதி வைக்கீங்க
0: சொல்லாம எழுதி கொடுப்பீங்க, சொத்து மதிப்பை எழுதி வைங்க எனக்கு அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. அது சரி பாருங்க, இவங்க எல்லாம் கடிதம் ஆரம்பத்துல கொடுத்தாலும் அந்த வீட்டுக்கெல்லாம் போய் வராங்களா, நீங்க போய் வரீங்களா?
3: எப்படி
0: அதாவது நீங்க 16 வயதுல கொடுத்த கடிதம் கொடுத்தவங்கள்ட்ட இப்பவும் போய் வராறா கண்ணன்? நீங்க என்ன மாதிரி?
3: நான் வந்து
0: எதுக்கும் பக்கத்துல பாத்துட்டு பேசுறேன் எதுக்கு?
3: இல்ல நான் அதான் யோசிச்சு
0: என்ன பூ கொடுத்தது எப்படி அந்த கடிதத்துல தெரியாம அந்த பேப்பருக்கு இடையில எழுதி கொடுத்தது?
3: நீங்க மறந்துட்டீங்களா இல்லையா
0: என்ன சார்ந்தவங்க எல்லாருக்கும் அந்த கதை தெரியும்.
3: மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துவதனால ரொம்ப சந்தோஷம்.
0: அப்ப இனி போகலான்னு இருக்கிறீங்க அப்படிதானே? எழுதி வைக்கிறேன். என்ன பாட்டு பாட போறீங்க ரமேஷ் நீங்க?
3: அப்படி ஒரு
0: இன்னைக்கு பாடணும் இல்ல, ஏதோ ஒரு ரெண்டு படி என்ன நீங்க பாடணும், பாடுங்க பாக்கலாம். எனக்கு ஒரு கதை ஞாபகம் வந்துச்சு உங்களை பாட வைக்கிறதுக்கு. காக்கா காக்கா, காக்கா காக்கா நீ அழகான பறவை, ஒரு பாட்டு பாடு பாக்கலாம் கிடைச்சா நரி வாயில இருந்த வடைய எடுக்கிறது. அப்படிதான் இப்ப நான் கேக்குறேன். பாதி நீங்க ரொம்ப அழகான குட்டி பையன், ஒரு பாட்டு பாடுங்க பாக்கலாம்.
3: பாட்டு பாடுதான்
0: நிச்சயமா பாடவே வேணும், பாடுங்க.
3: இளங்காத்து வீசுதே இசை போல பேசுதே, வளையாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே, கரும் பார மனசில மயில் தோகை விரிக்குதே, மகிழ்ச்சாரல் தெளிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே, வானவில் கூடையும் குடிக்குதே, புல்வெளி பாதை விரிக்குதே. ஓகே,
0: நாலு வரி தானு படிக்குதே, நாலு வரி
3: வானவில் கூடையும் குடிக்குதே,
0: நாலு வரி
3: கேட்டு மன கதவு திறக்குதே, புதிய தாளம் போட்டு உடல் காற்று மிதுக்குதே, நீளம் காத்து வீசுதே இசை போல பேசுதே, வயலாத மூகிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேட்குதே. ஓகே
0: சூப்பர். நான் அந்த நாலு வரி என்ன சொன்னா மற்ற மூன்று வரி வந்துடுச்சு உங்களுக்கு இல்ல?
3: அடுத்த ஒரு பாட்டோட ரெண்டு பாடலாம்.
0: அங்க பாடுங்க.
3: ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு காத்தாடி போராடுது, பொழுதாகி போச்சு விளக்கேத்தியாச்சு, பொன்மான ரசாத்தியுன்ன காணாத நெஞ்சு காத்தாடி போனாடு, கண்ணுக்கு ஒரு வண்ண கிடுகாது கொருகான குயில், நெஞ்சுக்கு ஒரு வஞ்சி கொடி நீதானம்மா, கண்ணுக்கொரு வண்ண கிடுக்காது கொருகான குயில், நெஞ்சுக்கொரு வஞ்சி கொடி நீதானம்மா, தத்தி தவளும் தங்கச்சிமிழே.
0: அடுத்தவளும் தங்கச்சிமிழே,
3: பெருவும் சங்கத்தமிழே, மொத்தம் தர நித்தம் தர முத்தம் தர நித்தம் பெறும் நட்சத்திரம்,
0: முழுமையாக நல்ல குரல் வளம், நல்லா பாடுறீங்க. கொஞ்சம் முயற்சி எடுத்து முழுமையாக ஒரு பாடலை அப்படியே பாட. இப்ப வந்துட்டீங்க நீங்க, இப்ப முக்காவாசிக்கு வந்துட்டீங்க, இருந்தாலும் நல்லா பாடுறீங்க, நல்ல பாடல் இரண்டு அருமையா இருந்தது. கொஞ்ச நேரம் நாங்க அப்படியே கொஞ்ச நேரம் சிரிச்சா கொஞ்ச நேரம் அப்படி மயக்குது மயக்கத்துக்கு போயிட்டோம் என்று சொல்லலாம். இது எப்படி இருக்கு? மயங்க போறதுல ரெண்டு விதம் இருக்கு. ஒரு பாட்டு நல்ல பாட்டை கேட்டு மயங்குறவங்க இருக்கிறாங்க, பாடுற பாட்டு வாயாசம் குடிச்சா மயங்க, மற்றது ஒரு அந்த
3: பாரியாணி
0: நீங்க சாப்பிடறதுல இருங்க, பிரியாணி சாப்பிட்டாலும் மயக்கம் வருமா? இன்னைக்குதான்
3: நாங்க நீங்க சாப்பிட்டு பாருங்க, வயர் நிறைய பிரியாணி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் உட்கார்ந்து
0: பாயாசம். சரி, பிரியாணி சாப்பிடும் போது பாயாசம் சாப்பிடலாமா இல்ல தானே?
3: எனக்கு தெரியாது,
0: ரெண்டும் சாப்பிட முடியாது. அது வந்து வெஜிடேரியனுக்கு தான் பாயாசம் சாப்பிடணும், பிரியாணிக்கு ஃப்ரூட் சலாட் தான் சாப்பிடணும் கடைசியில. அதாவது எல்லாரும் கேட்டுக்கோங்க, எப்ப எப்ப எது எது எதெல்லாம் சாப்பிட்டா மயக்கம் வரும் இந்த டாக்டர் தான் சொல்லி இருக்காரு. சரியா?
3: அப்புறம் நல்ல மாத்திரை சாப்பிட்டாலும் மயக்கம்
0: வரும். அது சரி, ஒரடியா போவோம் அப்படியே ஆள் இல்ல தூக்க மாத்திரை. நல்லது ரதீஷ், விடைபெற்றுக் கொள்ளலாம். ஷாகுல் வந்த மாதிரி இருக்கு, அவரையும் சந்திச்சிடலாம். என்னண்டு ஏதோ காதல் கடிதம் ஓடி வராருங்க, அவரை பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. இங்கே ஷாகுல், நீங்கள் காதல் கடிதம் ஓடி ஓடி வந்தீங்க, இங்கே இணைப்புக்கு வாங்க பார்க்கலாம். அது நீங்க தான் அந்த அழகா சொல்லும். எங்க பார்க்கலாம் உங்களுடைய காதல் கதையும் நாங்கள் கேட்டுடுவோம். இப்போவும் போய் கொண்டிருக்கிறீங்களா, அதை என்ன மாதிரின்றது நீங்கள் வந்தால் தான் நாங்கள் அறியலாம். அருமையாக இப்பொழுது 9 பேர் பாடியிருக்கிறீங்க, இன்னும் ஒருதர் பாடினா சக்சஸ் பாருங்க. காதல் மன்னன் வாரர், வணக்கம், வாங்க.
4: வணக்கம், வாங்க. பிரியாணி சாப்பிட்டுட்டு பாயசம் சாப்பிடலாம்.
0: யார் சொன்னது? உங்க பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. எல்லாரும் மாறி அப்படி சாப்பிட்டு அவங்களுக்கு வயிற்றுக்குள்ளே எதுவும் செய்திடும். சொல்லுங்க, பிரியாணிக்கு எது பொருந்தும்? பிரியாணி சாப்பிட்ட அப்புறம் என்ன கொடுப்பாங்க?
4: பிரியாணி சாப்பிட்டுட்டு பிரியாணில கடைசியில அந்த ஸ்வீட் வச்சிருப்பாங்க, பாயசம். அந்த இது அந்த கோதுமையில செஞ்சது பாயசம் வச்சிருப்பாங்க.
0: அது என்ன கோதுமையில செய்யற பாயாசம்? எனக்கு தெரியாது, இன்னைக்கு தான்
4: எனக்கு தெரியும். சம்பா கோதுமை இருக்குல்ல,
0: கோதுமையில எப்படி பாயசம் செய்யறாங்க சொல்லுங்க.
4: சம்பா கோதுமையில பாயசம் செஞ்சு வச்சிருப்பாங்க, சரியா? அதுல வந்து இந்த நம்ம பால் டப்பா இருக்கு பாத்தீங்களா, அந்த டின்னு ஊத்திருப்பாங்க. டின்பால் ஊத்திருப்பாங்க.
0: ஒரு நிமிஷம், கோதுமையில அது எப்படி மாவா இருக்குமா? அது மாவு போல இருக்குமா?
4: அது சம்பா மாவு போல இருக்காரு, ஒரு அரை அப்படியே இந்த குருணை இருக்கும்ல, அது
0: குருணை இருக்கும். கோதுமை குருணை இல்ல, அது நீங்க சொல்றது ரவையை சொல்றீங்க. ரவை அப்படி சொல்லுங்க நீங்க. இன்னும் நான் கோதுமை மாவுல மாவு இருக்கல்ல, கோதுமை மாவு மைதாமா?
4: நீங்க கோதுமை மாவுல வந்து சப்பாத்தி தான் செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம்.
0: உண்மையா? நான் அப்படிதான் நினைச்சேன், கோதுமை மாவுல யாருங்க பாயாசம் காய்ச்சினது? அது எப்படி அதையும் நாங்க பழகிடுவோம் அப்படின்னு
4: யோசிச்சேன். சரியா வாங்கிக்கிறது கிடையாது, காதுல காதும் போயிடுச்சு.
0: இல்ல காது கேக்குதுங்க, நீங்க கோதுமை கோதுமை நான் கோதுமை மாவுல எப்படி இவர் பாயாசம் காய்ச்சினேன் அதையும் நாங்க அறிஞ்சிடுவோம். அது குறுநல் இல்ல, கோதுமை குறுநல் அதுல காய்ச்சி இருக்கிறாங்க. சூப்பர். சரி, எங்க காட்டு பாயாசம்? குறுநாகல் இல்ல, அது வந்து எங்கட ஊர்ல இருக்கு. நீங்க எங்க குறுநல எங்க எப்படி எப்படி நீங்க பாயாசம் காய்ச்சிற விதத்தை முதல்ல சொல்லுங்க பாக்கலாம். எங்க கட்டிக்காரன்
4: பாயசம் நம்ம காய்ச்சினது கிடையாது, நான் சாப்பிட்டதுதான் அந்த பாயசம்.
0: அப்ப காய்ச்சிற விதம் தெரியாது உங்களுக்கு பாயாசம்?
4: பேரிச்சம்பழம் இது செஞ்சிருப்பாங்க, ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, அந்த அதுல தூக்கி அதுல வச்சிருப்பாங்க. இல்லாட்டி தக்காளியில அந்த ஸ்வீட் செஞ்சிருப்பாங்க, வச்சுட்டு கடைசியா சாப்பிடும் போது நல்லா இருக்கும்.
0: தக்காளியில எப்படி ஸ்வீட் செய்யறது அது சொல்லுங்க எனக்கு.
4: தக்காளி நல்லா இது நெய்யை ஊத்திட்டு தக்காளி நல்லா போட்டு
0: அடுப்புல
4: முந்திரி பருப்பு திராட்சை, முந்திரி பருப்பு திராட்சை, முந்திரி பருப்பு திராட்சை சீனி எல்லாத்தையும் போட்டு தலையில கொட்டி நல்லா பாகு பாக்கி பேரிச்சம்பழம் போடலாம். தலையில தக்காளி தலையில கொட்டி
0: அந்த முந்திரிய அதாவது தக்காளி தோல் எடுத்துறல, அத
4: ஆமா தோல் எடுத்துடணும். அது நம்ம கொஞ்சம் அப்படியே வெளிச்ச மாதிரி வெளிச்சம்னா அப்படியே தோல் வந்துடும்.
0: அதாவது அதை அவிச்சு போட்டு எடுக்கணுமா தக்காளிய?
4: பேரிச்சம்பழம் இந்த விதைய எடுத்துட்டு பேரிச்சம்பழம் போட்டு இது பண்ணா நல்லா இருக்கும்.
0: அந்த தக்காளிக்குள்ள அப்படியா?
4: பிரியாணி அந்த பிரியாணிக்கு அந்த இது இருக்கும், அதுலோட இந்த வெங்காய சட்னி இருக்கும், அப்புறம் தாளிச்சா இருக்கும், அப்போ சிக்கன் இப்ப எல்லாம் வந்து சிக்கனும் 65 போட்டு அது வறுத்து வச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கும்.
0: நீங்க அந்த வெங்காய சட்னி என்ன சொல்றீங்கல்ல, அது எப்படி வைக்கிறது அதை சொல்லுங்க. என்ன
4: இது வெங்காயம் அந்த கேரட் வந்து அப்படியே மெல்லிசா திருவிக்கிறாங்க, பச்சை மிளகா இருக்கும், அதுல வேற ஒண்ணுமே இருக்காது. இது போட்டு நம்ம இங்க என்ன செய்யறாங்கன்னா கேர் போட்டுக்கிறாங்க. கேர்னா அந்த வெள்ளரிக்காய்
0: அது போட்டுக்காங்க, சின்ன நாவட்டி. அது அது சரி. ஆனா அதுக்கு என்ன சும்மா எலுமிச்சம்பழம் விட்டு உப்பும் போட்டு எடுக்கிறாங்க?
4: எலுமிச்சம்பழம் போட்டு செய்யும் போது நம்ம வந்து இது தயிர் ஊத்த கூடாது.
0: தயிர் ஊத்த கூடாது. அப்புறம் எலுமிச்சம்பழம் போடாட்டி தயிர் தான் நல்லா இருக்கும். தயிர் போட்டு அது தெரிஞ்ச உண்டு. இவ்வளவு தூரம் சமையல் கட்டி வச்சிருக்கீங்களே, எங்கேயாவது கேட்டரிங் செய்யலாம் இல்ல? அப்படி நீங்க ஒன்று தொடங்கினா சொல்லுங்க, நானும் வரேன். சம்பளாவது போட்டு
4: கொடுப்பேன். ஒரு ஆள் வேணும் இல்ல, அந்த டேஸ்ட் பாக்குறதுக்கு ஒரு ஆள் வேணும்.
0: சரி, உதவிக்கு யாரை யாரும் சேர்த்துக்கலாம். சரி, டேஸ்ட் பாக்க நான் இருக்கேன். நீங்க எல்லாத்தையும் கொண்டு உப்பு காணுமாண்டு அப்படியே இருந்த இருந்த ஏன்னா ஒரு இடத்துல இருப்ப, நீங்க எல்லாம் தரணும், நான் சாப்பிட்டு சாப்பிட்டு
4: சொல்லணும். சேர்த்துக்கலாம் அப்படின்னு பாரு. அவரு
0: மாமா வந்து பார்சல் வாங்கதான் வருவாங்களே, அவரு ஹெல்ப்புக்கு வரமாட்டேன். இப்ப எங்கள்ட்ட வாரவங்களை யாரு யார சேர்த்துக்கலாம்னு நீங்க சொல்றீங்க? உதவி
4: இல்ல, நம்ம அவங்க இல்ல உதவிக்கு இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒரு கடை வைக்க போறோம்னா அவர் வந்து எப்படி பார்சல் வாங்க வருவாரு? கடையில அவரு தான் செய்யணும்.
0: உங்களுக்கு மாமா அப்படி அப்படியே மாமா மாதிரி அப்படியே வந்து ஒரு பாசல் என்று கேக்குறது உங்களுக்கு பிடிக்கல, பாவம் இல்ல அவரு. அவர் ஒரு பெரியவர், அவர் வந்து சரி
4: இல்ல பெரியவர் இல்ல, அவர் சித்திக்கு வர பெரியவர் ஆயிட்டீங்க.
0: நீங்க நீங்க சரி இல்லைங்க. நீங்க நாங்க எல்லாம் இவ்வளவு மதிப்ப மாமா வந்து நீங்க அவரை கொண்டு வந்து சமையல்ல விட பாக்குறீங்க. மாமா மாமா கவனமா இருந்துருங்க, அவங்க வீட்டு பக்கம் மட்டும் போயிடறாங்க. வீட்டு பக்கம் இல்ல என்ன விக்குது பாத்தீங்களா? மாமா பத்தி நீங்க எது
4: தெரியல?
0: உங்களோட வீட்டு பக்கம் வர வேணாம்னு சொல்ல இல்ல, யாரையும் போறதுக்கு அவனா? இவர் இப்படித்தான் வாங்க கிச்சன்ல போய் ஒரு டீ குடிக்கலாம், அங்க உங்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் உரிக்க விட்டுருவாருங்க, எல்லாம் சமைக்கிறதுக்கு கவனம்.
4: அவர் சொல்லுவார் அடிக்கடி, அது மாதிரி நான் ஒரு வீட்டுக்கு போனேன், வீட்டுக்கு ஒரு மத்தியானம் ஒரு 12 மணி ஒரு மணிக்கு போனேன். அந்த ஒரு வீட்டுக்கு போனேன், அவங்க பேசிட்டே அவங்க அண்ணன் தம்பி என்கிட்ட பேசிட்டே இருந்தாங்க. பேசிட்டே இருக்கும் போது அண்ணன் என்ன செஞ்சாரு, அப்படியே பேசிட்டு இருந்த தம்பியோட நான் உள்ளாரத்துக்கு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. போயிட்டு போயிட்டு பாத்துட்டு பாத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, அண்ணன் வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தம்பி
0: எங்கயோ
4: போயிருக்காரு, அந்த மாதிரி கதை நடந்தது. புரியுதா இல்லையா உங்களுக்கு?
0: இல்ல எப்படி இல்ல, அவரு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கூட்டிட்டு போனாரு.
4: இல்ல இவரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்கு போயிருக்காரு, மதியானமா போயிட்டாரு.
0: போயிட்டாரு. சரி, அவரு போனார், நீங்க இல்ல. போன அண்ணனும் தம்பியும் மாறி மாறி உள்ளுக்க போனாங்க, ஒருத்தருக்கா பேச ஒருத்தர். அப்படியா? ஷாகுல்
5: இல்ல இப்ப நீங்க ஒரு வீட்டுக்கு இல்ல நீங்க ஒரு வீட்டுக்கு
0: ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்க சம்சுதீன் போயிருக்க அவர் போய் இருந்த போது அண்ணன் தம்பி இருக்கிற வீடு

0: கெட்டி இறங்கன்னு பாருங்க. அதே அப்பா, இது நீங்க தமாசுக்கு சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா இஸ்லாமிய மக்கள் உபசரிப்புல ஒரு நாள் அப்படி செய்ய, தாங்கள் சாப்பிடுற அந்த டைம் வந்து யாராவது வந்தா வாங்க எங்க கூட சாப்பிடலாம் கூட்டிட்டு போவாங்க அவங்க. நீங்க இது ஒரு தமாசுக்கு சொல்றீங்க நீங்க.
1: இல்ல அப்புறம் அவரு
0: ஒருவேளை சாப்பாடு ஏதோ கொஞ்சமா இருந்திருக்கலாம், அதனால அவங்க கூப்பிடாம தாங்களே அதுல சாப்பிட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: இப்படி சொல்லுவாரு அவரு,
0: அப்படி சொல்லுவாரா? இவர் சும்மா சொல்லுவாரு, இவருக்கு அந்த கற்பனை இப்படி நடந்துருமோ பாருங்க. கற்பனை பண்ணி சொல்றேன். சரி, இப்ப ஷாவுல் நீங்க முதல்ல
1: அது ஒரு உங்களோட
0: உங்களோட நெட்ஒர்க் அவ்வளவு நல்லா இல்ல, என்ன பாட்டு பாடலாம் நீங்க?
1: ஏன்
0: இவ்வளவு மெதுவா
1: பேசுறீங்க? நான் திருச்செந்தூரில் போயிட்டு வந்து
0: என்ன சாகுது சரவண பைகையில் நீராடி
1: பாடுங்க, உங்களோட சேர்ந்து நானும்
0: பாடுறேன். எனக்கு பாட்டு முழுக்க தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு ஒன்று பாடுங்க நீங்க.
1: ஒரு பாட்டு தெரிஞ்ச பாட்டு பாடித்த
0: அது அவ்வளவுதானே, அப்படி எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. அடுத்த வாரம் நீங்க முழுமையான பாடல் எடுத்து வரணும். சரி, அடுத்த கல்வியும் கேட்டலாம். அந்த எத்தனை வயதுல நீங்க காதலிச்சீங்க, எத்தனை வயதுல கடிதம் கொடுத்தீங்க, அந்த முதல் கடிதம் கொடுத்த அந்த பொண்ணு கூட இப்பவும் நீங்க பேசுறீங்களா? இதுதான் இந்த கேள்வி இன்றைக்கு. இந்த சத்தத்தை உங்களோட நெட்ஒர்க் இப்ப பலதா இருக்குமே, கேட்காதே இல்லையா? நெட்ஒர்க் சரியில்லை, நெட்ஒர்க் துப்புரவுக்கு கேட்காது இல்ல உங்களுக்கு உண்மையிலேயே இல்லையா? இந்த கேள்வி
1: கேட்டோன்ன அதுக்கு ஆமா கேக்கல, ஏதோ நீங்க வந்து ஏதோ சொல்றீங்கன்னு மட்டும் கேக்குது, ஏதோ அப்படி இதா இருக்கு, அது என்னன்னு தெரியல, என்ன தெரியல,
0: என்னமோ என்ன மாயமோ உங்களுக்கு ஒண்ணுமா புரியல, ஆனா கேட்காம போயிருச்சு
1: அப்படித்தானே?
0: புரியல. உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சு அந்த வைரஸ்?
1: இல்ல
0: அந்த வைரஸ் இங்கெல்லாம் அங்கெல்லாம் வரல, அங்க சைனீஸ் மக்கள் இல்ல இல்லையா அங்க எல்லாம்?
1: இல்ல சைனா சைனாக்காரங்க நிறைய இருக்காங்க, இருந்தாலும் இன்னைக்கு ஸ்ரீலங்கால இருக்க பாத்தீங்களா ரெண்டு பேரு வந்திருக்காங்க அவங்க ஹாஸ்பிட்டல்.
0: இங்க கனடாக்கும் வந்துருச்சு நேற்று பின்னேறம் நியூஸ், கனடாக்கும் வந்துருச்சு அமெரிக்கா கனடா.
1: அது எப்படி வரும்? நீங்க இருக்கும்போது அங்கெல்லாம் வராது?
0: அது நான் இருக்கும்போதுதான் என்ன தேடி வருது. இன்னொரு ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாட்டு வந்துருச்சு. ஒரு மாதத்துக்கு லீவ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு சாப்பிட்டு
1: வந்துருச்சு. அடுத்த வர
0: என்ன அடுத்த வாரம்
1: ஞாயிற்றுக்கிழமை
0: தெரியும் இல்ல? ஆஹா, சரி, அவர் விடுபட்டு கொண்டார். சரி, நான் நினைக்கிறேன் உங்களோட நெட்ஒர்க் தான் ஏதோ பிளே ஆயிருக்கிறது ஷாகுல். பாடலை முழுசா நீங்க ஒரு பாடல் வந்து பாடி இருக்கலாம். நீங்க எல்லா பாடலும் நீங்க

0: பாடுவீங்க. நீங்க இனி அழைப்புக்கு வர்றவங்க தயவு செய்து ஒரு சின்ன விடயத்தை மனசுல கொண்டு அழைப்புக்கு வாங்க. என்னன்னா, நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி 647-874-1-5 இந்த இணைப்புக்கு நீங்கள் வர வேண்டாம். ஏனென்றா இந்த இணைப்பில் இணைஞ்சு கொள்ள முடியாமல் முடியாமல் இருக்கிறது. அதனால நீங்க அழைப்புக்கு வர்றவங்க இனி வர வேண்டிய தொலைபேசி இலக்கம் 647-874-1-5. அதனாலதான் இது கட்டாயி போயிருக்கிறது. ஷாகுல், நீங்க அடுத்த இணைப்புக்கு வாங்கும் அதுல நீங்க இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். மீண்டும் இந்த தொலைபேசி இலக்கம் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். 647-874-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காட்டிலைக்கு வர வேண்டும். ஏனென்றால் இப்பொழுது அந்த தொலைபேசி இலக்கத்தில் வருவதற்கு அதனுடைய அது வலு இழந்து போய்விட்டது என்று சொல்லலாம். அந்த தொலைபேசி வலு இழந்து போய்விட்டது. நாங்கள் இப்ப சார்ஜில் போட்டிருக்கோம். இப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. அதனால நீங்க தொலைபேசி இலக்கம் 647-874-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அப்ப தெளிவாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு அந்த எண்ணையும் நீங்கள் எல்லோரும் பதிவு செய்து வச்சிருக்க வேண்டும். அப்பதான் உங்களுக்கு இந்த இணைப்புக்கு வர முடியாவிட்டால் அந்த இணைப்புக்கு நீங்கள் வரலாம் என்று நினைக்கிறேன். தயவு செய்து யாரும் வர வேண்டிய இப்பொழுது நீங்க வர வேண்டிய இலக்கம் 647-874-1-5. அப்பதான் உங்களுக்கு அந்த எண்ணையும் நீங்க பதிவு செய்து வைப்பீர்கள். மீண்டும் சொல்லுகிறேன், 647-874-1-5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க காற்றலைக்கு வர வேணும். தயவு பண்ணி ஷாகுல் அந்த இணைப்புக்கு வாங்கோ. முத்துவேல், நீங்க அந்த இணைப்பை நீங்கள் எடுத்து வாங்கோ. அந்த இணைப்புல நீங்க இணைஞ்சு கொள்ளுங்க எல்லாரும் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ஷாகுல் ஹமீதை இணைத்துக் கொள்ளலாம். சரி, அவர் அந்த இணைப்புக்கு அவர் வர்றதுக்கு தயார் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஒரு பாடலை கேட்கலாம். இன்று பாடல் வந்து சரியாக 10 பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. சரவண பொய்கை என்று சொல்லியிருக்கிறார் ஷாகுல். அது நல்ல ஒரு பாடல். சரவண பொய்கையில் நல்ல ஒரு பாடல். சரி, இப்பொழுது காற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம் ஷாகுல். ஷாகுல், அது நீங்க பேசினதுல அந்த தொலைபேசி வலி இழந்துட்டது. அதனாலதான்
1: புயல் கரையை கடந்து
0: போயிருச்சு. அல்ல, உண்மையாகவே உங்களோட நாட்டுக்கு வந்துருச்சா அந்த வைரஸ்? இல்ல இல்ல, அந்த நாட்டு பக்கம் எல்லாம் வராது. இல்ல
1: இல்ல இல்ல, இங்க வரல. இல்ல இங்க இலங்கையில மட்டும் ரெண்டு பேர்
0: வேற நாடுகள், பல நாடுகளுக்கு வந்து இப்ப அமெரிக்கா வந்து நேற்று ஈவினிங் வந்து நேற்று மாலை வந்து ஒரு செய்தி கனடாவுக்கும் வந்துருச்சு. அது இப்ப எல்லாரும் ரொம்ப பயமா இருக்கு.
1: யாரோ ஊர்ல இருந்து, ஏதோ ஊர்ல இல்ல இல்ல, யாரோ ஊர்ல இருந்து இங்க வந்த மாதிரிதான் இப்ப அப்படி நடந்துட்டு இருக்கு. அங்க வந்து இங்க
0: வந்து எல்லாரும் பயந்து கொண்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல,
1: சுற்றுலா பயணிகள் போல
0: இல்ல, சரியா பயந்து கொண்டிருக்கிறாங்க அந்த வைரஸ்.
1: இல்ல இல்ல, அது வந்தா என்னதான் ஆகுதா?
0: அது வந்த எப்படி என்ன, அது முதல்ல காய்ச்சல், அதுல சிம்டம் வந்து எப்படி என்ன, காய்ச்சல் காயும் கொஞ்சம் கோல்டா இருக்கும், சளித்தன்மை ஏற்படும், உடம்புல இயலாத மாதிரி. ஆனா அது லங்ஸோடு சம்பந்தப்பட்டு உங்களுடைய சுவாசப்பை அதுல போய் மூச்செடுக்க முடியாமல் இறந்து விடுகிறார்கள். அதுக்கு வைத்தியம் இன்னும் கண்டுபிடிக்கல அவங்க. அப்ப அதனால எல்லாரும் கவனம். அதனால அந்த அது ஆரம்பிச்ச அந்த சைனாவில அந்த கிராமத்துல அந்த கடைகளை எல்லாம் போட்டு எல்லா உறவுகளையும் வெளியில வர வேணாம், உங்களோட வீட்டுக்குள்ளே இருங்கன்னு சொல்லி தடை போட்டிருக்காங்க. கதவு பூட்டிக்கொண்டு இருக்க சொல்லி வெளியில யாருமே வரக்கூடாது. மற்றது பிளைட்ல எல்லாம் செக் பண்றாங்க ஒவ்வொரு ஆக்களையும். இறங்கும் போதும் ஏறும் போதும் உள்ளுக்கு ஏற்றும் போதும் எல்லாம் செக் பண்ணி தான் ஏத்துறேன் எல்லாரையும். அப்ப கவனமா இப்ப பார்த்தா நேற்று கனடாக்கு வந்தோன்னு பயமாயிருச்சு. இப்ப என்னடா நாங்கெல்லாம் இங்க சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிடுறோம் இல்ல போய் சில நேரம் இங்க சைனா டவுன் இருக்குது, சைனா டவுன்ல போய் எல்லா பொருட்களும் வாங்குவோம், எல்லாம் கிடைக்கும். அதாவது எங்கட நாட்டுல கிடைக்காத அங்க இருந்து வராத
2: ஹோட்டல்ல போய் சாப்பிடுவீங்களா?
0: சாப்பிடுவோம் சாப்பிடுவோம். அங்க நல்ல வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ்
1: அதெல்லாம்
0: தெரியும் பொரிச்சு வச்சிருப்பாங்க.
1: அதுல பொரிச்சு வச்ச அந்த தவளையில வந்து உங்களுக்கு பெரிய தவளை தானே பிடிக்கும்.
0: என்ன பிடிக்கும் தவளைன்ற கலக்க மாட்டாங்க செப்பரேட்டா தான் வச்சிருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த பிடிக்கிறாங்க தெரியும்.
2: இல்ல நானே ஊர்ல பாத்திருக்கேன், அந்த நரிக்குறவர்கள் இருக்காங்கல்ல அவங்க சாப்பிடுவாங்க பச்சை
0: தவளை.
2: இருக்கும்ல பச்சை தவளை
0: எப்படி அது பச்சையா சாப்பிடுறது?
2: குளத்துல உள்ள பச்சை தவளை
0: பச்சை கலர்ல இருக்கிற தவளைய சமைச்சு சாப்பிடுவாங்க.
2: அது அணில்
0: சும்மா பூனை எல்லாம் சாப்பிடுவாங்க. பூனை பிலிப்பைன்ஸ் வந்து நாய் சாப்பிடுவாங்க அவங்க. இது ஒண்ணுமே செய்ய முடியாது. சாப்பிடுறவங்க வாழ்றதுக்கு எதையெல்லாம் சாப்பிடுறாங்களோ அதையெல்லாம் சாப்பிட வேண்டியதுதான் இல்லையா?
2: நம்மளுக்கு புதுசா இருக்கும், அவங்களுக்கு.
0: நீங்க பாருங்க சைனாவில ஒரு மார்க்கெட்ல தேள், அதாவது அந்த தேள் வகை, நீங்க எல்லாம் பார்த்து பயப்படுற தேள் வகை நல்லா பொரிச்சு எல்லாம் வச்சிருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடுறாங்க. பாம்பு தேள் அந்த எல்லா
2: விஷயங்களும் இல்ல அவங்க வந்து எதையுமே ஒதுக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க.
0: எல்லாத்தையும் சாப்பிட்டுறாங்க அதான்டா உண்மை. அதே அது எப்படி அப்படி பழகிட்டாங்கன்னு தெரியல. அதனால சில நேரம் நோய்கள், அதாவது தடை செய்யப்பட்ட எல்லா இறைச்சி வகையும் எல்லா ஊர்வன எல்லாம் அந்த மார்க்கெட்ல விற்கப்பட்டிருக்கிறது. இப்ப அந்த நோய் வர ஆரம்பிச்ச இடத்துல அதெல்லாம் மூடி இருக்கிறாங்க. என்ன அந்த கவர்மெண்டே தடை செய்யப்பட்டதான் அந்த மிருகங்களோட இறைச்சி அது இதெல்லாம் அதெல்லாம் அவங்க களவா வித்துருக்குறாங்க. அங்க இப்படி எல்லாம் இருக்கிறத இப்ப சாப்பிடவும் பயமா இருக்குது எங்களுக்கு. கடைகள்ல வாங்கி சாப்பிட எல்லாம். அப்ப நேற்று நாங்க ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அந்த போகும்போது டிம் ஹோட்டல் அந்த காஃபி கடையில ஒரு தேநீர் வாங்குவோம்னு சரி வாங்கி தந்துட்டு நாங்க கொஞ்சம் தூரம் குடிச்சு கொண்டு வந்த அப்புறம் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? அதுல வேலை செய்யறது ஒரு சைனீஸ் பையன் பேர செய்யறான், அவன் தான் அந்த டீய தந்தான். இது எப்படி இருக்கு? அது ஏன்னா அப்படி சொன்னாரண்டா, நான் குடிக்காம விட்டுட்டோம் என்னட்டு தான் அப்படி சொன்னார். வாங்கி கையில தந்து ஒரு கொஞ்ச தூரம் நான் வாயில வைக்கல சொன்னேன், சைனீஸ் பையன் தான் இது தந்தது அம்மா, அவர் தான் அங்கதான் வாங்கி அவர் தான் வாங்கிட்டு வந்தேன், அதுல முன்னுக்கு அவர் தான் நிக்கிறாரு. ஆனா நான் பயப்படுறேன், என்ன நோய் என்றது எங்களுடைய காலம் என்னவோ அது எங்களுக்கு வர வேண்டியிருந்தா வரும்.
1: இல்ல அப்படி இல்ல அவரு இல்ல அந்த நோய் வந்து அந்த நாட்டுல பரவி இருக்கு, அவர் வந்து உங்க நாட்டுல இங்க அங்க இருக்காரு. அவருக்கு வந்து என்ன இதுக்கு தபால் மூலியமா அப்படி வந்துருச்சா, டெலிபோன் மூலியமா வாட்ஸ்அப் மூலியமா அவருக்கு வந்துருச்சு அந்த நோய்? அப்படி கிடையாது. அந்த நாட்டுல
0: இல்ல சொல்ல முடியாது.
1: இங்க இருந்து வந்த
0: இப்ப வந்து இது இந்த நோய் வெளியில தெரிய முதல் எத்தனையோ பேர் பிளைட்ல இங்க அலங்கலையில வந்திருப்பாங்க இல்ல இந்த நாடுகளுக்கு போயிட்டு அந்த நோய் உடனே வெளிப்படாது தானே. எந்த நோயும் அப்படித்தான். இப்ப நீங்க உங்கள்ட்ட ஒரு ஒரு கோல்டு இருந்தா அது ஒரு இடத்துல எனக்கு தொத்திட்டுதான்டா, எனக்கு ஒரு 2 கிழமைக்கு பிறகுதான், 2 வாரங்களுக்கு பிறகுதான் எனக்கு அது ஆரம்பிக்கும். தெரிய வரும். அது வெளிப்படும், எனக்கு காய்ச்சல் வந்து அப்படி வெளிப்படும், உடனே வராது. இப்ப உங்களோட உங்களுக்கு ஒரு நோய் இருக்கு, தைரியமா உங்களோட பேசிக்கொண்டிருக்கேன், உங்களுக்கு என்ன இருந்தாலும் உடனே எனக்கு வராது. என்னன்னா ஒரு மாதம்
2: அப்படி இல்ல டீ குடிச்சு
0: எதுக்கு ஒரு மாதம் லீவ் இருக்கு பாட்டு பாடுறீங்களா ஷாவல் நீங்க?
2: இல்ல இல்ல, புதுப்பையன் வந்து அடுத்த வாரம் கண்டிப்பா, அடுத்த வாரம் வருவீங்களா? ரெண்டு கிழமை இருக்கு, நீ இன்னும் ரெண்டு கிழமை இருக்குல்ல, அடுத்த
0: உங்களோட வார்த்தையில சொல்லாதீங்க, உங்களுக்கு ஏதோ கரிநாக்கு, நீங்க இப்படித்தான் சொல்லிட்டு போயிங்க. நீங்க இன்றைக்கு சொல்லுங்க, நாளைக்கு வர முடியாது, நிச்சயமா என்னால வர முடியாம போயிடும், ஒண்ணு எனக்கு ஒரு சுயநலம் ஆகும், அது ஏதாவது வந்துடும், அதனால சொல்லாதீங்க நீங்க. சரியா, அது ஏதோ நீங்க இத மந்திரம் செய்து சொல்லிட்டு தான் போறீங்க. நாளைக்கு பாக்கலாம் வந்துட்டு அப்படி ஒரு மாதிரி சொன்னீங்கன்னா நான் நாளைக்கு தலை தூக்கலாம நான் படுத்திருப்பேன், ஏதோ ஒரு நோய் வந்து. அது சொல்லாதீங்க சரியா. மாமாவே இதுக்கு சாட்சி, நீங்க நீங்க முதல் நாள் சொன்னா அடுத்த நாள் என்னால வர இல்லாம இருக்கும் சரியா. ஒவ்வொரு சொல்லு கொடுத்த அழகுல எல்லாம் பாட்டு எடுத்து வர சொன்ன உங்களை காண இல்ல, என்ன நடக்குது? நீங்க வர முடியாமல் இருக்கிறது வேலையா?
2: காதல்
0: கடிதத்தை பற்றி நாங்க பழச எப்பயாவது பேசிக்கிறோம், அப்ப எல்லாம் நாங்க சின்ன பிள்ளைகள் இல்ல, இப்பதான் நீ கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வர காதலை பற்றி பேசுறதுக்கு.
2: அப்படி இல்ல,
0: மொத்தத்துல யாரும் வரையில இப்படித்தான் இவங்க பழச போட்டுட்டு இருக்கிறாங்களாக்கன்னு கேட்டுக்கொண்டு. அப்ப நாங்க மாதம் வருஷம் எல்லாம் சொல்லணும் இல்லையா, இன்று தை மாதம்
2: மற்றும்
0: பதிவிலையும் வருதல்ல டைம். அப்ப அவங்க
2: நினைப்பாங்க
0: மற்றது. ஒரு புதிய அறிவிப்பாளர் இணைந்திருக்கிறார் ஷாகுல், கேட்டீங்களா நீங்க அவருடைய நிகழ்ச்சிய தமிழன் பாரதி? ஒரு நேரா வந்து கண் விருப்ப பாடல்கள் நான் திரும்பவும் அது இந்த நிகழ்ச்சிக்கு பின்பாக எடுத்து வருகிறேன், கேட்டு பாருங்க. முதல்ல சில்ல பிள்ளையா பேசியிருக்கிறார், மெல்ல மெல்ல வளருவார். நீங்க ஒரு மூத்த அறிவிப்பாளர், நீங்களும் அவரை வாழ்த்தி இருங்க, வளர வேணும்ட்டு. அவர் இன்னும் வளராம இருக்கிறாங்க, வளர்ந்துட்டே.
2: அவர் வந்து இசை வாங்கி சீர்கடிக்கிறோங்கிறீங்க, வளர்ந்துட்டாரு, பறந்துகிட்டு இருக்காரு, நல்லா சீர்கடிச்சு இன்னும் பறக்கணும்.
0: இன்னும் பறக்கணும், பறக்கணும், அவருடைய பறந்து போயிடக்கூடாது இல்ல, சுத்தி சுத்தி பறந்து மாதிரி சுத்தி சுத்தி வரணும் எம்டிஆர் எப்படி இல்லையா?
2: பறந்து மாதிரி பறந்து பறந்து சுத்தி சுத்தி வருமா?
0: பறந்து வந்து கீழே கோழி குஞ்சு ஏதாவது சின்ன குஞ்சுமாக தனக்கு இறை ஏதாவது இருந்தா அதை சுத்தி சுத்தியே நிக்குமா? அப்ப இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆஹா, நான் கேட்க வேண்டிய கேள்வி கேட்டோன்னு ஓடிட்டார். இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறது என்ன, குட்டியோ குஞ்சோ? அதாவது பறந்து வந்து தனக்கு இரையாக கோழி குஞ்சோ ஒரு அழகான சின்ன குஞ்சு பறவையோ அல்ல ஒரு குட்டியோ கீழே இருக்கிறத கண்டாதானா சுத்தும் அதுல நின்று?
2: அது அழகெல்லாம் பாக்காது, அல்ல அது அழகெல்லாம் பாக்காது,
0: இல்ல அழகெல்லாம் பாக்கும் அழகான. இல்ல இல்ல, இதுல இருந்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? கீழே இருக்கிறதோ ஒரு குஞ்சோ குட்டியோ அழகான குட்டி அதுதான் சுத்துது சரியா? இந்த சத்தத்தை காணையில இதெல்லாம் பொறுக்காது உங்களுக்கு.
2: நினைக்கிறீங்களா
0: நீங்க தூக்கிட்டு போனா எத்தனை மாதத்துக்கு உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காது? பறந்து தூக்கிட்டு போயிட்டா பேந்தீங்க மற்ற அறிவு போலதான் இருப்பாங்க உங்களுக்கு நிகழ்ச்சி இருக்காதல்ல வந்து பேசுறதுக்கு. ஒரு நல்லதா சொல்ல மாட்டீங்க பாருங்க, கேட்டுக்கொண்டிருக்க எல்லாருக்கும் உங்களுக்கு கோபம் வரப்போகுது.
1: இல்ல இல்ல, ஒரு ஒரு ஆலமரம் இருக்கு தெரியுமா, அந்த ஆலமரத்துல வந்து இலைப்பாறு நிறைய பறவைகள் வந்து வந்து போகும், வரும் வந்து போகும், பறவைகள் போயிட்டு இருக்கும் வரும் போகும். அது மாதிரி அது ஒரு ஆலமரம், அதுல வந்து நிறைய இலைகள் வந்து தங்கும்
0: தங்கும் போகும்
1: இருக்கும். அது அப்படிதான் சொல்ல முடியும்.
0: அந்த ஆலமரத்துல அழகான ஒரு பச்சைகளையும் இருக்கு ஒரு இடம் போகும்.
1: இல்ல அது அழகான பச்சைக்கிளியா அழகு இல்லாத பச்சைக்கிளியா அது இந்த அடுத்த விஷயம். அது
0: இதெல்லாம் பொறுக்குது இல்ல, மாமாண்டா வந்து சொல்லுவார் ஏன் சாவலா அவ சொல்ல விடுங்களேன் அப்படி அது புள்ள சொல்லிட்டு போட்டுமே என்று சொல்லுவார். நீங்க என்னன்னா அதெல்லாம்
1: சொல்ல இல்ல இல்ல, நான் வந்து யாரையுமே ஏமாத்திக்க கூடாதுன்னு நினைப்பேன். தன்னை தானே ஏதாச்சும் சொல்லிட்டு ஏமாத்திக்க கூடாது, அவங்களையும் அவங்களை ஏமாத்திக்க கூடாது அப்படின்னு நான் நினைப்பேன். சரியா,
0: இந்த ஆலமரம் வர்ற மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, எதன்று நீங்க கண்டுபிடிங்க பாக்கலாம். எங்க
1: ஆலமரம் வேலமரம் பச்சை பசங்கிலே அந்த பாட்டு
0: தானே, கிளியும் வருது ஆலமரம். இன்னொரு பாட்டு இருக்கு, ஓங்கி வளர்ந்த ஒரு காடு,
1: என்ன பாட்டு
0: அப்படி ஒரு பாட்டு இருக்குல்ல?
1: இல்ல
0: ஆலமரம்
1: இந்த பாட்டு, இந்த பாட்டுல வந்து ஆலமரம் வேலமரம் இல்ல, இந்த பாட்டு இல்ல பச்சம் பசங்கிலி நீ எங்க போற சொல் அப்படிலாம் சொல்லிட்டு வரலாம். இருக்கு ஒரு ஆழ்ந்த கருத்துள்ள பாட்டு,
0: ஆழ்ந்த கருத்துள்ள நான் கேட்ட பாட்டு நீங்க கண்டுபிடிக்கல. ஓங்கி வளர்ந்த ஒரு காடு, அதில் உயர்ந்த ஒரு ஆலமரம், ஆலமரத்தினிலே எங்க பாக்கலாம் இந்த பாட்டு என்னன்னு யாரு கண்டுபிடிச்சா கட்டிக்காரங்க. சரியா சரியா,
1: அந்த பாட்டு தான்.
0: இல்ல இல்ல, நான் சொல்றது வேற, இந்த வரிகள் வரும். ஓங்கி வளர்ந்ததொரு காடு, அதில் ஒரு உயர்ந்ததொரு ஆலமரம், ஆலமரத்தினிலே எழுதிட்டாங்க கொஞ்ச நேரம் பாருங்க, யாராவது எழுதிருப்பாங்க பாருங்க. சத்தியமா சொல்லுங்க நீங்க இந்த வாட்ஸ்அப்ல உண்மைய கேட்டு ஓடிட்டாருங்க, உண்மையா சொல்லுங்க ஓடிட்டாரு. சரி, நீண்ட நேரம் பேசிட்டோம், இனி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம். இருந்தாலும் முத்துவேல் நீங்க பாடணும் வந்து ட்ரை பண்ணீங்க, இணைப்புக்கு வாங்க வந்து நீங்களும் பாடினா நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வந்து விடுவேன். என்ன, நீங்கள் தான் முதல் தான் நீங்க இணைஞ்சு கொண்ட ஒரு அன்பு உறவு, பாடாமலே போயிட்டீங்க. நான் அந்த பாடலை, அதாவது இது என்ன பாடல் என்று கேட்ட உடனேயே, சரி இப்பொழுது லண்டன்ல இருந்து எங்களுடைய கிருஷ்ணா நீங்க இணைஞ்சு கொள்றீங்களே, ஒரு நிமிஷம் அப்படி இருந்து கொள்ளுங்க. ஆனா இதுல தெளிவா வராது கிருஷ்ணா, இருந்தாலும் பரவாயில்ல நீங்க உங்களோட பேசலாம். எங்க வணக்கம் கிருஷ்ணா, கிருஷ்ணா வணக்கம். கிருஷ்ணா நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். சரி, எங்கே கல்யாணி அம்மா நீங்களும் இணைந்து கொள்ளுங்க. நீங்க பதில் எல்லாம் சொல்லிடுறீங்க, ஆலமரத்து கிளி அது நீங்க சொல்றது பாடல், அது வேற ஒரு பாடல். கிருஷ்ணா நீங்க இணைப்புக்கு வந்தீங்க, ஆனா இந்த இணைப்புல வந்து இது சார்ஜ் இல்லாம இருக்கிறதுனால தான் நான் மற்ற இணைப்பு கொடுத்திருந்தேன். அதுக்கு நீங்க இணைப்புக்கு வர பார்க்கலாம். அது வந்து 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்க வர வேண்டும். இந்த பாடல் என்ன என்று கேட்ட உடனே கண்ணன் கடவுளை அமைத்து வைத்த மேடை என்று அவர் போட்டோடனே இவர் வந்து சொல்லிட்டார். அவளோட தொடர் கதை எங்களுடைய ஆண்டாள் அம்மா சொல்லி இருக்கிறா பாருங்க, கெட்டிக்காரர் இவங்க எல்லாம். சரி, கண்டுபிடிச்சிட்டீங்க முத்துவேல், நீங்கள் அடுத்த இணைப்புக்கு நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும். அந்த தொலைபேசி இலக்கம் நான் மீண்டும் ஒரு தடவை சொல்லுகிறேன். எங்கே எங்களை குவைட்ல இருந்து ஜார்ஜ் இணைந்து கொள்றார். வணக்கம் ஜார்ஜ். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க ஜார்ஜ், நலமா இருக்கிறீங்களா? நீங்க
3: நல்லா மேடம்.
0: நீண்ட நாட்கள் உங்களுடைய குரலை கேட்கல, ஆனா பாட்டு மட்டும் வருது உங்களுக்காக.
3: ஆமா ஆமா, நானு ஒரு 2 வாரம் ஊருக்கு போயிருந்தேன்.
0: ஆஹா, சொல்லாம போய் வந்திருக்கீங்க, இது நல்லா இருக்கா உங்களுக்கு?
3: ஒரு எமர்ஜென்சில போனேன்.
0: எமர்ஜென்சில போனீங்களா
3: சார்? அப்ப நீங்க எப்படி இருக்கீங்க சார்? எப்படி இருக்காரு?
0: எல்லாரும் நலமா இருக்கிறாங்க, எல்லாம் ஊஹோன்னு இருக்கிறாங்க. நாங்க பேசுறது நீங்க கேட்கல, ஜாலியா இருக்கிறாங்க.
3: இல்ல எங்க எங்க இங்க இந்த, அதாவது கொஞ்ச நேரம் வருது, கொஞ்ச நேரம் இல்லாருது, டக்குன்னு இதாயிருது.
0: நீங்க
3: சரி
0: எதுல கேக்குறீங்க நீங்க? அந்த கிரீன் கலர் இதுலயா கேக்குறீங்க? தமிழ் ரேடியோஸ்
3: இல்ல இல்ல, இப்ப எல்லோ கலர்.
0: உங்களுக்கு இப்ப இது பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஜோஜ். முதல்ல எல்லா வாழ்த்துக்களும், புத்தாண்டு வாழ்த்து, பொங்கல்
3: வாழ்த்து
0: எல்லாம் உங்களுக்கு, உங்க குடும்பத்தார் எல்லாருக்கும் உரித்தாகட்டும். உங்களோட சார்ந்தவர்கள் ஜான், ஜாய் இவர்களையும் நான் கேட்டு சொல்லுங்க. இங்க ஒரு பாட்டு 2 வரிய பாருங்க, பாக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டு.
3: கடவுள் அமைத்து வைத்த மேடை இனிக்கும் கல்யாண நாளை என்னாக்கி வைத்தார். மேடம்
0: கேட்டீங்க? சரி, அப்ப இவ்வளவு வந்தாலும் நீங்க பாடிட்டீங்க. நாளைக்கு உங்களுடைய பாடல் எல்லாம் வர நீங்க கேளுங்க. ஒரு நாள் நிகழ்ச்சி இருக்குது. சரியா?
3: நன்றி
0: ஜார்ஜ், நன்றி நன்றி. அவர் பாருங்க, அவர் சரியா அந்த பதில வந்து சொல்லிட்டு போயிட்டாரு பாத்தீங்களா, கெட்டிக்காரன் சரியா சொல்லியிருக்க. நன்றி ஜார்ஜ். மற்றது சரி, இப்ப இணைஞ்சு கொள்ளுங்க எங்களுடைய கிருஷ்ணா. நீங்க இணைகிறதுக்கு முயற்சி செய்யறீங்க, உங்களுடைய பாட்டையும் கேட்டலான்னு நானும் ட்ரை பண்றேன். நீங்க காற்றலையில இணைஞ்சு கொள்ளுங்க, உங்களுடைய பாடலையும் நாங்க முழுமையாக கேட்டிடலாம். கிருஷ்ணா இங்கே இணைப்புக்கு வாங்க. கிருஷ்ணா முத்துவேல் நீங்களும் இணைஞ்சு கொள்ளுங்க, ஆனா லேட் ஆயிடுது. இனி முத்துவேல் பாட இல்லாத நீங்க, இனி பாடலாம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாரும் எழுந்திருந்துருவாங்க நினைக்கிறேன். கிருஷ்ணா அழைப்புக்கு அழைத்து அவரையும் பாட வச்ச. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் கிருஷ்ணா.
4: வணக்கம். என்ன பாட வைக்கா?
0: ஏதுக்கு ஒரு காட்டுக்குள்ள எல்லாம் சத்தம் போடும் அழகழகா, சரியா? அந்த நேரம் எங்கேயாவது ஒரு குட்டையில இருக்கிற தவளை தானும் சேர்ந்து கத்துது இல்ல?
4: நல்ல
0: உண்மையான
4: சொல்றேன்.
0: சரி பாடுறேன்னு சொல்லிட்டு போனீங்க, நாங்களும் காவல் இருக்கிறோம், எங்க கிருஷ்ணா வந்து பாடுவாரு, நீங்க எங்க பாடுங்க பாக்குற ரெண்டு வரி என்னன்னு
4: பாருங்க.
0: வாரங்கிழமை பாட போறீங்க, வார வாரம்
4: பழைய பாடுங்க, புது
0: பாடுங்க, பழைய பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சத பாடுங்க பாக்கலாம், நானும் சேர்ந்து பாடுறேன்.
4: எனக்கு என்ன தெரியல,
0: என்ன பழைய பாட்டு ஒன்று சொல்லுங்க பாக்கலாம்.
4: நீ எங்கே நினைவுகள் அங்கே,
0: ஓ நீ எங்கே, அந்த பாட்டா, எங்க பாடுங்க பாக்கலாம்.
4: அந்த பாட்டு
0: நீ எங்கே அப்படியே முதல்ல வரும்.
4: ஓ அது விட அவனுக்கு இல்லாத, அதை விட
0: நீ பாடுங்க, எங்க ரெண்டு வரி பாடுங்க, அவ்வளவும் போதும்.
4: அதுல என்ன வசனம், என்ன வரி வருது
0: என்னண்டு
4: பிறப்பிடம் வேறாயிருந்தாலும் உன்னிருப்பிடம் எனது மனமல்லவா, ஆயிரம் காலம் ஆன பின்னாலும் சேர்ந்து வாழும்

0: சிறகிலையே நான் பறந்து வரு, என் உயிரே உன்னை தொடர்ந்து வரு, காணல் நீரில் தோன்றிய நிழல் போல் காதல் என்றும் மறைவதில்லை. நன்றி நன்றி.
1: சூப்பர் கிருஷ்ணா, இவ்வளவு நாளா நாங்க இப்படி எண்ணவே இல்லை. நல்லா பாடுறீங்க.
0: அடுத்த முறை ஒரு புது பாட்டு தான். எனக்கு கரையரன் எஸ்பியும் பாடுற மட்டும்தான் பாட்டு பாடம் தெரியும்
1: எதுவும். ஆனா நல்ல இனிமையான உங்களுடைய கம்பீரமான குரல்ல முழுமையான பாடல் எடுத்து வரும். பழைய பாடலோ புதிய பாடலோ நீங்க எடுத்து வரணும். இப்ப நீங்க இந்த பாடல் நல்லா இருக்குது. சூப்பர், உங்களுக்கு வாழ்த்துக்கள்.
0: நன்றி நன்றி.
1: நல்லா பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. பாருங்க எவ்வளவு திறமையை எல்லாரும் வைத்திருக்கிறார்கள். முத்துவேல், நீங்க முடிஞ்சால் நீங்க மற்ற இந்த இணைப்புக்கு வாங்க. கொஞ்சம் கரகரக்கும் தான், என்னால வாங்க அந்த இணைப்புல உங்களோட பாட்டையும் கேட்டுடலான்னு தான் நான் அமைதியா இருக்கிறேன். கல்யாணி அம்மா, என்ன அந்த பாடலை நீங்கள் சொன்னவுடன் மற்றொரு பாடலை நான் கூறினேன். ஓ, ஆலமரத்துக்கிளியன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. சரி, இங்கே தமிழன் பாரதி நீங்க ஏதோ இணைப்புல ஏதோ வச்சிருக்கிறீங்க, ஆனா அது என்ன என்று தெரியவில்லை. ஷாவுல் கமீர், நீங்க சரவண பொய்கை என்று பாடியிருந்தீங்கல்ல, அது பாட்டு எனக்கு ஞாபகம் வர இல்லை, அதனால தான் நான் எழுதாம விட்டுட்டேன். இப்ப நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னால எங்கே இணைபவர்கள் இணைந்து நீங்கள் பாடல் பாட எண்ணினால் நீங்கள் காற்றலைக்கு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்றிருக்கிறேன். 12:24 இப்பொழுது உங்களுடைய நேரம், எங்களுடைய நேரம் 1:54. பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சி இனிதே சிறப்பாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பாக எடுத்து வந்தாலும் ஒரு சின்ன குறை, முத்துவேல் முதலில் இணைந்து இப்பொழுது அவர் பாடாமல் இருப்பது தான் என்னோட சின்ன குறை. இருந்தாலும் முத்துவேல், நீங்கள் இணைப்புக்கு வர முடிந்தால் நீங்கள் வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.

நேரம் சரியாக 12:27. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீங்க. இன்று கதம்பத்தில் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி. கணித நேரம் சரியாக 1:57. எனது எனக்கு சற்று நான் சில நேரங்களில் ஒரு இருமல் மாதிரி ஒரு செருமல் ஒன்று வருகிறது, அதுக்கு மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். என் பேசிக்கொண்டிருக்கும் போது அப்படி எனக்கு வருகிறது. சாதாரணமாக அது அப்படி வரக்கூடாது, அது உங்களுக்கு ஒரு தடங்கலாக இருக்கும் கேட்பவர்களுக்கு. நானும் முயற்சி செய்து அதை சற்று இல்லாமல் பேசத்தான் பார்க்கிறேன், ஆனால் ஏதோ ஒன்று எனக்கு அப்படி இருக்கிறது, ரொம்ப கஷ்டமா. அதனால்தான் சில நேரங்களில் அறிவிப்புக்கு வராமல் நான் இருப்பதற்கு காரணம். சரி, எல்லாரும் 2-2 வரி பாடிட்டு போயிட்டீங்க. நானும் ஒரு 2 வரி பாடல், 2 வரி மட்டும் தெரிஞ்ச அளவு கொஞ்சம் பாடிட்டு இந்த நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம். மாடி வீட்டு ஏழை திரைப்படத்திலிருந்து அன்பு என்னும் தேன் கலந்து, அது தெரிந்த வரிகள் கொஞ்சத்தை எடுத்து வரலாம் என்றிருக்கிறேன். அந்த பாடலை எடுத்து வந்து நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வரலாம்.

நிறைய நேர்கள் இணைந்து இருந்தார்கள். சில நாட்கள் இது இந்த நிகழ்ச்சி தடைப்பட்டு இருந்ததுனால நேர்கள் சற்று குறைவுதான். என்றால் 29 பேர் 30 பேர் பாடிய இடத்துல இப்ப 12 பேர் தான் மெல்ல மெல்ல திரும்பவும் நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். இருந்தாலும் நிறைய பேரை காணவில்லை. அதனால் தான் காற்றில் இந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதே, அந்த பாடலை நிறைவாக எடுத்து வரலாம். அதுக்கு முன்பாக நான் பாட இருந்த, அதாவது முழுமையாக பாட மாட்டேன், என்ன எனக்கு என்னுடைய குரல் வளம் மட்டுமல்ல என்னுடைய நிலை விட்டுக் கொடுக்கதில்லை. என்ன கடகடண்டு பேச தொடர்ச்சியாக பாட விட்டுக் கொடுக்கதில்லை. அது உங்கள் எல்லாருக்கும் புரிகிறது. இடையிடையே நான் சிரமுகிறேன், இருமுகிறேன். அதனால எனக்கு தெரிந்த அதை முடிந்த அளவு கொஞ்சம் பாடுகிறேன். என்ன மூச்சு பிடித்து பாட முடியாத நிலையா இருக்கிறது, பாடலாம்.

கொடுத்தேன் இந்த நல்விருந்து.

0: இந்த மன்னனை தேடிய பாவை. இதுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை இணைத்துக் கொண்டு பாடலை நான் கொஞ்சம் தொடரலாம். இங்கே வணக்கம் சிந்தனை செல்வன்.
1: வணக்கம் மீரா, எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்ல சுகமா இருக்கிறேனப்பா. நீங்க வந்து கொஞ்சம் இப்ப இடையில வந்த வழிவா அந்த செருமல் வர முதல் உங்களை இணைச்சு
1: கொண்டுட்டேன். பழையபடி உங்களுக்கு அந்த இருமல் வருவது போல தெரிகிறது. நிகழ்ச்சி சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளைக்கு பிறகு பாடுவோர் பாடலாம். நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருக்கின்றது என்றால் குறைவான நேயர்களாக இருந்தாலும் நிறைவாக பாடி நிறைவுபடுத்துகிறார்கள். அது காரணம் எங்கள் வானொலியில் இடையில் ஏற்பட்ட தடைகள் காரணமாகவும் இருக்கலாம். அடுத்து வேலைப்பாடு அப்படி என்றும் சிலர் போயிருக்கலாம். சிலர் இன்று நடக்கும் என்று எதிர்பாராமலும் இருக்கலாம். ஏனென்றால் எங்கள் நேயர்களுள் தொடர்ந்து
0: அப்பா ஒரு நிமிடம் அந்த வானொலியை சற்று நிறுத்திவிட்டு பேச வேணும். இங்க கேக்குது
1: வானொலி
0: அதை நிறுத்திவிட்டு நீங்கள் பேச வேண்டும். மணிக்க வேணும் என்ன உங்களுக்கு தெரியும்?
1: ஓடி வந்துதான் வானொலிக்கு கிட்ட போக முன்பு உங்களுக்கு
0: எடுத்துக்கிட்டு
1: முதற்கு நின்று எங்கள் முதல் தமிழ் வானொலியில் புதிய ஒரு கன்னி அறிவிப்பாளரை என்னுடைய நிகழ்ச்சி கேட்டேன். நீங்கள் என்னோட கூறியபடியும் தான் அவரை இந்த இதுல அறிவிப்பாளராக இருக்க வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்து அவருக்கு ஒரு ஆக்கம் கொடுத்து அவருக்கு நல்ல ஒரு ஊக்கமும் கொடுத்து வெளிக்கொண்டு வந்து இளையும் மறை காயா இருக்கும் திறமை சாதிகளை வெளிக்கொணர்வதுதான் எங்கள் முன்பு தமிழ் வானொலியின் நோக்கம். அந்த வகையில் இன்று தமிழம் பாரதி என்ற நல்ல ஒரு பெயரோடு வந்து அந்த நிகழ்வை ஏழ்த்தி இருந்தார். ஆரம்பம் கன்னி அப்படித்தான் இருக்கும். மேலும் சிறப்படைந்து எங்களைப் போல் எங்களோடு சக அறிவிப்பாளராக அந்த நிழலில் வருவார் என்று எண்ணி அவரை வாழ்த்துகின்றேன். அவர் உயர்வதற்கு நுழைய இடம் உண்டு. நிச்சயமாக அவருக்கு வெற்றி உண்டு. இந்த வானொலி மூலம் அவர் உலகளாவ தன்னுடைய பெயரை நிலநாட்டலாம் என்று எண்ணிக் கொள்ளுகின்றேன். ஏனென்றால் எங்களுடைய வானொலி 5 கண்டங்களிலும் பரவி கொண்டிருக்கின்றது. ஆசிய, ஆப்பிரிக்க, ஐரோப்பிய, அமெரிக்க, ஆஸ்திரேலியா கண்டங்களிலிருந்தும் எங்களுக்கு நேயர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரம் செய்யும் வேளையிலே வாட்ஸ்அப் குரூப் ஒன்று இருக்கின்றது. அது குறிப்பிட்ட நபர்கள் தான் இருக்கின்றார்கள். அவர்கள் தொடர்ந்து வருவது எழுதும் போலே எங்களுடைய ஏனைய குரூப்புகளும் இருக்கின்றது. தானே அங்கு அன்பு உறவோடு எழுதி கொண்டிருக்கிறார். சிலர் நினைக்கலாம் கேட்காதவர்களோ தெரியவில்லை. மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ளவர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனைத்தையும் சேர்த்து நான் கொடுத்து கொண்டிருக்கின்ற போல எங்களுடைய வானொலியில் வந்து கால் வைத்து தங்களுடைய குரல் பதித்து பெயர் கூறும் அன்பு உறவுகள் நிச்சயமாக உலகளாக பரவி கொள்வார்கள் என்றுதான் நான் எண்ணிக்கொள்வேன். அண்மையிலே இருந்த நான் இப்ப அண்மை என்று கூறுவதை குறைவாக என்னவென்றால் உறையபதி அவர்கள் செய்திருக்கின்றார்கள், முத்துவேல் அவர்கள் செய்கிறார்கள், இன்னும் பல பேர் காளிதாஸ் அவர்கள் அவர் இவர்களுக்கு முன்பு வந்தவர். ஒவ்வொருவரும் வரும்பொழுது அப்படித்தான் இருக்கும். திரு தமிழன் பாரதி அவர்களே, ஒனிய மார்க் கெட் செட் கோ. நீங்கள் ஒனிய மார்க்கில் இருக்கின்றீர்கள். கெட் செட் கோ இந்த 3 தாரக மந்திரத்தை மனதில் வைத்திருக்கிறீர்கள். ஆரம்பம், ஆயத்தம், ஓடு என்பது போன்று நீங்கள் நிச்சயமாக மலர்ந்து வருவீர்கள் என்பது என்னுடைய நம்பிக்கை. மகள் மீராவினுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் வளர்ந்து வர வேண்டும் என்று உங்களை வாழ்த்திக் கொள்ளும் வேளையிலே என்று கிட்டத்தட்ட 12 நேயர்கள் வந்து பாடுவோர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது ஒரு சிறப்பான அம்சம். அது ஒரு வெற்றி என்றுதான் நினைக்க வேண்டும். இனியோர் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம், நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். மீண்டும் வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். காட்டிலைக்கு வந்தவர்கள் பாடுவோர் பாடலாம் நிகழ்வு பாடாமல் இருக்கக்கூடாது. ஒரு ஹை பீச் குரலில் இன்று ஒரு குரல் வந்தது. ஐரோப்பிய மண்ணின் பிரித்தானிய நாட்டில் இருந்து மிகவும் அற்புதமா அவர் பாடமாக்கி மனனம் செய்து பாடுவாரா இருந்தால் அவர் ஒரு சவுந்தரராஜன் என்ற இடத்துக்கு வரலாம். டி எம்
0: சவுந்தரராஜன்
1: ஒவ்வொரு தரும் ஒவ்வொரு பிரபல்யமான பாடல்களை முடலாக வைத்துத்தான் வருவார்கள். அவர்களுடைய குரலால் கவரப்பட்டு தாங்கள் இசைத்து தாங்கள் அதை இழைந்து பாடிக்கொண்டிருப்பார்கள். கிருஷ்ணா, நீங்கள் பயிற்சியோடு முயற்சியோடு பாருங்கள், வெற்றி நிச்சயம் உங்களுக்கு என்று வரவேற்கவும் எங்கள் வானலையின் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியிலே பிரதான மீரா வருபவர்கள் எல்லாம் பாட வேண்டும் என்று கூடியவர நானும் ஒரு 4 வரியை கூறிவிட்டு செல்கின்றேன்.
0: எங்கே பாடுங்க?
1: மறந்து போன பாடற
2: பாடலாமா
0: பாடலாம் பாடுங்க பாடுங்க.

0: மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம், கலைகளிலே அவள் ஓவியம், மாதங்களில் அவள் மார்கழி, மலர்களிலே அவள் மல்லிகை, காலங்களில் அவள் வசந்தம். நான் முடிந்தவரை பாடியிருக்கின்றேன்.
1: நல்லா இருக்கப்பா, சூப்பரா இருக்கு.
2: யார்
0: வீட்டு தோட்டத்திலே பூத்தது இந்த ரோஜா பூ, பொல்லாத புன் சிரிப்பு. நிறைவாக நீங்க அந்த 13 பேரை சேர்த்து விட்டீர்கள், பார்த்தீர்களா? நாலு பேரும் 15 ஆகின்றது. நன்றி
1: நன்றி.
0: அந்த நேரம் எடுக்க மகளே அப்பா என்ற சாந்தி போகும். உங்களோட குரல் வளம் சற்று காய்ந்து கொண்டு போகும் கவனம்.
1: நன்றி
0: அனைத்து நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி
1: நன்றி. நான் இப்ப 13 பேரை சேர்த்துட்டேன். வெற்றிதான். ஆனா இருந்தாலும் உங்களுக்கு அது இரவு நேரம் என்றதுனால கண்ணன் சொல்லியிருக்கிறால் அப்பா பாடல் அருமை என்று சொல்லியிருக்க. அட்டே அப்பா, கண்ணன் மட்டும்தான் இப்ப ரசிச்சு கொண்டிருக்கிறேன். அப்ப அப்ப நான் பாடி யாரும் கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் இந்த நேரம். அப்படித்தானே? கண்ணன் ஒரு ஆள் தான் கேட்டுக்கொண்டிருக்கான் போல இருக்குது. சரி, நல்லது. இருந்தாலும் நான் அந்த பாடலை கொஞ்சம் போல எடுத்து வர்றேன். சரியா?

சுவை அல்ல.

இன்னொரு வரிகள் இருக்கிறது. இருந்தாலும் இவ்வளவும் போதும் உங்களுக்கு. அடுத்த தடவை அது முழுமையாக பாடலாம். என்னால் முடிந்த அளவு நான் அதை பாடி எடுக்கிறேன். நல்லதாக இருந்ததோ அல்லது கேட்க சகிக்காமல் இருந்ததோ நீங்கள் பொறுத்து கேட்கத்தான் வேணும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. சரி, இத்தோடு நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து நாளை உங்களை எல்லாம் வந்து நான் சந்திக்கிறேன். என் அன்பு உறவுகளே, சற்று குரல் வளம் உண்மையிலேயே நன்றாக இருக்கவில்லை எனக்கு. அது பாடுவதற்கு ரொம்ப கஷ்டம், முன்பு போல இல்லை. உங்களோடு பேசி பாடுவதற்கெல்லாம் எனக்கு சற்று இயலாமை இருந்தாலும் கூட அதையெல்லாம் நான் சற்று பொறுத்து தாங்கிக் கொண்டு உங்களோடு முயற்சி செய்து பேசுகிறேன் என்றுதான் சொல்லலாம். சரி, நாங்கள் இந்த பாடலோடு எத்தனையோ பாடல்கள் வந்து பாடினாலும் இன்னும் பலரை காணவில்லை. அதனால சந்தனராஜ் மாமா எல்லாம் அவர் எங்கேயோ வேலையாக இருப்பார் நேற்றே சொல்லிவிட்டார். இனி வருகிற வாரங்களில் எல்லாம் இணைந்து கொள்ளுவார் என்று சொல்லிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். இந்த பாடலை கேட்போம். முழுசையா முழுமையாக இந்த பாடலுக்கு பின்பாக நிறைவுக்கு கொண்டு

0: இப்பொழுது தமிழன் பாரதி இந்த பாடல் ஒரு பாடலை பாடி அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இதை ஒளியேற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய குரலில் இந்த பாடலை முழுமையாக கேட்கலாம். தமிழன் பாரதி, இப்பொழுது 14-15வதாக உங்களுடைய பாடல் ஒளிபரப்பாக போகிறது. சரி, எங்கே அந்த பாடலை ஒரு தடவை கேட்டுடலாம் உங்களுடைய பாடல்.
1: அமையும் நினைக்கிறேன். இந்த ஒரு பாட்டை மட்டும் நீங்க நிச்சயமா எனக்காக மட்டும் இல்ல, நம்ம நேய உறவுகளுக்காகவும் இத நீங்க ஒளியேற்றம் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். நித்தம் நித்தம் நில்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நித்தம் நித்தம் நில்லு சோறு என்னை மணக்கும் கத்திரிக்காய், நேத்தோபச்சோன் மீன் குழம்பு என்னை எழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நித்தம் நித்தம் நல்ல சோறு என்னை மணக்கும் கத்திரிக்கா, நேத்தோபச்சோன் மீன் குழம்பு என்னை இழுக்குதையா, நெஞ்சுக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பச்சை

0: கீழே எனக்கு இப்போய சீவுறது, அள்ளி தின்ன ஆச வந்து என்ன மீறுது. நினைக்கையிலே எனக்கு இப்போய சீவுறது, அள்ளி தின்ன ஆச வந்து என்ன மீறுது. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. பழக்கம் கூட்டு பருப்போட சேர்த்து பக்குவத்தை பார்த்து ஆக்கி முடிச்சாச்சு. சிறுவேளோ வருத்தாச்சு, பதம் பார்த்து எடுத்தாச்சு. கேழ்வரைக்கு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. கேழ்வரைக்கு கூழுக்கது ரொம்ப பொருத்தமையா, தினம் குடிச்சா உடம்பு இது ரொம்ப பெருக்குமையா. இத்தனைத்தன் நிலச்சோறு என்னை மனக்கும் கத்திரிக்காத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா, நெஞ்சிக்குள்ளே அந்த நினப்பு வந்து மயக்குதையா. பழையதுக்கு தோதா புடிச்சிருக்கு நூறே, புட்டு கடலை தேங்காய் புட்டரைச்ச துவையலு. பழையதுக்கு தோதா புளிச்சிருக்கும் புட்டு கடலை தேங்காய் புட்டரைச்ச துவையலு. சாம்பாரு வெங்காயம் சழுக்காது தின்னாலும் அதுக்கு இதோ உலகத்திலே இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை, அதுக்கு இன்ன உலகத்திலே இல்லவே இல்லை. அள்ளி தின்ன எனக்கு இன்னும் அழுக்கவே இல்லை. இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு, இத்தனைக்கும் மேல இருக்கு நெஞ்சுக்குள்ள ஆசை ஒண்ணு. கூச்சோச்சமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க, சூடா இருக்கிறப்போ சாப்பிடுவாங்க. சூச்சமாமா சொல்ல போறேன் பொம்பளை தாங்க, சூடா இருக்கிறப்ப சாப்பிடுவாங்க. நித்தங்கத்தும் நெல்லுச்சூடு என்னை மணக்கும் கத்திரிக்கா, தேத்து வச்ச மீன் குழம்பு என்னை இழுக்குதையா. நெஞ்சிக்குள்ள அந்த நெனப்பு வந்து மயக்குதையா. அம்மா மிக்க நன்றி அம்மா. இது ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்ச பாட்டு ஆசை. ஏன்னா இந்த பாடை கேட்கும் போதெல்லாம் நம்ம நல்லா சாப்பிடணுங்கிற உணர்வு எனக்கு வரும். சாப்பிட்டாதான் உடம்பு நல்லா இருக்கும். அது சுவையோட சொல்லுவாங்க, சுவையோட சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும், ரசிச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கைய மட்டும் இல்ல, கஷ்ட இன்ப துன்பங்களை மட்டுமல்ல, உணவையும் நாம் அப்படித்தான் எடுத்துக்கணும், உடைகளையும் அப்படித்தான் நாம எடுத்துக்கணும்னு சொல்லி புரிஞ்சுக்கிற காலம். அதனால இந்த பாடலை நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு உள்ளூர் ஒரு உணர்வு. நிச்சயமா இது எனக்கு மட்டும் இல்ல, நம்முடைய அன்பு உள்ள உங்கள் நேய உறவுகள் ஏன் உங்களுக்கும் நம்ம ஐயாவுக்கும் கூட இது சிறப்பான ஒரு இடத்தை தரும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். மிக்க மகிழ்ச்சியமா இந்த நேரத்தை எனக்கு ஒதுக்கி விடுறதுக்கு மிக்க அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி.
1: நன்றி தமிழன் பாரதி, இனிமையாக இருந்தது அந்த பாடல். அந்த பாடல் பிடிக்காதவங்க யாரும் இருக்கிறாங்களா? உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் பிடிக்கும். நித்தன் நித்தன் என்ன சோரே மணிக்கும் கத்திரிக்கா, நீட்டி வச்ச மீ குழம்பு என்னை இழுக்குதையா. அந்த பாட்டு யாருக்கும் பிடிக்கும், ஆனா மீன் குழம்பும் கத்தரிக்காய் பொரியல் பிடிக்கும் பாக்கலாம். சரி, சூப்பரா உண்மையிலேயே அந்த படத்துல காட்சி அமைப்பு கூட நல்லது. இப்ப எல்லாரும் தூங்கி கொண்டிருப்ப இருக்கிறவங்க எல்லாரும் நெல்லிச்சோறும் கத்திரிக்காயும் மீன் குழம்பையும் கேட்டு வரப்போறாங்க. அந்த சுத்தத்துல எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஆண்டாள் விழிச்சிருக்கிறார், கண்ணன் விழிச்சிருக்கிறார், தமிழன் பாரதி விழித்திருக்கிறீங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. இப்ப எங்களுடைய கிருஷ்ணா விழித்திருப்பார், நம்ம ஷாவுல் ஹமீத் விழித்திருப்பார், அதுவெல்லாம் நிச்சயமா தெரியும். ஏன்னா அந்த நேரம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் என்ன நேரம் இருக்கு தூங்குறதுக்கு. சரி, நல்லது. என் அன்பு உறவுகளே, இதுவரை நேரமும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில் இணைந்த சிறப்பத்தை என் அன்பு உறவுகளை பார்க்கலாம். முதல் முத்துவேலாமே இணைந்து முத்து என்ற தொடங்குகிற ஒரு பாடல் ஒன்று பாடினார். முழுமையாக ஒரு பாடலை பாட வந்தவர், பின்பு அவர் நேரம் சென்று விட்டது. சரி, இருந்தாலும் அடுத்த தடவை அவரை முழுமையாக பாட வைத்து விடலாம். அடுத்த ரேவதி அம்மா இணைந்து நானே நானா யாரோ தானான்னு கேட்டிருந்தார். நானே நானா யாரோ தானா என்று கேட்டிருந்தார். அடுத்த வரதராஜன் இணைந்து ஊதக்காற்று வீசையிலே நேரம் இது நேரம் இது என்று இரண்டு பாடல்களை

பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திரத்தன்று பங்குனி உத்திர திருவிழா வருகிறது. இது தெய்வ திருமண நாள். சிவன் பார்வதி பெருமாள் லட்சுமி திருமண நட்சத்திரமாக இது கருதப்படுகிறது. இந்த நாளில் சாஸ்தா அவதரித்ததால் சபரிமலையில் 10 நாட்கள் விழா நடக்கும். பானு சப்தமி. பானு என்றால் சூரியன். இந்த கிரகத்திற்கு உரிய கிழமை ஞாயிறு. இதற்குரிய திதி சப்தமி. ஞாயிற்றுக்கிழமையும் சப்தமி திதியும் ஒன்று சேர நாளை பானு சப்தமி என்பர். இந்த நாள் சூரிய கிரகண நாளுக்கு சமமானது. இந்த நாளில் சூரிய கிரகணம் முடிந்ததும் செய்வது போல புனித தீர்த்தங்களில் நீராடலாம், முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம். இன்று வழங்கப்படும் தானம் 1000 மடங்கு பலன் தருமாம். இந்த நாளில் கோதுமை மாவில் செய்த இனிப்பு பண்டங்களை சூரியன் உதயமாகும் நேரத்தில் வெட்ட வெளியில் மொட்டை மாடியில் வைத்து நிவேதனம் செய்யலாம். இந்த நாளில் சூரியனை நினைத்து விரதம் இருந்தால் நீண்ட நாட்களாக சுகமில்லாமல் இருக்கும் தந்தை கணவர் மனைவிக்கு உடல்நலம் சுகமாகும், கண் கோளாறு நீங்கும், உயர் பதவி கிடைக்கும். பங்குனி மாதத்தில் வரும் இந்த விரதம் இந்த நாளில் தவறாமல் சூரிய வழிபாடு செய்யலாம். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். பென்சிலை எடுங்க, டிக் செய்யுங்க. வாழ்நாள் வீணாகிறது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா? ஒரு பென்சிலை எடுங்கள். கீழ்கண்ட கேள்விகளுக்கு இல்லை என்ற பதிலை மட்டும் டிக் செய்யுங்கள். உங்கள் நிலைமை உங்களுக்கே புரிந்துவிடும். முதல் கேள்வி, யாராவது கஷ்டப்படும் போது அவருக்காக சிறிய உதவி செய்திருக்கிறீர்களா? இந்த பிரச்சனையை சமாளிக்க என்ன செய்ய போகிறேன் என்று யாராவது தவித்துக் கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு வழிகாட்டியிருக்கிறீர்களா? யாராவது துயரத்தில் இருக்கும் போது அவரை உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை பேசியிருக்கிறீர்களா? கெட்ட பழக்கங்களை கொண்ட ஒருவரை திருத்தும் வகையில் அவரிடம் எடுத்துச் சொல்லிதான் இருக்கிறீர்களா? கடவுளை நம்பாத ஒருவருக்கு மெய்யான வாழ்வு என்பது இறைவாழ்வுதான் என எடுத்து சொல்லியிருக்கிறீர்களா? தன்னலத்தையும் பெருமை பேசுவதையும் ஒதுக்கிவிட்டு பிறர் நலம் பேணுவதையும் தாழ்மையாக பேசுவதையும் கடைபிடித்திருக்கிறீர்களா? சிக்கன வாழ்வு வாழாதவர்கள், சண்டை போடுபவர்கள் திருந்தும் வகையில் புத்திமதி சொல்லியிருக்கிறீர்களா? உங்கள் மனதில் இருந்த பகை உணர்வையும் பழி உணர்வையும் நீக்கிவிட்டு பாசத்தையும் மன்னிக்கும் மனப்பான்மையும் தான் வளர்த்து கொண்டிருக்கிறீர்களா? பிறரது கஷ்டங்களை குறைக்கும் வகையில் அந்த பளுவை ஏற்றியிருக்கிறீர்களா? வேதனையை பகிர்ந்து கொண்டுதான் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்வில் ஒரு மரத்தை எந்த விளம்பரமும் இல்லாமல் அதன் நிழலில் 10 பேர் இளைப்பாறுவதை பார்த்திருக்கிறீர்களா? இவற்றிற்கு ஆம் என்ற பதில் வருமானால் நீங்கள் பென்சிலை பயன்படுத்தியே இருக்க மாட்டீர்கள், கர்த்தரின் ஆசீர்வாதத்திற்கு ஆளாகியிருப்பீர்கள். இல்லை என எங்காவது டிக் செய்திருந்தீர்களானால் இன்று முதல் அந்த கேள்விக்கு ஆம் என்ற பதில் வரும்படியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு கிறிஸ்தவ பாடலை கேட்கலாம்.

ஹமாம் என்றால் குளிக்கும் இடம். அரபு தேசத்தில் பொது குளியல் இடங்களே கிடையாது. அங்கே கடும் தண்ணீர் பஞ்சம். மக்கள் பாரசீகம் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்றால் அங்குள்ள பொது குளியல் இடங்களில் குளித்து வருவது உண்டு. நாயகம் அவர்களின் துணைவியார் உம்மு சல்மா அம்மையாரை காண சிரியா நாட்டைச் சேர்ந்த சில பெண்கள் வந்தனர். தங்கள் நாட்டில் கும்ஸ் என்ற ஊரில் உள்ள ஹமாம்களில் தாங்கள் நீராடி மகிழ்வது பற்றி அவர்கள் கூறினர். அவர்களிடம், என்ன, நீங்கள் பொதுவான இடத்திலா குளிக்கிறீர்கள் என்றார் அம்மையார். ஆம், அதில் என்ன தவறு என்று அந்த பெண்கள் கேட்டனர். அதற்கு அம்மையார், தன் வீட்டை அன்றி வேறு இடத்தில் தன் உடைகளை அவிழ்க்கும் பெண் இறைவனின் அருளை இழந்தவளாகிறாள் என்று கூறினாள். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

சுப்ரபாதம் மற்றும் மும்முத பாடல்களை வைகரைநாதம் நிகழ்ச்சியில் கேட்டு மகிழ்ந்தோம். இனி தொடர்வது MTR நேரம். இது நம் நேரம். முதலில் நமது சிந்தனைக்கு. உண்மை நெறியை பின்பற்றி வாழ நினைக்கின்ற ஒருவன் தனியாக நிற்பானே ஆனால் அவன் பலவீனம் அடைய நேரலாம். பலவீனத்தின் காரணமாக தனது பழைய தீய வழிகளிலேயே செல்லவும் வாய்ப்பு உண்டு. எனவே சேர்ந்து வாழுங்கள், ஒருவருக்கு ஒருவர் துணையாக இருங்கள், பிறரது முயற்சிகளை ஊக்கப்படுத்துங்கள் சொல்கிறார் புத்தர். நெருப்பில் இட்ட தங்கம் எப்படி அழுக்கு நீங்கி பிரகாசமாக ஜொலிக்கின்றதோ அதேபோல கேள்வி முதலியவற்றால் கொழுந்துவிட்டு எரியும் ஞான தீயில் பரிசுத்தமான ஜீவன் எல்லா அழுக்கும் நீக்கி சுய ஒளியுடன் பிரகாசிக்கிறது. தெளிந்த ஞானம் பெற்ற யோகி தன்னிடமே உலகனைத்தும் இருப்பதாக காண்கிறான் ஆதிசங்கரர். மனித பிறவியை பெற்றதால் நீ பாக்யவான் ஆனாய். உன்னால் முடிந்த அளவு இறைவனை நினை. உழைக்காமல் எதையும் அடைய முடியாது. எனினும் வேலைகளில் ஈடுபட்டிருந்தாலும் தினந்தோறும் பிரார்த்தனைக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் சிறிது நேரத்தையாவது ஒதுக்க வேண்டும் என்று கூறுகிறார் சாரதாதேவி. வருந்தாதே மனமே, நீயும் வருந்தாதே மனமே உற்சாகப்படுத்துகிறார் புதுச்சேரி மகான். துன்பம் கண்டு யாரும் வருந்த தேவையில்லை. துன்பத்திற்கு பின் நன்மை வரப்போவது உறுதி. இதை அறிந்து கொண்டால் சிரமமின்றி வாழலாம். கடவுள் மகத்தானவர் என்பதால் தான் மனிதர்களின் புகழ் மொழிக்கும் ஏளனத்துக்கும் செவிசாய்க்காமல் எப்பொழுதும் மௌனமாகவே இருக்கிறார். கடவுளின் அன்பில் மனம் நெகிழ்ந்து உருகுங்கள். அவரது திருவிளையாடல்களை கண்டு உணர்ந்தவர்கள் வேறு எதையும் பெரிதாக கருத மாட்டார்கள். நீங்கள் செய்வது மட்டும் நியாயம் என்று வாதிடாதீர்கள். மற்றவர்களின் கருத்துக்களையும் மதியுங்கள். அவர்களது செயல்களில் உள்ள நியாயத்தை உணருங்கள். கடவுள் மீது மனிதன் கொண்டிருக்கும் மதிப்பீடு அர்த்தமற்றது. அவரது சக்தியை தீர்மானிக்கும் சக்தி நமக்கு இல்லை. மேலும் மனித விதிகளுக்கு அடங்கி நடக்க வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. கடவுளின் கண்களில் அற்பமானது என்று எதுவும் இல்லை. அதுபோல மனிதனின் கண்களுக்கும் அற்பமானது என்று எதுவும் இருக்க முடியாது. எல்லாமே உலகில் உயர்ந்தவைதான் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள். இது MTR FM.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம் ரேடியோ, எம்டிஆர் நேரம் நிகழ்ச்சியில். இப்பொழுது ஆரோக்கியம் பேணலாம். ஆரோக்கிய சமையல் ஒன்று பார்க்கலாம். முள்ளங்கி பரோட்டா. என்னென்ன தேவை? கோதுமை மாவு 1 கப், முள்ளங்கி துருவல் 1 கப், ஜீரகம் 1/2 டீஸ்பூன், கடலை மாவு 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், வெங்காயம் 1, கொத்தமல்லி சிறிது, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 3 டீஸ்பூன். இதை எப்படி செய்வது? முள்ளங்கி துருவலில் இருந்து தண்ணீரை பிழிந்து விடவும். இந்த தண்ணீரை மாவு பிசைய உபயோகித்துக் கொள்ளலாம். கோதுமை மாவில் உப்பு போட்டு மிருதுவாக பிசைந்து கொள்ளவும். கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு ஜீரகம் தாளித்து அதில் பொடியாக நறுக்கிய வெங்காயம் சேர்த்து 2 நிமிடங்கள் வதக்கவும். பின் துருவிய முள்ளங்கி, கடலை மாவு, உப்பு, கரம் மசாலா, மிளகாய்த்தூள் சேர்க்கவும். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்து நன்கு கிளறி இறக்கவும். இந்த கலவையை நன்கு ஆற வைக்கவும். கோதுமை மாவை ஒரு பெரிய உருண்டை எடுத்து சிறிய சப்பாத்தியாக இட்டு முள்ளங்கி கலவையை அதன் நடுவில் வைத்து மூடவும். இதை சற்றே பெரிய புரோட்டாவாக இட்டு தோசைக்கல்லில் 2 புறமும் போட்டு சிறிது எண்ணெய் விட்டு எடுக்கவும். இதற்கு ஊறுகாய் தயிருடன் பரிமாறலாம். அடுத்து, காலை உணவில் தான் மூளையின் சக்தி உள்ளது. உணவு நிபுணரின் ஆலோசனை. தேர்வின் போது பயத்தின் காரணமாகவே மாணவர்கள் பசியை தவிர்த்து விடுகின்றனர். இதனால் மனதளவில் பதட்டமும் உடலளவில் கூடுதல் சோர்வும் தவிக்கின்றனர். மூளைக்கு தேவையான சக்தி காலை உணவில் உள்ளது என்கிறார் மருத்துவர். அவர் சொல்வது, மாணவர்கள் தேர்வு நேரங்களில் முறையான உணவு முறையை பின்பற்றாததால் எடை கூடுதல், மந்த நிலை, விரைவில் சோர்வடைதல், மன உளைச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு ஆளாகின்றனர். மலச்சிக்கல் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. முறையான உணவு முறையை பின்பற்றினால் பயமின்றி தேர்வு எழுதலாம். காலை உணவு சாப்பிட்டால் சோம்பேறித்தனம் ஏற்படும் என்று சிலர் நினைக்கிறார்கள். இது தவறு. காலை உணவை நன்றாக சாப்பிட வேண்டும். தேர்வு நேரங்களில் பசியுடன் இருந்தால் தேர்வில் கவனம் செலுத்த முடியாது. மூளைக்கு தேவையான சக்தியை காலை உணவில் இருந்துதான் பெறுகிறோம். காலை உணவுடன் 1 முட்டை, 1 டம்ளர் பால் சேர்த்தும் கொள்ளலாம். இரவு நேரங்களில் உணவை குறைத்து சாப்பிடலாம். எளிதாக ஜீரணிக்கக்கூடிய உணவுகள் நல்லது. எண்ணெய் நெய்யில் பொரித்த உணவுகளை இரவில் தவிர்க்க வேண்டும். விட்டமின் அதிகமுள்ள பழங்கள், காய்கறிகள், கீரைகளை சாப்பிட்டால் சுறுசுறுப்பாக படிக்க முடியும். வெளியிடங்களில் மற்றும் ஓட்டல் உணவுகளை தேர்வு காலங்களில் தவிர்ப்பது நல்லது. இதனால் திடீர் உடல் உபாதைகளில் இருந்து விடுபடலாம். பசிக்கும் நேரத்தில் பழஜூஸ், காய்கறி சூப், பழ சாலட், காய்கறி சாலட், மோர், இளநீர், பிஸ்கட் சாப்பிடும் போது களைப்பில் இருந்து விடுபடலாம். 2 அல்லது 3 மணி நேர இடைவெளியில் 1/2 அல்லது 3/4 வயிறு சாப்பிடுவது நல்லது. அதிக இனிப்பு பண்டங்கள், கிழங்கு வகைகளை குறைத்துக் கொள்ளலாம். மலச்சிக்கலை தவிர்க்க நார்ச்சத்துள்ள காய்கறி, கீரை, தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். இரத்த சோகை ஏற்படாமல் இருக்க இரும்பு சத்துள்ள பேரீச்சை, உலர் திராட்சை, தர்பூஷணி, சோயாபீன்ஸ், காராமணி, சுண்டைக்காய் அதிகம் சாப்பிடலாம். ஆவியில் வேக வைத்த உணவுகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும். காய்ச்சி வடித்த குடிநீரை குடிப்பதால் காய்ச்சல், சளி தொந்தரவு வராமல் பார்த்துக் கொள்ளலாம் என்று கூறுகிறார். இணைந்திருங்கள். இது MTR FM.

உலகிலேயே யோகசாலியார். சுகபோகத்தில் திளைத்த மன்னன் வீரசேனன் உலகில் உள்ள எல்லாவற்றையும் தான் மட்டுமே அனுபவிக்க பிறந்தவன் என்ற எண்ணம் கொண்டிருந்தான். ஒரு நாள் வீரசேனனை காண ராஜகுரு வந்திருந்தார். அவரிடம் வீரசேனன், குருவே, என்னை விட உலகில் சுகபோகம் அனுபவிப்பவர் யாரேனும் இருக்கிறார்களா என்று ஏளனமாக கேட்டான். மன்னனின் மமதையை உணர்ந்த ராஜகுரு, ஏன் இல்லை, நம் நாட்டிலேயே ஒருவர் இருக்கிறாரே என்றார். அப்படியா, யார் அது, நான் அவரை சந்திக்க வேண்டுமே என்றான் மன்னன். இருவரும் தேரில் புறப்பட்டனர். குறிப்பிட்ட இடத்தில் ராஜகுரு தேரில் இருந்து இறங்கி நடந்தார். வீரசேனனும் பின்தொடர்ந்தான். வெயில் கடுமையை பொருட்படுத்தாமல் முதியவர் ஒருவர் அங்கே வயலில் உழுது கொண்டிருந்தார். அவரை சுட்டி காட்டிய ராஜகுரு, மன்னா, உன்னை விட சுகம் அனுபவிப்பவர் இந்த விவசாயிதான் என்றார். வெயிலில் காயும் இவரா எல்லாவற்றையும் அனுபவிப்பவர் என்றும் ஒன்றும் புரியாமல் வீரசேனன் விழித்தான். அவனது விழிப்பை ரசித்த ராஜகுரு, உழைப்பின் அருமை அறிந்த இவருக்கு வேளா வேளைக்கு நன்றாக பசிக்கும். குடிப்பது கூழ் என்றாலும் ருசியாக இருக்கும். இரவில் ஆழ்ந்த உறக்கம் வரும். எவனொருவன் பகலில் உழைத்து இரவில் நிம்மதியாக தூங்குகிறானோ அவனே உலகை அனுபவிக்கின்றான் என்றார். வீரசேனன் அன்று முதல் கர்வத்தை விட்டான். மக்களுக்காக பல திட்டங்கள் தீட்டி அலைந்து திரைந்து நிறைவேற்றினான். இன்றைய எம்டிஆர் நேரம் உங்களின் பெஸ்ட் சாய்ஸ் ஆக இருந்ததா? கருத்துக்களை அள்ளி தெளியுங்கள் உறவுகளே. அனுப்ப வேண்டிய மின் அஞ்சல் முகவரி mtrfm247@gmail.com. மீண்டும் ஒரு புதிய தொகுப்போடு உங்களை உங்களுடன் காற்றலையில் இணைய காத்திருக்கும் நான் அனுசாத்தப்பன், மதுரை கலையகத்தில் இருந்து. இது உலக தமிழர்களின் உன்னத வானொலி, இசை பிரியர்களின் இனிய வானொலி, பல்சுவை விரும்பிகளின் விருப்பமான வானொலி. என்றும் உங்கள் எம்டிஆர் வானொலி. இணைந்தே இருங்கள். இனிய நிகழ்ச்சிகள் தொடர்ந்து காற்றலையில் வனம் வருகிறது.

மகிழ்வான வாழ்த்துக்களுடன் மத்திய தமிழ் MTR வானலையில் இனிவரும் ஒரு மணி நேரத்திற்கு உங்களுடன் பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலுடன் இணைந்து கொள்வது உங்கள் அன்பின் இரவாஞ்சரி ஷாகுல் ஹமீத் கோவைத்திலிருந்து. நலம்தானே அன்பு உறவுகளே, நலமே அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டி இன்றைய நிகழ்ச்சியிலும் பல இனிய பாடல்கள் அலங்கரிக்க உள்ளது. தொடர்வது கடினம், தொடங்கிய பின் தொடர்வது அனைத்தும் சுலபமே என்ற வரிகளை கடந்து நிகழ்ச்சியில் முதல் பாடல் காற்றலையில் தவழ்கிறது.

நம்மை இணைத்திருப்பது பொதிகை தென்றல். புகழ்வதை காட்டிலும் ஊக்கப்படுத்துவதுதான் சிறந்தது, வாழ்வதை காட்டிலும் வாழ வைப்பது சிறந்தது என்ற கருத்துக்களை தொடர்ந்து வரும் பாடல்

இனிமை ததும்பும் இந்த இனிய சுகமான வேளையில் மதிய தமிழ் MTR வானொலி வழங்கிக் கொண்டிருப்பது பொதிகை தென்றல். நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கிறது. உன் வாழ்வில் யார் இருக்க வேண்டும் என்பதை உன் மனம் முடிவு செய்கிறது. உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன் நடத்தை முடிவு செய்கிறது என்ற வரிகளை கடந்து தொடரும் பாடல்

காற்றலையில் கவியும் இசையுமாய் கலந்திருப்பது இந்நேரத்தில் பொதிகை தென்றல். எவரையும் பார்த்து இவருக்கென்ன குறை என்று எடை போட்டு விடாதே. வழிகளோடுதான் வாழ்கிறார்கள் பலர். ஆம் உறவுகளே, நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.

நம்ம இணைத்திருப்பது பொதிகையில் இற்றெடுத்த தென்றல், பொதிகை தென்றல். அறிவுரைகள், பொன்மொழிகள் சொல்பவர்கள் அனைவரும் அறிஞர்களோ ஞானிகளோ முனிவர்களோ அல்ல. அவரவர் வாழ்க்கையில் கிடைக்கும் அனுபவ அறிவின் சரியான வெளிப்பாடாகும் என்ற வரிகளை கடந்து இணையும் பாடல்

விண்ணோடும் முகிலோடும் காற்றலையில் கலந்திருப்பது MTR வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் பொதிகை தென்றல். நமது வாழ்க்கையில் தினமும் வாகனத்தில் பயணம் செய்யும் நிலைதான் எப்பொழுதும். என்ன நிகழும் ஏன் என யோசிக்க முடியவில்லை. வாழ்க்கை விழிப்புணர்வுக்கான ஒரு தொடரும் பயணமே என்ற பயணத்தோடு இணையும் பாடல்

இன்று சிந்தனைகளையும் சுமந்து வருகிறது பொதிகையை தென்றல். தவறாக வேண்டுமானாலும் சிந்தியுங்கள், ஆனால் உங்களுக்காக நீங்களே சிந்தியுங்கள், அதுதான் முக்கியம் என்ற வரிகளுடன் இணையும் அடுத்த பாடல்.

முன்னிதமிழ் எம்டிஆர் வானொலியில் பொதிகை தென்றல். இப்பொழுதுள்ள நிலையே பாதுகாப்பானது வசதியானது என்று எண்ணிவிடாதீர்கள். மோசமான நிலை வரும்போது எதிர்கொள்ள எப்பொழுதும் விழிப்புடனே இருங்கள் என்ற வரிகளை கடந்து வரும் பாடல்

இனிய பாடல்களை சுமந்து இன்றும் உங்கள் எம்டிஆர் வானொலியில் பொதிகை தென்றல். ஏதோ கையில் சாட்டையை வைத்து சுழற்றுவது அல்ல சரித்திரம். வாழ்க்கையில் பல சாட்டை அடிகளை வாங்கி பின்னும் சரியாமல் நிமிர்ந்து நிற்பதே சரித்திரம் என்ற கருத்துக்களை சுமந்து வரும் அடுத்த பாடல்

நம்ம இணைத்திருப்பது பொதிகை தென்றல். வயதில் வலிகளை சுமந்தால் வயதான பிறகு சுகங்களை சுமக்கலாம் என்ற வரிகளை கடந்து இணையும் அடுத்த பாடல்

காற்றலையில் இன்றும் பொதிகையில் ஊற்றெடுத்த தென்றல் கவிப்பாடி வரும் இவ்வேளையில் மிருகத்திடம் அன்பாக பழகுங்கள், அதற்கு மனித குணம் வந்துவிடும். சில மனிதர்களிடம் எச்சரிக்கையாகவும் இருங்கள், அவன் எப்பொழுது வேண்டுமானாலும் மிருகங்களாகலாம் என்றவர்களை கடந்து மலரும் நிறைவு பாடல்.

0: படும் பெண்.
1: மகிழ்ச்சி உறவுகளே, இன்றும் பொதிகையில் உற்றெடுத்த தென்றல் பொதிகை தென்றலாக வந்தியத்தமிழ் MTR வானொலியில் ஒலித்து சென்றது. இவ்வேளையில் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த அத்தனை உறவுகளுக்கும், மேலும் தொழில்நுட்பத்தில் உதவிய நிலைய இயக்குனர் மீரா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறும் உங்கள் அன்பின் இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீத், குவைத்தில் இருந்து. நன்றி உறவுகளே.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்எம்
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்றியலிலிருந்து ஓங்கி ஒலிக்கிறது எம்டிஆர் எஃப்எம். உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா. கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று கூறி இப்பொழுது முதல் வாரம் ஒரு நாள் மலரும் ஜனரஞ்சகமான பாட்டும் பதமும் என்றும் மலர்கின்றது. கடந்த காலங்களில் வாரம் வாரம் ஒரு பாட்டும் பதமும் நாங்கள் கேட்கும் வேளையில் 341 வார பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்த எங்களுக்கு இன்று மலர இருப்பது 342 பாட்டும் பதமும். கடந்த காலங்களில் மலர்ந்து வந்த பாட்டும் பதமும் நிகழ்வுக்காக பல படைப்பாளிகள் தங்கள் தங்கள் படைப்பினை சிந்தனைக்கேற்றவாறு சீர்திருத்த கருத்துக்களை தாங்கி வரச் செய்து எல்லோரும் மகிழ்ந்து பாராட்டி ஜனரஞ்சகமான அந்த பாட்டும் பதத்தை இன்றும் மலர் வைக்க வருகின்றது. கடந்த 122 பாட்டும் பதங்களை தயாரித்து காற்றலையில் தவளவிட்ட சிந்தனை செல்வன் தன்னுடைய பக்குவமான படைப்பாக 123 படைப்பினை இன்று மலரும் 342 பாட்டும் பதத்துக்கு சமர்ப்பிக்கின்றார்.

சகல விதமான விழிப்புணர்வுகளையும் மனதிலே தந்து எழுச்சியை கொடுத்துக் கொண்டிருக்கும் பாட்டும் பதமும் கருத்தும் காணமுமாக வந்து கொண்டிருக்கும் வேளையிலே அவர் ஒரு பாட்டும் பதத்துக்கான வாக்கியத்தை தேடி அதற்கு உரிய பதங்களை முதல் பதங்களிலிருந்து எடுத்து அதை தொடுத்து பாடல்களாக தரும் திரைப்படுத்து பாடல்களையும் தேடி தந்திருக்கும் வேளையில் பக்குவமான பாடல்களையும் காதுக்கினிய கீதங்களாகவும் கருத்து நிறைந்த பாடல்களாகவும் என்று ஒலிக்க வைத்து அதிலே வர முதல் பதங்களை தொடுத்து 10 பதங்களை எடுத்து ஒரு வாக்கியத்தை தர இருக்கின்றார் என்ற பாட்டும் பதமும் நிகழ்விலே. இன்றைய தனது படைப்புக்காக மேகம் கறக்குது என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு பாடலை தருகின்றார். அந்த பாடல் தருகின்றது இன்றைய பாட்டும் பதத்தில் முதலாவது பதத்தை. பாடலை கேட்போமே.

முதலாவது பாடல் மேகம் கறக்குது திரைப்படத்திலிருந்து அழகான என்ற பதத்தை அழகாக தாங்கி பாடி சென்ற வேளையிலே அந்த அழகான என்ற அந்த பதத்தை இன்றைய பாட்டும் பதமும் 342 முதல் பதமாக பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது பதத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதற்காக மல்லியம் மங்களம் என்ற ஒரு திரைப்படம் ஆண்டுகள் பல கடந்தாலும் இன்று அந்த பாடல் எங்களுக்கு கொண்டு வந்து தருகின்றது. கேட்போம் பாடலை.

ஓவியம் என்று ஆரம்பித்து அந்த பாடலே ஓவியத்துக்கு என்ற பதத்துக்கு நாங்கள் அதை எடுத்து அழகான ஓவியத்துக்கு என்று பொருத்திக் கொள்வோம். மூன்றாவது பதம் எதுவாக இருக்கும் அதை அனுதினமும் கேட்டு மகிழ்ந்திருப்போம். அந்த பாடல் பொன்னூஞ்சல் என்ற திரைப்படத்தில் பாடிய ஒரு பாடல். எங்கே பாடலை கேட்போமா?

நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும் என்ற அந்த பாடலிலே நல்ல என்ற அந்த நல்ல பதத்தை நாங்கள் பெற்று மூன்றாவது பதமாக பொருத்திவிட்டு ஒரு தடவை படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல என்று வந்துவிட்டது. அப்படி என்றால் நான்காவது பதத்திற்காக சிகரம் என்ற திரைப்படுத்த பாடலை தெரிந்தெடுத்திருப்பார் கண்டுபிடித்திருப்பவர்கள் எண்ணுகின்றேன். இங்கே அதை நாங்கள் கேட்டுவிட்டு பொருத்தி பார்ப்போம். வருகின்றது பாடல்.

வண்ணம் கொண்ட வெண்ணிலவே என்ற அற்புதமான அந்த பாடல் வண்ணம் என்ற பதத்தை எங்களுக்கு தந்த வேளையிலே பொருத்தி விடுவோம் நாலாவது பதமாக படித்து விடுவோமா? அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம். வண்ணம் என்பது நிறங்கள், வர்ணம் என்று கூறுவோம் அல்லவா. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம். அப்படி என்றாலும் எங்களுக்கு பூரணமத்துவப்படவில்லை அல்லவா. ஐந்தாவது பாடலுக்கான முதல் வரியை தேடுவோம். தில் என்ற திரைப்படத்தில் இருந்து

வேண்டும் வேண்டும் என்று பாடிச் சென்றதே அந்த பாடல். அதிலே வேண்டும் என்ற ஒரு வேண்டும் என்ற பதம் எங்களுக்கு போதும் என்று எடுத்து பொருத்துவோம் ஐந்தாவது பதமாக. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். ஆம், ஒரு ஓவியம் அழகாக வர வேண்டும் என்றால் அதிலே பூசப்படுகின்ற உபயோகப்படுகின்ற வண்ணம் சிறந்த வண்ணமாக இருக்க வேண்டும், பொருத்தமான வண்ணமாக இருக்க வேண்டும். அழகுற அந்த ஓவியம் திகழ வேண்டும் என்றால் வண்ணம் தான் உங்களுக்கு முக்கியம். பல வண்ணங்களை அங்கே சேரும் போது நாங்கள் பொருத்தமான வண்ணங்களை அங்கே இணைத்து பதித்து விட்டால் அது அழியாத ஓவியமாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கும், கருத்தனை தந்து கொண்டிருக்கும். அப்படி என்றால் அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும் என்று கூறிய சிந்தனை செல்வன் தன்னுடைய 123வது படைப்பில் தந்த 342வது பாட்டு பதத்திற்கு 6, 7, 8, 9, 10 என்று இன்னும் 5 பதங்களை தர வேண்டுமே, எப்படி அந்த பதங்களை தந்து எப்படி இதை முடிவுக்கு கொண்டு வருகிறார் என்று பார்ப்போம். வீட்டுக்கு வீடு என்ற திரைப்படத்திலிருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் 6வது பதத்தை என்று தருகின்றார் அந்த பாடலை. அந்த பாடல் பாடுகின்றது கேட்போம்.

நல்ல வாழ்வுக்கு என்று ஆரம்பித்த பாடலிலே நல்ல வாழ்வுக்கு என்ற பதம் எங்களுக்கும் நலமாக இருக்கின்றது. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். நல் வாழ்வு நாங்கள் காண வேண்டுமாக இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? அதற்காகத்தான் விஜயபுரி வீரன் என்ற திரைப்படத்திலிருந்து இந்த பாடலை தருகின்றார்.

கேட்டீர்களா பாடலை? உள்ளத்திலே புறம் வேண்டுமடா என்று பாடுகின்றது. அப்படி என்றால் உள்ளத்திலே என்றதை எடுத்துக்கொண்டு பொருத்துவோம் ஏழாவது பதமாக. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே என்று வந்த வேளையில் ஒரு ஊதாப்பூ கண் சுமிட்டுகிறது. திரைப்படுத்து பாடல் வந்து எட்டாவது பதத்தை தர விரும்புகிறது. கேட்போம் பாடலை.

இந்த பாடலிலும் நல்ல என்ற பதம் முதல் பதமாக எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. மீண்டும் அந்த நல்ல என்ற பதத்தை கொண்டு சென்று எட்டாவது இடத்திலே வைத்து எட்டு பதங்களையும் பொருத்தி படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும். ஆம், சிறந்த அழகான சிறப்பான ஒரு ஓவியம் என்றால் அதுக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வண்ணங்கள் நிறங்கள் வேண்டும். அதே போன்று நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல நீங்கள் பிடித்திருப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். அடுத்த பதம் இதுவாக இருக்கும் என்று இதுகை மோனியோடு தருகின்றார் போல் தெரிகின்றது. ரிக்ஷா மாமா திரைப்படுத்து பாடல் பாடுகின்றது அந்த பதத்திற்காக.

எண்ணம் எனும் என்று ஆரம்பிக்கும் அந்த பாடலே எண்ணம் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. 9வது பதமாக, அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம். 10வது பதம் என்று பூரணப்படுத்துகின்றது இன்றைய 342 பாட்டும் பதத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக. அதற்காக வசந்தத்தில் ஒரு நாள் திரைப்பட பாடல் கை கொடுக்கின்றது எங்களுக்கு. கேட்டுவிடுவோம் அந்த பாடலை இறுதி பாடலாக.

வேண்டும் வேண்டும் என்று ஆரம்பித்து மீண்டும் மீண்டும் பாடிய வேளையிலே நாங்கள் ஒரு வேண்டும் மட்டும் எடுத்துக்கொண்டு சென்று 10வது பதமாக பொருத்தி விடுவோம். 10 பதங்களை அழகாக பெற்று நாங்கள் பக்குவமாக படிப்போம். அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல் வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்று வந்திருக்கின்றது. எதுகை மோனையோடு பக்குவமாக இந்த பதங்களை தேடி பிடித்து அதற்குரிய 10 பாடல்களையும் எடுத்து வந்து எங்கள் காதோரம் தந்து இன்றைய பாட்டும் பதமும் 342 தன்னுடைய 123வது அற்புதமான படைப்பாக தந்திருக்கின்றார் சிந்தனை செல்வன். வாழ்த்துக்களை அவருக்கு கூறிவிட்டு கருத்துக்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். மீண்டும் அழகான ஓவியத்துக்கு நல்ல எண்ணம் வண்ணம் அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டுமாம். அழகான ஒரு ஓவியத்தை படைக்க வேண்டியவர்கள் நல்ல தரமான வண்ணங்களை சேர்த்துக் கொள்ள வேண்டும். அதேபோன்று நாங்களும் நல்ல வாழ்வு பெற வேண்டுமென்றால் எங்கள் உள்ளத்திலே நல்ல எண்ணங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். வஞ்சனை சூது போட்டி போகாமை அப்படியெல்லாம் இல்லாமல் நல்ல நல்ல எண்ணங்களை நாங்கள் கொண்டு வாழ்ந்தோமாக இருந்தால் எங்கள் வாழ்வும் நல்வாழ்வாக சிறக்கும் என்பதை சூட்சமமாக எடுத்து கூறிய பாட்டும் பதத்தை கேட்டோம். இன்றைய 342வது பாட்டும் பதம். இந்த 342 கொண்ட இந்த பதம் எப்படி கூறினது என்று மீண்டும் ஒரு தடவை பார்ப்போமா? அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்று கூறி நல்ல சிந்தனைகளை மனதிலே நாங்கள் கொண்டு நல்வாழ்வு பெறுவோம் என்ற அற்புதமான ஒரு வழிகாட்டி கருத்தை தந்து விழிப்புணர்வு ஏற்படுத்திவிட்ட சிந்தனை செல்வன் அவருடைய 123வது படைப்புக்கு வாழ்த்து கூறிக்கொண்டு இவ்வளவு வரை நேரமும் நீங்கள் கேட்டு மகிழ்ந்த வேளையிலே அற்புதமாக இந்த கருத்தை நாங்கள் கடைபிடித்துக் கொள்வோம். எங்களை சிந்தையிலும் நல்ல எண்ணங்களை சுமப்போம், நல்ல காரியங்களை செய்வோம், அறவழி நடப்போம் என்று கூறி இன்றைய பாட்டும் பதமும் 342 விடைபெற எண்ணுகின்றது. அழகான ஓவியத்துக்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல் வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்ற கருத்துக்களை அழகாக தந்துவிட்டு உறவுகளை இது முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. நாங்கள் தமிழ் பணியிலே வாரந்தோறும் வரும் பாட்டும் பதத்தில் இன்று 342வது பாட்டும் பதமும் கேட்டு மகிழ்ந்தோம். மீண்டும் உங்களை அடுத்த பாட்டும் பதத்தில் சந்திக்கின்றேன் என்று காற்றாலையில் விடைபெற்று செல்லும் வேளை அழகான ஓவியத்திற்கு நல்ல வண்ணம் வேண்டும், நல்ல வாழ்வுக்கு உள்ளத்திலே நல்ல எண்ணம் வேண்டும் என்ற கருத்தை கூறி விடைபெற்று செல்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போம். வாழ்வும் பலமும் எங்கள் கையில் உண்டு அன்பு உறவுகளே.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, முன்னில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகம். கனடா கலையகத்திலிருந்து காற்றோடு காற்றாக உங்களோடு இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நாங்கள் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த வேளையில் நீங்களும் நலமாக இருப்பீர்கள் என்று எண்ணிக்கொண்டு நாங்கள் காற்றினிலே வரும் கீதங்களை கேட்க இருக்கின்றோம். முன்னில் தமிழ் வானொலியின் காற்றினிலே வரும் கீதம் பாடல்கள் காதுக்கு இனியதாகவும் மனதுக்கு மகிழ்வூட்டுவதாகவும் வரும் வேளையிலே கேட்டு மகிழ்ந்ததாக இருக்கின்றோம் அன்பு உறவுகளே.

மதுர மோகன கீதங்களாக காற்றோடு காற்றாக கலந்து எங்கள் காதோரம் வந்து மயங்கி இருக்கும் இதயங்களையும் கலங்கி இருக்கும் உள்ளங்களையும் தெளிவடைய வைத்து காட்டு விலங்குகள் கூட கேட்டு மகளும் கீதங்களாக வரும் கீதங்களை இப்பொழுது நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம் என்று உறவுகளை ஒன்றில் தமிழ் வானொலியில்

வானவெளியில் வட்டமிட்டு பறந்துவிடும் பறவைகளை விட நீரலை மேலே மலர்களை மகரந்தத்தை சுவைக்கும் வண்டினங்கள் ரீங்காரமிட்டு இன்பமிடுவது போன்று இன்பம் அடைவதற்கு மேலாக எங்கள் உள்ளம் மகிழும் வகையில் வரும் கீதங்களை தாங்கி வருவதுதான் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றின்லேயே வரும் கீதம்.

காலத்துக்கு காலம் காற்றிலே வரும் கீதங்கள் அத்தனையும் காற்றலையில் வந்து எங்கள் காதோரம் சேரும் பொழுது மனதிலே மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டு நாங்கள் நிகழ்கின்றோம். துன்பமிற்று இருக்கும் வேளையில், தனிமையாக இருக்கும் வேளையில், தாங்க முடியாத வேதனைகளோடு இருக்கும் வேளையில், அளவிறந்த அன்போடு மகிழ்வோடு துள்ளி குதிக்கும் வேளைகளிலும் கூட இந்த கீதங்கள் எங்களோடு இணைந்து சங்கமமாகி எங்களை எல்லாம் ஒரு நிதர்சனமான உலகத்தில் வாழ்கின்றோம் என்ற உண்மையை, தத்துவத்தை தந்து செல்கின்றது என் உறவுகளே.

நீல நிறத்து பாலகன் அந்த கண்ணன் முதும் குழலில் விட குழல் இனிமை போன்று அந்த இன்னிசை எங்களை எப்படி மயக்குகின்றோ அதே போன்று இரவு நேரங்களில் கூட நாங்கள் தூங்கும் வேளையிலும் எண்ணங்கள் அலைபாய்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே நிலைநூற்றி நிற்கக்கூடியதாக வரும் கீதங்களை கலந்து கொண்டு வருகின்றது மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலி கதம்பம் காற்றொலி காற்றிலே வரும் கீதம் தரும் வேளையிலே.

காற்றிலே வரும் கீதங்கள் அடுக்கடுக்காக வர இருக்கின்றது என்பது உறவுகளே, அந்த காற்றிலே வரும் கீதங்களை கேட்டு நாங்கள் மகிழ்ந்திடும் இந்த இன்பமான வேளையிலே முதலில் ஒரு பாடல் எங்கள் காதோரம் வந்து எங்களை மகிழ்வடைய செய்ய வரும் பாடல், அந்த பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். இதோ மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலை தருகின்றது அந்த பாடலை.

காலங்கள் வரும் இந்த ஏகாந்த வேளையிலே நாங்கள் மட்டும் பாடல்களை கேட்காமல் தோழிகளையும் அழைத்து தோழியர்களையும் அழைத்து குழுவினராக இருந்து கேட்டு மகிழ்ந்தால் அப்படி இருக்கும் என்பதை கூறும் வகையிலே வரும் ஒரு பாடல். எங்கள் காத்தலையில் கலந்து எங்களை அலங்கரித்து எங்கள் மனதை மகிழ வைத்துச் செல்ல இருக்கின்றது அன்பு உறவுகளே. இரண்டாவது பாடல்

காற்றிலே வரும் கீதத்தில் வரும் பாடல்கள் காதலன் காதலியை அணைப்பதும், தோழன் தோழியோடு விளையாடுவதும், அன்பு உறவுகளோடு உலாவுவதும், குதூகலமாக துள்ளி கழிப்பதுமாக இருக்கும். மகிழ்வான கன்னி பருவங்கள் காலை பருவங்களில் வருவருடைய உள்ள கழிப்பினை கூறிக்கொண்டு செல்கின்றது அந்த பாடல்கள். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் வர இருக்கின்றது. அந்த பாடல் தருகின்றது, மெதுவாக அழைத்து தன் காதலை தெரிவித்துக் கொள்ளும் வகையில் வரும் ஒரு பாடலாக இனிக்க இனிக்க கேட்போமா அந்த பாடலையும்?

ஆமாம், காட்டு விலங்குகள் கூட மகிழ்ந்து கொள்ளும் வேளையிலே வந்தது அந்த பாடல் மெதுவாக மெதுவாக தந்தியடித்தேனே என்று கூறி அழைத்து தன்னுடைய எண்ணக்கிடக்கையை கூறும் வகையில் வந்த வேளையில் காதலனும் காதலியும் ஒருமித்து ஒரு இடத்திலே வந்து கருத்தொருமித்து சந்திக்கும் வேளையிலே அந்த இடம் எந்த இடமாக இருந்தாலும் அது ஒரு பூமேடை போன்றுதான் அவர்களுக்கு தோன்றுமாம். அப்படி நான் ஒரு பாடலையும் கேட்டு மகிழ்வோமா?

0: இனிமையான பாடல்களை இங்கிதமாக வழங்கிக் கொண்டிருக்கின்றது மொன்றியல் தமிழ் வானொலி கனடா கலையகத்திலிருந்து. இந்த காற்றிலே வரும் கீதம் தன்னோடு எடுத்து வந்து எங்கள் காதோரம் ஊதிவிடும் பாடல்கள் என்ன செய்திகளை எல்லாம் சொல்லி செல்கின்றது அன்பு உறவுகளே. இளம் சிட்டுக்கள் துள்ளி குதித்து விளையாடி காதலிலே இன்பத்திலே மயங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே காதலன் காதலியாக வந்து தங்கள் எதிர்காலத்தை எல்லாம் எவ்வளவு எண்ணக்கோட்டைகளை கட்டியிருக்கின்றோம் என்று பகிர்ந்து கொள்வார்கள் இன்பத்துடன். அந்த வேளையிலே இதயத்தை இதயம் தீண்டிக் கொள்ளும், மெய்யையும் மெய் தீண்ட வேண்டும் அல்லவா, தீண்டாய் மை தீண்டாய் மெய் தீண்டாய் என்று ஒரு பாடல். அந்த பாடலை இப்பொழுது காற்றலையில் அலங்கரிக்க இருக்கின்றது, காது கொடுப்போமா?
1: கன்று முன்னாது களத்தினும் படாது

வானவழியில் வலம்பெறும் பாடல்களை கேட்பது மனம் மகிழும் வேளையில் தானே, அந்த மனதை மகிழ வைப்பதற்கும் இந்த காரணங்கள் எவ்வளவு தூரம் எங்களை தழுவி செல்கின்றது என்று எண்ணும் பொழுது, காதலன் காதலியை சந்திக்கும் வேளையிலே ஒருத்தனை ஒருத்தன் செல்லமே என்று ஆறுதலாக ஆசையாக ஆவலோடு அழைப்பார்கள் அல்லவா? செல்லமே செல்லமே என்றெல்லாம் அழைக்கின்றார்களே, அதை கேட்கும் பொழுது அந்த அன்பின் ஆழம் எவ்வளவு மிகுதியாக இருக்கின்றது என்பதை உணரக்கூடிய வகையிலும் ஒரு பாடல் வருகின்றது. அன்பு உறவுகளை கேட்போம் அந்த பாடலை.

நாம் காட்டிலே வரும் கீதம் கற்பனை வளத்தில் அல்லாமல் நிஜத்தில் கூட காதலன் காதலிகள் ஒருவரை ஒருவர் எண்ணக்கனவில் வைத்துக் கொண்டு தூக்கமின்றி அவர்கள் அலைந்து எண்ண கனவுகள் உள்ளத்திலே துள்ளி விளையாடுவதனால் தூக்கம் என்ற அமைதி கண்மூட முடியாமல் கண் துயில முடியாமல் ஒருவரை ஒருவர் பார்க்க வேண்டும் பேச வேண்டும் தீண்ட வேண்டும் என்ற ஊந்தல்லே இருக்கும் பொழுது கண்மணி மெய்ஞான காதல் இதுதான் என்று கூறி இருவரும் வருகின்றார்கள் கண்மணி என்று அழைத்துக் கொண்டு. அந்த பாடலை நாங்கள் கேட்கத்தான் வேண்டும்.

நிலா மலர்ந்த மலர்கள் மலர்ந்த இதழ்கள் மீது தென்றல் தீண்டுவது போன்று அந்த மலர்ந்திருக்கும் புத்தம் புது மலரிலே தென்றல் வந்து தூண்டிக் கொண்டு போனால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும், சுகந்தமாக இருக்கும், சுகமாக இருக்கும், இதமாக இருக்கும். அந்த வகையில் இந்த பட்டாம்பூச்சிகள் பறந்து பறந்து சென்று வண்ண வண்ண பூக்கள் மீது உட்கார்ந்து அதனுள்ளே உள்ள மகரந்தத்தில் சேர்ந்துள்ள தேனினை சுவைத்து மகிழ்ந்து மயங்கி சில வேளைகளே அந்த மலர்களுக்குள் மயங்கியும் விடும். மலர் சுருங்கி மூடியும் விடும். மறுநாள் எழுந்து பார்க்கும் பொழுதுதான், பொழுது மலர்ந்ததும் பூ விரிந்ததும் அந்த வண்டுகள் பறந்தோடி செல்லுங்களாம். அவ்வளவு தூரம் மதுவுண்ட மயக்கத்தில் இருப்பது போன்ற காதல் மயக்கத்தில் இருக்கின்றார்கள் காதலர்கள் என்பதை விளக்கும் பாடலாக வருகின்றது ஒரு பாடல், பட்டாம்பூச்சி. பட்டாம்பூச்சிக்கு என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல். அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி காற்றலையில் தேடி வந்து தருகின்றது. நீங்கள் கேட்டு மகிழ்வதற்காக காற்றினிலே வரும் கீதத்திலே

குழல் ஊதி நிற்கும் கண்ணன் அந்த குழலின் ஓசையை கட்டி மயங்கி விடும் கோதையர்களை பார்த்து எவ்வளவு தூரம் ஆனந்தமடைகின்றான். ஆனந்த பிரவாகத்தில் இருக்கும் வேளையிலே அங்கு ஓடி வந்த காதலனும் காதலியும், அந்த காதலிற்கு அவள் பெரிய சகியாக இருக்கின்றாள், அதே போன்று அந்த காதலன் அவளுக்கு பெரிய பதியாக வர வேண்டும் என்பது அவள் கனவு நினைவு. அந்த இறை வணக்கங்கள் எல்லாம் இறைவனிடம் வேண்டி இவன்தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று எண்ணும் வேளை அவனும் அவள்தான் எனக்கு மனைவியாக என் பிரிய சகி என்று சொல்லி ஆரம்பித்து அழைக்கும் ஒரு இனிமையான பாடல் இப்பொழுது காற்றலையில் கலக்கின்றது. கேட்டு மகிழ்ந்திருவோம்.

காலமெல்லாம் காதலன் காதலன் தான், கணவன் கணவன் தான். காதலன் கணவனாக வந்த அந்த காதல் மேலும் வளர்கின்றது, தொடர்கின்றது, பெருக்கின்றது. அது எத்தனையோ விதமான வாழ்க்கை நடைமுறையை காட்டுகின்றது. நடைமுறையில் அவர்கள் முதிர்ந்து விடுவார்கள். முதிர்ந்தாலும் காதல் காதல் தான். அங்கே துஷ்யந்தாகின்ற ஒரு காதலன் மறந்து, அவன் கணவனோ அல்லது காதலனோ தன்னை மறந்து விட்டால் உடனே துஷ்யந்தனை ஞாபகப்படுத்துவார்கள். அந்த தன்னுடைய கணையாளியை மறந்துவிட்டு இருக்கின்ற துஷ்யந்தன் போன்றுதான் இவனும் என்று எண்ணிக்கொண்டு அந்த காதலிக்கு கணவன் சற்றும் தன் ஞாபகம் இல்லாமல் இருப்பது விருப்பமே இல்லை. அந்த வகையிலேயே துஷ்யந்தா என்று அழைக்கும் ஒரு பாடல், அந்த பாடலை மொன்றியல் தமிழ் வானொலி இறுதி பாடலாக உங்களுக்கு தந்துகின்ற காற்றலையில் காற்றோடு கலந்து வருகின்ற இந்த காற்றிலே வரும் கீதத்தை நிறைவுக்கு கொண்டு வர எண்ணுகின்றது அன்பு உறவுகளே.

தோடு இந்த காற்றில் வரும் கீதம் தந்த பாடல்கள் அத்தனையும் எங்கள் மனதை மயக்கி இருக்கும் என்பதை எண்ணிக்கொண்டு மீண்டும் ஒரு காற்றலையில் காற்றிலே வரும் கீதம் நிகழ்வில் அன்போடு உங்களை நான் சந்திப்பேன் என்று கூறி காற்றலையை நிறைவுக்கு கொண்டு வந்து விடை பெறும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். மீண்டும் சந்திப்போமா?

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலியகம். கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை பகிர்ந்து கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்வோம். பாலும் பழமும் என்ற திரைப்படுத்த பாடல் ஒன்று கேட்போமா? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி என்ற வரி எடுத்து பாடுகின்றது இந்த பாடலை. சிங்கப்பூர் நாடு சிங்கார பூமி, அங்கிருந்து அன்புடன் அனுப்பி வைத்திருக்கின்றார் மகாலிங்கம் அவர்கள்.

ஒலிக்கின்ற அடுத்த பாடல் இதோ எந்தன் தெய்வம் முன்னாலே என்று பாபு திரைப்படுத்து பாடலை பாடுகின்றது. இந்த பாடலை தந்துவிட்டு ஈழமணி திருநாட்டின் மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்ஷி கேட்பதற்காக காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது பாடல்.

மீண்டும் ஒரு பாடல். ஏழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து ஒலிக்கின்றது. விஜயராணி உங்களுக்காக அற்புதமான ஒரு காவிய பாடல் என்றுதான் கூற வேண்டும். பாக்கியலட்சுமி என்ற திரைப்படத்து பாடல் நீண்ட நாள் கேட்ட பாடல் என்று கேட்டாலும் இனிக்கும். மாலை பொழுதின் மயக்கத்திலே என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இவர்களோடு கனடா அல்பர்டா மாநிலத்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது. பார்வை ஒன்றே போதுமே திரைப்படுத்த பாடல்தான் அவர் தந்த பாடல். அந்த பாடல் துளி துளியாய் என்று வரி தொடுத்து முழுவதையும் பாடுகின்றது.

இந்த வேளையிலே கனடா மொன்றியல் மாநகரத்தில் இருந்து தனுஷனும் பழமை போல இன்று ஒரு பாடல் ஸ்டைல் என்ற திரைப்படத்திலிருந்து தருகின்றார். காதலித்தால் ஆனந்தம் என்று கூறி பாடுகின்றது அந்த பாடல்.

அன்பு உறவுகளை, இது முன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவையிலே சர்வதேச நேயர் விடுப்பு பாடல்கள் விடுமுறை விருப்பத்தில் ஒலிக்கின்றன.

தொடரில் இருக்கும் பாடல்கள் கூட கனடா உறவுகளின் பாடல்கள். முதலில் வன்கூவர் மாநிலம், இளவரசி உங்கள் பாடலை கேட்போமா? உன்னை நினைக்கவே என்ற ஜே திரைப்படத்து பாடலை இன்று பாட வைக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்து வரும் பாடலும் வான்கூவர் மாநிலத்து வசந்தி தந்த பாடல். டைம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது தவிக்கிறேன் தவிக்கிறேன் என்ற வரி எடுத்து.

உங்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் காஞ்சனா நீங்கள் தந்த பாடல் கனடாவில் இருந்து. ஒரு சுடர் இரு சுடர் என்ற முதல் வரியை கொண்டு ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து வரும் பாடல்கள் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினரின் பாடல்கள். முதலில் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா நீங்கள் தந்த பாடலை கேட்போம். உன்னை விடமாட்டேன் என்ற முதல் வரியை அடுத்து இரட்டை ரோஜா திரைப்படுத்த பாடலாக தருகின்றது.

நீண்ட கால உறவு. மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து இசை பயணம் செய்யும் ரமணி, நீங்கள் தந்த பாடல் எனக்கென ஏற்கனவே என்ற வரி கொண்ட பாடல், பார்த்தேன் ரசித்தேன் திரைப்படுத்த பாடல் கேட்போமா?

அடுத்து வரும் பாடலும் எங்கள் அன்பு உறவாக எங்களோடு நீண்ட காலமாக இணைந்து வரும் கேதீஸ் அவர்களும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து தந்திருக்கின்றீர்கள். வயசு என்ற திரைப்படுத்து பாடல், காஞ்சிப்பட்டு சேலை கட்டி என்ற பாடலைத்தான் நீங்கள் தந்தீர்கள். ஒலிக்க கேட்போம்.

இது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடாவிலிருந்து ஒலிக்கும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்கள் சர்வதேச நேயர் விருப்பத்தோடு இணைந்து வருகின்றது. வா வா என் வீணையே என்ற வரி அற்புதமான ஒரு பாடலே உண்டு. அந்த பாடல் சட்டம் திரைப்படத்தில் பாடிய பாடல். இன்று ஆங்கிலேய நாடான இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் தந்து கேட்க இருக்கின்றார். நாங்களும் கேட்போம்.

இவர்களோடுதான் ஐரோப்பா கண்டத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து நாடு நிரேஷன் ஜெனீவா மாநிலத்திலிருந்து கேட்கின்றீர்கள் தில் திரைப்படுத்து பாடலை. பாடுகின்றது அந்த பாடல் ஓ நண்பனே நண்பனே என்று வரியெழுத்து.

ஐரோப்பிய மண்ணென்றால் என்னவள் வர வேண்டும், என்னவள் வந்து ஒரு பாடல், நலம் நலமறிய ஆவல் என்று கேட்கும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றார்.

சுருதியாக ஒரு பாடலை வளமை போல வந்து என்றும் அன்புக்கும் பாசத்துக்குரிய காவை சேனா ஆசான் அவர்கள் தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கின்றார். சின்னத்தாயி திரைப்படுத்த பாடலை நான் ஏரிக்கரை மேலிருந்து என்ற முதல்வரியை எடுத்து முழுவதையும் பாடுகின்றது, கேட்டு மகிழலாம்.

உறவுகளை நாங்கள் இதுவரையும் நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம். தித்திக்கும் தேனான பாடல்கள் திசை எங்கும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்லும் அந்த பாடல்களை தந்தவர்களுக்கு நன்றியும் கேட்டவர்களுக்கு நன்றியும் கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவது என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக தமிழோடு என்று கூறி சென்று வருகின்றேன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கும் முதல் பாடல் பாகப்பிரிவினை என்ற திரைப்படுத்து பாடல். இசை அரசி பி சுசீலா அம்மா அவர்களின் குரலே கவிஞர் கண்ணதாசன் ஐயா அவர்களின் வரிகளை மெல்லிசை மன்னர் எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்து கொடுத்திருக்கின்றார் என்றும், தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ என்ற வரிகளை கேட்டு மகிழ்வோம் என்று சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்கள் பங்கஜம் கோவிந்தராஜன் மேல் வளையம்மா தொகுதியிலிருந்து இணைத்து எங்களோடு கேட்டு மகிழ விரும்புகிறார். ஒலிக்கின்றது பாடல்.

அடுத்த பாடல் கோரிப்பாளையம் திரைப்படுத்து பாடல். இன்றைய விடுமுறை விருப்பத்தை அலங்கரிக்கின்றது என்ன இந்த மாற்றமோ என்ற வரியை தொட்டு. இந்த வரிகளை கேட்டு மகளிர் வளமை போல தமிழ்நாடு மயிலாப்பூரிலிருந்து மயிலை பட்டாபி, கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர் அவர்களோடு ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார் அருணா மற்றும் ஆகாஷ் ஹரிஹரன், ஸ்ரீராம் சிவா இவர்கள் இணைந்த வேளை ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்து கேட்கின்றார்கள்.

0: உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்கின்றோம் முன்னியல் தமிழ் வானொலியின் விடுமுறை நிற விருப்ப பாடல்கள். தாய் மூகாம்பிகை திரைப்படுத்த பாடல் ஒன்றை அன்பு சேப்பு விஜயராகவன் அவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து தொடுத்திருக்கின்றார். ஜனனி ஜனனி ஜகம் நீ ஜகம் நீ என்று பாடுகின்றது அந்த பாடல்.
1: சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்தி.

எங்கெல்லாம் வளையோசை கேட்கின்றதோ அங்கெல்லாம் என்னாசை பறக்கின்றது. அற்புதமான பல்லவி. அத்துடன் சரணங்களை உணைத்து வெகுளிப்பெண் என்ற திரைப்படத்திலிருந்து நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் சாதிக் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஜெகபர் சாதிக் அவர்களை உங்களோடு இணைந்து வளமை போல என்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா ஷஹானா பர்வீன், நசீகார் இஃபாக, இம்ரான் சாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

ஆண்டுகள் பல கடந்தும் என்று கேட்டாலும் இனிக்கும் ஒரு அற்புதமான பாடல் ஒலிக்க இருக்கின்றது உறவுகளே. இந்த பாடலை தமிழ்நாடு இஞ்சிக்குடியிலிருந்து ஷியாமலா பிரபா அவர்கள், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா நற்பவி மற்றும் மதுஸ்ரீ சிவசங்கரன் நரமுகையாள் தமிழ் இனியாள் இவர்களை இணைத்து ஒலிக்க வைக்கின்றார். ஒலிக்கின்றது அந்த பாடல் மணமகள் என்ற திரைப்படத்திலிருந்து எல்லாம் இன்பமயம் என்ற வரிதாங்கி.

ஒன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்தில் எனது பாடலும் இணைய வேண்டும் என்று குருடான கவிஞனுக்கு ஊதாப்பு என்ன, ரோசாப்பு என்ன என்ற பல்லவியோடு தொடங்கும் நெஞ்சில் ஒரு ராகம் திரைப்படுத்த பாடலை தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையத்திலிருந்து அன்புடன் ரவிச்சந்திரன் தந்திருக்கின்றார்.

தந்த பாடலை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலை நாங்களும் கேட்டு மகிழ்வதற்காக இரண்டு பாடல்கள் ஒரே திரைப்படத்தில் வித்தியாசமாக ஒலித்திருக்கின்றது என்றும், அந்த பாடலில் ஒரு பாடலை முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை வணைத்து தருகின்றார். பாடுகின்றது அந்த பாடல் அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே என்ற பாடல். இந்த பாடலை பிரபல பின்னணி பாடகி இசை அரசி பி சுசீலா அம்மா, எல் ஆர் அஞ்சலி, ஷோபா, சசிரேகா இவர்கள் 1975 ஆண்டு திரைக்கு வந்த நாளை நமது திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள்.

அதே பாடலை அதே திரைப்படத்திலிருந்து இசை அரசர் டி எம் சவுந்தரராஜன் ஐயாவும் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியம் ஐயாவும் இணைந்து பாடும் பாடலாக அன்பு மலர்களே நம்பி இருங்களே நாளை நமதே என்று பாட வைக்கின்றார்கள். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் மற்றும் உலக தமிழர்கள் உறவுகளோடு அந்த பாடலை

நின்று பாட வேண்டும் காவிய சிந்து.

உங்கள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் சர்வதேச நேயர்களுக்கான கனடா கலையகத்திலிருந்து ஒலித்துக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பத்திற்கான பாடல்களை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள்.

புது நெல்லு புது நாத்து என்ற திரைப்படுத்து பாடல், பூ பூ பூ பூ பூத்த சோலை என்ற பாடல். இந்த பாடலை இன்று வணக்கம் கூறி வாழ்த்துக்களும் கூறி விரும்பி கேட்கின்றார் திருவாரூர் மாவட்டம் உபய வேதாந்தபுரம் சோமஸ்கந்தன். அவர் கேட்கும் அந்த பாடலை ராஜலட்சுமி, காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் இணைந்து கேட்கும்படி நாங்களும் இணைந்து கேட்போம். ஒலிக்கின்றது பாடல்.

தொடரும் பாடல் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிகேட் சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தந்த பாடல். சிலுவை சந்தன்ராஜ் அவர்கள் தன்னுடைய நண்பர்கள் உறவுகளோடு கேட்கும் அந்த பாடல் விகடன் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது. யாரிவளோ யாரிவளோ என்று பரியெடுத்து

வரும் பாடல் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து அன்பு ஜோர்ஜ் நீங்கள் தந்த பாடல். மொன்றியல் தமிழ் வானொலியில் மொன்றியல் தமிழ் வானொலியை சுவாசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் சொல்லித்தரவா சொல்லித்தரவா என்று பாட வைக்கின்றீர்கள். மாஜா திரைப்படுத்து பாடலாக

மலை ஒரு மலையாள திரைப்படுத்த பாடலாக தருகின்றார் பாலக்காடு ரதீஷ் அவர்கள் கேரள மாநிலத்திலிருந்து. அந்த பாடல் தேன் உண்டோ பூவே என்று கேட்டு மலையாள மொழியும் தமிழ் மொழியும் கலந்து பாடுகின்றது இந்த நிகழ்ச்சியிலே.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒளிபரப்பாகும் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று கூறி காற்றலையில் இணையும் நான் கலையகத்தில் இருந்து என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அங்கும் இங்கும் அனைவரும் நலமாக இருக்கும் இந்த இங்கிதமான வேளையிலே மூன்றுகள் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல இன்றும் ஒலிக்க இருக்கின்றன சர்வதேச நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். முதலில் ஒலிக்கும் பாடல் மெர்க்யூரி பூவே என்று வரியெடுத்து புதிய கீதை திரைப்படத்திலிருந்து ஒலிக்க இருக்கின்றன. அந்த பாடல் அன்புடன் அருள் மோகன் அவர்கள் இங்கிலாந்திலிருந்து தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து ஒலிக்கும் பாடல் ஈழமணி திருநாட்டில் இருந்து மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிராம்ஜி தந்த பாடலாக நாங்கள் கேட்போம். காதலி என்ற திரைப்படத்து பாடலை அந்த பாடல் மும்பை காற்றே என்று முதல் வரி கொண்டு பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடல் ஈழமணி திரு நாட்டிலிருந்து ஒலிக்க இருக்கின்றது. மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி நீங்கள் தந்த பாடல் கனவு கண்ட காதல் என்ற ஒரு அற்புதமான பாடல் அக்பர் திரைப்படத்திலிருந்து இன்று கேட்க இருக்கின்றோம். ஒலிக்கின்றது சர்வதேச நேயர் விருப்பத்திலே அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கனடா உறவினர்களின் பாடல். மொன்றியல் மாநகரம் தனுஷன், நீங்கள் என் கண்களோடு என் கண்ணோடு என்ற வரியை அறிந்தும் அறியாமலும் என்ற திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள்.

ஒரு மாநிலத்து இளவரசியும் ஒரு பாடலை தருகின்றார். ரோஜா பூந்தோட்டம் என்று பாடுகின்றது அந்த பாடல். கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் இருந்தது.

இந்த வேளையிலே அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினியின் பாடலும் ஒலிக்க இருக்கின்றது, கேட்போம். உன் மார்பில் வெளிமூடி என்ற அற்புதமான பாடல் வரி எடுத்து முழுவதையும் நினைத்தேன் வந்த இத்திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது.

அந்த வழியிலே வன்கூவர் மாநிலத்து வசந்தியின் பாடலும் காற்றலைக்கு வருகின்றது. கேளாமல் கையிலே என்ற வரி அழகிய தமிழ் மகன் திரைப்படத்தில் இருந்தது.

மீண்டும் கருடா உறவான வன்கூவர் மாநிலம் காஞ்சனா ஏதோ நினைக்கிறேன் என்ற வரியை தலைநகரம் திரைப்படத்திலிருந்து முழுமையாக பாடி வருகின்றது காற்றலையிலே.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காத்தலையில் சர்வதேச நேயர் விருப்பத்துக்கான பாடல்கள். அந்த வரிசையில் ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடலையும் கேட்க இருக்கின்றோம். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர் பாஸ்கரன் மாலா இவர்கள் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியாவிலிருந்து சிறகுகள் வந்தது என்ற பாடலை சர்வம் என்ற திரைப்படத்திலிருந்து தருகிறார்கள்.

0: கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். வெளியே ரெண்டு கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க.
1: நீ மாடியில் குதிச்சிருவானு கெஞ்சினல்ல.

அவர்களை தொடர்ந்து வரும் அடுத்த பாடலும் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலிய கண்டம் கேதீஸ் நீண்ட கால உறவு உங்களின் பாடல். பார்த்திபன் கனவு திரைப்படத்திலிருந்து கனா கண்டேனடி தோழி என்று பாட வைக்கின்றீர்கள்.

இவர்கள் வந்துவிட்டால் ஆஸ்திரேலியா சிட்னியிலிருந்து அன்பு ரமணியும் வருவார் தானே. ஐஸ் கட்டி ஐஸ் கட்டி என்று வரி எடுத்து மதுரை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது பாடல்.

இது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் சர்வதேச நீயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

ஆண்டுகளாக சிங்கப்பூர் சிங்காரபூமி அங்கிருந்து மகாலிங்கம் அவர்களும் காதலிக்க நேரமில்லை என்ற ஒரு பாடலை காதலிக்க நேரமில்லை என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல்.

இந்த வேளையிலே ஐரோப்பிய கண்டம் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா நகர் நிரோஷன் ஒரு கல் ஒரு கண்ணாடி என்ற ஒரு பாடல் சிவா மனதில் சக்தி என்ற திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றீர்கள்.

அடுத்து வரும் பாடலும் ஐரோப்பியம்மன் என்னவள் நீங்கள் தந்த பாடல். என் ஜீவன் பாடுது திரைப்படத்திலிருந்து ஒலிக்க வைக்கின்றீர்கள். ஒரே முறை உன் தரிசனம் என்ற வரி எடுத்து பாடி.

ஞானபடையில் இறுதியாக ஒரு பாடலை வளமை போல தருகின்றார். கனடா அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கா வை சேனா ஆசானவர்கள், அவாகப்பட்டது மகாஜனங்களே என்ற திரைப்படுத்து பாடல், ஏனடி நீ என்னை என்று வரியெடுத்து பாடுகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வளமை போல கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள், தித்திக்கும் தேனான பாடல்கள், திசை என்றும் இசை பரப்பி எங்கள் இதயம் நிரப்பி செல்வகின்றது என்று கூறிக்கொண்டு பாடல்களை அனுப்பி வைத்தவர்களுக்கு நன்றி கூறி மீண்டும் சந்திக்கலாம் என்று இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக தமிழோடு.

0: பாட்டு போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா எம்டிஆர் எஃப்எம் கேளுங்க. கேளுங்க எம்டிஆர்.

0: அவனது வழியாகும், அன்றே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

நேயர் நிறத்திற்கான முதல் பாடல் பிரம்மா திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. இவள் ஒரு இளங்குருவி என்ற வரி எடுத்து பல்லவியோடு சரணங்களையும் தர வேண்டும் என்று பாடும் நிலா எஸ்பிபி அவர்களுடைய குரலே கேட்க விரும்புகின்றோம் என்று சிதம்பரம் ரமணி ராஜேஷ் அவர்களும் மீனாட்சி ரமணி சூர்யா மற்றும் மேல் வளையமா தேவியிலிருந்து பங்கஜம் கோவிந்தராஜன் இவர்களும் காத்துக் கொண்டிருக்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

தொடரும் பாடல் ஒழிக்க இருக்கும் வேளையில் அந்த பாடலை கரிசல் காட்டு பூவை திரைப்படத்திலிருந்து கேட்க இருக்கின்றோம். எத்தனை மணிக்கு என்ற முதல் பதத்தை கொண்டு வரும் அந்த பாடல் இன்றைய தின வாழ்த்துக்களோடு கேட்கின்றார்கள் தமிழ்நாடு மயிலை பட்டாபி அவர்கள். வளமை போல மயிலை பட்டாபி அவர்களே, நீங்கள் ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா அவர்களோடு குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன் மற்றும் ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன் கேட்கும் வேளையிலே பாலகுமார் ஜனனியையும் இணைத்துக் கொள்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

மன்னன் திரைப்படத்து பாடல் ஒன்று கேட்போமா? அந்த பாடல் இரண்டு உறுப்பினர்களால், இரண்டு குழுவினர்களால் விரும்பப்படும் பாடல். அந்த பாடல் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து காரைக்கால் மாவட்டம் மேலே ஓடுதுறை சேப்பு விஜயராகவன் அவர்களும், தர்மபுரி மாவட்டம் தகடூரிலிருந்து சாந்தி சந்துரு விஜயஸ்ரீ நிர்மலம்மா இவர்களும் கேட்கின்றார்கள். மன்னன் திரைப்படத்து பாடல்தான் அந்த பாடல். அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது அம்மா என்று அழைக்காத உயிரில்லையே என்ற பாடலை. இரு குழுவினர்களும் கேட்கும் அந்த பாடல் மன்னன் திரைப்படத்திலிருந்து இப்பொழுது மூன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் வேளையிலே நாங்களும் அவர்களோடு இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மொன்றியல் தமிழ் வானொலி. காற்றலையில் கலந்துவிடும் நேயர் நேரத்துக்கான பாடல்கள் வளமையாக வரும் நேயர் நேரத்தில் பாடல்களை தினமும் கேட்டு மகளும் உறவுகளோடு இன்னும் ஒரு உறவு வருகின்றார். அரசடிக்குப்பம் நெய்வேலி யாமிருக்க பயமேன் சரவணன் அவர்கள். மீனாட்டம் கண்கொண்ட மீனாட்சி என்ற பல்லவி சரணங்களோடு தருகின்றது பிள்ளையோ பிள்ளை திரைப்படத்தில் இருந்து. சரவணன் அவர்களே, நீங்கள் கேட்க வந்த பாடலை வரதராஜபுரத்தில் இருந்து விஜயகுமார், கிருஷ்ணகிரியில் இருந்து கனகராஜ் இவர்களும் செவி மடுக்கின்றார்கள் என்று எழுதிய வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்கும் பாடல்களை இன்னுமொரு பாடலை தந்து மகளை வைக்கின்றார் நீண்டகால உறவு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபிரசாதிக் அவர்கள். தங்க தோணியிலே தவளும் பெண்ணழகே, நீ கனவு கன்னிகையோ இல்லை காதல் தேவதையோ, என்ன அற்புதமான வரி கொண்ட பல்லவி. தொடர்ந்து சரணங்களையும் உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து ஒலித்து வைக்கும் வேளையிலே பழமை போல அவரோடு இணைந்து முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ் மற்றும் கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிபாகா, இம்ரான், ஷாஹில் உலகத் தமிழர்களோடு கேட்கின்றார்கள்.

உறவுகளே, நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஒன்றியல் தமிழ் வானொலியில். தினம் தோறும் மலரும் நேயர் நேரத்திற்கான நேயர் விருப்ப பாடல்கள்.

அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மாலை, இந்த பல்லவியை கேட்போமே சரணங்களோடு. சின்னத்தாயி என்ற திரைப்படத்து பாடல். தமிழ்நாடு திருப்பூர் மாவட்டம் காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன், நீங்கள் தந்த பாடல்.

இனிமையான பாடல் நீல நிறமேகம் எல்லாம் என்று வரி எடுத்து பாடுகின்றது திருமலை தெய்வம் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடியில் இருந்து ஷியாமலா பிரபா, ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, நற்பவி மதுசூரி மற்றும் சிவசங்கரன் நரமுகையாள் தமிழ் இனியாள். ஒலிக்கும் பாடலோடு நாங்களும் இணைவோமே.

வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே ஒலித்துக் கொண்டிருக்கும் காதக்கினி கீதங்கள் தித்திக்கும் தீனான பாடல்களாக ஒலிக்கும் வேளையிலே பழமை போடு என்றும் ஒரே திரைப்படத்திலிருந்து இரண்டு பாடலை தருகின்றார்கள். முதலில் தஞ்சாவூர் மாவட்டம் திருப்புவனத்திலிருந்து கே அனுஷ்யா கிருஷ்ணன் தன்னுடைய அப்பா அனந்தராமன் அம்மா விஜயத்தை முனைத்து 1963 ஆண்டு திரைக்கு வந்த நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படத்திலிருந்து இசை அரசி பி சுசீலா அம்மாவின் குரலில் கேட்ட நெஞ்சம் மறக்கவில்லை அதன் நினைவை இழக்கவில்லை என்ற பாடல்.

அடுத்து வரும் பாடல் கூட அந்த திரைப்படத்திலிருந்து தான் ஒலிக்க வைக்கின்றார் எங்களுடைய அன்பு உறவு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய நண்பர்களோடும் உலக தமிழர்களோடும். நெஞ்சம் மறப்பதில்லை திரைப்படம் பாடல் பிரபல பின்னணி பாடகர் இசை மாமணி பி பி ஸ்ரீனிவாஸ் ஐயா அவர்களோடு இசை அரசி பி சுசீலா அம்மாவும் குரல் கொடுக்கின்றார்கள். நெஞ்சம் மறப்பதில்லை அதன் நினைவை இழக்கவில்லை நான் காத்திருந்தேன் என்ற வரியோடு.

தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் பணியை அலங்கரிக்க வரும் அடுத்த பாடலும் ஒன்று ஒலிக்க இருக்கின்றது. அந்த உறவுகளை அந்த பாடலை எங்களுக்கு தந்திருக்கின்றார் உபய வேதாந்த புறத்திலிருந்து வணக்கம் கூறி வாழ்த்துக்கள் தந்த சோமா ஸ்கந்தன் அவர்கள். அவர் தனியே அவர் மட்டும் கேட்காமல் அவரோடு இணைந்து காயத்ரி, கீர்த்தனா இவர்களும் ராஜலட்சுமியுடன் செவி நடக்கின்றார்கள். நிழல்கள் திரைப்படுத்த பாடல்தான் அவர்கள் காத்திருந்து கேட்க இருக்கும் பாடல். தூரத்தில் நான் கண்ட உன்முகம் என்று மனமுருக பாடுகின்றது.

மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்கின்றோம். ஆடிப்பட்டம் தேடி சென்னல் விதை போட்டு பல்லவி இதுதான். தொடர்ந்து சரணங்களையும் பாட வேண்டும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு சிதம்பரத்திலே வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் தன்னுடைய உறவுகளோடு.

கணக்கின்ற பாடல்களோடு இன்னும் ஒரு பாடல், கேரள மாநிலத்திலிருந்து பாலக்காடு ரஜீஷ் அனுப்பி வைத்த பாடலையும் கேட்போம். ஏனோ கண்கள் என்று ஆரம்பிக்கும் முதல் வரி கல்வனின் காதலி என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார்.

வேளையிலே இறுதியாக ஒரு பாடலை நாங்கள் கேட்டு மகள இருக்கின்றோம். அந்த பாடலோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வரும் வண்ணம் அனுப்பி வைத்திருக்கின்றார் வளைகுடாமன், குவைத் நாட்டிலிருந்து அன்புடன் ஜோர்ஜ். நீண்டகால உறவு. முன்னியல் தமிழ் வானொலியை சுவாசிக்கும் அவர் சகியே சகியே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் யூத் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேயர். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நேர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலம் தானே எல்லோரும். முதல் கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணன் அவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா. இன்று இது நேர் விருப்பம், அதாவது கதம்பம் என்று தான் எடுத்து வர வேண்டும். இருந்தாலும் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கதம்பம் போல கதை, கட்டுரை, கவிதை இவற்றையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம், பாடலாம். எங்கே நீங்கள் கவிதைகளும் கொண்டு வரலாம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமையில் கவிதை தான் வர்றது வழக்கம். என்றாலும் பரவாயில்லை, குட்டி கவிதை, கவிதைக்குரிய பாடலோடும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் தானே? இந்திய இலங்கை நேரம் சரியாக 11:32, கனடிய நேரம் சரியாக 2:02. இன்றைய நாள் 28 10 மாதம் 2022. அப்போ இது லைவாக போகிறதுன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அல்லாவிட்டால் மறு ஒளிபரப்பு தானே போகிறது என்று விட்டு நீங்கள் வராமல் விட்டு விடுவீர்கள். அதனால தான் இதை சிறப்பாக சொல்ல வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தில் அதை நான் முழுமையாக சொல்லுகிறேன். இணைந்து கொள்ளலாம் நீங்கள். உங்களோடு பேசுவதில் எனக்கு இருக்கிற இன்பம் உங்களுக்கும் இருக்குமென்று நினைக்கிறேன். இன்றைய தினம் எங்களுடைய காற்று, அதாவது எங்களை காற்றிலைக்கு வந்து சிறப்பித்து போகும் மிகவும் அன்பான ஒரு உறவு எங்களுடைய தில்லை ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பிறந்தநாள். அவருக்கு மொன்றியல் தமிழ் வானொலி சார்பாகவும் நேர்கள் உறவுகள் சார்பாகவும் நான் எங்கள் வாழ்த்துக்களை வாழ்த்தி விடுகிறோம் என்ற வாழ்த்துக்களை சொல்கிறோம். அவர் எல்லா, அதாவது அவர் ஒரு ஆசிரியர், அதனால் அவர் எல்லா செல்வங்களும் பெற்று சிறப்போடு வாழ வாழ்த்துகிறோம். முதல்ல ஒரு கண்ணன் பாடல் கேட்போமா?

அழகான பாடல் இல்லையா? எப்பொழுதும் கண்ணன் நின்று விட்டால் கனவுதான் என்றால் அவனை கனவு காண்பதில்லை பலர் இருக்கிறார்கள். அதில் முழுமையாக பெண்கள் தான் கூடுதலாக இருக்கிறார். ஏனென்றால் அவனை பற்றி கனவு காண்பதில் ஒரு சுகம். அதனால் எந்த பாடலை எடுத்தாலும் கனவும் அவனோடு சேர்ந்து வருகிறதே. இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடல். கேட்கலாம், அருமையான வரிகள் பொருந்திய பாடல். கேட்போம். ஒரு பெண்ணின் ஏக்கம் அதில் கண்ணனை நினைத்து வரும் அந்த வரிகளை கேட்கலாம். நீங்கள் இணைந்து கொள்ளலாம். எங்கே

0: அவனை தேடுவதில் எத்தனை பேர்கிட்ட கேட்க வேண்டியிருக்கிறது. கங்கை கரை காட்டை கேளு, நதியை கேளு, பூவை கேளு என்றெல்லாம் சொல்லி தேட வேண்டி இருக்கிறது. சரி, எப்படி தேடினாலும் வர முடிந்தால் தானே அவனால் வர முடியும். சரி, காற்றலை இணைந்து கொள்ள முதல் அன்பு உறவை நான் சந்தித்துக் கொள்ளப் போகிறேன். பார்க்கலாம். எங்கே எங்கே வணக்கம் வணக்கம், இன்னொரு தடவை சொல்லிருங்க, நான் ஆளை உயர்த்தவே இல்லை. உங்களோட குரல் கம்பீரமான குரல்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா. நாகை மாவட்டம் தேவூர் புகைப்பட கலைஞர் கே எஸ் ராஜா.
0: கே எஸ் ராஜா, எப்படி
1: கொஞ்சம் சப்தம் கம்மியா இருக்கிற மாதிரி தோணுது. காலையில ஒரு கவிதையோட வரலான்னு இருக்கேன்.
0: நிச்சயமா, இன்னைக்கு கவிதை நிகழ்ச்சி தான், அதனால

0: எங்கே கே எஸ் ராஜா, எனக்கு சந்தர்ப்பம் 2 நிமிடங்கள் தந்ததுக்கு உங்களுக்கு ஒரு நன்றி. சரியா?
1: அதாவது டாக்டர் அப்துல் கலாமை பற்றி, டாக்டர் அப்துல் கலாம் இருந்தாங்கல்ல, அவர்களை பற்றி நான் எழுதினேன். அதாவது அந்த கவிதை வரிகளை தொடங்கலாமா?
0: எங்கே உங்களுடைய
1: சொல்லலாமா?
0: எடுத்து வாருங்கள், உங்கள் கவிதை வரியை எடுத்து வாருங்கள், பார்க்கலாம். கேட்போம்.
1: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவியின் ருசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும், காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கவிஞர்களுக்கெல்லாம் கலங்கரை விளக்காய் நிற்பவர். காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமேசும். காகித பூக்கள் கூட உமது காகித பூக்கள் கூட உமது கவிதை காற்றுப்பட்டால் உயிர் பெற்று மனமேசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவி எனும் அருவியாய் ஆர்ப்பரித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். கவியனும் ஒரு நிமிஷம் நான் பார்க்காம படிக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம். கவியனும் அருவியாய் பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளிப்பவரே. விண்ணும் மண்ணும் ஒன்றோடு ஒன்று சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம். உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நல்லா இருக்காமா?
0: அருமை, அருமை.
1: ஒண்ணுமே பாக்காம கொள்ளாம மெமரியா படிக்கிறதுனால சில வேடு இதா இருக்கும். இன்னொன்னு, நான் இன்னும் ஒரே நிமிஷத்துல ஒரே வரியில ரீப்ளை பண்ணாம ஒரே வட்டி ஞாபகத்தோட சொல்லிடுறேன். இதுவும் பாக்காம தான் சொல்றேன்.
0: கவிதை என்பது நீங்க இரண்டு
1: தடுமாற்றம் இருந்தா அந்த கவிதைக்கு ருசி படாது. அதுக்காக தடுமாற்றம் இல்லாம ஒரு வட்டி முயற்சி பண்ணி இப்ப சொல்லிடுறேன்.
0: அது மட்டுமல்ல,
1: பாக்காம தான் சொல்ல போறேன்.
0: அது மட்டுமல்ல, கவிதை வந்து 2 தடவைகள் வாசித்தாத்தால் அது கவிதை.
1: பொன்பொருள் தேடி பயணம் செய்யும் மனிதர்களுக்கு இடையில், பொதுப்பணியில் தன்னை அர்ப்பணித்து, அறப்பணியே என் வாழ்வு என அர்ப்பணித்த அப்துல் கலாமே. வள்ளுவரின் வார்த்தைகளை வாழ்க்கையிலே பயின்று, கல்விகற்கா பாமரனுக்கும் கவின் துசி தெரிய வைத்தவர். காற்றினிலே உயிர் பிரிந்தும் கலங்கரை விளக்காய் கவிஞர்களுக்கெல்லாம் நிற்பவரே. காகித பூக்கள் கூட உன் கவிதை காற்று பெற்றால் உயிர் பெற்று மனமீசும். நான் பிறந்த தேவூர் மண்ணுக்கு தேவபுரீஸ்வரர் ஆலயம் சிறப்பு. நீரோ கவியோடு பிறந்த திருராமேஸ்வரத்திற்கு நீரே சிறப்பு. கவி எனும் அருவியாய் யார்ப்பறித்து பசிப்போர்க்கு உன் கவிதை பசியை பகிர்ந்தளித்தவர். விண்ணும் மண்ணும் ஒன்றோடொன்று நாள் சங்கமிக்கும் நாள் வரை உன் புகழ் பாடும் கவிஞர் கூட்டம் உனையே என்றும் தேனீக்களாய் சுற்றும். நன்றி அம்மா. எப்படி இருக்கு? தப்பிச்சிட்டானா?
0: என்ன பாடல் கொடுக்க போறீங்க? உங்க விருப்ப பாடல், சில அந்த கவிதையோடு ஒன்று ஏதாவது ஒரு பாடல் கொடுத்தால் நன்றாய்.

0: இருக்கமே இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம். உங்கள் விருப்பமா?
1: அதாவது தியாகம், தியாகம், தியாகம் படத்துல இருந்துமா? தியாகம் படம் நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ஒன்றே ஒன்று மனசாட்சி. அது வந்து இந்த நல்ல ஒரு மனிதருக்கு இந்த நல்ல எண்ணம் உடையவருக்கு ஒரு பாடலை கொடுக்கலாங்கிறது என்னுடைய தலைமையான கருத்து. அப்புறம் இன்னொரு ரெண்டு வரியில ஒரு கவிதை சொல்லிடுறேன். ரெண்டு வரியில ஒரு கவிதை. சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுற்றி வரும் பூமியை சுற்றி வரும் மனிதனே, சுழல்வது பூமி மட்டுமல்ல உன் எண்ணங்களும் தான், சுறுசுறுப்பாய் நீ உழைத்தால் உன்னையே சுற்றி வரும் வெற்றி. அவ்வளவுதான். நல்லா இருக்கா?
0: நல்லா இருக்கு. நன்றி, நன்றி. உங்களை உங்களுடைய பாடல் நாங்கள் எடுத்து வருவோம். நன்றி, நன்றி, வணக்கம்.
1: சந்தோஷமா, நல்லது.
0: நன்றி, நன்றி, நன்றி. நேரம் சரியாக இப்பொழுது 2:12 அது இந்திய இலங்கை நேரம். கிழி நேரம் மன்னிக்க வேண்டும், நான் தான் தவறா வருது. போன தடவையும் இப்படித்தான் சொல்லியிருக்கிறேன், மன்னிச்சுக்கொள்ளுங்க. உங்களுடைய நேரம் இப்பொழுது, அதாவது இந்திய இலங்கை நேரம் சரியாக இப்போ வந்திருப்பவர்களுக்கு ஒப்பம் போல இருக்குதுன்னு. வணக்கம் ரதீஷ். வணக்கம் ரதீஷ், வணக்கம். என்ன சத்தம் வரவே இல்லையே, கொஞ்சம் இன்னொரு வணக்கம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே ஹலோ, அந்த ஹலோ சொன்னதான் உங்களோட குரல் உள்ள வழியில வரும் இல்லையா? எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க?
2: நலமாக இருக்கின்றது, நலமாக இருக்கின்றது.
0: சரி, உங்களோட நேரத்தை கொஞ்சம் சொல்லுங்க பாப்பா. கனடிய நேரம் சரியாக 2:13. எப்படி இருக்கிறீங்க ரதேஷ்? நீங்க
2: நலமாக இருக்கின்றது, உங்களை மாதிரியே.
0: என்ன மாதிரி? சரி, நல்ல. என்ன மாதிரி ஒப்பிட்டு சொல்லிட்டீங்க, சரியா என்னன்ட்டு உழங்காமலே சொல்லிட்டீங்க, பரவாயில்ல. சரி, என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு உங்களுக்கு? உங்கள்ட்ட ஏதாவது கவிதை இருக்கா? கவிதையை காண இல்லை. எல்லாருக்கும் அப்படித்தான், சில நேரத்தில் கவிதை காண கிடைக்காது. கவிதை வேலை. சரி சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
2: எனக்கு உத்தம ராசா திரைப்படத்தில் இருந்து ஒரு பாடல், உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடல் அந்த படத்துல.
0: அதுல ஒரு பாடல், எனக்கு விருப்பமான ஒரு பாட்டு. அப்படியா? காதோரம் லோலாக்கே, அது ரெண்டாலும் உண்டு.
2: அது எந்த படத்துல இருந்தாலும் பரவாயில்ல, அந்த பாடல்
0: காதோரம் லோலாக்கே. சரி, அப்ப இதுல என்ன தெரியுது, உத்தம ராசால இல்லாது அப்படித்தான். ராசாவை கூப்பிட்டு லோலாக்கில் போயிட்டீங்களே. சரி, பரவாயில்லை, காதோரம் லோலாக்கு உங்களுக்காக எடுத்து வருகிறேன். சரியா?
2: சரி, நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.

இனிமையாக அந்த பெண் குரலின் அந்த கூப்பிடும் தன்மை எப்படி இனிமையாக இருக்கிறது பார்த்தீங்களா. அதில் தான் அந்த பாடல்கள் சிறக்க காரணமே அதுதான். வரிகளை எழுதிவிட்டாலும் கூட பாடகர்களின் அந்த குலைவான அந்த சத்தம் அது வரும்போது தான் அந்த பாடலின் இனிமை தெரிகிறது இல்லையா.

இந்த பாடல் என் விருப்பமாக நான் எடுத்து வந்திருந்தேன். இந்த பாடலுக்குரிய கவிதை சித்தத்தில் ஏக்கம் என்ற இந்த கவிதை இந்த பாடலுக்குரியது. எடுத்து வரட்டுமா? அது இது என் கவிதை. நீங்களும் ஒரு சிறுவரி கவிதையோடு வரலாம், இல்லை கவிதை தராட்டியும் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்டுவிட்டு செல்லலாம். இது இரண்டால் திடீரென்று எடுத்து வருவதனால், ஆனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கவிதை கானம் தான் வரும், கவிதைகள் சொல்லவா நிகழ்ச்சி. சரி, இருந்தாலும் பரவாயில்லை, ஏனென்றால் நாங்கள் நீண்ட நாட்களுக்கு பின்பாக அல்லவா நானும் இணைந்திருக்கிறேன். சரி, இந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணபெருமானே என்ற அந்த பாடலுக்குரிய கவிதை. உன்னுருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உன்னுருவம் நித்தமும் நான் கனவில் காண்கிறேன். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். உணவு உண்ணும் போதும் உன் நினைவில் நான் ஏங்குகிறேன் நித்தம். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். என் சித்தம் தெளிய உன் சத்தம் வேண்டும். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் முத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். சுத்தமாய் நானும் என்னை மறந்திருக்கையில் முத்தமாய் நீயல்லவா சித்தத்தில் இருக்கிறாய். இன்னும் ஏன் நீ புத்தனாய் இருக்கிறாய்? உன் பக்தியாய் அல்லவா நான் ஏங்கி உயிர் வாழ்கிறேன். இனிமையான இந்த கவிதை நான் இப்பொழுது எடுத்து வந்த கண்ணில் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணு பெருமானே அந்த பாடலுக்குரிய கவிதை.

0: நாட்டிலையில் இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்திக்கலாம். வணக்கம், எங்களுடைய லோகித ராஜா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மீராக்கா, நல்ல சுகமாக இருக்கிறோம், பேச ஆரோக்கியத்தோட இருக்கிறோம், நலமாக இருக்கிறோம்.
0: என்ன ஒரேடியா கூட்டத்தோட வர நீங்க இன்னைக்கு தனிச்சு வந்திருக்கு சிங்கம்.
1: நாங்க கூட்டத்தோட கூப்பிட்டு பதம் பாற மாதிரி இல்ல, அப்ப நாங்க தனிச்சாவது சேருவோம் வந்தேன். அப்படியே கூட்டத்தையும் கூப்பிட்டு
0: கூட்டத்தை கூப்பிட்டா நல்லா இருக்கும் இல்ல? எப்பவும் சிங்கம் தனிச்சு போனது இல்லையே, கூட்டத்தோட தானே வரும்.
1: அதுதான் கூட்டத்தோட பாரது.
0: சரி, கூட்டத்தோட கூப்பிடலாம், ஒரு நிமிஷம் தாருங்க.

0: சரியா? இப்ப கூட்டம் வருகிறதா? கூட்டத்தோடு வந்து விட்டீர்களா? சரி, சரி, கூட்டம் வர்றது சரி. எல்லாரும் உங்களுடைய அந்த மைக்கை செட்டு ஆஃப் பண்ணி வச்சிருக்க வேண்டும். ஒவ்வொரு தடவை
1: பேசுங்க.
0: அது விஜயகா, இவதான் இந்த கூட்டத்துல லீடு. அவர் சொல்லிட்டா, அவர் சொன்னபடி யார் எத்தனை பேர் சொல்லுங்க.
2: அங்க வந்து நாங்க அங்க எம்டிஆர் எஃப்எம் குள்ள வந்து அலெக்ஸ் பாண்டியன் வந்து
0: நிச்சயமா வந்த உடனே இப்ப நாங்கள் காட்டலையில நிக்கிறீங்க. நான் ஒரு தடவை நீங்க எல்லாரும் பேசலாம், ஒரு தடவை பேசுங்க. அதுல உண்மையிலே இங்கே கவிதை சொல்லி கொண்டிருந்தார்கள், அதனால தான் நான் உங்களை பேசுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சரி, முதல்ல விஜி சொல்லுங்க. அவதான் லீடர். விஜி எப்படி இருக்கிறீங்க? விஜி, விஜய் மைக்க பிடிக்க சொல்லிட்டு தானே பிடிச்சிட்டா போல இருக்கு.
1: ஓ இல்ல, நான் மைக்க எடுத்துட்டேன், சொல்லுங்க.
0: சரி, எப்படி இருக்கீங்க?
1: நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கேன் விஜய். சரி, முதல்ல உங்க விருப்ப பாட்டு சொல்லுங்க பார்க்கலாம்.
1: ஓ, எனக்கு விருப்ப பாட்டு பழைய பாடல் தருவீங்களா?
0: நிச்சயமா, பழசு இல்ல, எல்லாம் தருவோம் நாங்க.
1: மேனி தழுவாமல் பாட்டு தாங்க எனக்கு. நீ யாத்திர நீ இல்ல யார் நீ படத்துல
0: அதுல
1: சில வரிகள் வந்து அருமையா இருக்கும்.
0: அங்க அத விளக்கங்க சொல்லுங்க பாப்போம், என்ன வரி என்னங்க?
1: எனக்கு இப்ப ஞாபகம் இல்ல, ஆனா நல்ல வரிகள் இருக்கு அதுல. இரவென்பதே என் வாழ்வில், அந்த அந்த மாதிரி நல்ல அழகான வரிகள் இருக்கு அதுல.
0: விஜய்ட கவிதை இருக்குமா? கவிதை இருக்கா விஜய் உங்கள்ட்ட? இல்ல,
1: கவிதை வராது.
0: வராது,
1: கவிதை வராதுடா எனக்கு.
0: இனி இனி வரும், இனி இனி நாங்க இனி இனி நீங்க அதை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். எல்லாம் பிறக்கேக்கு நாங்க எதுவும் தெரிஞ்சு ஒண்ணு வார இல்ல தானே. இப்ப நாங்க பாருங்க, இப்ப நாங்க இப்ப கொஞ்ச நாளா நாங்க நீங்க எல்லாரும் ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க இல்ல இல்லையா? அதுல பாருங்க, நீங்க உள்ளத்தை நீங்க கற்றுக்கொள்றீங்க.
1: நிச்சயமா,
0: எல்லாரும் தேய்ச்சி பெற்று தேய்ச்சி பெற்றுட்டீங்க நீங்க எல்லாரும். அப்படித்தான் லோகிதா, மைக்க எடுத்து போட்டு சொல்லுங்க பாக்கலாம்.
2: கண்டிப்பா கண்டிப்பாக கண்டிப்பாக.
0: என்ன
2: தெரிஞ்சு கொண்டு வரல? வணக்கம் வணக்கம் அக்கா. விளங்கிட்டுதா? விளங்குதாக்கா?
0: ஓ, நல்லா கேக்குது. உங்களுக்கு கேக்கலையா நான் பேசுறது முதல்ல?
2: சரி சரி, இப்போ ஓகே ஓகே ஓகே.
0: எல்லாருக்கும்
2: நீங்க கேட்டிருந்தீங்க, கேட்டிருந்ததுக்காக நான் பதில் சொன்னா. உண்மையில நாங்கள் எதுவுமே தெரிஞ்சு கொண்டு வரல, வந்தது பிறகுதான் நிறைய விஷயங்களை அறிஞ்சு கொள்றோம், புரிஞ்சு கொள்றோம், கற்றுக்கொள்றோம், தேடிக்கொள்றோம்.
0: சரி, என்ன உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவ ஒரு அமைதியாவே இருக்கிறான், அமைதியா இருக்கிற ஆள் இல்லையே அவ.
1: நல்ல
0: சுகமா இருக்கிறேன். என்ன மீறாண்டே கூப்பிடுங்க வாஜி, கஷ்டப்பட்டு அம்மா ஆக்குறீங்க நீங்க. அப்படி சொல்லி தாங்க எல்லாம் சின்ன பிள்ளைகளாக நிக்கிறாங்கப்பா. விஜி இது எப்படி இருக்குன்னு பாருங்க.
1: நிறைய
2: இடத்துல மீரா குஞ்சு, மீரா குட்டி, மீரா செல்லம் எல்லாம் சொல்லி சொல்லி பார்த்தாச்சு. சரி, இங்கேயாவது வந்து மீரா அம்மா சொல்லுவோமே பாக்குறான். அப்படிதான் வாஜி,
1: லோக எல்லாம் உண்டுதா?
0: இந்த குட்டி குஞ்சு செல்லம் எல்லாம் ஒரு ஆள் தானே சொல்லுவாங்க, இது என்ன நீங்க எல்லாரும் சொல்ற மாதிரி?
2: இல்ல, அடிக்கடி பாவிக்கிறேன்.
1: அவரும் அதே சொல்லி பாக்குறார்
0: போல. இல்ல, லோகிதாக உண்மையிலேயே வைத்தறிச்சல் அது குட்டி குஞ்சு செல்லத்தை இதுல சொல்லி என்ன பாட்டு வேணும்?
3: எனக்கு பிடித்த பாடல் நான் பாடும் பாடல் படத்துல பாடவா உன் பாடலை என்ற பாடல். அதாவது ஜானகி பண்ற தனிய மெலடி சொல்ல மட்டும் தனிய படிச்ச பாடல். அந்த பாடல் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, அந்த வரிகள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது. எனக்கு அப்பையில இருந்து இடைக்கால பாடலாம் ரொம்ப பிடிக்கும். அதுல இந்த பாடல் வரிகள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். என வரிகள் பிடிக்கும்.
0: எனக்கு என்ன பாட்டு சொன்னீங்க? நான் பாடும் பாடல்ல
3: எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுல விஜி ஒரு பாடல் கேட்டிருந்தா அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். யார் நீ படத்துல நல்ல வரிகளை கொண்ட பாடல் எல்லா பாடலும். அந்த பாடலே எனக்காகவும், என் பிள்ளைகளான முஸ்பிக் முஹிஸ் முஜினாவுக்காகவும், மற்றது என்னது அன்பு பெஞ்சங்கள் அனைவருக்காகவும் உங்களுக்காகவும் கேட்போம் இந்த பாடலே.
0: நிச்சயமா நிச்சயமா நல்லா. எங்கே லோகிதா, எங்க பாக்கடா? நீங்க கவியோட வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பாப்போம்.
2: எழுதி வச்சதாக்கா இப்போதைய நிலைமையில ஒண்ணும் குறிச்சு கொள்ளல. என்ன மிஸ் பண்ணிட்டேன்?
0: சரி, மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொண்டு வந்து நீங்க வாசிக்கலாம். இப்ப நீங்க உங்க விருப்ப பாட்டை சொல்லுங்க.
2: உண்மையில நான் இவ்வளவு நாளா கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். என் கவிதைய ஊற்றெடுத்து வச்சது எம்டிஆர் எஃப்எம். பட் அதுக்கு இடையில ஒரு கேப் ஒன்று வந்துட்டே என்று உள்ளத்துக்குள்ள குமுறி கொண்டிருந்தேன். ஓகே, இப்ப வந்துட்டேன் வீர சந்தோஷம். ஓகே, நான் அப்ப திருப்பவும் ஒரு கவிவரியோட வருவேன். இப்ப நான் கேட்க விரும்புறது சின்ன குயில் சித்ரா இந்து பைரவி படத்துல என்ன பாடா இருக்கு கேக்குறீங்க?
3: பேனைய கையில் வைத்துக் கொண்டு மறந்து விட்டார் என்று நினைக்கின்றேன். திருப்பி அவர் ஞாபகத்தில் எழுதி
2: பாஜி எழுதுற பேன் எங்கே மிஸ் பண்ணிட்டு பாஜி?
3: அதான் அப்படியா மறந்து தேடி பாருங்கள் எங்க விட்டீர்கள் என்று.
2: எங்கே இருக்கு வெஜிடன் இது என்ன இருக்குது? அங்கே வெஜிடன் தேடி
3: பார்க்கிறேன்.
2: பாடல்ல ஒரு வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பாடல்ல கவர்ந்த வரிகள் எல்லாமே அது அற்புதமான வரிகள். யாரு கவிஞர்னு தெரியாது, மறந்துட்டேன்னா கண்ணு அது வைரமுத்துவா? வைரமுத்துவாக்கா
0: பாக்கணும். நான் எழுத இல்ல, சத்தியமா நான் எழுத இல்ல.
2: நீங்க எழுதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. வைரமுத்து,
0: சரி நீங்க அதன் வரிய சொல்லுங்க, நான் யாருன்னு சொல்லிடுறேன்.
2: நிறைய வரிகள் அதுல உண்டு. அந்த என்ன மிக தாக்கின ஒரு வரி, சின்ன வயசுல வந்து என்ன தாக்கின வரி. அதனால என்ன அந்த பாடல மறக்க முடியாது. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. ஒரு சமயத்துல நான் சொல்லுவேனாக்கா, ஒரு உண்மையான ஒரு விஷயத்த நான் குண்டோண்டோட இப்ப அந்த விஷயத்துலதான் எனக்கு பெரிய ஒரு தாக்கமான வரி. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேனே. அழிக்க முடியாத பசுமர தானியாக இந்த வாழ்க்கையோட ஒட்டின வரிகள். அதுக்காக தான் அந்த பாடலை மிகவும்
0: ரசிக்கிறேன்.
3: ஆரம்பத்தில் எல்லோருக்கும் அந்த பாடல்கள் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப
0: பிடிக்கும். இந்த பாடலை விரும்பாதவர்கள்,
3: ரசித்த பாடல்,
0: இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. ஒரு நிமிஷம் இருங்க. வணக்கம் சிவரஞ்சினி. வணக்கம்.
4: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எங்க வெளியில நிக்கிறா போல இருக்கு. ஐஸ்கிரீம் கடைக்கு முன்னால நிக்கிற மாதிரி இருக்கு.
4: இல்லம்மா, நான் வீட்டுலதான் இருக்கேன்.
0: வீட்டுல இருக்கீங்களா? இப்படி ஒரு பொய்ய சொல்லி கேட்டதான் இவன் உண்மைய சொல்லுவாங்க.
4: எப்படி எப்பவுமே வீட்டுலதான்
0: இருக்கா. எப்படி அம்மா இருக்கிறா?
4: அம்மா நல்லா இருக்காங்கம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் பரவாயில்லையா?
0: நலமா இருக்கிறேன். இப்பொழுது என்னடா, நாங்கள் திடீர் திடீரென்று கொஞ்சம் உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் எடுத்து வர முடியாமல் இருக்கிறது நிகழ்ச்சி. அதனால தான் கொஞ்சம் என்னால் முடிந்த நேரம் வந்து நான் எடுத்து வருகிறேன். அதனால மற்ற நாட்களில் போற மறு ஒளிபரப்பினால் இந்த லைவா எடுத்து வரும்போது தெரியவது இல்லை எல்லோருக்கும். அதில் என்னென்றால் அவர்கள் இது மறு ஒளிபரப்பு தான் போகிறது என்று இருந்து விடுகிறார்கள். சிவரஞ்சினிக்கு என்ன பாட்டு வேணும் இன்றைக்கு?
4: அம்மா எனக்கு வந்து இந்தியன் படத்துல இருந்து பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு அந்த பாடல் வேணும் அம்மா.
0: எங்க நீங்க பாடி காட்டுங்க பாப்போம் கொஞ்சம்.
4: பாடுறவா
0: ஒரு நிமிஷம், நீங்க அங்க பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் பேசுறீங்களா? எங்க லோகிதா அவர் வணக்கம் சொல்லுங்க சிவரஞ்சனிக்கு.
2: வணக்கம் சிவரஞ்சனி, ராகத்தோட நிக்கிறீங்க சிவரஞ்சனி, உங்களோட ராகத்தை நாங்க கேட்கணும்னு ஆசையா இருக்கிறோமா? வணக்கம் அம்மா.
0: நல்லா பாடுவா.
4: வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்ல, ரொம்ப ரொம்ப ரொம்ப சுகமா இருக்கிற நிலமா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கீங்களான்னு கேட்டோன்னு மட்டும் அது கொஞ்சம் யோசிச்சு சொல்றாரு இல்லையா சிவரஞ்சனி அவர்.
2: இல்ல இல்ல, மைக்க மைக்க பிடிச்சிருந்தா மைக் இல்லாமலே கதைச்சிட்டு அங்க பார்த்தா என்னோட சத்தம் பார்த்துட்டு அங்க வந்து மைக்க பிடிச்சிட்டேன். இப்ப மைக்க விட்டுட்டு கதைக்கிறேன், அதான் யோசிச்ச மாதிரி.
0: பிடிக்கிறதும் விடுறதும் ஒண்ணும் தெரியல. சரி, இப்ப நாங்க சிவரஞ்சனியர் பாட்டு ஒருக்கா கேப்போம். அவட அன்னைக்கு ஜே வீரபாண்டியன் சிவரஞ்சனியுடைய தம்பிதான் அந்த பாடலை பாடினார். என்ன பாடல்னா தீர்த்த கரையினிலே என்ற பாடல். அது லோகிதா கேட்கவில்லை, அருமையா பாடி இருந்தார்.
2: என்ன
0: சொல்லுங்க,
2: பின்னணி பாடகருக்குரிய அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு
0: சொன்னீங்க. ஆமா பாத்தீங்களா, சிவரஞ்சனிக்கே ஞாபகம் இருக்கிறது.
2: தெற்கு மூலையில் தென்பக தோட்டத்திலே அருமையா இருந்தது அந்த குரல், எனக்கு மறக்க முடியாத குரலா இருந்தது. உண்மையான பாடகரை விட அருமையா பாடியிருந்தது.
0: லோகிதா கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறீங்களா அந்த தீர்த்தக்கரை அவருக்க பாத்துட்டு நீங்க சொன்ன
2: முடியும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா?
0: ஓ, அவருடைய மறுபடி மறு ஒளிபரப்பு போய்விட்டது அவருடையது.
2: உங்களோட
0: மாப்பிளைய காணையில போல இருக்குது, இங்க அடிக்கடி மாப்பிள்ள மாப்பிள்ள தோல்ல போட்டுக்கொண்டு தெரிவிங்களே
2: மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்கிறாரு. ரெண்டு மாப்பிள்ள கொஞ்சம் பிஸியா இருக்கு.
0: நீங்க நீங்க இல்லாம வந்தாருன்னா சொல்லுவாரு உள்ள பொய்யெல்லாம். 10 மாதம் சுமந்த 20 மாதம் வளர்ந்தரன். சரி சிவரஞ்சனி ஒரு நல்ல பாடல்
2: கேப்போம்.
0: பாட்டு நீங்க பாடுங்க கேப்போம். லோகிதா அவருடைய பாடலை
4: பச்சை கிளிகளே பாடுறவா?
0: சரி பாடுங்க.
4: அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட பாயம் போகாவானதில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நிறையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம், ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு.

ஓட்டுக்குள்ளே சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு பட்டாயதுக்கு, அட பாசம் மட்டும் போதும் கண்ணே காசு பணம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை. உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம். பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம்

0: பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை.
1: கட்டிக்காரி அருமையா இருந்தது நல்லா. உமைய உங்களுடைய அம்மா அங்க உமையிலேயே இருக்காங்களா?
0: இங்க வெளியில இருக்காங்க அம்மா. ஆஹா,
1: சிவரஞ்சினி உங்களுக்கு வெயிலா சாத்தி?
0: நல்ல
1: ஐஸ் வைக்கிறார் பாருங்க.
2: இதையும் கலக்கல எடுக்காதீங்களா? சூப்பர்.
1: நிச்சயம் நிச்சயம் அவன் நல்லா படிப்பா, நல்லா படிப்பா. அவங்க குடும்பமே எல்லாருமே நல்லா படிப்பாங்க. அம்மா அப்பா தம்பி மார் மற்றது சித்தி எல்லாரும்.
2: அடுத்த தடவை அம்மாவையும் அல்லது அப்பாவோ ஒரு ஆளை கூட்டிட்டு வாங்க.
1: அம்மா நல்லா படிப்பா.
2: அடுத்த தடவை
1: நிச்சயமா நல்லது. நன்றி நன்றி சிவரஞ்சினி. நன்றி அம்மா.
0: நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி நன்றி
0: நன்றி நன்றி அண்ணா. வணக்கம் அண்ணா.
1: அண்ணா வணக்கம் அண்ணா.
2: ஓகேடா ஓகேடா ஓகேம்மா வணக்கம்ண்ணா. ஓகேடா ஓகே தேங்க்யூடா
1: சார். உண்மையிலேயே இனிமையாக பாடக்கூடிய தன்மை அவளுக்கு இருக்கிறது. நன்றாக பாடுவா. இப்போ இங்கே மற்ற எல்லாம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க போல இருக்கேன் இல்லையா? விஜி
3: தூங்கிட்டீங்களா?
1: பாடலை எல்லாம் சீக்கிரமமாக எடுத்து வந்து மீண்டும் இணைஞ்சு கொள்ளலாம் நாங்கள். மற்றவங்க யாரும் வந்தால் நான் நினைச்சு கொள்ளுகிறேன் உங்களோட பேசுவதற்கு. நன்றி நன்றி.
2: அவர் பாட்டு எடுத்துட்டீங்களா?
1: யாருடைய பாடல்?
2: சிவரஞ்சினி அண்ணா.
1: இல்ல அது இப்பொழுது எடுக்க முடியாது. இப்பொழுது எடுக்க முடியாது தான்.
2: எடுக்க மாட்டேன்.
1: இல்ல இல்ல அது
2: எடுக்க பாருங்க பாட்டு.
1: நிச்சயமா. நன்றி நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் ஜேஜியா, எப்படி இருக்கிறீங்க?
4: வணக்கம் அம்மா.
1: எப்படி எங்க வெளியில இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க? ஐஸ்கிரீம் கடையடியில நிக்கிற மாதிரி இருக்கு. இப்படித்தான் கேக்குறேன் எல்லாருமே. அப்படி இல்ல இல்லையா? எங்க உங்களோட குட்டி பையன்?
4: பள்ளியில இருக்கலாமா?
1: இருக்கிறாரா? நீங்களும் அங்கதான் நிக்கிறீங்களா?
4: அங்கதான் உட்கார்ந்து இருக்கேன்.
1: சரி, என்ன பாடல் வேணும் ஜெயா உங்களுக்கு? அருமையான பாடல் இல்லையா? நல்ல பாடல், எனக்கு மிகவும் பிடித்த பாடல். அது அது நீங்க என்ன பாடி பழகலையோ அந்த பாட்டு?
4: என்னமா
1: அந்த பாடல் பாடி பழகிட்டீங்களா? என்னோட பேசிக்கொண்டிருப்பவங்க இது உலகம் தான் போட்டாங்க. எத்தனை ஒரு மணித்தியாலும் நான் பேசினேன். அந்த ஒரு மணித்தியாலும் இந்த ரெண்டையும் தான் சுகமான வேலை. சுகமான வேலை ஒரு மணி. அங்காலையா இருக்கு? அங்காலையா இருக்கும் பயத்துல பேசுறாங்களோ தெரியல இல்லையா ஜெயஜியா? உண்மையா? நான் உங்களுடைய பாடலை எடுத்து வரேன், கேட்டுட்டு மீண்டும் நினைஞ்சு கொள்ளுங்க ஜெயா. சரியா? சரி. எங்க நாங்கள் முதல்ல எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்ட பாடல் காட்சிலைக்கு வருகிறது. நல்லவருக்கெல்லாம் சாட்சிகள் இருந்து அது தியாகம் திரைப்படத்திலிருந்து வரும் இந்த பாடல். இந்த பாடல் கூட எத்தனை தடவை எல்லோருக்கும் விருப்பமான ஒரு பாடல். அதில் வரும் அந்த வரிகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிடித்திருக்கிறது. ஏனென்றால் அவனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி இருக்கிறதுனால அது பிடித்திருக்கிறது. கேட்போம் இன்றைக்கு அந்த பாடலை.

தம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டே.

காதல் இல்லை. ஆண்டவன் அறிய நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை.

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய கே எஸ் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்து எங்களுடைய ரதீஸ் அவர்கள் கேட்டிருந்தார். அவர் கேட்டது சின்ன மாப்பிள்ளை திரைப்படத்திலிருந்து காதோரம் லோலாக்கு. காதோரத்தில் தான் லோலாக்கு. அது அந்த லோலாக்கு என்பது பெண்களுக்கு போட்ட அழகு. அது போடுற பெண்கள் எல்லாரும் அழகு தான் இல்லையா? இப்போ சொன்னோன்னே எல்லாரும் இந்த லோலாக்கு போட்ட பெண்கள் யாருன்னு தேடி போகிறீங்க போல இருக்கு. எதுக்கும் பார்க்கலாம். பாடலை கேட்போமா?

நேரம் சரியாக 2:52, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:22. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம் ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கவிதை என்றோன்னு இல்லைனா பயத்தில் கப்ஷிப் பண்ணி வராமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். கவிதை முடிஞ்சால் நீங்கள் எடுத்து வரலாம், இல்லாவிட்டால் நீங்கள் உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய விஜி கண்டியிலிருந்து விஜி அவர்கள் கேட்ட இந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்கலாம். யார் நீ திரைப்படத்தில் இருந்து?

0: பாடல் விஜி, உண்மையிலேயே யார் நீ திரைப்படத்திலிருந்து இந்த பாடல் எல்லோரும் விரும்பி கேட்ட பாடல். அந்த நாட்களில் அமைதியாக போனாலும் உள்ளங்களை கொள்ளை கொண்டு வச்சிருக்கிறது. காற்றிலே இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு யார் என்று பார்க்கலாம். அவர் கொஞ்சம் கனவோடு இருக்கிறார் போல இருக்கு. வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்மா. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கிறீங்க ராஜ்குமார்?
1: நலம் நலம் நலம். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். எனக்கு கொஞ்சம் முடிந்த நேரத்துல மட்டும் இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் எடுத்து வருகிறேன் என்றால்
1: பார்த்தேன். பார்த்தாங்கம்மா, கேட்டுட்டு தான் இருக்கிறேன். வாட்ஸ்அப்ல அம்மா வராங்களா?
0: சில நேரத்துல முடியாமல் இருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த நேரத்தில் மெல்ல மெல்ல தேர்ச்சி பெற்ற பின்பு முன்பு போல உங்களுக்கு நான் நிறைய நேரம் தரலாம் இருக்கிறேன். என்ன பாட்டு வேணும்? நீங்க இன்னும் வர வர இளமையா வந்திருக்கணுமே. இன்னும் சின்ன சின்ன பாட்டா கேட்டிருப்பீங்க, புது புது பாட்டா கேட்பீங்களே, என்ன மாதிரி? இப்ப
1: ஆமா, இப்ப இப்ப பொன்னியின் செல்வன் படத்துல சந்திர சாக்கல பிட்டு போறது தானா? பொன்னியின் செல்வன் படத்துல பொன்னி நதி பாக்கணும் பாடல் வரிகள்.
0: ஓ, பொன்னி நதி பாக்கணும். அது அந்த பாடல்
1: யாரா நேரில் கேட்டிருக்காங்களாம்மா?
0: ஒருத்தரும் கேட்டிருக்காங்களா? ஒருத்தரும் கேட்கல.
1: பாடா.
0: நேரடி ஒளிபரப்பா மறு ஒளிபரப்பான்னு தெரியாதுல்ல, அதனால இவ மெல்ல மெல்ல இனித்தான் வருவாங்க. சரியா?
1: நான் அப்படி அப்பப்ப செக் பண்ணிட்டே இருப்பேன். நேரடியில வராங்களாம்மா, ஐயா வராரா, செக் பண்ணிட்டே இருப்போம்.
0: நிச்சயமா உங்களுக்காக அந்த பாடலை எடுத்து வரவே நீங்க கேட்கலாம். நன்றி நன்றி நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி. அடுத்த பாடல் யார் பாடல் என்று பார்க்கலாம். வஜீகாவுடைய பாடல் புத்தகத்திலிருந்து வஜீகா அவர்கள் கேட்ட பாடல் காற்றலுக்கு வர இருக்கிறது. அவரும் ஒரு நல்ல பாடல். பாடவா உன் பாடலை என்ற பாடலை கேட்டிருக்கிறார். அதுவும் பெண் குரலில் வேணும் என்று கேட்டிருக்கிறார். உங்கள் பாடல் காற்றலுக்கு வருகிறது, கேட்கலாம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் வஜீகா. அருமையான பாடல். அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக நேரம் சரியாக இப்பொழுது 12:34, அது இந்திய இலங்கை நேரம், கரடிய நேரம் சரியாக 3:04. அடுத்த பாடல் எங்களுடைய லோகிந்த ராஜா அவர்கள் கேட்ட பாடல், காற்றலைக்கு வருகிறது, கேட்போம்.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய லோகிந்த ராஜா. நல்ல ஒரு பாடலை கேட்டிருக்கிறார் உண்மையிலேயே. இந்த பாடலும் எல்லோருக்கும் பிடித்த பாடல், எல்லோரும் விரும்பிய பாடல் என்று நினைக்கிறேன். யாருமே இந்த பாடலை வறுக்கவில்லை. மீண்டும் மீண்டும் கேட்போம், மீண்டும் மீண்டும் கேட்போம் என்று கேட்டவர்கள் இருக்கிறார்கள் காற்றலையில். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய சிவரஞ்சினி கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. சிவரஞ்சினி கேட்போம். பச்சை கிளியோடு நாங்களும் சேர்ந்து விளையாடலாமா?

0: இந்த பாடலுக்கு முன்பாக ஒரு அன்பு உறவை சந்தித்துக் கொள்ளலாம். நீண்ட நாட்களுக்கு பின்பாக இந்த குரல் ஒலிக்க போகிறது. வணக்கம்.
1: வணக்கம்.
0: எப்படி இருக்கீங்க? நல்ல ஒரு பூ படத்தோட வந்திருக்கீங்க.
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன். ஹனீஃப் எப்படி இருக்கிறார்?
1: ஹனீஃப்லாம் நல்லா இருக்காரு.
0: இந்த இப்படி ஒரு கம்பீரமா இந்த குரல் இப்படி வர்றதுக்கு என்ன செய்தீங்க? நல்லா இருக்கே.
1: காலையில என்ன செய்யறேன்னா, காலையில எந்திரிச்சு பேரிச்சம்பழத்தை தேனில ஊற வச்சு அதுல பால் கலந்து கொஞ்சம் அமிர்தம் கலந்து
0: அமிர்தம்
1: அப்படியே அமிர்தம்னா அமிர்தம் தான்.
0: சரி, அமிர்தம் கலந்து
1: மலைப்பாம்பு
0: முழுங்கும்.
1: அது
0: மட்டும் இல்லாம சாப்பிட்டால் அது உடம்போடு ஒட்டாது, அந்த சத்து வராது, ஜீரணிக்கும் சக்தி இருக்காது. மென்றால்தான் அதனுடைய பலன் கிடைக்கும் இல்லையா? நாங்கள் அவசரம் அவசரமா டக்கு டக்குன்னு முழுங்கிற நானும் அப்படித்தான் மெல்ல மாட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுவேன், மெல்ல மாட்டேன்.
1: இப்ப யாருமே அந்த நம்மளுக்கு அந்த இது அப்படியே ஆயி போச்சு, அதனால மெல்றதுக்கான இது நமக்கு இப்ப இல்ல.
0: இல்ல உங்களுக்கு சின்ன பல்லு இல்ல என்ன மெல்றதுங்க?
1: இல்ல அப்படி இல்ல, பல்லு இல்ல, பல்லு இருக்கு. அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த சாப்பிடுற நேரத்துல அந்த இது இல்ல, நம்ம சாப்பிட அவசரம் இல்ல, அவசர கால இதுல சரி சீக்கிரம் போகணும், சீக்கிரம் போகணும், நேரம் பற்றாக்குறை
0: அப்படின்னு சொல்லி
1: இல்ல, சாப்பாட்டுக்குன்னு தனியா நேரத்தை ஒதுக்குவது கிடையாது.
0: மற்றது சுவைச்சு கூட சாப்பிட வர்றது இல்லையா? நாங்கள் எல்லாரும் எந்த ஒரு விடயத்தையும் சுவைச்சு சாப்பிடா. சரி, உண்மையிலேயே உங்களோட குரல் வித்தியாசமா இருக்கிற ஷாகுல் ஹமீத். உண்மையாக
1: இல்ல, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேக்குறீங்களா, அதனால அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்.
0: இல்ல உண்மையிலேயே கேட்பவர்கள்ட்ட நீங்க கேளுங்க, முந்தி இருந்ததை விட இது வித்தியாசமா. இப்ப ரதீஸ்ல குரல்

0: வந்துட்டு உங்களுக்கு.
1: சரி, இல்ல இல்ல, எப்படி இருக்கு? இல்ல முன்ன வித்தியாசம்னா நல்லா இருக்கா, இல்ல இது நல்லா இருக்கா, இல்ல முன்னாடி இருந்தது நல்லா இருக்கா?
0: இல்ல இது நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு உண்மையிலேயே. இது ஆனா உண்மையிலேயே இந்த இப்ப உங்களுக்கு கோல்டு, அதாவது தடுமல் வந்து, இப்ப சளி பிடிப்பு வந்து, அதனால வந்ததுன்னா வேண்டாம் எங்களுக்கு இது. சரியா?
1: சரி.
0: அது இல்லாம சும்மா இப்ப நீங்க தேன்ல கலந்து சாப்பிட்டீங்க பாருங்க, அப்படி நீங்க சாப்பிட்டு வந்ததுன்னா அது உண்மையா அது நல்லா இருக்கு. இந்த குரல் இப்படியே நீங்க வச்சிருக்கலாம்.
1: சரி
0: சரி, இன்னைக்கு உங்களோட பாட்டு என்ன எங்க பாக்கலாம், விரும்பி கேட்கும் பாடல்?
1: நான் ஒரு சிந்து காவடி சிந்து, அது அருமையான பாடல், எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல். அதே மாதிரி எஸ் ஜானகி பாடின அது வைதேகி காத்திருந்தால இருந்து அழகு மலராட.
0: ஓ, அதை விட மாட்டீங்களே நீங்க.
1: அழகு மலர் ஆடுதுல, அதனால அழகு மலர் ஆட விடுங்க.
0: இது இந்த பாட்டை நீங்க எத்தனை தடவை பாடி இருப்பீங்க, எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? உண்மை நான் அதை குறிச்சு கொண்டு வந்திருக்கேன், விட்டுட்டேன் நானு.
1: எத்தனை முறை கேட்டாலும், எத்தனை முறை பாடினாலும் அழுக்காத பாடல் இல்லவா?
0: நிச்சயமா நல்ல ஒரு பாடல் இல்லையா? அதுவும் அந்த ரேவதி அவர்களுடைய நடனம் இன்னும் கண்ணுக்குள்ள நிக்கிறது எங்களுக்கு. அந்த பாடலை நீங்களும் நல்லா பாடுவீங்களே, நல்லா இல்லையா? சரி, இப்ப உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் அங்க இருக்கிறார்களா? மற்றவர்கள் எல்லாரும் நிறைய பேர் இப்ப அதாவது எல்லாரும் ஊருக்கு போயிட்டு
1: பூனை மட்டும் ஊருக்கு போயிருக்கு. ஒன்னாம் தேதியா ரெண்டாம் தேதியா வருது பூனை மட்டும்.
0: பூனை மட்டும் ஊருக்கு போயிட்டு வருவார். ஹனீஃப் போயிருந்தாரா ஊருக்கு?
1: ஹனீஃப் வந்து ஏப்ரல் மாசம் போறாரு.
0: நல்லா. ஓ சரி, அது நல்ல சந்தோஷம். அப்ப இந்த அழகு மலர் பாட அந்த பாட்டை ஒரு ரெண்டு வரி பாடுங்க பாப்போம். அந்த பாடுறதுக்கு இந்த குரல் நல்லா இருக்கான்னு பாப்போம். அப்படி நல்லா இருந்தா தான் அதை வச்சிருக்கலாம். நான் தான் டெஸ்ட் பண்ணணும். பேசுறதுக்கு நல்லா இருக்குது. அன்றைக்கு நான் முதல் தடவையா நிகழ்ச்சி பேசிட்டு போன உடனே அப்பா கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? ஷாகுல் ஹமீத் வேற இல்லையாண்டு, அதான் கேட்டேன்.
1: இல்ல இல்ல, நான் வந்து அந்த அந்த வாட்ஸ்அப்ல வந்ததை நான் லேட்டா பார்த்தேன்.
0: ஓ, அதுக்கப்புறம் தான்.
1: அதனால எனக்கு அதனால தெரியல. அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து எல்லாம் போட்டிருந்தாங்க, நீங்க வந்து வந்து வந்துட்டு போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஹா, ஒரு அப்பதான் நினைச்சேன், என்னதான் ஒரு அவ்வளவு சத்தத்தோட வருவாங்க, அது நமக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லி.
0: நீங்க எல்லாம் சொல்லி சொல்லி கழுத்துல கட்டி இந்த மணிமாலையை கலட்டிட்டேன். என்ன காலிலையும் கழுத்துலயும் கட்டி வைப்பாங்கல்ல, நாலு காலிலையும் கட்டி
1: அந்த
0: அந்த நாலு காலிலையும் கட்டிருக்கிற சங்கிலியை, அந்த அதாவது சலங்கையையும் கழுத்துல கட்டிருக்கிற மணிமாலையும் கலட்டிட்டேன். அது இருந்தா தானே உங்களுக்கு சத்தம் கேட்கும், டிங் டிங் வர வர.
1: அதனாலதான் அது கேக்கல
0: கேக்கல. யானைக்கு எத்தனை கால் ஷாகுல்?
1: யானைக்கு நாலு கால்.
0: நாலு கால், அப்ப சரி சரி. நீங்க உண்மையிலேயே நீங்க சரியான இதுலதான் இருக்கிறீங்க, அதான் கேட்டு பார்த்தேன். சில நேரம் யோசிப்பீங்கல்ல இந்த பாடலை உங்களுக்கு எடுத்து வரேன். இப்ப புது பாடல் எல்லாம் எப்ப நீங்க விரும்புவீங்க ஷாகுல்?
1: புது பாடலா? புது பாடல் அதுக்குன்னு தனியா புது பாடலுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரும்போது கண்டிப்பா அதுல புது பாடலை கேட்கலாம்.
0: இந்த பித்தா பித்தாண்டெல்லாம் ஒரு பாட்டு வந்துருது இல்ல, மலம பித்தா மலம பித்தா.
1: அதுதான் மலம பித்தா கிளம பித்தானா கொஞ்சம் நல்லா போயிடும். ஆனா இந்த பாடல்லாம் அப்படி நீ
0: அதுல அர்த்தமே எனக்கு யாருக்காவது தெரியுமான்னு கேட்கணும். இனி கொஞ்சம் போருங்க, நான் கொஞ்சம் தென்படுத்து பேச ஆரம்பிச்ச பிறகு கேட்கலாம், அப்பதான் பேசலாம்.
1: கண்டிப்பா கண்டிப்பா, தெம்புள்ள போதே அதை பேசி முடிச்சிடணும்.
0: அத பேசணும், இப்ப எனக்கு அந்த தென்பு இல்ல, அதை பற்றி ஆராயறதுக்கு. சரி, உங்களோட பாடல எடுத்து வருவேன் நானு. நன்றி, கேளுங்கோ.
1: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி, வணக்கம். ஷாகுல் ஹமீத் இணைந்திருந்தார். இப்ப அடுத்த பாடல் நாங்கள் யாருடைய பாடல் என்றால் எங்களுடைய சிவரஞ்சினி, மன்னிச்சு கொள்ள வேணும். நீங்க குட்டி, நீங்க நல்லா அதற்கு கோபிக்க மாட்டீங்க மீரா அம்மா, அப்படி நிப்பாட்டுன்னா ஏண்டா ஓடி வந்தார் அல்லவா நீண்ட நாட்களுக்கு பின்பாக. அப்ப அவரை சந்திச்சிடலாம் என்று தான் நின்றுத்திருந்தேன். இந்த பாடலை மீண்டும் உங்களுக்கு முதல்ல இருந்து எடுத்து வருகிறேன்.

நேரம் சரியாக 3:21, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 12:51. அடுத்த பாடல் கேட்க யார் வந்திருந்தார்கள் என்று உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அதுவும் எனக்கு பிடித்த பாடலை கேட்டிருக்கிறார் ஜேஜியா. எங்கே கண்ணன் வந்தாலும் பிடிக்குமல்ல, அதுவும் தீபாவளி திரைப்படத்திலிருந்து அருமையான அந்த பாடல். ஜேஜியா உங்களுக்கு இந்த பாடல், அப்பாவுடைய செல்ல பேத்தி. இல்லை, பார்க்கலாம் உங்கள் பாடலை.

0: இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஜேஜியா. ஆனால் எப்படி அவர் அந்தி மாலையில் தான் வருவார் என்று காத்திருக்கிறது? கண்ணன் எந்த வேளையிலும் வரலாம் இல்லவா? வணக்கம் எங்களுடைய ஆனந்தன், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா வணக்கம். வணக்கம்மா. வணக்கம்மா. நல்லம்மா. நல்லா இருக்கீங்களாம்மா?
0: நான் நல்லா இருக்கேன். இந்த
1: சந்தை நேரலைக்காக நேரலைக்காக காத்திருந்தோம்மா.
0: நேரலைக்காக
1: நேற்று வரை காத்திருந்தோம். ரெண்டு நாட்களா வந்திருக்கேன். தீபாவளியில இருந்து வரீங்க, மகிழ்ச்சியா இருக்கு.
0: இது மூன்றாவது நாள்.
1: அப்ப நல்லா இருக்காங்களா?
0: அப்ப நல்லா
1: இருக்காங்களா?
0: நல்லமா இருக்கிறேன். நல்லமா இருக்கிறேன்.
1: நல்லமா இருக்கணும்மா.
0: என்னண்டா இப்ப
1: ஒரு ஆதரவு நமக்கு, அப்பா நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஆதரவுனால
0: நிச்சயமா
1: நல்லமா இருக்கணுமா.
0: நீங்க வரைக்கும் எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. இந்த கண்ணன் அந்தி மாலையில தான் வருவாரு, இந்த ஜியா சொல்றாவே, அதை எப்படி எனக்கு நம்ப முடியாம இருக்கேன்? கண்ணன் தான் எந்த நேரத்தில் நினைச்சோன்னு வருவாரு,
1: முன்னாடி
0: வந்துருவாரு,
1: எப்படி
0: அது எப்படி அந்தி மாலையில தான் வருவான்னு சொல்லிட்டா? அதுதான் இப்ப நான் இனி அந்தி
1: கவிதை கவிதை கவிதை வரைக்கே ஒரு இனிமையா கவிதை வரைக்கும் இனிமையா சேர்க்கறது, பாடல் வரைக்கும் இனிமையா சேர்க்கறதுக்கு.
0: ஆனா ஆனா அந்த பாடல்ல வர்ற கண்ணன் வந்து ஹைவேல போறார் பைக்ல. அதான் அவர் சும்மா போய் இனி இல்லாத ஸ்பீட்ல போறார் ஹைவேல. பாக்கல நீங்க அந்த படத்தை பாரு.
1: அதாவது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தான். இறைவன் என்பது பழமைக்கு பழமை புதுமைக்கு புதுமை தாங்க. எந்த காலத்திலயும் அவங்க வந்து அந்த இயற்கை தெய்வங்கள் வந்து நம்மளோட ஒன்றுதான்
0: நிற்கும்.
1: எவ்வளவு முன்னேற்றங்கள் சென்றாலும் அந்த இடத்துல வந்து நிப்பாங்க.
0: நிச்சயமா உண்மை. மற்றது பழமையில ஒரு சுவை இருக்கிறது தான், அந்த பொருள், அதனுடைய இசை எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். சரி, இன்னைக்கு என்ன பாட்டோட வந்திருக்கிறீங்க நீங்க? கவிதை கொண்டு வந்திருக்கீங்களா?
1: கவிதைமா, ஒரு கவிதை சொல்லிடுறோம்மா. அம்மா கவிதையை சொல்லிடுறோம்.
0: சரி, எடுத்து வாங்க.
1: நான் அழுத போது என்னை சிரிக்க வைத்த முகம், என்றுமே என்னை வெறுக்காத குணம், தவறுகளை மன்னிக்கும் மனம், அளவுகளே இல்லாத பாசம், மற்றவர்கள் காட்டிடாத நேசம், அனைத்தும் முன்னெடுத்து தந்தேன். அழுவதற்கு கண்கள், அணைப்பதற்கு கைகள், சாய்ந்து கொள்ள தாயின் மடி போதும், தோட்டத்தின் அழகு பூக்கள், வெற்றிக்கு அம்மா. நான் சொல்லிய முதல் சொல் அம்மா, நான் கடைசியாக சொல்ல விரும்பும் சொல்லும் அம்மாவி. எனக்கு உயிர் தந்த உன்னை என் உயிர் உள்ளவரை மறவேணும். நன்றி.
0: அருமையான கவிதை. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: நீயே நீ பாடல் கொடுத்துருங்கம்மா. அந்த நம்ம எம் குமரன் சன்னத் மகாலட்சுமின்ற ஒரு படத்துல
0: எம் குமரன் சன்னத் மகாலட்சுமி, அதான் அருமையான பாடல் உங்களுக்காக எடுத்து வரேன். வேலை பலகன் நினைக்கிறேன் இல்லையா உங்களுக்கு நிறைய வேலை இப்ப?
1: ஆமாம்மா, அது தீபாவளி வந்ததுனாலே கொஞ்சம் வேலை பழுதான், கொஞ்சம் ஊழியர்களும் கொஞ்சம் வச்சு நடத்தினா. தனியார் தானே எனக்கு மேடம் இல்லை.
0: ஆமாம்,
1: ஊழியர்களுக்கு அவங்களுக்கு நான் செய்து கொடுக்கணும். அந்த வேலைகளை சரியா நான் சரி பண்ணி கொடுக்கணும்.
0: நிச்சயம்
1: அவங்களுக்கு நம்ம நிர்வாகம் பண்ணணும் அப்படின் போது கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடும்மா.
0: ஜாஸ்தி
1: ஆயிடும். ரெண்டு மூணு பேர் இருந்தாங்க இந்த தீபாவளிக்கு, இருந்தாங்க, சிறப்பாக செய்து கொடுத்தாங்கம்மா. அவர்களுக்கும் இந்த நேரத்தை நம்ம வாழ்த்துக்கள்.
0: ஓ, நன்றியை தெரிவிக்க வேண்டும் உண்மையா.
1: ஆமாம்மா, இல்லைன்னா சிரமப்பட்டிருப்பேன் நான். இந்த அல்லும் பகலும் அது சொல்லவே முடியாது. அதாவது ரொம்ப சிரமம் அந்த தனியா ஒரு வேலை செய்யறதுக்கு பாருங்க, அது ரொம்ப சிரமமான விஷயம். அந்த நம்ம செய்யக்கூடிய பணியில் வந்து யாராவது ஒரு உதவிக்கு இருந்துட்டாங்கன்னா அதுக்கு பெரிய விஷயம். அது நம்ம தனியா செய்யும்போது அது சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு கடினத்தை கொடுக்குங்க. அதனால சிரமம் இல்லாம சுலபமா கடந்த இந்த தீபாவளி மேடம்.
0: இந்த கலைகள்லயே மூன்று கலையை தெரிஞ்சவர்களுக்கு தான் முதலிடம். உணவு சமைக்கிறதுக்கு சமையல் வேலை செய்பவர்கள், அடுத்தது தையல் மானத்தை மறைக்க, அடுத்தது வந்து வீடு கட்டுறதுக்கு இல்லையா, கொத்தனார் வேலை செய்கிறவர்களுக்கு, இவர்கள் தான் முக்கியம். இந்த மூன்று பேரையும் எங்களுக்கு பக்கத்துல வச்சிருந்தா கவலையே சாப்பிட்டு
1: நிச்சயமா
0: தேவையான ஒன்றுதானே. உரையில் என்பது உண்மையாக யாருக்கு எல்லாருக்கும் தேவைதானே. வாழ்வதற்கு நிரந்தர உரையில் தேவை. அது இருந்தால்தான் நிம்மதியாக இருக்கலாம். இல்லாவிட்டா இந்த காலத்துல வாடகட்டியே கழிச்சு போவார்கள் இல்லையா?
1: பசியில
0: இருந்தாலும் அது எங்களுடைய சொந்த வீட்டில் இருந்தால் எங்களுக்கு அந்த களைப்பு அந்த கஷ்டம் தெரிய போவதில்லை இல்லையா? சரி, உங்களுடைய பாடலை எடுத்து வருகிறேன் நான். சரியா? நன்றி நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய யார் பாடல்னா ராஜ்குமார், எங்களுடைய இளவயது ராசா, அதாவது இளவயது ராஜ்குமார் மன்னன் என்று நாங்கள் ஏற்கனவே வருத்தப்படாத வாலிபர் சங்க தலைவர் அல்லவா அவர். அவருக்கு அவர் இப்போ புது பாட்டுக்கே வந்துட்டேன், பொன்னியின் செல்வன். கேட்கலாம் அந்த பாடலை. ராஜ்குமார் உங்களுக்குரிய பாடல் காற்றலைக்கு வருகிறது.

0: ராஜ்குமார் சற்று இடைநிறுத்தி மீண்டும் பாடலை மீண்டும் எடுத்து வருகிறேன். ஒரு காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் வணக்கம். சேகர், விழுப்புரம் சேகர், எப்படி இருக்கிறீங்க?
1: அம்மா நலமாக இருக்கிறேன். அம்மா அப்பா நலமாக இருக்கிறாள், தங்கள் நலமா?
0: நலம் பெற்றிருக்கிறேன், நலம் பெற்றிருக்கிறேன், இன்னும் நலம் பெற வேண்டும்.
1: இருமல்
0: இருமல் பேசும்போது
1: இரண்டு ஏலக்காயும் இல்லவும் மென்றிருந்தனால சரியாகி.
0: இன்றுதான் நீங்க முதல் தடவையாக வருகிறீர்கள் இல்லவா காற்றடைக்கு? ஏனென்றால் ஆன நிகழ்ச்சிகளை நீங்க தவறாம கேட்டு கேட்டு எழுதி கொண்டிருப்பீங்க, அது மறு ஒளிபரப்பு தெரியாமல் அதுக்கு பதிலையும் சொல்லியிருப்பீங்க, அது இணையறதுக்கு முச்சு முயற்சி செய்தீர்கள், பின்புதான் தெரியும் உங்களுக்கு. அதனால் இன்றுதான் நீங்க முதல் தடவையாக காற்றடையில கலந்து கொண்டீர்கள், அதனால உங்களை வருக வருக வந்து வரவேற்கிறோம் சேகர். சரியா?
1: ரொம்ப மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி.
0: உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: எது ஒளிபரப்பு எது இன்னும் தெரியாது, ஆனா எப்போதும் இதைதான் கேட்டே இருப்பேன். ஏன்னா இது பாட்டு ஓடிட்டே இருக்கணும், எனக்கு பிடிச்ச பாட்டு ஓடிட்டே
0: இருக்கான்.
1: கேட்காம பாட்டு ஒரு சில பாட்டு.
0: எப்படி எப்படி நீங்க இந்த வானொலியை கேட்க ஆரம்பிச்சீங்க சேகர்? நீங்க
1: கடவுள் சத்தமா? அது ஒண்ணும் சொல்றதுக்கு
0: அந்த தமிழ் ரேடியோஸ்குள்ள நீங்க மாத்தி மாத்தி கொண்டு போயிருக்க நீங்க கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அப்படியே தானே? அதானே
1: தமிழ் ரேடியோ வந்து எல்லாத்தையும் நான் கேட்கறது கிடையாது, சும்மா சும்மா தொட்டு பார்த்தேன்னா தமிழ் பழைய பாட்டு போட்டுச்சுன்னா அப்படியே விட்டுரும். அத வேற வானொலிக்கு போறது கிடையாது, வேற வானொலிக்கு போறது இல்ல,
0: போறது இல்ல. பாடல் கேட்க ஆசை,
1: ஏன்னா பாட்டு மிஸ் ஆயிடு, பாட்டு மிஸ்
0: ஆயிடுன்ட்டு. சரி சேகர், உங்களுக்கு பாட வருமா? உங்களுக்கு பாடுவீங்களா? முதல் தெரியாதான் சொல்லுவார்கள் சேகர், பேந்து எல்லாரும் நன்றாக பாடுவாங்க, நல்ல இனிமையாக பாட ஆரம்பிச்சு விடுவாங்க. அவ அப்படித்தான் நீங்களும் இருப்பீங்கள், அதனால பாட உங்கள் பாடலை கேட்பதற்கு நான் அவளாக இருக்கிறேன், அன்பு உறவுகளும் அவளாக இருப்பார்கள். இங்க பாடுங்க பாக்கலாம்.
1: மிக்க மகிழ்ச்சி. அழகு நிலா திரைப்படத்தில் வந்து மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை.
0: பாடுங்க அந்த பாட்டு. பாடுறீங்களா
1: இல்லம்மா? கவிதை சொல்லட்டுங்களா?
0: சரி, அந்த அந்த பாட்டை பாடி பாருங்க பார்க்கலாம், முடியும் உங்களால. எங்க ராகத்தோட பாடுங்க.
1: மனிதனில் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை அறிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
0: ஒன்று மட்டும். சரி, அங்க கவிதை சொல்லுங்க பாக்கலாம். எங்க
1: எடுத்துட்டு
0: வாங்க. நேரம் சரியாக 3:35, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் ஒரு சற்று ஒரு தடுமாற்றம் தான் என்றால் அந்த இந்திய இலங்கை நேரம் சொல்வதற்கு நேரம் சரியாக 1:06. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது MTRFM ஒன்றிய தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். ராஜ்குமார் உங்களோட பாடலை நான் முழுமையாக எடுத்து வருவேன், சற்று நிறை நிறுத்தினேன் என்றால் புதிய நேயர் அவர் வந்து எங்களுடைய சொல்லுங்க சொல்லுங்க சேகர்.
1: நாம் வாழும் வரை நம்ம யாரும் வெறுக்கக்கூடாது, நாம் வாழும் வரை நம்மை யாரும் வெறுக்கக்கூடாது, வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, வாழ்ந்து முடிந்த பின் நம்மை யாரும் மறக்கக்கூடாது, அதுதான் நம் வாழ்வின் வெற்றி.
0: நல்ல நல்ல கருத்தான கவிதை உண்மை. இது நீங்க எழுதியதா அல்லது படித்ததில் பிடித்ததா? படித்ததில் பிடித்தது.
1: நான் எழுதுவேன், பதில் மட்டும்தான் எழுதுவேன். இந்த கவிதைகளுக்கு பதில் எழுதுறதுக்கு ஒரு எனக்கு ஒரு கடவுள் கொடுத்த ஒரு வரம் ஒண்ணு இருக்கு. கவிதைகளை படிப்பேனுமா?
0: படிச்சுட்டு அதுக்கு பதில் கொடுப்பீங்க, அதுக்கு ஏத்த மாதிரி திரும்ப.
1: அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பின்னூட்டம்
0: சொல்லுங்க, பேசுங்க. ஓஹோ, உங்களுக்கும் நெட்ல ஏதோ அது எல்லோருக்கும் வருகிற ஒன்று தானே, இது வாட்ஸ்அப் தானே? அப்ப உங்களுடைய சொல்லுங்க. சொல்லுங்க சேகர், கேக்குதா?
1: 1000 அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள், ஆயிரம் அகழ்வாய்வு நடக்கிறது என்னுள்.
0: உங்களுக்கு உண்மையா உங்களுடைய இணையதளம்
1: முயற்சியில் எழுதுகோல் எழுதுகோல் முனைப்பதித்து காகித காயங்கள் எல்லாம் கவிதையாய் மாற்றம் பெறுகிறது.
0: சரி, இப்ப நீங்க இன்னொரு தடவை அதை சொல்லுங்க பார்க்கலாம். என்ன அது இடையே நிறுத்தப்பட்டு அது இணையதளத்தின் கோளாறு. உங்களுடைய முழுமையான கவிதை வரவில்லை. ஓ, இணையதளம் உங்களுக்கு உதவி செய்யாது என்று நினைக்கிறேன். என்ன மீண்டும் மீண்டும் அப்படித்தான் ஆகிறது. சேகர்,
1: எல்லாம் கவிதையாய் மாறுகிறது.
0: சரி, என்ன பாடல் வேணும் சேகருக்கு? என்ன பாடல்? அதே பாட்டு தானே? விட்டு விட்டு விட்டு விட்டு வருகிறது. இணையம் உங்களுக்கு உதவி செய்கிறது இல்லை.
1: பொன்னூஞ்சல் திரைப்படம்,
0: பொன்னூஞ்சல்
1: திரைப்படத்திலிருந்து முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
0: ஓ, முத்துச்சரம் சூடி வரும் வள்ளி பொண்ணுக்கு.
1: ஆமாமா, இந்த பாடல் வந்து வழக்கமா எழுதுற கவிஞர்கள் நெல்லை அருள்மணி என்றவர் எழுதியிருக்காரு இந்த பாடல் வரியில. இதுல ஒரு வரி வரும், நெல்மணிகள் பால் பால் பிடிக்கும் பிள்ளை பருவம் சொல்லிட்டு, நெல் என்னுடைய பால் நெல் வயல் இருக்கு இல்லைங்க. ஹலோ,
0: கேட்டுக்கொண்டிருக்கிறேன், சொல்லுங்க.
1: அந்த நெல்மணிகள் வந்து பால் பிடிக்கும் பருவம் பருவத்தை அத அந்த வரியை வந்து கோடிட்டு காட்டிருப்பார். அது பாடல்களுக்கு சம்பந்தம் இல்லாம இருக்கும். ஆனால் அருமையான வரியை கொண்டு வந்து அந்த அந்த கதாநாயகிக்கு தகுந்த மாதிரி அந்த வரியை முடிச்சிருப்பாரு. ஒரு வரி வரும், பால் பிடிக்கும் நெல்மணியின் பிள்ளை பருவம்னு சொல்லிட்டு. இவர் எத்தனை பாடல்கள் எழுதியிருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு சில பாடல்கள் எழுதியிருக்காரு, ஒரு சில படங்கள்ல எழுதியிருக்காரு. இதுல எனக்கு நெல்லை அருள்மணி எழுதிய பாடல் மிகவும் பிடித்த பாடலம்மா இது. அதனால எனக்கு
0: அருமையான பாடல்
1: விருப்பம் மாதிரி கேட்டு.
0: பொன்னூஞ்சல் படம் கூட நல்ல ஒரு படம் தான் இல்லையா? நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.
1: ஆமாமா,
0: நன்றி நன்றி. உண்மையிலேயே அவருக்கு அது ஈடு கொடுக்கதில்லை உண்மையாக. இணையதளம், சரி. ராஜ்குமார் உங்களுடைய பாடல்

பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ராஜ்குமார் தர்மபுரியிலிருந்து. அடுத்த பாடல் ஷாவுல் ஹமீன், உங்களுடைய பாடல் காற்றிலைக்கு வருகிறது, கேட்போம்.

நேரம் சரியாக 3:48, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியாக 1:18. இந்த பாடல் ஷாகுல் காமீர் கேட்ட பாடல், அழகு மலராடல். அடுத்த பாடல் காட்சியிலைக்கு வருகிறது. யார் பாடல் என்பதென்றால் எங்களுடைய ஆனந்தன் கேட்ட பாடல் காட்சியிலைக்கு வர இருக்கிறது. ஒரு கவிதையும் சொல்லி இந்த பாடலை கேட்டிருந்தார் ஆனந்தன். உங்களுடைய பாடல் கேட்போம். நேரம் சரியாக 3:48.

இந்த பாடலை விரும்பி கேட்டவர் எங்களுடைய ஆனந்தன், வடலூர் ஆனந்தன் கேட்ட பாடல். அடுத்த பாடல் நிறைவான பாடல், அது வந்து உறவுகள் கேட்ட பாடலில் நிறைவான பாடல். எங்களுடைய விழுப்புரம் சேகர் அவர்கள் கேட்ட பாடல் காற்றலைக்கு வர இருக்கிறது. கேட்போம் சேகர், உங்களுடைய பாடல் முதல் காற்றலையில் இணைந்து நீங்கள் கேட்ட முதல் பாடல் எது?

0: சனியாக 3:58 அன்பு உறவுகள், இதுவரை நேரம் இணைந்து உங்கள் விருப்ப பாடலை கேட்டு மாழ்ந்தீர்கள். உண்மையிலேயே அருமையான பாடல்கள், எல்லோரும் கேட்ட பாடல், அத்தனையும் அருமையான பாடல். கூடிய அளவு அன்பு உறவுகள், அழைத்த உறவுகள், நான் விடைபெறப் போகிறேன் என்னும்போது அழைத்த எல்லோரும் மன்னிக்க வேண்டும், எடுக்க முடியாமல் போய்விட்டது என்றால் நீண்ட நேரம் நிகழ்ச்சி எடுத்து வர முடியாது. அதனால தான் இனி வருகிற காலத்தில் கொஞ்சம் கூட்டி கூட்டி கொண்டு வரலாம். சரியா? நல்லது. என் அன்பு உறவுகளை, இங்கிருக்கும் பொழுதும் அங்கே இருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து, வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு பாடல் காற்றலைக்கு வருகிறது. இசக்கிய திரைப்படத்திலிருந்து இந்த பாடலோடு விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இது உங்கள் மீரா.
1: எப்ப பார்த்தாலும் எருமை பண்ணின்னு கூப்பிடுற.
2: உன்னை என் செல்ல குட்டி பட்டு குட்டின்னு கொஞ்சட்டுமா?

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

0: மகிழ்வான.
1: வணக்கம் அன்பு உறவுகளே, இது முன்னிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. காற்றோடு காற்றாக கலந்து உங்களுக்கு வணக்கம் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். முதற்கண், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நாங்கள் நலமாக இருக்கின்றோம். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறை அருளை நாடிக்கொண்டு இன்றைய காற்றலையில் கதம்பம் நிகழ்வில் கலந்து கொண்ட நான் உங்களோடு இணைந்து பல விடயங்களை பேச இருக்கின்றேன். காற்றலையில் நீங்கள் 647-8746-415 என்ற அழைப்பிலே வந்து இணைந்து கொள்ளலாம். அன்பு உறவுகள் அனைவரும் வந்து காற்றலையை சிறக்க வையுங்கள். உங்கள் மனப்பாரங்களை குறைத்து செல்லுங்கள். மனதில் இருக்கும் உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். எங்களோடு உங்களிடமிருந்து நாங்கள் பல விடயங்களை பெற இருக்கின்றோம் என்று கூறிக்கொண்டு இன்றைய காற்றலையை ஆரம்பிக்கின்றேன். அன்பு உறவுகளே, இங்கே இப்பொழுது நேரம் 11:25 முற்பகல். இன்னும் 35 நிமிடத்தில் நண்பகல் 12 மணியை எட்டிப்பிடிக்க இருக்கின்றோம். இந்த வேளையில் உங்களுக்கு இரவு ஆகி 8:56 ஆகிவிட்டது. நல்ல பகல் வேளையாக உள்ளிருந்து வெளியே பார்க்கும் பொழுது

நாங்கள் ஏதாவது மேலங்கியோடு தான் செல்ல வேண்டும். சாதாரணமாக சட்டைகளுடன் செல்ல முடியாது. வாகன போக்குவரத்துக்கள் அவ்வளவு பெரிதாக இல்லை. மக்கள் நடமாட்டம் குறைவாக இருக்கின்றது. அதே போன்றுதான் உங்களுக்கும் இருக்கும். ஆனால் நல்ல வெப்பமான காலம், சித்திரை மாதமானபடியால் நல்ல வெக்கையாக இருக்கும். அது வெக்கை என்று கூறினால் வெப்பம், கூடுதலான வெப்பமாக இருக்கும். ஆனால் உங்களால் நடமாட முடியும், பழக்கப்பட்ட ஒன்று. எங்களுக்கு தேடிக்கொண்டு இருக்கின்றோம் அந்த வெப்பத்தை, இன்னும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அது எப்படியும் மே மாதம் கடந்து ஜூன் மாதத்தில் தான் அப்படியான வெப்பத்தை நாங்கள் காண முடியும் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். இங்கும் ஊரடங்கு சட்டங்கள் என்று ஒரு அமுல்படுத்தவில்லை, ஊரடங்கு என்று கூறவில்லை. எல்லோரும் வீட்டில் இருங்கள் என்ற கட்டுப்பாடு ஒன்று வைத்திருக்கின்றார்கள். நாங்கள் வெளியே சென்று நடமாடி ஏதாவது செய்யலாம் என்றால் அதற்கு சாத்தியமில்லை. பெரிய கேளிக்கை விடுதிகளோ அல்லது சினிமா கொட்டகைகளோ அல்லது பெரிய உணவு விடுதிகளையோ அல்லது பெரிய பெரிய கொள்வனவு செய்யும் துறைகளையோ, அதாவது ஷாப்பிங் மால் போன்றவையோ இங்கு பெரிதாக இல்லை. இருப்பினும் அங்கு அளவோடு மக்கள் செல்ல வேண்டும். அங்கே நாங்கள் பொருட்களை கொள்வனவு செய்வதற்கு ஒரு சிறிய தள்ளுவண்டி பொருட்களை போட்டு தள்ளிக்கொண்டு சென்று மணியாளரிடம் காசாளரிடம் காசை கொடுத்துவிட்டு பொருட்களை பெற்றுக்கொண்டு வரும் அந்த சாலைக்குள்ளே போகும் பொழுது அவர்கள் அந்த வண்டிகளை தொற்று நீக்கிகள் போட்டு ஒரு ஒரு ஊழியர் நின்று தொற்று நீக்கிகள் போட்டு அந்த வண்டி கைப்பிடி அத்தனையும் சுத்தம் செய்து எங்களிடம் ஒப்படைப்பார். நாங்கள் அதை எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவராக ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று பேருக்கு மேல் செல்ல முடியாது உள்ளே. அவர்கள் சென்று தங்களுடைய மனித இடைவெளிகளை கவனமாக கவனித்து அக்கம் பக்கத்தில் வருபவர்களை கவனித்து இடைவெளியை நாங்கள் சரிப்படுத்தி அந்த இடைவெளியை நாங்கள் கடைபிடித்து தான் சென்று பொருட்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அந்த வகையிலே ஒரு பொருட்களை எடுக்க செல்லும் வேளையிலே உதாரணமாக ஒரு பால் அடுக்கி இருக்கும் இடத்தில் செல்வோம். பால் புட்டிகள், பெட்டிகள், பைக்கெட்டுகள், அதில் நான் பால் எடுக்க வேண்டுமென எனக்கு முன்னால் ஒருவர் சென்று எடுத்துக்கொண்டிருந்தால் நான் அவருக்கு கிட்ட போகாமல் அவர் எடுத்துக்கொண்டு சென்ற பின்புதான் நான் சென்று அதை எடுக்க வேண்டும். அந்த வகையில் கட்டுப்பாடுகளை விதித்திருக்கும் வேளையிலே காசாளரிடம் செல்லும் போதும் அங்கே 3 மீட்டர் என்று கூறுகின்றார். கிட்டத்தட்ட 6 அடி இடைத்தூரத்துக்கு புள்ளடி போட்டு கூட அடித்திருக்கின்றார்கள். அப்படி ஒருவர் ஒருவராகத்தான் சென்று பணத்தையும் கொடுத்துவிட்டு வெளியே அவர்கள் தரும் அந்த பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுற அந்த பை வழியை போட்டுக் கொடுப்பார்கள். அதை எடுத்துக்கொண்டு வந்து அவர்கள் வண்டியை திருப்பி கொடுத்துவிட்டு எங்கள் வாகனத்தில் வைத்துக் கொண்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பொருளை உடனே நாங்கள் வைக்கிற இடங்களுக்கு கொண்டு சென்று வைக்காமல் சற்று வாசலுக்கு கிட்ட வீட்டை கதவை திறந்து உள்ளே சென்று ஒரு இடத்தில் வைத்துவிட்டு 1-3 மணி நேரம் கழித்து தான் அந்த பொருட்களை எடுத்து உள்ளே நாங்கள் வைக்க வேண்டும். ஏனென்றால் அந்த கிருமி அந்த பிளாஸ்டிக் ஓடு வருவது உண்டு. அதன் பின்பு அந்த பிளாஸ்டிக் பைகளை முன்பு நாங்கள் சேர்த்து வைத்திருந்து கழிவுப் பொருட்களை கட்டி வைக்கலாம். இப்பொழுது அதை நாங்கள் உள்ளே எடுக்காமல் அதையும் கழிவுப் பொருட்களோடு கழிவுப் பொருளாக போட்டு கட்டி வெளியே வைத்து விடுகிறோம். அந்த பிளாஸ்டிக் பைகளின் ஊடாகவும் வரக்கூடும். வந்து எங்கள் கைகள் எல்லாவற்றையும் முதலிலே கையுக்கு அந்த சானிடரைஸ் என்ற கூறப்படுகின்ற சுத்திகரிப்பு சவர்க்காரம் அது கையிலே பூசினால் தெரியாது, எண்ணெய் போன்றிருக்கும். சுத்தி எங்கள் கை இறை விரல்கள் எல்லாவற்றுக்கும் போட்டுக்கொண்டு அதன் பின்பு சென்று சுடுநீரில் நன்றாக 20 செகண்ட் நாங்கள் அந்த விரல்கள் உள்ளங்கை புறங்கை என்று இந்த ஊடகங்களில் செய்தி பகுதிகளிலே வலைதளங்களிலும் காட்டியிருக்கின்றன. அந்த வகையில் அந்த இதை சுத்தி செய்து நாங்கள் சுடுதண்ணியால் வாய்க்குள்ளே விட்டு வெளியே கொப்பளித்து அதை காகல் பண்றதுன்னு சொல்லுவோம், தொண்டை வழி போய் அதை வெளியே துப்பிவிட்டு அதன் பின்பு ஆடைகள் எல்லாவற்றையும் கலட்டி வாஷர்கள் துவைக்க போட்டுவிட்டு அதன் பின்புதான் நாங்கள் வந்து அமர வேண்டும். அதற்கு முன்பு நாங்கள் வெளியே செல்லும் பொழுது முக அங்கி அணிதல் அவசியம்
ஏனெனில் நாங்கள் ஒரு நோய் காவிகளாக இருக்கக்கூடாது. ஒரு தொற்றை கொண்டு வருபவர்களாகவும் நாங்கள் மற்றவர்கள் கொடுப்பவர்களாகவும்

0: இருக்கக்கூடாது. எங்களுக்கு இல்லாத விட்டாலும் இன்னொருவர் இருமல் தும்மல் வந்து செய்தார இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை அவருள்ளே இருந்த அந்த கிருமி வந்து நிற்கும். நாங்கள் போகும்போது அது எங்களோடு ஒட்டிக்கொள்ளும். அது வாழ்வதற்கு மனித உடல் உள்ளம் தேவைப்படுகின்றது. தனித்து வாழாது, இறந்துவிடும். காலத்துக்கு காலம் தோன்றி வந்த இந்த வைரஸ் கிருமி ஒவ்வொரு விதமான வருத்தங்களை கொண்டு வந்து எங்களுக்கு அறியக்கூடியதாக அம்மை நோய் வந்த காலத்திலிருந்து, பெரியம்மை வந்த காலம், அது ஒரு வைரஸ் தான், ஒவ்வொரு பெயர் கொடுத்திருந்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஒவ்வொரு வைரஸ் தான் எங்களை தாக்கிக் கொண்டிருக்கிறது. அந்த தாக்கத்தின் மத்தியில் தான் நாங்கள் வாழ்கின்றோம். வாழ்க்கை சுலபமானது அல்ல. வாழ்க்கை ஒரு சுலபமானது என்று நினைத்தால் அது பிழையான. வாழ்க்கை பல போராட்டங்கள். முதல் நோயற்ற வாழ்வு வாழ்வதுதான் முதல் போராட்டம். அதன் பின் தான் ஏனைய போராட்டங்கள் அத்தனை. அந்த நோயற்ற வாழ்வு வாழ்வது எங்கள கையில் தான் இருக்கின்றது. எங்கள் கரங்களில் தான் அது இருக்கின்றது. எங்கள் மனதில் தான் அது இருக்கின்றது. மனத்துணிவு இருக்க வேண்டும், பயம் வேண்டாம். வெளியே தொற்று கிருமிகள் நிறைய இருக்கின்றது, எங்களுக்கு தெரியும். காலத்துக்கு காலம் வந்து அழித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த அந்த அந்த நோய் கிருமிகளை விஞ்ஞான உலகம் கண்டுபிடித்து அதற்கு தடை மருந்து செய்வதற்கு காலம் எடுக்கும். அந்த காலம் எடுக்கிறதற்கிடையிலே காலனின் கையில் இந்த உயிர்கள் சென்று அடைகின்றது. அது எல்லோருக்கும் தெரிந்தபடியும். அதனால்தான் ஒவ்வொரு அரசாங்கமும் கூடுதலான கட்டுப்பாட்டை விதிக்கின்றார்கள். நாங்கள் வீட்டின் உள்ளேதானே இருக்கிறது. உழவு காலத்துக்கு நாங்கள் வீட்டுக்குள்ளே இருப்போம் என்று நாங்கள் எங்களை கேட்டுக் கொள்கின்றோம். எங்களில் ஒருவர் தான், அது இன மத மொழி பேதமின்றி எங்களில் ஒருவர் தான் வெளியே சென்று உலாவி கொண்டு வாங்குகின்றார், விற்கின்றார். சாதாரணமாக ஒருவருக்கு ஒரு நீரிழிவு நோய் இருந்தால் கூட எங்கள் மக்கள் அதை கூறுவதற்கு அஞ்சு வெட்கப்படுவார்கள். எனக்கு வருத்தம் என்று கூற உண்மை பேச மாட்டார்கள். ஒருவரோடு ஒருவர் பேசும்போது எனக்கு இன்னும் வருத்தம் இருக்குதப்பா என்று கூற ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்கள் எனக்கு வைரஸ் வந்துவிட்டது, கொரோனா வந்துவிட்டது மற்றவர்கள் கூற முடியாதவர்கள் காட்ட மாட்டார்கள். இந்த வைரஸ் உடனே எங்களுக்கு தெரியாது. எங்கள் உள்ளுக்கு சென்று விட்டால் அது உடனே தெரியாது. அவர் தன்னுடைய விளையாட்டை காண்பதற்கு 3 நாள் எடுக்கும். 4வது நாள் தான் அவர் குணம் குறை காட்ட துவங்குவார். 3 நாள் நான் வெளியே போய் வந்தனால் இப்ப எனக்கு ஒன்றும் இல்லை தானே, எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை என்று நாங்கள் எண்ண முடியாது. அப்ப வெளியே சென்று இன்னொருவருடைய கிருமியை எங்கள் மீது தொற்ற வைத்து அதை வீட்டுக்கு கொண்டு வந்து எங்களுக்கு உள்ளவர்களுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுகின்றது. அதனால் தான் 2, 3, 4 ஆட்கள் ஒரே அடியாக செல்ல வேண்டாம். கடைகளுக்கு சென்றாலும் சரி, நீங்கள் மருந்து வாங்க சென்றாலும் சரி, நீங்கள் உங்களோட இடைவெளியை இடைத்தூரத்தை கவனித்துக் கொள்ளுங்கள், முக அங்கியை அணிந்து கொள்ளுங்கள் என்று கண்டிப்பாக கூறுகின்றார்கள். அவர்கள் கூறுவது எங்களுக்காகவே தவிர அவர்களுக்காக அல்ல. நாட்டில் மக்கள் நலமோடு நோயற்ற வாழ்வு வாழ்தலே மிக முக்கியமானது. எங்களை எதிர்த்து வரும் நோய்கள் எங்களை படைத்த இறைவனால் தான் அதையும் படைக்கப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு எவ்வளவு வலிமை உண்டோ அந்த வலிமை அவர்களுக்கு இருக்கின்றது. ஆனால் அவர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணியல். ஆனால் அவர்களை அழிப்பதற்கு நாங்கள் அறிவியலை பாவித்து உபயோகித்து மருந்துகளை கண்டுபிடித்து காப்பாற்றப்பட்டிருக்கின்றோம். கடந்த காலங்களில் வந்த வைரஸ் பைத்திய வருத்தங்கள் கடைசியாக வந்தது சாஸ் வந்திருக்கும், சாஸ் என்று எல்லாம் வந்த வருத்தங்களுக்கு எல்லாம் மருந்துகளை கண்டுபிடிக்க காலதாமதம் ஏற்பட்டது. எய்ட்ஸ் போன்ற வருத்தங்கள் இன்றும் எய்ட்ஸுக்கும் சாஸுக்கும் முற்றாக நிற்கும் மருந்து காணப்படவில்லை. அது விஞ்ஞான உலகம் கூறிய உண்மை, மருத்துவ உலகம் சொன்ன உண்மை.
1: அது இரண்டு இருக்கிறது.
0: எவ்வளவுதான் நாங்கள் கல்வி அறிவு படைத்தாலும், பணங்கள் படைத்தாலும், விஞ்ஞான வசதிகள் எல்லாம் வந்தாலும் இந்த நோய் கிருமிகளை கண்டுபிடித்து அழிப்பது கடினம். அதுக்கு ஒரே ஒரு வழி, நாங்கள் எங்களை சுய பாதுகாப்போடு இருப்பதுதான். அடுத்த கேள்விதான், உணவுக்கு நாங்கள் என்ன செய்கிறது, பணத்துக்கு என்ன செய்கிறது என்ற இடத்துக்கு வருகின்றோம். முதலில் நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். மனதிலே மகிழ்ச்சி வேண்டும். என்ன நிலை வந்தாலும், துன்பம் வந்தாலும் எல்லாம் எங்களுக்கு தான். இன்பம் வரும்பொழுது, மகிழ்ச்சி வரும்பொழுது, திருப்தியான நிறைவு வரும்பொழுது எவ்வளவு மகிழ்கின்றோமோ அந்த மகிழ்ச்சி துன்பம் வரும்போது வேண்டும். ஏனென்றால் இந்த துன்பம் நீடிப்பதில்லை, நாங்கள் கடந்து போகலாம், எங்களுக்கு வழிவகை உண்டு என்று எங்களை நாங்கள் காத்துக் கொள்ளும் சுய பாதுகாப்பு கடைபிடிக்கப்பட வேண்டும். இணைந்து கொண்டிருக்கின்றீர்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கதம்பன் நிகழ்வில். நேற்றைய தினம் கதம்பன் நிகழ்வில் நல்ல மகள்வாக எல்லோரும் குதூகலித்து இரவு நேரம் உங்களுடைய இரவு பகல் வேலையை நன்றாக கழித்தீர்கள். நான் உற்று கவனித்துக் கொண்டிருந்தேன். எல்லோரும் சரளமாக மகிழ்வாக
2: அந்த புதுவாக
0: கேட்டு வந்து கலந்துரையாடினீர்கள். வீட்டில் உள்ள இருந்தும் நாங்கள் மகள்வை சம்பாதித்துக் கொள்ளலாம். எத்தனை ஊடகங்கள்
1: இருக்கின்றன?
0: ஊடகங்களை பார்க்கும் தொடர்வலைகள் உங்கள் கையில் இருக்கின்றது. வீட்டில் உள்ளே இருந்து பார்க்கத்தான் வேண்டும். எத்தனையோ பேர் 40 நாள் உபவாசம் இருந்திருக்கின்றார்கள். பாரத நாட்டின் விடுதலைக்கு போராடிய அகிம்சாவளை போராளி என்று உலக மக்களால் போற்றப்படும் மகாத்மா காந்தி அவர்கள் 40 நாட்கள் இருந்திருக்கின்றார். உண்ணாமல் உண்ணாவிரதம் இருந்து சாதித்திருக்கின்றார்கள். இதையும் நாங்கள் அப்படித்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும். உணவு தட்டுப்பாடு இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் கட்டுப்பாடு இருந்த நோய்க்கிருமிகள் உணவோடும் வருகின்றது. இது ஒரு புதுவிதமான வருத்தம் தானே? அப்ப புதிய ஆபத்துக்கள் வரும் பொழுது அதிலிருந்து விடுபடுவதற்கு ஏற்ற வழிகளை கூறும் பொழுது அதை நாம் ஏன் கடைபிடிக்க கூடாது? உங்கள் அன்பு உறவுகளை நீங்கள் அனைவரும் கடைபிடிக்கிறீர்கள் எங்களுக்கு நன்றாக தெரிகிறது. நாங்களும் கடைபிடிக்கின்றோம். எங்கள் அயலவர்கள் அன்று நாங்கள் ஒரு கடைக்கு சென்று பொருள் வாங்க சென்ற இடத்துக்கு எங்களுக்கு நன்கு தெரிந்த ஒரு ஊழியர், அவர் சில நாட்களுக்கு முன்பு அவருக்கு அந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்டது. என்றால் அவருடைய மனைவி தான் எங்கள் வீட்டுக்கு அண்மையில இருக்கிற டிம் ஹார்டன் என்ற விரைவு உணவகம் ஒன்றிலே உள்ளுக்கு பணியாளராக இருந்திருக்கின்றார். அவருக்கு வந்த பொழுது அவர் வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றால் கணவர் கூட இருந்த கணவர் அந்த மற்ற கடையில வேலை செய்தார். அவரை அழைத்து பரீட்சித்த போது அவருக்கு இருக்கவில்லை. ஆனால் அவர் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு 4-5 நாட்கள் கழித்து அவருக்கு காய்ச்சல் தோன்றியிருக்கிறது. ஆனால் டாக்டர்கள் சொன்னார்கள் ஒன்றுமில்லை, நீ போகலாம் வேலைக்கு. அவர் வேலைக்கென்று சென்ற இடத்து காய்ச்சல் அவருக்கு உணர்ந்தவுடன் சென்றார். அவருக்கும் அந்த தொற்று இருக்கின்றது என்று அவரையும் வைத்தியசாலையில் வைத்திருந்தார். மேல நாட்டவர்கள் தங்களுக்கு தெரிந்தவுடன் செல்கின்றார்கள். ஆனால் மேல நாட்டிலும் ஒரு சிலர் சென்றால் எங்களை மறித்து விடுவார்கள், எங்களுக்கு வருத்தத்தை கூட்டி விடுவார்கள், நாங்கள் இறந்து விடுவோம் என்ற பயத்திலே சொல்லாமல் இருந்து மற்றவர்களுக்கு திணித்து விடுகிறார். அந்த நிலை எங்களுக்கு வேண்டாம். எதிரிக்கு கூட இந்த வருத்தம் வரக்கூடாது என்று பல பழமொழிகள். கொடிய வருத்தம் வரும்போது அதை பார்த்து விட்டு அடுத்தவர் கூறுவார், ஐயோ என்னுடைய எதிரிக்கு கூட இப்படி வருத்தம் வரக்கூடாது என்று வேண்டிக் கொள்கின்றார். எங்களுக்கும் வேண்டாம், எங்கள் எதிரிக்கு கூட வரக்கூடாது, மற்றவர்களுக்கும் வரக்கூடாது. எனக்கு அவர் எதிரியா இருக்கிறார் தானே, அவருக்கு வரட்டும் என்று கூறப்படும். நேற்றைய தினம் ஒரு செய்தியை படித்துவிட்டு அதை எங்களுக்கு காட்டாளையில் கூறியிருந்தார் மகாலிங்கம் அவர்கள். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு வரக்கூடாது என்று இவர் வேண்டுகின்றார். இந்த வீட்டுக்காரர் ஏனென்றால் அவருக்கு வந்தால் எங்களுக்கும் வந்துவிடும். பாருங்கள், இந்த கொரோனா எப்படி புரிந்துணர்வை ஏற்படுத்தி மனிதநேயத்தை ஏற்படுத்துகிறது. உலகில் பிறந்த மனித ஜீவன்கள் நாங்கள். நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்று அட்டூழியம் அகம்பாவங்களை செய்தபடியாத்தான் படைத்தல் காத்தல் அழித்தல் அருளல் மறைத்தல் என்ற விதத்திலே 5 தொழில் புரியும் அந்த இறைவன் காத்தல் கடவுளாகிய கண்ண பரமாத்மா அப்பப்போது அவதாரங்கள் எடுத்து வந்து அழித்துக் கொண்டிருக்கின்ற இருப்பார்கள் அதர்மங்களை. இப்பொழுதும் அந்த 10வது அவதாரம் கல்கை அவதாரம் வந்துவிட்டதா என்று எண்ண தோன்றுகின்றது. கல்கை அவதாரத்தில் இப்படியான அசம்பாவிதங்கள் நடைபெறும். இதை முடிப்பதற்கு அவர் ஒரு அவதாரம் எடுத்து வருவார். அதான் கல்கி அவதாரம் என்று எங்கள் மதத்திலே கூறப்படுகின்றது. ஏனையோர்கள் மதத்திலும் அது கூறியிருக்கின்றார். ஒவ்வொரு மதத்திலும் அவருடைய மத நூல்களிலே அந்த வேத அகமங்களிலே அங்கு கூறப்பட்டிருக்கின்றது. இப்படியான நோய்கள் வேற சந்தர்ப்பம் இருக்கின்றது. இப்படியான எதிர்சக்திகளோடுதான் நாங்கள் வாழ்கின்றோம். வாழ்க்கை என்பது சுலபமானது அல்ல. ஆனால் கிடைத்தபோது நாங்கள் அதை சுலபமாக எடுத்துக்கொண்டு தர்ம வழியிலே அதர்மத்தின் வழி செல்லாமல் நீதி நியாயங்களுக்கு கட்டுப்பட்டு நாங்கள் நல்லொழுக்கத்துடன் வாழ்வோமானால் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்வானதாகத்தான் இருக்கும். என்று கூறிக்கொள்கின்றேன். நீங்கள் அழைத்துக் கொள்ளலாம். 6 4 7 8 7 4 6 4 1 5 முகவரி என்ற அழைப்புக்கு வாருங்கள். இங்கே கதம்பம் நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த போது, நான் வந்தபோது வரவேற்றிருக்கின்றீர்கள். கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பு உறவுகள் வந்து எங்களோடு பேசிக்கொள்ளலாம். செல்வக்குமார், மகாலிங்கம், நீங்கள் அன்பாக வரவேற்றிருக்கீங்கள். வணக்கம் கூறி உங்களுக்கு நானும் வணக்கம் கூறிக்கொள்கிறேன். தனிப்பட்ட முறையிலும் அழைப்புக்கு நன்றி, வாழ்த்துக்கு நன்றி. என்னுடைய புலனத்தில் எழுதியிருக்கின்றீர்கள். அனைத்து உறவுகளும் வந்து பங்கு பெற்றலாம். 12 மணி வரை உங்களுடைய 12 மணி வரை நான் காற்றலையில் இருப்பேன். இருந்து பேசிக்கொள்வோம். நானே தனியே பேசிக் கொள்கின்றேன். ஒரு பாடலை கேட்டு விடுவோம். முதலே

தெய்வங்கள் தெய்வ சிந்தனை இல்லாமல் நாங்கள் வாழ்வதனால் சில நிந்தனைகளுக்கு ஆளாகுகின்றோம். இங்கு மனித நேயம் என்று இருக்கும் வரை இன மத மொழி வேறுபாடு இருக்காது. அவர்கள் எந்த மதத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த மொழியை பேசுபவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு என்று ஒரு மதம் இருக்கின்றது. அந்த மதம் எல்லாம் கூறுகின்றது இறைவனிடம் செல்லும் வழி எதுவென்பதுதான். இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று சில நியதிகளை உருவாக்கியிருக்கும் அந்த மதங்கள் மனிதர் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த நியதிகள் ஏற்பட்டது. அதை ஒவ்வொரு பிரிவாக தங்களுடைய வசதிக்கேற்ப, தங்களுடைய வாய்ப்புக்கேற்ப, தங்கள் வழிநடத்தலுக்கேற்ப சிலர் பின்பற்றிக் கொண்டு செல்கின்றார்கள். தெய்வம் எப்பொழுதும் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்து எங்களை வாழ வைக்கத்தான் காப்பதற்குத்தான் தெய்வமே தவிர அழிப்பதற்கு இல்லை. எப்பொழுது ஒருவன் தர்ம வழியை விட்டு அதர்ம வழியில் செல்கின்றானோ அப்பொழுது அழித்து விடுவது. என் ஆக்கியவர் அவர் அழிக்கும் உரிமையும் அங்கேதான் இருக்கின்றது. அதற்காக அவர் உருவெடுத்து வந்த பல பிரிவுகளிலே இருக்கின்ற மதங்கள் அனைத்தையும் நாங்கள் மதிக்க வேண்டும். அங்கே சென்று ஒரு கிறிஸ்தவ ஆலயத்துக்கு முன்னால் நின்று ஒரு சைவ மகன் அதை வணங்குவதால் எந்த விதமான பிழையும் இல்லை. அதேபோன்று ஒரு கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த ஒரு அன்பர் இந்து மத கோவிலின் முன்னால் வந்து வழிபடுவதில் எந்த விதமான பாதகம் அந்த தெய்வங்கள் அவர்களை நிந்திக்கப் போவதில்லை. அதேபோன்று இஸ்லாமிய மதத்தவர்கள் மசூதிக்கு சென்று வழிபடும் பொழுது நாங்கள் அங்கே இருந்து வழிபட்டால் அந்த மசூதிக்கு உள்ளிருக்கும் அவர்களுக்கும் வணங்கும் அந்த ஆண்டவர் ஒரே ஆண்டவர் தான். அவர் எங்களை வெளியே போன்று கூற மாட்டார். இந்த மக்களுக்குத்தான் மதம் பிடித்து மதத்தை ஒரு பெரிதாக எடுத்து மத பிளவுகளை ஏற்படுத்துகிறார்களே தவிர இறைவன் அதை செய்யவில்லை. அது மனிதர்கள் மனத்துக்குள்ளே மதம் புகுந்தும் அவர்களுக்கு மதம் பிடித்துத்தான் அதை செய்கின்றார்கள். எல்லா கடவுளும் ஒன்றுதான். நான் அன்றொரு நாள் கூறினர், ஒரு மலையிலிருந்து ஊற்றெடுத்து பல பாகங்களிலிருந்தும் ஊற்றெடுத்து மலை உச்சியிலிருந்து ஊற்றெடுத்து வரும் நதியானது அது செல்லும் வழி வேறாக இருந்தாலும் இறுதியாக இணைகின்ற இடம் பெருங்கடலாகத்தான் இருக்கும். சமுத்திரத்துக்கு பேதமில்லை. நாங்கள்தான் அதை இந்து, பசிபிக், அத்லாந்திக், வடகடல், தென் சமுத்திரம் என்று பிரித்து வைத்திருக்கின்றோம், திசைகளையும் இடங்களையும் பொறுத்து. ஆனால் அந்த நீரோட்டங்கள் அத்தனையும் ஒன்றாக கலந்து அங்கே வேதங்கள் நீரோடு நீர் அடித்து சண்டையிட்டு பிரட்சப்படுத்துவதில்லை. அதேபோன்று ஒரு மலை உச்சியிலிருந்து புறப்பட்டு வரும் நதிகள் ஓடி சென்று தான் செல்லும் பாதைகளின் பக்கங்கள் எல்லாம் பச்சை பசையல் என்று வைத்துக் கொண்டு, பசுமையாக வைத்துக் கொண்டு, சுகமாக கொடுத்துக் கொண்டு, குளிர்ந்த ஜலத்தை கொடுத்துக் கொண்டு, மக்களுக்கு உபயோகப்பட்டுக் கொண்டு இறுதியில் அது சென்று அடைகின்றது கடலேதான். அந்த மதங்களும் அதே மாதிரித்தான். உலகம் என்ற இந்த மாயைக்குள்ளே வந்திருக்கும் நாங்கள் இந்த மாயை உலகத்தில் மதங்களை உருவாக்கி அந்த மதங்கள் ஆண்டவனிடம் இறைவனிடம் செல்லும் வழியைத்தான் கூறியிருக்கின்றது. அந்த வழி சென்று நாங்கள் இறை முத்தி அடையலாம் என்று காட்டுவதற்கு எத்தனையோ சமய குரவர்கள், எத்தனையோ அடியார்கள், முனிவர்கள், ரிஷிகள், ஞானிகள் எல்லா மதத்திலும் இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கூறுவது இதைத்தான். அவர்களுக்குள்ளே வேதங்களை, எங்களுக்குள்ளே இந்து மதத்துக்கே நாங்கள் எவ்வளவு பேதமையை வைத்திருக்கின்றோம், எங்கள் மக்களுக்குள்ளே மக்கள் பிரிவினைகளை வைத்திருக்கின்றோம், அந்த கோவில் எனக்குரியது, இந்த கோவில் உனக்குரியது என்று சண்டையிட்டுக் கொள்ளுகின்றோம், நீ அந்த கோவிலுக்கு உள்ளே செல்லக்கூடாது, வெளியே நில் என்று கூறியிருக்கின்றோம். இறைவன் தான் இருப்பதற்கு ஆலயம் வேண்டும் என்று கேட்கவில்லை. நாங்கள் ஆலயத்தை உருவாக்கி அங்கே இருக்கணும். இறைவன் கூறுகின்றார், நீதான் உன் உள்ளம்தான் ஆலயம், அங்குதான் நான் குடியிருப்பேன் என்று கூறுகின்றார். அவர் உள்ளத்திலே இருப்பதற்கு என் உள்ளம் தூய்மையாக இருந்தால் நிச்சயமாக அந்த இறைவன் எங்கள் உள்ளத்திலே இருந்து எங்களுக்கு நல்லொளி கொடுத்துக் கொண்டிருப்பார் இல்லையா உறவுகளே? அந்த வகையில் இந்த பாடலை கேட்டோம். எப்பொழுதும் மகிழ்வாக இருக்க வேண்டும், ஆனால் எல்லாவற்றையும் மகிழ்வாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு சண்டையிலே போட்டியிலே போய் சண்டையிலே குத்துச்சண்டை, வீரன் குத்துச்சண்டை புரிந்துவிட்டு ஒருதன் தான் வெல்ல முடியும். அவன் வென்றவுடன் மற்றவனுக்கு கை கொலுக்கி கட்டி அணைத்து கைலாக கொடுத்து வரவேற்று அவனை மதிக்கின்றான். சரிசமனாக இருந்த இரண்டு மல்யுத்த வீரர்கள் சில சந்தர்ப்பத்தில் சில புள்ளிகளினால் தோற்கடிக்கப்படுகின்றார். அதனால் அவர் தோற்றவர் அல்ல, அவர் குறைந்தவர் அல்ல.
இருவரும் சமன், வெற்றியையும் தோல்வியையும் சமமாக எடுத்துக் கொள்வதுதான் ஒரு வீரனுக்கு அழகு என்று கூறப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுக்கு மகிழ்வு வரும்பொழுதும் இறைவன் எங்கள் இறைவன் தான், இப்பொழுது துன்பம் வரும்பொழுதும் ஓடிச் சென்று அவரிடம் தான் முறையிடுகின்றோம். அறவழியில் நல்வழியில் செல்ல வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்தாகும். இன்னும் ஒரு பாடலை கேட்போம். எல்லாம் இன்பமயமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல மனதில் ஒரு நல்ல ஒரு புத்துணர்வை தரக்கூடியது, மனதுக்கு சிந்தனைக்குரிய ஒரு பாடல், பழமையான பாடலாக இருந்தாலும் பிரபல பாடகிகளால் பாடப்பட்ட பாடல். கேட்டுவிடுவோம்.

0: அன்பு உறவு ஒருவர் அழைக்கின்றார், இணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் சாகுல் ஹமீத்.
1: வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன், நீங்கள்?
1: நலமா இருக்கேன்.
0: நலமாக இருக்க வேண்டும் என்பதை கூறுங்கள். இன்றைய செய்திகள்
1: இன்றைய செய்திகள் இன்னைக்கு நோம்பு இல்ல, ஃபர்ஸ்ட் நோம்பு இந்த கோயத்துல. எப்படின்னா ஒரு அதுதான் ஒரு ஒரு வித்தியாசமான
0: அனுபவமா இருக்கும் இல்லையா? நீண்ட நான்கு முதல் நாள் உங்களுடைய ஒரு வருடத்தின் பின் பெறுவதில்லை. நல்லபடியும் நீங்கள்
1: அப்படி இல்ல இப்படி இருந்தாலும் இப்ப இதான் வெளியில போக முடியாது, அப்படி இப்படி எல்லாம் நிறைய கட்டுப்பாடு நிறைய இருக்கு.
0: அதனால
1: உள்ளே ரெண்டு மணி நேரம், ஆமா இன்னும் இரண்டு மணி நேரம் வந்து முன்னாடியில அஞ்சு மணிக்கு வெளியில போ, அதுக்கப்புறம் போக முடியாது. இப்ப நாலு மணிக்கு ஆக்கியாச்சு.
0: நாலு மணிக்கு,
1: நாலு டு எட்டு, மணிக்கு. ஆமா, நாலு மணில ஈவினிங் நாலு மணில இருந்து மார்னிங் எட்டு மணி வரைக்கும் ஊரடங்கு,
0: வெளியே போக முடியாத நிலைமையை கூட்டி இருக்கின்றார்கள். அதன் அர்த்தம்
1: இருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து இன்னைக்கு 215 பேர் இன்னைக்கு பாதிப்பு.
0: ஐயோ,
1: 200 தாண்டி, ஃபர்ஸ்ட் 200 தாண்டி இருக்கு.
0: வீட்டின் உள்ளே இருப்பவர்களுக்கும் வருகின்றது இல்லையா, வெளியே செல்லாதவர்களுக்கும்?
1: அது இல்ல, அப்படி இல்ல, வெளியே சொன்னா ஒரு இது, அந்த இது அடை பண்ணிருக்காங்களா? அப்ப அங்கேயும் இருக்கு. ஏன்னா எல்லாம் நாளை ஒரு ஒரு ரூம்ல 10 பேர் இப்படிலாம் இருந்தவங்களுக்கு எல்லாம் இதாயிருக்குல்ல.
0: ஏனென்றால் இந்த இந்த கிருமி, இந்த நுண்ணி வந்து காற்றோடுதான் கலந்திருக்கின்றது. அது எங்கு இருக்கின்றதுன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியும், யாராலும் கண்டுபிடிக்க
1: முடியும். நேற்று ஒரு செய்தித்தாள் படிச்சேன், தண்ணீரிலும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
0: இப்பொழுது தண்ணீரிலும் இருக்கின்றதாமா?
1: ஆமா ஆமா, நேற்று நியூஸ்ல பார்த்தேன், தண்ணீரிலும்
0: இருக்கின்றது, கலந்திருக்கின்றது. அப்ப நாங்கள் எப்படி தண்ணீர் அருந்துவது? சூடவை, அதனால தான் நல்லா கொதிக்க வைத்து அருந்த நாங்கள் குடிக்க வேண்டும். கைகளை வெந்நீரில் சவர்க்காரம் போட்டு கழுவ வேண்டும் இல்லையா? உண்மை அது இருக்கலாம். எங்களுடைய நாடுகளில் சுடுதண்ணியை நாங்கள் நேரடியாக பெற முடியும். இரண்டு பைப் இருக்கிறது, ஒன்று குளிர் ஜலம், மற்றது சுடுதண்ணீர். நாங்கள் வேண்டிய நேரம் சுடுதண்ணியை வந்து கை கழுவிக்கொள்ள.
1: அதுபோலதான் அந்த வெயில் ஹீட்டர் அது அப்புறம் ரெண்டும் இல்லாம இருக்க
0: முடியாது.
1: அப்ப
0: தண்ணீர்ல இருப்பதுன்னா தண்ணீர், அந்த அந்த பாட்டில் தண்ணியும் இனிமேல் யாரும் வாங்க மாட்டார். போத்தல் தண்ணீர், அந்த அடைத்து வரும் தண்ணீர், அதை வாங்க மாட்டார்கள் இல்லையா?
1: சொன்னாலும் பார்த்தா எல்லாத்துலயுமே இருக்கும் சொல்லிடுவாங்க.
0: அதுதானே, தண்ணீரில் இருப்பது என்பது கடினமான ஒரு விடயம், அது கஷ்டம்.
1: நேற்று செய்தித்தாள் நான் படிச்சேன், தமிழ்நாட்டிலிருந்து வந்த இந்தியாவிலிருந்து வந்த செய்தியிலதான் மோனல் பக்கத்துல போட்டிருந்தாங்க. பார்க்கும் போது அது தண்ணீரிலையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க.
0: பயங்கரமா
1: எல்லாரும் செய்யறது,
0: பயங்கரமாக இருக்கிறது. இப்பொழுது நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு வணங்க வேண்டியதுதான், வீட்டிலே இருந்துட்டு உங்களுடைய நோன்பை செய்ய வேண்டும். ஏனென்றால் இறைவன் உள்ளத்திலே இருக்கின்றார். வீட்டிலே இருந்து நீங்கள் செய்யலாம். அங்க ஆலயத்துக்கு போக முடியாத நேரத்தில் அவரே.
1: ஆமா, அது என்ன இல்ல, ஒரே சொல்லிருக்காங்க நம்ம எப்படின்னா, கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ அந்த ரூல்ஸ் படிதான் நம்ம நடக்கும்.
0: ஆமா, ஒரு நாட்டின் சட்டத்திட்டத்துக்கு அமையத்தானே நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய நன்மைக்குத்தான், மக்களுடைய நன்மைக்குத்தான் அவருக்கு அவர்கள் அந்த சட்டத்தை, எங்களுடைய அரசாங்கம் தானே, எங்களுடைய நன்மைக்காக, எங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் கூறும் பொழுது அதை நாங்கள் கடைபிடிக்கத்தான் வேணும். இறைவனுக்கு அது புரியும். இறைவன் தான் இந்த நிபந்தனைகளை வைக்கின்றார். நீங்கள் என்னிடம் வர வேண்டாம், அதற்கு எல்லா மதங்களிலும் இடம் இருக்கின்றது. நீங்கள் உங்களை நீங்கள் வீட்டிலே இருந்து கொண்டும் வணங்கலாம். இறைவன் எங்கும் இருப்பவர். எல்லா மதங்களும் அதை கூறுகின்றது. அதனால் இதிலே நாங்கள் விதிவிலக்கில்லை. ஆனா எல்லோரும் சேர்ந்து சென்று வருவது அது மனித மனித நேயத்தையும் ஒருவருக்கு புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்காக எல்லோரும் ஒன்றாக சென்று ஒன்றே குலம் ஒருவனே இதை வேண்டும் ஒன்றாக சேர்ந்து வருவது ஒற்றுமையை நிலை நாட்டுவதற்கு. இப்பொழுது வேற்றுமை என்றல்ல, நேற்றைய தினம் அவர் கூறியதில் பக்கத்து வீட்டுக்காரன் நலமாக இருக்க வேண்டும் என்று வீட்டிலிருந்து நாங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கின்றது.
1: ஆமா, கண்டிப்பா.
0: ஆமா,
1: இப்போ நம்ம நலமுடன் இருக்கு, பக்கத்துல இருப்பவங்க நலமுடன் இருந்தாலும் நம்மளே
0: நலமுடன். ஆமா, அப்படி இருந்தால்தான் நாங்களும் பாதுகாப்பா இருக்கின்றோம் என்ற நம்பிக்கை. காலையில் துயில் எழுந்தவுடன் பக்கத்து வீட்டிலே என்ன நடக்கின்றது என்று அறிய எங்களுக்கு ஆவலாக இருக்கின்றது. யார் சுகமாக இருக்கின்றார்களா, யாருக்கு நலக்குறைவு இருக்கின்றதா என்று நாங்கள் அறிய விரும்புகின்றோம். முன்பு அப்படி இல்லை. அடுத்த வீட்டுக்காரன் எங்க போறான், என்ன சட்டை போட்டு போறான், அவள் என்ன நகை அணிந்து போகின்றாள் என்றுதான் பார்த்தோம். இப்பொழுது அதெல்லாம் மாறிவிட்டது. நினைப்பாங்க உங்களோட வேலை நேரங்களில் மாற்றம் இருக்கின்றதா ஷாவலாமி?
1: காலையில இங்க கோவித்து டைம் படி 3:40 முடிஞ்சிடும். 3:40 அப்புறம் நம்ம எதுவும் சாப்பிட கூடாது. 3:40 டு காலையில் ஈவினிங் 6:20.
0: 3:40 to 6:20 வரைக்கும் நோன்பு இருக்க வேண்டும். கோடை காலம் கொஞ்சம் நீண்ட பொழுது இல்லையா, நீண்ட பொழுதுலயே அப்படித்தான் இருக்கு.
1: போன வருடம் அதுக்கு ஏன்னா இந்த இஸ்லாமிய வருட வந்து ஒரு 11 நாளுக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்கும்.
0: ஒவ்வொரு வருடமும் 30 வருட காலமாக என்னுடைய சாரதிய பயிற்சி செய்யும் வேளையிலே என்னுடைய இஸ்லாமிய அன்பு சகோதர சகோதரிகள் மாணவர்கள் கூடுதலாக என்னிடம் வருவார்கள். அவர்கள் என்னுடைய நம்பிக்கையான பாடசாலை பெண்கள் தனியே வந்து படிப்பார். ஒரு சிலர் சொல்வார்கள் தனியே எங்களால் அனுப்ப முடியாது, எங்களுடைய மதத்தின்படி என்று என்னோட பேசிவிட்டு அனுப்புவார்கள். அந்த ரமடான் காலத்தில் எனக்கு அவர்களுடைய புனித காலம் எனக்கு தெரியும். நான் என்னுடைய காருக்குள்ளே எனக்கு தண்ணீர் வைத்துக் கொள்வேன், தண்ணீர் போத்தல் ஏதாவது சிற்றுண்ணி. கோடை காலத்திலே காலையிலிருந்து மாலை வரைக்கும் தொடர்ந்து எனக்கு வகுப்புகள் இருக்கிறதால வீட்டுக்கு வர முடியாது. அப்ப தண்ணீர் கடைகளிலே அதிகம் நான் உணவருந்துவதில்லை, இந்து கலாச்சாரம். இரண்டாவது எனக்கு கடை உணவுகள் பிடிப்பதில்லை. அப்ப அவர்கள் வந்துவிட்டால் நான் தண்ணி போத்தலை கூட வெளியே பின்னாடி வைத்து விடுவேன், அவர்களுக்கு முன்னால் வைக்க முடியாது. என்னுடைய மதத்திலே நான் படித்திருக்கின்றேன், ஒருவர் விரதம் இருக்கும் பொழுது அந்த நேரம் நான் உணவை அவர்களுக்கு முன்னால் வைத்திருக்கவோ சாப்பிடவோ கூடாது. அவர்களுக்கு அப்படி ஒரு உணர்வை தூண்டவிடக் கூடாது, அதுவும் ஒரு தர்மம். அவர்கள் அப்படி கடைபிடித்து வருவார்கள். அப்பொழுது கூறுவார்கள் நீண்ட பகல் எங்களுக்கு என்றெல்லாம் கூறுவார்கள். நீண்ட பகல் நீண்ட நாள் என்றெல்லாம் அது குறைந்து குறைந்து போகும். இறைவன் கருணையோடு தான் இதை உங்களுக்கு கூற செய்ய வைத்திருக்கேன். உங்களுடைய நோன்பு காலம் புனிதமாகவும் சுகமாகவும் இலகுவாகவும் இருந்து நீங்கள் இறைவன் பணி செய்து இறைவனுடைய அருள் பெற்று நீங்கள் இருக்கும் அந்த நோன்பினால் உலகத்தில் உள்ள மக்கள் அனைவருக்கும் பலாபலன் கிடைக்க வேண்டும் என்று நானும் உங்களோடு ஒத்துழைத்து கூறுகின்றேன்.
1: அதுவே ஆசைதான் எங்களுக்கும். நன்றி, அது கண்டிப்பாக நிறைவேறணும் என்று எல்லாம்
0: இறைவன் விடப் போவதில்லை. என்ன பாடலை இன்று கேட்போம் சாவுல் ஹமீத்?
1: எஜமான் திரையிலிருந்து நிலவே முகன் பாட்டு.
0: நல்ல ஒரு பாடல் இல்லையா? நிலவுதானே உங்களுக்கு முக்கியமானது. இந்த இடத்துல இந்த நிலவே முகம் காட்டுகின்ற ஒவ்வொரு நாளும் புலரும் பொழுது நல்ல பொழுதாகவும் மறையும் பொழுது நல்ல பொழுதாகவும் இருக்க வேண்டும் உங்களுக்கு என்று வாழ்த்திக்
1: கொள்ளுகின்றேன். நன்றி நன்றி.
0: நல்லது சாவலும் இலகுவாக. நன்றி நன்றி நன்றி. அடுத்த அன்பு உறவை அழைத்துக் கொள்வோம். சாகுல் அமீத் அவர்கள் வந்து கலந்து சிறப்பித்து சென்றார்கள். அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு இவரை அழைத்துக் கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
2: அப்பா வணக்கம்.
0: வணக்கம் சிவகுமாரன். வணக்கம் மகனே, எப்படி இருக்கிறீர்கள்
2: அப்பா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன் அப்பா. நீங்கள் எப்படி அப்பா இருக்கின்றீர்கள்?
0: நலமாக இருக்கின்றேன், நலமாக இருக்கின்றேன். உங்களோடு பேசும்போது மேலும் மகிழ்வாக இருக்கின்றது சிவகுமாரன்.
2: மிக்க மகிழ்ச்சி அப்பா. நான் உங்களுடன் பேசும் பொழுது எனக்கும் மகிழ்ச்சியாக உள்ளது.
0: ஒரே பூமி அல்லவா
2: நான்? ஆமாம்ப்பா, ஆமாம்ப்பா. எனது துணைவி யார் இப்பொழுது நான் நடைந்து உணவு ஒன்று விட்டு நடந்து கொண்டிருந்தேன்.
0: வெளியே
2: நேரத்தில் வானொலியும் இல்ல இல்ல, வீட்டில் தான்ப்பா நடந்து கொண்டிருக்கின்றேன். வீட்டுக்குள்
0: வீட்டுக்குள். ஓகே ஓகே.
2: ஆமாம், எனது மனைவியார் தான் இப்பொழுது வானொலி கேட்டுக் கொண்டிருந்தார்கள்.
0: அப்போ கூறினார்களா?
2: ஆமாப்பா, நீங்கள் உரையாடியது இப்பொழுது சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன் எனது பற்று உள்ள தந்தை அவர் அப்படி என்று இப்பொழுதுதான் கூறிக்கொண்டிருந்தேன்.
0: அழைத்து பலர் அழைத்துக் கொண்டிருந்தார்கள், உங்கள் அழைப்பு கிடைத்து விட்டது, உங்களுக்கு நன்றி. இப்ப என்ன பாடலாம்
2: அப்பா? நீங்கள்
0: நேற்றைய பாடல், நீங்கள் கேட்ட பாடல் காத்தலையில் வந்தது கேட்டீர்களா?
2: ஆமாங்கப்பா, எனக்கு நான் ஒரு நாள் மட்டும் வேலைக்கு சென்றிருந்தேன்.
0: வேலைக்கு போவதுண்டா?
2: இல்ல இல்ல, வீட்டுக்கு அருகாமையில் ஒரு சின்ன வேலையாக வெளியே சென்றிருந்தேன்.
0: பல கவனமாக இருக்க வேண்டும், மிகவும் மித்த கவனமாக இருக்க வேண்டும்.
2: ஆமாம், ரொம்ப பாதுகாப்பாக தான் நாங்கள் வீட்டில் தான் இருக்கின்றோம், அனைவரும் வீட்டிற்குள் தான் இருக்கின்றோம்.
0: வீட்டிற்குள் இருப்பதோடு மட்டுமல்லாமல் இந்த கை தற்பாதுகாப்பு, சுய பாதுகாப்பை கடைபிடித்துக் கொள்ள வேண்டும். கை கழுவுதல், முகம் கழுவுதல், கால் கழுவுதல், கையில் நல்லா சவர்க்காரம் போட்டு கழுவுதல், உணவுக்கு முன்பு உணவுக்கு பின்பு வெளியே போய் வந்து உள்ளே வரும் பொழுது எல்லாம் கவனமாக இருக்க வேண்டும். என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள் சிவகுமார்?
2: அப்பா, எனக்கு பிடித்த பாடல் இன்று வந்து ஆறு மனமே ஆறு ஆண்டவன் கட்டளை ஆறு என்ற பாடலுங்கப்பா. பழைய பாடல்,
0: நல்ல ஒரு பாடல். அதுல நல்ல தத்துவ கருத்துக்கள் இருக்கின்றது இல்லையா?
2: அதே போல் இன்று நான் ஒரு கருத்துக்களும் சொல்ல விரும்புகிறேன்.
0: கூறுங்கள்
2: அப்பா. நம்மளது இன்று நம்ம கால
0: சுருக்கமாக கூறுங்கள்.
2: ஆமாங்களப்பா, ஒன்று இன்று நமது செய்தித்தாட்களை நம்ம இல்லங்களில் வாங்கி படிக்கின்றோம். அதே போல் பழைய செய்தித்தாட்கள் கடைகளில் இருக்கும். அதில் இந்த பலாச்சொலைகள், வடைகள், இப்படி தின்பண்டங்களை வாங்கி வரும்பொழுது நமது குழந்தைகளுக்கு கொடுக்கின்றோம். அது இந்த கொரோனா வைரஸ் என்பது எல்லா இடங்களிலும் பரவி இருக்கின்றது. ஏனென்றால் நமது குழந்தைகளுக்கு வாழைப்பழமாக இருக்கட்டும், ஒரு பலாச்சொலையாக இருக்கட்டும், ஒரு மாம்பழமாக இருக்கட்டும், நமது திராட்சைகள் இவையில் இந்த செய்தித்தாளில் சுத்தி கொடுக்கின்றார்கள்.
0: அந்த செய்தித்தாளில் இருந்தும் பெறலாம்,
2: பெறலாம். அதனால் முடிந்தளவு அப்படி வாங்கி வர பொருட்களை தவிர்க்குமாறு பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அப்பா.
0: முடியாதவர்கள் வாங்கி வந்து அதை நன்றாக சுத்தம் செய்துவிட்டு
2: சுத்தம் செய்துவிட்டு சாப்பிடலாம்.
0: ஆனா எந்த பொருளையும் நீங்கள் கடையில் இருந்து வாங்கி வந்த உடனே உபயோகிக்க கூடாது, அது ஒரு மணி நேரம் தாமதித்து தான் உபயோகிக்க வேண்டும். அந்த பேப்பர்ல செய்தித்தாளிலே சுற்றி தரும் பொருட்களை வீட்டுக்கு கொண்டு வந்து அதை எடுத்து அப்புறப்படுத்தி விட்டு அந்த செய்தித்தாளை கசக்கி குப்பையிலே போட்டுவிட்டு அந்த வாங்கி வந்த பொருளை கழுவித்தான் சாப்பிடும். இப்ப வடை என்றால் கழுவ முடியாது, வடையை
2: கலந்தவற்றை
0: ஒரு மணி நேரம் வெளியே வைத்தால் அதில் கிருமி இருந்தாலும் இறங்கி விடவில்லை, எண்ணெய் இருக்கிறது அல்லவா, சற்று அவர் பற்றி பிடிக்கும் தன்மை குறைவாக. நல்ல தகவல் சிவகுமாரன், நீங்கள் தந்த தகவல், உங்கள் தகவலுக்கு நன்றி. வெளியே செல்வது மிக கவனம் மகனே, முகாங்கி அணிந்து கொள்ளுங்கள், சற்று இடைத்தூரங்களை கவனித்து நடந்து கொள்ளுங்கள், வாழ்வு வளம் பெற வேண்டும். இறைபக்தியோடு அறத்தோடு நீங்கள் அறத்தோடு செல்லும் ஒரு நல்ல அன்பு மகன் அறம் வாழ்க என்று கூறிக்கொண்டு
2: நான்
0: அடுத்த உறவிடம் செல்ல வேண்டும் நான் செல்கின்றேன். உங்களோட பாடல் கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. நன்றி மகனே, நன்றி மகனே, நன்றி. அன்பு உறவு சிவகுமாரன் வந்து நல்ல ஒரு தகவலை பரிமாறிவிட்டு செல்கின்றார், அவருக்கு நன்றி கூறிக்கொண்டு அடுத்த உறவை காற்றலையில் அணைத்துக் கொள்வோம். வணக்கம் மானா. மானா
3: வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம்
0: பண்ணிட்டு இருந்தேன். வணக்கம் மானா. மானா மகனே, மகனே மகாலிங்கம், மலியம் மகாலிங்கம், எப்படி இருக்கின்ற வரவேற்றிருந்தீர்கள். நல்ல நன்றி. செய்தி புலனத்தில் எழுதியிருந்தீர்கள். நேற்றைய தினம் நல்ல நன்றாக நேற்று இரவு கும்மாளம் அடிச்சிருக்கின்றீர்கள் அம்மாவோடு சேர்ந்து இல்லையா?
3: அவை பகல்லையா? இன்னைக்கும்
0: உங்களுடைய பகல் வேளையில் தானே? இல்ல உங்கள் இரவு அவர் நேத்தி இதுக்கு முன்பு உங்களுடைய இரவு பகல் வேற, உங்களுக்கு பகல் எங்களுக்கு இரவு, இப்பொழுது உங்களுக்கு இரவு. நல்லது பகல் நான் கும்மாளம் அடித்தீர்கள். நான் நல்ல உறக்கத்துக்கு செல்லும் நிலையிலே ஒரு மணி நேரம் கேட்டு விட்டு அப்படியே உறங்கி விட நல்ல கும்மாளம் போட்டுக் கொண்டிருந்தீர்கள். நல்ல நல்ல உடைய துன்பத்திலும் ஒரு மகிழ்வு வேண்டும், கலகலப்பா இருக்க வேண்டும். எப்படி போகுன்றது உங்களுடைய ஆன்மீகம்? அட்டவணையை வீட்டிலேயே போட்டு அதன்படி நீங்கள் அதை தொடர்ந்தீர்கள் என்றால் நலமாக இருக்கும் என்று என்னுடைய நம்பிக்கை. காத்தலைகள் எல்லாம் துல்லியமாக இருக்கின்றது இப்பொழுது இல்லையா?
3: வருது பழசும் வருது புதுசும் வருது நல்லா.
0: இன்று பக்கத்து அயல் வீட்டுக்காரனை பார்த்தீர்களா? சுகமா இருக்கிறாரா?
3: ரொம்ப நல்லா இருக்காங்க. நான் எங்க தெருவும் நல்லா இருக்காங்க, எங்க ஊருக்காரங்களும் நல்லா இருக்காங்க.
0: அப்படி
3: அதனால அப்ப மகிழ்ச்சியான
0: நீங்களும் நல்லா இருக்கீங்க பாத்தீர்களா? அயலவர்கள் நன்றாக இருந்தால் நாங்கள் நன்றாக இருப்போம். இப்பொழுது நீங்கள் கூறிய அந்த அந்த விகடம் அது நகைச்சுவையான இருந்தாலும் இவ்வளவு தத்துவமானது இல்லையா? தத்துவார்த்த ரீதியாக கூறியிருக்காங்க. முன்பெல்லாம் வெளியே எட்டி பார்க்கும் பொழுது அவன் என்ன என்ன இனமான வண்டி என்ன வண்டி வைத்திருக்கின்றான், அவள் என்ன அணிய என்ன நகை போட்டு கொண்டு போகின்றாள், அவன் என்ன ஷர்ட் அணிந்திருக்கின்றான், அவன் எங்கே உத்தியோகம் பார்க்கின்றான், அவன் என்ன வேலை பார்க்கின்றான், இப்படியான விடுப்பு, இதை விடுப்பு என்று கூறுவது. இதைத்தான் நாங்கள் பார்த்தோம் பார்த்தோமே தவிர அவன் வீடு அழகாக பெயிண்ட் அடிச்சிருக்கிறது, அவன கூரையிலே ஓட்டை இருக்கணும், இதைத்தான் பார்த்தோம். இப்பொழுதுதான் இந்த நுண் கிருமி வந்து எங்களை உணர வைத்து ஐயையோ அயல் வீட்டுக்காரன் நல்லாக இருக்க வேண்டும், இருந்தால் தான் வைக்கணும். நல்ல கருத்து.
3: அத இன்னும் நீங்க சிறப்பா ஆணித்தரமா எல்லாருக்கிட்டயுமே சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. அது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது.
0: இல்ல மகாலிங்கம், இது ஒரு அறிவுரையான நகைச்சுவை, நகைச்சுவையான அறிவுரை தானே? நேற்றைய தினம் நீங்கள் அதை படித்துவிட்டு நீங்கள் உங்களுக்குள்ளே வைத்திருக்கவில்லையே, காற்றலையில் வந்து சொல்லும் போது எல்லாரும் கேட்க வேண்டும் அந்த நல்ல விடயம் என்றுதானே கூறினீர்கள். அது உண்மையான விடயம் தானே? அது உண்மையும் தானே இல்லையா? பக்கத்திலே ஆழமான கருத்து அதுல இருக்கின்றது. அவர் அயல் வீட்டுக்காரன் எங்க இனமோ மொழியோ மதமோ இல்லாது விட்டாலும் கூட அவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று நன்றாக இருக்கின்றான் தானே என்ற திருப்தி பெறுகின்றது அல்லவா? நல்லபடியும்
3: மட்டும் இல்லையா, அந்த வாசகத்தை போட்டுட்டு வடிவேலோட படத்தை போட்டிருந்தாங்க.
0: ஏனென்றால் இப்ப அது ஒரு முனிவர், ஒரு ரிஷி அல்லது ஒரு அரசியல்வாதி அல்லது பெரு நடிகர் சொல்வதை விட நகைச்சுவையாக சொல்வதற்கு நகைச்சுவை மன்னனாக இருக்கின்ற எங்களுடைய வடிவேலு அவர்கள் எல்லோருடைய உள்ளத்திலும் இடம் பிடித்திருக்கின்றார். குழந்தைகள் அவற்ற படத்தை போட்டு அதை சொல்லவிட்டால் நகைச்சுவையாக நினைச்சு சிரித்து விட்டு பிறகு
3: சிந்திப்பார்கள்.
0: பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வாக்கியம், அந்த வாக்கியம் நன்றாக போட்டிருந்தார்கள். அப்படி அந்த ஒரு தடவை இரண்டு குரங்குகள் இந்த படத்தை போட்டு ஒரு நகைச்சுவை போட்டிருந்தார்கள். ஒரு குரங்கு கூறுகின்றது, ஒரு மந்தி கூறுகின்றது, என்னடா அடுத்து சந்திர மண்டலத்துக்கு கால் வைத்தவர்கள் செவ்வாய் மண்டலத்துக்கு போகணும்னு தீர்மானித்தவர்கள் உங்களை எப்ப போக போகின்றார்கள் என்று ஒரு மந்தி கேட்க, அடுத்த மந்தி சொல்லுது, உனக்கு என்ன தெரியும் மடையா, வீட்டுக்கு வெளியே கால் வைக்க முடியாமல் இருக்கிறாங்களா, எப்படியா செவ்வாய் மண்டலத்துக்கு ஆழமான ஒரு காலத்து பெரிய விஞ்ஞான உலகத்துக்கு ஒரு அடி. இந்த சின்ன கிருமியை அழிப்பதற்கு கண்டுபிடிக்க முடியாத விஞ்ஞானம் செவ்வாயிலும் சந்திரனும் போய் என்ன செய்ய போகின்றது?
3: அதே மாதிரி இந்த பறக்கும் கேமரால வந்து இப்ப போலீஸ் வந்து பறக்க விட்டு யார் யாரு என்னென்ன செய்யறா அப்படின்றது பாக்குறாங்க. அதுல சிறுவர்களும் சரி பெரியவங்களும் சரி, பெரியவங்க சீட்டுக்கிட்டு வர்றாங்க விளையாடுறாங்க, சின்னவங்க கிரிக்கெட் விளையாடுறாங்க, சில பேரு கேரம் போர்டு விளையாடுறாங்க. இதெல்லாம் வந்து அது கரெக்டா கிட்டக்க போய் எடுத்துருது, 20 அடியில இருந்து அது கிட்டக்க போய் எடுக்குது. அதனால அதுக்கு அந்த கேமரா வந்தோடனே அதுங்க பெரிய ஆளுங்களும் சரி சிறுவர்களும் சரி ஓடு ஓடுன்னு ஓடுறாங்க. அதுலயும் வந்து வடிவேல் விட்டுதான்.
0: என்ன விட்டுருக்கான் அவன்? எப்படி விட்டுருக்காரு
3: வடிவேல்? வரானே ஓடுறான்ட்டு அவன் அந்த இது பண்ணிட்டு அதுக்கு ஒரு நகைச்சுவையானவே வார்த்தை வருது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு வந்து ஏன் அந்த ரெண்டு போலீஸ் நிப்பாட்டி மூணு பேர் பைக்ல வருவானோ பசங்க,
0: அவர் மூவரையும் படிச்சு வாகனத்தில விட்டு முடியாத ஐயோ அதுக்குள்ள கொரோனா இருக்கு போக வேண்டும் உழவு பயந்தான். நல்ல ஒரு நகைச்சுவை, நல்ல மற்றவர்களுக்கு முதலில் வெறுப்பு வெறுப்பா இருக்கும், அதை பார்த்த பின்புதான் அதனுடைய அர்த்தம். நல்ல நல்ல
3: இளைஞர்கள் வந்து ரொம்ப அநியாயமா சுத்துறாங்க.
0: மூவர் வருவார்கள் அந்த நல்லா நெருக்கி கொடூரத்தை விளங்கப்படுவதற்கு பல விதத்திலும் முயற்சி பண்ணுகின்றார்கள். அதை மனதில் பெற்று கடைபிடித்து வாழ வேண்டியது எங்கட கடமை. என்ன பாடல் என்று மகாலிங்கம், நீங்கள் என்ன பாடலை நினைத்து வந்தீர்கள்?
3: தங்கச் சுரங்கத்துல சிவாய் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும், அதுல கூட ஒரு குறிப்பு இருக்கு, அது உங்களை சொல்லலான்னு வந்தா மறந்துட்டாது. நீங்க நேத்தி வந்து ரொம்ப தழுத்தழுத்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, நான் பிறந்த மண்ணுக்கு போனேன். அதுக்கு முன்னாடி சொன்னார் ஒருத்தவரு, நான் பிறந்த மண்ணுக்கு போனங்க அவர் தொட்டு இது பண்ணிட்டு வந்தான்னு. அதே மாதிரி நீங்க போகும்போது அது தொட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அறியாமையே கண் கலங்கிட்டீங்க, தழுதழுத்தீங்க. அது வந்து ரொம்ப மனசு அன்னைக்கு எனக்கு பூராவும் அது கேட்டதுக்கு பிறகு ஒரு மாதிரியா ஆயிடுச்சு. அடாடா என்னடா அது, இந்த மாதிரி அந்த எவ்வளவு தூரத்துக்கு அந்த தாய்நாடு தாய்நாடுன்னு மூச்சுக்கு மூச்சு சொல்றவங்கள அந்த தாய்நாட்டுல இருக்க விடாம செஞ்சுட்டானுங்கிற ஒரு ஆத்திரமும் ரொம்ப ஒரு இதா இருந்தது எனக்கு. அது வந்து நினைச்ச பிறகுதான் எனக்கு இந்த பாட்டே எழுதணும் கேட்கணுங்கிற ஒரு எண்ணமும் வந்ததுயா.
0: கூறுங்கள் அந்த பாடலை.
3: நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இனியது. தென்னாட்டிலே தண்ணீரும் புண்ணீரும் விளையாடுதே, மூன்று தமிழ் தோன்றும் இடம் எங்கள் நாடு. நான் பிறந்த நாட்டுக்கெந்த நாடு பெரியது, இங்கு பெண்ணும் ஆணும் வாழும் வாழ்க்கை இந்தியது.
0: பாடல். ஒரு நாட்டு பற்று தேசப்பற்று தாய் மண்ணை நேசிப்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் மண் ஒன்று இருக்க, அதை விட வேறு ஒன்றுமில்லை. நான் தமிழன், என்ன தமிழன்னா நான் இலங்கை தமிழன் என்ற குறிதான் என்னிடம் இருக்கின்றது. நான் இங்கே கனேடியனாக இருக்கலாம், அல்லது வேறு ஆங்கிலேய நாட்டில் நான் பதிவிடம் பதிவு சான்றுகள் பெற்று பதிவுரிமை என்னுடைய பிறப்புரிமை நான் பிறந்த நாடு. எங்கள் பொன்மனை செம்மல் திரு எம் ஜி ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு முதல்வர், ஆனால் அவர் பிறந்த மண் இலங்கை மண். ஒருவருக்கும் பிறந்த மண் பெருமையாக்குரியது. அது அது சுதந்திரமாக வாழக்கூடிய இடத்தில் சுதந்திரம் இல்லாமல் போய் பறிக்கப்படும் பொழுது என்னவோ எங்களை அந்நியப்படுத்தி பலவந்தமாக எங்களிடம் பறிப்பது போன்று உரிமையை இழக்க முடியாமல் இருக்கின்றது. அது மனதில் தோன்றும் என்றும் அது மனதில் தோன்றி மகளை கொண்டிருக்கின்றது. நன்றி, உங்களுடைய புரிந்துணர்வுக்கு நன்றி மகாலிங்கம். நல்லதொரு பாடல் இந்த வேளையில் கேட்டிருந்தீர்கள், மனதுக்கு வந்த பாடல். பழைய பாடல்கள் அத்தனையிலையும் கருத்தாளம் இருக்கின்றது இல்லையா?
3: ஆமா,
0: அது எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டி கொண்டிருக்கின்றது ஐயா, ஒவ்வொன்றும் உணர வைத்துக் கொண்டிருக்கின்றது. நல்ல பாடல்கள்.
3: அது உங்களுடைய அந்த தழுதழுப்பு வந்து என்ன ரொம்ப ரொம்ப பாதிக்கக்கூடியதா இருந்தது. உண்மையிலேயே சொல்றாங்க ஐயா, அதே இந்த எத்தனையோ இது போர்க்காலத்திலாம் எவ்வளவோ இது எல்லாம் போட்டு இது பண்ணியிருந்தாங்க, போட்டோ போட்டிருந்தாங்க, அதெல்லாம் போட்டு அப்ப எல்லாம் வருத்தமா இருந்தாலும் ஒரு பழகக்கூடியவங்க இவ்வளவு கிட்டக்க இருந்து இவ்வளவு தெளிவா ஒரு சிந்தனையாளரா இருக்கிறவங்களே வந்து தடுமாறுற கூட அளவுக்கு அவங்களுடைய சோகங்கள் இருக்குங்கறத நினைச்சோன்னே எனக்கு ரொம்ப மனவலியா இருந்து.
0: இந்த சோகங்கள் இருந்து விடுபட்டு இப்படியான ஒரு வாழ்வு நிலை பெறுவதற்கு எங்களுக்கு இறைவனுடைய அருள், அது என் தாய் தந்தையர் செய்த புண்ணியமாக இருக்கலாம். நான் இந்த வாழ்வில் நான் செய்து கொண்டிருப்பது புண்ணியமோ பாவமோ எனக்கு தெரியாமல் செய்து கொண்டிருக்கேன். என் பின் சந்ததிக்குத்தான் இது போய் சேரும். அதே போன்று அந்த கடுபிடி காலத்திலும் உயிரை பாதுகாத்து இப்படி ஒரு நாட்டுக்கு நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை எங்களுக்கு இறைவன் ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு
3: அதுலயும் வந்து இடம்பெயர்ந்தாலும் ஒரு சுதந்திரமான ஒரு நாடு. அதுவும் இல்லாம இலங்கை தமிழர்கள ரொம்ப ஆரவாரமா ஆரத்தழுவுற அதிபர் இருக்காரு.
0: அதை
3: கிடைச்சது மிகப்பெரிய புண்ணியம்.
0: அது பெற்றமைக்கு நான் என் தாய் தந்தையரைத்தான் வணங்குகிறேன். அவர்கள் தர்ம பலியில் சென்று புண்ணியம் சேர்த்திருக்கின்றார்கள் தன்னுடைய சந்ததிக்கு. இதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும் எங்களுடைய எதிர்கால சந்ததிக்கு இல்லையா? என்றபடியால் தான் நல்ல கிடைக்கின்றது. அவர்கள் ஒவ்வொருவர் நாங்கள் இப்பொழுது வந்து எங்கள் கர்ம வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். முன் செய்த வினைகளை இப்பொழுது நாங்கள் அனுபவிக்கிறோம். நல்லபடியுங்கள் மகாலிங்கம், உணர்வோடு பேசினீர்கள். இந்த வேளையிலே நேற்று உங்கள் பகல் வேளையில் நீங்கள் அடித்த கும்மாளம் இன்னும் என் காதல் இருக்கின்றது. அப்படி மகிழ்வாக குதூகலிப்பாக இருக்க வேண்டும் இப்பொழுது எல்லாவற்றையும் சற்று நேரம் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மகிழ்வுமையிலே
3: உண்மையிலே உண்மையிலே இந்த லீவு நாள் வந்து உங்க ரேடியோ மட்டும் இல்லாம அம்மாவோட அரவணைப்பான பேச்சு உங்களுடைய கனிவான பேச்சும் ரொம்ப ஆறுதலா இருக்குயா. அந்த நிகழ்வுல இந்த நிகழ்வுல பங்கு பெறுறதே ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு. இதனாலே வந்து பாதி நேரம் வந்து நல்லா போகுது,
0: மகிழ்வாக போகின்றது.
3: பகுதி நேரம்
0: நல்லபடியும்
3: சிறப்பாக போகுது.
0: மீண்டும் நாங்கள் காத்தலையில் இணைவோம், அம்மா வருவார்கள், மீண்டும் வந்து இணைந்து பேசுவார்கள், பேசிக் கொள்வோம். நிகழ்வுகள் அத்தனையும் எங்கள் அன்பு உறவுகள், எங்கள் அறிவிப்பாளர்களும் கலைஞர்களும் நல்ல தரமான நிகழ்வுகளை தந்து கொண்டிருக்கின்றார்கள். 24 மணி நேரமும் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம். நேரடியாக பேசாவிட்டாலும் காற்றலை மூலம் நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களை உணர்ந்து கொள்கின்றோம்.
3: அதுல இன்னும் ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்லிடுறேன்,
0: கூறுங்கள் கூறுங்கள்.
3: அந்த ரேவதி அம்மா முத்துச்சிதறல் தொகுத்து கொடுத்ததும் அருமையான தொகுப்பா கொடுத்தாங்க. சில நல்ல சொல்லுகளும் நல்ல செயல்களும்
0: குறிப்புகள் நல்ல நல்ல.
3: அதே மாதிரி எங்க ரவி அருமையா அருமையா அருமையா அருமையான குறிப்புகளை சொல்லி அவரு எடுத்துடாமா ரவியை கொண்டு வந்த பாட்டு ரொம்ப ரொம்ப அழுக வச்சிருந்த. அதுல கூட அந்த டிராபிக் கூட வந்தது, அம்மா கிட்ட கூட சொல்லி சந்தோஷப்பட்டோம். அந்த அத்தையும் அடி எனக்கு எல்லாம் கிடைக்கல, அந்த அத்தைமடி எல்லாம் பார்த்தேன். ஆமா,
0: நீங்கள் எழுதியிருந்தீர்கள் அத்தை மடி கிடைக்கவில்லை என்ற.
3: ஆமா ஆமா,
0: உங்களுக்கு உங்கள் தந்தையாருக்கு சகோதரிகள் இல்லையா?
3: இல்ல சகோதரி இல்ல, எங்க அப்பா மட்டும்
0: உங்களுக்கு அத்தை மாதிரி கிடைக்கல.
3: எங்க அப்பா நாலு பேரு எங்க அப்பா தான், அப்பாவோட பிறந்தவங்க நாலு பேரு. தங்கச்சி இல்ல, அக்காவும் இல்ல தங்கச்சியும் இல்ல.
0: ஐயோ, எனக்கு அத்தை மாதிரி கிடைத்தது. அத்தைகள் அத்தை வந்து ஐயாவோ என்னுடைய தந்தையாருடன் கூடி பிறந்த சகோதரி. அவ என்னுடைய அவ தன்னுடைய மகன் போலத்தான் என்னை பராமரித்து வந்த. அவளுக்கு குழந்தைகள் இல்லாத காலம் ஒரு கொஞ்ச காலம், நான் தான் அவர்களுக்கு மகன் போல வாழ்ந்தேன். அவனுடைய அரவணைப்பு, அவர் மாமா, அவருடைய கணவருடைய அறிவுரைகள் இன்றும் எனக்கு பயன்படுகின்றது. அதே போன்று என் தந்தையாருக்கு ஒன்றுவிட்ட சகோதரிகள், சிறியதாய் பெரியதாய் உடைய ஒன்றுவிட்ட சகோதரிகள் அத்தனை பேருக்கும் நான் செல்லப்பிள்ளை. என்னை அரவணைத்து பராமரித்து நான் வளர்ந்து திருமணமானதன் பின்பும் என் மாமியிடம் மாமி என்று கூறுவோம். நாங்கள் அத்தை என்று கூறுவதில் மாமி என்று கூறுவோம். அங்கு செல்வி சென்றவுடன் என்னை அணைத்து தன் முந்தானையால் என் முகத்தை துடைத்து மடியில் வைத்திருப்பார் அந்த அத்தை. இப்பொழுது வளர்ந்து வந்த பின்பும் அங்கே செல்வேன். நான் ஆசிரியராகி கல்யாணம் பண்ணி குழந்தைகள் பெற்ற பிறகும் நான் தூர இடத்தில் கடமையாற்றிவிட்டு வந்தால் உடனே அங்கே செல்வேன். அவளுக்கு அது பெரிய கண்டவுடன் அனைத்து எனக்கு பரிமாறி நல்ல அந்த அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது மகாலிங்கம். அதுதான் இப்போ அத்தை மடி போல உங்களுக்கு மனைவி மகள் இருக்கின்றாரா?
3: மகள் எனக்கு தானே, ரெண்டு மகள் ஒரு பையன்.
0: கடவுள் தந்த பிச்சை அங்க உங்களுக்கு அத்தையாக மாமியாக அம்மாவாக மகளாக இறைவன் கொடுத்திருக்கின்றார். அந்த அருமை தெரிந்த நீங்கள் இவர்களை பெருமையை பாராட்டி வளர்த்துக் கொள்வீர்கள். ஆறிக்கொள்ளுங்கள், மன ஆறுதல் கிடைக்கும் உங்களுக்கு. சிறப்பித்தோம், நன்றி.
3: அந்த அந்த ஏக்கம் சின்ன பிள்ளையில இருந்து எனக்கு இருந்து
0: கிடைக்கும்.
3: அதே மாதிரி என் மகனுக்கு அந்த அத்தை மடி கிடைச்சாலும் ரெண்டு பேரும் எங்க எனக்கு என் கூட பிறந்த சகோதரிகள். ஆனா அவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே பெண் பிள்ளைங்க இல்ல.
0: பெண் பிள்ளைங்க இல்ல. நீங்கள் முன்பு ஒரு முறை வந்து உங்களோட சகோதரியை பற்றி ஒரு பாடல் கேட்டு நீங்கள் தானே ஆனாலும் நீர் அடித்து நீர் விலகி போவதில்லை. இப்பொழுது இவர்கள் சிறுவர்கள், அவர்கள் என்னாலும் ஒரு காலத்தில் அவர்கள் ஒன்றாவார்கள். நல்லது மகாலிங்கம், குடும்ப உள்ளார்ந்தமாக நாங்கள் பேசிக்கொண்டோம். இதுதான் கதம்பம். நாங்கள் மனம் விட்டு பழகி பேசி உள்ளத்தை ஒன்றுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஒருவருக்கொரு ஆறுதலாக இருக்கணும். நாங்கள் முகம் தெரியாத உறவுகள் இத்தனை ஆயிரம் மைல்களுக்கு அப்பால் இருந்தாலும் இந்த வானொலி
3: இருந்தாலும்
0: கிட்ட இணைத்து விட்டது. ஒரு ஒரு உறவு போன்று வந்து விட்டோம், சொந்தமாக வந்து விட்டோம் இல்லையா?
3: ஆமாயா ஆமாயா, எப்ப நான் உங்க வானொலியில இணைஞ்சோனோ அன்னையில இருந்து உங்க பேச்சோ அம்மா பேச்சோ கேட்காம படுத்தாலும் தூக்கம் இல்ல. அதுக்கு முன்னாடி எல்லாம் 9:30 இல்ல தவறினா 10 மணிக்கு மேல நான் முடிச்சிருக்க மாட்டேன், தூங்கிடுவேன்.
0: இப்பொழுது 10 மணி ஆக போகின்றது.
3: இப்ப வந்து 12:30 கூட ஆயிடுதுங்க. ஆனா மன நிறைவோட தான் போய் போடுறேன்.
0: அதான்
3: என்னன்னா, ஆமா ஆமா, அதுல என்னன்னா சொல்லுங்க,
0: நீங்க கூறுங்க அந்த மன நிறைவு கூறுங்கள்.
3: மனநிறைவோட படுக்கிறான். அதுல வந்து ஒரு எப்படி 10 மணிக்கு படுத்தனா 2 வாட்டி எழுந்திருச்சு போயிட்டு வர மாதிரி இருக்கும். ஆனா இப்ப வந்து விடியற் காலையில 4 மணி இல்லைன்னா 5 மணிக்கு தான் எழுந்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு ஒரு 6:30 எல்லாம் வாக்கிங் போறதுக்கு எழுந்திருச்சு
0: போயிட்டு
3: ஒரு சூழ்நிலை இருக்கு. ஆழ்ந்த உறக்கம் இருக்கு, மனநிறைவோட இருக்கிறதுனால அந்த ஆள்
0: முத்து மண்டபம் திரைப்படத்திலே சொன்னாலும் வெட்கமடா என்ற பாடலில் இந்த வரி வருகின்றது. ஒன்றுமே இல்லாதவன் வாய் திறந்து நல்ல பாய் போட்டு படுப்பவன் வாய் திறந்து நிம்மதியாக தூங்குறான். இத்தனை மாட மாளிகை கோடி இருந்தும் எனக்கு தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, இவ்வளவத்தை உனக்கு தாரையினப்பா இந்த நிம்மதியை எனக்கு தருவியா என்ற வரி ஒன்று வருகின்றது முத்து மண்டபத்திலே.
3: ஆமா,
0: நல்ல விடயங்கள் பேசினோம். ஏனைய உறவுகளும் அழைத்துக்
3: கொண்டிருக்கின்றார்கள்.
0: வாழ்க வளமுடன் என்று கூறிக்கொண்டு நாங்கள் விட வெற்றிக் கொள்வோம்.
3: நன்றி
0: மகாலிங்கம், நன்றி. வணக்கம் வணக்கம் வீரமணி, நலமாக இருக்கிறேன் மகனே. நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், நலமாக உள்ளீர்களா?
4: நல்ல சுகமா இருக்கா.
0: நேற்றைய தினம் ஒரு கூறுங்கள், என்ன சொல்ல வந்தீர்கள்?
4: நேற்றைய தினம் வந்து இங்க நலமா இருக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. இப்ப நல்லா வீட்டுலயே இருக்கிறோம், எந்த எங்கேயும் போறதுல அரசு சொல்ற மாதிரி எல்லாம் அங்க கேட்டுட்டு இருக்கோம், எங்கேயும் போறதுல.
0: அந்த லாரி டிரைவர் இப்ப எப்படி இருக்கின்றார்? அவரை அழைத்து சென்றார்கள் என்று கூறினீர்கள் உங்கள் அயலிலே ஒருவருக்கு வந்து.
4: ஆமா ஆமா, அது வந்து சரியான வந்து இன்னும் பரிசோதனை நடக்கவில்லை. பார்த்த நேரத்தான் பயத்தை கிளப்பிட்டாங்க. அவர் வந்து தருமபுரியில இருந்து சேலம் கொண்டு போயிட்டா, அப்படி அங்க போன உடனே அரசு வந்து அரசு சார்புல அவங்களுக்கு ரத்த பரிசோதனை பண்ணும் போது பின்னாடி பார்த்தா அவங்களுக்கு இன்னும் அந்த பரிசோதனை இன்னும் டெஸ்டிங் அந்த என்ன சொல்லுவாங்க பரிசோதனை தெளிவு வரல, கொரோனாதான் என்று இன்னும் தெளிவு வரல. ஆமா ஆமா, ஏற்கனவே அங்க ஒரு 2-3 நபர்கள் இருக்காங்களா அவங்களுக்கும் இல்ல, அப்படியே சும்மாதான் இருக்காங்க. அரசு சார்புல யாரும் வந்து செக்அப் பண்ணல, எங்களுக்கு எல்லாம் பரிசோதனை பண்ணல அப்படின்னு சொல்லி இருக்காங்களாம். அவர்கள் ஒரு உரையாடல், அவரோட உரையாடல் வந்து அவரோட சித்தப்பாவுக்கும் அவருக்கும் உரையாடல் வந்து ஒரு வீடியோ இது காணொலி மாதிரி உரையாடல் மட்டும் வந்து ரெக்கார்டிங் வந்து ரெக்கார்டிங் அது வந்து நாங்க பார்த்தோம், ஒண்ணும் இல்லை
0: அவருக்கு ஒண்ணும்.

0: குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் ஒன்று. நல்ல பாடல், நல்ல பாடல் வீரமணி, நீங்கள் கேட்ட பாடல். உங்களுடைய வீட்டில் அனுகூலமாக இருக்கின்றார்கள், பாதுகாப்பு விதிகளை
1: எல்லாரும்
0: காலையிலே ஒரு செய்தி அறிந்தோம். பாரத நாட்டிலே சில மாவட்டங்கள் ஞாயிறு இருந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் மூன்று நாளும் முழு ஊரடங்கு சட்டம் வெளியே போக முடியாது என்று ஒன்று அமல்படுத்தி இருக்கின்றார்களா?
1: உண்மைதான பணம் வந்து எவ்வளவுதான் இந்த மக்களிடையே எவ்வளவு விழிப்புணர்வு டாக்டர் மருத்துவர்களும் அரசு அதிகாரிகளும் சீருடை போலீஸ் அவர்களும் அறிவுறுத்தி உறுத்தினாலும் எவ்வளவு தண்டனை கொடுத்தாலும் சில புரிந்து கொள்ளாத சில இளைஞர்கள் என்ன பண்றாங்கன்னா தவறான நோக்கம் சும்மாவே வந்து காய்கறி வாங்க போற ஒரு எதையாவது அரிசி வாங்க போற ஒரு உப்புமாவுக்கு வந்து ரவ வாங்க போறேன் இப்படியாவது சும்மாவது சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. தேவையான மருந்துகளும் ஒரு அத்தியாவசிய பொருட்களும் வாங்க மட்டுமே செல்ல வேண்டும் அவ்வளவு அறிவுறுத்துறாங்க. இந்த போல டாக்டர்களுக்கே வந்துடுச்சு, வேலூர் பக்கம் எல்லாம் டாக்டருக்கே ஒரு அரசு டாக்டருக்கே வந்துடுச்சு, அவங்க குடும்பத்துக்கு எல்லாம் வந்துடுச்சு, அவங்க எவ்வளவு அவசரப்படுறாங்க தனிமைப்படுத்திடுவாங்க அப்படின்னு எவ்வளவு கதறி கதறி போலீஸ்கார் அழுந்து கூட சொல்லி பாக்குறாங்க, அடிச்சும் சொல்லி பாக்குறாங்க,
0: நேற்று
1: சொல்லி பாக்குறாங்க.
0: கேட்கலாம், நேற்றைய தினம் ஒரு காணொலி பாத்திரம் மூன்று சிறுவர்கள் ஒரு டூ வீலர்ல நெருக்கி இருந்து கொண்டு போகும்பொழுது அதை காவலர்கள் பிடித்து அவர்களுக்கு அறிவுரை செய்யும் வகையாக ஒரு சின்ன ஒரு நாடகத்தை நடத்தி இருந்தார்கள். அப்படி செய்யும் அறிவுரை வருகின்ற அறிவுரை இந்த குழந்தைகள் எப்படி அந்த பிள்ளைகளுக்கு அது இளம் அறி பயம் அறியாது, இளம் கன்று பயம் அறியாது என்று
1: இருக்கிறது.
0: அதுதான் அவர்கள் மத்தியிலே போது உணர சரியாக வரும். அதனால் மற்றவர்களுக்கு தானே தீங்கு. அவர்கள் சென்று அந்த நோயை காவிக்கொண்டு வந்து தங்கள் வீட்டில் கொடுக்கின்றார்கள்.
1: அவர்கள் பாதிப்பது இல்லாமல் மற்றவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அது பரவுவதுதான் மிகப்பெரிய தண்டனைக்குரிய விஷயமாக இருக்கிறது.
0: இன்னும் அதனுடைய வீரியத்தை பற்றி இந்த பிள்ளைகள் உணராமல் இருப்பது சரியான கடினமாக இருக்கின்றது. கேட்க இங்கு அப்படி மேலை நாடுகள்
1: தர்மபுரி மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா இப்பொழுதுக்கு பாத்தீங்கன்னாப்பா நிறைய நிறைய நபர்கள் வந்து ஒரு அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் வாங்கன்னா அங்க மட்டும்தான் 100 பேர் அதிகமா காத்துட்டு இருக்காங்க. 100 பேர் 50 பேர் ஒன்னா கூடி இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி சொல்லி திருப்பி பாத்துறாங்க. இதுக்கு மேல வந்து என்ன சொல்றதுனா நோயின் தாக்கம் வந்து அவங்களுக்கு என்னன்னு தெரிய மாட்டேங்குது அவ்வளவு சொல்றாங்க. இதுக்கு மேல அந்த நீ சொன்ன மாதிரி 103 நாள் சுத்தமா ஊரடங்கு கொடுத்தாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு 10 நாளாவது சுத்தமா வீட்டை விட்டு அந்த அத்தியாவசியம்ல ஒரு கார்டு மாதிரி கொடுத்தனும், அந்த கார்டை விட்டு அவங்க வெளியே போக கூடாது மாதிரி இருக்கணும்.
0: எப்படித்தான் கட்டுப்பாடு விதித்தாலும் எங்கள் மத்தியிலே அந்த விழிப்புணர்வு நீங்கள் கூறியது போல் பூரணமாக வர முடியாது. எப்படியும் தடையம் செல்ல பார்ப்பார்கள், எப்படியும் தடையம் அதுக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணி கொண்டு போவார்கள் இல்லையா? வெளியே போகணும்னு நினைத்து விட்டு அதுக்கு ஒரு காரணத்தை கூறிக்கொண்டு வெளியே போவார்கள். தாங்கள் அதிபுத்திசாலிகள் எண்ணிக்கொண்டு போவார்கள்.
1: இதுல காவல்துறை அதிகாரிகள் வாக்குவாதம் வேறு. இந்த காலை பாத்தனே ஒரு நபர் வந்து நான் மாத்திரைக்காக தான் வந்தேன், எதுக்காக நீங்க வந்து பண்ணீங்கன்னா எப்ப ஒரு ஹெல்மெட் போட்டுவாங்க, வாய்க்கவசம் வாய்க்கு போடுங்க, ஒரு உங்களுக்கு பாதுகாப்பு தான் நான் சொல்லிட்டு இப்ப எனக்கு முன்னாடி புள்ளி எல்லாம் இல்லையா, எனக்கு வந்து கல்யாணம் ஆகி இப்ப 3வது நாள் இங்க இருக்கிறேன் அப்படின்னா துப்புரவு தொழிலாளி ஒருத்தர் வந்து என் அம்மா இறந்து 1 நாள் கூட நேற்றுதான் முடிவு இறந்தாங்க, இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு துப்புரவு பண்ணிட்டு இருக்கேன், சொன்ன வீரியத்தை புரிஞ்சுக்காங்க, நாங்க இவ்வளவு பணிவிட செய்யறோம்னா நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்காம சொல்றாங்க, யாரும் ஏத்துக்கிற நிலைமை
0: இல்ல பாத்தீங்களா. அவர்கள் தெய்வம் தெய்வம் என்று கூறுகின்றோம், தெய்வம் இப்படியான அவதாரமாக வந்துதான் எங்களுக்கு பாதுகாப்பை தர காவலர்களாகவும் நகர சுத்தி துப்புரவாளிகளாகவும் வைத்தியர்களாகவும் தாதியர்களாகவும் அந்த உருவத்தில் தான் இறைவனுடைய கருணை எங்களுக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது ஆலயம் சென்று ஆலயம் பெற்றுக் கொள்ள வேண்டும். அவர்கள் இறைவன் இப்படியான அவதாரம் எடுத்து வந்த இந்த உருவத்தில் வந்து எங்களுக்கு உதவி அவர்களும் இல்லை என்றால் இன்று நாட்டின் நிலைமை எப்படி இருக்கும்? ஒரு காணொலி பார்த்தேன், சென்னை மாநகரம் துப்புரவாக இருக்கின்றது. ஒரு வீதியை எடுத்து போட்டிருந்தார்கள், அங்கே எந்த விதமான குப்பைகள் கூலங்கள் எதுவுமே இல்லை. எத்தனையோ டன் ஒரு நாளைக்கு சேர்ற இடத்திலே இப்பொழுது இல்லை என்ற மாதிரி அந்த காணொலி யாரும் வெளியே வருவது யாரும்
1: எத்தனையோ இளைஞர்களிடம் கைபேசி இருக்கிறதுப்பா, அதன் மூலமாக ஊடகங்கள் எத்தனையோ அறிவித்திருக்குது. அல்லாம வந்து என்ன சொல்லுவது அதெல்லாம்
0: மாதா பிதா குரு தெய்வம், இந்த தந்தை தாய் ஆசிரியர் தெய்வம் கூறுவதை ஏற்றுக்கொள்ள

0: மாட்டார்கள் அவர்கள் இப்பொழுது, இதை ஏற்றுக்கொள்வார்களா அந்த குழந்தைகள்? இல்லை, அது சின்ன குழந்தைகள், சிறுபிள்ளை, சிறுபிள்ளை பயமறியாமல் செய்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கு இந்த தாக்கத்தை எப்படி புரிய வைக்கிறது என்று அரசாங்கமும் சமுதாய அமைப்புகளும் முயற்சி பண்ணியும் அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள். இல்லை, அது என்ன செய்கிறது என்று தெரியாமல் இருக்கின்றது இப்பொழுது.
1: அதனால்தான் இயற்கையின் முறையில் வந்து ஏற்கனவே வைத்த அந்த தண்டனைகள், தோப்பு கரணம் போடுவது, குப்பைகள் எல்லாம் கிளீன் பண்ண வைப்பது, அதெல்லாம் வண்டி கரணம் ஊட்டுவது, அப்புறமா அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க.
0: அதைத்தானே அவர்கள் குறிப்பிட ஜோக் போகிறார்கள். அவர்கள் தூக்கி மற்ற பக்கம் திருப்பி, தந்தை எவ்வளவு கட்டுப்பாடு விதித்தாலும் திருப்பி மற்ற பக்கம் பார்த்து கொண்டு போற பிள்ளைகள் இப்பொழுது இத்தனையோ இருக்கின்ற, தந்ததாய் சொல்லுக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அவர் பட்டினி போட்டால்தான் அவர்களுக்கு சரி.
1: உண்மைதான்பா. இப்ப எல்லாம் வண்டியில நீ டூவீலர்ல சொல்றதுக்கு டூவீலர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட
0: கேட்டிருந்தீங்க,
1: இருசக்கர வாகனம், இருசக்கர வாகனம் சொல்லிட்டு நான் அது லைன்ல பா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, புரிஞ்சுது. டூவீலர் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இருசக்கர வாகனம், இங்க பயணிக்கும் போது, பயணத்தின் போது அதிவேகத்தில் ஓட்டக்கூடிய நபர்கள் தான் இளைஞர்கள் இருக்கிறார்கள். அது நீங்க அவர்கிட்ட கேட்டிருக்கும் போது வாசனம் இருந்துச்சு. டூ வீலர்னு சொல்லும் போது அதுக்கு என்ன தமிழ் சொல்லுன்னு கேட்டீங்க. அப்புறம் நீங்க ஒரு தமிழ் சொல் சொன்னீங்க. அதுக்கு டூ வீலர் இரண்டு சக்கர வாகனம் சொல்லிட்டு நான் எனக்கு மனசுல தோணுச்சு. அதே போல அந்த இரண்டு சக்கர வாகனத்துல இப்ப வந்து அதிவேக பயணம் மேற்கொள்ள, ரோடு அதாவது சாலை வந்து வெறிச்சோடி காணப்படுவதால் வந்து அதிவேகத்தில் பயணிக்கிறார்கள். இப்போதைக்கு
0: அவர்களுக்கு அது வசதியாகப்படுகின்றது. டிராபிக் இல்ல, ஸ்பீடா போகலாம் என்று போவார்கள். ஆனால் காவலர்கள் மறைத்தவுடன் தான் அவர்களுக்கு புரிகின்றது என்ன செய்கிறது. இளம் துரத்தம், இளம் துரத்தம்.
1: இன்றைய பொழுது ஒரு நிகழ்வு நடந்ததப்பா. அதிவேகத்தில் சென்ற இரண்டு நபர்கள் ஒரு மூதாட்டி இடித்து அவர்கள் கால் வந்து கணுக்கால் கீழ் முறிந்து விட்டது.
0: ஐயோ,
1: வாகனம் போக்குவரத்து இல்லை, ஆனா இந்த அவரோட கால் வந்து கணுக்காலே முறிந்து விட்டது. இரண்டு இறைவினர்களுக்கும் ஒரு பக்கம் காது ஒரு பக்கம் மறந்து விட்டது. அவர்களுக்கு கையும் ஒரு விரலும் ரெண்டு விரல்களும்
0: கட்டாயிருக்கு. காலகட்டத்திலேயே தெரியவில்லையே.
1: அதிவேகம் காலை 6:50 இருக்கும் அந்த வேலையிலே அந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தேன். விருப்பத்தை
0: அந்த முதுமை பாட்டி அவ வைத்தியசாலையில் சேர்த்தா யார் வந்து கொண்டு போன காவல்துறையினர்?
1: ஆம்புலன்ஸ் 108 ஆம்புலன்ஸ் வந்து அரசு மருத்துவமனைக்கு அழைச்சு கொண்டு போயிட்டாங்க. எந்த கேஸும் பெற முடியாது. வாகனத்தை போட்டு பறிமுறை வச்சுட்டாங்க. அவங்களுக்கும் அடிபட்டுருச்சு, இவங்களுக்கும் அடிபட்டுருச்சு. ரெண்டு பேரும் மருத்துவமனையில் இன்னைக்கு யாரு பாக்க போறாங்க? பெற்றவர்கள் கதறி எழுந்து வந்து மருத்துவமனை நினைக்கிறாங்க.
0: கவலைக்குரிய விடயம், கவலைக்குரிய விடயம். கவனமாக நீங்கள் பாதுகாப்பு, கவனமாக இருங்கள். உங்களுடைய பாடல் கலம்பம் நேரலை நெய்யர் விருப்பத்தில் ஒலிபரப்பாகும். இப்பொழுது பாடல் முழுமையாக தர முடியாது. கூறுங்கள்.
1: நேற்றையும் பொழுதும் பார்த்தேன், காலை பொழுதும் இப்ப மாலை பொழுதும் எங்களுக்கு அந்த கலம்ப நிகழ்ச்சியில ஒலிபரப்ப மறு ஒலிபரப்புல பார்த்த நல்ல அந்த என்ன சொல்வது அந்த இணையத்தின் வழியாக துல்லியமாக வருகிறதுப்பா.
0: இப்பொழுது எல்லா வழிகளும் வேலை செய்ய, எல்லா அலைகளும் எல்லா தளங்களும் நன்றாக வேலை செய்கின்றது. உங்களுடைய பாடம்
1: பதிவிறக்கம் சொல்லி அம்மா பதிவிறக்கம் சொல்லி அம்மா வந்து அந்த செயலி அனுப்பியிருந்தாங்க. இரண்டும் பதிவு தமிழ் வானொலி ஒன்று இருந்தது, MTR முண்டியல் தமிழ் வானொலி என்று ஒன்று இருந்தது. இரண்டையும் பதிவிறக்க செய்து வைத்துக்கின்றேன்.
0: ஒன்று இல்லாடி ஒன்று அப்படி கேட்டார். சில இடங்களில் சில சேவைகள் தட்டுப்படும்.
1: MTR முந்தியர் தமிழ் வானொலி என்பது சிறப்பாக வந்து இணையம் வந்து விட்டுவிட்டு வந்தாலும் ஒரே சீராக ஒளிபரப்பாகிறது.
0: ஏனென்றால் அலைவரிசைகளில் சில பல தடைகள் இருக்கலாம். காற்றலையில இங்கேயும் இல்லை, உங்களிடமும் இல்லை. இடையிலே இந்த அலை பரிமாற்றங்கள் நடக்கும் பொழுது சில சமயம் ஒரு அலை இன்னொரு அலையை கிராஸ் பண்ற இடங்களிலே சில தட்டுப்பாடுகள் வரலாம். இந்த எங்களோட ரேஞ்ச் சொல்றோம். இப்ப இங்கிருந்து தர்மபுரி வரைக்கும் உள்ள இடைத்தூரத்துக்குள்ளே வேறு இதுகள் இருந்தாலும் அப்படி தடைகள் ஏற்படலாம். ஆனால் துல்லியமாக நீங்கள் கலந்து கொள்ளலாம். நல்லது வீரமணி, நல்ல விஷயங்களை பயந்தீர்கள்.
1: அம்மாவிற்கும் உங்களுக்கும் இந்த இதை கேட்டுக்கொண்டிருந்த அத்தனை நேர் சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த என் குடும்பத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்து பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அமைப்பா
0: மொன்றியல் தமிழ் வானொலியூடாக நானும் நீங்கள் மதிக்கின்ற அம்மாவும் உங்கள் அனைத்து சகோதர உறவுகளும் உங்களுக்கு வாழ்த்து கூறி வணக்கமும் கூறிக்கொள்கிறோம். நன்றி, விடுபடுவோம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் சிரிப்பு மன்னவனே. வணக்கம் சிரிப்பு மன்னவன் மல்லிகம் ரவி.
2: வணக்கம்.
0: சிரிப்பு ஒரு ரகம், உங்கள் சிரிப்பு ஒரு தனி ரகம். அப்பா நேற்றைய தினம் உங்களுடைய பகல் வேளையிலே அந்த மாதிரி கும்மாளம் அடித்தீர்கள். நீண்ட நேரம் நீங்கள் எப்பொழுது நான் கண் விழித்தாலும் எனக்கு மலியும் ரவியினுடைய அந்த கலகலப்பான சிரிப்பு, மகாலிங்கத்தினுடைய பேச்சு எல்லாம் விழுந்து கொண்டோம். எல்லோரும் முத்து பேர் அனைவரும் இணைந்து சிறப்பித்தீர்கள் வானொலியை. ரேவதி போன்ற எல்லா அனைவரும் இந்த பிள்ளைகளை எல்லாம் நல்லா கும்மாளம் போடுகிறார்கள். நான் அப்படியே அடிக்கடி அது என்னுடைய படுக்கை அறைகளிலே ஒரு வானொலி இருக்கின்றது, அதிலே போய்கொண்டிருக்கும் எப்பொழுதும் நான் அப்படி மற்ற பக்கம் திரும்பினாலும் இந்த பக்கம் திரும்ப கேட்டுக்கொண்டே உறங்கி கொண்டு போய்விட்டேன் வானொலியோடு உங்களோடு. அதிலே மல்லியம் ரவியினுடைய சிரிப்பு, பிரத்யேகமான சிரிப்பு, மிக மிக மிக அழகாக, அதாவது உளப்பூர்வமாக உள்ளத்திலிருந்து வெளிவரும் ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சது எனக்கு உங்களை அனைவரிலே.
2: மனித எழுத்து வந்து ஒருத்தவங்க அழுதா ஒருத்தவங்க எழுதுவாங்க, ஒருத்தவங்க சிரிச்சா இன்னொருத்தவங்க சிரிப்பாங்க. அது அம்மா கூட பேசும்போது சிரிப்பு வராதவங்களுக்கும் வந்து அதுல எனக்கு வந்து உண்மையில நீங்க சொல்ற மாதிரி ஆழ் மனதில இருந்து உண்மையான சிரிப்பு வருது.
0: அது அடக்க முடியாமல் இருந்த கவரேஜ் அடக்க முடியாமல் நான் கேட்டேன்.
2: அதெல்லாம் ஒரு பொழுதுபோக்குன்னு இல்ல, மனசுக்குள்ள ஒரு பல மாற்றங்களை வந்து இந்த சிரிப்பு கொடுக்குது, ஒரு சந்தோஷம் கொடுக்குது. மத்தியானம் பாருங்க சாப்பிடவே இல்லை, அந்த அளவுக்கு நிகழ்ச்சி போயிட்டு இருந்துச்சு.
0: உலகத்தில் உள்ள எந்த நோய்களுக்கும் சிறப்பான மருந்து சிரிப்பு தான். சிரிப்பு
2: கிடைக்குது.
0: அது இப்பொழுது இந்த நோயாளிகளுக்கும் கூட கூறுகின்றார்கள், பயப்பட வேண்டாம், மகிழ்வாக இருங்கள். மகிழ்வு எவ்வளவு தூரம் நீங்கள் மகிழ்வாக குலுங்கி குலுங்கி சிரிக்கின்றீர்களோ அவ்வளவு உங்களை உள்ளுறுப்புகள் தொழிற்பாடு அடைகின்றது. அதோட நீங்கள்
2: உள்ள எண்ணம் கரைந்தால் ஒரு மாத்திரை வேண்டாம் என்று ஒரு நிபுணர் சொல்லியிருக்கிறார்.
0: பார்த்தீர்களா, இல்ல அனுபவசாலிகள் கூறுவது. ஆனா எனக்கு கேட்கும்போது வர வேண்டும் போல் இருந்தது. உடனே நினைச்சேன் நான் இப்பொழுது போனால் இவங்களோட கும்மாளம் நின்று விடுமே, வேண்டாம் வேண்டாம் விடுங்க அப்படி எல்லாரும் நானும் வர இருந்தேன். தூக்கம் வருவதில்லை, இரவிலே தூக்கம்
2: வருவதுதான். பேசிட்டு போது கேட்டாலே இன்னொரு தூக்கம் வராது, நம்மளும் வந்து அதுல சேர்ந்துள்ளோமா அப்படிங்கிற எண்ணம் தானே வரும்.
0: அப்ப சற்று தாமதித்து நான் சில பதிவுகள் பதிவேற்றங்கள் செய்து கொண்டிருப்பேன் அங்கே. அந்த பதிவுகளை தூங்க சரியான நேரத்துக்கு தூங்கவும் வேண்டும் தானே என்று போனால் தூக்கம் வராது. உங்களுடைய கும்மாளத்தை கேட்க ரொம்ப சந்தோஷமாக அந்த மகள்வோடையே உழங்கி விட்டேன். ஆழ்ந்த உறக்கத்துக்கு
2: என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மனசுல இருந்து இன்னொரு மனசுல இருந்து நாலு பேர் சேரும் போது ஒரு பல்வேறுமான கருத்துக்கள், அதாவது நாள் வந்து டெய்லி போயிட்டு இருக்கு. ஆனா மனுஷனுக்கு வந்து டெய்லியும் அறிவு தேவைப்பட்டுகிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு ஒரு அறிவு, இன்னொரு நாளைக்கு இன்னொரு அறிவு, புரட்சங்கள் தேவைப்பட்டே இருக்கு. யார்கிட்ட இருந்து என்ன அறிவு வருது, எது தேவைப்படுது, எது வேண்டாம், எது வேணும் அப்படின்னு உலக வாழ்க்கையில நிறைய பரிமாற்றங்கள் நமக்கு தேவைப்படுது. அதுல இப்ப நீங்க மண்தொன்னு முதல்ல வந்து பேச்சு கொடுத்தீங்க பாருங்க, எப்படி அந்த கையாளுறது, எப்படி வந்து ஜாமனை கூட ஒரு பிளாஸ்டிக் பையை கூட எடுத்து ஓர வச்சுட்டு அதை கூட மூணு மணி நேரம் வைக்கிறது, அப்புறம் அந்த கடவுளுடைய அந்த வழிபாடு முறைகள், இதெல்லாம் வந்து மனிதனுக்கு அந்த மாய சக்தியை வந்து விளக்கத்துக்கான அறிவுரைகள் மனிதனுக்கு டெய்லி தேவைப்படுது. அதனால இந்த பரிமாற்றம், ஒரு மனசுல இருந்து இன்னொரு மனசுக்கு வரக்கூடிய செய்திகள் இன்னைக்கு எல்லா காலகட்டத்தில் அனைவருக்கும் தேவையான ஒன்று.
0: கருத்து பரிமாற்றங்கள் இருக்கும்போது அதை புரிந்துணர்வு கொள்ளக்கூடிய வகையில கருத்து பரிமாற்றம் செய்து எங்கள் உள்ளத்திலே எந்த விதமான கள்ளமில்லை, மனித நேயத்தோட தார்மீகத்தோட தர்ம வழியிலே நாங்கள் சென்றால் நிச்சயமாக நல்வாழ்வு பெறலாம் என்றதை நாங்கள் உங்களை வயதுக்கு மூத்தவன் ஒரு ஆசிரியராக இருந்தவன் நான் உங்களுக்கு நல்ல வழிகளைத்தான் கூற வேண்டும்.
2: அதான் நீங்கள் கூட நல்ல வழிகள் வந்து வேற எந்த பேப்பர்லயோ எந்த ஊடகத்திலும் படிக்க முடியாது அவ்வளவு சீக்கிரமா. ஏன்னா ஒரு அனுபவ கல்வி நம்ம பரிமாற்றிக்கிறோம், அந்த ஒரு சிந்தனை அரங்கம் உங்கள்ட்ட நிறைய இருக்குது. அதனாலதான் நான் நீங்க வந்தோடனே நான் கூட உடனே வர்றதில்லை. ஏன்னா நீங்க என்ன சொல்றீங்கிறது நம்ம வந்து உள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வெளியில வருவோம் அப்படிங்கறதுனால ஆரம்ப என்ட்ரி கொடுக்கறது நாங்க வந்து கேட்டுக்கிறோம். நீங்க வந்தாலும் சரி அம்மா வந்தாலும் சரி முதல்ல என்ட்ரி இல்ல என்ன கொடுக்குறீங்க அது தேவைங்களுக்கு.
0: நிச்சயமா நிச்சயமா.
2: ஆமா அந்த மாதிரி அதுவும் இல்லாம கொரோனாவால வந்து பல அதிசயங்கள், ஏகப்பட்ட அதிசயங்கள் நடந்துட்டு இருக்கு. ஒரு மனுடைய அந்த சக்தி என்னங்கிறது இப்ப நம்ம ரொம்ப அதிகமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப அடுத்த வீட்டுக்காரங்க நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கறது உண்மையான நல்ல செய்தியா இருக்கு. நேற்றுல இருந்து எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இருந்தாலும் மனிதனுடைய சக்தி எவ்வளவு இருக்குங்கிறத வந்து இந்த கொரோனா வந்து நிரூபிச்சு காட்டுதுப்பா.
0: இல்ல
2: எங்க ஊர்ல வந்து மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை. ஒரு மனைவிக்கு உடம்பு சரியில்லை, பாண்டிச்சேரியில போய் காட்டணும். கும்பகோணத்துல இருந்து பாண்டிச்சேரிக்கு 150 கிலோமீட்டர் பா, அது பஸ்ல போய் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப பஸ் நின்று போச்சு. இவங்களுக்கு திருப்பி உடம்பு சரியில்லாம ஒரு சூழ்நிலை வரும்போது போய் தான் காட்டிதான் ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா போக முடியல, அவர்கிட்ட பண வசதியும் இல்ல. ஆனாலும் மனைவி சைக்கிள்ல உட்கார வச்சு இந்த 150 கிலோமீட்டர் ஒரு நைட்டு ஃபுல்லா பயணம் பண்ணி கொண்டு போய் அங்க காட்டி எல்லா ஊடகங்கள் டிவில பேப்பர்ல எல்லாத்திலயும் வந்துருச்சு. அவங்களுக்கு பக்கா ட்ரீட்மெண்ட் புதிய பாண்டிச்சேரியில கொடுத்து திருப்பி அப்புறம் அவங்களே அந்த சைக்கிள்ல தூக்கி ஒரு ஆம்புலன்ஸ்ல போட்டு அந்த மனைவியும் கணவனையும் வீட்டுக்கு அனுப்பி கொண்டாந்து சேர்த்திருக்கிறாங்க. அந்த சக்தி அந்த வயது மனிதருக்கு வந்து 65 வயதுப்பா.
0: என்ன வருத்தம்?
2: உடம்புக்கு வந்து கேன்சர் வந்துருச்சு அவங்க வயசுக்கு. அத வந்து முன்னாடியே காட்டிட்டு இருந்திருக்காங்க பஸ்ல இருந்தப்ப. இப்ப திடீர்னு ஸ்ட்ரைக் வந்தோம்னா பஸ்ல போகும்போது காட்ட முடியல. அதனால உங்களுக்கு ஒத்திரி வந்தோம்னா போயிடும் அவங்க கட்டாயம். அந்த நேரத்துல ஸ்ட்ரைக் வந்துருச்சு, பஸ் போக முடியல. இருந்தாலும் மனைவியை காட்டிதான் ஆகணும். யார்ட்டையும் கேட்டாலும் ஒன்னும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வண்டி இல்ல, ஒண்ணும் இல்ல. பார்த்தாரு சைக்கிள்லயே ஒரு துண்டை போட்டு கட்டி உட்கார வச்சு கரெக்டா 6 மணிக்கு கிளம்பிருக்கிறாரு. விடிய விடிய விடிய காலையில 8 மணிக்கு எல்லாம் போய் சேர்ந்துட்டாரு பாண்டிச்சேரிக்கு. 150 கிலோமீட்டர்
0: இறைவன் கருணை ஐயா, அதெல்லாம் இறைவன் கொடுக்கின்ற ஒரு அதை சொல்றது
2: சக்தி எப்படி வெளிப்படுது பாருங்க. ஒரு உயிருக்கு ஒரு ஆபத்துன்னா நம்ம உடல்ல உயிரையும் பாதுகாக்கணும் அப்படிங்கிற அந்த வரி வரி வரும்போது மனிதனுக்கு சக்தி வெளியே ரொம்ப ஒரு அபூர்வமான செய்தியா எங்க பக்கம் நம்ம வந்து இருந்துச்சுப்பா பேப்பர்ல எல்லாம்.
0: மனோதைரியம் என்றது, மனோதைரியம். அந்த இடத்துல இறைவன் இன்னும் மேலதிகமான சக்தியை கொடுத்து அவரை காப்பாறேன். அவர் நல்ல வழியிலே நன்னறியிலே வாழ்ந்தவர். அதனால இறைவனுடைய கருணையும் இருக்கு. அந்த இடத்துல இறைவனுடைய அருள் இல்லாமல் எதுவும் நடவாது.
2: அவரே ஆச்சரியப்படுறாரு, இந்த 65 வயசுக்கு என்னால இவ்வளவு சக்தி இருக்கானு எனக்கு தெரியாது. ஆனா மனைவியை காப்பாத்தணுங்கிற ஒரே சக்தி, எனக்கு ஒரே எண்ணம், அந்த எண்ணத்தினுடைய வலிமை வந்து கொண்டு போய் சேர்த்துன்னு சொன்னாரு.
0: உண்மையான ஒரு நல்ல கணவன் இல்லையா?
2: ஆமாப்பா, அத சொல்லி இப்ப பேப்பர்ல எல்லாம் அவங்க படம் எல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாம் ரொம்ப காட்டிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சில கொரோனா வந்து நிறைய ஒரு பாடங்கள்ல மனிதனுக்குள்ள உள்ள சக்தியை நமக்கு வெளியில் எடுத்து காட்டும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. இவங்க எல்லாம் இருக்க கூடாது, எல்லாரும் பழைய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது.
0: அவரு
2: இருந்தாலும் என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ள நம்ம வந்து அமைதியா இருந்துடுறோம். ஆனா வெளியில இந்த வாரத்துக்கு ஒரு நாள் போய் கடையில போய் ஜாமான் வாங்குறோம் அப்படின்னா, அந்த கடையில போய் நிக்கிற அந்த ஒரு 1/2 மணி நேரம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணா சேர்க்கிறாங்கப்பா. அதுதான் சிக்கலா இருக்கு,
0: சிக்கலா இருக்கு. பாருங்க, அவர் செய்த சேவை, அவர் செய்த செயல் பாராட்டுக்குரியதாக இருந்தாலும் எங்களுக்கு ஒரு படிப்பினவாக இருக்கின்றது. அது ஒரு அனுபவம். நாங்களும் அதே மாதிரி திடமான சிந்தியோடு அந்த இதை நடத்தி முடிக்க போனும். அந்த எடுத்த காரியத்தை அந்த இடத்துல அவர் அதை விட அவர் வேறு எதை தன்னுடைய மனைவிக்கு செய்ய முடியும்? ஒரு கணவனாகப்பட்ட நல்ல கணவனாகப்பட்டவர் கண் அவன் கணவன் என்று எங்களுக்கு குறிந்து எங்கள் தாலியை சுமந்து காலம்பூராவும் தாய்க்கு பின் தாரமாக எங்களை பார்த்து தாயாகவும் தாரமாகவும் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ள ஒரு அன்பு மனைவிக்கு, ஒரு மனைவி என்று வந்தவளுக்கு ஒரு கணவன் செய்யற கடமை இதை விட வேறு இல்ல. பெரிய பவுனை வாங்க பவுன் வாங்கி கொடுத்து, பெரிய உடைகளை வாங்கி வீடு வாசல கட்டி சொத்துக்களை சேர்க்கிறது அல்ல. சரியான நேரத்தில் அவனுடைய துயர் துடைக்க வேண்டும், துன்பம் தீர்க்க வேண்டும் என்று தீர்க்கமான முடிவெடுத்து அந்த முடிவை இடைநிறுத்தவும் பண்ணாமல் தடைகள் ஏற்பட்ட போது அவர் கொண்டு சென்று அவர் சுகமடைய வைத்தது பாராட்டுக்குரியது. ஆனால் அது எங்களுக்கு ஒரு படிப்பனவுக்குரியது.
2: ஒரு படிப்பனை இந்த அளவுக்கு. ஆமா, ரொம்ப எல்லாரையும் நிகழ்வு விட்டு ஒரு சம்பவமா பேசப்படுது. கும்பகோணத்துல இருந்து பாண்டிச்சேரி,
0: அது வந்து இது நாங்கள் கதைத்து பேசுவதற்காகவல்ல, உண்மையிலே அது ஒரு பாராட்டுக்குரிய வாழ்வின் தத்துவங்களில் ஒன்று என்று நாங்கள் படித்திருக்கின்றோம். அதை நேரடியாக என்று கண்டுகொள்ளக்கூடியதாக இருந்தது. இறைவனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி, நன்றி. அவர்கள் வாழ வேண்டும் நல்ல நல்லபடியும். ரவி, இன்று என்ன பாடலை கேட்போம்?
2: இன்னைக்கு வந்து ஒரு ஊதப்பு கன்சிமிட்டுகிறது அப்படிங்கிற படத்துல இருந்து
0: அந்த திரைப்படத்தில்
2: இன்னும் ஊராப்பு கன்சிமிட்டுகிறது.
0: ஒரு ஊதாப்பு காண்சி மட்டுகிறது. ஆண்டவன் இல்லா
2: நல்ல எல்லா உலகம் இது, ஆசைகள் இல்லா இதயம் இது, நதி இருந்தால் மீன் இருக்கும், விதி இருந்தால் சேர்ந்து இருக்கும் காலம்.
0: சிவகுமார் சுஜாதா நடித்த படம் இல்லையா?
2: ஆமாப்பா, கரெக்ட். சிவகுமார் சுஜாதா நடிச்ச படம், நல்ல ஒரு ஒரு கருத்து உள்ள ஒரு காலகட்டம், நல்ல கருத்து.
0: நான் அடிக்கடி விரும்பி கேட்பதுண்டு. இது ஆரம்ப காலத்தில், ஆரம்ப காலத்துல எங்களுடைய சந்தனராஜ் கேட்பார் இந்த பாடலை.
2: ஓஹோ,
0: அவர் கேட்டபோது இந்த பாடலை ஒலிபரப்பினேன். அன்றிலிருந்து எனக்கு பிடித்து விட்டது இந்த பாடல். நல்ல சந்தோஷம் என்னோடும் நீங்கள் மகிழ்வாக பேசிவாழ்ந்தீர்கள். ஆனால் இந்த கும்மாளங்களை அடிக்கடி கும்மாளம் போடுங்கள்.
2: தூக்கம்
0: வரும், தூக்கம் வரும். நல்லது, வாழ்த்துக்கள் மல்லியம் ரவி. நல்ல நல்ல நிகழ்வுகளை கொடுக்கின்றீர்கள், நல்ல வரவேற்பு உங்களுக்கு இருக்கின்றது. நீங்கள் வாழ்க வளர்க என்று வாழ்த்திக் கொள்ளுகின்றேன். என் ஆசைகள்
2: நன்றி
0: என்றும் என் ஆசைகள் உங்களுக்கு மல்லியம் ரவி.
2: உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி.
0: மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம் நைனா முகமது. வணக்கம் நைனா. வணக்கம் நைனா முகமது, எப்படி இருக்கிறீர்கள் மகனே?
3: நலமா இருக்கேன். எப்படி பார்க்கிறீங்க?
0: நானும் மகிழ்வாக இருக்கின்றேன். நேற்றைய தினம், இன்றைய பகல் பொழுதிலே நீங்கள் நன்றாக செல்லாபமாக பேசினீர்களா வந்து? ஒரே கும்மாளமா இருந்து எல்லாரும் குதூகலமாக, எல்லாரும் உங்கள் மனதிலே பட்டதை வெளியே விட்டு திறந்து மனம் திறந்து பேசிய நேரத்தை கழித்தீர்கள். நன்றாக இருந்த பகல் பொழுது எப்படி போகும் என்று எண்ணிக்கொண்டிருந்த உங்களுக்கு அது ஒரு நல்ல வரப்பிரசாதம். நன்றாக எல்லாரும் சேர்ந்து 4-5 வழியிலே வந்து பேசி கும்மாளம் அடித்தீர்கள். கேட்பதற்கு மகிழ்வாக இருந்தது நைனா முகமது.
3: எங்களுக்கு நம்ம மட்டும் பேசுறது இல்ல, எல்லாரும் பேசுறதே நம்ம கேட்டு ரசிச்சோமாப்பா.
0: ஒருவர் மீது ஒருவர் அன்பு செலுத்தும் வேளை ஒருவரிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளும் அறிவு மேலான அறிவு என்று கூறப்படுகின்றது. புத்தகத்தில் படிப்பது வாசிப்பதை விட நீங்கள் பேசிக் கொள்ளும் போது பெறும் பகுத்தறிவு பெரிய பெரிய. அது மட்டுமில்ல, எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் உறவுகள் எந்த விதமான கீழ் நோக்க எண்ணங்கள் இல்லை, பொறாமை இல்லை, போட்டியாக பெறமாட்டது, அன்பு, முகந்தெரியாத அன்பு உறவுகளாக இருந்தால் அன்பை வளர்த்து உறவை வளர்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள், நாகரீகமாக பேசுகிறீர்கள். அவற்றையெல்லாம் கேட்கும் பொழுது எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கும். நான் கேட்டுக்கொண்டிருப்பேன்.
3: அதோட நீங்க வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னீங்கப்பா, இந்தியாவில் வந்து நம்மளோட நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தும் சொன்னீங்க ஆண்டு விழா, அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. அந்த அப்படி ஒரு நாளை நாங்கெல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம்.
0: நாடு நிலைமைகள் சுமூகமா வந்து இறைவனுடைய அருள் கைகூடி வரும் பொழுது நிச்சயமாக எல்லோருடைய அன்பும் சேர்ந்தால் அது நடக்க நிகழும். நீங்கள் கவலைப்படுத்தவே இல்லை. நான் பார்த்தேன் உங்களுடைய பதிவுகள் எல்லாம் எழுதியிருந்தீர்கள். அப்படி ஒரு நாள் வர வேண்டும் என்றுதான் நாங்கள் உழைக்கின்றோம். இந்த நேரத்தை செலவழித்து உங்களோடு பகிர்ந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி இந்த வானொலியை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றோம். எங்கள் உழைப்பும் உங்களுடைய இணைப்பும் வீண் போகாமல் இருப்பதற்கு இறைவன் எங்களுக்கு அருள் புரியட்டும். நல்லது. இன்று உங்களுக்கு நோன்பு ஆரம்பித்து விட்டதா?
3: ஆமாப்பா, இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் காலையில, அதிகாலையிலதான் ஒன்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஆகுது.
0: இது கொஞ்சம் நீண்ட பகலாக இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் கடினம், ஆனாலும் இப்பொழுது பழக்கப்பட்டு வந்துவிட்டது. இந்த நோன்புகள் எல்லாம் இறைவன், எல்லா மதத்திலும் இருக்க நோன்புகள் எங்களை, நாங்கள் எங்கள் உடலை பாதுகாப்பா வைத்திருப்பதற்கு, உள் உறுப்புகள் அத்தனையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான். அதற்கு இறைவனுடைய இறைவனைக்கு நீங்கள் இப்படி இருக்க இருந்தால் பிடிக்கும் என்று மதத்தை காட்டி எங்கள் உடலுக்கு பாருங்கள், எங்களுக்கு உங்களில் இருக்கின்றது, கிறிஸ்தவ மதத்திலே நோன்பு இருக்கின்றது, எங்களுடைய இதிலே நோன்பு இருக்கின்றது. அந்த நோன்பு இருப்பது எங்கள் உடல் வலிமைக்காகத்தான், மனோ வலிமைக்காக. ஒவ்வொரு நிமிடமும் நீங்கள் இறைவனை நினைக்கின்றீர்கள். நோன்பு காலத்திலே ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் நினைக்கக்கூடிய எங்கள் உடம்பிலே உள்ள உள் உணர்வு உள் உறுப்புகள் அத்தனையும் ஒழுங்காக வேலை செய்து கொண்டிருக்கும், ஓய்வு எடுத்துக் கொள்ளும். நோன்பு திறக்கும் நேரத்திலே அந்த சுரப்பிகள் எல்லாம் வேலை நன்றாக புனரமைப்பு செய்யப்படுகிறது. எங்களுடைய இந்த தூர்வார்வது போல உடலுக்கு சீரமைப்பு. இன்று என்ன பாடலை நீங்கள் நினைத்து வந்தீர்கள் நைனா முகமது?
3: ஊமை விலைகள் படத்தில் இருந்து மாமரத்து பூ எடுத்து வந்தங்க.
0: அந்த பாடல் முன்பு ஒரு தடவை நீங்கள் கேட்ட நீங்கள்
3: ரொம்ப நாளா பாது
0: ரொம்ப நாளா உங்களுக்கு இந்த பாடத்துல விருப்பம். மாம்பழத்து சார எடுத்தா
3: மாம்பழத்து பூ எடுத்து மஞ்சள் மொண்டு சேர்க்க
0: மாம்பழத்து பூ இல்ல மகனே மாமரத்து பூ எடுத்து இல்லையா?
3: ஆமாப்பா மாமரத்து. ஆமா ஆமா
0: ரெண்டா பழத்துல பூ வராதானே?
3: கண்டிப்பா கண்டிப்பா
0: பூ தானே பழமாக வராது. மாமரத்து பூ எடுத்து என்று பெறும் இல்லையா? நல்ல ஒரு பாட்டில நல்ல கருத்துக்கள் இருக்கின்றது. நல்ல கருத்துக்கள் பாடல் மீண்டும் அந்த பாடலை கேட்க வேண்டும் போல் இருக்கின்றது உங்களுக்கு. அந்த பாடல் நிச்சயமாக காட்டலையிலே உங்கள் கதம்ப நேரலை நேயர் விருப்பத்திலே வரும். உங்களுடைய நோன்பு தினத்தில் இது புனித காலம். நீங்கள் நோன்பிருந்து புண்ணியம் தேடும் வகையிலே இறை பக்தியோடு உலகெல்லாம் அமைதியும் சாந்தியும் நோயற்ற வாழ்வும் கிடைக்க வேண்டும் என்று உங்கள் பிரார்த்தனைகள் பலனளிக்க வேண்டும். நீங்கள் இருப்பது உங்களுக்கு மட்டுமல்ல, நோன்பு எங்கள் எல்லோருக்குமாக இணைந்துதான் இருக்கின்றீர்கள். நன்றி. உங்களுடைய நோன்பு பூரணத்துவம் பெற்று புனிதமடைய என்னுடைய வாழ்த்துக்களும் நல்ல ஆசிகளும்.
3: நன்றி
0: நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி. வணக்கம். வணக்கம் அருள். அருள் வணக்கம். அருள் எப்படி நலமாக இருக்கின்றீர்களா? அருள் அருள் அருள் நீங்கள் அழைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுக்கு அலைவரிசை உங்களுக்கு உங்களுக்கு அவருடைய அலை வேலை செய்யல, சரியாக வேலை செய்யல. இது மொழியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சவை. உங்களுடைய நேரம் இப்பொழுது சரியாக 10:23 இரவு நேரம். எங்களுக்கு 12 தாண்டினது எனக்கு தெரியாமல் நள்ளிரவு நண்பகல் வந்து 53 காட்டி 1 வரப்போகின்றதப்பா என்று கூறுகின்றது. எப்படி இந்த நேரம் கழிந்தது என்று தெரியவில்லை. அன்பு உறவுகளோடு பேசும் பொழுது நேரம் போவது தெரியவில்லை. அன்பான உறவு வருகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம் வணக்கம்
0: வணக்கம். விளமல் முத்துவேல் அவர்களே, நீங்கள் எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
4: நலமாக இருக்கின்றேன்.
0: உங்களுடைய பொழுது எப்படி கழிந்தது? பகல் பொழுது
4: பொழுது இயல்பான போகுது.
0: இயல்பாக இல்ல, கும்மாளமும் கூத்துமாக இருந்தது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன்.
4: கொஞ்சம் பேசும்போது
0: இல்ல கொட்டி பகிர்வது என்பது. இப்ப ஒரு 10 சாக்குகளே, ஒரு சாக்குகளே மாம்பழம், இன்னொன்று தோடம்பழம், இன்னொன்று திராட்சை பழம் என்று 10 கூடை கூட கொண்டு வந்து ஒன்றாக கொட்டினா அது பல் சுவையாக இருக்கும் அல்லவா? ஒரு பழச்சா ஃப்ரூட் சாலட் என்று சொல்வார்கள். பழச்சாறு செய்வதை எல்லா பழங்களையும் ஒன்றாக போட்டு பிணைந்து இனிப்பு புளிப்பு பழம் எல்லாம் போட்டு பிணைந்து சாப்பிடும் பொழுது அதே போன்று நீங்களும் பல் சுவையாக இருந்தது. ஒவ்வொரு கருத்து அதுக்கு பரிமாற்றம் அதே முழுவதும் அந்த இனிப்பு என்பது அந்த சிரிப்பு அவ்வளவு எல்லோருடைய உள்ளத்திலும் இருந்தும் உங்களை அறியாமல் சிரிப்புகள் வந்து கொட்டி கலந்தது மெத்த சந்தோஷமா இருந்தது கேட்கும் பொழுது. இது நீடிக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு என்னுடைய விருப்பம். மற்றவர்கள் மகிழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக சில நகைச்சுவைகளை கூறுகின்றீர்கள், சில செயற்பாடுகளை கூறுகின்றீர்கள், அதை நான் உணர்வேன். கற்பனை கதைகள் மாதிரி எல்லாம் கூறி நீங்கள் கூறுவது உங்களுடைய அனுபவத்தை எடுத்துக் கொட்டி மற்றவர்களோடு பகிர்ந்து அவர்களுடைய சிறப்புகளை நீங்கள் பெற்று உங்களுடைய சிறப்பை அவர்கள் பெற்று இது கலந்துரையாடல் கதம்பம். அதுக்கு அச்சாணியாக மீரா இருந்தோண்டு உங்களை தூண்டி விடுவதும் தானும் சேர்ந்து சிரிப்பதும் மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது, குதூகலமாக இருந்தது. இப்படி வேறு வானலைகளிலே இல்லை. ஒரே வழியிலே 6-7 பேர் வந்து 5-4-5 பேர் ஒன்றாக இணைந்து தங்கள் கருத்துக்களை கொட்டி பரிமாறி ஒரு ஒரு ஒரு ஒரு ஒரு வீட்டிலே ஒரு உறவுகள் வந்திருந்து லீவு விடுமுறை நாளிலே எப்படி கழிப்பீர்களோ அதே போன்றிருந்து நாலா பக்கத்திலிருந்து உறவுகள் வீட்டுக்கு வந்திருந்து விடுமுறை நாளிலே எப்படி குதூகலிக்கின்றார்களோ அதே போன்று இருந்தது முத்துவேல். மெத்த சிறப்பு அதான் நேற்றைய தினம் உங்களுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும், எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் எங்களுடைய மனோபாவங்கள் எல்லாம். நல்லபடியும் என்ன பாடல் என்று உங்களோட பாடல் கேட்டீர்களா? சித்திரி அந்த பாடல் வந்தது தானே, கேட்டீர்களா? நல்ல நல்ல. இன்று என்ன பாடல்?
4: இன்று அலங்காரமும் அழகு சிங்காரமும் கண்டு ஆடாத மன்னனும் உண்டு.
0: அது உண்மை.
4: மன்னாதி மன்னன்,
0: மன்னாதி மன்னன்ல அவங்களுடைய பொன்மன செம்மலும் நாட்டிய பேரொழியும் அணைந்த காட்சி. இந்த ஆடாத மனம், ஆடாத மனமும் உண்டோ என்ற கேள்வி எங்கள் வானொலியில் இருக்கின்றது. நேற்றைய தினம் உங்களோட குதூகலிப்புக்கு நான் தூக்கம் முழித்து ஆடிக்கொண்டிருந்தேன், ஆடக்கூடியா இருந்து. அதான் ஆடாத மனமும் உண்டோ. நீங்கள் ஒருவரை ஒருவர் பரிமாறிக்கொள்ளும் பொழுது புரிந்துணர்வோடு உங்கள் மனங்கள் ஆடிவிட்டது. அதனால் தான் களங்கம் இல்லாமல் சிரிப்பொலியோடு மகிழ்ந்தீர்கள். நல்ல ஒரு பாடல் கேட்டிருக்கின்றீர்கள். இந்த வேளையில முத்துவேல், நாட்டின் நிலைமைகள் எப்படி இருக்கின்றது?
4: இல்ல, நாட்டு நிலைமை வந்து இப்போதைக்கு தெரியாது, ஆனா வர வர அதிகமாயிட்டு தான் இருக்குது. இன்னைக்கு கூட 72 பேருக்கு பரவி இருக்குது. அரசாங்க கணக்கு, ஆமா அரசாங்க கணக்கு, ஆனா நடைமுறையில் எவ்வளவுன்னு தெரியல, ஆனா டெய்லி இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது.
0: சாவுகள், மரணங்கள் இருக்கின்றதா?
4: மரணங்கள் ஒன்றும் இல்ல, ஆனா என்னன்னு தெரியல. அது என்ன
0: தெரியும், குணப்பட்டு வந்தவர்களும் இருக்கிறார்கள் தானே?
4: ஆமா, குணப்படுத்துறாங்க, வழியனுப்பு விழா பண்றாங்க. அதெல்லாம் நான் யூடியூப்ல பார்த்தேன், நியூஸ்ல பார்த்தேன்.
0: அது என்னவென்றால் முத்துவேல், அந்த ஆரம்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டு சென்றால் அவர்களுக்கு சிகிச்சை கொடுத்து மாற்றி சுகப்படுத்தி விடலாம். இவர்கள் மூடி மறைத்துக் கொண்டு வைத்திய, தங்களுக்கு அந்த சந்தேகம் இருந்தாலும் வைத்தியத்துக்கு போகாமல் மறைத்துக் கொண்டிருப்பவர்கள் தான் அந்த வைத்தியத்தை தொடர்ந்து பண்ண முடியாமல் அவர்கள் முற்றிவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது.
4: படிப்பறிவு உள்ளவங்களோட படிப்பறிவு இல்லாதவங்க வந்து அந்த அளவு விஷயம் தெரியாது இல்ல. வழக்கமா உள்ள காய்ச்சல் சளி ஜுரண்டு சில பேர் அப்படியே இருந்திருப்பாங்க.
0: இல்ல, இப்பொழுது எல்லோரிடமும் செல்வி, அந்த தொலைபேசி இருக்கின்றது, கைபேசி. கைபேசி மூலம் எல்லோருக்கும் நெட் கிடைக்கின்றது. அவர்கள் அந்த தகவல்களை பரிமாறுவதை ஒரு சிலர் பொய்யாக எடுத்துக் கொள்ளுகின்றார்கள், ஒரு சிலர் பயத்தினால் போகிறார்கள் இல்லை. அதுவே தவிர அவர்களுக்கு தெரியும் ஒரு காய்ச்சல் வித்தியாசமா வரும். வாழ்க்கை முழுவதும் தலையடி, காய்ச்சல், தடிமேல் வந்திருக்கின்றது. ஒவ்வொன்றும் வித்தியாசமா வரும்பொழுது நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த முறை காய்ச்சல் வித்தியாசமா இருக்கின்றது, இந்த முறை ஃபுளூ வித்தியாசமாக இருக்கு, இந்த முறை என்னுடைய இருமல் வித்தியாசமாயிரு. அதை தெரிந்து கொண்டு வைத்தியத்துக்கு போக மாட்டார்கள். சில பேர் போனால் மறைத்து விடுவார்கள், எங்களுக்கு சிகிச்சை கொடுத்து எங்களை கொன்று விடுவார்கள் என்ற நம்பிக்கையும் சில பேருக்கு இருக்கின்றது எண்ணங்களும். உங்கள் பாடல் காட்டலைக்கு வர முத்துவேல், மகிழ்வாக இருங்கள், சிறப்பாக இருங்கள். கலந்துரையாடும் வேளையிலே நல்லா கூமாளம் அடியுங்கள். சிரிப்புத்தான் உலகத்தில் சிறந்த மருந்து என்று கூறிக்கொண்டு விடைபெறுவோமா?
4: நன்றி, நன்றி,
0: நன்றி, நன்றி, வணக்கம். அடுத்த உறவு, வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி.
5: வணக்கம் அப்பா.
0: எப்படி மகளே, மகளே நலமாக இருக்கின்றீர்களா? ரேவதி
5: நலமாக இருக்கிறேன்.
0: மகளுடைய நிகழ்வுக்கு, நிகழ்ச்சியை கேட்டு எல்லோரும் விருப்பங்கள் எழுதி கொள்ளும் போது தந்தை என்ற இடத்தில் எனக்கு மகிழ்வாக இருக்கின்றது, அதே நேரத்தில் கலைஞன் என்ற இடத்தில் பூரிப்பாக இருக்கின்றது. நேற்று தினம் பகல் வேளை வந்து நன்றாக கும்மாளம் அடித்தீர்கள்
5: என்ன?
0: நன்றாக இருந்தது. அது ஒரு பழச்சார், எல்லோரும் ஒவ்வொரு ரசத்தோட வந்து எல்லோரும் கொட்டி பகிர்ந்து அருமை. நன்றாக இருந்த, நல்லா, நல்ல ஒரு குழு எங்களிடம் இருக்கின்ற நேயர்கள் குழு என்று பெருமைப்பட்ட குழு பேராண்டி. ஆரோக்கியமாக இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தது. அங்கு எந்த விதமான காழ்ப்புணர்வு இல்லை, போட்டி இல்லை, விட்டுக் கொடுப்பு இருக்கின்றது, புரிந்துணர்வு இருக்கின்றது, ஆரோக்கியமான பரிமாறல்களாக இருந்தது. மகளே நல்ல வார்த்தை கூறினீர்கள், ஆரோக்கியமாக இருந்தது. சிறப்பு, சிறப்பு. என்ன பாடல் என்று கேட்போம்.
5: அப்ப எனக்கு வந்து படம் தெரியல, இப்பதான் ஞாபகத்தில் வச்சிருந்தேன். பெண்ணின் பொன்னென்பதோ பூவென்பதோ காதல் பெண்ணே கல்யாண கண் என்பதோ அப்படின்ட்டு அண்ண அன்னப்பறவையா என்னன்னு தெரியல படம்.
0: பொன் என்பதோ பூ என்பதோ,
5: பூ என்பதோ
0: பாப்போம், தேடி பார்க்கின்றேன்.
5: அப்ப அந்த இது சொன்னாரே அவர், மல்லியம் ரவி சொன்னாரே, போலீஸ்காரர்கள் தான் அவங்கள இது பண்ணி மடக்கி கேட்டதுல என்ன மாதிரி விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்களே வந்து ஏற்பாடு பண்ணி வண்டி அனுப்பி இவரோட சைக்கிள் அதுல வச்சு இவரை பத்திரமா இவரையும் இவங்க மனைவியும் கொண்டு போய் அவங்க ஊர்ல விட சொல்லி அனுப்பினாங்க.
0: அது எவ்வளவு தார்மீக மனித நேயம்,
5: மனித நேயமும் இருக்கிறது.
0: மனித நேயம் சாகவில்லை, மனித நேயம் இருக்கின்றது அம்மா, இல்லை என்று கூற முடியாது. அந்த இடத்திலே அவர்களுடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியம் தான் இப்படியான ஒரு நல்கர்மம் ஆற்றுவதற்கு வழி சமைத்து கொடுத்திருக்கின்றது. அதனால் நாங்களும் இருக்கும் வரை நன்மைகள் தர்ம வழியிலே அறத்தின் வழியிலே சென்றால் எங்களுடைய சந்ததியினருக்கு அது கிடைக்கும், எங்களுக்கு கிடைக்கும். நான் ஒரு மாமரத்தை நாட்டிவிட்டால் அது என் வாழ்நாளிலே உடனே பலன் தராது, என் குழந்தைகள் எல்லாம் அதை உபயோகிக்கப் போகின்றார்கள். அப்ப நல்லவற்றை செய்தால் அது நிச்சயமாக நல்ல பலனைத்தான் கொடுக்கும். நான் ஒரு கொடூர செயலை செய்துவிட்டால் அது நின்று அந்த வினை என் சந்ததியை அறுக்கும், தெய்வம் நின்றறுக்கும். ஆகவே அவருடைய தாய் தந்தையர் செய்த புண்ணியங்களும் இவர்களும் அறத்தின் வழியை சென்று அந்த கணவன் அதை விட வேறு எதை செய்ய முடியும் என்ற கேள்வியை போட்டு பாருங்கள். அந்த இடத்திலே மனைவிக்கு இப்படியா, அதுதான் கணவன் மனைவி, அந்த இரண்டு சக்கரங்களும் ஒன்றாக இணைந்து ஓடினால் தான் வாழ்க்கை என்ற பயணம் செல்லும். அதில் ஒரு சக்கரம் பழுதடைந்தால் உடனே அதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த கணவன் அதை கண் அவனையே கணவன் என்று வந்தவள், தனக்கு தாரமாக வந்தவள், தாய்க்கு பின் தாரமாக வந்தவள், தாயின் கடமையையும் தாரத்தின் மனைவியின் கடமையையும் செய்யும் ஒரு புண்ணியமான ஒரு உறவு, ஒரு புனிதமான உறவு அது. அந்த இடத்தில் அந்த கணவன் இதை விடவுகிற எது செய்ய, இந்த வயதிலும் அந்த மனோவலிமை, அந்த அன்பு, கடமை உணர்வு, தான் தான் தான் இந்த இவளை காக்கப்படும், வேற யாரும் பெற மாட்டார். பைசிக்கிள்லே, அதாவது துவிச்சக்கர வண்டியில வைத்து உதைந்து கொண்டு ஒரு உருவத்தை வைத்து உதைந்து, அது நோயாளியை உதைந்து கொண்டு போறது என்றால் எவ்வளவு மனோதைரியம் வேணும், நம்பிக்கை வேணும், இறை கடாட்சம் அவருக்கு இருந்திருக்கின்றது. எல்லோருக்கும் அது கிடையாது. இதனால்தான் நாங்கள் இந்த வையத்தில் வாழும்போது வாழ்வாங்கு வாழ வேண்டும், அறம் தர்மம் இது ரெண்டும் முக்கியம். அதே நேரத்தில் அந்த வைத்தியசாலையில் உள்ளவர்கள் வைத்தியத்தை செய்து அவரை அவர்களுடைய வைத்திய வண்டியிலேயே கொண்டு வந்து சேர்த்தார்கள், நன்மை கிடைத்திருக்கின்றது அவர். இது எங்களுக்கு ஒரு
5: மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அவரும் என்ன சோர்ந்து போகாம அவர் பயணத்தை செலுத்தவேதான் அவருக்கு ஒரு வழி கிடைச்சது.
0: அந்த மனோ வலிமை, அந்த மனோ தைரியம் எப்படி வரும், வீரர்களுக்குத்தான் வரும் என்றால் அந்த மனோ தைரியம், அந்த திடம் அவர் தீர்மானித்து விட்டார், இதுதான், இதை விட வழி இல்லை என்று அவருக்கு தெரிந்து விட்டது. ஆகவே உடலை வருத்தி நான் எப்படியாவது கொண்டு போகணும் என்ற அந்த உந்துதலை அவருக்கு கொடுத்தது இறை சக்தி தான். இந்த நேரத்தில் தான் இறைவன் எங்களுக்கு தென்படுகின்றான். அந்த நேரத்திலே அந்த அந்த மனைவிக்கு கணவன் தான் இறைவன், அந்த கணவனுக்கு இறைவன் இறைபக்தி தான் துணை. அந்த இறைபக்தி பெறுவதற்கு அவருடைய பூர்வீக புண்ணியம். அங்கு இருவரும் சென்ற வேளையே அந்த வைத்தியர் கடவுளாக காட்சி அளித்திருக்கின்றார். அதன் பின்பு மனிதநேயத்தோடு அந்த வண்டியிலே திருப்பி அனுப்பிவிட்டது இறைவனுடைய கருணை, இறைவனுடைய கடாட்சம் என்று நாங்கள் இதை பார்த்துக் கொள்ளலாம். அந்த இப்படியாக நாங்கள் இதை பார்த்துக் கொண்டு இது எங்களுக்கு ஒரு அனுபவமாயிருந்து நாங்களும் எங்கள் கடமைகளை செய்ய வேண்டும். மகளே, பேராண்டி எப்படி இருக்கிறார்?
5: சௌக்கியமா இருக்கான்.
0: தூங்கிட்டாரா?
5: தூங்கிட்டான். சாமி வேலை கேட்கும் போது சோஸ்திரங்கள் சும்மா சாதாரணமா கேட்டதும் கேட்காதமா இருப்பான். ஆனா ஒரு நாள் அதெல்லாம் சொல்லிடுறான், வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் சொல்றான். அழகா
0: அப்படி அது மனதில் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து வருவான். சிலை ஒரு கச்சிலையிலே பொறித்து எழுத்து போன்று இருக்குமாம், அழியாது இருக்குமாம். ஏனென்றால் இளமையிலே அவர்களோட மனதிலே படுது. அதனால்தான் சைனாவிலே முன்பு முந்தல்ல இப்பொழுதும் குழந்தை வயிற்றில் சிசுவாக வயிற்றுள்ளே இருக்கும் பொழுது போதிக்கின்றான், முன்பு கூறியிருந்தேன், படி கற்பிக்கின்றார்கள். இவர்கள் ஓடியாரு எங்களுக்கெல்லாம் 3 வயதில் நீங்கள் நினைத்து பாருங்கள், உங்கள் 3 வயதில் நடந்த சில சம்பவங்கள் இப்பொழுது ஞாபகத்தில் இருக்கும் அழியா. அதே போன்றுதான் அவருக்கு இப்ப 3 வயது தாண்டி விட்டார், அவருக்கு இதையெல்லாம் புரியும். இதெல்லாம் மனத்திலிருந்து பின்பு அவர் அதை ரியலைஸ் பண்ணி கொள்வார். ஆங்கிலத்தில் சொல்றது ரிவர்ஸ் பண்ணி பார்க்கும்போது புரியும், அம்மம்மா இப்படி பேசினாரே, பாட்டி இப்படி பேசினாங்க என்று அவர் கல்வி கற்கும் போது எல்லாம் அவருக்கு உதவியாக இருக்கும். எப்படி போகின்றது உங்களுடைய திருப்புகள்?
5: திருப்புகள் வந்து இதுலதான் போறது, இப்ப லீவ் தான், ஏன் நான் போக முடியல, ஆன்லைன் கிளாஸ் கிடையாது
0: வீட்டோடுதான்.
5: ஆனா பேரண்ட்ஸ் ஆன்லைன் கிளாஸ் உண்டு, சொல்லி கொடுத்தாங்க. களிமண்ல அவனை செய்ய வைக்க சொல்லி சொன்னாங்க நேத்து. அவங்க அம்மா இருந்தாங்க பாத்துக்கிட்டாங்க. நேத்து அவங்க பேங்க் வேலைக்கு போனாங்க. சரி, நான் எனக்கு தெரிஞ்ச விதத்துல நானே ஆ போட்டேன். கேட்டாங்க இது யார் போட்டதுன்னு. அதுக்கு அப்பா இல்ல, பாட்டி பாட்டி போட்டாங்க. கை காமிச்சான்.
0: குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள் தானே, உண்மையை தான் பேசுவார்கள். நல்லபடியா? நல்லபடியா, கேட்ப சந்தோஷமாக இருக்கின்றது. நல்லது ரேவதி, நாங்கள் அன்பாக பேசியிருந்தோம். நீங்கள் மகிழ்வாக வந்து காட்டலையை அலங்கரித்து சென்றீர்கள். உங்கள் நிகழ்ச்சிகள் நிறைவான அலங்காரமா இருக்கிறது. அன்றைய தினம் நீங்கள் பாடிய திருப்புகள் எல்லோருக்கும் பிடித்திருந்தது. இன்றும் உங்களுக்கு திருப்புகள் வருகின்றதா?
5: நீங்க
0: பாடுங்கள்.
5: சக்கரவாகம், ராகம் சக்கரவாகம்.
0: சக்கரவாகம் ஒரு நல்ல ராகம், பாடுங்கள். தெய்வீக ராகங்கள் ஒன்று.
5: மனதை மயக்கும் ராகம்
0: எங்கே கொண்டு வாருங்கள்.
5: எதிரில்லாத பக்தி தன்னை நேடி இனிய தாள் நினைப்பயிரு போதும் இதய வாரிதிக்கு உறவாகி எனதுளே சிறக்க அருள்வாயே கதிரகாமவேத்தி உறைவோனே கனகமேறுவத்த புயவீரா மதுர வாணியூற்ற கழலோனி வழுதி கூத்த பெருமாளி எதிரில்லாத பக்தி தன்னை நேவி நினியத்தால் நினைப்பை இரு போதும் இதய வாரிதிக்கும் உறவாகி எனது நேசிரக அருள்வாயி கதிர காமவேத்தில் உறைவோனே.
0: அருமையான பணி, நல்ல பணி செய்ய. சக்கரவாகம் ஒரு தெய்வீக ராகம். அந்த கதர்காமம், கதர்காம பெருமான், முருகப்பெருமான், கதர்காமம் என்பது என்னுடைய வீட்டிலிருந்து கிட்டத்தட்ட 300 மைல் தூரத்திலே இருக்கின்றது. அது யாத்திரை தலம். அப்படியானால் எங்கள் பாரத நாட்டிலே தமிழ்நாட்டிலிருந்து எவ்வளவு தூரம் இருக்கும் என்று நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள். ஆனால் திருப்புகளை பாடிய அருணகிரிநாதர் கதர்காமத்துக்கு வரவில்லை. அவருடைய அருள் ஞானத்திலே அவர்கள் உணர்ந்து அதை பாடினார். அதே போன்றுதான் திருஞான சம்பந்தர் பாடலும் அதே மாதிரி. இரவாமல் பிறவாமல் இணையாள் சற்குருவாகி கரையானை கிளையோனை கதிர்காம பெருமாளே இந்த பெருவாழ்வை தருவா என்ற ஒரு பாடலே. அவர்கள் அங்கிருந்து ஞானத்தினால் உணர்ந்து காட்சி, முருகன் காட்சி கொடுத்த போது அந்த காட்சியை பார்த்து அவர்கள் பாடினவர்கள். என்னுடைய வீட்டில் இருந்து 300 மைல் தொலைவில் இலங்கையிலே நான் இருப்பது வடக்கு, இது தெற்கே தொங்கலிலே இருக்கின்றது. அது மலையிலே இருக்கின்றது, உச்சி மலை ஒன்று அங்கே மலையிலே இருக்கின்றது. நாங்கள் பல தடவை அங்கே யாத்திரை சென்று இருக்கின்றோம், சென்று வந்திருக்கின்றோம், அந்த அருளை பெற்றிருக்கின்றோம். அந்த கதர்காமம் என்பது அந்த இடத்தினுடைய பெயர். கதர்காமம் என்பது ஒரு ஊர். அந்த ஊரிலே முருகனுடைய ஆலயம். முருகன் அங்கே எழுந்தருளி அருள் பாலித்தபடியால் கதர்காம அதை நோக்கி இவர்கள் பாடியிருக்கின்றார்கள். இவர்களின் ஞான திருஷ்டியினாலே அவர் காட்சி கொடுத்ததை கண்டுதான் இந்த பாடலை பாடினார். அவர்கள் அந்த தலத்துக்கு வரவில்லை, வந்ததாக வரலாறு கூறவில்லை. பிராண வரலாறு அவர்கள் அங்கே வந்ததாக கூறவில்லை. ஆனால் அந்த முருகப்பெருமான் அங்கு இருந்து அருள் பாலித்திருக்கின்றார், இத்தனை இதை செய்திருக்கின்றார் என்ற அந்த பெருமைகளை எல்லாம் உணர்ந்து அவர்கள் பாடினர். கதர்காமத்திலும் இருந்திருக்கின்றார் முருகப்பெருமானுடைய ஆலயம், மிகப்பெரிய ஆலயம். அதை அந்த பாடல் நீங்கள் இன்று உங்கிருந்து பாடியதை கேட்டு மகிழ்ந்தோம். மாநிலையில் அனைவரும் கேட்டிருப்பார்கள். கதர்காம பெருமாள், அந்த கதர்காம முருகனுடைய அருள் எல்லோருக்கும் கிடைத்து, உங்களுக்கும் அந்த அருள் கிடைத்து எல்லோருக்கும் புண்ணியம் உண்டாகட்டும். இந்த இந்த நல்லபடியா? நல்லபடியா.
5: எனக்கு இந்த வாய்ப்பு, இந்த திருப்புகள் சொல்ற வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி.
0: நீங்கள் வந்து எங்களுடைய என்னுடைய மகள் போன்று எங்களுடைய வானொலியின் உறவு போன்று இது உங்களுடைய வானொலி என்று உரிமையோடு நீங்கள் அதை கேட்டவுடன் அதை ஒப்புவித்து எங்களையும் அங்கே இழுத்துச் சென்ற ஈத்த அந்த இறை கடமைக்கு நாங்களும் வாழ்த்து கூறி உங்களுக்கு நன்றி கூறிக்கொள்ளுகின்றோம். நீங்கள் பெற்றதை அடுத்தவர்களோடு பரிமாறி கொண்டால் மேலும் சிறப்பாக. நன்றி மகளே. நன்றி ரேவதி அம்மா.
5: நன்றி அப்பா.
0: விடை பெறுவோம். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் புதுக்கோட்டை செல்வகுமார். வணக்கம். வணக்கம். இணைப்பு கிடைக்கவில்லையா? வணக்கம். ஓ, துண்டித்து விட்டது. செல்வகுமார், நீங்கள் காற்றலைக்கு வரலாம். என்ன நடந்தது? இனிமையான விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. இந்த திருப்புகள் என்பதை கேட்பதற்கு அதனால்தான் ஒரிடத்திலே பாடப்பட்டிருக்கிறது. திருப்புகளை பாட பாட வாய் மணக்கும், அதை கேட்பவர்க்கும் இனிமை பிறக்கும், அருள் கிடைக்கும், அது ஒரு கடாட்சம் கிடைக்கும். இந்த கொரோனா வைரஸ்னால் எல்லோரும் வீட்டினுள்ளே முடங்கி கவலைப்படும் வேளையிலே இது இந்த பாடல் கிடைத்தது எங்களுக்கு பெரும் பாக்கியம் என்று எண்ணிக்கொண்டு அருள் காற்றலைக்கு வருகின்றார். அருள்
6: வணக்கம். ஐயா
0: வணக்கம். அருள், எப்படி நலமாக இருக்கின்றீர்களா?
6: சுகமாயிருக்கிறேன்,
0: நலமாக
6: இருக்கிறேன்.
0: அல்லது நாங்களும் நலமாக இருக்கின்றோம். எப்படி இருக்கின்றது யாழ்ப்பாணத்து நிலைமை?
6: கொஞ்சம் கூடிக்கொண்டுதான் போகுது ஐயா.
0: நாள நாள் நாளொரு வண்ணம் கூடிக்கொண்டு போகின்றது. இறப்புகள் எதுவும் நிகழ்ந்ததா?
6: ஓம் ஐயா,
0: இறப்புகள் ஏதாவது நிகழ்ந்ததா? ஒன்று நடந்தது, ஒன்றுதான் நடந்தது. நல்ல வேடையும் பொழுது சற்று கூடிய எவ்வளவு தொகை யாழ்ப்பாணத்திலே?
6: இப்ப
0: 320
6: கிட்ட வந்திருக்கிறா?
0: வெலிகந்தை ஆஸ்பத்திரி. நல்ல நல்ல நல்ல, அது பிரத்யேகமா அங்க வச்சு செய்யறாரு. உங்களுடைய உறவுகள், நீங்கள் எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்கள் இல்லையா? நீங்கள் மட்டுமில்ல, எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும். இந்த பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடித்துக் கொள்ளுங்க. என்ன பாடல் உங்களுக்கு விருப்பம்?
6: சலங்கொலி படத்துல நாத வினோதங்கள்.
0: நீங்கள் அதை எழுதி இருக்கிறீர்களா? புலனத்துல இல்ல. என்ன
6: இல்ல ஐயா?
0: அப்ப இது உங்களுக்கு கதம்பம் நேரலை நேயர் விருப்பத்தில் வரும். நாத வினோதங்கள் நல்ல ஒரு பாடல். அந்த பாடல் நல்ல ஒரு நகைச்சுவை, நல்ல ஒரு நாட்டிய பாடல் அது.
6: சிவனுக்குரிய பாடல்.
0: ஆமா ஆமாம், சிவருமானுடைய நாத வினோதங்கள் சலங்கொலி. நல்லது, அந்த பாடல் காற்றலைக்கு வரும். அருள், எப்படி உங்களுடைய நண்பர்கள் இருக்கின்றார்கள்?
6: நலமாயிருக்கிறார்கள். அவர்களும் உங்களை சுவாமி சார்ந்தவர்கள். விதுசன், கிரிசோத்மன், மற்றது பாலகுமார்,
0: அவர்கள் எல்லாம் உணைகின்றார்கள். நீங்கள் பேசுவதுண்டா அவர்களோடு? சந்திப்பதுண்டா? இல்ல. என்ன
6: இல்ல இல்ல திருவண்ணாமலையில இருக்கிறேன். இப்ப போயிடாதங்கால
0: அவர்களுக்கு கூறுங்கள், அழைத்து எங்களோட பேசும்படி அல்லது புலனத்தில் எழுதிவிடும்படி. அவருடைய பாடல்கள் அவர்களுக்கு கிடைக்கும். நல்லது. சுகமாக இருங்கள், பாதுகாப்பா இருங்கள், நலமாக இருங்கள். அருள், நீங்களோட தர்ம வழியிலே அறத்தின் வழியிலே செல்லும் ஒரு பையன், நல்ல பிள்ளை, கடவுள் பக்தி உள்ளதில் கடவுள் தொண்டாற்றி கொண்டிருப்பது, உங்களோட தந்தை தாய் செய்த புண்ணியங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நலமாக அமைய வேண்டும். இந்த காலகட்டம் ஒரு சுகமான காலகட்டமாக உங்களுக்கு அமைந்து சுபோட்சம் பெற வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி ஊடாக உங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்குகிறேன்.
6: எனக்கு நல்ல காலம் இருந்து கொண்டிருக்கிறபடியேதான் நல்ல வானொலி ஒன்று எனக்கு அமைஞ்சிருக்கிறது. இதுல நல்ல உறவுகளை எடுத்திருக்கிறேன்.
0: நல்லபடியம் நல்லபடியம்.
6: மற்ற இந்த வானொலி தளத்துல தந்த மீரா அம்மா அவர்களுக்கும், என்னை அனைத்து உங்களுக்கும், மற்ற இந்த வானொலியில அனைத்து அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி. உங்கள் நன்றி சென்று அடையும் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். நானும் உங்களை வாழ்த்துகின்றேன். நன்றி மகனே, மீண்டும் சந்திப்போம். நன்றி நன்றி. வணக்கம். அருளை அடுத்து இன்னொரு அன்பு உறவு வந்தார், கலைவாணன். வாருங்கள், நீங்கள் வாருங்கள், மீண்டும் வாருங்கள். முன்னேற்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இங்கு எங்களுக்கு மதிய நேரம் 1:16 என்று காட்டும் வேளையில் உங்களுக்கு இரவு நேரம் 10:46 காட்டிக்கொண்டிருக்கிறது. எங்களை விட நீங்கள் முந்திக் கொண்டு செல்கின்றீர்கள். எல்லாவற்றிலும் நீங்கள் முந்த வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்ளுகின்றேன். நல்லபடி நல்லபடி எங்களில் நல்லபடி எங்களில். செல்வகுமார் வணக்கம். நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
7: நானும் நலமா இருக்கணுங்கப்பா.
0: கூறுங்கள், என்ன புதிய நிகழ்வுகள்? உங்க
7: புதிய நிகழ்வுகள் அதேதான் போய்கிட்டே இருக்குது. புராணாவோட ஒரு இதுதான் போய்கிட்டே இருக்கு.
0: இன்று ஒரு பத்திரிகையோ ஒரு செய்தியில் அறிந்தேன், உங்களுடைய நாட்டிலே 3 மாவட்டங்களும் 4 மாவட்டங்கள் தொடர்ந்து 3 நாள் ஊரடங்கு போட்டிருக்கிறார்களா?
7: தொடர்ந்து எப்படிங்கப்பா?
0: தொடர்ந்து ஞாயிறு திங்கள் செவ்வாய் வருகின்ற ஞாயிறு திங்கள் செவ்வாய் 3 நாட்களும் தொடர்ந்து அமலில் இருக்கும் ஊரடங்கு சட்டம், யாரும் வெளியே வரக்கூடாது என்று ஒரு சில மாவட்டங்களுக்கு.
7: அப்படி எதுவும் போடலங்க, அது எதுவும் போடவே இல்லை. 1 மணி வரைக்கும் வரலாம்.
0: அதுதான் உங்களுடைய
7: 1 மணியோட கட். ஆமா,
0: தமிழ்நாடு
7: தொடர்ச்சியெல்லாம் போடல.
0: ஏதோ ஒரு மாவட்டம் எங்களுக்கு புரியவில்லை. அப்படி அறிந்தோம், அது உண்மைதான் தெரியவில்லை. பாதுகாப்போட இருக்கீங்க?
7: ஆமா, பாதுகாப்போட இருக்கோம்ப்பா. பாதுகாப்போட இங்க மாவட்டத்திலேயே ஒருத்தருக்கு தான் வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு வந்திருக்கதாக சந்தேகத்தின் பேர்ல இருக்கிறாங்க. அத செக்அப் பண்ணதும் நெகட்டிவ்.
0: செக்அப் பண்றது நன்மை, அதை போய் பரீட்சித்து பரிசோதனைக்கு செல்வது நன்மை. கண்டுபிடித்து விடுகிறார்கள். எத்தனை பேர் சுகமடைந்து மறைத்து மறைத்து கொண்டு போவதுதான் பிழையான காரியம். உங்களுடைய நண்பர்களோட நீங்கள் போய் சந்திப்பது இல்லையா? வெளியே சென்று இல்ல
7: எங்கேயும் போன்ல தாங்கப்பா பேசுறது. இங்க யாரும் இதுவரைக்கும் போய் பார்க்கவும் இல்ல.
0: இந்த கட்டுப்பாட்டு நேரத்தில் நாங்கள்
7: ஒருத்தரையும் பார்க்க முடியல. நம்ம வெளியே போற நேரம் அவங்க வரணும், அவங்க வர நேரம் நான் வெளியே போறணும்.
0: செல்பியில நீங்கள் அதனால அந்த ஆப்ஸ்ல இருக்குத்தானே நேரடியா பார்த்து பேசுவதற்கு?
7: அதான் வீடியோ கால்ல பேசிக்கிறது, இல்லாட்டி நேர்ல போன் அடிச்சு பேசிக்கிறது.
0: ராம லக்ஷ்மணர்கள் தூங்கி விட்டார்களா?
7: தூங்கி விட்டாருங்களப்பா, தூங்கி விட்டார்கள்.
0: அதனால்தான் நீங்கள் சந்தோஷமா பேசு.
7: ஆமா ஆமா, நீங்க ராம லட்சுமணர்கள்னு சொன்னது ஒரு சந்தோஷமா இருக்கு. அப்படியே இருக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை
0: இருப்பாரு.
7: அப்படியே தான் வரணும், இறைவனோட அருளால அப்படியே நடக்கணும்.
0: இருப்பார்கள்.
7: எனக்கு காசு பணம் சொத்து சோகம் கூட தேவையில்லை. இவங்களுடைய உறவுகள் வந்து பாசமும் பற்றுதலோட வாழ்நாள் முழுக்க இருந்தாவே பெரிய கோட்டை மாதிரி. அந்த பாசம்
0: நிச்சயம்
7: பாசத்தோட வாழ்றதே பெரிய கோட்டை மாதிரிங்கப்பா.
0: அதான் அந்த அன்பு சகோதரர்கள்.
7: காசு இன்னைக்கு வந்துடும், நாளைக்கு போயிரும். பணம் வந்து என்னைக்குமே வந்துட்டு போயிரும். அந்த உறவுகள் வந்து எப்பயுமே இருக்கணும், பாசமும் நேசமும் இருக்கணும்.
0: அங்கே குருவந்தா
7: நீங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
0: அப்படியா? அது என்னுடைய வாக்கு பயணமாப்பா, என்னுடைய வாக்கு
7: பயணம்.
0: அப்படித்தான் சில மாணவர்கள் என்னோட பேசுற, சில குழந்தைகள் குழந்தைகள் என்னோட அணைவது கூட வந்தால் தாத்தா
7: ஆண்டு
0: பேசும்போது அவர்களை அழைத்துவிட்டு தாய் தந்தையிடம் குருவன் இவன் ஒரு பொறியியலாளர் வரக்கூடிய ஆர்வம் இருக்கு, அவனை அந்த துறையில் விடுங்கள். இவன் வைத்தியனாக வருவான், அந்த துறையில் விடுங்கள் என்று நான் வாழ்த்தி அனுப்பியிருக்கேன். அவருடைய பிறந்த நாளில் அதே மாதிரி அவர்கள் வந்தும் இருக்கின்றார்கள். அவர்களை பார்க்கும் விளையும் பயிரை முளையில் தெரியும் என்பார்கள். நம் முன்னோர்கள் நமக்கு கற்பித்த பாடங்கள் அவர்கள். ராமலக்ஷ்மண் உங்களிடம் சகோதர பாசம் ஏக்கம் இருக்கின்றது, அந்த தாக்கம்
7: தொட்டு என்னுடைய கூட பிறந்தவங்களுக்கு சகோதர பாசம் எல்லாம் கம்மியா தான் இருக்கு
0: உங்களுக்கு.
7: அதனாலதான் அதனாலதான் அதை எதிர்பார்க்கிறேன். நான்
0: எதிர்பார்க்கிறீங்கள். நீங்க அந்த உங்களுக்கு கூறினேன், அந்த விடயத்தை இவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டாம். நீங்கள் நல்ல பாசமாக உங்கள் மனதில் எவ்வளவு பாசம் இருக்கின்றதை நீங்கள்
7: காட்டுவீர்கள்.
0: அவர்களும் ஒருவருக்கொருவர் பாசமாக நடந்து கொள்வார். நீங்கள் நல்ல வாஞ்சை உள்ளவர்களா, நேசம் உள்ளவர்களாக உங்களுடைய சகோதரங்களை இவர்களுக்கு கூறிக்கொள்ள வேண்டும். சில பேர்
7: குழந்தைங்க இப்ப அன்பு உறவு அன்பு அன்பா இருக்கணும்னு நம்ம சொல்றோம். அத வந்து ரியலான லைஃப்ல கொண்டு வர்றதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கு.
0: வாழ்க்கை
7: ஒருவர் வந்து உங்களுக்கு கோ அதாவது நீங்க தியானம் நமச்சிவாயா நமச்சிவாயா சொல்லுங்க கோபம் எல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னாரு அப்படிங்கிறாரு ஒருத்தருக்கு கதையில. அந்த பசங்க வந்து சேட்டை பண்ண அந்த பயல பார்த்து நமச்சிவாயா நமச்சிவாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதாவது டே அத போய் இழுத்துறாதடா அப்படின்னு சொல்ல சொல்ல அத போய் இழுக்க போறான். டே நமச்சிவாயா அப்படின்னு பல்ல கடிச்சுக்கிட்டு நமச்சிவாயாங்கிறாரு. கோபத்தையே நமச்சிவாயாங்கிறாரு.
0: அந்த நமச்சிவாயே கோபமாச்சுன்னா அதே போன்று
7: குறையுங்கிறாரு நமச்சிவாயா சொன்ன.
0: அதே போன்று உங்கள் சகோதரர்கள் உங்களோடு பாசம் இல்லாது விட்டாலும் நீங்கள் மேலதிகமான பாசத்தை உங்கள் மனதில் வளர்த்துக் கொள். இது இறைவனால் கொடுக்கப்பட்ட உறவு அவர்களுக்கு தெரியும்.
7: அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குங்கப்பா.
0: அதை நீங்க
7: பேசுறது நல்லா இருக்கு, நாள் ஃபுல்லா அந்த கோட்டிங்லயே கோல் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு.
0: நீங்கள் அந்த தீயணவத்தை மறந்துவிட்டு நல்ல எனக்கு ஒரு அண்ணா இறைவா நீ எனக்கு 5-6 சகோதரங்களை கொடுத்தாய் நன்றி, என் சகோதரங்கள் மீது நான் நல்ல பாசமாக இருக்கிறேன் அது மட்டும் போதும். அவர்கள் உங்கள் மீது பாசம் வைத்தார்கள் வைக்காதார்கள் வேண்டும், நீங்கள் நல்ல பாசத்தை வைத்திருங்கள். உங்கள் பாசத்தை நீங்கள் உங்கள் பிள்ளைகள் மீதும் காட்டிக்கொள்ளுங்கள். அந்த உங்கள் சகோதரங்களோடு நீங்கள் நல்ல பாசமாக இருப்பது போன்று நடியுங்கள் உங்கள் மகனுக்கு
7: முன்னாலே.
0: அப்பொழுதுதான் அவர்கள் அப்பா தன்னுடைய சகோதரங்கள் எவ்வளவு பாசமா இருக்காடா நாங்களும் இருக்க போடா இவர்கள் இருவருக்குள்ளே அந்த அந்யோன்யம் பாச உணர்வுகள் தோன்றும் மகனே. நல்லபத்தை நல்ல விடயங்கள் நேற்றைய பகல் போல நல்ல குதூகலமாக பொழுது போயிச்சா?
7: ஆமாப்பா நல்லா போச்சு. நல்லா இன்னைக்கு அம்மா வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா அம்மாவுக்கு காலையில வந்தனால இப்ப வர முடியாம போயிடுச்சு.
0: நான் தான் கூறினேன் நிலவு பூரா நீ ஜாலியா எல்லாரும் நல்ல குதூகலமா அவங்கட பகல் வேளையிலே தான் அவர்களுக்கு வீட்டிலே முடங்கி கிடப்பது கடினம். நீங்கள் பகல் வேளையில உல்லாசமாக இருங்கள் என்று கூறிவிட்டு நான் தூங்க போனேன். என்னால் தூங்க முடியவில்லை. உங்களுடைய இந்த கேளிக்கையை கேட்கும் பொழுது எனக்கும் பெற வேண்டும் போல் இருந்தது. நான் வந்தால் தடைப்பட்டுவிடும் என்று நான்
7: இல்ல இல்ல சும்மா இடையில ஒரு தடவை ஒரு காலில் வந்து நீங்க பேசிட்டு போறது இன்னும் கொஞ்சம் நல்லா எங்களுக்கு ஒரு விடயம் கிடைச்சிடும். அதை வச்சு இன்னொரு 20 நிமிஷம்
0: சாரி அப்படி என்ன நான் அப்படி செய்யறேன். நல்லது
7: இடையில வந்துட்டு போனா நல்லா இருக்கும்.
0: நல்லது நல்லது. என்ன பாடல் என்று
7: நல்லது
0: என்ன பாடல்
7: இன்னைக்கு இந்த வந்து இந்த தாளாட்டுங்கிற படத்துல விளக்கு இல்லாமல் கணக்கு எழுதி என் வாழ்க்கையை அமைத்தாயான்னு ஒரு பாடல் வரும்.
0: விளக்கு இல்லாமல் கணக்கு எழுதியா
7: கணக்கு எழுதி என்னுடைய வாழ்க்கையை அமைத்தாயா இறைவான்னு ஒரு பாட்டு.
0: விளக்கு இல்லாமல் கணக்கு எழுதி
7: கணக்கு எழுதி விளக்கு எழுத்தி வச்சு கணக்கு எழுதி இருந்தாருன்னா நல்ல கணக்க போட்டிருப்பாரு.
0: அப்படியே
7: விளக்கம் வந்த நேரத்துல கணக்கு எழுதி வச்சுட்டாரா என்னன்னு தெரியல.
0: அவருக்கு வந்து விளக்கு தேவையில்லை. விளக்கு
7: விளக்கு தேவையில்லை. இந்த கவிஞர் வந்து அப்படி ஒரு கற்பனையில ஒரு பாட்டு பாடியிருக்காரு. கரண்ட் போன நேரத்துல எழுதிட்டார் பொழுது நம்மளுடைய தலையெழுத்தை அப்படின்னு அந்த பாடல் கொஞ்சம்
0: அந்த பாடலை கேட்டு பார்ப்போம். ஏனைய வரிகள் விளக்கத்தை கூறும். இறைவனுக்கு ஒரு வெளிச்சம் தேவையில்லை எழுதுவதற்கு.
7: ஆமாப்பா
0: இறைவன் எழுதுவதற்கு அவருக்கு ஒளி அவரே ஒளி அவருக்கு அவருக்கு புரிந்துதான் அதை செய்வார். நாங்கள் இப்படியாக கருதி கொள்வோம். நல்லது சிவகுமார். மீண்டும் பகல் வேலைக்கு அம்மா வருவார்கள். அம்மாவோட பேர் நல்ல பாசத்தை வளர்த்துக் கொள்வார்கள். நன்றி நன்றி நன்றி.
7: சரிங்கப்பா நன்றி நன்றி நன்றி.
0: வணக்கம் சந்தனராஜ். வணக்கம் வணக்கம். துண்டிக்கப்பட்டு விட்டதா? மீண்டும் அழையுங்கள். காற்றலையில் கலந்திருக்கும் அன்பு உறவை அழைத்துக் கொள்ள சென்ற போது அந்த அவருடைய அழைப்பு துண்டித்து விட்டது. மீண்டும் அழைத்துக் கொள்ளுங்கள். 2-3 தமிழ் பாணன் நீங்களும் அழைத்திருந்தீர்கள். அழைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது வருவது சந்தனராஜ். கேட்டுக்கொள்வோம். வணக்கம் சந்தனராஜ். இரவு வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பகல் வணக்கம் கூறுகின்றேன்.
8: நன்றி நன்றி. அம்மா எப்படி இருக்காங்க?
0: அம்மா நல்லமாக இருக்காங்களா? அம்மாவும் இந்த பசங்கள் எல்லாம் சேர்ந்து அரட்டை அடிச்சாங்களே, நேற்று கும்மாளம் போட்டுக்கிட்டு இருந்தாங்களே பகல் வேளையிலே.
8: போட்டிருக்காங்க போட்டிருக்காங்க, நாங்க ஆனா அதை கேட்க முடியல.
0: நான் கேட்டு தூங்க முடியாம இருந்தது. இடையில நான் ஒருக்கா வருவோம் பார்த்தேன், நான் வந்தா இந்த பசங்களை எல்லாம் அடங்கி விடுவாங்க, நமக்கு அவங்களுக்கு குதூகலம் கெட்டு போய்விடும். இல்லத்துக்கு எல்லா இடத்திலும் இருக்க உறவுகள் வீட்டை விடுமுறையில் வந்து குதூகலிப்பு கும்மாளம் போடுவது போல இருந்தது. நன்றாக இருந்தது கேட்பதற்கு, மிகவும் சிறப்பாக. வேறு வானொலி அடிப்படையை வராது. 4-5 பேர் ஒரே நேரத்திலிருந்து நல்ல பாசிட்டிவாக எல்லோரும் நல்ல புரிந்துணர்வோட மகிழ்வாக விட்டுக் கொடுத்து ஒருவரோட புரிந்து செல்லாபித்து உல்லாசமாக பேசிக் கொண்டிருந்தது கேட்க மகிழ்வாக இருந்தது.
8: மற்ற வானொலிகள் இது மாதிரி இணைக்க கூடிய ஒரு வாய்ப்பு இல்ல, ரொம்ப கடினம். அதாவது என்னன்னா போறது பெரிய கஷ்டம்.
0: உறவுகள் எல்லாரும் ஒருமித்த கருத்து ஒத்த கருத்தோட போகின்றார்கள். ஆரோக்கியம் ரேவதி மகள் கூறியிருந்த ஆரோக்கியமாக அளவலாவி இருந்தார். அது ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நீண்டு வளர வேண்டும் என்று வாழ்ந்தோம் மகள்கின்றோம். உங்களுடைய அயல்
8: வந்து இந்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை வந்து எல்லாருமே வந்து அந்த ஊரடங்கு முழுமையா அமல்படுத்தணும்.

0: ஞாயிற்று வந்து அதை வந்து செயல்படுத்தணும் இருக்காரு எல்லாருமே. நாளைக்கு சனிக்கிழமை இல்லையா, அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை முழுமையாக கடைகள் இருக்கக்கூடாது என்று, எந்த கடைகளுமே இருக்கக்கூடாது என்று.
1: இவ்வளவு கடைபிடிப்பார், அப்படி செய்தால்தான் இவர்கள் அடங்குவார்கள்.
0: பரிசோதனை மாதிரிதான், பரிசோதனை மாதிரிதான். அப்ப ஃபுல்லா போட்டிட்டா ஏதாவது பாதிப்பு வருதா பரவுறதா அப்படிங்கறத அவங்க கண்காணிக்கிறத செஞ்சுக்கலாம்ங்கிற ஒரு ஐடியா
1: இருக்கலாம். வாலிப வட்டம் சிந்திக்குது இல்ல, வாலிப வட்டம் பயம் அறியாது, இளம் கன்று பயம் அறியாது. அவர்களுக்கு இதெல்லாம் விளையாட்டாக இருக்கு, வெளியே வேடிக்கை
0: பார்க்கலாம்.
1: என்ன பாடலை இன்று எண்ணி வந்தீர்கள்?
0: வந்து ஆனந்த ராகங்கள் அப்படிங்கிற பிறகு வந்து அதிசய ராகம்.
1: அப்படி ஒரு பாட்டு இருக்கா?
0: அதிசய ராகம் ஆனந்த ராகம்
1: அபூர்வ ராகங்கள்,
0: அபூர்வ ராகங்கள்
1: பாடுங்கள் பார்ப்போம். அதிசய ராகம் பாடுங்கள்.
0: அதிசய ராகம் ஆனந்த ராகம் அபூர்வ ராகம் அப்படின்னு வரும்.
1: அழகிய பாடல். எனக்கு அந்த பாடல் எல்லாம் நன்றாக பிடித்த, எங்கே எனக்கு பிடித்தா ஒரு இடத்திலே மிருதங்கம் வாத்தியம் தனியே இயங்கும். ஒரு மிருதங்கம் நல்ல பாடல், நல்ல பாடல், இனிமையான பாடல். ஒரு காலத்திலே இந்த பாடலுக்கு பெரிய பகு மதிப்பு இல்லையா? மேடை கச்சேரிகளிலே சில பாடகர்கள் இந்த பாடலை ஜெயசுதாஸ் ஐயா அவர்களின் குரலை பாடும் பொழுது கூட்டங்கள் எழுந்து நின்று கைதட்டி ஆர்ப்பரித்து வரவேற்கும் அந்த பாடலை. அதிசய அபூர்வ ராகத்தை பாலச்சந்திரன் நல்ல கதை அம்சம் கொண்ட திரைப்படம் அந்த திரைப்படம். நல்ல ஒரு மாறுபட்ட கருத்தை கொண்டு வந்த ஒரு திரைப்படம். இயற்கைக்கு மாறான எங்கள் வளமை, எங்கள் கலாச்சாரம், பண்பாட்டுக்கு மாறான கொள்கையை அங்கே புகுத்தி அதுக்கு வரவிலக்கணம் காட்டி அதை நிறுத்திவிட்டார் நல்ல இடத்திலே கொண்டு வந்து. இந்த மாறத்தை ஒருவனுடைய ஒருவனுடைய மகளை விரும்பும் பொழுது அந்த தாயை இவருடைய மகன் அப்படி விரும்புற மாதிரி ஒரு ஒரு முரண்பாடான ஏற்படும் பட்சத்திலே அதை திருத்தி திருப்பி சரியான பண்பாட்டுக்கே கொண்டு வந்து விட்ட பாலச்சந்திர அவர்கள் அவருடைய கற்பனைகள் அருமையான பாடல். வரவேண்டும் வரவேண்டும் காட்டுக்குள்ளே சந்தன காட்டுக்குள்ளே நிலவு பார்ப்பவல்லவா, வாருங்கள்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சகாய அன்சுவராணி மகளே, நலமாக இருக்கின்றீர்களா?
2: நல்லா இருக்கீங்களா?
1: நான் மகிழ்வாக இருக்கின்றேன். இவங்கள்லே பகல் வேளையில அரட்டை அடிக்கிறாங்க, கூத்தடிக்கிறாங்க, ராத்திரியில என்ன தூங்க விடுறாங்களோ, இப்ப இப்ப பகல் வேளையில நான் வந்து உங்களோட ராத்திரியை பிரதாக்கிக் கொண்டிருக்கிறேன். நல்ல சல்லாபமாக இருந்தார்கள் நேற்றைய தினம், மகிழ்வாக இருந்தது கேட்கும் போது. பகல் வேளையில முடங்கி வீட்டுக்குள்ளே கிடப்பவர்கள் நல்ல வெளிச்சத்துக்கு வந்து நல்லா பேசினார்கள். இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்? முதல் பாடலை கூறுங்கள், இல்லென்றால் உங்கள் தொலைபேசி சில சமயத்திலே சரக்கிவிடும். என்ன பாடல் பாடலை பாடுங்கள், வெறும் உங்களுடைய அவர்
2: பாடிய
1: இல்ல, நீங்க தான் பாட வேணும். அது பாடினாத்தான் நாங்கள் கேட்ட அந்த பாடலை தெரிந்தெடுத்து வந்து ரசனையோட தருவோம். நீங்களே பாடி உள்ள மீனுவே நான் பாடலை தேடி எடுத்து தரேன். நல்ல ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல், இல்ல இசையோடு வார பாடல் அந்த பாடல். அந்த பாடல் உங்களுக்கு கதம்பம் நிரலை நேர் விருப்பத்தில் வரும். வேறு என்ன, எப்படி பிள்ளைகள் எல்லாம் இப்படி தூங்கிவிட்டார்களா? அவருடைய பொழுதுபோக்கு எப்படி இருக்கின்றது? எப்படி பொழுதுபோக்கு? அம்மாவோடையே சுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? தொல்லை வந்து கொண்டிருக்கின்றார்களா? சொல்லு கேட்டு இருக்கின்ற சமத்து பிள்ளைகள் இல்லையா? அதே போல நம்ம அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அம்மா தாய் தானே, தாய் இந்த வேளையில் பிள்ளைகள் மழலைகளை பார்த்து மகள வேண்டும். அவர்களுக்கும் தாய் அன்பு நிறைவாக கிடைக்க வேண்டும். இயந்திரம் மாதிரி காலையில் எடுத்து சட்டையெல்லாம் மாட்டிக்கொண்டும் பாடசாலை போய் பாடசாலை

0: காலையில வந்து வீட்டு பாடம் ஒரு கொஞ்ச நேரம் பேசிவிட்டு இருப்பதை விட 24 மணி நேரம் அன்னையின் நிரவணைப்பு கிடைப்பது ஒரு பெரும் பாக்கியம். அவர்களுக்கு இறைவன் கொடுத்த அதே போன்று மக்கள் நன்றி கூற வேண்டும், உண்மையிலே நன்றி கூற வேண்டும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் வாழ்க்கையில் யாருக்கும் கிடைக்காது, ஒருபோதும் எங்களுக்கு இப்படி தொடர்ந்து கிடைப்பது. வாழ்க்கை என்றால் என்ன என்று உணரவும், குடும்பம் என்றால் என்ன என்று உணரவும் வருகின்றது. இப்பொழுது சற்று ஒரு 4-5 மணி நேரம் வெளியே சென்று வாருங்களுடன் ஆடவர்கள் சென்று வருகிறார்கள், அவர்களுக்கு முடக்கம் போட்டு ஞாயிறு தோறும் முழுமையாக வீட்டிலே இருங்கள் என்று கூறும். முன்பே கூறப்பட இருக்கின்றது ஞாயிறு ஓய்வு நாள். நாங்கள் அந்த ஓய்வு நாளை தான் மூவி பார்க்க போறது, வீட்டு வேலை பார்க்கறது, வெளியே சுத்தம் பண்ணுவது, அது பண்ணுவது, இது பண்ணுவது இல்லை. வீட்டினுள்ளே அது இந்த யூத இனம் ஒன்றுதான் அதை சரியாக கடைபிடிக்கிறது. மகளே, சனிக்கிழமை சூரியன் அஸ்தமித்து விட்டால் அவர்கள் அதன் பின்பு எதுவும் செய்ய மாட்டார்கள். ஞாயிறு பூரா இருப்பார், தொழுகை மட்டும்தான். இப்பொழுதும் எத்தனையோ சரியான சமயத்தை பின்பற்றுகிற யூத இனத்தின் வீட்டினிலே வீடியோ டிவி டிவி என்றது பொருள் இருக்காது. அவர்கள் கோடை காலத்துக்கு, கனடாவில் இருக்கின்ற யூத இனங்கள் கோடை காலத்தில் எல்லா இடமும் கேளிக்கைகள் இருக்கும் என்பதற்கு அவர்கள் இன்னொரு சமர் ஹவுஸ் ஒன்று நிறைய இருக்கு. நான் 6 வருடம் அவர்களோடு வேலை பார்த்தேன். நல்ல பண்புகள் அவரிடம் நான் படித்தேன். அவரிடம் மனிதநேய நிறைய இருக்கின்றது.
1: வரும்போது பெரிய வெள்ளிக்கிழமை
0: ஆமா,
1: அன்னைக்கு வந்து நான் ஒரு தம்பி இருக்கிறேன்னா அப்ப வந்து யாரும் சாப்பிட மாட்டாங்களாம். அதே மாதிரி ஒரு தலைமையில பேன் கூட குட்ட மாட்டாங்களாம்.
0: ஒன்றுமே அவர்கள் இன்றும் அந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே அந்த அவருடைய ஆலயத்துக்கு சென்று சினகாக் என்று சொல்லுவது அவருடைய ஆலயத்தை அவருடைய மொழியிலே, அங்கிருந்து அழுது அழுது தொழுவார்கள். தாங்கள் செய்த பிழையை எண்ணி எண்ணி வருந்துவார்கள். இது மற்றவர்களுக்கு தெரியாது. நான் அவர்களோடு 6-7 வருடங்கள் இருந்திருக்கின்றேன். அவங்களுடைய பண்புகளை நான், இவங்களுடைய பண்பாடுகள் அவர்களுடைய இருக்கு. ஒரு மரண வீட்டுக்கு போய் வந்தால் உள்ளே நுழைய மாட்டார்கள், வெளியே தண்ணி வைத்திருப்பார்கள், கைகால் அலம்பித்தான் உள்ளே வருவார்கள். அப்படியான நல்ல பழக்க வழக்கங்கள் பெண்களுக்கு பிரத்தியே உரிமை கொடுத்து வைத்திருப்பார்கள். மனிதநேயம், விரைவில் நம்பி விடுவார்கள் மற்றவர்களை. கள்ள மனத்திலே ஒன்று வைத்து பழக மாட்டார்கள். உண்மையான யூதர்கள் அந்த கிறிஸ்துமஸ் காலத்தில், இந்த பெரிய பள்ளி காலங்களிலெல்லாம் அவர்கள் அழுவார்கள், கலங்குவார்கள். மனிதநேயம் அவர்களிடம் இருக்கின்றது. அந்த நாளையில இருந்த அந்த ராஜாக்கள், யூத ராஜாக்கள் அப்படி செய்து விட்டார்கள். கூட இருந்தவர்கள் சேர்ந்து சில இதுகளை செய்து விட்டார்களே, அதை எண்ணி வருந்துகிறார்கள். என்னோடு பழகிய யூதர்கள், யூத இனம், நான் அவர்களோடு நன்றாக பழகி இருக்கின்றேன். அவர்களுடைய நல்ல பண்புகள் என்னிடம் இருக்கின்றது. அவர்கள் என்னை சொல்லுவார், யூ ஆர் ஏ ஹாஃப் ஜூயிஸ் மேன் என்று கூறுவார், என்னை அரை யூதன் என்று கூறுவார்கள். இந்த பழக்கங்கள், அவர்களோட மொழி நான் பேசுவேன், அவர்களோடு அந்த கலாச்சாரத்தை நான் உணர்ந்திருக்கின்றேன். கட்டுப்பாடு, அவர்களோட மனத்துடன் வெள்ளி, அதாவது வெள்ளிக்கிழமை என்று சொன்னால் வெள்ளிக்கிழமை மாலை 4 மணிக்கு சூரியன் அஸ்தமத்திற்கு முன்பு சகலதும் நிறுத்திவிட்டு வீடு சென்று சனி முழு நாளும் வீட்டிலேயே இருப்பார்கள். அந்த பான் கூட வெட்டி சாப்பிட மாட்டார்கள். அப்படி லைட்டு போட மாட்டார்கள், ஒளி இருக்காது, அவர்கள் வெளிச்சம் இருக்காது, மூடியிருப்பார்கள். அடுத்த ஞாயிறு அதிகாலையின் பின்புதான் கடமைகளுக்கும் அங்கு பணத்தை தொட மாட்டார்கள். அவர்கள் கட்டுப்பாடு உள்ளவர்கள். அவர்களிடையே தான் நான் அந்த கட்டுப்பாடுகள் எப்படி, மனக்கட்டுப்பாடு, சமய கட்டுப்பாடு நான் கற்றேன். இருக்கின்றார்கள் அம்மா, இங்கே நிறைய இருக்கின்றார்கள். ஆனால் உங்கள் மத்தியிலே சைவர்கள் கிறிஸ்தவர்கள் இருந்து மனிதநேயம் மாறி போனவர்களும் இருக்கின்ற தானே. நாங்கள் மனிதநேயத்தின்படி போவதில்லை தானே எத்தனையோ விடயங்களில். நிறைய அவர்களுக்கு இருக்கின்றார்கள். உண்மையான யூத இனம், உண்மையான யூத பற்று, யூத மதத்தில் பற்றுள்ளவர்கள் நல்லவர்கள். நல்ல சனம், நல்ல சனம், நல்லது. உங்களுடைய மகள் இருக்கின்றது, நீண்ட நேரம் பேசிவிட்டோமோ தெரியவில்லை. மகள் பாகையிருங்கள், உங்களும் ஆமா, அன்னை என்ற பாக்கியம் பெற்ற நீங்கள் இப்பொழுதுதான் அனுபவிக்க வேண்டிய அந்த அன்னை என்ற ஸ்தானத்திலிருந்து தாய் தாய்மையை உணர்ற காலம் இப்பொழுதுதான். 24 மணி நேரம் உங்கள் குழந்தைகளினுடைய விளையாட்டுகளையும் மழலைகளையும் சிறப்புகளையும் அவர்கள் சில வேளை சொல்லும் வார்த்தைகள் எவ்வளவு பெரிய விடயங்கள் அடங்கி இருப்பதையும் கண்டு பெருமைப்படுவீர்கள். நீங்கள் நன்றாக பராமரித்து நன்றாக பாசத்தை வளர்த்து நேசமாக இருங்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறுகின்றேன். நீங்கள் அம்மா வருவார், இதற்கு உங்களுடைய பகல் வேளையில் வந்தால் நீங்கள் நன்றாக செல்லாபித்துக் கொள்ளுங்கள். வர இருந்தா நான் தான் என்ன இரவு நீ இல்ல காலம் சென்று நேரம் முடிந்து
1: விட்டது.
0: ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் மற்ற வேலைகள் கவனிப்பது, நான் வந்தால் நீங்கள் எல்லாம் செல்லா உல்லாசமா பேச மாட்டீர்கள் தானே. அன்றொரு நாள்
1: பார்த்தேன்,
0: அன்றொரு நாள் பார்த்தேன், எல்லோரும் நல்ல உல்லாசமா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இடையிலே நான் வந்தவுடன் எல்லாம் கம்மண்டு அடங்கி விட்டார்கள். அந்த அந்த பாவத்தை நான்
1: சொல்லுவேன்,
0: அந்த பாவத்தை அப்படித்தான். இது நாங்கள் எச்சம் மாதிரி இல்ல தானே. நீங்கள் நல்ல விடயம் ராணி, நான் வேற தண்டிக்கிறேன். இருவரும் வந்தால் சில விடயங்கள் ஒரே நேரத்தில் செய்ய வேண்டிய விடயங்கள் இருக்கின்றது. இப்ப இங்கே நடக்கின்ற விடயங்கள் அங்கே பதிவு ஏற்றம் செய்து கொண்டிருக்க வேண்டும். நாங்கள் பதிவேற்றம் செய்கிற விடயங்களும் இருக்கின்றது. இங்கே நான் வந்து அவ உரையாற்றும் பொழுது உங்களோட கலந்துரையாடும் போது அந்த நேரத்தை நான் பயன்படுத்தி என்னுடைய நிகழ்வுகளை நான் தயாரித்துக் கொண்டிருப்பேன். அடுத்து நீங்கள் அனைத்து உறவுகளும் வந்து செல்லாபமாக மகிழ்வாக மனம் திறந்து பேசி சிரித்து மகிழ்வதை கேட்டு நான் மகிழ்ந்து கொண்டிருப்பேன். நன்றி. இப்பொழுது காற்றலிருந்து அன்பாக பேசிய மகளே, உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நலமாகவும் சுகமாகவும் இருங்க. நன்றி சொல்ல தேவையில்லை, இது எங்களுடைய கடமை. மனித உணர்வு தேர்ந்து நாங்கள் பேசும் பொழுது ஒன்று ஒன்று பரிமாறிக்கொள்ளும். இருப்பினும் நானும் அந்த நன்றியை திருப்பி உங்களுக்கு தந்து கொண்டு வாழ்த்து
1: கூறுகின்றேன்.
0: விடைபெறுவோம். நன்றி. வணக்கம். கலைவாணன் மீண்டும் மீண்டும் அழைத்து களைத்து விடாதீர்கள், வாருங்கள் காற்றலைக்கு என்று கூறிக்கொள்கின்றனர். இப்பொழுது இரவு நேரம் 11:10 எட்டி பிடிக்கின்றது. இந்திய இலங்கையிலே எங்களுக்கு 1:40 எட்டி பிடிக்க இருக்கின்றது. இன்னும் 1 மணி நேரத்து உங்களோடு நான் உறவாடும் பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. வாருங்கள், வந்து பேசிக் கொள்ளுங்கள். 647-8744-6415 என்ற இலக்கத்து தொடர்புகள். ஒரு பாடலை கேட்டவும் அந்த பாடல் இடையில் நிற்கின்றது. அந்த பாடலை தருகின்றேன்.

0: தேவையான அந்த பாடல் எல்லாம் இன்பமயம் என்று கூறி செல்லும் வேளையிலே நாங்களும் மகிழ்வாக இன்பமாக இருப்பதற்கு இறை வணக்கம் செய்து எல்லோரும் மகிழ்வாக இருக்க வேண்டும். இந்த கொடிய தொற்று நீடிக்கப் போவதில்லை, நிச்சயமாக எனக்கு தெரியும். எப்பொழுதும் விடிந்து இரவு இரவாக இருப்பதில்லை, விடிவு என்று ஒன்று இருக்கிறது. கடல் கலங்கி இருந்தால் நிரந்தரமாக கலங்கி இருப்பதிலே தெளிவு ஏற்படும். அன்பு உறவு அழைக்கின்றார், மீண்டும் இணைந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் கலை கலைவாணன் இலக்கம் கலைவாணலா மேர்ச்சி ராணியா? வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அப்பா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றேன் கலைவாணன். நீங்கள் உங்கள் குடும்பம் அனைவரும் நலமாக?
1: அனைவரும் நலமாக இருக்கிறோம் அப்பா.
0: மகிழ்வு மகிழ்வு.
1: நீண்ட நேரம் தொடர்பிலே இருந்தோம்.
0: பார்த்தேன், நீங்கள் அழைத்து அழைத்து களைத்து விட்டீர்களோ, பிள்ளைகள் வருகின்றார்களே என்று. நீங்கள் உங்களுக்கு வருவோம், உங்களுக்கு இடம் தருவோம் என்று இருக்கக்கூடிய இடையில இன்னொரு அன்பு உறவு வந்து விடுவார். அப்படியான நெருக்கடியா?
1: கண்டிப்பா உங்கள்கிட்ட பேசிட்டு தான்ப்பா தூங்கலான் இருந்தோம்.
0: மகிழ்ச்சி, நன்றி. என்னென்னால் கலைவாணன், இது ஒரு வழி அழைப்பு தான் என்னிடம் இருக்கின்றது. அம்மா வந்தால்தான் மகள் வந்து 4-5 பேரை ஒன்றாக வைத்து பேசிக் கொள்வார்கள். அவர்களுடைய போக்குவரத்து என்னுடைய போக்குவரத்து, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கின்றது தானே. நான் ஒவ்வொருவரான அழைத்து ஒவ்வொரு அன்பு உறவுகளாக அழைத்து முழுமையாக பேச வேண்டும். என்னால் இரவு உங்களுடைய இரவு 12 மணி வரை நான் காற்றலையில் இருப்பேன். ஆதலால் நேரம் போதிய அளவு நேரம் இருக்கின்றது என்று ஒவ்வொருவரோடும் முழுமையாக பேச வேண்டும், உள்வாங்க வேண்டும் என்ற நோக்கத்தில். நீங்கள் உங்களுடைய பக்கம் எப்படி இருக்கின்றது?
1: இங்க எல்லாம் அமையாதப்பா, ஊரடங்கு வந்து சிறப்பா கடைபிடிச்சிட்டு இருக்கோம்.
0: நல்லது.
1: அவரு ஒரு ஒரு நேயர் வந்து இப்ப நீங்க கேட்டதுக்கு அவங்க சந்தனராஜன் சரியான பதில் சொல்ல, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சொன்னார்ல.
0: ஆமா,
1: அது எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை வந்து முழுமையா வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாங்க.
0: ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை.
1: ஆமா, ஆனா வந்து இப்ப இன்றைய தகவல் வந்து 4 நாளுக்கு, அதாவது 4 மாநகராட்சி, அதாவது 5 மாநகராட்சி மட்டும் தொடர்ந்து ஊரடங்கு உத்தரவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதாவது சென்னை,
0: கூறுங்கள்,
1: அதாவது கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர், இப்படி ஒரு 5 மாவட்டம் அறிவிச்சு தொடர் உத்தரவுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்குதான் சொல்லி இருக்கிறாங்க.
0: அதைத்தான் நான் காலையிலே அறிந்து விட்டு நான் வானொலியில் கூறும் பொழுது அப்படி தெரியவில்லை என்று சொன்னார்கள். சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர்,
1: 2 நேரங்களும் அப்படிதான்
0: சொன்னாங்க.
1: ஒரு 5 மாநகராட்சி மட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க, வெளியே வரக்கூடாது. அதுக்குள்ள தேவையான எல்லா பொருட்களுமே நாளைக்கு சனிக்கிழமை வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள்.
0: மீண்டும் மறுமுறை அந்த இடங்களை கூறுவீர்களா?
1: சென்னை மாநகராட்சி, கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர்,
0: 4. மற்றது
1: அடுத்து வந்து சேலம் நினைக்கிறேன்ப்பா, ஏன்னா அது வந்து சிவப்பு மண்டலமா அறிவிக்கப்பட்ட ஒரு 5 மாநகராட்சி.
0: அப்ப அது உண்மை அந்த செய்தி. 3 நாட்களுக்கு தொடர்ந்து ஊரடங்கு என்று அறிந்தேன். 4.
1: ஆமா, அதாவது
0: குறிப்பிட்ட மாவட்டம்
1: ஞாயிறு 26, திங்கள் 27, 28, 29, 4 நாட்கள்.
0: 26, 27,
1: 28, 29, 4
0: நாட்களும் தொடர்ந்து 24 மணி நேரமும் ஊரடங்கு, வெளியே செல்லக்கூடாது.
1: வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். அதே போல சனிக்கிழமை நாளைக்கு, அதாவது நாளைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி வைத்துக் கொள்ளுமாறு அறிவித்திருக்கிறார்கள்
0: அந்த மாவட்டங்கள்ல. உங்களுக்கு இல்லையா? அப்படி நீங்கள் வந்து எந்த மாவட்டம்?
1: அரியலூர் மாவட்டம் அப்பா, அதாவது திருச்சி மாவட்டத்துக்கு அடுத்த மாவட்டம் அரியலூர் மாவட்டம்.
0: அரியலூர் மாவட்டத்தில்,
1: அதாவது எங்கள் அரியலூர் மாவட்டத்தை சுற்றிலும் திருச்சி, பெரம்பலூர், கடலூர், தஞ்சாவூர்.
0: ஓ, நல்ல மாவட்டங்கள் உங்களை சுற்றி. உங்களுடைய அரியலூரில் ஏதாவது அசம்பாவிதம் இருந்திருக்கின்றதா? யாராவது கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களா?
1: அதாவது முதல் ஒரு வாரத்துக்கு முன்பாக 2 சுத்தமா, அதாவது 0 காட்டினாங்க.
0: ஆமா,
1: அதன் பிறகு 2 பேர் வந்தது. அப்ப அந்த 2 பேரும் குணமாகி வீட்டுக்கு அனுப்பிவிட்ட பிறகு அப்புறம் ஒரு 2 நாள் வந்து 0 காட்டினாங்க.
0: நல்ல செய்தி.
1: இன்றைக்கு அறிவிப்புல வந்து 5 பேர் அறிவிச்சிருக்கிறாங்க.
0: 5 பேர் அடையாளம் காணப்பட்டபடியால் அவர்களும் குணமடைவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஏனென்றால் முதல்லே அடையாளம் காணப்பட்டு விட்டால் குணப்படுவது இலகு, சீக்கிரம்
1: குணமடைவார்கள்.
0: அவர்கள் மறைத்து
1: ஒரு அன்பு நேயர் சொன்னது போல, இது வந்து வெளியே சொன்னா ஏதாவது வந்து ஒரு பாஞ்சு நாள் இருபது நாள் வச்சிருவாங்களே அப்படிங்கிற ஒரு பயத்துல வந்து அவங்க யாரும் போக மாட்டேங்கிறாங்க. அதாவதுதான் ஒரு காரணம். அது ஒரு பெரிய விஷயமே இல்லை, ஒரு பத்து நாள் தனிமையில இருக்க போறோம் அவ்வளவுதான்.
0: அவ்வளவுதான், நாங்கள் அங்க போயும் அது வைத்திய உதவியோடு தானே தனிமைப்படுத்தி வைத்திருந்து குணப்படுத்தி விடுவார். ஆரம்பத்தில் தெரிந்து விட்டால், அது நானும் அங்க இடையிலே கூறியிருந்தேன், இது சாதாரண ஜுரம் தானே காய்ச்சல் தானே என்று நாங்கள் வளமை போல என்று எண்ணாமல், வளமையாக இருப்பதை விட இது மாறுபாடாக தோன்றும். இந்த காய்ச்சல், இந்த இருமல், இந்த தும்மல், தொண்டை நோய்.
1: அதாவதுப்பா, எங்கள் ஊருக்கு அருகாமையில ஒரு ஊர்ல வந்து அவர் வந்து கேரளாவுக்கு வேலைக்கு சென்று வந்தவர்
0: கூறுங்கள்.
1: அவருக்கு இந்த அறிகுறி இருந்ததால அவங்களை வந்து ஒரு தனியார் கல்லூரியில வைத்திருந்தாங்க. ஒரு 15 நாள் வந்துட்டு அவர் வீட்டுக்கு வந்து வரும்போது அவர்கிட்ட நான் கேட்டேன், அழகா வீட்டுல கூட 3 வேளை உணவு இல்லை, இங்க சிறப்பாக 3 வேளையும் சிறப்பாக தந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார்.
0: நல்ல செய்தி அது. ஏனென்றால் நீங்க அந்த முன்பு அந்த நேயர் கூறியது போல, நீங்கள் அதை ஆமோதித்து கூறியது போன்று, ஒரு சிலருக்கு பயம், ஒரு சிலருக்கு வெட்கம், ஐயோ எனக்கு இப்படி வந்து விட்டது, என்னை ஒதுக்கி விடுவார்கள். நேற்று ஒரு காணொலியை பதிவு பார்த்தேன், ஐரோப்பிய மண்டலத்திலிருந்து ஒரு அன்பு உறவு, ஒரு எங்கள் நாட்டைச் சேர்ந்த ஸ்ரீலங்கன், அதாவது இலங்கை தமிழ் மகன், அவர் கொரோனா வந்து தான் வைத்தியத்திலிருந்து குணப்படுத்தி வெளியே வந்து விட்டார் என்றும், தனக்கு அப்படி எந்த விதமான அறிகுறியும் தெரியாமல் இருக்கும் பொழுது அவர்கள் பரிசோதனைக்கு வரும்படிய சொன்னபடியால் தான் சென்றதாகவும், பரிசோதனை பண்ணி பார்க்க போது தனக்கு கொரோனா இருந்தது ஆரம்பம் என்று வைத்து தனக்கு 15 நாள் தனிமைப்படுத்தி சுகப்படுத்தி விட்டிருக்கின்றார்கள். அவர் கூறின எல்லாம் தன்னுடைய அனுபவத்தை அவர் பகிர்ந்து கொண்டபொழுது ஒரு வசனம் கூறினார், அது என்னை தொட்டது. என்ன மாதிரி என்றால், இந்த கொரோனா வந்து ஒருவருக்கு நோய்வாய்ப்பட்டு அவரை தனிமைப்படுத்தி வைத்திருக்கும் பொழுது அதை பார்ப்பவர்கள், அயலவர்கள், உறவினர்கள் அவரை ஒதுக்கி விடாதீர்கள், அவரை ஒதுக்கி கொரோனா வந்தவர் என்று ஒதுக்கி விடாதீர்கள். அந்த மன உளைச்சல் தாங்காமல் அந்த வருத்தம் மேலும் கூடும். நாங்கள் ஒருவரை பதிவும் வருத்தக்காரன் நோயாளி என்று சொல்லக்கூடாது, அவருக்கு ஆதரவான வார்த்தைகளைத்தான் கூற வேண்டும் இல்லையா?
1: உண்மைதான். அதாவது அவங்க அதாவது குணமாகி வீட்டுக்கு வந்தா கூட மற்றவர்கள் அந்த தெருவில் இருக்கிறவங்க பக்கத்து வீட்டு கூட பேசாத கூடிய ஒரு நிலைமை இருக்கிற ஒரே காரணத்தாலதான் அந்த பய உணர்வு.
0: அத எங்களை ஒதுக்கி விடுவார்களே அந்த அந்த மகன் கூறிய அந்த காணொலியை பார்த்தபோது எல்லாம் எங்களுக்கு தெரிந்தபடியும் அறிந்தபடியும் மற்றவர்கள் கூறினதை கூறினார். இது மட்டும் கூறினார், தயவு செய்து ஒரு கொரோனா நோய்வாய்ப்பட்டவரை தயவு செய்து ஒதுக்கி விடாதீர்கள், அவருடைய மனம் கோணும்படி நீங்கள் நடந்து விடாதீர்கள், அவருக்கு மேலும் ஆறுதல் வார்த்தைகளை கூறி அவரை அரவணைத்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அந்த பையன் கூறியிருக்கிறார். உண்மையான விடயம் தானே?
1: கண்டிப்பா. அப்புறம் இன்னொரு சம்பவம் எங்க அரியலூர் மாவட்டத்திலேயே நடந்தது, இப்ப 2 வாரம் ஆச்சு. அவரும் வந்து கேரளாவுக்கு போயிட்டு வந்து அரியலூர் மருத்துவமனையில வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ரத்தம் மற்றும் சளி எடுத்து பரிசோதனைக்காக திருச்சிக்கு அனுப்பியிருந்தாங்க. அனுப்பிட்ட மறுநாள் வந்து இவருக்கு அந்த பயம் காரணத்தால அந்த நேரத்துல வந்து நர்ஸ் மருத்துவர் யாருமே இல்ல, இவர் மட்டும் தனி அறையில வச்சிருந்திருக்கிறாங்க. கட்டிந்த அந்த வேட்டியை அவிழ்த்து கிழித்து பேனிலே தொங்கி விட்டார். அதன் பிறகு அந்த ரிப்போர்ட் வருகிறது, அவருக்கு இந்த வைரஸ் இல்லை என்று.
0: இல்லை என்று பரிசோதனைக்கு தானே கொண்டு வைத்து தனிமைப்படுத்தியவர்கள் அந்த இடத்துல அவருக்கு மனோ தைரியம் இல்லை. அதனால் தான் இவரும் இந்த பையனும் கூறுகிறார், தயவு செய்து பயப்பட வேண்டாம், மனோ
1: துணிவுடன்
0: பலருடைய வீடியோ பலருடைய காணொலியிலே பார்த்தேன், மனத்தைரியம் தான் முக்கியம் என்று. நேற்று ஒரு மணி நேரம் என்னுடைய ஈழத்தமிழ் வைத்திய கலாநிதி ஒருவர், வைத்திய துறையிலே கலாநிதி பட்டம் பெற்று வைத்தியராயிருக்கிறார், டாக்டராயிருக்கிறவர் அமெரிக்காவில் இருக்கின்றார். அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாறும் கூறி இந்த விடயத்தை இதில் எப்படி பல சுலபமான வழிமுறைகளை எல்லாம் கையை காட்டி கொடுத்திருக்கின்றார். எல்லா காணொலிகளிலும் ஊடகங்கள் வருவதை நம்ப வேண்டாம் என்றும் கூறியிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் ஒரு பயிற்சி முறைகளை சொல்லுகிறார்கள், வைத்திய சொல்கிறார், எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், அது சிலது ஆபத்தாக இல்லை. அந்த பிராணம் மூச்சு பிராணயம் செய்யறதை பற்றியும் கூறியிருந்தார்கள், அதன் வழிமுறை எப்படி என்றதை செய்து காட்டினார் அந்த டாக்டர் என்னென்ன பாதிக்கப்பட்ட. அதுல சொல்லியிருந்தார், ஒரு உறுதி, பயம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், சுய பாதுகாப்பை கடைபிடியுங்கள், நீங்கள் வெல்லலாம், உங்களுக்கு சாவு இல்லை. இந்த கொரோனா ஒரு பயங்கரம், அது வந்து போகும், வழக்கம் போல வருகின்ற வைரஸிலே இது கொஞ்சம் வீரியம் உள்ளது. இவருக்கு மறந்து நாங்கள் அவரை விட்டு ஒதுங்கி தனிமைப்பட்டு வாழ்வதுதான். சுய சுத்த சுகாதாரங்களை பேணிக் கொள்ளுகின்ற அழகாக கூறியிருக்கின்றார். எவ்வளவோ விழிப்புணர்வை கொடுத்தாலும் நீங்கள் கூறியபடி ஒரு சிலர் அந்த பயத்தினாலே அநியாயமாக அந்த உயிர் சுருக்கு தன்னைத்தான் அழித்துக் கொண்டார். அவருடைய விதி இறைவன் கொடுத்த
1: அவருடைய உடலை வந்து அவங்க சொந்தக்காரங்க எல்லாம் எடுத்துட்டு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா வந்து அந்த அவர் இறந்த பிறகு அந்த வைரஸ் கணக்குல வந்து அவரை சேர்த்துக்கல, வைரஸ் இல்லைன்னு
0: தெரிஞ்சு போச்சு. அது தற்கொலை. ஆனால் தற்கொலை முயற்சி செய்பவர்கள் எவ்வளவு பயங்கரவாதிகள் என்று, ஏனென்றால் இறைவன் எங்களுக்கு ஒரு உயிரை கொடுத்து உடலை படைத்து உழவ விட்டிருக்கிற இந்த உலகத்திலே இந்த உயிர் எங்களுடைய உயிர் அல்ல, எங்களுக்கு அவர் இன்னொரு கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்த உயிரை நான் எப்படி தற்கொலை செய்து அழிக்க முடியும், பலாத்காரமாக கொல்ல முடியும்? அவர் ஒரு கொலையாளி இல்லையா? தன்னைத்தான் நான் தற்கொலை செய்பவர்களுக்கு ஆதரவாளன் அல்ல. அவர்கள் இங்கே நான் இருக்கும் இந்த கிராமத்தில் கூட இரண்டு வாலிபனும் பாடசாலை மாணவர்கள் ஒருவர் ஒருவர் விரும்பி இருந்தவர்கள். அந்த இரண்டு பெற்றோர்களுக்கும் அது விருப்பம் இல்லை. அவர்கள் இருவரும் தற்கொலை செய்த பொழுது அந்த விழாவை பெரிய அனுதாபத்தோடு செய்தார்கள். நான் பேசினேன் போய், இவர்களுக்கெல்லாம் அனுதாபம் தெரிவிக்க கூடாது, இங்கு இறந்து கிடப்பவன் சாதாரண மனிதன், ஒரு கொலையாளி, தன்னையும் கொன்று தன்னை சேர்ந்தவளையும் கொண்டிருக்கின்றான். அவள் தன்னையும் கொன்று தன்னை சேர்ந்தவளையும் கொண்டிருக்கின்றாள். இந்த இவர்களுக்கு எந்த உரிமை, யார் கொடுத்தது இந்த உயிரை அழிப்பதற்கு? யாரும் கொடுக்கவில்லை.
1: அதாவது கொலையாளி என்பதை விட அவர்கள் ஒரு கோழை,
0: கோழை ஒரு பக்கம் இருக்க அவர்கள் கொலையாளி, கோழை. இது வாழ தெரியாதவர்கள் எத்தனை பேர் ஐயா விரும்பினா சரி, அம்மா அப்பா நீங்கள் விரும்பினா போய் வாழலாம் தானே. இந்த சுதந்திர உலகத்தில் சுதந்திர பூமியில எவ்வளவு இடம் இருக்கின்றது. அப்பொழுது அங்கே வந்த அந்த உயர்ந்த அதிகாரிகள் வந்து இது ஏன் இப்படி நடந்தது, இந்த நாங்கள் இருக்கிற பகுதியில இப்படி நடக்கவே இல்லை இவ்வளவு காலமும், இதுக்கு என்ன காரணம், இலங்கை தமிழர்களுடைய வரலாறு, இலங்கை தமிழர்களுடைய பண்பாடு உண்டு இப்படி இருக்கிறதான நான் இல்லை என்று மறத்து பேசி இப்படியான கருத்தை உறுத்த போது அவர்கள் வந்த அதிகாரிகள் அத்தனை பேரும் பாராட்டி சென்றார்கள். ஏனென்றால் என்னை பாராட்டவனும் என்றதுக்காக நான் கூறவில்லை, உண்மையான ஒரு விழிப்புணர்வை அடுத்தவர்கள் இதை பார்த்து மற்றவர்களும் செய்வார்கள் அல்லவா? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1969 நினைக்கிறேன், அப்பொழுது எனக்கு அந்த சிந்தனை செல்வன் என்ற விருது கிடைக்கவில்லை. அதற்கு முன்பு செய்த ஒரு நாடகம், அது ஒரு அரச நாடகத்திலே ஒரு தற்கொலை நிகழ்வு வருகின்றது. அந்த தற்கொலைக்கு நான் கொடுத்த வியாக்கியானங்களை கண்டு எல்லோரும் வாழ்த்தினார்கள். தற்கொலை என்பது கோழை, நீங்க சொன்னது கோழை, இரண்டாவது அவன் ஒரு கொலையாளி, அவன் கொலை பொறியன், உயிரை மாய்த்துக் கொள்ள. அந்த அந்த அதுக்கு பேர் ராஜத்ரோஹி என்ற ஒரு அரச கதைதான். நன்றா, ஒரு 18-20 தலைவர் மாதிரி ஏற்றிருப்பேன் அந்த நாடகத்தை, நன்றாக போனது. அதுல அதில் நாயகனாக நடித்து நல்ல நல்ல அந்த இந்த நாடகங்கள் எல்லாம் செய்த போதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்தினால் நடந்த போது சிந்தனை செல்வன் என்ற விருது எனக்கு கிடைத்தது. இத்தகைய 40
1: நானே இல்ல நீங்க சொன்ன பிறகு எனக்கே ஒரு சிந்தனைப்பா
0: கூறுங்க.
1: அதாவது நீங்க வந்து உண்மையான பெயரே வந்து அதாவது தமிழில் வச்சிருக்கீங்க. உண்மையில எனக்கு வந்து எல்லாத்தையும் நான் சொல்றது, குழந்தைகளுக்கு தங்களுடைய குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் நானு. சிந்தனை செல்வங்கிறது மிகப்பெரிய எனக்கு வந்து ஒரு பிடித்த ஒரு பெயருங்கய்யா எனக்கு. என்னுடைய நண்பர் பெயர் வந்து அவர் தமிழ் அமைப்புல இருக்காரு, அவருடைய பெயரும் சிந்தனை செல்வன்.
0: நான் பார்த்திருக்கிறேன் அவருடைய பகுதி. இது எனக்கு விருது, விருது பல மத்தியிலே தந்த விருது அந்த பெயரோடு, அதை நான் பாதுகாத்துக் கொள்ளுகின்றேன். என்னை சிந்தனை செல்வன், என்னுடைய உண்மையான பெயர் அது அல்ல. கலைவாணி என்னுடைய தந்தை தாயார் எனக்கு சூட்டிய பெயர் செல்வராஜா.
1: செல்வராஜா
0: அதான் என்னுடைய திரைப்படத்திலும் என்னுடைய டைட்டில் செல்வராஜான்னு தான் வரும். ஆனா ஆசிரிய நியமனங்கள் உத்தியோகபூர்வம் இது என்னுடைய விருது, எனக்கு கிடைத்த பட்ட பெயர். அதை எனக்கு பெரிய பாக்கியமாக நான் ஏற்றுக்கொண்டு என்னை கலைவாணியை வணங்கி அன்று தொட்டு இன்று வரை அந்த சிந்தனைக்கு உரியவனாக மற்றவர்களாம் இவருக்கு சிந்தனை செல்வன் தகுந்ததுதான் என்று கணித்துக் கொள்ளும் வகையில் நான் நடந்து கொண்டிருக்கின்றேன்.
1: சரிங்க பாப்பா, இந்த நேரத்துல இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த பெயர் வந்த காரணத்தால சொல்றேன்
0: நானு.
1: எனக்கு தாய் தந்தையர் வைத்த பெயர் ஐயா கண்ணு.
0: ஐயா கண்ணு செல்ல பெயர், நல்ல பெயர் ஐயா கண்ணு.
1: ஆமா செல்ல பெயர் தான். ஆமா ஆமாப்பா. அதன் பிறகு நான் வந்து ஒரு சிறந்த ஒரு பேச்சாளர், சிறந்த ஒரு பாடல் பாடுவேன், நல்ல ஒரு நடிகர், பல தொலைக்காட்சிகள்ல இப்படி போனதால, அதாவது திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி அவர்களுடைய அவருடைய இன அவருடைய வார்த்தை அவருடைய சொல் ஆற்றல் அதற்கு இலக்கணமாக எனக்கு வந்து கலைவாணன், பல கலைகள் இருப்பதால் கலைவாணன் அப்படின்னு சொல்லி அந்த பெயர் வச்சிருப்பார்.
0: அதுக்கேற்ப நீங்கள் நடந்து கொள்ள வேணும். கலைவாணன் என்று அவர் உங்களுக்கு பெயர் சூட்டிய பொழுது அந்த கலைவாணன் என்ற பெயர் தான் உங்களை வழி நடத்தி செல்லும். எனக்கு வந்த
1: என்னுடைய குழந்தைகளுக்கும் பாப்பா பேர் வந்து வான்மதி, தம்பி பேர் வந்து வான்முகிலன்.
0: நல்ல பெயர்கள், அருமையான தமிழ் பெயர்
1: வான்மதி, வான்முகிலன். ஆமாப்பா,
0: அவர்கள் தமிழ் பேசாது விட்டாலும் அவர் தமிழன் என்று அந்த பெயர் அவர்களை குத்தி காட்டிக்கொள்ளும் இல்லையா?
1: கண்டிப்பாக.
0: நாங்கள் தமிழன் என்று அறிய வேண்டும், மற்றவர் அறிய வேண்டும் என்றால் நாங்கள் பேசும் மொழியை வைத்துத்தான் அடையாளம் காணப்படுகின்றோம். ஆனால் உங்கள் செல்வங்களுக்கு அவர்கள் பெயரே அவர்களை அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அதே போன்று வைத்திருக்கிறார்கள் அநேகமான பெயர், தமிழ் பெயர்கள் சூட்டியிருக்கிறது எனக்கு மிக பெரும். இங்கே எங்களுடைய அமைப்புகள் இருக்கின்றது, தமிழ் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு தமிழில் பெயர் சூட்டினால் அவர்களுக்கு விருது வழங்கி பணமுடிப்பு கொடுப்பார்கள். தலைவர் பிரபாகரன் இருந்த காலத்தில் அவரால் எடுத்துக்கொண்டு வந்த முயற்சி, அவருக்கு தமிழ் பெயர் சூட்டுபவர்களை சரியான எங்களுடைய தமிழ் பெயர் சூட்டி பிறக்கின்ற குழந்தைகள் யார் தமிழ் பெயர் சூட்டுகின்றார்களோ அந்த குழந்தைகளுக்கு இந்த பரிசு கிடைக்கும் என்று அது நடைமுறையில் இங்கே வரும். அவர்கள் செய்கிறார்கள். நாங்கள் அந்நிய நாட்டு மோகம் பிடிச்ச அந்நிய நாகரிகங்களோட போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு சிலர். நல்லது, கலைவாணன் நல்ல ஒரு பன்முக கலைஞராக இருக்கும் கலைவாணன். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி. அதிகம் என் குடும்பம், எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி குடும்பம் என்று சொல்லிக் கொள்ளும் வேளையில் என் குடும்பம் கலை குடும்பம் என்று நான் பெருமையோடு கூறிக்கொள்ளலாம் உங்களை.
1: ரொம்ப நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா. என்னுடைய பாடலப்பா
0: கூறுங்க.
1: புதிய பறவை, இந்த திரைப்படத்திலிருந்து. எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி, அங்கே எனக்கு ஒரு இடம் வேண்டும். அந்த பாடல
0: அருமையான பாடல். அந்த பாடலுக்கு வாத்தியம் மரபு வாத்தியங்கள், எங்களுடைய கர்நாடக இசையில் அமைந்துள்ள முழு வாத்தியங்களும் உபயோகித்த மெல்லிசை மன்னர் அந்த வயலின் அந்த வாத்திய நரம்பு கருவிக்கு 100 வயலின் வைத்து இசை அமைக்கப்பட்ட ஒரு பாடல் இந்த பாடல். தெரிந்து கொள்ளுங்கள், இந்த என்னவர்களுக்கும் தெரியாது. 100 வயலின் மட்டும் 100 வயலின் வாத்திய வித்துவான்கள் இருந்து வாசித்தது இந்த பாடலுக்கு இசை அமைக்கும் பொழுது. அப்படித்தான் இசை அமைத்தார்கள் அன்று. ஒரு பாடலுக்கு இசை அமைப்பது எத்தனை நாள்? நீங்கள் கலைஞன் திரைப்படத்துறையில் அனுபவம் உள்ள உங்களுக்கு புரியும். இப்பொழுது போல் கணனி மூலம் எடுத்து கோர்த்து விட்டு நான் இசை அமைப்பாளர் என்ற பெயர் வைக்க கூடாது. இவர்கள் இசை கோர்ப்பவர், இவை இசை கோர்ப்பவர்.
1: அதுக்கும் ஒரு அறிவியல் வளர்ச்சி வந்த பிறகுதான் இது உண்மை.
0: அந்த நாளில் இசை என்றால் அந்த படத்துக்கு இந்த எங்கே நிம்மதி என்றதுக்கு உபயோகித்த ராகம், அதற்கு உபயோகித்த இசை கருவி, தோல் கருவி. எப்படி சில பாடல்கள் பாருங்கள், அந்த தோல் கருவி மிருதங்கம் மத்தளம் அந்த தபோலா அதுகள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது எங்கள் இதயத்தை துடிக்க வைத்து அந்த பாடலை கேட்டு ஈர்த்து கொண்டு செல்லும். இப்ப அப்படி இல்லையே, இப்ப தகரந்த டப்பா போனி சட்டியல் அடி அடி அடி அடி என்று அடிச்சு பாடுறோம் என்ற குரலுங்க காதங்களுக்கு அவர்கள் எல்லாம் இசை அமைப்பாளர்கள் வந்த நான் குறைவுபட செல்லவில்லை, நிறைவாக வர வேண்டும் அவர்கள் என்பதை.
1: உண்மைதான்ப்பா, உண்மைதான். அதுல வந்து தவறு இல்லைங்களா? உண்மைதான்.
0: அது வெள மோசம். அந்த நாளில் பாருங்க, பாடகர்கள் பாடும் பொழுது இந்த பாடல் வரிகள் துல்லியமாக எங்களுக்கு புரியும், பின்னணி இசை குறைந்து போகும். இது பாடுறவன் குரலை விட பக்கத்தில் அடிக்கிறவன் குரல் தான் மேல போய் டமடா டமடா டமடா எல்லாம் ஒட்டேடி டக்கடா டக்கடா டக்கடா டக்கடா இதுதான் ராகங்களை. அந்த மிருதங்கத்திலே வயலின் குன்னக்குடி வைத்தியநாதன் ஐயா அவர்கள் இருந்தார்கள். வயலினால் கதை பேசுவார், கேள்வி பகிர்ந்து கூறிக்கொண்டிருப்பார். அப்படியான வார்த்தை இசை ஞானிகள் அவர்கள் எல்லாம் வல்லுநர்கள். நல்லது கலைவாணன் உங்களோட பேசியதில் மகிழ்ச்சி. எப்படி மகள் மூர்த்தி ராணி இருக்கின்றார்கள்?
1: மிருத்திராணி உறக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
0: நல்லது, உறங்கட்டவர்கள். இப்பொழுது அவர்களுக்கு இரட்டிப்பான கடமை அல்லவா வீட்டு பணி, தாய் போன்று இருக்க வேண்டும், தாரமாக இருக்கணும், வீட்டு குடும்ப தலைவி என்பதை இப்பொழுதுதான் அவர்கள் சரியான பொறுப்பை சுமந்திருக்கு.
1: இப்ப வந்து ஒரு மாத கால அளவுல அவங்களுக்கு பல உதவிகள், அதாவது காய்கறிகள் மற்ற எல்லா தண்ணி பிடிச்சு வைக்கிறது எல்லா வேலைகளும் நானும் பாதி செஞ்சு கொடுத்துருந்தா.
0: நீ பாதி நான் பாதி, நல்லது கலைவாணம் பேசியது மகள்.
1: நன்றி நன்றி ஐயா, நன்றி அப்பா, நன்றி அப்பா,
0: நன்றி மகனே, வாழ்கலை வாழ்கலை, நன்றி நன்றி. அடுத்து எங்கள் அன்பு இயக்குனர் இணைந்து விட்டு இருக்கின்றார், அவர் மீண்டும் இணைவார் என்று எண்ணிக்கொள்ளுகின்றேன். செல்வகுமார், இப்பொழுது ஒரு பாடலை தருகின்றேன், அந்த பாடலை கேட்டுக்கொண்டு மீண்டும் தொடர்வோம். இன்றைய நல்ல ஒரு புனித காலம் இந்த காலம், எங்கள் இஸ்லாமிய அன்பு உறவுகளுக்குள்ள ஒரு புண்ணிய காலம், புனித காலம். அவர்கள் செய்யும் புண்ணியம், அவர்கள் செய்யும் நோன்பு எங்களுக்கும் பலன் அளிக்கும். உலகத்தில் உள்ளோர்கள் எல்லோரும் கொண்டாடி மகள வேண்டும் என்பது. இந்த பாடலை கேட்போம்.

கோடி வகை பூமலரும் ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா.

0: அருமையான ஒரு சமத்துவ பாடல். அந்த பாடலை நாங்கள் காற்றலையில் கேட்கும் பொழுது நாங்கள் எல்லோரும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒன்றாக இருந்தால் இறைவனுக்கு மகிழ்வாக இருக்கும் என்பதைத்தான் ஒவ்வொரு மதங்களும் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அதை கடைபிடிக்க நாங்கள் அதை பின்பற்றிக் கொள்ள வேண்டும் என்று கூறும் வேளையிலே இங்கே 5 மாவட்டங்கள் என்று கூறிய போது இன்னும் ஒரு மாவட்டம் கூட வந்திருக்கின்றது. சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், மதுரையும் அங்கு இணைந்திருக்கின்றது. இந்த மாவட்டங்கள் சிவப்பு அடையாளம் உள்ள மாவட்டங்கள், கொஞ்சம் கூடுதலாக இந்த வைரசின் தாக்கம் கூடிய இடம் என்று அரசாங்கம் ஊரடங்கு போட்டிருக்கின்றார்கள். 28, 29, 26, 27, 28, 29 தேதிகள் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அன்பு உறவுகள் அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த இடத்தில் அன்பு நேயரை அணைத்து விடுவோம். வணக்கம். வணக்கம் இயக்குநர் திலகம் அவர்களே.
1: வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றேன். நீங்கள்?
1: மிக்க மகிழ்ச்சி. நலமாக இருக்கிறேன்.
0: நல்ல. நீங்கள் அழைப்பில் கொடுங்க. உங்களுடைய அழைப்பு வந்தது, எனக்கு இன்னொரு இணைப்பு இருந்ததால் உங்களை எடுக்க முடியவில்லை. அழைப்பில் களைத்து விடுவீர்களோ என்றால் இல்லை, களைப்படையாமல் முன்னுக்கு காலை வைத்ததுதான்.
1: 12 மணி
0: வரை அதே நல்ல கலைஞனுக்கு. நேற்று நல்ல குமார் பகல்வேளை நன்றாக போயினது உங்களுக்கு இல்லையா? எல்லோரும் சேர்ந்து கும்மலம் அடித்தீர்கள். வீட்டிலே முடங்கி கிடக்கும் வேலை இப்படியான களம் வந்து அமைந்து எல்லோரும் பல கோணங்களிலும் இருந்து பரிசுவை நிகழ்வுகளை பகிர்ந்து ஒரு காழ்ப்புணர்வு இல்லாமல் நல்ல ஒற்றுமையோடு ஆரோக்கியமாக அந்த உரையாடல் சென்ற போது நான் உள்ளுக்கு தூங்கிக் கொண்டிருந்தேன். தூங்கிக் கொண்டால் என்னுடைய அறையிலும் ரேடியோ இருக்கின்றது. கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுது ஆகா, விடுமுறை நாட்கு ஊரிலிருந்து எல்லோரும் வந்து ஒரு வீட்டிலே குமிந்து கும்மாளம் போடுகிற பிள்ளைகள் போன்று கும்மாளம் அடிக்கின்றார்கள். அப்ப நானும் இருக்க வரலாம் என்று எண்ணினேன். நான் வந்தால் இவர்கள் அடங்கி விடுவார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்களுடைய சந்தோஷத்தை நான் குழப்பக்கூடாது. நான் மகிழ்வாக தூங்கிவிட்டேன். நல்லது.
1: போட்டோ பார்த்தேன் டிபில, வாட்ஸ்அப் டிபில, ரொம்ப அற்புதமா இருக்கு.
0: அப்படியா? நான் இப்பொழுதும் அப்படி இருக்கின்றது. அழகுதானே. நல்ல விடயம். உங்களுடைய புலனத்தில் இருக்கும் படம் மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். நல்ல ஒரு சிரித்த முகத்தோடு இருக்கின்ற ஒரு செல்வகுமாராக இருக்கின்றீர்கள் நீங்கள். கூறுங்கள், மேலும் கூறுங்கள்.
1: மகிழ்ச்சி. நல்ல ஃபுல்லா கேட்டுட்டு தான் இருக்கு. எல்லா சாங்கும் கேட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்கு.
0: நல்லது.
1: ரொம்ப அற்புதமா இருக்கு.
0: அந்த உங்களுடைய அந்த திரைப்படத்து பாடல், உங்களுடைய கதம்பம் நேரலை நேர் விருப்பத்தில் ஒளிபரப்பாக்கப்பட்டது. நீங்கள் கேட்ட
1: 5 மணிக்கு
0: நிகழ்ச்சி அட்டவணைகள் உங்களுக்கு கிடைக்கின்றதா? பார்ப்பு இந்த புலனத்தில்
1: அந்த
0: நெட்டிலே வாரபடியால் சில விடயங்கள் ஒரு 5 நிமிடம் 2 நிமிடங்கள் முன் பின்னாக பெறலாம். இந்த அலை வந்து உங்களுக்கு தெரியும். அது ஒரு ஒரு ஒளிபரப்பு அலை 1 நிமிடம் 2 நிமிடம் வித்தியாசப்படலாம். மற்றபடி இந்த வகையில
1: ரொம்ப அற்புதமா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. உங்களுடைய ஒளிபரப்பு எல்லாமே வந்து கேட்க கேட்க வந்து ஒரு இனிமையாகவே இருக்கு. அதாவது ஒரு சில குறை சொல்லல, ஒரு சில எஃப்எம்ல கேட்கும் போது ஏதாவது உங்களுக்கு வந்து அதை எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண தோணும்.
0: இது அப்படி
1: இல்லை.
0: நன்றி இறைவனுக்கு, நன்றி அன்னை கலைவாணிக்கு, நன்றி. உங்களை போன்ற இயக்குநர்கள், கலை உணர்வு, கலை ஆர்வம் பெற்றவர்கள் வந்து கலந்துரையாடிக்கணும். நாங்கள் ஆரோக்கியமான விடயங்களை தானே நகைச்சுவையாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதில் இந்த இடையில நகைச்சுவை வேண்டும் தானே? அறுசுவையும் இருக்க வேண்டும் இல்லையா ஒரு உணவிலே? அதே போன்றது பல் சுவை. எங்கள் வானொலி உறவுகள், வானொலி அறிவிப்பாளர்கள், வானொலி கலைஞர்கள் அனைவரும் பல திக்குகளில் இருக்கின்றார்கள். பல திசைகளிலும் இருந்து நிகழ்வுகளை பல் சுவையாக தந்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஒரு வானொலி நாகரிகத்தோடு தந்து கொண்டிருக்கும் வேளையில் கேட்பவர்களும் வானொலி நாகரிகத்தை அணுகி வந்து உறவாடுபவர்களும் அந்த நாகரிகத்தை மனித நேயத்தை பின்பற்றிக் கொள்ளுகின்றார்கள். அனைவரும் சிரித்து மகிழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து ஒருவர் கருத்தை உள்வாங்கி கொள்கின்றனர். உங்களுடைய சென்னை மாநகரத்தில் ஊரடங்கு 4 நாட்கள் என்று கூறப்படுகிறது உண்மைதானா?
1: ஆமா, சண்டேல இருந்து 4 நாள், நாளைக்கு காலையில் யாராருக்கு என்னென்ன வேணுமோ 4 டேஸ்க்கு வாங்கி வைக்க சொல்லிட்டாங்க.
0: ரெண்டு இப்பொழுது ஒரு உறவு வந்து கூறியிருந்தார், ஊர்களையும் கூறியிருந்தால் அதுல மாதிரி
1: டூ வீலர் ஓட்டக்கூடாது.
0: கண்டிப்பா இல்ல. 3 பையன்கள் ஒன்றா சேர்ந்து போய் அடி வாங்கி அது ஒரு நாடகம் மாதிரி செய்திருந்தாரு. ரொம்ப விழிப்புணர்வாக அந்த காட்சி, அந்த காணொலி.
1: என்ன
0: இளம் கன்று பயம் அறியாது, அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவது எல்லாம் ஒரு வேடிக்கையாரு. திருக்குறள் சொன்னால் அவர்கள் இது தெருக்குறள் என்று போயிருவார். திருக்குறள் சொன்னது சாட்சி என்று கேட்பார்கள். என்னுடைய முந்தைய நகைச்சுவை நாடகங்கள் நிறைய செய்வேன் நான் மேடைகள். நகைச்சுவைக்கு போனால் நிறைய ஜன கூட்டம் இருக்கும். அந்த ஒரு விழா நடந்தால் 5 மணி நேர விழா என்றால் அந்த 5 மணி நேரத்துக்கு முடிகிற நேரத்துக்கு முன்புதான் என்னுடைய நாடகத்தை விடுவார்கள் தருவார்கள். ஏனென்றால் மக்கள் காத்துக் கொண்டிருப்பார்கள், அந்த வெளியே போக மாட்டார்கள். அப்பொழுதெல்லாம் இதை கூறுவேன். இந்த திருக்குறள் திருக்குறள் போன்ற இளைஞர்களுடைய கூத்து, பெரியவர்களுடைய கூத்து, நகைச்சுவை நாடகங்களும் நிறைய செய்வது உண்டு. நான் அந்த மாதிரி இந்த உங்கள் காணொலியை அரச தரப்பினாலே கொண்டு வரும்பொழுது காவல்துறையில் வன்முறையை கடன் பிடித்தார்கள் இல்லை, இப்படி ஒரு முறையை காட்டி அது நகைச்சுவையாக இருக்கின்றது, அவர்களுக்கு பயத்தை கொடுத்து விட்டது. எப்படி இந்த கொரோனா என்றால் என்ன என்று சொல்லி அது நல்ல ஒரு காணொலி. அப்ப நீங்கள் வீட்டிலே எல்லாம் வாங்கிய பொருட்கள் எல்லாம் சேர்த்துக் கொள்ள வேண்டும்.
1: வீட்டை விட்டு நான் வெளியே போறதுல எல்லாம் பசங்க விட்டு நான் வாங்கிட்டு சொல்லிட்டேன், எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. நாளை வந்து எங்கேயும் வெளியே போறதுல வெளியே போக முடியாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்க. ஃபுல்லா போலீஸ் எல்லாம் விட்டாங்க, எல்லா இடத்துலயும் போலீஸ் விட்டத போலீஸ் வந்துருச்சு.
0: அப்ப அவர்களும் எல்லாம் மனிதர்கள் தான், அவர்களும் மனிதர்கள் தானே, வந்து நிற்கின்றார்கள் இல்லையா? அவர்களும் நின்று அவர்களும் குடும்பம் என்று இருக்கின்றது. அங்கே அந்த பம்பாய் இங்க பஞ்சாப் நகரத்தில் ஒரு போலீஸ் அதிகாரியினுடைய கையை வெட்டி விட்டார்கள், அறிந்தீர்களா? அப்படியெல்லாம் வன்முறை புரிபவர்கள் இருக்கின்றனர். இன்று காலையிலே டூ வீலர்ல இருவர் சென்று ஒரு முது பாட்டி எழுதியை மோதி அவருக்கு கணுக்கால் வரை உடைந்து விட்டது என்று ஒரு செய்தி வந்தது. இதெல்லாம் கேட்கும் பொழுது இவர்கள் என்ன அடாபடித்தனம் பண்ணுபவர்கள் போல் இருக்கின்றார்களே, இவர்கள் அறியாமையில் நடக்கின்றார்கள் எண்ணம் தோன்றுகின்றது. ஓ, ரொம்ப மோசம். நான் 3 மாசம் என்னுடைய பாடசாலை மூடிவிட்டேன். கலையகத்துக்குள்ளேதான் எங்கள் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. 3 மாதத்தில் 3 நாள் வெளியே போயிருப்பேன் பொருள் வாங்குவதற்கு. உடனே போய் உடனே வந்து பயத்தோட வந்தேன். நாங்கள் வெளியே செல்வது, வெளியில யாரும் நான் காண முடியாது. வீதிகளிலே வாகனங்கள் செல்வது மிக மிக மிக மிக குறைவு. எங்களுடைய தெருவை ஜன்னலுக்குள்ளாலே பார்த்தால் இந்த நேரம் ஜன நடமாட்டம் வாகனங்கள் போக்குவரத்து இருந்தது. இப்பொழுது எல்லா தரிப்பிடங்களிலும் வாகனங்கள் தரித்து நிற்கின்றது, யாரும் வெளியே போவதில்லை. உணவகங்கள் டிம் ஹோட்டல் மெக்டோனால் எல்லாம் பூட்டி அங்கிருந்தவர்களுக்கு வந்துவிட்டது. சூப்பர் மார்க்கெட் இருந்த இடத்திலே ஒரு சிலருக்கு வந்தவர்கள் அடைத்திருக்கின்றனர். அங்கே பொருட்கள் இல்லை. ஒரு ஷெல்விலே ஒரு பொருள் இருந்தால் அது முடிந்தால் தீர்ந்து போனால் தீர்ந்துதான், மீளும் அதிலே வந்து அடுக்க முடியாத அவர்களுக்கு பொருள் வரவே இல்லை. எங்களுக்கு அநேகமான பொருட்கள் இம்போர்ட் தானே தம்பி, இங்க உணவு உற்பத்தி விலை குறைவு. சோளம் செய்வார்கள், உருளைக்கிழங்கு அந்த காலத்திலே செய்வார்கள், அதுகளை நாங்கள் வாங்கி வைத்திருக்க முடியாது. மற்ற பால் உணவு நிறைய கிடைக்கிற நாடு இந்த நாடு, பால் பண்ணைகள் நாடு. யாரும் வெளியே போகல, மாவட்டத்துக்கு மாவட்டம் செல்ல முடியாது. நாங்கள் இருப்பது ஒன்டாரியோ மாநிலம், எங்களுக்கு அடுத்தது கியூபெக் மாநிலம், அந்த மோன்ட்ரியால் என்று சொல்ல. எங்களுடைய வானொலியின் பெயர் மோன்ட்ரியால் தான் உருவாகினது. மோன்ட்ரியால் தமிழ் ரேடியோ தான் எங்களுடைய வானொலியின் பெயர். ஆனால் இப்ப இருக்கின்றது ஒன்டாரியோ மாநிலத்தில், டொரண்டோ இருக்கின்ற மாநிலத்திலே. என்னுடைய ஒரு 30 கிலோமீட்டரில் கியூபெக் மாநிலத்தின் எல்லை இருக்கின்றது. நாங்கள் அதை தாண்டி போக முடியாது, கட்டுப்பாடு அங்க இருக்கின்ற சரியான காரணத்தை காட்டி செல்ல. என்னுடைய ஒரு மாணவன், எனக்கு அன்புக்குரிய ஒரு மகன் மாதிரியினோடு, அவர் வந்து என்னிடம் சாரதியம் பெற்று ரொம்ப கஷ்டத்தோட இருந்தவர், ஈழத்தில் இருந்த பிரச்சனைக்கு ஆளாகி இங்கு வந்து தப்பி வந்து அவர் கனடா உரிமையெல்லாம் பெற்றிருந்து கடந்த வருடம் 2 வருடங்களுக்கு முன்பு சென்று திருமணம் புரிந்துவிட்டு வந்தவர். அவருக்கு ஒரு தீராத வருத்தம் உண்டு வந்துவிட்டது, ஒரு புற்றுநோய். அதில் அவர் ஈடுபட்டு அவர் சிகிச்சை பல நன்றி நேற்று முதல் நாள் இறைபதம் எழுதிவிட்டார். ஆனால் அவரை சென்று பார்க்க முடியும், 34 வயது, அவரை சென்று பார்க்க முடியாது. அவருடைய ஃபியூனரலில் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது. அந்த நெருங்கிய உறவினர்கள் மட்டும் அவரை பார்க்கலாம். 2 பேர் 3 பேர் அங்கே சென்ற கடமைகளை மட்டும் தூரத்தில் நின்று செய்துவிட்டு வர வேண்டியதுதான். பார்வையாளர்கள் போக முடியாது. அப்படி போனால் ஒருவர் 2 பேரை அனுமதிப்பார்கள். அப்ப என்னுடைய வீட்டிலிருந்து 120 கிலோமீட்டருக்கு அங்காலே அது நடந்திருக்கு, நாங்கள் போக முடியாது. இப்படியான துன்பமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாநிலத்திலும் இந்த மாநிலத்திலும் நிறைவாக இருக்கின்றது. கொரோனா 1000-2000-3000 பேருக்கு இருக்கின்றது. 200-க்கு மேற்பட்ட மக்கள் இறந்து விட்டார்கள். எங்களுடைய எல்லை தானே அமெரிக்கா, அமெரிக்காவின் எல்லைதான் கனடா. நாங்கள் அந்த எல்லை என்னுடைய வீட்டுக்கு 4 கிலோமீட்டர் தூரத்தில் எல்லை இருக்கின்றது, அமெரிக்கா போர்டர்.
1: என்னுடைய
0: வீட்டிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த அமெரிக்காவுடைய எல்லை இருக்கின்றது. நான் அந்த எல்லையை தாண்டா அமெரிக்கா நியூயார்க். ஆனால் நாங்கள் போக முடியாது. நான் அநேகமாக நாங்கள் அங்கே செல்வதுண்டு. கொள்வது போல் சில பொருட்கள் வாங்குவது நான் எல்லாம் அடிக்கடி போய் வருவதுண்டு. ஆனால் இப்பொழுது யாரும் போக முடியாது, அங்கிருந்து யாரும் வர முடியாது, தடுத்து விட்டார்கள். கனடாவை சுற்றி உள்ள வெளிநாட்டு போர்டர், கனடாவை சுற்றி அநேகமான அமெரிக்க போர்டர் அத்தனையும் நிறுத்தியாயிரு. தென்பகுதியில் நிப்பாட்டிவிட்டு அமெரிக்காவை மோசமாக போய்கொண்டிருக்கிறது. இங்கே எங்களுடைய லீடர் நல்ல மாதிரி கவனித்து எங்களுக்கு நல்ல அனுசரணைகள் கொடுத்து மானியங்கள் கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றார். நீங்கள் கேட்ட கேள்வியின்படி இங்கும் நிறைய இருக்கின்றது கனடா தொகையான. இங்கும் சொற்களாமல் திருப்பேருக்கு உடனே டிக்கெட் ஒரு 3 மைல் வித்தியாசத்தில் உள்ள கடைக்கு செல்வதற்கு வீட்டை விட்டு வெளிக்கிட்டார். அவற்றை வீட்டுக்கு கிட்ட வேறு கடைகள் இருக்கின்றது. போலீஸ் மறைத்து விட்டு எங்கே போகிறாய் என்றால் நான் தமிழ் கடைக்கு போகின்றேன், எங்களுடைய தமிழ் உணவு வாங்குவதற்கு. சரி நீ திரும்பி போ. 600 கனேடியன் டாலர் டிக்கெட் எழுதி கொடுத்து அனுப்பிவிட்டார்கள் திரும்பி போடு. அதனாலே பயந்து யாரும் வெளிக்கிடுதல் பயத்து வெளிக்கிடு. அப்படி செய்தால் தானே அவர்கள் அடங்குவார்கள், இல்லையென்றால்
1: வெளிக்கிடு.
0: இங்கேயும் அந்த 2-வீலர்களோடு இப்ப காலம் வந்துவிட்டது, ஏப்ரல் வந்துவிட்டது, கொஞ்சம் தெளிவாக இருக்கிறது. மோட்டர் சைக்கிளையும் ஓடுவார்கள், கார்லையும் ஓடுவார்கள் எல்லாம். என்னுடைய வாகனம் 2 அந்த பாதையில அப்படியே நிறுத்தி வைச்சிருக்கின்றேன். வெளியே போவதில்லை. நாங்கள் வயது வந்த நாங்கள் எங்களுக்கும் வயசு வந்துவிட்டது. உங்களை போன நோய் எதிர்ப்பு சக்தி எங்களுக்கு இருக்காது, எங்களுக்கு அந்த பலங்கள் இல்லை. இந்த நோய்க்கு ஒன்று தைரியசாலியாக இருக்க வேண்டும், பய உணர்வு இருக்கக்கூடாது. இந்த ரெண்டும் இதைத்தான் நாங்கள் விழிப்புணர்வாக சொல்லிக் கொண்டிருக்கோம் அன்று தொட்டு இன்று வரை.
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: இன்று இயக்குநர் கூறுங்கள். முதல் பயம் இருக்கக்கூடாது. இது இறைவன் தந்த வாழ்க்கை, இறைவன் கொடுத்த உலகம். இறைவன் கொடுத்த உலகத்துக்கு எங்களுக்கு உயிரை கடன் கொடுத்திருக்கின்றார். எங்களை சுதந்திரமாக தெரிய விட்டிருக்கார். நாங்கள் எங்களை உணர்ந்து அறவழி போக வேண்டும். பயம் தேவையில்லை. இறைவன் ஒருவனுக்குத்தான் அன்பாலே கட்டுப்பட்டு பயந்து வாழ அவர் சொன்னபடி நாங்கள் நடக்கணும். அவற்றை கடமையின்படி எங்களுடைய சமயத்தை பின்பற்றி போக வேண்டும். ஒவ்வொரு சமயத்தில் உள்ளவர்களும் அந்தந்த கடவுள்கள் அந்தந்த நூல்கள் அதைத்தான் கூறுகின்றது. மனிதநேயம், அன்பு, கருணை, சாந்தம், விட்டுக் கொடுப்பு, சகிப்புத்தன்மை இத்தனையும் இருக்க வேண்டும். பேராசை கூடாது. ஆசைதான் துன்பத்திற்கு காரணம் என்று ஒரு ஞானி கூறியிருக்கின்றார். மக்களுக்கு நல்லது நடக்க
1: வேண்டும், நல்லதே நடக்க வேண்டும்.
0: நந்த நல்லெண்ணத்தோடு வணங்கி கொள்ள என்ன பாடல் என்று கேட்டோம்.
1: இன்னைக்கு வந்து பூஜைக்கேத்த பூவிது நேத்து தானே பூத்தது, பூத்தது யாரத பார்த்தது. நல்ல ஒரு காதல் மெலோடி,
0: அருமையான பாடல், நல்ல இசை. என்ன இது இசைஞானின்
1: இளையராஜா இசைஞானி இளையராஜாவுடைய இசை, சித்ரமாவும் இளையராஜாவும் பாடியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான பாட்டு. பாட்டை இரவுல கேட்கும்போது அவ்வளவு அற்புதமா இருக்கும்.
0: நல்லது. உங்கள் பாடல் காற்றலைக்கு பெறும் கேட்டு மகிழ்வோம்.
1: ரொம்ப மகிழ்ச்சி,
0: ரொம்ப உங்களோட பேசியதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜிபேரா எப்படி இருக்கின்றார்?
1: நல்லா இருக்காரு. நல்லா இருந்தா அவங்க இருக்க வீட்டுல வந்து அவங்க அந்த ஹவுஸ் ஓனர்ஸ் இருக்காங்க இல்லையா, வீட்டு உரிமையாளர்கள்.
0: ஆமா,
1: அவங்க வந்து யாரும் வெளியே போகிறாங்க. நீங்க வீட்டுல வந்து வெளியே போக கூட, இங்கேயே இருக்கணும்.
0: உண்மைதானே,
1: மாதிரி இப்ப நாளை வந்து வர முடியாது சார், எல்லாம் முடிஞ்ச கூட வரணும் அப்படின்ட்டு
0: போயிட்டாரு.
1: காலையில் ஒரு ஒன்னவர் காலையில் வந்துட்டு
0: தான்
1: போகுது. இப்ப நாள் முழுக்க இங்க இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை
0: ஆயிடுச்சு. வந்துட்டு இதுல 26ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன் வரைக்கும் உங்களுக்கு ஊரடங்கு. இந்த ஊரடங்கு நேரம் உங்களுக்கு அமைதியாகவும் சுகமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும். இறைவன் கருணையோடு நீங்கள் சுகமாக இருக்க வேண்டும், நலமாக இருக்க வேண்டும், மகிழ்வாக இருக்க வேண்டும் என்று மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளோடு சேர்ந்து நானும் உங்களை வாழ்த்துகின்றேன்.
1: ஆசீர்வாதம்.
0: தன்னுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருக்கும் 24 மணி நேரம் நீங்கள் வீட்டிலிருந்து கேட்கக்கூடிய வகையில்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
0: நன்றி. இயக்குனர் செல்வகுமார் அவர்களே, உங்களோடு பேசியதால் மகிழ்ச்சி. நன்றி, நன்றி,
1: ரொம்ப மகிழ்ச்சி. தேங்க்யூ.
0: இனிமையான வேலை இது. இந்த இனிமையான வேலையில எல்லோரும் நாங்கள் மகிழ்வாக பேசி மகிழ்ந்து கொண்டிருக்கும் வேளையில் அன்பு உறவுகள் வந்து தங்களுடைய அனுபவங்களையும் அரசாங்க சட்ட திட்ட இதுகளையும் கூறுகிறார்கள். சென்னை, ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், மதுரை ஆகிய பகுதிகளிலே ஊரடங்கு 4 நாளைக்கு தொடர்ந்து இருக்கும் என்று அமல்படுத்தப்பட்டு இருக்கின்றது. அன்பு உறவுகளே அந்தந்த பகுதிகளில் வாழும் என் அன்பு உறவுகள் மொழியல் தமிழ் வாழி நேய நெஞ்சங்களும் ஏனையோரும் இந்த சட்டத்தை ஏற்று பாதுகாப்பாக வீட்டிலிருந்து பலமாக வர வேண்டும், நலம் பெற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக் கொள்ளுகின்றோம். இது எங்களுக்காக தரப்பட்ட ஒரு கட்டுப்பாடு, எங்களின் உயிர் பாதுகாப்புக்காக, நோயிலிருந்து விடுபடுவதற்காகத்தான் இந்த கட்டுப்பாடுகளை வைக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொண்டோமானால் இந்த நோய்கிருமி எவ்வளவு அனர்த்தத்தை செய்து எங்களை ஆளாக்கி நலிவடைய செய்து உயிரை பறித்துக் கொண்டு போகின்றது என்ற உணர்வு எங்களுக்கு இருந்தால் எல்லோரும் நாங்கள் அமைதி காத்து இதை கடைபிடித்து இறை அருளால் சுகமாக வாழலாம் என்று நாங்கள் கூறிக்கொள்கின்றோம். இந்த வேளையிலே அன்பு உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. இப்பொழுது நேரம் 11:52 உங்களுடைய இலங்கை இந்திய நாட்டினிலே நோயினால் நோய்க்கு பயந்து வீட்டுக்களே அடங்கி இருக்கும் கனடா நாட்டிலும் 2:22 என்று 2223 காட்டிக்கொண்டிருக்கின்றது. இந்த வகையில் நாங்கள் வீட்டினுள்ளே இருந்தாலும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரமும் தனது சேவையை தந்து கொண்டிருக்கும் வகையில் வீட்டினுள் முடங்கி இருக்கின்றோமே என்று மனம் மறந்தாமல் அப்பப்போது உங்களுக்கு வசதி ஏற்படும் வகையிலெல்லாம் நிகழ்ச்சிகளை கேளுங்கள். காட்டளையில் கதம்பம் நிகழ்விலே நான் வந்தது போன்று இன்று பகல் வேளைக்கும் உங்களுடைய அம்மா வருவா, மீரா அம்மா என் மகள் வருவாள். நல்ல உல்லாசமாக செல்லாபமாக பகல் பொழுதை நோக்குங்கள். இப்பொழுது உங்களுக்கு பொழுது இரவு நேரத்தை நடு ஜாமத்தை அண்மிக்கின்றேன் என்று மணிக்கூட்டால் காட்டிக்கொண்டிருக்கும் வேளையில் அந்த நேரங்காட்டி கூறுவதையும் நாங்கள் அனுமதித்து உங்கள் வீட்டிலே அமைதியாக எல்லோரும் தூங்கும் நேரத்தில் நாங்கள் குழப்பாமல் ஒரு பாடலை தருகின்றேன். அந்த பாடலையும் கேட்டுக்கொண்டு காற்றலையிலிருந்து நாங்கள் அனைவரும் விடுபட்டுக் கொள்வோம். அதுக்கு முதல் இந்த பாடலை கேட்டுக்கொண்டு மீண்டும் நான் பேசுகிறேன் உங்களோடு. அன்பு உறவுகளை
2: ஆவியே அமுதே எனக்கு அருள் செய்த இறைவா, பாவியேன் உன்னையெல்லால் பற்றுமிட வேறுண்டோ? பெருமாளே உந்தன் பெருமையே பெருமை, உந்தன் பெருமையே பெருமை.

இனிமையான அந்த பாடலிலே ஒன்பது அவதாரங்களை எடுத்து வந்த எங்கள் பரமாத்மா பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை எடுக்க வேண்டும் என்று தச அவதாரங்களையும் பற்றி விரிவாக கூறிச் சென்ற அந்த பாடலை

அர்ப்பணித்திருக்கின்றார்கள். தர்மத்தை நிலைநாட்டி தர்ம வழி செல்பவர்களும் நியாய வழி செல்பவர்களுக்கும் எந்தவிதமான ஆபத்தும் தீங்கும் பெறப்படாது. அதர்மத்தை தலை தூக்கி அதர்மத்தை அழிப்பதற்காக வந்து சிந்து பல அறிவுரைகள் தரும் வண்ணம் சில நோய்களையும் சில அனர்த்தங்களையும் தந்து கொள்கின்றார்கள் இறைவன். அவருடைய கடாட்சம் இல்லாத இந்த வருணன் வாயு அக்கினி தேவன் அத்தனையும் அவர்களுடைய அடக்கம். இந்த பூ உலகத்தை சுற்றி நாளில் ஒரு பங்குதான் இந்த பூமி, அதை சுற்றி நீர், அந்த அண்ட ஆகாயம் எல்லாம் இருக்கிறது. பஞ்சபூதங்கள் என்று சொல்லப்பட்ட நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு இவற்றுள்ளே அமைந்த இந்த நிலம் ஒரு சின்ன இடம். இதற்குள்ளே இந்த உயிரை சிருஷ்டித்து அண்ணாக்களை விட்டு நீங்கள் சுதந்திரமாக இருங்கள், மகிழ்வாக இருங்கள் என்று விட்ட இடத்திலே இந்த கர்ம ஆணவம், கர்மம், மாயை, இந்த மூன்றாலையும் சூழப்பட்ட ஆன்மாக்கள் அலைகின்றது. மாயையிலே மறைந்து எத்தனையோ தீங்குகளை இழைக்கின்றது. கர்ம வினையை அனுபவித்து எத்தனையோ உழலுகின்றது. ஆணவம் கொண்டு அலைகின்றது. இவற்றையெல்லாம் அடக்கி மீண்டும் ஒரு புதிய ஒரு உலகத்தை படைக்க வேண்டும் என்று இறைவன் எண்ணினாரோ என்னவோ, இன்று இறுதி காலகட்டம் போல் வந்து இந்த கொரோனா என்ற பெயரில் வந்த நுண்ணி ஒன்று எங்கள் கண்ணுக்கு தெரியாது எவ்வளவு ஆட்டத்தை ஆட்டி சமதர்மம் என்பதை உணர்த்தி செல்கின்றது. யாவும் இங்கு உள்ளது யாவும் நியதி இல்லை, இறப்பு ஒன்றுதான் நியதி என்பதை எடுத்து காட்டிக் கொண்டிருக்கின்றது. கோடீஸ்வரனும் கோடியிலே வாழ்வனும் இன்று ஒரு நிலைக்கு வந்துவிட்டான். அப்படியான கட்டத்திலே இருக்கின்றோம். இந்த இறை சக்தி என்பது எல்லா மதத்திலும் இருந்து அவர்களுடைய வேண்டுதலின்படி நன்மையாக நடக்க வேண்டும். நாங்களும் நன்மையாக நடப்போம். இது கல்வி அவதாரம் என்றால் கல்வி வந்து உலகத்தை முற்றாக அழிப்பதென்றால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்த இடத்திலே தர்ம வழி செல்லும் நாம் பயம் இன்றி கடைபிடிப்போம் இந்த கட்டுப்பாட்டு முறைகளை, சுகாதார வழியை கட்டுப்பாட்டு எங்களை காத்துக் கொள்வோம், வாழ்வோம் என்று எண்ணிக்கொண்டு இன்று வந்த இரவு உங்களுக்கு நாளை மலரும் போது நல்ல பகலாக நல்ல காலை பொழுதாக மலர்ந்து நாளைய தினம் சுபிக்ஷம் கிடைக்க வேண்டும் என்றும், எங்களை நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் இந்த இரவு வேளை எங்களுக்கு நல்ல இரவாக வந்து அது புலர்ந்து மீண்டும் உங்களோடு நாங்கள் உறவாடி மகிழ்வாக இருக்க வேண்டும், நோயிலிருந்து தவற வேண்டும், நல்ல வாழ்வு கிடைக்க வேண்டும் என்று எல்லா மதங்களுக்கும் உரித்தானவர்கள் அந்தந்த மதத்து வழியே செல்லுங்கள், அந்த வழி சென்று நன்மையை செய்யுங்கள், ஜீவனோபாயத்தை நடத்துவதற்கு தர்ம வழி செல்லுங்கள், அறவழி நடவுங்கள், பரோபகாரத்தோடு நடவுங்கள், அன்பும் பண்பும் நிறைந்து வாழுங்கள், நலமோடு வாழுங்கள் என்று கூறி இன்றைய கதம்ப நிகழ்வை நான் நிறைவு செய்யும் வேளையிலே இன்று வந்து பங்கு கொண்ட ஷாகுல் ஹமீத், சிவகுமரன், மல்லியம் மகாலிங்கம், வீரமணி, மல்லியம் ரவி, நைனா முகமது, ஈழத்திலிருந்து அருள், முத்துவேல், ரேவதி, புதுக்கோட்டையிலிருந்து செல்வகுமார், சந்தனராஜ், ராணி சந்தனராஜ், கலைவாணன் மற்றும் எங்கள் இயக்குநர் செல்வகுமார் இவர்களோடு குவைத் நாட்டிலிருந்து செய்தி அனுப்பியிருக்கிற ஜோர்ஜ் மற்றும் நாகூர் ஜெகபர் ஷாதிக் போன்ற அன்பு உறவுகள், ரேவதி, அருள் போன்றோர் செய்தி பிரதானத்திலே, நீங்கள் செல்வகுமார் போன்றவர்கள், முத்துவேல் போன்றவர்கள் பதிவு விட்டிருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி பொழுது நன்றாக விடியட்டும். வாழ்வோம். வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்வு வளம் பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி காற்றலையிலிருந்து நான் விடைபெற இருக்கின்றேன். உங்களுக்கு அன்பும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்க சமுதாயம்.

வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் என் அன்பு உறவுகளுக்கு. நலன் தானே எல்லோரும். முதல்கண் என்னை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணங்கும் கண்ணனவனை கண்மூடி நினைந்து கொண்டு காற்றலையில் உங்களோடு மீரா, எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தோடும் இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு கதம்பம். இன்றைய நாள் 25ஆம் தேதி, மே மாதம் 2022 ஆண்டு. இந்திய இலங்கை நேரம் சரியாக 10:58, கனடிய நேரம் சரியாக 1:28. இன்றைய தினம் கதம்பத்தில் கதம்பம் என்னும் போது எல்லாம் கலந்துதான் வரும். அதனால் கதம்பத்தில் நீங்கள் சோக பாடல்களை கேட்கலாம். முதல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து நான் தரும் சில சொற்களை, புதையல், இதில் புதையலும் இணைந்து கொள்கிறது, சொற்களை நான் தந்தால் அதற்கு நீங்கள் கண்டுபிடித்து சொல்ல வேண்டும். அடுத்து உங்களிடம் ஒரு கேள்வி. வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து வளர்ந்தது வரை, அதாவது இதுவரை இன்னும் வளர இருக்கிறீங்க, ஆனால் இதுவரை நீங்கள் யாரிடம் பயப்படுவீர்கள் என்றது என்ற கேள்வி. யாரிடம் பயப்படுவீர்கள்? மனிதன் இப்போ, அதாவது ஏதோ ஒன்றுக்கு ஒருவருக்கு பயப்படாமல் இல்லை என்று நான் சொல்லுகிறேன். யாராவது ஒருவருக்கு நாங்கள் பயந்துதான் வாழ்வோம். அப்போ உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் யாரிடம் கூட பயப்படுவீர்கள்? சரி, கூடன்றதை சேர்த்துக்கொள்ளலாம். என்ன, எல்லாத்துக்கும் நீங்கள் பயப்படும். சில நேரம் அது கமலஹாசன் சொன்ன மாதிரி, அதை கண்டா பயம், இதை கண்டா பயம், எல்லாம் பயம் என்று சொல்லுவோம்ல, அதை மாதிரி நீங்கள் யாரிடம் கூட பயப்படுவீர்கள்? நீங்கள் நிறைய பயந்தது யாரிடம் என்பதை பார்க்கலாம். அதுக்காண்டி வந்து பேயிடம் பயந்தேன் என்று சொல்லக்கூடாது. ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம் என்று. நீங்கள் சோக பாடல் மட்டுமே கேட்க வேண்டும். பார்க்கலாம்.

முதலில் எங்களுடைய தளத்தில் வந்திருக்கும் அன்பு உறவுகளை பார்க்கலாம். வடலூர் ஆனந்தன் வணக்கம், லெனின் வணக்கம். லெனின், இன்றைக்கு காதல் பாட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு காதல் பாட்டுலேயும் சோக பாட்டு இருக்கிறது கேட்கலாம், இருந்தாலும் சந்தோஷமாக கேட்கறதுக்கு எல்லாம் துள்ளி அடித்து வருவீங்க நீங்கள் ராஜ்குமாரெல்லாம். வணக்கங்க வடலூர் ஆனந்தன், வணக்கம் லெனின், வணக்கம் ராஜ்குமார், வணக்கம் சந்தன்ராஜ் மாமா. நாலே நாலு பையங்கள் மட்டும் ஓனஸ்டாக இப்போ ஸ்கூலுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்கள். சரியா உண்மையிலேயே பார்க்கலாம், பாடலை கேட்போம்.

0: அருமையான பாடல் உண்மையா. எத்தனை தடவை இந்த பாடலை கேட்டாலும் சலிக்காத ஒன்று. அந்த பாடலின் வரிகள் வந்து உள் நோக்கும் போது எல்லோருக்கும் பிடிக்கும். நல்ல வரிகள் அத்தனை. அந்த ஒவ்வொரு வரியிலையும் எப்படி வரிகளை அமைத்து இருக்கிறார்கள். இந்த காலத்து பாட்டிலையும் இப்படி ஒரு பாடல் இருக்கிறதா? இருக்கிறது தான், இல்லை என்று சொல்ல முடியாது. சில பாடல்கள் இருக்கிறது. சரி, எங்கே என் அன்பு உறவுகள் நீங்கள் இணைந்து கொள்ள வேண்டும். ஒரு அன்பு உறவு இணைகிறார் விஜயராகவன். நீங்களும் விஜயராகவன் நீங்களும் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கிறீங்க. வணக்கம் உங்களுக்கு. இப்போ இணைந்திருக்கும் அன்பு உறவு யாருன்னு பார்ப்போம். வணக்கம் லெனின். லெனின் வணக்கம்.
1: வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்களா?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறேன் ஐயா.
1: நலமா இருக்கேங்கம்மா.
0: நல்லா இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் சிரிச்சு கொண்டு இருந்தா
1: ரொம்ப பவ்யமா பேசியாது
0: வாழ்க்கையில். பவ்யமா பேச விடுறீங்களே என்ன? கொஞ்சம் கொஞ்ச நேரம் ஒரு சோகத்துல ஒரு ஒரு பவ்யமா ஒரு மனம் கொஞ்சம் ஒரு நல்ல பிள்ளையா இருக்க போறீங்க. அதாவது
1: அதுக்கு வாய்ப்பு இல்லம்மா.
0: வாய்ப்பு
1: சில பேரை வந்து வானொலி இருந்து சஸ்பெண்ட் பண்ணி வைக்கணும்.
0: இல்ல, அதோட கொஞ்சம் உங்க சின்ன வயசுல அம்மா அப்பா சொல்லுவார்கள், கொஞ்ச நேரம் சத்தம் போடாம இப்படி எல்லாம் தூள்ளி அடிச்சு கொண்டு தெரியாம வீட்டை கலக்கி கொண்டு தெரிய ஒரு இடத்துல இருக்க மாட்டேயான குழந்தைகள் அடிப்பார்கள். அப்படி ஒரு கொஞ்ச நேரம் சிரிக்காம இருக்க விடுறீங்களா இல்லையே என்ன? அமைதியா எப்படி இருக்கிறீங்களா லெனின் நீங்க?
1: நலமா இருக்குங்கம்மா.
0: வேலையில் இருக்கிறீங்களா? ஆகமில்ல, இன்றைக்கு சோக பாடல்,
1: இன்றைக்கு
0: காதல் பாடல். இன்றைக்கு சோக பாடல். நல்லா காதல் கேக்குதுல்ல? என்ன பாடல் எடுத்து வர போறீங்க? சோக பாடல்.
1: நான் வேற ஒரு பாடல் கேட்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன், தலைப்பை
0: மாத்திட்டீங்க. தெரியும் என்னடா, ஏன் நான் மாத்திரா இந்த தூது சொல்றதுக்கு ஆயத்தமா இருப்பீங்க நீங்க. ஒரு ஒரு இடத்துக்கு பாஸ் பண்றதுக்கு ஒரு விடயத்தை, அதனாலதான் நான் டக்கு டக்குன்னு மாறிடுறது. நான் உங்கள்ட்ட ஒரு ஒன்று ஒரு ஒரு கேள்வி ஒன்று கேக்குறேன். ஒரு கேள்வி
1: சொல்லுங்கம்மா.
0: ஒரு எழுத்துல ஒரு சொல்லு சொல்லுங்க பாப்போம். ஒரு எழுத்துல
1: ஒரு எழுத்துல ஒரு சொல்ல
0: ஒரு சொல்லு ஒரு சொல்லு வந்து ஒரு எழுத்துல இருக்கணும். என்னையும் உங்களையும் நினைச்சாலே சொல்லலாம். கட்டிக்காரன் அப்பாடா. என்னங்க என்னங்க?
1: பூ.
0: பூ எனக்கு கிடைச்ச அப்பூ உண்டு. பின்பு நீங்க அப்பூ என்று சொன்ன பூ பூ பூ என்பது சரி. நீங்க கட்டிக்காரன் பூவை மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சு பரவாயில்ல, ஒன்று காணும். நீங்க அடுத்தது சொல்ல வேண்டாம். சரியா, என்ன பாடல் உங்களுக்கு? உங்களுக்கு என்ன பாடல்?
1: திரைப்படம் பெயர் வந்து ஈரவெளி காவியங்கள்மா.
0: எங்கயா தேடி எடுத்துக்கொண்டு வாரீங்களா ஐயா? இந்த ஈரவெளி ஈர
1: அது வந்து ஈரவெளி காவியங்கள்.
0: காவியங்கள்.
1: ஆமா ஆமா. அந்த பாடல் வந்து என் கானம் இன்று அரங்கேறும்னு இளையராஜா பாடல் இருக்குமா.
0: என் கானம்
1: இன்று அரங்கேறும்.
0: இன்று அரங்கேறும்.
1: ஆமாங்கம்மா, அந்த பாடலுமா.
0: இது நீங்க நீங்க நீங்க எங்க தேடி பிடிச்சு கொண்டே கொடுப்போம். இவ எப்படி எடுக்கறான்னு பாக்குறேன்னு தான் அந்த பாடல கொண்டு வரீங்க போல இருக்கு. அங்க
1: இல்ல இல்லம்மா, நீங்க இல்லாம இல்ல சாதாரண நல்ல பாடல் தாம்மா அது.
0: என்ன? என் கானம் இன்று
1: அரங்கேறும்.
0: அரங்கேறும்.
1: ஆமா, யாருக்கும் செய்தி மாதிரி தெரியுதா?
0: அதுதான் உடனே நான் மாத்தியும் யாருக்கும் செய்தி குடுக்கற மாதிரி பாஸ் பண்ற மாதிரி இருக்கேன்னு தான் இப்ப நான் உழங்கிட்டுதான். என்ன நான் திங்க் பண்றது உழங்கிட்டு இல்ல? கொஞ்சம் பேர் ஒரு ரெண்டு மூன்று பேர் இந்த காட்டிலைக்கு கூப்பிடுவோம். ஏனண்டா நான் திங்க் பண்றது அவங்களுக்கு புரியுது இல்ல. இங்க வந்தா தான் அவங்களுக்கு. இங்க இந்த காட்டிலைக்கு வந்து வந்து போனா தான் அவங்களையும் பழக்கி எடுக்கலாம். ஓ இதுதான் திங்க் பண்றான். அப்ப சரியில்லை. இப்ப நீங்க பாருங்க, நீங்க திங்க் பண்றத நாங்க கண்டுபிடிக்கிறோம், நாங்க திங்க் பண்றத நீங்க கண்டுபிடிக்க. அம்மாவுக்கு புரியுது போல. யாரு அப்போ சேர்ந்துருக்குமா லெனின் இது? இப்ப மற்ற அன்பு உறவு வாரங்க அவரை நான் இணைச்சு கொள்கிறேன். மற்றது உங்கள்ட்ட ஒரு கேள்வி இல்ல இல்ல பாருங்க பாருங்க பாருங்க உங்களோட இணைக்கிறேன். உங்கள்ட்ட ஒரு கேள்வியை கேட்டுக்கொண்டு இணைக்கிறேன். அதாவது இதுவரை காலமும் நீங்க கூட வயது கேட்க மாட்டேன், பயப்படாதீங்க. பிறந்ததுல இருந்து இதுவரை காலமும் நீங்கள் யாருக்கு பயந்திருக்கிறீர்கள்? யாருக்கு பயந்திருக்கிறீர்கள்?
1: சின்ன வயசுல அப்பாவுக்கு பயந்துருக்கமா
0: தொடர்ச்சியாகவே ஒரு ஆளுக்கு பயந்து கொண்டு வந்திருக்கணும். நீங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுறது வேற, நாங்க எல்லாருமே அப்பா அம்மா
1: ஒரு அந்த மாதிரி ஒரு நபர் நான் சந்திக்கலங்கம்மா.
0: என்ன சந்திக்கலையா? என்னையா?
1: என்ன இல்லங்கம்மா.
0: பயப்படுற நீங்களா இப்படி எல்லாம் கொண்டு வரீங்க நீங்க? எனக்கு பயந்தவங்க நீங்க இப்படி எல்லாம் கொண்டு வரீங்க?
1: ஆரம்பத்துல கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு,
0: இப்ப நான் பயப்பட வேண்டியிருக்கப்பா. நீங்க வாயதும் தான் என்ன சொல்றீங்களோ தெரியாண்டு.
1: என்ன பேச போறான்னு
0: தெரியலன்னு ஒரு பயம் வந்துச்சு. முன்பு இல்லையா? முன்பு
1: உங்களுக்கு அப்படி ஒரு பயம் ஆயிட்டீங்க,
0: அதனால பயம் இல்லைன்றீங்க? இல்ல, நான் எப்பவும் தான் உங்களோட எல்லாரோடையும்.
1: ஆரம்பத்துல உள்ள வரப்ப அதிபரா தானே உங்களை பாக்குறோம்.
0: அது நீங்க இல்லையா பாக்குறீங்க, அதான் சொல்றேன்.
1: அதுக்கப்புறம்
0: ஒரு அதாவது முதல் பாக்க என்ன பக்கம் பயமா
2: இருந்திருக்கும். ஒரே நிமிஷம்,
0: சரி சரி சரி சரி. எந்த அண்ணன் பேரை மாத்திட்டாரு?
1: ராஜ்குமார் அண்ணன் தான்.
0: எதுக்கு பேர் மாத்திட்டாரு? என்ன
1: வெள்ளை ராஜ்குமார்னு போட்டிருந்தா ஒரு மெசேஜ்ல,
0: அது எங்களுக்கு சிவப்பு விஜய ராவனை பாத்துட்டு, அது என்ன அவர் மட்டும் சிவப்பு விஜய ராவன் வச்சு
1: அந்த வெள்ளை ராஜ்குமார் போட்டிருக்காரு.
0: நான் கொள்ளை மீறாண்டு வைக்க போறேன். நான் கொள்ளை என்ன உங்களை எல்லாரையும் கொள்ளை அடிக்கிறேன் இல்ல? ஏதோ ஒரு நியூஸம் கூட நீங்க இருக்காம
1: வானொலிக்குன்னு ஒரு பெயர் கொடுத்துருக்க
0: வேண்டியதான். கொள்ளை மீறாண்டு வச்சிடலாம். கேக்குறவங்க பாப்பா இது என்ன கொள்ளை மீறாண்டு சொல்றேன், கொள்ளை அடிச்சிருக்கிறேன் இல்ல. நீங்க ஏதோ ஒரு வகையில உங்களை எல்லாம் கவர்ந்து வச்சுக்கிற நீங்க ஓடி வாரீங்க என்ன இருப்பீங்க.
1: இப்ப அதிகமா தூங்குற போட உங்க குரல் கேக்குமா? அந்த அளவுக்கு ரேடியோல பேசிட்டு இருக்கேன், 4 மணி வரையும் பேசிட்டு இருக்கேன்.
0: நிச்சயம் நிச்சயம். அடுத்த கேள்வி, இன்னொரு கேள்வி. ஒரு நீங்க ஒரு பக்கத்துல ஒரு கோடு, ஒரு கோடுக்குள்ள ஒரு கோடு கீறி கோட்டுக்கு ஒரு பக்கம் நீங்கள் தனியே நிக்கிறீங்க, கோட்டுக்கு அந்த பக்கம் உங்களுக்கு வேண்டியவர்கள் எல்லாரும் நிக்கிறார்கள். அதாவது எல்லாரும் யாருன்னு சொல்ல மாட்டேன், நீங்க உங்களுக்கு பிடிச்சவங்க எல்லாரும் நிக்கிறாங்க. பழகினவங்க, பிடிச்சவங்க, உறவினர்கள், நீங்க காதலிச்சவங்க, விட்டவங்க, கை விட்டவங்க, அடிச்சவங்க, எல்லாரும் விரட்டினவங்க எல்லாரும்
1: நிக்கிறாங்க.
0: அண்டை கொரோனா வந்து சொன்னீங்க இல்ல, இல்ல அண்டை
1: கொரோனா கைவிட்டவங்க
0: இல்ல, நீங்க சொன்னீங்க இல்ல அண்டை கொரோனா நாங்க கை விட்டுட்டோம்மா, பிடிச்சு தாங்கம்மா இங்க கண்டுவாங்க சொன்னீங்க இல்ல. சரி, இந்த பக்கத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பூ மாலை கொடுக்கப்பட்டிருக்கிறது,
1: சரிமா?
0: அதுக்குள்ள அம்மா அப்பா சகோதரர்கள், சரியா? இவர்களை நீங்க சேர்க்க கூடாது, ஏனண்டா அது எப்படி சேர்த்தா அதுல சுவாரஸ்யம் இருக்காது. எப்படியும் நாங்க அம்மா அப்பாட காலத்துலதான் போடணும். இப்ப அம்மாட காலத்துல
1: அல்லாட்டி
0: அவர்கள் இல்லாத பட்சத்துல சகோதரர்கள்ட்ட தான் போடணும். இப்போ அது எல்லாம் வேணாம்,
1: ரத்த உறவுகளே கிடையாது
0: கிடையாது. ஆனா உங்களோட பழகினவர்கள் கூட்டம் அங்க நிக்கிறது பாத்து கொண்டுங்க. யாரோட காலத்துல
1: காதலி இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க.
0: அதை விட வேற ஒருத்தர் நிக்க மாட்டாங்களா ஐயா? யோசிச்சு பாருங்க, உங்களை உடல் நலத்தை கவனிச்சு கொண்ட டாக்டர் நிப்பார், உங்களுக்கு படிப்பிச்ச வாத்தியார் நிப்பார். அதெல்லாம் விட்டுட்டு இந்த ரெண்டு இல்ல, இந்த ரெண்டு இதை மட்டும் மனசுல வச்சிருக்கீங்க, காதலே காதலியையும் நண்பர்களையும். ஏனென்றா அவங்களோட காதலுக்கு தூது போகக்கூடியவர்கள் நண்பர்கள். கடைசி வரையும் பயணிச்சீங்க, தேடி கொடுங்கன்றீங்க.
1: கல்யாணம் வரைக்கும் நம்ம கூட பயணிப்பாங்க, அதுக்கப்புறம் அடுத்த லைன்லயும் பயணிப்பாங்க. தெரியாது ஆனா பயணிச்சுட்டு தான் இருப்பாங்க.
0: ஐயா வீட்டுல வீட்டுல ஒரு போனை கொடுத்துங்க, ரேடியோ அங்க போட்டு கொடுத்துட்டு வாங்க ஐயா அவட்ட. உண்மையா நான் இந்த நேரத்துல என்ன அம்மாட்ட பேசணும்னு இருக்க கீழம்மாண்டு அவருக்கு கொடுத்துருவாங்க ஐயா. உண்மையா இல்லாடி நான் எந்த செலவுலயே வாங்கி தரேன், அங்க வச்சுட்டு இருக்கா இந்த டைம்ல மட்டும் கீழம்மான்னு சொல்லிட்டு வாங்க, இருக்கா துணிவு இருந்தா சொல்லிட்டு வாங்க. சரி இப்ப நீங்க யாரோட காலத்துல அந்த மாலைய போடுவீங்க டக்குன்னு உங்க ஞாபகத்துக்கு வந்து நீங்க சொல்லுங்க.
1: நீங்க இந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துக்கப்ப காதலிக்குதான் போட முடியும்,
0: காதலிக்குதான் உடனே கொண்டு போய் போட்டுருவீங்க. ஆனா அதுல அர்த்தம் கடைசியில என்ன, ஒரு சப்பல் அடி வாங்க போறீங்க எல்லாரும், ஒரு கும்பு கும்பு கும்பு போறாங்க அதுல வச்சு மாலையை போட்டு முடியும் கும்மல் தான் உங்களை வச்சு சம்பல். சரி நல்லது இணைஞ்சு கொள்ளுங்க, இணைஞ்சது நீங்க நன்றி. மீண்டும் ஏதாவது நான் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் தெரிந்தால் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க. நன்றி,
1: கண்டிப்பா வராங்கம்மா, கண்டிப்பா.
0: நன்றி
1: நன்றி நன்றி நன்றி.
0: நேரம் சரியாக இப்பொழுது 1:46, அது கனடிய நேரம். இந்திய இலங்கை நேரம் சரியா 11:16. நான் இன்னும் ஒரு சோக பாடல் எடுத்து வர போறேன், அதுவரை நீங்கள் காற்றிலையில் இணைந்து கொள்ளலாம்.

0: அவருடைய தளத்துக்குள்ளே விஜயராவன், அடுத்தது வந்து ஜெகபர் சாதிக்கண்ணா, தற்போது நிகழ்ச்சி கேட்கவில்லையா என்று போட்டிருக்கிறாரே, இங்கே யாராவது கேட்கவில்லை என்றால் தயவு செய்து காட்டிலையில் வந்து சொல்லுங்க, நிகழ்ச்சி கேட்கவில்லை என்று சொல்லுகிறார். அது எப்படி? அப்போ ஜெகபர் சாதிக்கண்ணா, உங்களுடைய தொலைபேசியில் தான் வேலை சரியாக இல்லை என்று நினைக்கிறேன். சரி, இன்னொரு தடவை, இரண்டு ஒன்றுக்கு இரண்டு தடவை நீங்கள் நன்றாக கேட்டுவிட்டு எழுத வேண்டும். ஏன்னா நாங்கள் என்ன ஏது ஒன்று பயந்து விடுவோம். சரி, இங்கே வணக்கம் விஜயராகவன். வணக்கம் சிவப்பு விஜயராகவன்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க நீங்கள்?
1: நல்லா இருக்கும்மா. நீங்கள் எப்படி? சிங்கப்பெண்ணே.
0: என்ன போய் சிங்கப்பெண்ணின்னு சொல்கிறீங்களே, நொந்து நூலாக இருக்கிறேன் நான். நீங்கள் போய் சிங்கப்பெண்ணுன்னு சொல்கிறீங்க நீங்கள். நீங்க யாரும் பயப்பட்ட மாதிரி தெரியலையே. என்ன
1: விஜயராகவன்,
0: நீங்க பயப்படவே இல்லையா சிங்கத்தை பார்த்து? பெண் சிங்கம் மண்டவோட பயம் இல்லையன்றீங்களா?
1: தலைவர்
0: நோக்கத்துல இருந்து அவர் சும்மா இருந்து சாப்பிடுறாரு, அப்படி சொல்றீங்களா? சரி, என்ன உங்களுடைய பாடல் சொல்லுங்க. இன்றைக்கு சோக பாட்டு தானா? சோக பாட்டு.
1: நீ சோக பாட்டு தான் சொல்லுமா?
0: இன்றைக்கு சோக பாட்டு தான்.
1: ஆ சரிம்மா. உறவை காத்த கிளிம்மா?
0: உறவை காத்த கிளியில.
1: எந்த பாடல்களில் உந்த நீலாம்பரி?
0: நீலாம்பரி. நல்ல பாட்டு.
1: அது வந்து ஆரம்பிக்கிறது வந்து கனவென்னும் மானைக்குள் அகப்பட்ட கரும்பே, அந்த அப்படி ஆரம்பிக்கும்.
0: பாடுங்க. அந்த பேரு நல்லா இருக்குல்ல, உறவை காத்த கிளி. சரி, பார்த்திருக்கிறேன் நான், ஆனா எல்லாம் பார்த்திருக்கிறேன், ஆனா ஞாபகம் இல்லை விஜயராகவன். என்னென்று தெரியவில்லை. ஏனென்றால் வாழ்க்கையில் சில படங்கள் ஞாபகத்துக்கு நிற்கிறது, சில பாடல்களும், சில படங்கள்.
1: அனைத்து படங்களுமே அருமையான படங்கள்.
0: அது உண்மை, அது உண்மை. எல்லா படங்களும் அருமையான படங்கள், பார்த்தால் எழுந்திருக்காமலே பார்க்கலாம் அவருடைய படங்கள் எல்லாம். ஆனால் இப்போ தெரியாத ஒருவேளை எதுவுமே ஞாபகத்தில் இல்லாமல் போகிற மாதிரி கிடக்குது. சரி, உங்கள்ட்ட ஒரு கேள்வி.
1: அவருக்கு உடல்நிலை சரியில்லம்மா, அமெரிக்கா போறாரு. இப்ப
0: அங்க போய் ட்ரீட்மென்ட் எடுக்க போறாரா? அங்க போய் ட்ரீட்மென்ட்
1: மேல் சிகிச்சைக்காக போறாரு. விசா கிடைச்சோடனே அவருக்கு வந்து இப்ப பயணம் கிளம்பிடுவாங்க.
0: ஓ அப்படியா?
1: திடீர்னு உடல் நல்ல குறைவு, ரொம்ப வருத்தமா போச்சு.
0: பாவம். அங்கே உண்மையிலேயே அதாவது ஒரு மூப்பு என்று, அதாவது வயசு போக போக சில உபாதைகள் வந்து சேரத்தான் செய்யும். என்னதான் செய்கிறது, விதி என்று ஒன்று இருக்கிறது இல்லவா? இது இது எப்படியும் இந்த காலத்தில் இவருக்கு வரத்தான் வேணுமென்று இருக்கு. நான் இன்றைக்கு இருக்கிறேன், நாளைக்கு எனக்கே இன்றைக்கு உடல் நலம் ஏதோ மாதிரி இருக்கிறது. ஒரு அதான் சொல்லுவோம்,
1: தொடர்ந்து 5 மணி நேரம் 6 மணி நேரம் தொடர்ந்து நிகழ்ச்சி கொடுத்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இடைவெளியாவது இருக்கணும், சாப்பிட போகணும், ரெஸ்ட் எடுக்கணும். ஒண்ணுமே இல்ல, தொடர்ந்து தொண்டை காய்ச்சி கூட தண்ணி குடிக்கணுமா? அதுவும் குடிக்க
0: மாட்டேங்கிறீங்க.
1: காபி குடிக்கல, ஆலிஸ் குடிக்கல, போன்விட்டா குடிக்கல,
0: சாப்பிட முடியாமல் இருக்கிறது. என்னன்னு தெரியவில்லை, கொஞ்சம் பசி இன்மையாக இருக்கிறது.
1: அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இஞ்சி போன்ற
0: எடுக்கிறோம் எடுக்கிறோம். நாங்கள் தேனும் இஞ்சியும் எடுக்கிறோம். நானும் அப்பாவும் அதில் இரண்டு அந்த இரண்டும் அப்படியும் எடுப்போம். தேனும் இஞ்சியும் ஊற போட்டு வைத்திருக்கிறது. அப்ப அதில் எப்படி என்னாலும் ஒரு ஸ்பூன் அதுவும்
1: பார்த்தீங்கன்னா உலகமே உலகமயமே வெப்பமயம் ஆயிட்டுமா.
0: ஏ வெப்பமயம் இல்லையா? பகல் நல்ல வெப்பமா இருந்தது, மாலையில் சற்று வழியில் போன குளிர் சரியா? இப்ப பார்த்தா திரும்ப
1: மழை பெஞ்சிருச்சு, மழை ஒரு நாளா இல்ல, அவ்வளவு வெயில், எல்லாத்தையும் பூமியில் உள்ள ஈரத்தை எல்லாத்தையுமே ஆவியா இழுத்துக்கிட்டு சூரியன்.
0: ஆனா இது வருஷம் வருஷம் உங்களுக்கு அப்படி நடைபெறுகிறது தானே?
1: வருஷ வருஷம் வந்து வெயில் அதிகமா இருக்கும், மழையும் பெஞ்சு, இடையில போன வருஷம் எல்லாம் மழை பெஞ்சு நல்லா. இந்த வருஷம் மழை பெஞ்சு இந்த அளவுக்கு வெயில் இருந்தால அவ்வளவு இருக்கு, அதிகமா இருக்கு.
0: இந்த வருஷம் ஏன் நீங்க ஒவ்வொரு வருஷமும் தானே இப்படி வருகிறது இந்த வெப்பம், இனி அடுத்த வருஷம் வரப்போகிறது என்பதை அமைந்து கொண்டு
1: பின்னாடி வைகாசி முன்னேறு சொல்லுவாங்க. அது வைகாசி முன்னேறு வந்து ரொம்ப நாளாவது வருங்க, இப்பொழுது வெயில் தாக்கமா இருக்கு. வைகாசி இன்னைக்கு 12-11 தேதியாவது வெயில் தாக்கம் குறையவில்லை. அக்கல் நட்சத்திரம் இன்னும் வெயில் குறைஞ்சிடணும், அந்த தாகம் எல்லாம் குறைஞ்சி ஒரு வந்து சொல்லுவாங்க 15 நாள் இப்படி வெயில் அதிகமா இருக்கும், முடிஞ்சாலும் வெயில் அதிகமா இருக்குவாங்க, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வெயில் அதிகமா இருக்கும், அக்கல் நட்சத்திரம் துவங்கி முடிஞ்சதுக்கு அப்புறமும் அவ்வளவு வெயில் இருக்கும்னு சொல்லுவாங்க.
0: ஆனா இல்ல, ஒவ்வொரு வருஷமும் இப்படி ஒரு நிலை வரும் தெரிஞ்சு கொண்டு அதற்கேற்ப நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை முறையை சற்று மாற்றி அமைச்சு கொள்ள வேண்டும் இல்லையா? நடுக இது வரும் என்று ஒவ்வொரு வருஷமும் நீங்க கஷ்டப்படுவா படாமல். இப்ப இங்கே
1: மேல வந்து இப்ப இந்த கொப்பளங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலாம் இருந்துச்சு ஒரு காலத்துல வந்து அக்கல் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா, அவ்வளவு கொப்பளங்கள் வரும் வெயில் காலத்துல, முகம் காய் கால் எல்லாம் பாத்தீங்கன்னா கொப்பளங்கள் வந்து ரொம்ப அவதிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க, ரொம்ப கரும்புள்ளி மாரியே இருக்கும் உடம்புலாம் பாத்தீங்கன்னா, அம்மா போட்ட மாரி அம்மா போட்ட மாரி இருக்கும், அவ்வளவு பெரிய கொப்பளங்கள்லாம் இருந்துச்சுங்களா? அந்த வெயில்லாம் இப்ப கிடையாது, இருந்தாலும் மழை பெய்யுது. இப்ப அக்கல் நட்சத்திரத்துல மழை பெய்யும் போது கொஞ்சம் குறையுது, திரும்பவும் அதிகரிக்குது, அவ்வளவுதான்.
0: சரி, நான் உங்கள்கிட்ட என்ன செய்வது, இந்த காலநிலையை பற்றி என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியவில்லை. ஏன்னா எல்லா இடமும் அப்படித்தான், நீங்க வந்து
1: நம்ம கையில இல்லம்மா, நம்ம கையில இல்ல, இது நம்ம சொச்சம் பண்ண முடியாது, ஆஃப் பண்ண முடியாது, சுவிட்ச் போட்டு அதெல்லாம் இறைவன் அவர்கிட்ட இருக்கு, அவர்கிட்ட ரிமோட் கண்ட்ரோல் அவர்கிட்ட இருக்கு, அவர் வச்சுட்டு இயக்குறாரு, என்ன செய்யறது போகுது.
0: இறைவனே இங்க எங்கள்கிட்ட கேக்குறாரா?
1: ஆமா, நம்மகிட்ட இருக்கு. ஆஃப் பண்ணலாமா வேணாமா, போடுமா வேணாமா
0: கேட்ட அப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? அவர் அவருக்கே முடியல, அப்ப நாங்க என்ன செய்யலாம் அதுக்கு?
1: அவர் கரண்ட் இல்லைனாக்கா ஆஃப் பண்ணி பேட்டரியில போடணும், ஜென்ரேட்டர் வச்சு தான் போட்டாகணும்.
0: சரி சரி, நாங்கள் அடுத்த இது கேள்விக்குள் போகலாம். உங்கள்ட்ட ஒரு சொல், அந்த ஒரு எழுத்து சொல் ஒன்று சொல்லுங்க. ஒரு எழுத்து சொல்,
1: நீ
0: நீ கட்டிக்காரன். நீ சரி, உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி, நீங்கள் இவ்வளவு நாளைக்குலையும் யாரை பார்த்து பயந்திருக்கிறீங்க, பயப்படுறீங்க, பயந்திருக்கிறீங்க, பயப்படுறீங்க, இன்னும் பயம் இருக்கு?
1: இன்னும் பயப்படுது வந்து அப்பாதான், அப்பாதான் வந்து பயம்.
0: ஓ, அப்பாவை விட?
1: அப்பாவை விட அம்மாட்ட பயம் இருக்காது, ஏன்னா அம்மா வந்து செல்லமா இது பண்ணிடுவாங்க, நம்ம
0: அப்பா அம்மாவை விட, அப்பா அம்மாவை நீங்க விடுங்கள், ஏன்டா எங்களுக்கு அப்பா அம்மாட்ட எப்படியும் ஒரு பயமும் பக்தியும் இருக்கும், அதை விட.
1: அதுக்கப்புறம் தெய்வங்கள் தான், தெய்வங்கள் தான்,
0: தெய்வங்களுக்கு பயப்படுறீங்க, அப்பால் பட்டு பயப்படுறீங்க நீங்க பூமியில் இருந்து. சரி, அடுத்த கேள்வி, ஒரு கோடு கிழிச்சு ஒரு பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, அடுத்த பக்கத்துல இரத்த சம்பந்த உறவுகள் யாருமே இல்லை, அதை விட மற்றவர்கள் இருக்கிற உங்களுக்கு தெரிந்தவர்கள், சரியா? அதுல ஒரு மாலைய கையில கொடுத்து யாருக்கும் போட சொன்னா, அதுல யாருக்கு கொண்டு போய் போடுவீங்க?
1: போட தாண்டி போய் போடணும்,
0: போட தாண்டி போய் உங்களுக்கு அந்த மாலையை கொண்டு போய் யாருக்கு போடுவீங்க கொண்டு போய்? அது உங்களை பொறுத்து, அதாவது ரத்த சொந்தங்களை விட்டுருங்க, அதுல யாருமே இல்லை. நீங்க பழகி வந்த ஆக்கள் மக்கள் இருப்பார்கள், பழகி வந்த உறவுகள், அதுல
1: யாருக்கு தான் போட முடியும்?
0: நண்பர்களுக்கு
1: தான் போட முடியும்.
0: சரி சரி, நன்றது.
1: அந்த
0: அவ்வளவுதான் நெக்ஸ்ட் இல்லைங்க, இவ்வளவுதாங்க நான் இன்னைக்கு பண்ணி கொண்டு வந்தது.
1: என்ன மூணு கேள்வி கேட்டுட்டீங்க, நான் நிறைய கேட்பீங்க நினைச்சேன், பரிசு குறைப்பீங்க நினைச்சேன்.
0: அடுத்த முறை போறங்க, உங்களையே தனியா வச்சு காட்டலையே நான் கேள்வி கேக்குறேன், ப்ரிப்பேர் பண்ணி போட்டேன். சரியா? மனைவி நல்லா இருக்கிறாங்களா? அவங்களை கேட்டு
1: அனுப்பிச்சுடுங்க.
0: நல்ல, நான் கேட்டு அனுப்பிச்சுடுங்க. நல்லது விஜயராகவன்,
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி.
1: அந்த பாடல்கள் நீலாம்பரி பாராமலே நான் மனம் தாங்காது. அதை
0: நான் எடுத்து வர்றேன்.
1: பணவென்னும் மாலைக்குள் அகப்பட்ட கரும்பே, இளைவென்னும் சோலைக்குள் பூத்திட்ட அரும்பே, எந்த பாடல்களில் நீ நீலாம்பரி, உன்னை பாராமலே மனம் தூங்காதடி. தீந்தன தீந்தன தீந்தனா, தீந்தன தீந்தன தீந்தன, பழம்பூரி சங்கு கூட உன் கழுத்தில் மிஞ்சதடி. வஞ்சி மலரி ஒரு நிலவதன் தங்கையின் புஞ்சொழிப்பு சொல்லுதடி. வைரச்சிலேயே அந்த பாடலுமா?
0: நல்லா பாடுறீங்க பேந்தண்ண. சோ பாட்டனையும் நல்ல ஆசையோட பாடுறீங்க. நன்றி நன்றி நன்றி விஜயராகவன்,
1: ரொம்ப நன்றி. நேற்றைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூடிய அனைத்து உங்களுக்கும், ஐயாவுக்கும், மற்ற அனைத்து அன்பு உறவுகள் அனைவருக்கும்
0: எனக்கு மட்டும் சொல்லுங்க, யாருக்கும் கேட்காது. வயசு எத்தனை வயசுன்றது சொல்றீங்களா?
1: 60-3 குறைச்சிங்க.
0: என்ன 60-3 குறைக்க? அவ்வளவுதானா? ஐயா, சின்ன பையனா இருக்கிறீங்களே?
1: 65 சேர்த்துங்க, 65 பாத்துங்க.
0: என்ன என்ன 60-ல இருந்து மூண்ட குறைக்கிறது அப்படித்தானே சொல்றீங்க நீங்க?
1: 60-ல இருந்து 3 குறைச்சிங்க.
0: பேந்து அப்புறம்
1: 55-2 சேர்த்துங்க.
0: 55-2 கெட்டிக்காரன் கெட்டிக்காரன், இது நல்லா இருக்குது. சூப்பர், சேர்த்துட்டோம். எல்லாருக்கும் யாருக்கும் விளங்கி இருக்காது. இப்ப அவர் நாங்க விட வருவோமா? விட வருவோமா?
1: அவங்க இந்த படத்தை பார்த்துட்டு ஏமாந்துருப்பாங்க. போட்டோ பார்த்துட்டு
0: ஆரம்பத்திலேருந்து இதைத்தானே நாங்க பார்த்து ஏமாந்து கொண்டு வரேன். நாங்க
1: அதான் 20 இருக்க 18 இருக்க நினைச்சிருப்பாங்க.
0: அது சரி, உங்களை பார்த்து ராஜ்குமார்
1: பார்த்திருப்பாங்க. மூன்று போட்டோம் வித்தியாசம் வித்தியாசமா இருக்கும். சரி, வயசு 15 இருக்கும்.
0: நீங்க சிவப்பு ராஜ் விஜயராகவன் ரெண்டு வச்சுட்டு, இப்ப ராஜ்குமார் வெள்ள ராஜ்குமார் ரெண்டு வச்சிருக்கிறார் பாருங்க. வணக்கம். எங்களுடைய ஞானசேகர் அண்ணா, அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி,
0: எப்படி இருக்கீங்க? எனக்கு தெரியாம தான் இருக்கோம்.
2: பின் இரவு வணக்கம் சொல்ல வந்தீங்களா?
0: இல்ல அண்ணா, நீங்க அப்படி சொன்னோன்னு ஐயோ, இந்த பகல் முழுக்க நான் என்னிலே எனக்கு, அதாவது நான் எப்படி இருக்கிறேன்னு எனக்கே தெரியுது இல்ல, ஒன்றுமே எனக்கு புரியுது இல்ல. அப்ப ஒரு கூட நான் எனக்கு தெரியாம ஏதாவது நாளோ சிறப்பான நாளோ என்ன இனியான்னு தொடங்குறாரு அண்ணா.
2: இல்ல இல்ல, அது வந்து உங்களுக்கு முன்னாடி தகவல் கொடுத்துருவோம் சகோதரி.
0: எப்படி என்ன அங்க காலநிலை இருக்கிறது?
2: காலநிலை வெப்பம் அதிகமாக உள்ளது சகோதரி. 3 நாட்களாக கடுமையாக அழுத்தம்.
0: உலகமே ஏதோ ஒன்றால தாக்கப்பட்டு கொண்டு அதாவது மக்கள் வேதனைப்பட்டு கொண்டே இருக்கிறாங்க இல்லையா? அதிலும்
2: ஒரு எங்களுக்கு ஒரு சிறு அதாவது இன்னும் மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா, இந்த மேட்டூர் அணை நேற்று திறந்திருக்காங்க. இந்த மேட்டூர் அணை திறந்ததுனால எங்க டெல்டா மாவட்டம் ஃபுல்லா வர்ற வாரத்துக்குள்ள நீர்வரத்து வந்துடும். நீர்வரத்து வந்துருந்தா எங்களுடைய வெப்பம் ஓரளவு குறைய ஆரம்பிச்சிடும். வெப்பம் குறைய ஆரம்பிச்ச வேகத்திலே பருவமழை, இந்த கேரளா பருவமழை எங்களுக்கு கொஞ்சம் சாதகமா அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால எங்களுக்கு வர்ற வாரங்களில் கொஞ்சம் குளிர்ச்சி அதிகமாகணும் ஒரு இயல்பா உள்ள கணக்கு எப்போதுமே. இந்த மேட்டூர் அணை திறந்த உடனே
0: சந்தோஷம். ஆனா உண்மையிலே உலகத்துல யாரை கேட்டாலும் ஏதோ ஒன்று ஒன்று கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார்கள் காலநிலையில.
2: இயற்கை சூழ்நிலை தான் எல்லா இடத்துலயும் பருவநிலை மாற்றங்கள் நம்மளால ஏற்பட்டது தானே சகோதரி. நம்ம இயற்கைக்கு மாறான செயல்களை அதிகமா செய்ய செய்ய இயற்கை நமக்கு அது தனக்கு பிடிக்காத செயல்களை அதிகமா மாத்திக்கிட்டு அந்த அளவுக்கு அதை நம்ம கொண்டு போய் நிப்பாட்டிட்டோம். அதை அது எவ்வளவுதான் கட்டுப்படுத்த முடியாத ஓரளவுக்குதான் கட்டுப்படுத்த முடியும். அது அப்புறம் பொங்கி ஆரம்பிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான் பலவித வடிவத்துல பல ரூபத்துல அது அதனுடைய ஆக்ரோஷத்தை நமக்கு காட்டுது மக்கள் இனம் அழிகிறது.
0: நல்லம் நல்லம் அண்ணா. அப்ப நாங்கள் உங்களுடைய இன்றைக்கு சோக பாடுற பாட்டேன்னா சந்தோஷம் இல்ல
2: அவ்வளவுதானே சொல்லிடுவோம். படம் வந்து குலமகள் ராதைன்னு
0: நினைக்கிறேன்.
2: உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி. அந்த பாட்டாளும்
0: ஒரு மனதை உணங்க வைத்தாய், ஒரு மனதை தவிக்க விட்டாய்.
2: அதேதான் அதேதான் அதேதான் அதே சோக பாட்டு தான்.
0: ஒரு மனம் உறங்கி போச்சுன்னா எல்லாமே.
2: ஆமா ஆமா எல்லாரும் மனசுக்கும் எல்லார் மனசுக்குள்ளயும் இருக்கு அந்த சோகம்.
0: அண்ணனுக்கும் தங்கச்சிக்கும் மட்டும்தான் தெரிஞ்சிருக்கு ஒரு மனதும் உறங்கி கொண்டிருக்கு, ஒரு மனதும் தவிச்சு.
2: உண்மைதா உண்மைதா.
0: சரி அண்ணா, ஒரு சொல்லு இல்ல ஒரு எழுத்துல ஒரு சொல்லு சொல்லுங்க அண்ணா.
2: போ
0: போ கட்டிக்காரன்
2: போட்டி வேற மாதிரி கொண்டு போயிட்டீங்களா
0: எனக்கு சொல்லா பரிசு இல்ல.
2: சரி சரி நான் பேச மாட்டேன்.
0: சரி அண்ணாட்ட அண்ணாட்ட அடுத்த கேள்வி. உங்களோட வாழ்க்கையில உறவு அதாவது ரத்த சம்பந்தமான உறவுகளை தவிர்த்து நீங்க பழகி வந்த உறவுகள் அன்பு காட்டிய உறவுகள் யார் அன்பு காட்டிய உறவுகள் மட்டுமல்ல யாரிடம் நீங்கள் இது பயந்து கொண்டே இருந்த காலம் அதாவது பயப்படுறது பார்த்து அவர்களை கண்டா
2: பயப்படுறதுன்னா அதாவது எப்போதும் பயமா எப்பயாவது பயமா
0: எப்போதும் அவர்களை நினைச்சா ஒரு பயம் அவரை கண்டா பயம் பார்த்தா பயம் பேசினா பயம் ஐயோ வர்றாங்களாண்டா பயம் அப்படியா அப்படி பயப்படுறது யாரு
2: அது வெக்கத்தை விட்டு சொல்றேன். தவணைக்காரங்க வந்தா நான் பயப்படுவோம் கையில காசு இல்லைன்னா.
0: யாரு
2: தண்டாள்காரன் ஏத்துவாங்க அது இருந்தாலும் அந்த பயம் நான் அதை நிறைய அனுபவிச்சிருக்கேன் நானு. மத்தபடி பயங்கிறது வந்து எனக்கு வந்து மனசாட்சிக்கு தான் நான் பயப்படுறேன்.
0: சிறப்பு சிறப்பு சிறப்பண்ணா உண்மையா நீங்க சரியான ஒன்று சொல்லிருக்கீங்க.
2: மட்டும்தான் பயப்படுறோம்
0: சரியான
2: மனசாட்சிக்கு மட்டும்தான் நான் பயப்படுறேன் வேற எதுக்குமே நான் பயப்படுறேன். ஏன்னா நம்ம எது வேணாலும் செய்யலாம் எங்க வேணாலும் கடவுளே கூட ஏமாத்தலாம். கடவுள் இல்லைன்னு சொல்லலாம், கடவுள் செத்து போயிட்டா பேய் இல்ல பிசாசு இல்லைன்னு எது வேணாலும் சொல்லலாம்
0: சொல்லலாம்.
2: மனசாட்சி மட்டும் நம்மள விடவே விடாது, காலத்தோட சேர்த்து நம்மள கண்டினியூ பண்ணிக்கிட்டே கொண்டாந்து கடைசியில படுக்கையில போடும் போதுதான் அந்த மனசாட்சி நம்ம ஒவ்வொரு கேள்வியும் கேட்க பாருங்க. அதாவது அது எப்படி கேட்க நம்ம கேவலமான கேள்வி எல்லாம் கேட்கும். அப்பதான் நமக்கு நம்ம நம்மளை மீறி என்னென்ன செஞ்சோம் அராசகம் என்னென்ன செஞ்சோம்ங்கிறதெல்லாம் அப்பதான் நினைவுக்கு வரும். அப்பதான் வருத்தப்படுவோம். வருத்தப்படுறப்ப நம்ம உதவுறதுக்கு ஆளே இருக்காது. நம்ம தூக்கி போட்டு குழியில போட்டு மூடிடுவாங்க அவ்வளவுதான்.
0: வேதனையோடுதான் போக வேண்டும். ஒரே ஒரு நாங்கள் ஒரு ஒருவருக்கு கடன் பட்டு விட்டால் இருக்கும் அந்த பயம் அது
2: உண்மையாக இலங்கை வேந்தர் சேர்த்தாலே இந்த பழமொழி அவர் கடன் பட்டார் நெஞ்சம்
0: வேந்தர்
2: எந்த அளவுக்கு அந்த கடனோட நோயும் கடங்கிற நோய் எந்த அளவுக்கு ஒவ்வொரு மனுஷனையும் தாக்கிரும்.
0: இப்ப
2: கொடிய விஷம் அது
0: அண்ணா. இப்ப இருக்கிற இலங்கை வேந்தர் எல்லாம் பயப்படவே இல்லையே கடன் பட்டு.
2: இப்ப இருக்க அவங்களுக்கு மைதாபி மனத்துல அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல ஏதோ ஒரு புண்ணியம் அவங்களுக்கு சேர்ந்துகிட்டு இருக்கு. அப்படிதான் அந்த மன்னர்கள் அப்ப சேர்ந்துகிட்டு இருக்கு.
0: அவர்களுக்கு அவர்களுக்கு போதுமானது
2: பாவம் மக்கள் அவர்களுடைய பாவம் மக்களுடைய
0: இல்ல அவர்களுக்கு போதுமானது இருக்கண்ணா அவர்களுக்கு போதுமானது தாராளமாக
2: போதுமானது
0: மக்கள் மக்கள் வாடுகிறார்கள்
2: மக்களுக்கு சொல்றேன் அன்றாட அன்றாட இருக்காங்க அவர்கள் தான் இந்த
0: அண்ணா ஒரு நிமிஷம் தாங்க தில்லை ஸ்ரீனிவாசன் அப்படியே இணைப்புல இருந்து கொள்ளுங்க ஒரு நிமிஷம் இணைப்புல இருங்க இணைப்புல இருங்க சரி அப்ப உண்மையிலேயே மக்களுடைய அந்த சோக நிலை உணவுக்கு அது மட்டுமில்ல எரிபொருள் இல்லாமல் பழையபடி நேற்றைய தினம் இருந்து நானும் அப்பாவும் பேசிக்கொண்டோம் பழையபடி மாட்டு வண்டியில தான் இனி போக வேண்டி வரும் உண்மையிலேயே அதுவும் நகர பகுதியில் போகவே முடியாது குதிரை வண்டியில போயிருப்பாங்க குதிரை வண்டியில முந்தியெல்லாம் அப்படித்தான் நகர அதுவும் குதிரைக்கு விட கொடுத்து சாப்பாடு போடுறதுக்கு எங்க என்ன போடுறது யாருமே போக முடியாது கஷ்டம் மிகவும் கொடுமையாக எங்களுடைய இலங்கையை தாக்கி கொண்டே இருக்கிறது எங்களது நாட்டை அது ஏன் அப்படி வந்தது என்று எங்களுக்கே தெரியவில்லை பாவம் அப்பாவி மக்கள் தான் மிகவும்
2: அந்த குழந்தை கை குழந்தைய வச்சுக்கிட்டு நோய் நொடி உள்ள முதியோர்கள் எல்லாம் பார்க்கும் போது அவ்வளவு மனசு சங்கடமா இருக்கு நமக்கு நம்ம தேவையில்லாம நம்ம என்னமா பண்ணிட்டு இருக்கோம் தேவை உள்ள அவங்களுக்கு நமக்கு எந்த விதத்துலயும் நம்ம உதவ முடியலையே அப்படிங்கிற மனசு வருத்தம் அந்த அளவுக்கு
0: சரி அண்ணா இப்ப நீங்க அத சொல்லிட்டீங்க பயத்தை சொல்லிட்டீங்க அடுத்த இன்னொன்று ஒரு கோடு கிழிச்சு ஒரு கோடு கிழிச்சு ஒரு பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க மற்ற பக்கத்துல ரத்த சம்பந்தமா யாரும் இல்லை உங்களோட பழகி வந்தவர்கள் மட்டும்தான் இருக்கிறார்கள் உங்களோட கையில ஒரு மாலை இருக்கு நீங்க யார்கிட்ட கழுத்துல கொண்டு போடுவீங்க
2: என்னிடம் எதுவும் இல்லாத போது என்னை அருகில் இருந்து பார்த்து கொண்ட என் நண்பனுக்கு மட்டும்
0: கட்டிக்கார் சரி சூப்பர் சரி அண்ணா நல்ல திடமா உறுதியா சொல்லிட்டீங்க நன்றி அண்ணா நன்றி
3: உங்களோட
0: அக்கா எப்படி இருக்கிற உங்களோட செல்வி செல்வி அக்காவும் வெள்ளச்சாமி மாமாவும் எப்படி இருக்கிறாங்க
4: நல்லா இருக்கா
0: நல்லா இருக்கிறேன் நேற்று இணைஞ்ச அப்புறம் உங்களோட ஒரு பாட்டு போட்டேன் நான் வெள்ளச்சாமி அண்ணாக்கு அதுல அது என்ன சொர்க்கத்தங்கம் படத்துல இருந்து ஒன்னு நினைச்சேன் நான் ஒன்னு நினைச்சேன் நெஞ்சுக்குள்ள வச்சு தச்ச போதன் வணக்கம் அண்ணா அண்ணாக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க அண்ணா
5: நல்லா இருக்கேன்
0: நேற்று உங்களுக்கு தெரிவு நான் நல்லா இருக்கிறேன் நல்லா இருக்கிறேன் இரவு நேரம் தான் எங்களுக்கு இங்கு நடுஜாமம் இப்ப காலை ஆகி விட்டது காலை ஆகி விட்டது 2:10 இப்ப இங்க அந்த நேரத்துல உங்களை எல்லாரோடும் பேசுவதனால நான் நல்லா இருக்கிறேன் என்று சொல்லலாம் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்னா உங்களுக்கு
5: சின்னமணி குடியில குயிலே போடுங்களா
0: சின்னமணி அதாவது சோக பாட்டு இன்னைக்கு சந்தோஷ பாட்டு இல்ல சந்தோஷ பாட்டு இல்ல இன்னைக்கு சோக பாட்டு தான் நீங்க
5: கேட்கலாம் துள்ளாத மனமும் துள்ளும்
0: அதுல
5: வேகமாய் வந்து போகிறேன்
0: அதுல சோக பாட்டா அது
5: இல்ல இல்ல துள்ளாத மனமும் துள்ளும் படம் வேகமாய் வந்து போகிறேன்
0: அது சோக பாட்டா அண்ணா அது
5: இல்ல சோக பாட்டு இல்ல
0: சோக பாட்டு தான் இன்னைக்கு கேட்கலாம் அதுதான் நிபந்தனை
5: இன்னைக்கு சோக பாட்டு
0: கேட்கணுமா அதையும் கொஞ்சம் அனுபவிக்கணும் இல்ல
5: சரி சரி
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க சோக பாட்டுல அடடா சோக பாட்டு ஒன்றுமே ஞாபகம் வர சந்தோஷம்.
5: காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுது.
0: அதானே பக்கத்துல செல்வி நிக்கிறாவே, அதுக்கு அதுக்கப்புறம் என்ன காத்திருக்கிறது?
5: செல்வி அவங்க இருக்காங்க பக்கத்துலதான் இருக்காங்க.
0: இவன் வேற யாருக்கு, நீங்க வேற யாருக்கு காத்திருந்து காலம் போகுது உங்களுக்கு? அண்ணா
5: இவங்க கூட இருக்கிறா சோக பாட்டு கேட்டீங்களா, காத்திருந்து காத்திருந்து காலங்க போகுது.
0: நல்ல காலங்கள் போனது நீ. சரி அண்ணா, அவடம் ஒரு கேள்வி அண்ணா, ஒரு சொல்லுல அந்த ஒரு எழுத்துல எனக்கு சொல்லி சொல்லுன்னு வருது, ஒரு எழுத்துல ஒரு சொல்லி சொல்லுங்க.
5: ஒரு எழுத்துல ஒரு சொல்லுங்களா?
0: அதாவது நீங்க இந்த இத்தனை வயது மட்டும் யாருக்கு நீங்க பயந்து இருக்கிறீங்க, பயந்து கொண்டே இருக்கிறீங்க?
5: நான் பயந்து கேட்டிருக்கிறது எங்க வைஃப் கிட்ட.
0: அண்ணா இது
5: என்னன்னா
0: நீங்க போகலாம். ஒரு கோடுக்கு ஒரு கோடுக்கு கோடு கீறி ஒரு பக்கத்துல நீங்க நிக்கிறீங்க, ஒரு பக்கத்துல உறவு முறை யாருமே இல்லை, ஆனா உங்களோட பழகி வந்தவர்கள் நிக்கிறார்கள். உங்கள் கையில் ஒரு மாலை, நீங்க யாருக்கு மாலை போடுவீங்க அந்த பக்கத்துக்கு போய்?
5: நண்பருக்கு
0: போடுவீங்க. நல்லது நல்லது அண்ணா, விடைபெற்றுக் கொண்டு அடுத்த நாங்க செல்விட்ட போகலாம். செல்வி வணக்கம். செல்வி வணக்கம். செல்வி
3: வணக்கம். சொல்லுங்க
0: செல்வி, உங்களுக்கு தான் பயப்படணும் காட்டறையில உலகங்கும் கேட்க சொல்லிட்டு இருப்போங்க அண்ணா. யாருக்கு பயம் உண்டா? நான் என் மனைவிக்கு தான் பயம் உண்டா, அடிச்சு சொல்லிட்டு இருப்பாங்க, அவரு தான் அங்க துணிஞ்சு வரேன். சரி உங்களோட பாட்டு என்ன செல்வி? உங்களுக்கு சோக பாடல், சோக பாடல்,
3: அம்மன் தூக்கல் சோக பாட்டு. அந்த இந்த கோவில பாடுவாளே அந்த பாட்டு
0: என்ன பாட்டு? அது அம்மன் கோயிலுக்கு
3: கோவில் அந்த கோவில்ல பாடுவா
0: என்ன பாடலா இருக்கும் அம்மன் கோயில் கிழக்காலே அந்த படத்துல? ஒரு யாரு எந்த பாடகி பாடின பாட்டு தெரியுமா?
3: ராதா பாட கோவில்ல
0: ஒரு எழுத்துல ஒரு சொல்லி சொல்லுங்க. சரி அடுத்த கேள்வி, நீங்க இவ்வளவு அதாவது ரத்த சம்பந்தமா வேண்டாம், இப்ப நான் அண்ணா அதை சொல்லிட்டார் பரவாயில்ல, உண்மையை சொன்னாரன்ட்டு விட்டுட்டேன் மனைவி என்று, ரத்த சம்பந்தங்களும் வேண்டாம். இது இதுவரை காலமும் நீங்க யாருக்கு பயந்துருப்பீங்க? இப்பவும் நினைச்சு அம்மா அப்பாவும் சேர்க்க வேண்டாம். என்ன ஏற்கனவே அது நாங்கள் பயமும் பக்தியும் அவர்களிடம் இருக்கிறது, அவர்களும் சேர்க்க வேண்டாம். வேற யாரிட பயந்துருக்கிறீங்க, பயமா இருக்கிறது?
3: கடவுளா?
0: கடவுளை சொல்ல போறீங்களா? சரி சரி, கடவுளுக்கு பயந்து நடந்து கொண்டிருக்கிறீங்க. சரி அடுத்தது வந்து உங்க கையில ஒரு மாலை இருக்குது, கோடு கிழிச்சு வச்சிருக்காங்க, ஒரு தனி எங்கேயாலும் அங்கால நிறைய பேர் இருக்கிறாங்களா, ஆனா சொந்தங்கள் இல்ல, ரத்த சொந்தமே இல்லை, பழகி வந்தவர்கள், அதுல யாருக்கு இந்த மாலையை கொண்டே நீங்க போடுவீங்க? நண்பனுக்கு இணைஞ்சு கொள்ளுங்க எப்பவும் காட்டில. சரியா? வணக்கம். வணக்கம் ஸ்ரீனிவாசன். வணக்கம்.
6: வணக்கம்மா சொல்லுங்க,
0: எப்படி இருக்கிறீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
6: சிறப்பாக, வளமாக, மகிழ்ச்சியாக, அன்பாக, ஆசீர்வாதமாக.
0: இன்னைக்கு இன்னைக்கு உங்களுக்கு ஸ்கூல் இல்லையா?
6: இன்னைக்கு ஸ்கூல் கிடையாதுங்க, இன்னைக்கு ஃபுல் டே லீவு, நாளைக்கு வர சொல்லிட்டாங்க. கோடை விடுமுறை தான், பணிகள் இருக்கும் வர சொல்லுவாங்க, இன்னைக்கு இல்லைன்ட்டு
0: வேணான்ட்டு. உங்க விருப்ப பாட்டு என்ன சீனிவாசன்? சோக பாட்டு. சோக பாட்டு.
6: சோக பாட்டு.
0: நல்ல பாட்டு கேட்டிருக்கீங்க,
6: எனக்கு
0: ரொம்ப பிடிக்கும். எங்க அது பாடி காட்டுங்க பாப்போம். ராசா ராசா ஒண்ணு வச்சிருக்கு நெஞ்சிக்கு ரோசா பூ போல. அப்படியா வருது? ஒரு எழுத்துல ஒரு சொல்லு. கொடு இல்ல கொடுவது. அடுத்தது வந்து நீங்க யாருக்கு பயந்திருப்பீங்க? நான் இப்ப விளக்கங்கள் சொல்லும் போது நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது உறவு முறைகளை விட்டு இதுவரையும் நீங்க யாருக்கு பயப்படுறீங்க?
6: மனசாட்சிக்கு பயப்படுவோம்.
0: சரி, அடுத்த கேள்வி. ஒரு கோடு கிழிச்சு இங்கே நிற்கிறீங்க, அடுத்த பக்கத்தில் உறவு முறைகள் யாரும் இல்லை, பழகி வந்தவர்கள் மட்டும் இருக்கிறார்கள். உங்கள் கையில் ஒரு மாலை இருக்குது, யாருக்கு அந்த மாலையை கொண்டே போட போறீங்க?
6: அந்த மாலை யாருக்கு போடுவோம்னா, உங்கள்கிட்ட பேசினாங்க இல்லையா, அக்காவும் மாமாவும் பேசினாங்க இல்லையா, எங்க கூட பிறந்த சகோதரி ஒருத்தங்க தற்செயலாம் எதிர்பாராத விதமாக 9 மாதத்துக்கு முன்னாடியே என்ன
0: ஆயிட்டாங்க,
6: இறந்து போயிட்டாங்க. இந்த கொரோனா காலத்துல ஃபர்ஸ்ட் அலையில நல்ல நட்புகளா அக்கா என்றும் மாமா என்றும் நாங்க தனிமையில இருந்த போது எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல வந்து உட்காந்துருங்க, எங்க வீட்டுல வந்து சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு அரவணைப்பை தந்த. ஒரு 2 ஆண்டு காலமாக மாணவர்கள் முன்னாடியே படித்தாலும் பின்னாடி சொந்தத்தை விட மேலான நட்பை ஏற்படுத்தி கொண்டு உறவினர்களை விட சிறந்த உறவினர்களாய் மாறிக்கொண்ட உங்களிடம் பேசுங்க.
0: ஆறுதல் படுத்தி தங்களோட அரவணைத்து மீண்டும்
6: வீட்டுக்கு வாங்க, சாப்பிட்டீங்களா, என்ன சரி அப்படின்னு ஒரு ஆறுதலான அன்பின் மொழி. எதிர்பார்ப்பு இல்லாம எங்க அங்க பேரங்கள் நிகழ்த்தாம அன்பு பரிமாறப்படுகிறதோ அங்கதான் நம்ம சொர்க்கத்துல இருக்கிறோம்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நான் வீட்டுக்கு சென்றதுல சொர்க்கத்தை விட மேலான ஒரு உணர்வு.
0: நல்ல நல்ல சந்தோஷம். அவர்களுக்கு எனது அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. இப்படியான உறவுகள், இப்படியான மனிதர்களை காண்பது அரிது இல்லையா?
6: உண்மை உண்மை.
0: நன்றி நன்றி நன்றி நன்றி ஸ்ரீனிவாசன், விடைபெற்றுக் கொள்ளலாம். நன்றி. ஸ்திரமையாக அருமையாக தங்களுடைய கருத்துக்களை உண்மையாக நீங்கள் சொல்கிறீங்க. எதை கேட்டாலும் உண்மையாக பதிலளிக்கக்கூடியதாக என் அன்பு உறவுகள் இருக்கிறீங்க. நான் எனது சோக பாடலை எடுத்து வரலாமா?

0: அருமையான வரிகள், ஒரு அன்பு உறவு இணைகிறார். இந்த பாடலை கேட்டால் எனக்கு எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காமல் இருக்கும். ஒரு அன்பு உறவு இணைகிறார், எங்கே பார்க்கலாம். வணக்கம் அபு சம்பு.
1: வணக்கம்
0: இப்ராஹிம்.
1: ஆமா அக்கா, வணக்கம்.
0: நான் சரியா உச்சரிக்கிறேன் நான் உங்க பெயரை?
1: எனது பெயர் உச்சரிக்க வேண்டும் என்றால் அபு சம்ஹு இப்ராஹிம். அபு சம்ஹு என்பது அது அரபிக் பெயர் என்பதால் கொஞ்சம்
0: கடினம். பழகத்தான் வேணும். ஒரு கொப்பி வச்சு நான் ஒரு 1000 தடவை, ஒரு நாள் நாங்க ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம் இல்ல, அப்படி நான் இனி அபுட பேர் இல்ல. உண்மைதான்,
1: எனது நண்பர்களிடம் எல்லாம், எனது எனக்கு நிறைய இந்திய நண்பர்கள் கேரளாவில் கூட நண்பர்கள் இருக்கிறார்கள். பகுதி பேர் வந்து அபு என்று கூப்பிடுவார்கள். மிகுதி பேர் சம்ஹோ என்று கூப்பிடுவார்கள். உடைத்து
0: உடைத்து
1: பிரித்தெடுத்து.
0: எனக்கு
1: இங்கு அரேபியர்கள் உச்சரிக்கின்ற பொழுது மிக தெளிவாக எனது தந்தை எனது பெயரை உச்சரித்த அந்த பெரு அந்த அதே உச்சரிப்பில் இங்கு அரேபியர்கள் மாத்திரம் உச்சரிக்கிறார்கள். சொன்ன உடனே பிடித்துக் கொள்வார்கள்.
0: இன்றையிலிருந்து நான் ஒரு சபதம் எடுக்கிறேன். இன்றைக்கு எப்படி நான் அரேபியர் மாதிரி உங்களோட பெயரை உச்சரிக்கிறேன்னு ஒப்ப பார்க்கலாம். இன்றையிலேருந்து அதை பாட. ஏன்னா அபு என்று சொல்றது மிகவும் சுலபமா இருக்கு எனக்கு, அதனாலதான் அபு அபு என்று கூப்பிடுறேன். சரி.
1: ஆமா, அபு அபு என்பது அரபி பதத்தின் பொருள் தந்தை என்று அர்த்தம்.
0: தந்தை என்று அர்த்தம். சூப்பர். அப்படியா? அப்படியா? தந்தைக்கு அபு என்று சொல்லுவார்களா அரபியில், அரபிக்ல?
1: அபு அபு என்றால் தந்தை.
0: தந்தை. நல்லது, நல்லது. எப்படி இருக்கிறீங்க?
1: நலமாக இருக்கின்றோம் அக்கா.
0: அங்க காலநிலை எப்படி இருக்கிறது?
1: இப்பொழுது கொஞ்சம் தேறி வருகிறதுன்னு தான் சொல்லணும். காலநிலை சரியாகி வருகிறது, தேறி வருகிறதுன்னு தான் சொல்லணும். அது ஒரு நோயாகத்தான் பார்க்கப்படுகிறது என்னால், அதனால தான் தேறி
0: வருகிறது. என்றாலும் அது அது பார்க்கும் போது கண்ணுக்கு தெரியாது, ஆனால் படைந்து இருக்கும் எல்லா இடமும் இல்லையா?
1: இப்போ நம்ம பார்க்கிற நேரத்துல மப்பும் மந்தாளமும் போல், மலைக்கு மூசாந்திருப்பதை போல இருக்கும். ஆனால் வெளியில் அதோட ஸ்மெல் வந்து ஒரு டிஃபரெண்ட் ஸ்மெல் உண்டாகும்.
0: எது அந்த எங்கட ஊர்ல மழை பெஞ்சா ஒரு ஸ்மெல் வருமல்ல, ஒரு மண் மனம்.
1: அந்த மண் மனம், மணல் மனம் வேறு, இது அந்த தூசி மனம்.
0: தூசி மனம்.
1: மழை பெய்கின்ற பொழுது வருகின்ற மனம், அது எங்களால் வேறு, அதை எங்களால் வந்து மணக்க முடியும், அதனை ரசிக்கக்கூட. இது மாஸ்கை தாண்டி வருகிறது என்றால், அதுவும் வாகனத்தின் உள்ளே ஏசிட்டு நாங்கள் மூடி இருப்போம், அதுக்குள்ளில் மாஸ்க் போட்டிருப்போம், அப்பொழுதும் அது அதனையும் தாண்டி கடந்து வரும். அதுதான்.
0: அப்ப இந்த காலத்துல இப்ப மக்கள் தனிய வழியில சும்மா நடமாட மாட்டார்களா? நடமாடுவார்கள் தானே?
1: மிக குறைவு, மிக குறைவு.
0: அப்படி வெளியில போறதா இருந்தால் என்ன உடை, எப்படி அது அது அதுக்குரிய பாதுகாப்பு, எப்படி உடை அணிந்திருப்பார்கள்? தலையெல்லாம் மூடி
1: கட்டி? இல்ல இல்ல, சாதாரணம். இங்கு அதிகமாக பெண்களை பொறுத்தவரையில் மூடிய உடையில் தான் சென்று வருவது வழக்கம். அது அல்லாமல் சாதாரணமாகத்தான் செல்வார்கள், வருவார்கள். ஆனால் அந்த நடந்து செல்கின்ற பழக்கம் இருக்காது இந்த காலத்தில். இந்த சூட்ல நடந்தா அங்க போய் சேரும் பொழுது நாங்கள் மீண்டும் ஒரு முறை குளிக்க வேண்டி தேவைப்படும், அவ்வளவு வேர்க்கும்.
0: வேர்க்கம். இல்ல நான் சொல்றேன், தூசி எங்கள்லயும் படியும் இல்ல, மக்கள்லயும் அது படியும் இல்ல,
1: படியும் அது அவ்வளவுக்கு அது விளங்காது. எங்களுடைய இதுல வந்து ஒரே இடத்தில் நாங்க நிற்கின்ற போதுதான் அது இது எங்களுக்கு விளங்கும் எஃபெக்ட். பாதிப்பு.
0: உங்களோட நாடு வந்து பாலைவனம், ஒரு பக்கம் பாலைவனம் நிறைந்தேன்னு நினைக்கிறேன். அப்படியா?
1: முற்று முழுதாக பாலை நிலம்,
0: பாலை நிலம், அப்படி சொல்லுங்க.
1: இருக்கின்ற ஒரு செல்வந்த நாடு,
0: அப்படி சொல்லுங்க.
1: உலகத்தின் பெரிய செல்வந்த நாடுகள் நாடுதான் கத்தார்.
0: அப்ப நீர்நிலைகள் எல்லாம்
1: வருமானத்தில் நீர்நிலைகள் எதுவுமே இல்லை,
0: நீர்நிலைகள்
1: எதுவுமே இல்லை. கடல் நீரைத்தான், அதாவது உப்பு நீர், கடல் நீரைத்தான் சுத்திகரித்து அதைத்தான் பயன்படுத்துகிறார்.
0: அப்ப கடல் இருக்கிறதா இல்லை சுத்தி?
1: இது ஒரு தீபகற்ப நாடு கத்தார் வந்து, ஒரு தீப, மூன்று பக்கமும் கடலால்
0: கடலால்

0: ஒரு பக்கம் ஒரு பக்கத்துடைய போர்டர் சவுதி இடைய பகுதியோடு
1: இணைக்கப்பட்டிருக்கிறது. நீர்நிலைகளை அவர்கள் செயற்கையாக செய்து வைத்திருப்பார்கள் இல்லையா?
0: செயற்கையாக இங்கு ரிவர் இருக்கிறது, ஆறு இருக்கிறது, செயற்கையாக ஆறு இருக்கிறது, நீர்நிலையங்கள் இருக்கிறது. அவற்றை பார்த்தால் நாங்கள் நம்ப மாட்டோம் இது செயற்கையாக செய்தது
1: என்று.
0: அதனை துப்புரவு செய்வதற்கு கூட துப்புரவு தொழிலாளர்கள் விசேடமாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
1: நிறைய இருப்பார்கள் நினைக்கிறேன் இல்லையா? அதுக்கு
0: நிறைய இருப்பார்கள். ஒவ்வொரு டிவிஷனாக பிரித்து பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முனிசிபாலிட்டி.
1: புலம்பெயர்ந்த உறவுகள் மக்கள் நிறைய பேர் இருப்பார்களா? அல்லாட்டி எவ்வளவு இருப்பார்கள்?
0: ஆமாம், மொத்தமாக கத்தாருடைய பாப்புலேஷன் சனத்தொகை 20 லட்சம், 2 மில்லியன் பீப்புள்ஸ் ஓன்லி, சரியா? அதுல அதுல கத்தாருடைய கத்தார்ல வாழ்கிற மக்களின் பேர் இது கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் மட்டும்தான் இந்த கத்தாரிஸ், இந்த கத்தார் நாட்டுக்கு சொந்த நாட்டை பிற நாட்டுடைய ஆமாம் இந்தியர்கள் கூடுதலாக இருக்கிறார்கள். இலங்கை கிட்டத்தட்ட இந்த கத்தார் மக்களை விடையும் தாண்டிய ஒரு பாப்புலேஷன் இலங்கை மக்கள்
1: இருக்கிறார்கள். அப்ப 3 லட்சம் தான் அங்க அந்த நாட்டின் உரிமையாளர்களா இருக்கிறார்கள் இல்லையா? குடிமக்கள்
0: இன்னும் 3 லட்சத்தை எட்டவில்லை.
1: மிகுதி அவ்வளவும்
0: வருமானத்தில் ஆக கூடிய வருமானங்களை பெறுகின்ற ஒரு நாடு. எண்ணெய் ஏற்றுமதியில், கேஸ் ஏற்றுமதியில், இரும்பு ஏற்றுமதியில் மிகவும் பிரபலமான மிகப்பெரிய ஏற்றுமதி நாடுகள் ஒன்றாகத்தான் இருக்கிறது. இங்கு இருக்கின்ற கிடைக்கின்ற வருமானத்தை அந்த நாட்டுடைய அரசுகள், எங்களுடைய நாட்டை பொறுத்தவரையில் மக்களுடைய பணத்தை சுருட்டுகிறார்கள். இது அவர்களுடைய வருமானத்தையே நாட்டு மக்களுக்காக கொடுக்கிறார்கள். இங்கு ஒரு படிக்கின்ற ஒரு குழந்தை, ஒரு குழந்தை பிறந்தாலே அவருக்கு அரசாங்கத்தினால் குறிப்பிட்ட தொகை அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இங்கு யாருக்கும் காணி சொந்தம் இல்லை. நிலம் வந்து அந்த அரச குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம், மற்றதெல்லாம் அரசுக்கு சொந்தம். அரச குடும்பங்களுக்குள்ளது அங்கங்கே கொஞ்சம் கொடுத்து வைத்திருக்கிறார்கள். அது அல்லாது மற்ற நிலப்பரப்பு எல்லாமே அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். அரசாங்கம் எல்லோருக்குமே வீடு கட்டி கொடுத்து விடுவார்கள். ஒருவர் திருமணம் முடிந்துவிட்டால் அவருக்கு அரசாங்கத்தால் வீடு கொடுக்கப்படும், வீடு கட்டி கொடுக்கப்படும். அந்த ஒவ்வொரு குளம் இருக்கும் அல்லவா, அதாவது
1: ஜாதி. இப்ப
0: நாங்கள் வந்து ஜாதி என்றல்ல, அவர்களுடைய குடும்ப வர்க்கம் இருக்கும். ஜாதிகள் எல்லாம்
1: இல்லையா,
0: குடும்ப வர்க்கம் இருக்கும். அந்த வர்க்கங்கள் செறிந்து வாழ்கிற பகுதியை அவர்கள் தெரிவு செய்து அங்கே அந்த பகுதியில் அவர்களுக்கு கொடுத்து
1: விடுவார்கள்.
0: என்றால் அவர்களோடு ஒன்றித்து அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும்,
1: வாழ வேண்டும்.
0: நான் புலம் பெயர்ந்து வந்திருக்கின்றேன் என்பதாலும் இங்கு வாழ்கின்ற ஒரு இந்த நாட்டுடைய உரிமையாளர் சொந்தக்காரர்கள் என்ற வகையிலும் வித்தியாசங்கள் எதுவுமே இல்லை.
1: இல்லை அப்படி அதடா,
0: திருமண வைபவத்துக்கு அழைக்கப்பட்டால் பெரிய ஒரு பாத்திரத்தில் உணவு பரிமாறப்பட்டிருக்கும். நான் ஒரு ஒரு பாதை துப்புரவு செய்யும் ஒரு துப்புரவு தொழிலாளியாக இருந்தாலும் நான் அந்த இடத்தில் சென்று எனக்கு அழைப்பு இருக்கும் என்றால் நான் அங்கு சாப்பிடுவேனாக இருந்தால் அதன் பிறகு அதே இடத்தில் அதே பிளேட்டில் நான் சாப்பிட்டு விட்டு எழுந்து சென்ற இடத்தில் இந்த நாட்டுடைய அமீராக இருந்தாலும், அமீர் என்பது இங்கு ஜனாதிபதியே, அவர் வந்து இருந்தாலும் அந்த இடத்தில் வந்து சாப்பிட்டு விட்டு செல்வார். அந்த மனிதநேயம் பேணப்படுகிறது. அடுத்தது காவல்துறைக்கு நாங்கள் பயப்பட வேண்டிய தேவையில்லை. இங்கு எதுவாக இருந்தாலும் இப்ப நாங்க வணக்கம் சொல்றோம் தானே, அதே மாதிரி முஸ்லிம்களுடைய பழக்கத்தில் இருக்கிறது சலாம் சொல்வது. அது எந்த மதம் என்று எங்களுக்கு தெரியாது. வந்தால் போலீஸ் ஆரம்பத்தில் எங்களிடம் சலாம் சொல்லித்தான் பேசுவார்கள். எங்களுடைய நாட்டு போலீஸ்காரர்களோடு ஒப்பிடுகின்ற பொழுது
1: வித்தியாசமான
0: அனுபவத்தை நாங்கள் சட்டங்கள்
1: முரணாக
0: செயல்பட்டால், அதாவது சட்ட விரோத செயல்களில் இங்கு மதுபானம் மறந்த முடியாது, அருந்திவிட்டு பாதையில் முஸ்லிம்கள் சாராயம் அருந்த முடியாது, முஸ்லீம் அல்லாதவர்கள் அருந்த முடியும், அவர்கள் இங்கு இருக்கின்ற அந்த இடங்களில் வாங்கி கொண்டு வீட்டில் வைத்து தான் அருந்த வேண்டும், அல்லது கிளப்புகள் இருக்கின்றன அந்த கிளப்பில் அருந்த வேண்டும் என்றால் அந்த மதுபானங்கள் வந்து ஒரு லிமிட் தான் அவங்க கொடுப்பாங்க.
1: ஏனென்றால்
0: அதே போன்ற வாகனங்கள் ஓட்ட முடியாது, அதுக்கெல்லாம் தண்டனை தண்டனை தான், அது எந்த நாட்டுக்காரன் என்ற வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் ஒரே தண்டனை தான், ஒரே தண்டனை தான். அதே இப்பொழுது முஸ்லிம் அல்லாத ஒருவர் வாகனம் ஓட்டினால் அவருக்கு வாகன அனுமதி பத்திரம் முற்றாக கேன்சல் செய்யப்பட்டு அவரை நாட்டிலிருந்து வெளியேற்றி விடுவார்கள். இதே முஸ்லிம் என்று சொன்னால் அவருக்குரிய தண்டனைகள் வேறு. அது இந்த நாட்டுடைய பிரஜையாக இருந்தாலும் சரி,
1: அது நீங்க சொல்றது குடித்து விட்டு வாகனம் ஓட்டினால்,
0: வாகனம் ஓட்டினால், வாகனம் ஓட்டினால்
1: நல்ல நல்ல நல்ல சட்டங்கள் தான் உண்மையிலேயே.
0: இங்கு கடுமையான மாஸ்க், கொரோனா காலங்களில் மாஸ்க் அணியாவிட்டால் இந்த உலகத்திலே முடக்கப்படாத ஒரே நாடு கத்தார். அந்த சட்டங்கள் தண்டனைகள் வந்து மிக கடுமையாக இருக்கும், அதாவது கடுமை என்றால் பயங்காட்டுவதற்காக. இங்கு தெரியும் எல்லோருக்கும் இந்த சட்டங்களை மீறினால் இந்த தண்டனை நிச்சயமாக கிடைக்கும் என்று, அதனால் யாரும் மீறமாட்டோம். அப்படி மீறுவதாக இருந்தால் இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் போன்ற இந்த நாடுகளில் உள்ளவர்கள் மட்டும்தான்
1: மீறுவார்கள். அவர்கள் அந்த பழக்கத்தை அதே பழக்கத்தை
0: இங்கு வைத்திருக்கிறார்கள். ஏன்னா நானும் ஒரு இலங்கையன், எனது நாட்டை தான் நான் முதல் முதலில் நான் அடையாளப்படுத்தினேன்.
1: நிச்சயம் நிச்சயமா இல்லையா, அது உண்மைதான், உண்மைதான். நல்ல விடயங்களை சொன்னீங்க. உண்மை அந்த ஒரு நாட்டுடைய சட்ட திட்டம் வந்து மக்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, மக்களை நன்றாக வாழ வைப்பதுக்குத்தான் அந்த சட்ட திட்டம். உண்மையிலேயே அதை புரிந்து கொண்டு மக்கள் வாழ்ந்தார்கள் என்றால் சிறப்பு தான் என்று சொல்லிக்கொண்டு, சரி இன்றைக்கு சோகப்பாட்டு நீங்க கேட்க வேணும் அபு.
0: உண்மையிலே நான் ஒரு சந்தோஷமான பாடலோடு தான் வந்தேன், வளமையாக சோக பாடல்களை எடுத்து வரும் நான். ஆனால் நீங்கள் சொன்னவுடன் நான் மாற்றிவிட்டேன் அந்த பாடலை. படம் கொஞ்சம் பழைய பாடல் தான், ஜெமினி கணேசன், ஏஆர் விஜயா அவர்கள் நடித்த அந்த ராம் திரைப்படத்தில் இருந்து நிலவே நிலவே என்னிடம் நெருங்காதே நான் இல்லை என்ற பாடலை கொண்டு வந்திருக்கிறேன். அருமையான பாடல், எம் எஸ் விஸ்வநாதனின் இசையை இங்கு மீண்டும் ஒரு முறை எங்களால் கேட்க முடிகிறது. அருமையான பாடல் ஒன்று,
1: நல்ல வரிகள் பொருந்திய பாடல் இல்லையா அது.
0: பிபி சீனிவாஸ் பி சுசீலா ஆகியோரின் குரலில் இந்த பாடல் ஒரு,
1: இது வந்து தனியா ஆண் பாடிய பாடல்னு நினைக்கிறேன். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. இது தனியா ஸ்ரீனிவாசன் ஸ்ரீனிவாச ஐயாவர்கள் பாடிய பாடல் என்றுதான் நினைக்கிறேன். நான் பார்க்கலாம். நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீங்க உண்மையாக. அது இது எல்லோருக்கும் தெரிந்த பாடல் தான். அந்த வரிகள் எல்லாம் அவ்வளவும் முத்தான வரிகள். அதில் பாடல் ஒரு நாள் மழை வரலாம் என எழில் வருமோ. நல்ல ஒரு பாடுங்க.

0: நீ பாட வந்தாயே வெண்ணிலவே. ஓகே, நான்
1: பாடி பழக வேணும்.
0: ரசித்து கேட்ட பாடல்களில் பழைய பாடல்களில் இது இன்னும் ஒரு பாடல் இருக்கிறது. இடைநடுவே மலையாளம் வந்து வருகிறது. அக்கா, ஏனென்றால் மலையாள நண்பர்கள் அதிகம்
1: மலையாளம், அது மலையாளம் எங்களோட தமிழோடு ஒன்றித்தான் போகிறது. பேசும் போதெல்லாம் எங்களுக்கு புரியறது அல்லவா அது.
0: நீண்ட வரலாறு இல்லையே.
1: அடுத்து என்ன பாடல்
0: மொழிக்கு?
1: நிச்சயம் என்ன பாடல் அடுத்தது
0: வந்து, அதுவும் ஜெமினி கணேசன் பாடத்தில் படத்தில் உள்ள பாடல் தான்.
1: அதே மாதிரி இப்ப அந்த ஜோடா அக்பர் என்ற படத்திலேயும் அப்படி ஒரு பாடல் ஒன்று இருக்கிறது. இந்த ஒரு பெண்ணை ஒன்றுக்கு ஒப்பிட்டு பாடும் ஒரு பாடல், நல்ல ஒரு பாடல்.
0: இன்னொரு பாடல் எங்களுடைய யாரு, எம்ஜிஆர் அவருடைய படத்துல இருந்து பாடல், பாடல் வரிகள் அடையில, நான் போகையிலே என்னை வரவேற்க வண்ண பூமலை,
1: புதிய வானம் புதிய பூமி, புதிய வானம் புதிய பூமி என்றும் பனிமலை பொழிகிறது
0: பொழிகிறது
1: நான் வருகையில்
0: என்னை வரவேற்க வண்ண
1: பூமலை பொழிகிறது. உண்மையா அருமையான பாடல்கள். அந்த பழைய பாடல்களையும் உண்மையிலேயே சலிக்காத எல்லோரு மனதையும் அப்படியே அது ஏறி இருந்து விட்டது இல்லையா எங்களுடைய இதயங்கள்ல, மறக்க முடியாததுகள் தான். சரி, உங்கள்ட்ட கேள்விக்கு போகலாமா? ஒரு எழுத்துல ஒரு சொல்லி சொல்லுங்க.
0: ஒரு எழுத்துல சொற்கள் வந்து ஏகப்பட்ட சொற்கள் இருக்கு.
1: ஒன்றுதான் சொல்லணும், ரெண்டு மூன்று சொன்னா உங்களுக்கு பரிசு இல்லை. இப்படித்தான் வெரிட்டி வச்சிருக்கேன்.
0: அப்படியா?
1: அதுல அதுல சொல்லி இருப்பவர்
0: யாரும்
1: நிறைய சொல்லி இருக்க.
0: யாரும்
1: இப்ப நீ சொல்லி
0: வித்தியாசமா சொற்களை
1: நீ என்ன சொல்லி விட்டார்கள், நீங்க சொல்லுங்க. நன்றி, அடுத்த கேள்வி உங்கள்கிட்ட. நீங்க யாருக்காவது யாருக்கு இவ்வளவு காலத்துக்கு நீங்க பயந்து கொண்டே இருக்கிறது யாரு, யாருக்கு? அதாவது இரத்த சொந்தங்களை விட்டுடுங்கோ, விட்டுட்டு மற்றவர்களை யார் ஒரு ஆளை தெரிவு செய்யுங்க. உங்களை இங்க விட்டுட்டு அந்த பக்கத்துல உறவு முறைகள்ல யாருமே இல்லை, பழகி வந்தவர்கள் நிக்கிறார்கள். உங்கள் கையில் ஒரு மாலை, நீங்க யாருக்கு அந்த மாலையை கொண்டு போடுவீங்க?
0: நிச்சயமாக நண்பனுக்கு தான்.
1: நண்பனுக்கு, எல்லாரும் நண்பனுக்கு தான் சொல்றீங்க. உண்மையிலையும் உண்மையும் அதுதான் போல இருக்கிறது. நல்ல நல்ல அருமை. அப்ப நான் உங்களுடைய
0: எதிர்பார்ப்பம் இல்லாமல் எங்களோடு பழகக்கூடியவர்கள் தான் நண்பர்கள்.
1: நிச்சயமா அது உண்மைதான்.
0: முதியவர்கள் ஒரு ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள், நீ உனக்கு நல்ல நண்பனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனோடு பயணம் செய்து பார்.
1: அது உண்மை.
0: தனியா அப்பொழுது நாங்கள் அவரை புரிந்து கொள்ளலாம்,
1: புரிந்து கொள்ளலாம். சரி, அப்ப இன்றைக்கு உங்களோட கவிதை என்ன?
0: இன்னைக்கு கவிதை ஒண்ணு வேணும்னா, இன்னைக்கு காதல் கவிதை ஒண்ணு கொண்டு வரட்டுமா?
1: கொண்டு வாங்க.
0: ஓகே, ஆமா. இன்றைக்கு அலியா நினைவுகள் என்று எனது கவிதை ஒன்றினை கொண்டு வருகிறேன். அலியா நினைவுகள், செல்லரித்து போன நினைவுகளின் பக்கங்களை தூசு தட்டி மீண்டும் மீண்டுமாய் வலிக்கும் நினைவுகள் யாருக்குத்தான் இல்லை. செல்லரித்து போன நினைவுகளின் பக்கங்களை தூசு தட்டி மீண்டும் மீண்டுமாய் வலிக்கும் நினைவுகள் யாருக்குத்தான் இல்லை. எம் எல்லோர் வாழ்விலும் படிக்கப்படாத பக்கங்களுக்கு மத்தியில் புரட்டப்படாத பக்கங்களும் புதைக்கப்பட்டுதான் இருக்கின்றன. வெளியேற முடியா நினைவுகள் நீண்டவைதான், மறுக்கவில்லை. அதுபோலவே இறை நியதியையும் ஏற்றுத்தானே ஆக வேண்டும். முத்துக்களின் ஒளி போன்ற முத்தான காலை பொழுதொன்றில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கதிகலங்க செய்திருந்தன காற்றலை சுமந்த செய்தி. கண்ணிருந்தும் பார்வையற்றவனாய் வாயிருந்தும் ஊமையாய் உணர்வலைகள் வறண்ட தருணம் இலைகள் உதிர்ந்த தோப்பில் பனித்துளிகளால் கூடுகட்டி என் மனதை உறைய செய்தன உருக்கமான நினைவுகள் பூத்து குலுங்கிய பூங்காவனத்தில் மீண்டும் ஒரு வசந்த காலத்தை தேடியதாய் பயணிக்கின்றன என் நினைவுகள் வாழ்வாதாரம் தராவிட்டாலும் பரவாயில்லை என் இதழ்களை கொய்து என் கிளைகளை உடைத்து விடாதீர்கள் என் ஆயுளுக்கு மனம் பரப்பி என் நம்பிக்கைக்கு உரமூட்டுவீர்கள் என்ற அவாவுடன் பயணிக்கின்றேன் என்றாலும் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு அதே அழியா அதே அந்த அழியா நினைவுகளுடன் மெதுவாய் நகர்கின்றது என் கருத்த பொழுதுகள். நன்றி அக்கா.
1: அருமை. அப்போ உடம்பு ஒரு கேள்வி, இன்னொரு தடவை நீங்கள் அந்த கவிதையை எடுத்து வர வேண்டும், அதுக்கு முன்பாக இது நீங்கள் உங்களுக்கு மனப்பாடமா இல்லாட்டி பார்த்து வாசிக்கிறீர்களா?
0: பார்த்து வாசிக்கிறேன்.
1: வாசிக்கிறீங்க, அதை நான் கேட்டேன்னா சில நேரம் சில பேருக்கு அது மனப்பாடமாகவே இருக்கும். சரி, ஏன்னா அவ்வளவு துல்லியமாக ஒரு தடங்கள் இன்றி எடுத்து வர்றீங்க, அதுதான் கேட்டேன். சரி, அது வந்து சில நேரத்தை பார்த்து வாசிக்கிற போது கூட தடங்கள் வரும், அதுதான் வரும். அந்த மனப்பாடமாக இருப்பது வந்து தடங்கள் வராது, அப்படியே சரளமாக போகும். அதைத்தான் நான் நினைச்சேன், நீங்க மனப்பாடம் பண்ணி வச்சிருந்து சொல்றீங்களாக்கம் என்ற ஒரு சந்தேகம் வந்துட்டு. பெண்களுக்கு சந்தேகம் அதிகம் தானே, அது எனக்கும் இருக்குதா
0: என்றுதான் அந்த சந்தேகம் தீர்வு. இது வந்து மிக தெளிவான, எனது கையெழுத்து மிக அழகாக இருக்கும
1: இருக்கும், அதனால தெளிவாக இருக்கிறது.
0: தலையெழுத்து மோசமாகிவிட்டது.
1: நான் எல்லாம் கவிதை எழுதுனா திருப்பி வாசிக்க மாட்டேன், ஒருக்கா வாசிச்சேன் என்ற கவிதையை எனக்கு திருப்பி எனக்கே வாசிக்க தெரியாது.
0: நேற்றெல்லாம் எழுதுகிற பொழுது சில இடங்களில் தடங்கள் இருந்தது, அவற்றை வெட்டு குத்தெல்லாம் செய்திருந்தது, அதனால் கொஞ்சம் இடி நடுவே தடங்கள் ஏற்பட்டது. இது தெளிவான கையெழுத்தில் மிக நேர்த்தியாக எழுதியிருந்ததால் அப்படியே வாசித்து.
1: சரி, இன்னொரு தடவை அதை எடுத்து வாருங்கள். அங்கே
0: அழியா நினைவுகள் செல்லரித்து போன நினைவுகளின் பக்கங்களை தூசு தட்டி மீண்டும் மீண்டுமாய் வலிக்கும் நினைவுகள் யாருக்குத்தான் இல்லை. செல்லரித்து போன நினைவுகளின் பக்கங்களை தூசு தட்டி மீண்டும் மீண்டுமாய் வலிக்கும் நினைவுகள் யாருக்குத்தான் இல்லை. எம் எல்லோர் வாழ்விலும் படிக்கப்படாத பக்கங்களுக்கு மத்தியில் புரட்டப்படாத பக்கங்களும் புதைக்கப்பட்டுதான் இருக்கின்றன. வெளியேற முடியா நினைவுகள் நீண்டவைதான், மறுக்கவில்லை. அதுபோலவே இறை நியதியையும் ஏற்றுத்தானே ஆக வேண்டும். முத்துக்களின் ஒளி போன்ற முத்தான காலை பொழுதொன்றில் கண்ணிமைக்கும் நேரத்தில் கதிகலங்கச் செய்திருந்தது காற்றடை சுமந்த செய்தி. கண்ணிருந்தும் பார்வையற்றவனாய் வாயிருந்தும் ஊமையாய் உணர்வலைகள் வறண்ட தருணம் இலைகள் உதிர்ந்த தோப்பில் பனித்துளிகளால் கூடுகட்டி என் மனதை உறைய செய்திருந்தன உருக்கமான நினைவுகள் பூத்து குலுங்கிய பூங்காவனத்தில் மீண்டும் ஒரு வசந்த காலத்தை தேடியதாய் பயணிக்கின்றன என் நினைவுகள் வாழ்வாதாரம் தராவிட்டாலும் பரவாயில்லை என் இதழ்களை கொய்து என் கிளைகளை உடைத்து விடாதீர்கள் என் ஆயுளுக்கு மனம் பரப்பி நம்பிக்கைக்கு உரமூட்டுவீர்கள் என்ற அவாவுடன் பயணிக்கின்றேன் என்றாலும் தனக்குத்தானே சமாதானம் சொல்லிக்கொண்டு அதே அந்த அழியா நினைவுகளுடன் மெதுவாய் நகர்கின்றன என் கருத்த பொழுதுகள். கனமுலை அபு சமயம் இப்ராஹிம் தோஹாவிலிருந்து.
1: அருமை, அருமை, உண்மையாக அருமையாக இருந்தது. நான் ஏன் உங்களை ஒரு நாளும் ஒரு கவிதை எடுத்து வர சொல்கிறேன் என்றால் அது கேட்பதற்கு இனிமையாகவும் இருக்கிறது. இந்த பாடலை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு கேட்குறோம் இல்லை, ஒரு திறமை ஒருவரிடம் இருக்கிறது என்றால் அதை நாங்களும் அனுபவித்து விடுவோம் என்ற ஒரு சுயநலம்தான். எனக்கு மட்டும் இல்லை, கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருக்கும் இருக்கும். அட, இன்றைக்கு அபு வந்து ஒரு கவிதை வாசிப்பாரா என்று அந்த எதிர்பார்ப்பும் எல்லாருக்கும் இருக்கும். அதை உண்டு பண்ணி கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறேன். நீங்கள் வந்தால் ஓ இவர் ஒரு கவிதை இன்றைக்கு கொண்டு வரத்தான் போகிறார் என்று அந்த எதிர்பார்ப்பு இருக்க வேண்டும். என்றால் அந்த திறமை உங்களிடம். நல்லது அபு, விடை பெற்றுக் கொள்வோம்மா நாங்கள்.
0: நன்றி,
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதை, சிறப்பான. சரி, இப்போ எழுது நான் எனது பாடல். இந்த பாடல் தாய் தந்த பிச்சையிலே சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் இருந்து. இந்த பாடல் நான் எத்தனை தடவை கேட்டாலும் எனக்கு அந்த பாடலில் ஏதோ ஒரு பிடிப்பு இருக்கிறது. பாடலை உள்வாங்கும் போது என்னை அறியாமலேயே உதிரங்கள் சற்று என்னை மீட்டு செல்வது போல ஏதோ ஒரு சோகம் என்னிலிருந்து எழுவது போல இருக்கும். இது நான் பொய்யுக்கு சொல்லல, இந்த காட்டில் நிகழ்ச்சி செய்வதற்காக சொல்லுவோம் இல்லை, நாங்கள் ஏதாவது எழுதி வச்சுட்டு அப்படி இல்லை, இது உண்மையிலேயே அதை நான் சொல்றேன். அது எனக்கு மட்டுமல்ல, இந்த பாடலை கேட்கும்போது யாராவது இது இந்த பாடலை முழுமையாக உள்வாங்கி கேட்பதா கேட்டார்களா இருந்தால் அவர்களுக்கும் அந்த சோகம் வந்தே தீரும் உண்மையாக. அதனால் இந்த பாடல் எனக்கு பிடிக்கும், எல்லாரும் கேளுங்க, ஆனால் அதுக்காண்டி சோகமாக இருக்காதீங்கோ என்று சொல்லிக்கொண்டு அடுத்தது லெனினுடைய பாடல் எனது பாடலுக்கு பின்பாக வரும். அதுவரை நீங்கள் யாராவது இணைய இருந்தால் முதலில் இணைஞ்சு கொண்டீங்கண்டா என்ற பாடலுக்குள்ள அடுத்த லெனினின் பாடல் அன்பு உறவுகளின் பாடலை எடுத்து வரும்போது நிலை நிறுத்த மாட்டேன் நான், சரியா?

நேரம் சரியாக 12:20. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 2:50. அடுத்த பாடல், முதலில் லெனின் வந்து கேட்டிருந்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. கேட்போம் லெனின், உங்களுடைய சோக பாடல் என்ன என்பதை.

அருமையான பாடல். நான் இன்றுதான் இந்த பாடலை கேட்கிறேன். எங்கேயெல்லாம் பாருங்க, சின்ன பையனா இருந்தோண்டு எங்கேயெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு இந்த பாடலை எல்லாம் எடுத்துட்டு வர்றீங்க, நல்லா இருக்கிறது. ஆனால் சூப்பர். அடுத்து வந்த பாடலில் இன்றைக்கு தான் இந்த கேட்காத ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்கிறேன் என்று சொல்லலாம். ஏனென்றால் நாங்கள் மனிதராக பிறந்த நாங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சிருப்போம் இல்லையே தானே. நாங்கள் காணாத சில விடயங்களும் இருக்கிறது, அனுபவிக்காத ஒரு சில விடயங்களும் இருக்கிறது. அதில் அந்த பாடல்கள், இசை பாடல் எல்லாம் மட்டுமில்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனையும் நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். சில விடயங்களை நாங்கள் தூரத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். தூரத்தில் வச்சு பார்க்க முடியுமே அன்றி கிட்ட போய் தொட்டு பார்க்க முடியாது. அதையெல்லாம் சில விடயங்கள் இருக்கிறது, யாராக இருந்தாலும் கிட்ட நெருங்க முடியாமல் இருக்கும். தூர வச்சே அழகு பார்க்கத்தான் எங்களால் முடியும், ரசிக்கத்தான் முடியும். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய விஜயராகவன் ஒரு பாடல் கேட்டிருக்கிறேன். அன்பு உறவுகள், நீங்கள் இணைந்து உங்கள் பாடலையும் கேட்டு நான் கேட்குற கேள்விகளுக்கு பதிலையும் எடுத்து வரலாம். நான் சற்று சோர்வாக இருக்கிறேன் என்று நீங்களும் இணையாமல் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஷாமலா, நீங்கள் அழைப்புக்கு வந்திருந்தீர்கள், மீண்டும் காற்றலை இணைந்து கொள்ளுங்க என்று சொல்லிக்கொண்டு வேறு யார் இணைந்திருந்தார்கள்? சரி, ஷியாமலாவுடைய அழைப்பு என்ற கண்ணுக்குப்பட்டது. இருந்தால் நீங்கள் முடிந்தால் நீங்கள் இணைஞ்சு கொள்ளுங்க ஷியாமலான்னு சொல்லி போட்டு. அடுத்த பாடல் விஜயராகவன் உங்களோட பாடலை கேட்போமா?

0: விஜயராவோட சோகம் கேட்க நல்லா தான் இருக்கிறது. உண்மையா நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறார். எங்க வணக்கம் ராஜ்குமார், காற்றில இணைந்திருக்கிறீங்க. வணக்கம் ராஜ்குமார்.
1: வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா?
0: என்ன நான் சோக பாடலுன்னு நீங்க சோகமாவே பேசுறீங்க, அது எப்படி?
1: ஆமாமா, ஏமா திடீர்னு சோக பாடல் கொண்டீங்க,
0: அது என்னட்டு?
1: நண்பியா நண்பரா எப்படி இருக்கிறீங்க அங்க காலையில எப்படி உங்களோட சுட்டு இறைக்குதா? அதுதான்மா, ஆஸ்ட்ரா போட்டு உறிஞ்சுது, இழுக்குது எல்லாத்தையும்மா அவ்வளோ. ஆமா,
0: இல்ல உண்மையாக
1: சிகரெட் ஆஸ்ட்ரே, எங்க மண்டை சிகரெட் ஆஸ்ட்ரே மாதிரி ஆயிடுச்சு,
0: தாங்க முடியல. இது ஒரு காலத்துல நீங்க வாலிப காலம், இப்ப நீங்க வாலிபர் தான், அதாவது நீங்க காதலிக்கும் காலங்கள்ல இப்படி ஒரு பொப்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா? எத்தனையோ கிலோமீட்டர் நடந்திருப்பீங்க நீங்க, இல்லையா? போன்ல கதைச்சு கொண்டு
1: காதலியோட
0: சைக்கிள்ல, சைக்கிள்ல, அது நீங்க சைக்கிள்ல, அதாவது நடையில போனவங்க இருக்கிறாங்க காதலியோட கதைச்சு கொண்டே கிலோமீட்டர் கணக்கு. ஐயோ, நான் இந்த வீடு மட்டும் வந்துட்டேனே அப்பா, உன்னோட கதைச்சதால எனக்கு நேரம் போனது தெரியலையே.
1: அந்த அளவுக்கு தைரியசாலி யாரு இருக்காங்க, வீடு வரைக்கும் வந்து தைரியசாலி.
0: அது நீங்க இப்ப இல்லையா சொல்றீங்க? நான் சொன்னது கல்யாணம் கட்டாம இருக்கே, காதலிச்ச காதலிப்ப சொல்றேன். இது நீங்க இப்ப நினைச்சு சொல்றீங்க, ஐயோ வீடு மட்டும் பயப்படுறீங்க. அப்படி இந்த, அதாவது குளிர் சூடு எதுவுமே தெரியாதது காதல், இல்லையா?
1: அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இப்பயும் தெரியாது. என்னன்னா, ரெண்டு வருஷம் வந்து கொரோனா தாக்கத்தால யாரும் இந்த கத்திரி வெளியில வரல, ரெண்டு மாசமா ஏப்ரல் மேல வந்து எல்லாம் ஊரடங்கு போட்டாங்க, மக்கள் வீட்டோட இருந்துகிட்டாங்க, வெளியில வரல, தேவையாக்கும் போதுதான் வரணும். அந்த தொடச்ச வெயில் அடிச்சு மக்கள் வெளியே வந்து பழகிருந்தா அந்த வெயில் பழகி போயிட்டு
0: பழகி இருக்கும், அப்படி சொல்லுங்க.
1: ஆமா, அந்த ரெண்டு வருஷம் இதால தடைப்பட்டு போனதுனாலதான் இந்த வெயில் அவங்களை ஏத்துக்க, என்னோட பார்வையில ஏத்துக்க முடியல.
0: மற்றது இந்த ரெண்டு வருஷத்துல இந்த வெயில பற்றி யாரும் கதைக்கல. ஏனென்றால் முதலாவது முதல் விடயம் என்னவென்றால், கொரோனாவோட பயம் இருந்தது, வெயில் பெருசா தெரியல, அதனால அந்த வெயில கவனிக்கவில்லை அவர்கள். அடுத்தது வந்து
1: தாண்டலையே. ஆமா, நாலு சவரை விட்டு வெளியில வரல,
0: எல்லாரும் வீட்டுக்கே.
1: ஒண்ணு ரிலீஃப் என்னன்னா, வானொலியில பேசுறதுனாலதான் எங்களுக்கு ரிலீஃபா இருந்தது.
0: நிச்சயமா,
1: கடந்த ரெண்டு வருஷமா கொரோனா தாக்கம்
0: உண்மையிலேயே நான் எனக்கும் அப்பாவுக்கும் அதுதான், நீங்க எல்லாம் பேசினபடியாத்தான். அல்லாட்டி இந்த 2 இயர்ஸ்ல, இந்த 2 வருடங்கள்ல உங்களுக்கு தமிழ்ல முதல் சொன்ன நான் 2 இயர்ஸ் அண்டு பாருங்க சில பேர் என்ன உண்மையிலேயே இப்ப மக்களுக்கு ஆங்கிலத்துல சொன்னா புரியுது, தமிழ்ல சொன்னா புரியுது இல்ல.
1: அவரை
0: வெயிலுக்கு போனாலே அவர் சிவந்து போறாராம், வீட்லயும் அப்படித்தான, அதனால சிவப்பு விஜயராகவன் வச்சிருக்கிறார்.
1: அவர் இப்பயே எப்படி இருந்தார்னா, லவ் பண்ணும்போது எப்படி இருந்திருப்பாரு,
0: அடைமொழி
1: இல்லாம எப்படிங்க பாத்தீங்கன்னா, நடிகர்கள் எல்லாம் அடைமொழி வச்சுக்கிறாங்க, அடைமொழி. நானும் ஒரு அடைமொழி வச்சுக்கிட்டேன், வெள்ளை ராஜ்குமார்.
0: சரியா கவலைப்பட்டு போறாரு லெனின். நான் என்னத்து
1: சொல்லுங்கம்மா?
0: லெனின் கவலைப்பட்டு போறாரு, அவர் வெள்ளையண்டு வச்சுட்டா நான் என்னமா வைக்கிறேன்னு கேட்டு போறேன். என்ன போடலாம் அத ஒரு ஜோதி சொல்லுங்க, யாராவது வந்து சொல்லிட போறாங்க ஏதாவது எருமை என்று வைங்கம்மான்னு வச்சான்னு சொல்லி
1: சொல்ல மாட்டாங்க.
0: யானை எருமை அப்படி ஏன் சொல்லிடுறாங்களோ தெரியல.
1: பரின்னு போட்டு மீராமான வைப்பாங்க.
0: ஐயோ அழகா சொல்றீங்களே. இது தெரியுதானே திட்டேக்க, நீ மாடு என்று திட்டுனா அது தவறு, நீ பசு மாதிரியப்பா என்று சொன்னா சரி சரி நல்லதுன்னு போவார். அப்படி என்ன இருக்கு நீங்க பரி வச்சது?
1: ஆமா பாலிஸ்டா சொல்றது.
0: சரி என்ன பாட்டு உங்களுக்கு இன்னைக்கு? சோக பாடல்.
1: இன்னைக்கு சோக பாடல் வந்து கட்டாயம் டி ராஜேந்திர ஐயா இல்லனாக்க சோக பாடல எங்க காலத்துல இருந்திருக்காது. உங்களுக்குதான் விட்டுருங்க, அது கண்ணதாசன் காலம், உங்க காலம். எங்க காலம் எல்லாம் நானா சின்ன பையனாக்கு வந்தா டி ராஜேந்திர படம் பாடல் கேட்டுதான் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம பேப்பர்ல பார்த்தா ரொம்ப வருத்தமா
0: இருந்தது.
1: ஃபாரின் கூட்டு போறோம் போனா அவரோட இத, ஆமா அவரோட இத வந்து
0: இப்ப கொஞ்ச நாளைக்கு முதல், கொஞ்ச நாளைக்கு முதல் இந்த இலங்கை சமாச்சாரம் பேசி இருந்தாரு, அதுக்குள்ள அவருக்கு கூட நல்ல குறைவா
1: என்ன
0: பாட்டு?
1: ரயில் பயணங்கள்ல நூலும் இல்லை வாழும் இல்லை
0: வானில் பட்டம் விடுவேனா. நல்ல பாடல் உண்டைக்குதாங்க. நீங்க இந்த சரியான பாட்டு கேட்டு இருக்கீங்க, உண்மையா ஒரு பெரிய மனுஷன் கேட்க வேண்டிய.
1: ஆஹா என்னைக்கு சோக பாட்டு கேட்க மாட்டேன். சரி பார்த்தேன்
0: நான் யோசிச்சேன், வாய் விட்டு சிரிக்க போனா இன்னைக்கு வாய் விட்டு சிரிக்கிறேன்னு யோசிச்சோன்னு உங்களால அப்படி சிரிக்க, உங்களுக்கு உங்களோட பேசும் போதெல்லாம் சிரிக்காம இருக்க முடியுது இல்ல என்னைய, அதுதான் நான் சொன்னேன். சோகமா இருக்க வர்றீங்களே இல்லையே நீங்க யாரு? என்ன
1: கேட்டேன்
0: எங்க வடலூர் ஆனந்தன் வந்திருக்க, ஒரு வணக்கம் சொல்லுங்க. நீங்க வந்தோம்னா ஓடி
2: வணக்கம்.
1: நேரத்துல இந்த பாடல் கேட்டா
0: இல்ல, அதாவது
1: நீங்க ஒரு பதிவு போட்டிருந்தீங்க நல்லா இருந்தது, அணையா அடுப்புன்னு
0: போட்டு. நானும் பார்த்தேன், நானும்
1: பார்த்தேன்,
0: நானும் பார்த்தேன்.
1: சரி விஷயம், காண கிடைக்காத காட்சி உங்களால காலையில பார்த்தேன், நன்றி.
0: அடுத்தவர் வராருங்க. சோகத்தையே இப்ப ஒரு கொஞ்ச நாளா தந்த கையுக்குள்ளையும் மனசுக்குள்ளையும் உடம்புலையும் வச்சிருக்காரோ தெரியல, அடுத்தவர் வாரார் நினைச்சுக்கிறேன். போறங்க யாருன்னு நீங்க பேசுறதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சிருங்க. அல்லாட்டி சோகமாவே இருக்க மாட்டார், கொஞ்ச நாளா ஒரே சோகமா இருக்கா என்னன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியாம இருக்கிறது.
1: சக்சஸ் ஆயிடுச்சு என்னவோ, சக்சஸ் ஆயிடுச்சு என்னவோ, சக்சஸ் ஆன பிறகு என்ன பண்றது யோசனை இருப்பாரு என்னவோ.
0: எங்களோட என்ன பேசுறாரு இல்ல சோகத்தின் நிமித்தம் வந்துட்டேன். வாங்க கண்ணன், வாங்க கண்ணன்.
3: வணக்கம் மேடம். வணக்கம் ராஜ்குமார்.
0: எதுவும் நிறைவேறினா அப்புறம் சோகமாயிரும், நிறைவேறும் மட்டும்தான் உங்களுக்கு அது இனிமையா இருக்கும். ஐயோ இப்படா
3: ஆகுற வரைக்கும் அந்த தைரியம் இருக்கு, சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அது சோகமாயிரும்.
1: ரெண்டு பேரும் ஒரே மனநிலையில இருக்கிறோம்.
0: அந்த சக்சஸ் ஆகும் மட்டும் நீங்க சரியான துடி துடிப்பா இருப்பீங்க இல்லையா, பின்னால விட்டு திருதிக்கணும் சொல்லுவோம், சொல்லுவோம், சொல்லுவோம், இங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க ஆகிட்டுதா. சோகம்தான் போங்க,
1: அடுத்தது சோகம் வந்துடும், பயம் வந்துடும்,
0: பயம் வந்துடும். சரி
1: ஐயோ நம்ம நேரில் பேசிட்டு
0: இருக்கிறோமா,
1: எங்க ஊர் அக்கா கேட்டுருவாங்க இதெல்லாம்
0: கேட்டுட்டு போய் சொல்ல போறாங்க. விட்டா சொல்லிடுவாங்க, வீடு தெரியுமாங்க ராஜ்குமார் உங்களுக்கு? அப்ப சரி, உங்க வீடு தெரியாட்டி உங்க அக்கா வீடு தெரியுமே ராஜ்குமார் அவக்கு?
1: ராஜ்குமாரா எப்படி இருப்பாரு
0: உறவுகளுக்கு நீங்க சோகத்தை கொண்டு வருவீங்க? இல்ல வாழ்க்கையில இல்ல, இது நான் ஏன் கொண்டு வந்தேன்னு சொல்றேன். வாழ்க்கையில ஒரு வீட்டுல நல்ல குதூகலமா குழந்தையில ஓடி ஆடி, ஸ்கூல்லயும் அப்படித்தான் ஓடி ஆடி விளையாடி கொண்டு வந்தாலும் ஒரு கொஞ்சம் மட்டும் கட்டுப்படுத்தி மூளை மூலையில இருத்தனும். ஏய் சத்தம் போடாத, இரு, தர்றத சாப்பிட்டு பேசாம இதுல இரு, புத்தகம் எடுத்து படி என்று. அதுக்குத்தான் இப்ப நான் செய்தது. அதுக்குதான் இந்த சோகம், வேற ஒன்றும் இல்ல. கொஞ்சம் பிள்ளைகளுக்கு ஆயினு இடம் கொடுத்தா தெரியும் தானே, ஏதாவது குழப்பி செய்ய பாப்பாங்கல்ல. நாங்க அந்த நிலையில இல்லையே கண்ணன், சுகமா எடுக்கிற அளவுல இல்லையே. அதானே அவன் வந்து சொல்றேன். சரி, எங்க சாந்தி நினைச்சிருங்க கண்ணன் இருக்கா, நினைக்க முடியுமா? அழைத்து நினைச்சிருங்க எங்க ராஜ்குமார்
1: சொல்லுங்கம்மா,
0: நீங்க சொல்லுங்க. ஒரு ஒரு எழுத்துல ஒரு சொல்லு. சொல்லுங்க.
1: ஒரு எழுத்துல ஒரு சொல்லு. கோ கோ கோனா அரசன்.
0: கோ சொல்லிட்டாங்களான்னு பாப்போம்.
1: கோ
0: கோ கோ சொல்லிட்டாங்க.
1: சொல்லிட்டாங்களா? ஆஹா, நான் தீ சொல்ல நினைச்சேன், அவர் சொல்லிட்டாரு.
0: தீ சொல்லிட்டார்.
1: ஆ ஆ
0: ஆ சொல்லியாச்சு.
2: வரும்போது
0: நீங்க
2: அக்கா கேட்டுருவாங்க, அக்கா கேட்டுருவாங்க.
0: அக்காண்டா நீங்களா? அக்காண்டா நீங்களா? நாங்க எத்தனை அக்கா? தருமபுரி
2: அக்கா
0: கண்ணன்
1: வந்தாரு, அப்புறம் எதுக்குமா பேசணும் நாம தருமபுரி அக்கா பத்தி?
0: போட்டு
1: குடுத்துருவீங்க
0: எனக்கு
1: தருமபுரி அக்காவ பார்த்தா பயம், உஷாரா பேசணும். இவர்தான் உங்க தம்பியா? இவரை பத்தி நான் சொல்லுனா அவ்வளவுதான் வாங்க.
3: ஐயா, இவரை சொல்லாத மாதிரி
1: பாட்டு
4: பாடலுமா? ஊமை விழிகளை வந்து தோல்வி நிலையன நினைத்தால் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா? அந்த பாடல் கொடுங்கம்மா, அந்த பாடல் கொடுங்கம்மா.
0: தோல்வி நிலையன. சரி, அடுத்தது கண்ணன் கூட சோக பாட சொல்லுங்க.
3: எனக்கு கோயில் ஏற்கவில்லை, பாடிடுவேன் உன் நினைவு எனக்கு மறக்கவில்லை. அந்த பாட்ட போடுங்க.
0: இதயம் என்ன, அது என்ன பாட நம்ம? அது
1: சோகந்தான்
0: இருமல் தொடங்கிடுச்சு, அப்ப அதனால இடையிடையே இருமலா.
1: ஸ்வீட் சாப்பிடாதீங்க கேட்டீங்களா?
0: சரி, இப்ப ஆனந்தன் சொல்லுங்க, ஒரு எழுத்துல ஒரு சொல்லு. சு அண்ட சொல்லுதான் இருக்குதானே, நிப்பாட்ற சு சத்தம் சு
3: சு பாருங்க.
0: இப்ப நீங்க அழகான பொண்ணு போனா சு அடுப்பு.
3: அழகான பொண்ணு போனா சூன் சொல்ல மாட்டேன் மேடம், அழகான பொண்ணு போனா சூன் சொல்ல மாட்டேன். இங்க பாருங்க,
1: அத வந்து இரட்டை கிழவி நீங்க சொல்றது, இரட்டை கிழவி.
3: ஆமா,
1: நான் இரட்டை கிழவி.
3: அது அது ஒண்ணு இல்லைங்கம்மா, போன பிறவையில அது வந்து கண்டக்டர் வேலை பார்த்திருக்கோம்,
0: விசில் அடிச்சிருக்காது.
1: இருக்கலாம்.
0: சரி கண்ணன், நீங்க ஒரு எழுத்துல சொல்லு, சொல்லுங்க.
3: ஒரு எழுத்துலயா? ஒரு எழுத்துல கா.
0: சரி, கா
1: கா அதாங்க, கோவத்துல கா வர்றது சொல்றாரு.
0: நான் உன்னோட கா, நான் உன்னோட கா.
1: ஐயா கரெக்டா?
0: என்ன
4: போட்டிட்டு வந்துட்டா அக்கா தங்கச்சி அம்மா அப்பா இதெல்லாம் எதுவும் கிடையாது.
0: ஏன் ராஜ்குமார் நல்ல ஒரு சொல்ல சொல்லி கொடுத்தீங்க நீங்க? டூ

0: என்ன பிடிக்காத யாரும் என்ன தொட்டா ரெண்டு வேணா எனக்கு பிடிக்காதவங்க யாரும் எனக்கு எதுவும் சொன்னாச்சு.
1: அதாவது நமக்கு நமக்கு நமக்கு பிடிக்காத நமக்கு தெரியாத ஒரு விஷயம் பார்த்தோம்னா சி அப்படி சொல்லுவோம்ல
2: தர்மபுரி அக்கா வந்திருக்காங்க,
3: கரூர் கண்ணா வந்திருக்காங்க, ராமன்மார் ஐயா
2: வந்திருக்காரு,
0: வடலூர் ஆனந்தன்
1: ஜாக்கெட் ஜானகிராமன் ஐயா வந்திருக்காரு.
0: இவ்வளவு பெரிய ஆட்கள் இல்ல, இவ்வளவு பெரிய மனிதர்களுக்கு மத்தியிலே ஒரு சின்ன செல்லக்குட்டி மீரா வந்திருக்கா.
3: வாமா மீரா,
0: திராஜேந்திர
3: ஐயா புறண உடல் நலம் தேர வாழ்த்தி வேண்டிக் கொண்டு அவருடைய பாடல் உயிருள்ளவரை சாபரத்திலிருந்து வைகைக்கரை காற்றணிந்து
4: போயிட்டாங்களா
2: எங்களுக்கு
0: சொல்றீங்களா எங்களுக்கா
2: உங்களுக்கு
0: அதாவது எங்கட கனடாவில இருந்து ஒவ்வொரு சிட்டிக்கும் அமெரிக்காக்கு போறதுக்கு போர்டர் இருக்கிறது. இப்போ எங்களுடைய கார்னவல் சிட்டிக்கு 10 நிமிஷம் 10 மில்லை 5 நிமிஷம் நானும் அப்பாவும் போறேன்டா போர்டர் அங்கால போறது. நாங்கள் அங்கால போய் சாப்பிடுவோம் எல்லாம் செய்வோம். இப்போ போக முடியாது, இப்போ கொரோனாக்கு பிறகு 10 நிமிஷம் அமெரிக்காக்குள்ள போயிடலாம் நாங்கள். அப்ப அது
2: நயகரா ஃபால்ஸ் தான உங்களுக்கு, அதுக்கு இடையில நயகரா
0: இல்ல இல்ல நயகரா ஃபால்ஸ் வந்து அது டொரண்டோவில் ஒவ்வொரு சிட்டிக்கு முடியல. இப்போ மோன்ட்ரியல்ல இருந்தும் அமெரிக்காக்குள்ள போகலாம், இப்ப வன்கூர்ல இருந்தும் அமெரிக்காக்குள்ள போகலாம், எங்கட சிட்டில இருந்தும் அமெரிக்காக்கு போகலாம். ஆனா ஒரு ஒரு அது சொல்ல முடியாது. இப்ப இது வந்து நாங்க எங்கட சிட்டில இருந்து அமெரிக்காக்கு போறது ஒரு 10 நிமிஷம் ஓட்டத்துக்குலாம் அங்கால போயிடுவோம். இப்ப வன்கூவருக்கு எல்லாம் அந்த அதுல இருந்து கொஞ்சம் தூரம் தான் அவங்களோட போர்டர் அங்கால போறதுக்கு. ஆனா எங்களுக்கும் வன்கூருக்கும் எங்களுக்கும் வந்து 3 மணித்தியால வித்தியாசம்.
4: நாங்கள்
0: போற சிட்டி வந்து ஞாபகம் இல்ல. இல்ல இல்ல அப்பாட்ட கேட்டு சொல்றேன், சாதாரண ஒரு கிராமப்புறம் தான் நாங்கள் போற சிட்டி. ஒரு சின்ன நம்ம இதுக்குனால ஒவ்வொரு எங்கட ஒவ்வொரு சிட்டில இருந்தும் அமெரிக்காக்குள்ள போர்டர் இருக்குது போறதுக்கு. இப்ப நீங்க சொல்றீங்களா நயாகரா ஃபால்ஸ், அது வந்து அதுல போனோடனே அதே நயாகரா ஃபால்ஸ் மாதிரி அமெரிக்கா பக்கம் இந்த ஃபால்ஸ்ல இருந்து பாக்க அங்கால அமெரிக்கா பக்கம் இருக்கிற ஃபால்ஸ் தெரியும் எங்களுக்கு. அதுக்குனாலே அப்படி ஒவ்வொரு சிட்டிலயும் அந்த போர்டர் இருக்குது.
2: இதே வந்து தமிழ்நாட்டுல இருந்தாக்க வெள்ளிக்கல் வெள்ளிக்கலாம் தலைகுலிக்கு போவாங்க ஆளுங்கலாம்.
0: அங்க போவே எங்க தண்ணியிலயே
2: நயாகரா ஃபால்ஸ்க்கு,
0: ஓ
2: நயாகரா ஃபால்ஸ்க்கு
0: ஒரு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் போகலாம் போனா நீங்க தலை குளிக்கிறதுக்கு. அப்புறம் நீங்க போகவே மாட்டீங்க, என்ன வந்தா தண்ணி போறதுக்கு தலை குளிச்சுட்டேன்.
2: ஒரு ஒரு 10 நிமிஷம் இணையம் இருங்க, ஒரு 10 நிமிஷம் இணைஞ்சு இருங்க.
0: சரி இப்ப நீங்க சொல்லுங்க, ஒரு எழுத்துல ஒரு சொல்லு சொல்லுங்க ஃபாரு.
3: என்னங்க
0: யாரும் ஒரு கேள்வி கேட்டா போட்டுருவோம். இவருக்கு நல்ல பழக்கம் இருக்கு போல இருக்கு.

0: ரிப்போர்ட். சூப்பர். இப்ப அடுத்தது வந்து ராஜ்குமார்ட்ட கேட்க வேண்டிய கேள்வி, அவர் போயிட்டாரு. ஆனந்தன், உங்கள்ட்ட நீங்க யாருக்கு பயப்படுவீங்க? அம்மா அப்பா உறவுகளை விட்டு யாருக்கு நீங்க பயம் இருக்கும்?
1: முதல்ல பயந்தது ஆசிரியருக்கு, பயந்தது எப்பயுமே எப்பயுமே ஞாபகம் இருக்கும். அந்த ஆசிரியர் எப்பயும் பார்த்தா அந்த பயந்த நினைவு இருக்கும்.
0: இருக்கும். சரி, அடுத்தது கண்ணன் சொல்லுங்க.
2: நான் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டேன், ஆனா ஒண்ணுக்கு பயப்படுவேன் மேடம்.
0: என்ன? பேய்க்க? ஆனா இவருக்கு பாம்புக்கு பயம். ஆனா இவர்ட படுக்கைக்கே பாம்பு வந்திருக்கு கேளுங்க. அப்படி என்ன நாய்க்கு வேற, அதாவது தெருவுல போகும் நாய் இருக்குல்ல ரோட்ல போறது, அதுக்கு கொஞ்சம் பயப்படுத்தாம வேணும். சில நேரம் கடிச்சிடும் அது.
2: ஆமா. ஊசி
3: போட்டிருக்காங்க. மாடை வச்சு சுத்திட்டு இருப்பான். நான் அது மாடை வச்சு சுத்திட்டு இருக்கும் போது அந்த கிராமத்துல யாரோ மருந்த குடிச்சிட்டான்னு சொல்லி என்னைய மட்டும் விட்டு எல்லா ஜனமும் ஓடிடுச்சு. நான் சின்ன பையன், என்னால எல்லாம் ஓட்டேன். நான் திருப்பி கடைசியா நான் ஓடும்போது என்னால அந்த நாய் கால
0: கடிச்சதையில
3: கடிச்சு அந்த வீட்டுல வந்து அந்த நாய் வளர்க்க வீட்டுல வந்து நீரா தண்ணி வாங்கி கொடுத்தாங்க. அது குடிச்சுட்டா சரியா போயிடுச்சு. வேற மருந்து இல்ல,
0: வேற மருந்து இல்ல,
3: நீரா தண்ணி வாங்கி
0: கொடுத்தாங்க. ஊசி எல்லாம் போடல உங்களுக்கு? எங்க சாந்தி அம்மா, நீ உங்களுக்கு யாருக்கு பயம்?
4: அம்மா அப்பா சொல்லக்கூடாதா?
0: இல்ல, அம்மா அப்பா கணவர் எல்லாம் சொல்லக்கூடாது. கணவர் உங்களுக்கு பயம், அதனால அவர் சொல்ல முடியாது. அப்பா எல்லாம் சொல்ல வேணா, அப்பா அம்மா மட்டும் நீங்க பழகி வந்தா சேரக்கூடாது. இப்ப கொஞ்ச நேரத்தை சொல்ல போறா மீரா அம்மா எனக்கு உங்களுக்கு பயம். சரி, எங்க ஃபாரம் சொல்லுங்க, நீங்க யாருக்கு பயம்?
3: நானும் சார் தான், வாத்தியார் பார்த்தா
0: வாத்தியார கண்டால் பயம். ஆனந்தன், நீங்க சொல்லுங்க, உங்களோட கையில ஒரு மாலையை கொடுத்து ஒரு கோடை கிழிச்சு அடுத்த பக்கத்துல உங்களுக்கு இது வேண்டியவர்களை விட்டுருக்கு. அதுவும் உறவுகள் யாரும் இல்லை, சரியா? பழகி வந்தவர்கள் பலர் நிக்கிறார்கள். யாருக்கு கொண்டு போய் மாலையை போடுவீங்க?
1: உறவு இல்லாம வேற யாரா சொல்றீங்க?
0: அதாவது உறவுகள் இல்லை, பழகி வந்தவர்கள். அன்றைக்கு உழவு பேர் இருக்கலாம், கூட்டமா இருப்பாரு, சொல்லுங்க.
3: எப்படிமா எல்லாரும்?
4: ஒரே நிமிடம் வரேன்.
0: சரி சரி,
3: ரெண்டு பேருமா ஆண்கள் மட்டுமா?
0: இல்ல எல்லாரும் தான் பெண் நான் எல்லாம் கலந்துருக்கு. இப்ப லெனின் சொல்லலையே நான் காதலிக்கு தான் போடுவேன் சொல்லிட்டு போயிட்டாரு துணிவா.
3: அது ஆனா தெரியாதவங்க எல்லாரும் தெரியாதவங்க இல்லையா,
0: எல்லாரும் உங்களுக்கு நீங்க பழகி வந்தவர்கள், நீங்கள் பழகி உங்களோட பழக்கமான சும்மா இருக்கிறாள் போய் நீங்க பாத்துட்டு போய் மாலையை போட்டு அடியில வாங்குவீங்க நீங்க. நல்லா இருக்குது இதான் சாட்டன்ட்டு நீங்க எங்கயோ போட நிக்கிறீங்க போல இருக்குது. சொல்லுங்க
3: எனக்கு
0: ஒரு மாலை போதாதம்மா, ஒரு 100 மாலை 200 மாலை ஆர்டர் பண்ணுங்க கண்ணன். வாங்க கண்ணன், கண்ணன் இணைப்பில் இருக்கிறீங்களா? யாருது? சரி இப்படி எல்லாம் செய்யக்கூடாது. சரி அப்ப நாங்கள் விடைபெற்றுக் கொள்ளலாமா? எல்லாரும் பாடலை எடுத்து வரணும். நன்றி நன்றி ஆனந்தன், நன்றி எல்லோருக்கும்
1: நன்றி. நன்றிமா,
0: நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி. சரி இப்ப நான் பாடலை எடுத்து வருவோம். விஜயராகவன் அவர்களுடைய பாடல் காட்சிகள் வந்தது. எல்லோருக்கும் அடுத்ததாக நான் எடுத்து வர இருக்கும் பாடல் ஞானசேகரமண்ணா உங்களுடைய பாடல் காட்டலுக்கு வருகிறது, பார்க்கலாம்.
5: காதலிக்கிறேன் என்றாள், பின் கல்யாண தேதி நிர்ணயித்தாள், அதன் பின் காத்திருக்கிறேன் உங்களுக்காக என்று கைதேர்ந்து நாடகமாடினாள், முடிவில் வாக்கு தவறிவிட்டாள், வந்த வழியே திருளுங்கள் என்றாள், நடக்காது நம் கல்யாணம் என்று கூறிவிட்டாள், கடைசியாக சென்று பார்த்தால் கல் நஞ்சக்காரி கண் உறங்குகிறாள், நம்பிக்கைக்கு துரோகமா, கல்யாணம் என்று மோசமா, கடைசியில் கண்ணுறக்கமா?

0: ஞானசேகரம் அருமையான பாடல். காற்றலை இணைந்து கொள்ளும் என் அன்பு உறவு சந்திக்கலாம். வணக்கம் லோகிதா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் அக்கா. வணக்கம் அக்கா, இனிய மதிய வணக்கம். நலமாக இருக்கிறோம் அக்கா.
0: நல்லா அதை பார்க்க தெரியுதுல்ல, சுறுசுறுப்பா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்க. காலம்பு சாப்பாடு எத்தனை, என்ன சாப்பிட்டீங்க காலம்புற நீங்க?
1: காலையிலக்கா பழஞ்சோறு போட்டு வெங்காயமும் பச்சை மிளகாயும் போட்டு செம போடன்னு போட்டு விட்டேன். பழஞ்சோறு தான், தேங்காயோட தேங்காய் பூவும்
0: பழஞ்சோறு
1: சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும்
0: சம்பல் அரைச்சு, சம்பல் அரைச்சு பழஞ்சோறு குழைக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். சம்பல்
1: எனக்கு காலையில அப்படி கொஞ்சம் வயிற்றாக்கி
0: போட்டு
1: சம்பல் சாப்பிடுறதில்ல காலையில.
0: பழம் சோறு யார் சாப்பிட்டு கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு முடி நல்லா இருக்கும், கருப்பா நல்ல அடர்த்தியா இருக்கும்.
1: இப்ப மொட்டையா போய் திணித்த அந்த அந்த ரோசம் தான் போல இப்ப பழஞ்சோறு கேட்டு கொண்டு இருக்குது, திருப்பி முளைக்க சொல்ல.
0: ஐயோ, இது என்ன, இது வேறும், அதாவது ஒரு மரம் வந்து வேறும் செத்தா பிறகு நீங்க இலைய எதிர்பார்க்கறீங்க ஐயா? இன்னைக்கு சோகத்தோட போறோம், என்ன சோக பாட்டு உங்களுக்கு, உங்களுடைய பாடல்?
1: தேனூரும் ராகம் நான் பாடும் நேரம் விண்மீன் கல்வானின் மேலே தூங்குதே. கேட்டிருக்கீங்களா?
0: கேட்டிருக்கேன். என்ன படம் இது?
1: நான் நினைக்கிறேன் சுஜாதா தான் அந்த படத்துக்கு வாரா. நதியாவும் மோகனும் நடிச்ச படம்
0: தேனூரும் ராகம். தொடங்குதா?
1: தேனூரும் ராகம் நான் பாடும் நேரம். எஸ், பாடாத தீபம் தான் இது. ஜானகிர
0: சோகம் இல்ல, இல்ல இது சோகம் இல்ல
1: அக்கா, சோகம் அக்கா. அவளை பிள்ளைகளையும் வச்சு காப்பாத்த வேணும், அந்த சரியான சோகத்தோட பிள்ளைகளை வச்சுட்டு இதுல இந்த பாட்டு இருக்கு. அந்த பாட்டு ஓடோடி
0: விளையாடு
1: ஓரமாக விளையாடு.
0: ஆமா, அது என்ன படம்? சுஜாதா நடிச்ச படமா?
1: பாடும் பாடம் சுஜாதா, நதியாவும் மோகன் தான் சோடி.
0: ஓ,
1: அவ சோ அவ பாடம்மா என்னோடு
0: பாடம்மா, அந்த பாட்டு கேட்டு
1: அவ சோகத்துல படிப்பா. தங்க கையாலே வீட்டில் தீபம் ஏற்ற வந்த தேவதையே, அந்த அந்த சோகம் தான் இந்த பாட்டு. அவ அந்த பிள்ளை குழந்தை பிள்ளைய வச்சு கொண்டு மடியில வச்சு கொண்டு படிச்சு கொண்டு இருக்கா. தேனூரும் ராகம் நான் பாடும் நேரம் கேட்டீங்களா? தெரியாதக்கா, அப்படி சோகமான பாடல்
0: இல்ல. கேட்டிருக்கேன் நான் அந்த பாட்டு.
1: இன்னும் சோகம்
0: இல்ல இல்ல, இது ஓகே, இது நல்ல, இது நல்ல, இது நல்ல. அடுத்து வர்றோம், அடுத்து
1: பாடும் பாடம் பாடியாக்கா அல்லது
0: என்னன்னு தெரியல. நான்
1: ஞாபகம் இல்ல, படத்துல பேர் ஞாபகம் இல்ல.
0: நான் அடுத்து வர்றேன், பாடலை எடுத்து வந்து நான் உங்களுக்கு அது என்ன படம்னு சொல்றேன். நீங்க ஒரு ஒரு எழுத்துல ஒரு சொல்லு சொல்லுங்க.
1: ஒன்று தான் சொல்லணுமாக்கா?
0: ஒன்று தான், ஒன்று, அந்த ஒன்றுக்கு மேல சொல்ல கூடாது.
1: அவங்க சொல்லிட்டாங்களோ தெரியாது.
0: நான் சொன்னேன், நான் சொன்னேன் சொல்லு. அடுத்தது கேள்வி. நீங்க நீங்க இதுவரை காலமும் யாருக்கு பயந்து கொண்டிருக்கீங்க, அதாவது அம்மா அப்பா உறவினர்களை விட்டு மற்றவர்களை?
1: உங்களுக்கு எல்லாரையும் நான் பயப்பட வேண்டியது இல்லக்கா, கடவுள் ஒருத்தர் எனக்கு பயப்படுறேன்.
0: கடவுளுக்கு சரி, அது சரி. அடுத்த கேள்வி.
1: தண்டிப்பானண்டு எந்த வகையில என்ன தண்டிப்பானண்டு?
0: அடுத்த கேள்வி. கொஞ்சம் உடல் நலம் சரியில்லை எனக்கு, அதனால அந்தமா இருக்கு.
1: அதுதான் பார்த்தேன்.
0: என்னவென்றால், ஒரு கோடு கீறி உங்களை ஒரு ஒரு பக்கத்துல வச்சிருக்கிறோம், மற்ற பக்கத்துல நீங்கள் பழகி வந்தவர்கள் பலர் இருக்கிறார்கள். அம்மா அப்பா உறவினர்கள் இல்லை, பழகி வந்தவர்கள். அதுல யாருக்கு நீங்க கையில ஒரு மாலை இருக்கு, யாருக்கு கொண்டு போய் மாலை போடுறீங்க?
1: அம்மா அப்பா இல்ல,
0: அம்மா அப்பா இல்ல, மனைவியும் இல்ல. நல்லா இருக்கு, அது அவங்க தான். நீங்க முதலே மாலையை போட்டீங்களே, பேந்தானே?
1: போட்டுட்டீங்கன்னு
0: திருப்பியும் நீங்க ஒரு பறவை காவடி, பறவை காவடி வேற ஒன்று இறக்க பண்ணி நல்லது உண்மையா எல்லா சிறப்பா சொல்லி இருக்கீங்க. உங்களோட பாடலை எடுத்து வருகிறேன். சுதர்சன் வந்தால் இணைந்து கொள்ளட்டும். நன்றி. அடுத்த பாடல் காட்டலைக்கு வருகிறது. ஷாவுல் ஹமீத், நீங்கள் இணைப்புக்கு வந்திருந்தீங்க, அதனால உங்களை இணைப்புக்கு எடுத்து வரலாம் என்று நினைக்கிறேன். அழைப்புக்கு நீண்ட நாட்களுக்கு பின்பாக ஊருக்கு சென்ற பின்பு இன்றைக்குத்தான் இணைந்து கொள்ள போறீங்க. பார்க்கலாம் என்று பார்த்தா, ஒரு சோக பாட்டு கேட்கலாம் என்று பார்த்தா வர காணையில நீங்க. சரி, நீங்கள் இணைந்து கொள்ளுங்க, நான் ஒரு பாடலை எடுத்து வரலாம் என்று இருக்கிறேன். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய வெள்ளைச்சாமி, எங்களுடைய ஸ்ரீனிவாசனுடைய மாமா செல்வியுடைய அன்பு கணவர் கேட்ட பாடல். காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி. காத்திருந்து

உடம்பெல்லாம் வலிக்குதா மாமா? நீ படுத்து தூங்கு மாமா, நான் வேணா காலை அமைக்க விடுறேன்.

அருமையான பாடல் வள்ளிச்சாமி, நீங்கள் கேட்ட பாடல் நல்ல ஒரு பாடல். அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களுடைய செல்வி வள்ளிச்சாமி அவர்களுடைய அன்பு மனைவி கேட்ட பாடல் காற்றலைக்கு வருகிறது. பார்ப்போம், இதாத்தான் இருக்க வேண்டும். அவர் பாடல் என்னவென்று சொல்லவில்லை, அம்மன் கோயில் கிழக்காலே என்று சொல்லியிருந்தார், அது மட்டும் ஞாபகம் இருக்கிறது. எங்கே பார்ப்போம். இல்லை, இது சந்தோஷமான பாடல் என்று நான் நினைக்கிறேன். சரி, அந்த பாடலை சோக பாடலை எடுத்து வருவதற்கு முன்பாக, தெரிவு செய்வதற்கு முன்பாக, எங்களுடைய யாருடைய பாடல் என்றால் ஸ்ரீனிவாசன் கேட்ட பாடல், மானசன் திரைப்படத்திலிருந்து அந்த பாடலை எடுத்து வரலாம்.

அருமையான பாடல் ஸ்ரீனிவாசன், நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள். அடுத்த பாடல் காட்சியளிக்கு வருகிறது. செல்வி, நீங்கள் கேட்ட பாடல் இதாகத்தான் இருக்க வேண்டும். இதை விட அங்கு அதில் அந்த படத்தில் சோக பாடல் இல்லை. பார்க்கலாம்.

செல்வி, நீங்கள் கேட்ட பாடல் அருமையான பாடல். அது ஆண் பாடலும் இருக்கிறது, பெண் பாடி ஆரம்பிக்கும் இந்த பாடல், சோக பாடல் இருந்திருக்கிறது. ஆனால் கேட்டிருக்கலாம், உங்களுக்கு அந்த ஞாபகம் இருக்கவில்லையே. சரி, அடுத்த பாடல் எங்களுடைய டூவா கட்டாரிலிருந்து எங்களுடைய அபு சம்பு கேட்ட பாடல் எங்கே பார்க்கலாம். இனிமையான பாடல் அது, எல்லோர் மனதையும் கொள்ளை கொண்ட பாடல். நிலவே என்னிடம் நெருங்காதே. அது நிலவு நெருங்க போகிறதில்லை, உங்களுக்கு சுடவும் போகிறதில்லை. ஆனால் எதையோ வைத்து அந்த பாடலை கவிஞர் எழுதியிருக்கிறார். இருந்தாலும் நல்லாவே இருக்கிறது. ஒருதருக்கு ஒன்றை உணர்த்தி சொல்வதற்கு ஒன்றை நடுவிலே வைத்து சொல்லியிருக்கிறார்கள் என்று தான் தெரிகிறது. சரி, அந்த பாடலை கேட்போமா? நான் கவிஞரை சொன்னேன், பாடலை கேட்கலாம்.

அப்போ நீங்கள் சொன்னது சரி, பெண் குரல் ஒரு முன்னுக்கு ஒரு கொஞ்சம் தூரம் வருகிறது. அதைத்தான் அப்போ நான் தான் கொஞ்சம் தவறாக சொல்லிவிட்டேன். நீங்கள் சொன்னது சரி. அதுக்கு பின்பு ஆன் ஸ்ரீனிவாசன் அவர்கள் பாடியிருப்பார்கள். பாடலை கேட்போம்.

அருமையான பாடல் சார், உண்மையா நல்ல ஒரு பாடல். பழைய பாடலாக இருந்தாலும் இந்த பாடல் யாருக்கும் தெரியாது என்று சொல்ல மாட்டார்கள், எல்லோரும் கேட்டிருப்பார்கள், ரசித்திருப்பார்கள். அவருடைய எல்லோருடைய மனதிலும் பதிந்த ஒரு பாடல். சரி, அடுத்த பாடல் எங்களுடைய ராஜ்குமார் கேட்டிருந்த பாடல். இந்த பாடலும் அப்படித்தான், ரயில் பயணங்களில் திரைப்படத்தில் இருந்து, நூலும் இல்லை வாழும் இல்லை வானில் பட்டம் விடுவேனா என்று சொல்லியிருக்கிறார். பார்க்கலாம்.

வசந்த ஊங்கெலிலே அசைந்த பூங்கொடியே உதிர்ந்த மாயம் என்ன

இனிமையான அருமையான பாடல் ராஜ்குமார், உங்களிடம் உலக சோகம் இருக்குன்ட்டு இன்றைக்கு தான் தெரியும். இருந்தாலும் அந்த காலத்து காதல் எல்லாம் இப்படித்தான் இருந்தது. இவ்வளவு தூரம் ஒரு உண்மையான காதலை அந்த காலத்தில் தான் பார்த்துருக்கலாம். இந்த காலத்தில் இப்படி ஒரு சோகத்தை, காதலுக்காக சோகப்பட்டவர்கள் யாரையுமே பார்க்க முடியாது. அது சும்மா ஏதோ டிஷ்யூ பேப்பர் மாதிரி கை துடைத்து விட்டு அறுந்து விட்டு போவார்கள். அதனால் இந்த பாடல்கள் எல்லாம் இப்போ பொருந்தாது. இப்போ எல்லாம் இப்போ வர்ற பாடல்கள் தான் சரி என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பாடல் யாருடைய பாடல்ன்னு பார்க்கலாம். சொல்லுவதற்கு ஒரு பாடலை பற்றி சொல்லுவதற்கு நிறைய இருக்கும், ஏனால் இப்போ நடைமுறையில் அப்படித்தானே நடக்கிறது எல்லாம். சரி, ஆனந்தனுடைய பாடல் காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடலை கேட்போம். ஊமை விடிகள் திரைப்படத்திலிருந்து இந்த பாடல்.

நேரம் சரியாக இப்பொழுது 1:48, அது இந்திய இலங்கை நேரம். கனடிய நேரம் சரியாக 4:18. நல்ல ஒரு பாடலாக தான் இருக்கிறது. நீங்கள் கேட்ட பாடல், இந்த பாடல்களெல்லாம் நாங்கள் கேட்குறோம் தான், ஆனால் உள்வாங்குவது இல்லை. இப்போ நீங்கள் வந்து கேட்டுவிட்டு போனோம்னா அது என்ன பாட்டு நீங்கள் எல்லாம் கேட்குறீங்கன்ட்டு நானும் இருந்து உள்வாங்குகிறேன். இது அதனால தான் இந்த பாடல்களை முழுமையாக ரசிக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த பாடல் காட்சிகளுக்கு வருகிறது. எங்களுடைய தர்மபுரியிலிருந்து சாந்தி அம்மா கேட்ட பாடல், மணியோசை கேட்டு எழுந்து, அருமையான பாடல்.

இனிமையான பாடல் சாந்தி. நீங்கள் கேட்ட பாடல் நல்ல ஒரு பாடல். ஒரு காலத்தில் இது எல்லா இடமும் ஒலித்த பாடல். கடைகளில் எல்லாம் எங்கு பார்த்தாலும் இந்த பாடல் எல்லோருடைய வாய்களிலும் முணுமுணுத்து கொண்டே போவார்கள். எனக்கு உண்மையாக பிடித்த ஒரு பாடல் என்னென்னா, அதில் கண்ணன் விருது என்று சொல்லக்கூடாது. அந்த பாடல் பாடும்போது, அதை கேட்கும்போது எங்களுக்குள்ள உள்ளூர ஏதோ ஒரு சோகம் இருக்கும். ஆனால் இதில் வந்து நீங்கள் சிரிச்சு சிரித்து சும்மா தான் கேட்டது, யாரும் ரசித்ததா நான் தெரியலை. அந்த பாடலை உள்ளூர விரும்பித்தான் கேட்டீர்களா தெரியவில்லை. ஆனால் இருந்தாலும் இப்பொழுது கேட்கும்போது அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த பாடல் யாருடைய பாடல் என்று பார்ப்போம். வைகைக்கரை காட்டியனில் ஃபாரூக் அவரண்ட அனுபவிச்சு தான் கேட்பார். எதையும் ஏதோ ஒன்று இருக்கும் அவர் கேட்கும்போது. அந்த பாடல் வருகிறது ஃபாரூக் உங்களுக்கு.

0: நேரம் சரியாக 1:59 அது இந்திய இளைய நேரம். கனடிய நேரம் சரியாக 4:28. கற்றலையில் இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்திச்சு கொள்ளலாம். வணக்கம் மாமா. மாமாக்கு வணக்கம். ஒரு வணக்கம் மாமா.
1: வணக்கம் வணக்கம் உங்களுக்கு. விடிய காலை வணக்கம் எங்களுக்கு. வணக்கம்
0: மாமா. நானும் உங்களோட நேரத்துல தானே மாமா இங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீங்க அதனால எனக்கு இல்ல அப்பாக்கு விடிய காலை. எப்படி இருக்கீங்க மாமா? உங்களுக்கு என்ன ஒரு சோக பாடல்? சோக பாடல் என்ன?
1: சோக பாடல் பொன்மன செல்வன்ல இருந்து ஒரு பாட்டு போடுங்க. தொப்பிலே இருந்தாலும் ஒவ்வொரு மரமும் தனி மரம்,
0: தனி மரம் தான். தொப்பிலே இருந்தாலும் ராணியம்மா நலமா இருக்கிறாவா?
1: நலமா இருக்கம்மா.
0: தொப்பிலே இருந்தாலும் சரி. ஒரு ஒரு ஒரு ஒரு சொல்லு, ஒரு எழுத்துல ஒரு சொல்லு சொல்லு. ஒரு எழுத்துல ஒரு சொல்லு.
1: சோ
0: சோ
1: சோனு மழை பெய்தோம். சோ
0: ஒவ்வொரு மரமும் தனி தனி மரம் தான். ஏன் மாமா ரெண்டு மரமா இருக்காதா? அந்த ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க. அந்த ஒட்டு போட்டு வச்சிருப்பாங்க இல்ல மாமா? அதுல
1: சில மரம் அது ரெண்டு மரம் இருக்கும்.
0: உங்களுக்கு நீண்ட இடத்துல இருந்து ஒரு 10-15-20 பேருக்கு அடிக்க தெரியாதா? என்ன மாமா எத்தனை படத்துல பாக்குறீங்க நீங்க?
1: அதான் சொல்றேன்ல, நான் நிதர்சனமான வாழ்க்கையில சொல்றேன்.
0: ஷாவுல் ஹமீன் அழைச்சிருந்தார், திருப்பி அழைச்சி என்ன ஷாவுல் ஹமீன் நீங்க பாட்டு கேட்க போறீங்களான்னு கேட்டதுக்கு பயந்து பயந்து சொல்றாரு. கொஞ்சம் நான் கேரளால
1: நிக்கிறேன்,
0: இப்பதான் வந்து இறங்கி இருக்கிறேன்ன்ற மாமா. அது என்ன அவ்வளவு பயமா? கேரளால நிக்கிறேன். சரி பாவம், என்ஜாய் பண்ணட்டும். ஆமா அடுத்த கேள்வி மாமா. ஒரு கோடு கிழிச்சிட்டு உங்கள்கிட்ட ஒரு மாலை தந்திருக்குது. அடுத்த பக்கத்துல உங்களோடு நீங்க பிறந்ததுலேருந்து வாழ்ந்தவர்கள், நீங்கள் இணைந்து வாழ்ந்தவர்கள், அதாவது உங்களோடு ஒன்றி வந்தவர்கள் இருக்கிறார்கள், ஆனா உறவுகள் அல்ல. இங்கிலிருந்து நீங்க மாலை போடுறா யாருக்கு போடுவீங்க? மனைவியும் இல்ல, மற்ற உறவுகளும் இல்ல.
1: அப்ப யாரு நமக்கு யாரு முக்கியமானவங்களை தோணுதோ அவங்களுக்கு போட்டு
0: அதான் யாருன்னு கேக்குறோம் மாமா.
1: நண்பர்களுக்கு போட்டுரும்.
0: சூப்பர் மாமா. நான் கடைசியா ஒன்று சொல்ல போறேன் மாமா, அத வடிவா எல்லாரும் கேட்டுருங்க யாருக்கு மாலை போட
1: போறேன்.
0: சரி இப்ப அடுத்தது எல்லாத்துக்கும் நீங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க மாமா. உங்களோட பாட்டு எடுத்து வர்றேன். உங்களோட ரெண்டு பாட்டு தான் இருக்கு.
1: நன்றி நன்றி மாச்சி. பங்கெடுத்த நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள். உங்களுக்கு நன்றி மாமா.
0: நன்றி மாமா.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் காற்றலைக்கு வருகிறது. எங்களோட மட்டக்கிளப்பிலிருந்து லோகிதா, நீங்க கேட்ட பாடல் அது நீங்க சொன்ன படம் தான் உயிரை உனக்காக திரைப்படத்தில் இருந்து. அந்த பாடலை எடுத்து வரலாமா?

கேட்ட பாடல் எங்களுடைய லோகிதன் விரும்பி கேட்ட பாடல் காட்டலிக்கு வந்தது. அடுத்த பாடல் சந்தன்ராஜ் மாமா உங்களுடைய பாடல் காட்டலிக்கு வருகிறது, கேட்கலாம்.

பாடலை கேட்டவர் எங்களுடைய சந்தனராஜ் மாமா. அவர் பாடலுக்கு பின்பாக என் விருப்ப பாடல் ஒன்று வருகிறது. நல்லது, என் அன்பு உறவுகளை இன்றைய நாளில் இணைந்து கதம்பத்தில் இணைந்து சிறப்பித்த என் அன்பு உறவுகளை எல்லோருக்கும் அன்பை என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்ளப் போகிறேன். எல்லோருக்கும் இனிதே சந்தோஷமாக வந்து எல்லோரும் பேசியிருந்தீர்கள், நல்லவற்றையெல்லாம் சொல்லியிருந்தீர்கள், யாருக்கு பயம் என்றெல்லாம். உண்மையிலேயே ஒவ்வொருத்தர் சொன்ன விடயத்திலும் நாங்கள் ஒருவரை பார்த்து பயந்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், பயங்களிலே பல பயம் இருக்கிறது. ஒன்று வந்து ஏதோ ஒரு வகையில் அவர்களிடம் நாங்கள் தவறு விட்டிருந்தால் அந்த தவறை வெளியில் சொல்லி விடுவார்கள் என்று அந்த பயத்தோடையே நாங்கள் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கும். அப்போ அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு பயமாக இருக்கும், ஐயோ இதை சொல்லி போடுவாரே சொல்லி போடுவாரே என்று. இன்னொன்று, அன்பால் கட்டப்பட்டு அவருடைய சொல்லுக்கு கட்டப்பட்டு இப்படித்தான் நீங்கள் நடக்க வேண்டும் என்று அந்த உறுதிமொழி சொல்லி அதை மீறி நாங்கள் ஏதும் நடந்திருந்தால், ஐயோ நான் இப்படி ஒன்று செய்துட்டேனே சொல்லி அவர் சொல்லியும் கேட்கவில்லையே என்று சொல்லி அந்த பயத்தில் அவரை கண்டபோது தெரிஞ்சு விட்டதோ என்று சொல்லி சொல்லி பயமாயிருக்கும். அந்த வகையில் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது. யாரையும் நீங்கள் இப்போ பார்த்தவரையெல்லாம் சில பேர் வாய்விட்டு சில அத்தகாத வார்த்தைகளில் எல்லாம் பேசுவார்கள். அவரை அப்படியானவர்களை எந்த நேரம் அது பழக்கமாகவே இருக்கும், அவர்களை கண்டால் விலகி. இப்போ மாமா சொல்லிட்டு போனுமாய், அடிபடி சண்டை ரவுடி மாதிரி இருப்பவர்களை கண்டால் பயம்தான், யாருக்கும் உண்மையிலே பயமாகத்தான் இருக்கும். ஆனால் இன்னும் ஒரு விடயம் இருக்கிறது, மக்களுக்கு ஒரு பயம், கள்ளனுக்கு பயம் எல்லாருக்கும். கள்ளன் எப்போ வருகிறான், களவு கூட களவெடுத்து செல்பவன் அதை கொலையும் செய்ய தயங்க மாட்டான் அல்லவா. அதனால தானே நீங்கள் வீட்டே கதவு ஜன்னலெல்லாம் பூட்டி வச்சுருக்கிறீங்க இவ்வளோ காலமும். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், பிறந்ததில் இருந்து வீட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வீடு, அல்லாட்டி நீங்கள் தான் மரத்தடியில் வாழ்ந்துட்டு போயிருக்கலாமே. நாங்கள் நல்ல அழகாக காற்றோட்டமாக நல்ல கொஞ்சம் நல்ல பாதுகாப்பில் பார்த்தால், இப்போ எல்லாம் பணக்காரர்கள் அந்த கதவு எல்லாம் என்ன இரும்பு வச்சு எல்லாம் பூட்டி எல்லாம் வச்சுருக்கிறார்கள், என்னலை அப்படி இருந்தும் களவெடுக்கிறார்கள். இருந்தாலும் கள்ளர்களுக்கு பயம், களவெடுப்பவர்களுக்கு அந்த நேரம் கொலையும் செய்ய தயங்க மாட்டார்கள். என்ன நடக்கிறது, எத்தனையோ விஷயங்கள் நடந்து கொண்டு போகிறது இல்லையா, அது எல்லாருக்கும் இருக்கும் அந்த பயம். யாரும் அதை நினைவு வந்து பார்க்கவில்லை. உண்மையிலேயே கள்ளருக்கு பயம் அது. சின்ன வயதுலேருந்து பெரியவர்கள் நீங்கள் எப்போவும் எந்த காலத்தில் பார்த்தாலும் நீங்கள் என்னத்துக்கு கதவை பூட்டி போட்டு வந்து படுக்கிறீங்க, அந்த கதவை சும்மா சாத்தி போட்டு வந்திருக்கலாமே, ஏன்னா எல்லாம் காற்றோட்டமாக வெப்பம் உண்டோன்னே. அன்று ஒரு கொஞ்சம் வயசான அம்மா சொல்லுகிறான், நான் ஜன்னல் திறந்துட்டு தூங்கலாமன்றிருக்கிறேன், ஆனால் பயமாக இருக்கிறது என்று. அப்படி ஒரு காலகட்டம் இப்பொழுது இந்த காலங்களில் இருக்கிறது. அதனால தானே கள்ளனுக்கு பயம். சரி, மாலை போட சொன்னேன்ல, அங்கால இருக்கிற யாருக்காவது அங்கே இருக்கிற ஒரு விரும்பினர் யாருக்காவது யாருக்கு மாலை போடுங்கன்ற எல்லாரும் ஒரு நட்பையே சொல்லி கொண்டு போனீங்க மாலை போடுறதுக்கு. அது உண்மையான ஒரு கூற்றுத்தான், உங்களுக்கு உதவியாக துணை வருவது நட்பு. சொல்ல முடியாத எல்லாவற்றையும் சொல்லி ஆறுவதற்கு உதவுவது நட்பு. சரி, அந்த நட்பு இல்லாதவர்கள் என்ன செய்ய போகிறார்கள்? உண்மையிலேயே உங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் யாருக்கு சொல்ல போகிறீங்க, அதை யாரும் சிந்தித்து பார்க்கவில்லை அல்லவா. அது நானும் இப்போ தான் சிந்தித்து பார்க்குறேன், பார்க்கலாம் யாரிடம் சொல்லலாம்ன்ட்டு. அப்படி சொல்ல முடியாதவர்கள் தான் தங்களை மாய்த்து கொள்வது, சற்று உடல்நிலை குறைவாக வருகிறது, மனநலம் குன்றி போவது, சொல்வதற்கு ஆட்கள் இல்லாதபடியினால்தான். நட்பு என்றது ஒரு திடமான நட்பாக இருக்க வேண்டும், போலி நட்பாக இருக்கக்கூடாது. மாலை யாருக்கு போடுறேன்னு கேட்டோன்னே லெனின் மட்டும் நல்ல துணிவா என்ற காதலிக்கு போட்டு போனேன் சொல்லிட்டு போகிறேன், அது வீட்டை வச்சு சொல்லுவாரா? இல்லை, எல்லோரும் நட்பைத்தான் சொல்லியிருந்தீங்க. ஆனால் எல்லோரிடமும் கேள்வி நான் கேட்டு விட்டேன், ஆனால் யாருக்கு மாலை போடுறேன்னு நான் இன்னும் எனக்கு சிந்தனைக்கு வரவில்லை. அப்படி ஏதாவது மாலை போட இருந்தால் எனக்கு அதில் யார் ஒரு பெரியவராக தந்தை ஸ்தானத்தில் அம்மா ஸ்தானத்தில்
உறவுகளை கொண்டு வர வேணாம்னு சொன்னேன். என் உறவு இல்லாமல் என்னை அந்த அளவுக்கு நேசித்து, அது ஒரு சிறிய ஒரு வயதானவர்களாக இருந்தாலும் சரி, என்னை அந்த அளவுக்கு நேசித்து பாதுகாக்கக்கூடிய, அன்பை செலுத்தக்கூடிய ஒருவர் அந்த கூட்டத்தில் இருந்தால் நான் மாலை போடுவேன் என்று சொல்லி நான் இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன். என் விருப்ப பாடல் ஒன்று காற்றலைக்கு வருகிறது. இந்த பாடலை தொடர்ந்து ஜெயபிரசாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வரும். அதைத் தொடர்ந்து விடுமுறை நேர் விருப்பம், நேயர் விருப்பம், நீங்கள் புலனத்தில் எழுதிய பாடல்கள் அனைத்தும் வரும். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் கதம்ப நிகழ்ச்சி மறு ஒளிபரப்பு காற்றலைக்கு வரும். தொடர்ச்சியாக நீங்கள் காற்றலை நிகழ்ச்சிகளை கேட்கலாம் என்று சொல்லி, என் விருப்பமாக இந்த பாடலை கேட்போமா?

0: நல்லது அன்பு உறவுகளே, இங்கிருக்கும் பொழுதும் அங்கிருக்கும் பொழுதும் நல்ல பொழுதாக அமைந்து வருகிற பொழுது நல்ல பொழுதாக அமைய என் கண்ணனை வேண்டிக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். உங்கள் மீரா. அடுத்த நிகழ்வாக எங்களுடைய எகவர் சாதி கண்ணாவுடைய நிகழ்ச்சி காற்றலைக்கு வருகிறது.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் காற்றோடு காற்றாக கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னையுடன் தந்தையும் ஆசானும் பெற்று அன்பு தமிழிலே உங்கள் எல்லோரையும் அறிய வண்ணம், உலகத்தை அறியும் வண்ணம் ஆளாக்கி என்னை இங்கு அனுப்பி வைத்த எல்லாம் வல்ல இறைவா, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை கூறி உன்னை அழைத்து எங்கள் காற்றலையில் எங்களோடு வந்திருந்து இந்த வானலையில் நிகழும் நிகழ்ச்சியிலே வல்லமை தந்து சிறப்புடன் நாங்கள் ஆரோக்கியமாக நிகழ்ச்சியை அலங்கரிக்க அருள் புரிய வேண்டும் என்று அவரை வரவேற்று வணங்கி, முகம் தெரிந்த தெரியாத உலகெல்லாம் பறந்து வாழும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியின் நேய நெஞ்சங்களே, உங்களையும் வருக வருக என்று வரவேற்று வணக்கமும் கூறி கொள்கின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உலகளாவ இருக்கும் அனைத்து உறவுகளும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையிலே முன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே இன்று நாங்கள் கதம்பத்தில் இணைந்திருக்கின்றோம். 2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 26வது நாள் 2025வது ஆண்டை நாங்கள் கடந்து செல்வதற்கு இன்னும் ஓரிரு மாதம்தான் இருக்கின்றது என்று எண்ணுகின்றேன். எவ்வளவு விரைவாக இந்த ஆண்டு சென்றது! இத்தனை சாதனைகளை படைத்தோம், இத்தனை சோதனைகளை கண்டிருக்கின்றோம். இத்தனைக்கும் காரணம் எல்லாம் வல்ல இறைவன், அக்கல் அளித்தல் அத்தனையும் அவனோடு தான் உள்ளதையா. இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் இங்கிதமான இன்றைய நாளில் வரும் கதம்பத்திலே நாங்கள் என்ன நிகழ்ச்சியை கண்டுகொள்ளப் போகின்றோம் என்பதை எண்ணி பார்க்கும் பொழுது அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியாக இருக்கின்றது.

0: சுகமான இந்த இசை தருவது எங்களுக்கு ஆடலுடன் பாடலை கேட்டே மகிழ்வோம் என்பதைத்தான். அதனால் நீங்கள் பாடும் பொழுது நாங்கள் ஆடலாம் என்று கூறிக்கொண்டு வந்து முன்னில் தமிழ் வானொலியின் காற்றலையில் வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மலரும் பாடுவோர் பாடலாம் என்றும் மலர இருக்கும் வேளையிலே எத்தனை உறவுகள் நீங்கள் வருவீர்கள், வரும் பொழுது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை நினைத்து கொண்டு வந்து எங்களுக்கு உங்கள் சொந்த குரலே பாடியும் காட்டி செல்லலாம். இது ஒரு சங்கீத மேடை அல்ல என்பதை மனதில் கொண்டு கொள்ளுங்கள். நாங்கள் சங்கீத விரிவுரையாளர்கள் எல்லாம் இருந்து உங்களை நாம் மத்தியட்சம் வகிக்கின்றோம் என்றும் எண்ண வேண்டாம், ரசிக்கின்றோம். இசை தட்டுகளிலே பல தடவை காலையிலிருந்து மாலை வரையும் கேட்ட பாடல்களை சொந்த குரலில் ஒருவர் தனிப்பட்ட முறையிலே வந்து பாடுகிறார் என்றால் அது எவ்வளவு அலாதி ஆனந்தமாக இருக்கின்றது. எங்களுக்கு அதை கேட்கும் பொழுது நான்கு வரியோ ஐந்து வரியோ இரண்டு வரியோ நீங்கள் பாடுங்கள், பாடி செல்லும் பொழுதிலே உங்களுக்கு விருப்பமான பாடலையும் கேட்டு செல்லுங்கள், அதுவும் ஒளிபரப்பாகப்படும். இது ஒரு பாடுவோர் பாடலாம் நேயர்கள் விருப்பமாக இருக்கின்றது. உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் விரும்பி கேட்கும் பாடல்களை எங்கள் உறவுகளாக நீங்கள் வந்து எங்களோடு இணைந்து கொள்பவர்கள் உறவுகள் அவர்கள் தங்களுடைய திறமையை காட்டுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பம். எல்லாம் வல்ல மகிழ்வாக இந்த நிகழ்ச்சியை இறைவன் அளித்த இந்த தருணத்திலே எங்கள் காலநிலையை ஒரு தடவை பார்த்தால் நேற்றைய தினம் நான் கூறியது ஒன்று, பூச்சியத்துக்கு கிளை ஒரு பாகையிலிருந்து மிதந்து வருகின்றோம், இப்பொழுதுதான் ஆறு பாகையை கண்டிருக்கின்றோம், மேலும் ஒரு நான்கு பாகை வரை சென்று ஒரு பத்து பாகை வரை தான் இந்த வெப்பநிலை இருக்கும் என்பதை கூறுகின்றது. ஆனால் எங்களால் வெப்பத்தை உணர முடியாது. பகலை தந்து எங்களை எல்லாம் பொழுது விடிந்து விட்டது என்று அழைக்கும் அன்பு சூரியன் கூட என்று அவர் ஏழரை மணி ஏழு மணி முப்பது நிமிடத்துக்கு தான் வெளிச்சத்தை தந்தார் மின்னிலை, அதாவது பொழுதை புலர வைத்தார். ஆனால் மாலை ஆறு மணி வரை கூட அவர் இருக்க மாட்டேன், ஐந்து ஐம்பத்தைந்துக்கே சென்று விடுவேன் என்றால் எத்தனை மனத்தியாலம் ஐயா, எங்களுக்கு பகல் குறைந்த பகலில் கால் வைத்திருக்கின்றோம். வாழ்க்கையை ஓட்டிச் செல்லும் வேளையில் இந்த ஓரிரு தினங்களில் இந்த நேரம் காட்டி எங்களுக்கு சரியாக காட்டுதில்லை என்று ஒரு மணி நேரம் பிந்தி வைக்கப் போகின்றோம், மாற்றி வைக்கப் போகின்றோம். ஆனால் உங்கள் நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது, எங்கள் நிகழ்ச்சியில் உங்களோடு வருகின்ற நேரத்தில் எந்த மாற்றமும் இருக்காது. உங்களுடைய நேரம் இரவு ஒன்பது மணிக்கு நாங்கள் நிச்சயமாக காட்டலைக்கு வருவோம். இப்பொழுது நேரம் சரியாக எங்களுக்கு என்னவென்று பார்த்தால் எங்களுடைய நேரம் பதினோரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம், நண்பகலை தொடர்வதற்கு இந்த நேரம் இருக்கின்றது. இது முற்பகல் என்று கூறும் இந்த வேளையிலே இலங்கை இந்திய நேரம் ஒன்பது மணி ஏழு நிமிடம் என்று காட்டுகின்றது இரவு நேரம். இரவும் பகலும் இணைந்திருக்கும் இந்த உலக சஞ்சாரத்தில் நாங்கள் சஞ்சரிக்கின்றோம், மாற்றம் ஒன்றே மாறாதது என்பதற்கிணங்க இந்த உலகத்தில் பகல் இரவு மாறாத ஒன்றாக இருக்கின்றது. இந்த வேளையிலே அன்புடன் ஜெகவர் சாதிக் அவர்கள் மற்றும் கிருஷ்ணனையா அவர்கள் எங்களுடைய அரசடிக்குப்பம் சரவணன் ஆகியோர் பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு நாங்கள் ஆயத்தம் என்று கூறும் வகையிலே வரவேற்பு கூறி வாழ்த்து கூறி உங்களையும் வரவேற்றிருக்கின்றார்கள். எல்லோரையும் வரவேற்று கொண்டு நாங்கள் இணைவோம் நிகழ்ச்சியிலே. அன்பு உறவுகளே,
1: ஆயிரம் எண்ணம் வரும் வரும் வரும்
0: வளமையான தொலைபேசி இலக்கம் என்றும் இணைப்பில் உள்ளது. ஆறு நான்கு ஏழு எட்டு ஏழு நான்கு ஆறு நான்கு ஒன்று ஐந்து, இதுதான் இலக்கம். வளமையான இந்த இலக்கம் ஒரு கட்டணம் அறவிடப்படாத புலனத்தில் நீங்கள் இணைந்து பேசக்கூடிய பகிரியோடு வந்து பகிர்ந்து பாடல்களை தந்து செல்லவிடும். இப்பொழுது ஆயத்தமாக வைத்திருப்பீர்கள் பாடலை, யார் முதலில் வந்து பாடப்போகின்றீர்கள், உங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்துக்கு முந்துங்கள். ஏனென்றால் கடந்த வாரம் நேரம் பற்றாக்குறை இருந்தது தானே, இறுதியிலே வருபவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காமலும் சென்று விட்டது. குறிப்பாக எங்களுக்கு பாடல்களை இரண்டு பாடல் தர விரும்புபவர்கள், குறிப்பாக திருப்புகளை தர விரும்புபவர்கள், பொழிப்புரையை கூற விரும்புபவர்கள், குறிப்பாக பாடலின் இறுதி முடிவிலே கொண்டு கூட்டி செய்து குறிப்புரை கூற விரும்புபவர்கள் தாமதிக்க வேண்டாம், விரைவுக்கு வாருங்கள். காத்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கு வளமையான தொலைபேசி இலக்கம் மீண்டும் கூறுகின்றேன். உலகின் எந்த பாகத்தில் இருந்தும் நீங்கள் அழைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கட்டணம் அறவிடப்படாத தொலைபேசி இலக்கம் ஆறு நான்கு ஏழு எட்டு ஏழு நான்கு ஆறு நான்கு ஒன்று ஐந்து. எங்கே வருக வருக என்று வரவேற்கும் வேளையில் வாருங்கள், யார் முதலிலே பாடப்போகின்றீர்கள்?

0: யார் முதலில் பாடப்போகின்றார், யாராவது வந்து ஒருவர் பாடினால் நாங்களும் சென்று பாடலாம் தானே என்று ஒரு சிலர் உணர்கின்றீர்கள். அது வேண்டாம், உங்களுக்கு தைரியம் உண்டு, நீங்களே வந்து பாடலாம். கிடைத்த சந்தர்ப்பத்தை இணைந்து பாடுங்கள். வந்துவிட்டார் அன்புடன். வணக்கம், வணக்கம் நாச்சியார் கோயில் தேவா அவர்களே, வணக்கம். வணக்கம் தேவா.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம். ஓம் நமசிவாய. எப்படி இருக்கின்றீர்கள்?
1: வளமோடும் ஜெயமோடும் மகிழ்ச்சியோடும் உங்க குரலோட ஆனந்தமா இருக்கு.
0: ஆனந்தம், ஆனந்தம் சிறப்பாக இருக்கு. நீங்கள் வந்தால் எங்களுக்கும் அலாதி ஆனந்தம், மகிழ்ச்சியாக இருக்கு, ஒரு உற்சாகம் பிறக்கின்றது தேவா வந்தவுடன். எப்படி?
1: சரியா, முதல்ல ஒரு சின்ன பாட்டை பாடிடுறீங்க.
0: இங்க முதல் பாடங்கள் வந்த பாடலோடு வந்தீர்கள், அதைத்தானே நாங்கள் எதிர்பார்க்கணும். அங்கே பாடுங்கள், கேட்போம். பாடுங்கள், பாடுங்கள்.
1: தாயை சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளி நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளி நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தரருள் தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தரருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். தாயில் திறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஒரு

0: பூமியை மிஞ்சும் தாய்மானம் ஒன்று, கோவிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கோயிலில் ஒன்று, குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயில் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை.
1: என்ன ஆனந்தம் ஐயா, ஆச்சரியமாக இருக்கின்றது. தேவா வந்து முழுமையாக ஒரு பாடலை பாடி முடித்து விட்டார் என்றால் அது மொன்றியால் தமிழ் வானொலிக்கு கிடைத்த பெரிய வெற்றி. பாட மாட்டேன், பாடவே தெரியாது என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு ஓடி ஒளித்தவருங்கள் தேவா என்று முழுமையாக அழகாக தான் தெரிவு செய்து ஒரு பாடலை அகத்திய திரைப்படத்தில் குறைந்த அடிகளை கொண்டு கூடிய அர்த்தத்தை கொண்டு ஒரு அற்புதமான பாடல். இந்த பாடலுக்கு நிகர் உலகில் வேறு எதுவுமே இல்லை என்றுதான் கூறவனும். அதுவும் தேவா அழகாக பாடியிருக்கிறீர்கள். வரிகளை எடுத்து சிறப்பு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இறைவா ஓம் நம சிவாய மந்திரம் உங்களோடு இறையருள் என்றும் இருக்கும். நல்ல கருத்தான பாடல், சிறப்பாக எடுத்து பாடியிருக்கிறீர்கள். அது அன்று வந்த பாடல். இது அந்த பாடலை தரும் பொழுது அந்த பாடல் வரிகள் உங்கள் உள்ளத்திலே புகுந்து நீங்கள் நன்றாக அந்த பாடலை உள்வாங்கி இருக்கின்றீர்கள். கருத்து அது அப்படியே உங்களை வெளியே கொண்டு வருகிறீர்கள். வரும் பொழுது அந்த ராகம் உங்களை அசைத்து உங்களை இசைக்க வைக்கின்றது. இதுதான் பாடல் சிறப்பு. இதை எத்தனை தடவை நாங்கள் தட்டுக்களிலும் வானொலியும் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இந்த இனிமை அதிலே இல்லை. அவர்கள் பாடல் பாடமாக்கி சீர் தூக்கி பார்த்து தயாரித்து ஒரு கால ஓடி பார்த்து பாடி பார்த்து வீக்க தூக்கம் பார்த்து பக்கத்திலே இசை இயக்குநர்கள் இருப்பார்கள், அங்காலே பாடல் ஆசிரியர்கள் தயாரிப்பாளர்கள் எத்தனை பக்க வாத்தியக்காரர்கள் எல்லாம் ஒப்பீடு செய்து பாடினார்கள். ஆனால் அவரை உடனே பாடுங்கள் என்றால் பாட மாட்டார். ஆனால் எங்கள் தேவா உடனே பாடிவிட்டார். சிறப்பு தேவா உண்மையிலே அமிர்தமாக இருக்கு. நான் பெருமைக்காக கூறவில்லை, நீங்கள் பாடியது. இப்படித்தான் பல உறவுகள் வந்து பாட மாட்டேன், அதை விடுங்க சார், பாட மாட்டேன் ஐயா, அதெல்லாம் எனக்கு சரிவராத ஐயா என்றவர்கள் இன்று அவர்கள்லாம் பெரிய பாடகர்களா
2: இருக்கிறார்கள். பாடினதே கிடையாது.
1: அந்த வேலை என்று தேவாவனுடைய கன்னி முயற்சியில் வந்த முழுமையான பாடல். நீங்கள் என்னிடம் வந்து ரெண்டு வரி மூன்று வரி பாடி இருக்கிறீர்கள் தான், ஆனால் இது முழுமையாக அழகாக சிறப்பாக அற்புதமாக இருந்த எல்லோருடைய பாராட்டுகளும் நீங்கள் ஆளாகிறீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் தேவா, உண்மையிலேயே வாழ்த்துக்கள். குருங்கள், எப்படி இந்த உற்சாகம் வந்தது உங்களுக்கு?
2: பாடணும்னு ஒரு இது எல்லாம் நீங்களே சொன்னீங்களா. இந்த தேவநாதங்கிற ஒரு சொல்லு துணிச்சலை மூட்டினாரு. சரி, அவரு பாடுற மாதிரி எல்லாம் பாடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னாரா. அதனாலதான் நான் துணிச்சலை பாடினேன்.
1: உங்களுடைய திறமை உங்களுக்கு தெரியவில்லை, உங்களுடைய திறமை இருந்திருக்கின்றது. வெளிக்காட்டுறதுக்கு இடம் இல்லை, சந்தர்ப்பம் இருந்தது, இடம் இருந்தது, அதை உபயோகிக்கவில்லை என்று அந்த சந்தர்ப்பத்தை உபயோகித்து சரியான முறையில பாடினவங்களுக்கு முதல் தமிழ் வானொலியின் பாராட்டுகளும் வாழ்த்துக்கள். அம்மா கேட்டுக்கொண்டு அம்மா கூட ஆனந்தப்படுகிறார். சிறப்பு. இந்த வகையில் உங்களுக்கு என்ன பாடல் கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தீர்கள்?
2: ஐயா, இந்த சென்றுவா மகனே சென்றுவான், அறிவு உலகத்தை வென்றுவா மகனே வென்றுவா. அந்த பாடல்
1: அறிவுலகம் மங்கு அழைக்கிறது. இந்த பாடல் உங்களை அழைக்கிறது, நீங்க வந்து பாடுங்கள் ஐயா. சென்றுவா மகனே சென்றுவா, அதான் வென்றுவா அறிவை வென்றுவா மகனே. அற்புதமான பாடல் இது. மகாகவி காளிதாசிலையா இந்த பாடல்? ஆமாம், கே பி சுந்தராம்பாளம்மா பாடிய அற்புதமான பாடல். அந்த பாடியவர்களுடைய பாடலை கேட்க எங்களையும் பாட வைக்கும் அந்த வரிகள் எல்லாம் இல்லையா. சென்றுவா மகனே சென்றுவா, அறிவை வென்றுவா மகனே என்ற பாடல் உங்களுக்கு கிடைக்கும் காற்றலையே. வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நீங்கள் முடிந்தால் மீண்டும் ஒரு தடவை வந்து பாடலாம். நீங்கள் தான் 24 மணி நேரம் எங்களோடு இருப்பவர்கள். வாழ்த்துக்கள் தேவா. சிறப்பு சிறப்பு சிறப்பு. மீண்டும் நான் உங்களுக்கு கடவுளோடு தந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள். நன்றி மகனே, வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. எண்ணிறந்த ஆனந்தத்தோடு நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் இன்று பாட முடியாது என்று கூறி ஓடி ஒழிப்பவர்கள் வந்து கலந்து கொண்டு 24 மணி நேரம் எங்களோடு இணைந்திருக்கும் அன்பு உறவு, நீண்ட கால உறவு, இன்று முழுமையாக பாடிவிட்டார். அது ஒரு திறமை என்னவென்றால், நீண்ட பாடல்களாக எடுக்காமல் அதிக சுரவரிசைகள் உள்ள பாடல்கள் எடுத்தால் நல்ல கருத்துள்ள பாடலாக குறைந்த வரிகளை கொண்ட நிறைவாக அழகாக தயார்படுத்தி வந்து பாடியிருப்பது பெருமைக்குரியது. இதுதான் வாழ்க்கை, இதுதான் முயற்சி. முயற்சி தந்த உயர்ச்சி, அதிலே வந்த வளர்ச்சியை நாங்கள் காணுகிறோம். சிறப்பு சிறப்பு சிறப்பு. இது போன்ற தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை. பாடுவோர் பாடலாம், எங்கே வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். நான் சிவபூர்ல இருந்து பேசுறேங்க. சோமசுந்தரம்.
0: சோமசுந்தரம் அப்படி இருக்கிறீர்கள். வணக்கம் சோமசுந்தரம்.
1: நல்லா இருக்கீங்களா ஐயா?
0: நாங்கள் நலமாக நினைக்கின்றோம். உங்களை நாங்கள் நினைக்காத நாடில்லை சோமசுந்தரம். அங்கே எப்படி நலமாக எல்லோரும் நலமாக இருக்கின்றீர்களா?
1: எல்லாரும் நலம் நலமே மலர வாழ்த்துக்கள்
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இப்பொழுது வெளியே இருக்கின்றீர்களா? வீட்டில் இருக்கின்றீர்களா?
1: வீட்டில தான் இருக்கேன்.
0: என்ன காரணம்? நீண்ட காலம் அங்கே மயில்கள் என்றும் இப்பொழுதும் உலாவுகின்றது நம்ம வாழ்த்துக்களும் வரவேற்புகளும். அப்ப மயில்கள் இப்பொழுதும் பாடுகின்றதா ஆடுகின்றதா? ஆடுங்க பாடுங்க எல்லாம் செய்யணும். உங்களோட காலநிலை எப்படி இருக்கின்றது என்று அங்கே சோமசுந்தரம்?
1: நாங்கள்
0: நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். வந்தாலும் தடைகள் வந்தாலும் அதெல்லாம் தாமண்டி இதுதானே வாழ்க்கை. விழுந்து எழுந்து தவழ்ந்து வருவது போன்றுதான் சிறப்பு. நீங்கள் ஒரு தடவை உங்கள் ஊரின் பெயரை குறவனும் மற்றவர்களும் கேட்கிறதுக்காக.
1: நான் சிவபுரியிலிருந்து பேசுறேங்க.
0: சிவபுரியா? ஆமா, சிவபுரியில் தான் அன்றும் என்றும் புரிகின்றதா உறவுகளே? இவர் சோமசுந்தரம் நேர் நேரத்திலே முதலில் ஓடி வந்து விடுவார். நீண்ட நேரம் பேசுவார். மயில்களை பற்றி அழகாக எல்லாம் அடுத்து உரைப்பார். எங்களோட சிவபுரி சோமசுந்தரம் அவர்கள் இன்று வந்திருக்கின்றார். சரி, இன்று நாங்கள் பாடுவோர் பாடலாம் நேயர்களே இருக்கின்றோம். சோமசுந்தரம் அவர்களே, என்ன பாடலை பாட வேண்டும்
1: என்று?
0: அப்படித்தான் உங்களுக்கு முதல் வந்த தேவாவும் பல ஆண்டுகளாக கூறினார். இன்று அவர் முழுமையாக ஒரு பாட பாடி ஒரு ரெண்டு வரி பாடுங்களேன். உங்களுக்கு விருப்பமான ஒரு பாடலை
1: ரெண்டு வரிங்களா?
0: சும்மா ரெண்டு வரி நீங்க பாடுவீர்கள்.
1: ஒரு சீர்திருத்த பாடல் இது.
0: பாடுங்கள் கெட்டிக்காரன், பாடுங்க.
1: அதாவது ஒரு காலும் இல்லை நாலு, ஒரு வாலும் இல்லை நாலு, காலும் இல்லை, சில மிருகம் இருக்குது ஊருக்குள்ளே.
0: சிறப்பான கருத்து. ஒரு
1: வரியில அதை பார்க்கையில மிருகங்கள் எவ்வளவோ தேவல அப்படின்னு சொல்லி
0: வந்துவிட்டது. பொருத்தமான இன்றைய உலகத்தில் நிகழும் நிகழ்வை அன்றே கூறிவிட்டார்கள் திரைப்படத்துறையிலே.
1: தொலைநோக்கு பார்வைங்க அது.
0: பழைய பாடல்
1: பார்வது.
0: ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை, அது மிருகங்களுக்கு தான். அந்த மிருகங்கள் நாட்டிலே இருக்கின்றது, அதை பார்த்து காட்டிலே இருக்கிற மிருகங்கள் வெட்கப்படுகின்றது இல்லையா? ஒரு நல்ல பாடல், இந்த பாடல் நல்ல கருத்தான பாடல். இந்த நேரத்தில் பொறுத்த பாடல் உங்கள் மனதிலே பதிந்திருக்கின்றது, சிறப்பு. என்ன பாடலை கேட்பிக்கலாம் என்று வந்தீர்கள் சோமசுந்தரம்?
1: எனக்கு வந்துங்க, எனக்கு வந்து இந்த பாடல் கொடுங்க. கிழக்கே போகும் பிறகு மலர்களை நாதஸ்வரங்கள்.
0: இனிமையான அந்த பாடல் இல்லையா? கிழக்கே போகும் பிறகு மலர்களை நாதஸ்வரங்கள். ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு என்னோட நேயர் நிரம்பிடும் ஒரு விருப்பத்தில் கேட்டிருக்கின்றார் மலர்களே நாதஸ்வரம். சார், உங்க பொழுதுபோக்கு அப்படி செல்கின்றது இப்பொழுது?
1: பொழுதுபோக்கு அதே போய்கிட்டு இருக்குங்க. நாம செல் தான் பாக்குறோம்.
0: அடிச்சு பிரிந்து விட்டது இந்த கைபேசி இல்லையா? கைபேசி தான்.
1: ஐயோ, அது ரொம்ப இதுவாயிடுச்சு.
0: அது சிறுவர்களை விட முதியோர்களை இப்பொழுது பெரிதும் பாதிக்கின்றது என்று காலையிலே நான் ஒரு செய்தி படித்தேன். என்ன, அவர்களும் குழந்தைகளெல்லாம் அவர்கள் பாடு, பிள்ளைகளெல்லாம் தங்கள் பாடு, இந்த முதியவர்களும் பொழுதுபோக்கு இல்லை, ஒருவரோடு இதை எடுத்து சும்மா காட்சியை பார்த்து கொண்டிருக்கின்றனர். அது கவர்ந்து விட்டது எல்லோருடைய மூளையையும். கவர்ந்து
1: அந்த காலத்து அந்த காலத்தில் வந்து வீட்டுக்கு விட திண்ணை இருந்தது.
0: ஆமா,
1: அப்ப வந்து அங்க வந்து வயசானவங்க எல்லாம் வந்து உட்காருவாங்க. ராமாயணம் மகாபாரதம் இதிகாசங்கள் கதைகள்லாம் ரொம்ப அழகா பேசுவாங்கய்யா. அத வந்து நம்மளும் கேட்போம், அவங்களும் பேசுவாங்க. அத நம்மளும் உட்காந்து கேட்போம், ரசிப்போம். அந்த மாதிரி இப்ப வந்து ஆட்கள் யாரும் இல்லை. எல்லாம் முதியோர் எல்லாம் போயிட்டாங்க. எல்லாரும் தனித்தனியா போயிட்டாங்க. எல்லாம் வேலை போல அந்த மாதிரி வந்து வருமானம் ஈட்டணும்.
0: அவர்கள் தான் முதியவர்கள் தானே எங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டியது. அவர்கள் இருந்து அப்படி ஆறுதலாக அமைதியாக அவர்களுக்கு எல்லாம் இதே அழுத்த இரத்த அழுத்தம் பெறுவது குறைவு. இரண்டாவது நீங்கள் சொன்ன அந்த திண்ணை என்பது ஆறுதலாக அமைதியாக இருந்து மற்றவர்களின் முகங்களை பார்த்து சுகதுக்கங்களை பகிர்ந்து தங்களை ஆறுதல் படுத்திக் கொள்ளுகிற இடம். அது மட்டுமல்லாமல் அவருக்கு இளையோர்களுக்கு வழிகாட்டியாக அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறாரோ அதை நாங்கள் பின்பற்றக்கூடிய ஒரு இடம். அது சாதாரண திண்ணை என்று மேடை போட்டு பெரிதாக பேசுகிற பேச்செல்லாம் அன்று திண்ணையிலே இருந்து சாதாரணமாக முதியோர்களால் நாங்கள் அறிய கிடந்தது. நீங்கள் கூறிய ராமாயணம் பாரதம் போன்ற இதிகாசங்கள் அதுதான் எங்கள் வாழ்வின் சொத்து. அறம், தர்மம், நீதி, நியாயம் எல்லாவற்றையும் போதித்தது அவை. அது
1: எல்லாமே எல்லாமே அதுல அடங்கி போச்சு.
0: இளைய
1: தலைமுறை நட்புக்கு நம்ம இலக்கணமா பேசணும்னா மகாபாரதத்தை பத்தி நம்ம பேசலாம்.
0: ஒவ்வொன்றும் அதுல எல்லாம் இருக்குது ஐயா.
1: ராமாயணம் பாத்தீங்கன்னா, அதாவது சொல்லுவாங்க, அதாவது பெண்ணாசையால் விளைந்தது ராமாயணம், மனாசையால் விளைந்தது மகாபாரதம்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், நல்ல கருத்தை கூறியிருக்கிறீர்கள். இதை எங்களுக்கு புத்தகம் வாயிலாக ஒலிபரப்பி அல்லது ஒளிபரப்பி மூலம் கேட்பதை விட முதியோர் வாய் மூலம் நாங்கள் கேட்பது எவ்வளவு தூரம் எங்களை இதயத்துக்குள்ளே புகுந்து எங்களை வழி நடத்தி சென்றது. உதாரணங்களை அவர்கள் கூறுவார்கள். அவர்கள் எல்லாம் பல்கலைக்கழகங்களில் சென்று தமிழை படித்து இந்த பழமொழிகளை படித்தவர்கள் அல்ல, அனுபவத்தால் அறிந்த உண்மைகளை எங்களுக்கு பகிர்ந்து சென்றார்கள். இன்று அவையெல்லாம் இல்லை. இரண்டா இயந்திர உலகமாகி மக்களும் இயந்திரம் போல் இயங்க தோங்கிவிட்டார்கள். நேரம் என்பதை கட்டுப்படுத்த முடியாது. அன்று இருந்த 24 மணி நேரம் தான் இன்றும் இருக்கின்றது. ஆனால் இப்பொழுது வீண்பொழுது வீணாக விரியப்படுகிறது அதிகம். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்தீர்கள் சோமசுந்தரம் அவர்களே. நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி. தினமும் இந்த நேரத்தில் நேயர் எங்களுடைய கதம்பதிகள் இருக்கும். பலவிதமான துறைகளிலே நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கோம். நீங்கள் முனையுங்கள், பயணியுங்கள். இன்று நீங்கள் வந்து அந்த நாலு காலம் இல்லை என்ற அந்த பாடல் மிகவும் ஒரு சிறப்பான பாடல். ஒரு பாலும் இல்லை, நாலு காலம் இல்லை, அருமையான இந்த வரியோடு துவங்கின கருத்து எங்களுக்கு நன்றாக பயன்படக்கூடிய கருத்து. சிறப்பு சோமசுந்தரம் அவர்களே, மகிழ்வாக இருங்கள். நீங்கள் வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி.
1: நன்றி சார், நன்றி சார்,
0: நன்றி. சோமசுந்தரம், உடல் பலம், உடம்பலம், மனமகிழ்வோடு வாழுங்கள். வாழ்த்துக்கள், நன்றி.
1: எல்லாம் உங்களுடைய சார்.
0: நன்றி. உங்களுடைய அன்புதான் காரணம். அன்பாலே கட்டப்பட்ட பாலம் தான் இது மொன்றியல் தமிழ் வானொலி. அதற்கு உண்மையிலே நாங்கள் நன்றி கூற வேண்டியது வானரசி மீரா அதிபர் அவர்களுக்கு தான். அன்பு அவன் மகளை இருந்து இப்போ 27 வருட காலமாக எந்த விதமான எதிர்பார்ப்பும் இன்றி ஒரு அன்பு என்பதைத்தான் எதிர்பார்த்து அன்பினால் கட்டப்பட்டு வளர்ந்த உறவுகள் தான் இந்த உறவுகள். அதிலே நீங்களும் ஒரு அங்கம் பாருங்கள். நீங்கள் வந்து குரல் தந்தவுடன் நான் உடனே உங்களை ஞாபகப்படுத்தி அந்த ஞாபகம் என்பதற்கு அந்த மயில் எவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆதரவாக இருந்தது இல்லையா?
1: அது
0: மட்டுமில்லை, நன்றி. என்ன நாங்கள் உள்ளன்போடு தானே எல்லோரும் உறவுகளாக பழகிறோம்.
1: ஆமா ஆமா சார், ஆமா சார், நன்றி சார்,
0: நன்றி. சோமசுந்தரம் அவர்களே, வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம், நாளை வாருங்கள். வாழ்த்துக்கள்,
1: சந்திப்போம், நாளை வரேன், வரேன்.
0: நன்றி ஐயா, நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி.
0: இது முன்னில் தமிழ் வானொலி. பழைய உறவுகள் என்று கூற முடியாது. எங்கள் உறவுகள் எங்கிருந்தாலும் எங்களை மறக்க மாட்டார்கள், நாங்களும் மறக்க முடியாது. பாருங்கள், எத்தனை ஞாபகமாக எல்லா நிகழ்வுகள் எல்லாம் சென்று கொண்டிருக்கின்றது. பழையதை நினைக்க வைக்கின்றது. இருந்தவர்கள் இல்லாதவர்கள் எல்லாரையும் நாங்கள் எண்ண வைக்கின்றோம். இன்று எத்தனையோ ஆண்டுகளாக அவர் வந்து எங்களோடு அதிகாலையிலே, எங்களுக்கு அதிகாலை உங்களுக்கு மாலை நிலையிலே அவர் வந்து குரல் கொடுக்கும் போது ஒவ்வொரு தரம் எங்களுக்கு உறவுகள் எங்கள் உரிமையாளர்கள் என்றுதான் நாங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஏதிலிகளாக நாட்டை விட்டு புறப்பட்டு இடமின்றி அலைந்த எங்களுக்கு இருகரம் கூப்பின இந்த கனடா, இருகரம்கும் வரவேற்று எங்களுக்கு வாழ்வு கொடுத்த கனடாவில் இருந்து நாங்கள் தேடிய சொத்துக்கள் எங்கள் தொப்புள்கொடி உறவுகளாக உங்களைத்தான். இந்த வானொலி இயங்குவது இதற்காகத்தான், வேறு எதற்காகவும் அல்ல. அன்பு, உறவு, பாசம். எங்கள் அடுத்த உறவு அழைக்கின்ற அவரிடம் நான் செல்கின்றேன். வணக்கம், வணக்கம், வணக்கம். பல தடவை அழைத்தீர்கள், இப்பொழுது இணைப்பு கிடைத்திருக்கிறது. வணக்கம்.
2: வணக்கம்,
0: வணக்கம். மீண்டும்
2: வணக்கம்.
0: வணக்கம். அரசடி குப்பம், நெய்வேலி மாநிலம். நெய்வேலி மாநிலம், யோம் இருக்க பயமே என்று நான் கூறும் அன்பு உறவு சரவணன் அவர்கள், கன்னி முயற்சியிலே ஒரு பாட்டும் பதமும் தந்து எங்களை எல்லாம் அசத்தி விட்டீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. சிறப்பு சரி என்று என்ன எப்படி இருக்கிறது உங்களுடைய காலம்? எங்களுக்கு எல்லாம் மந்தமாகற காலம் தான். நீங்கள் பொறுங்கள், உங்களுடைய காலம்
2: 27 பாதைகள் இருக்கும்.
0: எங்க அப்பா எத்தனை மடங்கு பெரியதா இருக்கு? 8 நாள் 3 மடங்கு விட உயர்ந்து விட்டீர்கள் ஐயா. வாழ்த்துக்கள். வெப்பம் அப்படி இருக்கின்றது? வெப்பம் சாதாரணமாக நாங்கள் தாங்கி கொண்டு போகக்கூடிய எங்களுக்கு வெப்பம். நள்ளிரவு எங்களுக்கு பூச்சியத்துக்கு கீழே ஒரு பாகைக்கு சென்று மிதந்து வந்திருக்கின்றது. இப்பொழுது படிப்படியாக 8 பாகை என்றால் இன்னும் ஒரு 2 பாகை கூடி மீண்டும் தாழ்ந்த நிலைக்கு செல்லும். ஏனென்றால் காலநிலை தாழ்ந்து செல்லும் காலம் தானே இது. அதெல்லாம் அல்லது பழக்கப்பட்டு நாங்கள் எங்கள் உடல் எங்களை போன்ற கொஞ்சம் முதியவர்களுக்கு கடினமாக இருக்கிற காலம். ஆனால் அனுபவம் இருக்கின்றது. ஒரு காலத்தில் என்ன என்ன செய்தோம், அப்படி எங்களை பராமரித்தோம் என்று அதன்படி இருக்கின்றோம். சிறப்பான காலங்களில் இருக்கும் இந்த பொழுதில் இன்னும் பாடலை பாடி காட்டப் போகின்ற கேட்க வைக்கப் போகின்றீர்கள் சரவணா. உங்களுடைய உந்துதலாலே எல்லோரும் வந்து
2: ஒரு பாடல் தேர்வு செய்து வைத்திருக்கிறேன். ஒரு பாடல் பாடிவிடுவோம், இப்படி இருந்து சொல்லுங்க.
0: அங்கே கொண்டு பாருங்கள். நீங்கள் தெரிவு செய்த தயாரித்து வைத்திருக்க பாடலை முதலில் கேட்க செவிக்கு விருந்தாக எங்கள் செவியை நாங்கள் தேடிக் கொள்வோம். பாருங்கள்.
2: எங்க ஊர் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருக்கு. அந்த குளத்தை நாங்க வந்து ஏரின்னு தான் சொல்லுவோம். அதனால ஒரு பாடல்.
0: ஏரி என்பது கொஞ்சம் பெரிய குளம் தான், அதனால தான் ஏரி என்று தேங்கி நிற்கும். 12 மாதமும் தேங்கி நிற்கும் தண்ணி. அப்ப அந்த ஏரியை வைத்து ஒரு பாடலை பாடுங்களை கேட்போம்.
2: ஏரிக்கர பூங்காற்றே நீ

0: என்ன தேடி வர தூது சொல்லு, எரிக்கிற பூங்காற்றே. அவ்வளவுதாங்க பாடம்.
1: சிறப்பா இது சாதாரணமா இல்ல, சிறப்பாக பாடியிருக்கீங்க. வழியெடுத்து நீங்கள் உள்வாங்க நிகழ்ச்சி கருத்தை வைத்திருந்து அந்த பாடலை ஓசையோடு பாடியிருந்தீர்கள். சிறப்பு சிறப்பு. இப்பொழுது இதை பாடிய பாடகர் பக்கவாத்தியங்கள் எதுவும் இல்லாமல் பாடினால் எப்படி இருக்குமோ, தனி குரல்ல அந்த பாடலை கேட்டால் எங்களுக்கு எப்படி இதமா இருக்குமோ அதே போன்று இருந்தது உங்களுக்கு. இப்ப நீங்கள் பாடும்படி உங்களுக்கு பக்க வாத்தியங்களும் இசைத்திருந்தால் மேலும் சிறப்பாக இருந்திருக்கும். ஆனா நீங்கள் அதையும் ஒரு தொலைபேசியிலே எடுத்து முடிவு வரைக்கும் அதை அழகாக தொடுத்து கொண்டு வந்து அந்த ராகம் சாயல் எல்லாம் அவற்றையும் வைத்து நாங்கள் கருத்தையும் புரியக்கூடிய வகையிலே சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். இதற்கே முன்பு ஆரம்ப காலத்திலே கூறிய வார்த்தைக்கு முன்பு அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. அப்படித்தான் தேவாகும். பலர் வந்து தங்களுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெள்ளிட மலையாக பெற வேண்டும். இலை மறை காயாக இல்லாமல் அவர்களுடைய திறமையை வெளியே கொண்டு வரும் வகையில் இந்த நிகழ்ச்சி அமைத்து மீரா அவர்கள் 17 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார். அதை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். சிறப்பாக இருந்தது சரவணன். இதற்கு நீங்கள் தாள வாத்தியங்களோட பாடினால் மேலும் சிறப்பாக இருக்கும். குரல் மட்டும்தான் வித்தியாசமா இருக்கும். அவர்கள் குரல் எங்களுக்கு வரவில்லை, உங்களுடைய குரல்ல நீங்கள். இது வந்து தூரல் நின்று போச்சு திரைப்படுத்த பாடல் தானே? ஆமாம், சிறப்பாக பத்திரிகை உடனே கண்டுபிடிக்கிறோம். அந்த நடிப்பில் அந்த காட்சி எங்கள் கண்ணுக்கு வருகிறது. நீங்கள் பாடும் பொழுது சிறப்பாக இருந்தது, சிறப்பாக இருந்தது சரவணன். மேலும் இதெல்லாம் உங்களுடைய முயற்சி. தெய்வத்தால் ஆகாத தெனினும் முயற்சி தன் மெய் வருந்தக்கூடிய உங்களுக்கு முடியும். பாடல் தெரியும், வரிகள் தெரியும், பாடல் திரைப்படம் தெரியும், அதற்குரிய காட்சி தெரியும், கருத்துக்கள் புரிகின்றது. சொற்களை உள்ளடக்கி வழியை உதட்டினால் விடும்பொழுது கொஞ்சம் ஓசையோடு வரும்பொழுது இசை தானாக வருகின்றது. இரண்டாம் அந்த கவிதை வரிகள் இசையை உங்களை ஆட்கொண்டு விட்டது. அதனால்தான் நல்லா நன்றா இருந்தது சரவணன். சிறப்பாக இருந்தது. வாழ்த்துக்கள். அப்படி என்ன என்ன பாடலை ஒலிபரப்ப வேண்டும் உங்களுக்கு?
0: இசை கேட்டால் புவி அசைந்தாடும். அந்த
1: அற்புதம். இசை கேட்டால் இந்த புவியே அசைந்தாடுது என்றால் நீங்கள் இசைந்து விடுவதில் என்ன? வாழ்த்துக்கள். இனிமையான பாடல். அப்ப உங்களுடைய பொழுது எப்படி போனது?
0: இன்னைக்கு பொழுது பார்த்தீங்கன்னா அந்த கட்டட வேலையெல்லாம் அந்த நேத்தோடு முடிஞ்சுது. அந்த பூசு வேலை சொல்லுவாங்க, அந்த பூச்சு வேலை நேத்தோடு
1: முடிஞ்சிருது.
0: இனிமே அந்த தரை அந்த மர வேலைகள் அதெல்லாம் இந்த முடியாமல் இருக்கு. அது
1: ஆமா, உள்வேலைகள் இல்லாம அது கதவு சன்னல் போன்ற எல்லாம் செய்யப்படும். அழுத்தம் முடிவு செய்யும் வேலையில கொஞ்சம் கவனமும் அதிகமாக இருக்கும். சிறப்பாக இருக்க வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும், பூரணப்பட வேண்டும், எல்லாம் மகிழ்வோடு அது உங்களுடைய கிரக பிரவேசம் எல்லாம் நடக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றோம். எங்களை மகள வைத்தீர்கள் அந்த ஏழிக்கரை பூங்காற்றே நீ போறவரிடம் தென்கிழக்கோ. என்ன அருமையான பாடல், நல்ல பாடலை தெரிஞ்சது. அதை மனநம் செய்து கொண்டு வந்த உங்களுக்கு வாழ்த்துக்கள், சிறப்புகள். முடிந்தால் மீண்டும் இந்த நிகழ்ச்சி முடிவதற்குள் உங்களால் அழைக்க முடியும் என்றால் அழைத்து இன்னும் ஒரு பாடல் தர முடிந்தாலும் தரலாம். உங்களுக்கு சந்தர்ப்பம் தரப்படும். நல்ல பாடல் கெட்டிக்காரன், அதுதான் முடிவு. முடிவு வாழ்த்துக்கள், சிறப்புகள் சிறவணன்.
0: அவர் பிறகு பாத்தீங்கன்னா வந்து பாட தெரியாது பாட தெரியாதுங்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணா, எளிமையான பாடல் தமிழ் பாடல், எளிமையான பாடல் நிறைய பாடல் இருக்கு. இந்த உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா

0: உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகள் எனக்கு, இந்த படம் எளிமையான பாடல்,
1: இலகுவான பாடல்.
0: இந்த மாதிரி இலகுவான பாடல் வந்து பாட தெரியாதவங்க வந்து முதலில் பாட பழகிக்கொண்டு திரும்ப நல்ல பாடல், கொஞ்சம் கடினமான பாடலாம் கொஞ்சம் முயற்சிக்கலாம்.
1: தேவாபம் வந்து அந்த பாடலை நன்றாக மனநம் செய்து குறைந்த வரிகள் உள்ள கூடுதல கருத்தான பாடலை தந்தார். அவர்கள் புத்திசாலிதனம் குறைந்த வரிகள் உள்ள ஒரு முழுமையான பாடல் நீங்கள் சொன்னது போன்று.
0: ஆமா, தேவாவுக்கு பின்னாடி நானும் எங்க வீட்டுல பாடிட்டு தான்
1: அப்படியா? சிறப்பு சிறப்பு சங்கீத கலைஞர்கள் தோன்றட்டும் காற்றலையிலே. நன்றி சரவணா, வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துக்கள். நன்றி ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி அடுத்து வரும் உறவை இணைப்பதற்கு ஆயத்தமாக முன்னியல் தமிழ் வானொலி காத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே ஒருவர் அழைக்கின்றார். அவருடைய அழைப்பு எனக்கு இணைக்கப்படுவதில்லை. தயவு செய்து நீங்கள் தளர்ச்சி அடையாமல் முயற்சியோடு வாருங்கள். மீண்டும் மீண்டும் அழைத்துக் கொண்டு இது முன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம். வாரம் ஒரு நாள் மலரும் பாடும் பாடுவோர் பாடலாம் நிகழ்வை பக்குவமாக எடுத்து வந்து நாங்கள் ஆயத்தம் தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று கூறி வந்து பாடி செல்லும் உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று எண்ணிக்கொண்டிருக்கும் போலே அழைக்க அந்த அழைப்பு சரியாக கிடைக்கவில்லை எனக்கு. இது முன்னிலை தமிழ் வானொலியில் ஒலித்து கொண்டிருப்பது இப்பொழுது அவர் கூறினார் அல்லவா, இசை கேட்டால் புவி அசைந்தாடும். உண்மையிலே புவி என்று கூறும் பொழுது அந்த இசையிலே தானே கைலயம் கிரி மலையிலே வீற்றிருந்த எம்பெருமான் சிவபெருமானை கூட அந்த மலையை தூக்கி வெளியே வைப்பமென்று ஆதங்கத்தோடு ஆணவத்தினாலே தோல் கொடுத்து உயர்த்திய ராமணீஸ்வரனுடைய ஆதங்க அந்த ஆணவத்தை அடக்க வந்து அவர் அந்த மலையிலிருந்து விடுபடலாம், இறைவனை சாந்தப்படுத்த வேண்டும் என்று கூறியதே ஒரு பாடலால் தான். அந்த முனிவர் வந்து கூறினார்கள், அந்நிய ஒரு பாடல், அதுவும் சாமகீதம் பாடு, அவர் உன்னை வன்னித்து இலக்கி விடுவாங்க. இசையால் மயங்காத உலகம் இது ஐயா, இசையால் மயங்காத உலகம், இசை இசையால் மயங்காத இதயம் இது, இரக்கத்தையே கொண்டு வரும், போர் வீரனையே கொண்டு வரும், மதம் கொண்ட யானையே இசையால் அடக்கி விடலாம். நாங்கள் ஜடம் என்று கூறப்படுகின்ற மரங்களே வளர்ந்து வருவதற்கு இசை ஒரு காரணம். அதனால் தானே காற்று ரீங்காரம் இட்டு வண்டுகளை எல்லாம் தன்னிடம் லாபப்படும் பொழுது அந்த ரீங்கார இசையை கேட்டு அசையும் இதை கேட்டு இந்த மரங்கள் கூட செழித்து வளர்கின்றதாம். ஓடி வாருங்கள், அடுத்த உறவாக வருவதற்கு யார் ஆயத்தமாக இருக்கின்றீர்கள்? இது முன்னிலை தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

பாருங்கள், அடுத்த வாரம் நான் பாடத்தான் மீண்டும் என்று ஒரு முடிவை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த வாரம் ஒரு வாரம் இருக்கின்றது. அந்த ஒரு வாரத்துக்கிடையிலே ஒரு பாடலை நீங்கள் உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு நன்றாக பதமாக வர வேண்டிய, உச்சரிக்கக்கூடிய, பாடக்கூடிய ஒரு பாடலை இசையோடு அது பல தடவை கேளுங்கள். கேட்டுவிட்டு அந்த வரிகளை மனதிலே பதித்து வெளியே விடுங்கள், பாடல் சரியாக வருகின்றது. அதைத்தானே இப்பொழுது எங்கள் தேவா மற்றும் சரவணன் அவர்கள் கூறியிருந்தார்கள். சோமசுந்தரம் அவர்கள் கூட வந்து பல நாளைக்கு பின்பு வந்து ஒரு பாடலாவது பாடணும், ஒரு வரியாவது பாடுகிறேன் என்று அந்த பாடலை இசைத்து சென்றார். சிறந்த பாடல்கள் அந்த பாடல். வாழ்த்துக்கள் அன்பு உறவுகளே, ஓடி வாருங்கள், கேட்டு மகிழ்வோம். உங்கள் குரலில் நாங்கள் பாடலை உலகளாவை இருந்து கேட்க ஆவலோடு இருக்கின்றார்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களை இணைத்துக் கொண்டேன்
1: அப்பா வரம்.
0: வணக்கம் வணக்கம்
1: உங்களை
0: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம்
0: கூறுங்கள்
1: அப்பா. நானு கே கே நகர்ல இருந்து ரேவதி பேசுறேன்.
0: கேட்காமலே கூறிவிடும். கே கே நகரங்கள் ரேவதி உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வர வேண்டும் மகளே. நலமாக இருக்கின்றீர்களாம்மா?
1: நலமாக இருக்கிறேன் அப்பா.
0: வாழ்த்து. கந்த சக்தி காலம் சூரசம்ஹாரம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. புண்ணிய காலத்தில் இருக்கின்றோம். இறையாறுகள் என்றும் கிடைக்க வேண்டும். அதிலும் பிரபல்யமாக பிரத்யேகமாக எல்லாம் வல்ல வேலெடுத்து விதிகள வீரருக்கும் எங்களுடைய விருப்பத்துக்குரிய சிவகுமாரன் யார் முருகப்பெருமானுடைய காலம் கந்த சஷ்டி காலம் சிறப்பாக இருக்கும். இந்த வேளையிலே காட்டிலைக்கு வந்திருக்கேன். புதிய புதிய பாடகரை கேட்டீர்களா என்று பாடியவர்களை கண்டிப்பாக கேட்டிருக்க வேண்டும். உங்களோட நீண்ட கால சகோதரர் நாச்சியார் கோயில் ஆர் தேவ அவர்கள் வந்து பாடினார். அன்னையும் பிதாவும் முன்னர் முழுமையாக பாடினார். அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு.
1: அப்படியா?
0: அதை விட நீண்ட நாட்களாக வந்து நீண்ட நாட்களாக ஓய்வில் இருந்த அன்பு சோமசுந்தரம் சிவபுரியில் இருந்து வருவார். முன்பு அவர் என்று தோன்றி இருந்தார். அவர் என்று தோன்றி அவர் பாடுவதென்றால் தூரத்தில் நிற்பார். எனக்கு சரிபராது என்று அப்படி இருந்தும் ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை என்று ஒரு பாடலை ஒரு நான் ஒரு வாலும் இல்லை நாலு காலும் இல்லை ஒரு வாலும் ஒரு நாலு காலம் கொண்ட மிருகம் என்ற ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை முதல் வரியை சிறப்பாக பாடியிருந்தார். அப்படி கடைசியா பேசினதான் நீங்கள் கேட்டீர்கள். உங்களுடைய சரவணன் அதக்கமும் பல விடயங்களை பேசி முடிந்தும் சரி என்று உங்களுடைய நேரம். நீங்கள் காலம் தாமதிக்க கூடாது. நான் குறிப்பாக கூறியிருந்தேன் உங்கள் பெயரை. கடந்த வாரம் ஒரு பாடலோடு உங்கள் நேரம் முடிந்து விட்டது. அதன் பின்பு உங்களால் என்ன எடுக்க முடியவில்லை. மறந்தினேன் நான் உங்களுடைய சேவை இருந்தது. வாழ்த்துக்கள் வாருங்கள். நேற்றைய தினம் பாடுவோம். நேற்றைய தினம் உங்களுடைய நேற்று பாட்டுக்கு பாடுதான் வெள்ளிக்கிழமை பக்தி பாடல் நேரம் உங்களிடம் கூறியிருந்தேன். நீங்கள் அதிலே வந்து திருப்புகள் பாடி அது புளிப்பிறகு சிறப்பு என்று உங்களுக்கு வசதியமாக வந்து விட்டது போல் இருக்கிறது. காரியமில்லை. ஆமாம் நான் அறிந்தேன். மனிதனங்கள் பல இடையூறுகள் இருக்கிறது வழக்கம் தானே மகளே. அதையெல்லாம் சரி செய்து கொண்டு அதற்கு கால நேரமும் வேண்டும் அம்மா. சாதாரணமானவல்ல அவன் அருளால் அவன் தாள் வணங்கி எங்கே வாழ்த்துவோம். இப்பொழுது உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. எங்கே பாடுங்கள். என்ன பாடலை பாடப்போ?
1: பாடி பாடிட்டு நான் உடனே திருப்புகள்
0: வரேன்ப்பா.
1: அப்பா நான் வந்து தாமரை நெஞ்சம் படத்துல இருந்து பாடுறேன்ப்பா.
0: அருமையான பாடல்.
1: ஆலயம் என்பது வீடாகும்.
0: அப்புறம்
1: அவரு சகோ சோமசுந்தரமோட உரையாடும் போது மட்டும்தான்
0: கேட்டேன். வந்து இணைந்து விட்டீர்கள். கொண்டு பாருங்கள். உங்களோட ஆலயம் என்பது வீடாகும். அருமையான பாடல் கொண்டாருங்கள்.

கண்ணழகு பாப்பா உன் கைகளை காட்டி உன் கை பார்த்து ஆயிரம் உள்ளம் வாழும் சின்ன சின்ன ராஜா

0: ஆனந்த மாளிகை போலாகும் சேவை செய்தார். காகித பூவில் வாசம் இல்லை ரோஜாவை வைத்தேன், காதல் கொண்ட ராணியின் பக்கம் ராஜாவை வைத்தேன். காகித பூவில் வாசம் இல்லை ரோஜாவை வைத்தேன், காதல் கொண்ட ராணியின் பக்கம் ராஜாவை வைத்தேன். கண்ணாடி உன் உள்ளம் கள்ளம் இல்லா பெண் உள்ளம், உன்னை கண்டு உறவாடும் பேதை என் உள்ளம். அந்திப்படும் போது என் அழகிய வீடு பொன் ஒளியோடு மாணிக்க வண்ணம் காட்டும். வெண்ணிலவு வந்து என் இல்லத்தை கண்டு தான் விளையாட ஓரிடம் என்னை கேட்கும். கூடி கொடுத்தும் உறவினரோடு வாழ்வதுதான் இன்பம், கூட இருந்து பாதி கொடுத்து உண்பது பேரின்பம். இறை போடும் உள்ளங்கள் என்றும் வாழும் தீபங்கள், இல்லை என்று சொல்லாத தங்க கிண்ணங்கள். நல்லவர் இல்லம் இது, பல்கலைக்கழகம் இது, நடமாடும் தெய்வங்கள் கூடும் சங்கம். கலகலப்பாக நல்ல ஒளிமயமாக தினம் கல்யாண வீடன வாழும் இல்லம். ஆலயம் என்பது வீடாகும் மாசை வைத்தால், ஆனந்த மாளிகை போலாகும் தேவை செய்தார். வண்ணப்பூவை அள்ளும் கையில் வாசம் உண்டே, நல்ல சேவை செய்யும் நெஞ்சில் தெய்வம் உண்டே.
1: ஆலயம் என்பது வீடாகும் ஆசை வைத்தால் என்ற அற்புதமான வரி கொண்ட அந்த பாடல் பல கருத்துக்களை எங்களுக்கு தருது. ஆலயம் வீடும், ஆலயம் ஆன்மாக்கள் வைத்திருக்கிறடம் ஆன்மா ஆலயம். அந்த ஆலயத்தில் வீடு என்று கூறினால் அங்கே உள்ளங்கள் அத்தனையும் ஒன்றோடு ஒன்று லைத்து அன்போடு பரிமாறி கொண்டிருப்பதற்கு அன்பு என்ற தீபம் ஈட்டிக் கொள்ள வேண்டும். இனிமையான பாடல் சிறப்பாக இருந்தது ரேவதி. என்ன பாடலை நீ உங்களுக்கு ஒளிபரப்ப வேண்டும், என்ன பாடல் நினைத்து வந்தீர்கள் கேட்பதற்கு?
0: எனக்கு கேட்பதற்கு இந்த பாடலே தாங்கப்பா.
1: இந்த பாடலே உங்களுக்கு விருப்பமான பாடல், வாழ்த்துக்கள். சரி, இந்த பாடல் விருப்பமான பாடல், தொடர்ந்து நீங்கள் திருப்புகள் தருவதாக கூறினீர்கள் அல்லவா?
0: ஆமாமா, உடனே வரப்போறேன்.
1: உடனே தாருங்களே திருப்புகளை
0: சொல்லுங்க. இப்பொழுதப்பா இல்ல
1: என்ன காலத்தை உன்னடிக்க வேண்டாம், உங்கள் இறுதி
0: நீ நடிக்க மாட்டேன்ப்பா, நான் உடனே வந்துடுவேன்.
1: வாழ்த்துக்கள் கொண்டு பாருங்கள்.
0: திருச்சிற்றம்பலம்

தீபடி ஓட்டம் அருகிலே பார்த்தும் இனி ஒரு வார்த்தை அறிவுவன் இனி கேட்டாய்.

புற ஓயே அழல் பசை காட்டி சமணரை சீற்றமுடு கழுவேற்ற அருள்

0: தலைநகர் காத்த சசி மகள் பெருமாளே முருகா, தீர்த்த எனதக ஏட்டை உடனின ஏத்த அருளுடன் நோக்கி அருளுதி முருகா முருகா முருகா.
1: திருச்சிற்றம்பலம் பிரியாராதலு ஆனந்த பிரியாவிலே சங்கரானந்த பிரியாவிலே பாருங்கள், அந்த கிருதியிலேயே அந்த முருகா எவ்வளவு தூரம் ஆனந்தத்தை தர்றாரு. இது வந்து சங்கரருக்கு பிடித்த ராகம். சங்கரன் என்பது எங்களுடைய இறைவனை கூறுகின்ற சிவபெருமானே, அற்புதமான ராகம். சிறப்பாக இந்த பணி செயலை நீங்கள் தரும் பொழுது அவரோகணத்தை விட ஆரோகணம் அதிகமாக இருக்கின்றது. உச்சஸ்தாயிக்கு சென்று சென்று வருகின்றீர்கள். ஆனந்தம் என்பது என்ன? சிரிப்பு, ஆனந்தம். ஆனந்தத்தில் சிரிக்கும் போது பெரியதாக சிரிப்போம் அல்லவா, பேருந்து அடங்கி கொண்டு நல்ல நல்ல ஒரு திருப்புகளை தந்தீர்கள். இதனுடைய பொழிப்புரையை இப்பொழுது கூற முடியுமா அல்லது?
0: ஆமா, பொழிப்புரை இல்லப்பா, எடுத்து வச்சுக்கல.
1: பாடுவோர் லேசாக ஆரம்பித்த இந்த திருப்புகள் பாடுகிறவர் பாடுவோர் பாடலாமலே வந்து அது எங்கள் ஆன்மீக துறையிலே எங்களை ஈர்த்து விட்டது. இப்போ முதலில் பாடினீர்கள், ஆலயம் என்பது வீடாகும் அன்பு வைத்தால், அந்த அன்பு என்ற தீபத்தால் தான் அந்த ஆலயம் வருவது. தேவாலயத்திலே வந்து இந்த கீதம், இந்த இசை, இசைதான் முக்கியமாக எந்த மதமாக இருந்தாலும் ஆன்மாவை அங்கே லயிக்க வைப்பது, இறைவனோடு ஒன்று வைப்பது, இறைவனை சிந்திக்க வைப்பது இந்த கீதங்கள், பண் இசைகள். இசைதான் அங்கே வருகின்றது. அந்த இசையிலே சிறந்ததுதான் அந்த பண்ணிசை. பண்ணிசை ஒரு பெரிய விடயமும்மா. பண்ணிசை சாதாரணமானது, உங்களுக்கு இலகுவாக வந்து நீங்கள் அதுக்கு சந்தர்ப்பம் கிடைத்து இறைவனர்களால் அதை பயின்று கொண்டு வந்து எங்களுடைய அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. மூன்றியல் தமிழ் வானொலி, இது இறை கருணை தான், இறை கடாட்சம் தான். இதை கேட்பதற்கு இந்த நேரத்தில் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை உங்களால் எங்களுக்கு கிடைக்கின்றது என்பது பெருமைதானே மகளே. வாழ்த்துக்களம்மா, மீண்டும் பாருங்கள். நன்றி, நன்றி அம்மா. சாதாரண முடியமில்லை, சிறப்பாக இருந்தது உங்களுக்கு. நன்றி, நன்றி, நன்றி மகளே. வாருங்கள், மீண்டும் உங்களை எதிர்பார்க்கிறோம். நன்றி.

திருவார திருவாசக திருப்புகள் என்பது, அந்த திருவாசகம் என்பது, சிறப்பு திருப்புகள் என்பது, திருப்புராணம் என்பது, இந்த பஞ்ச புராணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது திருமுறைகள். இந்த திருமுறைகள் தான் இந்து சமயத்தின் சைவத்தின் மூலம் என்று கூறப்படுகிறது. ஆழ்வார்கள் எல்லாம், அடியார்கள் எல்லாம் என்று அந்த காலத்தில் இருந்தவர்கள் இந்த பல்கலைக்கழகங்களிலும் சென்று இந்த பெரும் சொற்களை, இலக்கண இலக்கியங்களை படித்து கவித்துவம் பெற்று வரவில்லை. அவர்கள் ஞானத்தால் இறைவனை உணர்ந்து அதனால் உந்தப்பட்டு ஆக்கப்பட்டு உள்ளத்தால் வெளியே வந்த சொற்கள் தான் அந்த சொற்களை போல அடுக்கும் இதாக இருக்கும். அதிலும் சிறந்தது இன்றையெல்லாம் ராப் என்று வந்துவிட்டது இசையிலே. இப்பொழுதுதான் வந்திருக்கிறது ராப், ஆனால் எப்பொழுதோ வந்துவிட்டது தமிழிலே. எங்களுக்கு ராப் என்ற ராகத்தை, ராப் என்ற வகையிலே, ராப் என்ற நடையிலே கொண்டு செல்கிற பாடல்கள். அதில் உதாரணத்துக்கு கூற போனால் முத்தை தரு பத்தி தரு திருநகை என்ற பாடலை எடுத்துக்கொண்டால் அப்படி அப்படி பல பாடல்கள் இருக்கின்றது. இதையற்றெல்லாம் எங்கே கற்றார்கள்? ஞான சம்பந்தரெல்லாம் 3 வயது, 3 வயதில் எவ்வளவு தூரம் இலக்கண இலக்கியத்தோடு இந்த திருவாரங்களை தந்திருக்கின்றார், எவ்வளவு திருமந்திரங்களை தந்திருக்கின்றார்கள். இவையெல்லாம் எங்களை வழிகாட்டி கொண்டு ஆன்மீக ஈடேற்றம் பெறுவதற்கு வந்தது. எள்ளி நகையாடும் வகையை பலர் கூறினாலும் அந்த எள்ளி நகை ஆடுவதற்கு இப்படி ஒன்று இருக்கின்றதே என்று அவர்கள் தெரிந்தபடியால் தான் எள்ளி நகை ஆடுகின்றார்கள். புடம் போட போட சுட சுட பொன்னானது மேலும் மேலும் ஒளி விட்டு செல்லுமாம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். இதை வந்து இன்று சிறப்பாக வந்து பாடுவோர் பாடலாம் நிகழ்வதே எங்களாலும் முடியும் என்று உறுதிப்படுத்தி சென்றார்கள் அவர் சிலர். வாழ்த்துக்களை கூறும் இந்த வேளையில் திருப்புகளையும் கேட்டு மகிழ்ந்தோம். அடுத்து வருவது யாராக இருக்கலாம் என்று எண்ணுகின்றோர். அந்த வகையிலே இப்பொழுது இந்த பாடலையும் ஒரு தடவை கேட்போம். அத்தோடு இணையும் அன்பு உறவுகளை எதிர்பார்க்கின்றேன். ஓடி வாருங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற இலக்கத்தோடு.

ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜிம்மக்கு ஜி

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்.
0: கூறுவது யார் என்று தெரிந்து கொள்வோமா?
1: திருமலை யோகாராஜி.
0: ஓ, திருமலை யோகாராஜி அவர்கள் மகள் வீடு.
1: திருமலையில திருமயிலை. திருமயிலை
0: திருமயிலை யோகாராஜி. மயிலாப்பூர் என்பதுதான் எங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது. திருமயிலை மயிலாப்பூர் யோகாராஜி அவர்களே, வருக வருக என்று வரவேற்கின்றது முன்னிலை தமிழ் வானொலி. நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: மகிழ்வாக நலமாக இருக்கின்றோம். நீங்கள் மகிழ்வாக இருக்கின்றீர்களா? சூப்பராக இருக்கின்றன கூறுவீர்கள். அதைத்தான் எதிர்பார்த்தேன். சூப்பராக இருக்கணும் என்று கூறுவீர்கள் அல்லவா? அதிசிறப்பாக அதிமகிழ்வாக மகிழ்ச்சியோட இருக்கு. நீங்கள் அங்கே உங்களுடைய திரு மயிலாப்பூரிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: ஒரே மழை. நேற்று வரைக்கும் சரியான மழை, இன்னைக்கு மழை இல்ல.
0: நல்ல மழை பொழிந்ததா? நல்ல மழை பொழிந்ததா? அப்படியா? நான் கூற முயற்சிக்கணும் விடாமல் தான் நீங்களும் பேசுவீர்கள். வாழ்த்துக்கள். சரியான மழை என்றால் அப்ப சரி, ஒரு பிழையும் இல்லையா அந்த மழையிலே? அப்படிதானே, சரியான மழை, ஒரு பிழையும் இல்லை. சிறப்பு. அப்ப இந்த சிறப்பான சரியான மழையை கண்ட வேளையிலே நீங்கள் மிகவும் குதூகலமாக இருக்கின்றீர்கள் என்று எண்ணுகின்றேன். இந்த குதூகலமான நேரத்தில் உங்களிடமிருந்து எல்லோரும் எதிர்பார்ப்பது பாடலை. அந்த வேளையில் உங்களுடைய நகைச்சுவையையும் எதிர்பார்ப்போம். சிறுகதை ஏதாவது கொண்டு வந்தீர்களா?
1: ஆமா, வச்சிருக்கேன்.
0: அங்கே அதை பகிர்ந்து கொள்ளுங்களேன், கேட்போம்.
1: இது ஒரு கால் வேற. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்கார்ந்திருக்காங்க. ஹலோ,
0: குருங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்.
1: அப்போ உடனே அந்த அவ என்ன பண்றா? ஏங்க, எனக்கு ரொம்ப வயித்த எரிச்சலா இருக்குங்க, ஒரே வலிக்குதுங்க அப்படி சொல்றா. ஏண்டி என்னடி, என்ன சாப்பிட்ட? சரி சரி, மாத்திரை தான் போடுறியா அப்படி சொல்றான். அப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு போன் வருது. போன் எடுக்கிறான். ஆ, சொல்லுங்க சித்தப்பா, எப்படி இருக்கீங்க சித்தப்பா, நல்லா இருக்கீங்களா சித்தப்பா? ஆ அப்படின்னு சொல்லி அவங்க சித்தப்பா கிட்ட பேசுறான். சித்தப்பா, குழந்தை எப்படி இருக்கு, கல்யாணம் நல்லா நினைச்சா என்னமோ கேக்குறான். கேட்டுட்டு நினைச்சு அவங்க சொல்ற, உங்க பொண்டாட்டி என்ன பண்ணுது, அவ ஒரே வயித்தறிச்சலா இருக்கா அப்படின்னு இப்படி திரும்பி பாக்குறா. போட்டு நொங்கு நொங்குனு அவங்கள போட்டு அடிச்சு கொண்டுடுறா.
0: இவர்களை தீர்த்து வைக்கின்ற சிறப்பு. அடுத்து இனிமையான பாடலை எதிர்ப்பு. நல்ல ஒரு நகைச்சுவை. கடி ஜோக்கா என்று ஆங்கிலத்தில் சொல்வார். கடி என்று தமிழிலும், ஜோக் என்று ஆங்கிலத்தில். கடி ஜோக் என்பது அதுக்கு தமிழிலே எப்படி சொல்லலாம்?
1: தமிழ்லயும் கடி ஜோக்கு தான். அருவ ஜோக்கு.
0: களமத்திலே செல்வது, அதில் கலந்து கொண்ட நல்ல கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். புதன்கிழமை வாழ்த்துக்கள். இப்பொழுது உங்கள் குரலிலே அந்த இனிமையான பாடலை கேட்க இருக்கின்றோம். என்ன பாடலை தரப்போம்?

இறைவன் எழுதும் கவிதைகள் யாவும் இயற்கை அழகால் சிரிக்கிறதே. இயற்கை சிரிக்கும் அழகினை கண்டு இதயம் சிறகை விரிக்கிறதே. சோலை பூங்காற்றும் இசை படிக்கும் சந்தம் கொண்டாடி பலர் அழைக்கும். நதிகளில் அலை போல கரைகளில் விளையாடி பறவைகள் அதை பார்த்து பலவித இசை பாடும். இனிமை வசந்தம் இது போலே ஆயிரம் திருநாள். ஏஹே, பூமியில் வரலாம் வரலாம் இது போல் வருமாம். சுக் சுக் சுக் சுக் சுஜு சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுஜு சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுக் சுஜு சுக் சுக் சுக் சுக் சுக். பறவைகள் மரங்கள் விரிந்தே குடையென நின்று நடக்கும் ஜொலிக்கும் நமக்கெனவே. நிலவும் கதிரும் உதிப்பது கூட உலகில் நமக்கு ஒளி தரவே. வாழ்வே என்னாலும் வளர்ந்திரையே பாசம் நம் வாழ்வின் தனித்ததையே. உலகில் எல்லோரும் சொலமென சொல்வோமே அன்பெனும் ராஜாங்கம்.

0: கை தூவாதோ.
1: ஆயிரம் மலர்கள் பூமிக்கு வரலாம் வரலாம், ஆயிரம் நபர்கள் வந்து பாடலாம் பாடலாம் பாடுவோர் பாடலாம் நிகழ்விலே ஜோகாராஜி அவர்களும் வந்து பாடலாம் பாடலாம் பாடினால் நிறைவாக இருக்கும். சிறப்பு சிறப்பு பக்க வாத்தியங்கள் எல்லாம் அழகாக இசைக்கப்படும். அந்த பக்க இசைகளை எல்லாம் சரியாக கொண்டு வர வேண்டும் என்று கவனத்தை அங்கும் செலுத்தி இருக்கின்றால் நிறைவாக சிறப்பா இருந்தது ஜோகாராஜி உங்களுடைய முயற்சி.
0: வாழ்த்து. பாட்டெல்லாம் பாட மாட்டேன், ஆனாலும் ட்ரை பண்ணி இப்பெல்லாம் எடுக்கிறேன்.
1: அளவுக்கு சங்கீத ஞானிகள் அல்ல, சிறப்பாக இருந்தது உங்கள் பாடலாம். உங்களோட முயற்சி நிச்சயமாக வெற்றி அளிக்கும். நீங்கள் முயற்சி செய்யுங்கள், முயற்சி திருவினியாக்கும். மீண்டும் ஒரு பாடலுக்கு சந்தர்ப்பம் உண்டு, வந்து எங்களுக்கு பாடிக்காடு. என்ன பாடல்
0: சொன்னீங்க?
1: நன்றி யோகா, வாழ்த்துக்கள் அம்மா, வாழ்த்துக்கள். இது மூன்றாவது தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவை இப்பொழுது அலங்கரிக்க வருபவர் எங்களுடைய அன்பு உறவு. வணக்கம. வணக்கம்.
2: வணக்கம் ஐயா. சிதம்பரத்திலிருந்து தேவநாதன்.
1: சிதம்பரம் அவர்களே, வருக வருக, புண்ணிய பூமியில் இருந்து வருகிறீர்கள். இந்தியா என்றால் வட தென்னிந்தியா என்றால் சிதம்பரம் என்பது புகழ். இப்பொழுது சிதம்பரம் என்றால் பண்டிகை சிலபை சந்தன்றாக இருந்து அவரால் சிபாரிசு செய்து எங்களுக்கு கொடுத்த தேவநாதன் அவர்கள். வணக்கம் தேவநாதன்.
2: வணக்கம் ஐயா.
1: நலமா இருக்கின்றீர்களா? உங்கள் பதிவுகளை எல்லாம் பார்த்தேன். வணக்கம். நல்லா நன்றாக இருக்கின்றது தேவநாதன்.
2: காலநிலை வெகு, அதாவது வெகு மிதமான சூழ்நிலையா, மழை வரும் போன்ற ஒரு காலநிலை இருந்தது. ஆனால் மழை பொழியவில்லை, மிதமான வெயில். சீதோஷ்ண நிலை நன்றாகவே இருக்கிறது ஐயா.
1: அப்படியா, வாழ்த்துக்கள். சிறப்பு நன்றாக இருந்தால் நல்லதுதானே, நல்ல குதூகலமாக இருக்கும். சரி, உங்களுக்கு இப்பொழுது இந்த காலநிலை நலமாக இருக்கும் பொழுது நேரமும் உங்களுக்கு கிடைத்து வானொலியில் அழைப்பும் கிடைத்து அது உங்களுக்கு பாடுவதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று தெரிந்து வந்தால் நீங்கள் என்ன பாடலை பாடப் போகிறீர்கள்?
2: அந்நியன் திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் ஐயா, என்ற பாடல். ஹரிணியும் ஹரிகரன் என்ற இருவரும் பாடலால் பாடல் இசையமைப்பாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையமைத்த, இசையமைப்பாளர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் ஐயா அவர்கள் இசையமைத்த
1: இப்பாடல். எங்கே இந்த பாடலை கொண்டு வாருங்கள், கேட்போம்.
2: பாடுகிறேன் ஐயா.

உன் போலழகி பிறக்கவும் இல்லை, இனிமேல் பிறந்தால் அது நம் பிள்ளை.

0: De verdad.
1: ஐயா
0: பாருங்கள்.
1: ரெண்டு வரி தான் ஐயா படப்பாடம் பண்ணி, இது பரவாயில்லைங்களா?
0: முடிவெடுத்து விடுவது நன்றாக இல்லை, இவங்களுடைய நன்றாக இருந்தது கேட்கும் பொழுது. ஐயங்கார விட்டு அலையா, அதில் வேறு பாடல் இருக்குல்லவா, அதில் தொடர்ந்து இல்லை என்ன
1: தொடர்ந்து பாடுகிறேன் ஐயா, ஒரு பாடலை தேர்வு செய்து வருகிறேன் ஐயா.
0: மீண்டும் வருவீர்களா? நன்றி,
1: வருகிறேன் ஐயா. நன்றி நன்றி
0: நன்றி. இரண்டு வரி என்றாலும் சிறப்பாக பாடி காட்டிவிட்டு அடுத்த வரியை தேடி சென்றிருக்கின்றார். மீண்டும் வந்து பாடுவார் என்று எண்ணும் வேளையிலே, இது மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ் சேவை இசை கேட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் இன்னும் ஒரு பாடல் கருத்து கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை இத்தோடு சம்பந்தப்படுத்தி பாடுவோம், கேட்டு பார்ப்போம் அந்த பாடலை.

இசை என்பது எங்களை இசைய வைத்து மற்றவர்களை எங்களோடு இசைய வைத்து இனிமையை கொடுத்து பகிர்ந்து கொள்வது. பகிர்ந்து கொள்ளும் வேளையிலே அது நன்மை தீமை மகிழ்ச்சி நெகிழ்ச்சி அத்தனையும் அதற்குள்ளே பொதிந்திருக்கின்றது. அன்பு உறவுகளே, அந்த இசை என்பது காற்றோடு இணைந்தது. காற்று இல்லாமல் அந்த இசையை நாங்கள் கேட்க முடியாது. ஏனென்றால் இசைக்கு இசையில் வரும் அந்த ஒலியை எடுத்து கொண்டு வந்து எங்கள் செவி மூலம் தருவது காற்று. நரம்பு கருவி, தோல் கருவி, துளை கருவி இவற்றில் எல்லாம் ஒரு ஓசை எழும்பும் பொழுது விரல்களால் அதை மீட்டும் பொழுது அந்த ஓசையை எழுந்தவுடன் அந்த ஓசை உடனே எங்களுக்கு கொண்டு வந்து தருவது காற்று. அந்த காற்றிலே தான் இந்த இசை பரவி கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்வோம். எங்கு பார்த்தாலும் இசைதான் இருக்கும். இசை இன்றி இந்த உலகு இல்லை என்றுதான் கூற வேண்டும். மரம் செடி கொடிகளில் அசையும் பொழுது கூட அதிலே இசை உண்டு. ஏன், கொடும் மழையை கடும் மழையை எங்களுக்கு கொட்டும் வேளையிலே வானத்திலே மின்னணுக்கள் தாவும் பொழுது ஏற்படுகின்ற மின்னல்களை அறிய வைக்கும் ஒலி ஒளி உடனே ஒளியை தந்துவிடும் எங்களுக்கு. அந்த ஒளியை தந்த வேளையிலே ஒளி பின்னால் வந்துவிடும். எது முந்துவது? ஒளிதான் முந்துகிறது. அதனால் நாங்கள் பாடும் பொழுது எங்கள் வாயிலிருந்து வெளியே வரும் அந்த ஒலி இசையோடு வரும் வேளையிலே அதிலே பொருள் பொறிந்த கருத்துக்கள் சொற்கள் அமையும் போது பாடல் பெறுகின்றது. அந்த இசை என்பது எங்கும் நிறைந்துள்ள இசை. இசைக்கு ஈடாக வேறு எதுவும் இல்லை. அதனால் தான் முத்தமிழாக பிரித்த வேளையிலே எங்கள் தமிழை கொண்டு வந்து எங்களுடன் சேர்ப்பதற்கு இசை தமிழை அங்கே வைத்திருக்கின்றார்கள். அந்த இசையால் இந்த உலகில் எதையும் நாங்கள் எடுத்து புரிய வைக்கலாம். மகிழ்ச்சியை நவரசங்களையும் அதற்குள்ளே புரிய வைக்கலாம் என்பவர்கள். அந்த வகையில் தான் கவிஞர்கள், அதிலே கவிஞர்கள் வரிகளை தொடுத்துவிட இசைஞர்கள் அதற்கேற்ற இசையை தெரிவு செய்து புகுத்திவிட பாடகர்கள் வந்து வெளிப்படுத்தி அந்த கருத்துக்களை தந்து எங்கள் இதயத்தை ஊடுருவி செய்ய வைக்கின்றார்கள். இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சேவை கனடா கலையகம்.

0: அடுத்த பாடலில் பாடுவதற்காக அன்பு மகள் ரேவதி வந்துவிட்டார். வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம். வாருங்கள்.
1: வணக்கம் அப்பா.
0: வணக்கம் மகளே. வாருங்கள்.
1: வணக்கம். அந்த பாட்டோட பொருள் சொல்றேன்.
0: பொருளை சொல்ற. திருப்புகளின் பொருள் கூறுங்கள்.
1: திருப்புகளின் பொருள். மனமே, நீ பாட்டின் பொருளை அறிந்து உருகுதல் இல்லை. பாட்டின் பொருளை சொல்ல கேட்டும் உருகுதல் இல்லை. யமன் வரும் வழியை கண்டும் இறைவனிடம் பக்தியால் உருகுவது இல்லை. கஷ்டங்களை தினமும் அனுபவித்தும் உண்மை பொருளை நீ அறிவதில்லை. நாள்தோறும் பாம்பை அணிந்த சிவபிரான் அருளும் மோட்ச இன்பத்தை விரும்புவதும் இல்லை. நுனி நாக்காலாவது இறைவனை போற்றும் துதி சொல்ல அறிகின்றாய் இல்லை. வாழ்பட்ட இந்த பிறப்புகளிலே மீண்டும் பிறப்பெடுத்து உழலும் மனமே, நீ நல்ல வழியில் போக மாட்டேன் என்று சொல்கிறாய். உடல் சிறையாகிய இந்த கூட்டை விடுகின்றதாக நீ இல்லை. ஏட்டில் உனக்கென எழுதி வைத்த தலைவதி எந்த வழியிலே உன்னை செலுத்துகின்றது என்று நீ அறிகின்றில்லை. உன் நிலைமையை பார்த்தும் சும்மா இருக்க முடியாமல் நான் இனி உனக்கு ஒரு நல்வார்த்தை கூறுகிறேன். இதை நீ கேட்பாயாக. அவனது திருப்புகழை ஓதி அவனை துதிக்க உனக்கு நல்ல வாக்கியும் உன் உள்ளத்தில் நல்ல தரிசனத்தையும் அவன் உனக்கு அருள்வான். அடியார்களுக்கு அவன் வெகு எளியான எளியன் ஆனவன். அவனை வாழ்த்தினால் நல்வினை தீவினை இரண்டையுமே விளக்கும். முருகனை நீ சிந்திப்பாயாக. உலகையே ஆட்டி வைப்பவரான சிவபிரான் வடக்கில் உள்ள நேர்மலையை வருத்தி வில்லாக வளைத்து வாசுகி என்ற பாம்பை நானாக கட்டி திரிபுரத்தில் தீ மூட்டி யமனுடைய ஆணவம் அழியும்படி பாதத்தை நீட்டி அவனை உதைத்தும் தள்ளி மன்மதனுடைய உடலை சாம்பலாக்கும்படி எரித்து தக்ஷனின் யாகத்தை அழித்து அந்த தக்ஷனின் நான் கொன்று ஆட்டின் தலையை அவனது உடல் மீது பொருத்தி வேதவல்லி இந்த பாதிதான் அதுல இருக்கு. வேதவல்லி மறைமகள் ஆட்டும் வேதவல்லி அதோட நின்று தப்பா அதுல.
0: கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும். நீங்கள் தயாரித்து வரும்பொழுது முழுமையாக சரிபார்த்து கொண்டு வர வேண்டும். மறுமுறை வரும்பொழுது நீங்கள் தயார் நிலையை அடுத்த முறை வரும்பொழுது தயாரான ஒரு திருப்புகளையும் அதற்குரிய பொருள் கூறுவதா இருந்தால் அந்த பொருளையும் தேடி எடுத்து ஒரு தடவை படித்து பார்த்து தடை இல்லாமல் தர வேண்டும். மந்திரங்கள் தேவார திருவாசக பஞ்சபுராணங்களை நாங்கள் படிக்கும் பொழுது ஒரு எழுத்து பிழை இருந்தாலும் அது பயன்படாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு அது பலிக்கா அதுல சரியான உச்சரிப்புகளோடு வானொலியிலே பெற வேண்டும் பெறும் போல இது தவறுகள் நடப்பதாக ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். மறுமுறை பெறும் பொழுது நீங்கள் தயார் நிலையில் கொண்டு வந்துதான் நீங்கள் அதை செய்ய வேண்டும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நிமிடத்துக்குள்ளே செய்ய வேண்டும். இந்த பொலிப்பிரையம்மா சிறப்பாக இருக்கின்றது. ஓய்வு நாளிலே ஒரு தரமாவது ஒரு திருப்புகழ் பாடுவாய் மனமி என்று கூறப்பட்டிருக்கின்றது. காரணம் அந்த திருப்புகழ் மந்திரம் என்பது மிகவும் முக்கியமானது. அதிலே ஒரு எழுத்து பிழையானாலும் எங்கோ கண்டு சென்றுவிடும். அதனால் சரியான முறையிலே நீங்கள் மனனம் செய்து அதை கொண்டு வந்து உணர்வு பூர்வமாக தர வேண்டும். அப்படித்தான் தருகிறீர்கள். இன்று அது உங்களுக்கு தெரியாத அது பாதையில இல்லை என்று என்றால் நீங்கள் முதல் சரிபார்க்கவில்லை என்பதை இப்படி கொடுத்து விட்டீர்கள். நீங்கள் உங்களுக்கு சந்தர்ப்பம் தந்து சென்று திருப்பி அதை பெற்றுக்கொண்டு தானே மகளை வந்தீர்கள். இது பாரதூரம். அது ஏதோ ஒரு குறை அதில் ஒரு பிழையும் இல்லை. ஆனால் முழுமையான கருத்து முதலே வந்துவிட்டது. இந்த திருப்புகள் எந்த நேரத்திலும் இந்த திருப்புகள் ஒரு மிகவும் முக்கியமான மந்திரம். நல்லது மகளே. ஆனா இந்த விடயத்தை நீங்கள் எங்களுக்கு பாடுவோர் பாடலாம் வெள்ளிக்கிழமை தோறும் பெறுகின்ற பக்தி வேளையிலே அழகாக நீங்கள் தயார் செய்து ஒரு பாடலை நீங்கள் பாடிக்கொள்ளலாம். அந்த பாடிக்காட்டும் திருப்புகளை சரியான முறையிலே தீர்மானித்து சொற்பிழை இல்லாமல் சொல்லித்தர வேண்டும் என்று உங்கள் மூலம் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். பொழிப்புறையும் தேடி வந்து ஒரே நேரத்தில் சொல்லக்கூடியவர்கள் நன்றா உங்கள் கால இந்த இந்த இயந்திரமாக ஓடி திரியும் இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு திருப்புகளையும் அதுக்கு பொருளையும் தேடி கொண்டு வந்து வானொலியில் தருவது சாதாரண காரியம் இல்லை. அதை நீங்கள் பொறுப்பேற்று செய்வதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சிறப்பு மகளே. நன்றி நன்றி நன்றி.
1: நன்றி அப்பா.
0: அப்ப இன்னும் ஒரு பாடல்
1: பாடுறேன்ப்பா. அப்பா இன்று என்னை மன்னித்துக்
0: கொள்ளுங்கள். அவளோடு நாங்கள் எதிர்பார்த்தோம். அப்படித்தான் இப்பொழுது அன்பு தேவநாதன் அவர்களும் வந்து இரண்டு வரியோடு சென்று விட்டார். மீண்டும் வருவார். தயார் நிலையில் வந்து சந்தர்ப்பம் கிடைப்பது சுலபம், கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவது புத்திசாலித்தனம். எங்கே பாடல் ஒன்று பாடுங்கள் கேட்போம்.
1: சங்கீதா சங்கீதமே சௌபாக்யமே ஜீவாமுதம் கோபடம் கீதா சங்கீதா பகலின்னே இரவின்னே நாம் காண வேண்டும் மதனோற்சவம் பகலின்ன இரவின்ன நாம் காண வேண்டும் மதனோற்சவம் அதுதானே இதழ் பேசும் மணிமந்திரம் ஒரு பஞ்சனையில் இரு பைங்கிளிகள் கூடும் விளையாடும் கீதா தன்னா சங்கீதா என் கண்ணா பாவை மனம் பிருந்தாவனம் உழலோசை கொஞ்சும் குலம் கண்ணா என் கண்ணா பல ஜென்மோ பிறந்தாலும் உன்பாசம் தேடும் உறவல்லவா பல ஜென்மோ பிறந்தாலும் உன்பாசல் தேடும் உறவல்லவா உடலாவி பொருள் யாவும் உணதல்லவோ மனமும் பசமும் உடல் என் பசமும் கொண்டேன் என்னை தந்தேன் கீதா கண்ணா சங்கீதா என் கண்ணா சங்கீதமே சௌபாக்யமே ஜீவாமுதம் மோகனம் ஜீவாமுதம் மோகனம் கீதா சங்கீதா.
0: வாழ்த்துக்கள் ரவிதேவர் அவர்கள். ஒரு கடினமான பாடல் தான், இருப்பினும் அதை சிறப்பாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். வெள்ளிக்கிழமை பாடுவோர் பாடலாம் நிகழ்வை தயார்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: இப்ப முடிவுரைக்கு வருவேன்.
0: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அடுத்து வருவது எங்களுடைய அன்பு தேவநாதன் அவர்கள். ரவியை ரேவதியை தொடர்ந்து யோகாராஜி காற்றில் இருக்கின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் யோகாராஜி.
2: வணக்கம். நான் டைரக்டா ஒரு பாட்டு பாடிறேன்.
0: என்னமா
2: டைரக்டா ஒரு பாட்டு பாடிறேன்?
0: பாடுங்க பாடுங்க பாடுங்க கேட்போம்.
2: யார் பாடல் கண்டுபிடிங்க பாப்போம்.
0: இது யோகாராஜியின் பாடல் தானே, பாடுங்க கேட்போம்.
2: இல்ல யோகராஜி பாடுறது ஒருத்தரோட பாடல்.
0: சரி பாப்போம் கேட்போம். முதல்ல பாடுங்க டைரக்டா பாடுவேன்னு விட்டு பாடுங்க கேட்போம்.
2: பெண்ணை பார்த்தும் ஏன் பேச்சு வரவில்லை, பெண்ணை பார்த்தும் ஏன் பேச்சு வரவில்லை, தன்னை பார்த்தும் ஏன் கவிதை வரவில்லை, ஆடை பார்த்தும் ஏன் ஆசை வரவில்லை, ஆடை பார்த்தும் ஏன் நோட்டமிடவில்லை, பெண்ணை பார்த்தும் ஏன் பேச்சு வரவில்லை, பெண்ணை பார்த்து

ஓசை கேட்கும் பா.

வந்தாலே ஆசை மனமும் வேஷம் தானோ, அச்சமில்லாமல் பக்கம் வந்தாலே ஆசை மனமும் வேஷம் தானோ, அடங்கி கிடக்கும் ஆத்மத்தோடு மயங்கி விட்டேன் சம்மதம் தானோ, அடங்கி கிடக்கும் ஆத்மத்தோடு மயங்கி கேட்டேன் சம்மதம் தானா ஐயா. பெண்ணை பார்த்தும் ஏன் பேச்சு வரவில்லை, தன்னை பார்த்தும் ஏன் கவிதை வரவில்லை.

0: முழுமையாக பாடியிருக்கிறீர்கள், சிறப்பாக இருந்தது யோகாராஜி அவர்களே, உங்கள் குரல் சிறப்பு.
1: அது யார் குரல்?
0: உங்களுடைய குரல் தான்.
1: இல்லையா, அந்த பாடல் யாரோடது?
0: அது கொஞ்சம் யாருடைய பாடலாக இருக்கும்? இது ஒரு துரித இலக்கத்திலே பாடுகின்ற ஒரு பாடலாக இருக்கும். அது அதிகம் பிரபல்யமானதாக தெரியவில்லை, அதனால் எனக்கு ஞாபகம் இல்லை. யாருடைய பாடல் அம்மா? என்ன திரைப்படத்திலே?
1: எல்லாரீஸ்வரியம்மா பாடல்.
0: எல்லாரும் ஈஸ்வரியம்மாவுடைய பாடல். அவர் ஒரு வினோத குரல் அரசி ஆச்சு. சரி, அவர் என்ன திரைப்படத்திலே? என்ன திரைப்படத்திலே?
1: சாந்தி நிலையம்.
0: சாந்தி நிலையத்தில் வந்து ஒரு துரித இலக்கத்து பாடல் என்று செய்கின்றது அவருடைய பாடலா? வாழ்த்துக்கள். அவருடைய பாடலை நீங்கள் எடுத்து வந்து முயற்சி பண்ணதுக்கு நன்றி. ஆனால் எங்களுக்கு தேவை எங்களுடைய குரலே பாடுவதுதான், இன்னொருத்தர் குரல் தேவையில்லை. நன்றா இருந்த மகளே, சிறப்பாக இருந்தது யோகாராஜ். அந்த உங்களுடைய பாடல் சிறப்பாக பாடியிருக்கீங்க. அந்த வரிகள், அந்த சொற்கள், அந்த ராகங்கள், விடு முழுப்புகள், எடுப்புகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. ஆனால் இன்னொருவரை போல் இல்லாமல் நீங்கள் உங்கள் குரலில் பாடும்போது சிறப்பாக இருக்கு. இன்னொருவருடைய குரலுக்கு நாங்கள் சாயலை எடுக்க போகிறது அவ்வளவு சிறப்பில்லை என்று என்னுடைய கருத்து. ஏனென்றால் என்னுடைய அனுபவம், நான் நடித்த திரைப்படத்திலே குரல் அமைவு குரல் கொடுக்கும் பொழுதே என்னுடைய இயக்குநருடன் இணைந்து அந்த இசை அமைப்பாளர்கள் ஒளிப்பதிவாளர்கள் இருந்து என்னுடைய குரல் அந்த சேனலுக்குள்ளாலே அந்த குழாய்க்குள்ள வெளியே வரும் பொழுது இன்னொருவருடைய திரைப்பட நடிகருடைய குரலாக இருக்கின்றது என்று இப்போ இன்றைக்கு 40-45 வருடங்களுக்கு முன்ன கதை கூறினார். எங்களுக்கு அவருடைய குரல் தேவையில், எங்களுக்கு செல்வராஜாவினுடைய குரல் தான் வேண்டும் என்று கொண்டார்கள். நாங்கள் என்னுடைய குரல் தானே நான் பேசுகிறேன், ஆனால் அந்த அசைவுக்கு அந்த குரலுடைய தொனி எல்லாம் இன்னொரு நடிகரை ஒத்திருக்கின்றது, எங்களுக்கு அது தேவையில்லை. அந்த குரல் நாங்கள் பல தடவை கேட்டு விட்டார்கள். உண்ட குரலை கொண்டு வா அப்பா என்று. அதே போன்ற நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஐயா அவனுடைய நடிப்பை எத்தனை பேர் தத்ரூபமும் நடிப்பார்கள், ஆனாலும் அதற்கு நான் சிவாஜி போன்றுதானே நடித்தேன். ஆமாம், அவரை போல தான் நடிக்கின்றார்கள் என்ற பெயரை பெறலாமே தவிர உன்னை போல சிவாஜி கணேசன் ஐயா நடிக்கவில்லை என்றுதான் கூறுவார்கள். ஆனால் எங்களெங்கள் திறமையை எங்கள் சொந்தத்திலே போய் காட்டுவது, ஆனால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் பாடும்போது அந்த சாயல் வந்ததுன்னு ஒரு சிலர் கூறலாம், ஆனால் அது அது வருவதை நாங்கள் அதை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் குரலை தான் எதிர்பார்க்கின்றோம் ராஜி. அப்படி அமைந்திருந்தால் வாழ்க்கை என்ன? அது அவர்களுக்கு ஏற்கனவே அமைந்து அந்த குரலை தங்களுக்காக ஆக்கிவிட்டார்கள். இதுவரை காலமும் நான் முழுமையாக கூறுவேன், நானும் ஒரு கலைஞர், கலை ஆர்வம் உள்ளவர். இதுவரை காலமும் சரியான முறையிலே எல்லார் ஈஸ்வரி அம்மாவின் குரலில், சி எஸ் ஜெயராமன் ஐயாவின் குரலில், கே பி சுந்தரம்பாள் அம்மா போன்றவர்களுடைய குரலில் யாரும் பாடவில்லை என்றுதான் கூற வேண்டும். இதுவரை காலமும் நான் அறியவில்லை. நாங்கள் மனதுக்குள்ளே நினைத்துக் கொள்வார், மனதுக்குள்ளே அவர்களை வகுத்து வைத்துக் கொண்டு அப்படி நடிப்பது இசைப்பது நல்லது. அந்த குரல் எங்களுக்கு தேவையில்லை தானே. அது ஒருவர் பாடி விட்டார், முத்திரை பதித்து விட்டார். சிவாஜி கணேசன் நடிப்பிலே முத்திரை பதித்து விட்டார். அதை மீண்டும் இப்பொழுதெல்லாம் திரைப்படங்கள் கூட பழைய திரைப்படத்து பெயரை கொண்டு வந்து புகுத்துகிறார்கள். அதெல்லாம் தேவையில்லை. அது நடிக்கப்பட்டு அதுக்கு ஒரு முத்திரை பதிக்கப்பட்டு விட்டது. அந்த பெயர்லேயே எங்களுக்கு போல் பெறும் என்று இவர்கள் பிரதி பண்ணி கொண்டு போறது அவ்வளவு சிறப்பானதில்லை. தன்னுடைய திறமையைத்தான் காட்ட வேண்டும். நன்றாக இருந்த பாடல் சிறப்பாக இருக்கு. உங்களுடைய பாடல் அசை எல்லாம் நல்லாவே இருக்கின்றது. தாளல் அயசுரம் அமைந்திருக்கின்றது. ஆனால் இது யோகாராஜியின் குரல் என்று அடுத்தவர்கள் சொன்னால் அது யோகாராஜிக்கு பெருமை. இது இளையராஜாவின் குரல் மாதிரி இருக்குன்னு அது சலித்து விட்டது. அது தேவையில்லை. யோகாராஜியின் குரல் என்ற முத்திரை பதிவதைத்தான் நாங்கள் விரும்புகிறோம். அதன் பின்பு பல தடவைகள் முயற்சி பண்ணி நான் நடிக்கும் பொழுது அவர்கள் தான் தங்கள் இயந்திரத்தில் இதை மாற்றினார்களே தவிர என்னுடைய குரலை மாற்ற முடியாது.

0: ஏனென்றால் ஏற்கனவே அந்த அவர் கூறியதுக்காக உன்னுடைய குரலில் வந்தால்தான் அது சிறப்பாக. ரஜினிகாந்தை எடுத்து பாருங்கள், அவர் என்ன தமிழரா இல்லை, தமிழ் பாண்டித்யம் பெற்றவரா இல்லை, தன்னால் முயன்று அந்த குரலில் அவர் நடித்து கொண்டு வந்து ஒரு முத்திரையை பதித்து விட்டார். அதே நேரம் சிறந்த நடிகர் என்றே விருது பெற்ற மோகன் ஐயாவை எடுத்து பாருங்கள், மோகன் ஐயா நடித்தார், அவருக்கு குரல் சரியில்லை, இறுதியிலே அவர் இரவல் குரலிலே நடித்து கொண்டு வந்து கைவிடப்பட்டு தன்னுடைய குரலை பாடலை தன்னுடைய குரலை பேச போய் இழந்து விட்டார் அந்த புகழையெல்லாம். ஏனென்றால் அந்த தன்னுடைய குரலிலே முதல்ல ஆரம்பித்திருந்தால் எங்களுக்கு கேட்டவர்கள் பழங்கப்பட்டவர்கள் அதுக்கேற்ற மாதிரி அவருடைய நயங்களை மாற்றி இருக்கலாம். அவர் இன்னொருவருடைய சுரேந்திரா அவர் தான் அவருக்கு குரல் கொடுத்தார். அவர்களுக்குள்ளே பணமுடையத்திலே பணக்கு வந்து அவர் நிறுத்தி விட்டார். உண்ட குரல் கொண்டா வென்ற குரல் நடிக்கிறேன் என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தார், விழுந்து விட்டார், திரையுலகத்தை விட்டு விலகிவிட்டார். காரணம், தன்னுடைய குரலை அவர் பதிவு செய்யவில்லை. ரஜினிகாந்த் ஐயா அவர்கள் இவ்வளவு தூரம் வந்ததுக்கான அவர் தன்னுடைய குரலை அங்கே பதிவு செய்து விட்டார். அந்த குரலை கேட்டவுடன் அது நல்லதோ உச்சரிப்பு சரியோ அப்படியே இது இவருடைய குரல் என்று எங்களுக்கு தெரிந்து விட்டது. அவரை போன்று இப்பொழுது வேற எத்தனை அவர் முயல்கின்றார்கள், முடியாமல் இருக்கின்றார்கள். ஏன்னா அவர் தன்னுடைய குரலை பதித்து விட்டார். அதுதான் அவருடைய திறமை. அதே போன்று எங்களுக்கும் வந்தவுடன் எடுத்தவுடன் யோகா ராஜிபாடுகின்றார் என்று எண்ண வைக்க வேண்டும் நீங்கள். அது யாருடைய குரலாக இருக்கட்டும், எங்களுக்கு ஒன்றும் எத்தனையோ பேருடைய குரலை எத்தனையோ பேர் பாடுகிறார்கள். ஒருவர் செய்த சாதனையோ ஒருவர் பெற்ற புகழை நாங்கள் திருப்பி பெறுவதில் எந்த பயனும் இல்லை. நான் இது உண்மையைத்தான் நான் கூற வேண்டும் அம்மா, நான் உண்மையைத்தான் கூற வேண்டும். சிறப்பாக இது யோகாராஜி என்ற குரலே நான் ரசிக்கின்றேன். ஒவ்வொருவரும் யோகாராஜி என்று எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் வந்து பாடுவார்கள். நீங்கள் பாடியவுடன் இது யோகாராஜியின் குரல், ஆஹா இவற்ற குரல், அவர் இவற்ற குரலை போல்தான் அவற்றே இருந்தது என்று கூற கொண்டுவே தவிர அவருடைய குரலை போல் இவருடைய இருந்தது என்று கூறக்கூடாது. எங்கள் யோகாராஜியின் குரல் நாங்கள் வாழ்த்துக்கிழமை, சிறப்பாக இருந்தது, நல்ல பாடல். இந்த பாடல் துரித உங்களுடைய எல்லா வகையிலையும் பாடுவேன். நீ ஒரு கர்நாடக சங்கீதம் அப்படி ஒரு பாடல் முடிந்தால் கொண்டு வர எங்களுக்கு கேட்டு பார்ப்போம். உங்கள் மூலம் இந்த எல்லா வகையான ராகங்களையும் உங்களால் முடியும் பாடுவதற்கு இல்லையா, தயாரித்து கொண்டு வாருங்க. வாழ்த்துக்கள் உங்களே, சிறப்பு.
1: நன்றி, நன்றி
0: மேடம், சந்திப்போம். நன்றி அம்மா, வாழ்த்துக்கள், நன்றி. நீங்கள் இது தெய்வீக பாடல்கள் எல்லாரும் ஈஸ்வரி அம்மாவுடைய பாடல்கள் பல இருக்கின்றன. எங்களுடைய பக்தி வேளையிலே வந்தால் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறும் பக்தி வேளையிலே வந்தால் அழகாக பாடலாமே உங்களுடைய எண்ணத்துக்கு. இது புரியலதா நான் கூறுவது? சென்று விட்டார் ராஜி இருக்கிறீர்களா? இல்லை, சென்று விட்டார். வாழ்த்துக்கள் யோகாராஜி அவர்கள், நீங்கள் வந்து எங்களோடு இணையும் பொழுது பக்தி வேளையிலே வந்து இணைந்தால் பல பாடல்கள், உங்கள் குரலுக்கு ஏற்ற பாடல்கள் பல உண்டு, நீங்கள் பாடலாம். வாழ்த்துக்கள் அன்பு தேவநாதன் அவர்களே, நீங்கள் அழைத்தீர்கள், வாருங்கள் இணைப்புக்கு, சந்திப்போம். முழு பாடலை கொண்டு வருகிறீர்கள் ரெண்டு பேரே. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் சபை கனடா கலையகம் ஒலித்துக் கொண்டிருப்பது பாடுவோர் பாடலாம்.

0: அருமையான பாடலை பாடுவதற்காக இப்பொழுது அன்புடன் கிருஷ்ணன் அவர்கள் வருகின்றார்கள். விரைவில் பெற வேண்டும், நிறைவுக்கு வரும் வேலை வந்துவிட்டது. கிருஷ்ணா வாழ்த்துக்கள், வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நலமா இருக்கீங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றேன். பணிச்சுமையோடு இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. வெளியே சந்தீர்களா? என்ன நடந்தது?
1: ஒன்றும் நடக்கவில்லையா.
0: முதல் பாடலாக ஓடி வந்த எங்களுக்கு இனிமையாக பாடுவீர்கள். என்ன காலம் தாமதித்து வருகின்றீர்கள்?
1: உணவர்ந்து
0: வருகிறேன்.
1: வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் மலர்காதல் இன்பம், உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாகவே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்க்காதல் இன்பம், உந்தன் முகம் பார்த்து உள்ளம் குளிரும், உந்தன் விழிப்பட்டால் என்ன மலரும், உந்தன் விழிப்பட்டால் என்ன மலரும், காவியம் போல் தொடரட்டுமே, காவியம் போல் தொடரட்டுமே, என் காதல் சாம்ராஜ்யம் நிலையாகவே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் மன வாழ்க்கை இன்பம். சின்ன கண்ணன் பிறந்தான் இல்லம் வளர, நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ. சின்ன கண்ணன் பிறந்தான் இல்லம் வளர, நெஞ்சில் வைத்து வளர்ப்பேன் ஊர் புகழ. வாழையடி வாழையன, வாழையடி வாழையன, வளரட்டும் எதிர்காலம் இனிதாகவே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்க்காதல் இன்பம். நல்லதொரு மனைவி நல்ல பிள்ளை அமைந்தவர் வாழ்க்கையில் இன்பம் தொல்லை. நல்லதொரு மனைவி நல்ல பிள்ளை அமைந்தவர் வாழ்க்கையில் இன்பம் கொல்லை. கொடுத்து வைத்தேன் அனுபவித்தேன், கொடுத்து வைத்தேன் அனுபவித்தேன், அவள் தந்த பரிசுக்கு நன்றி சொல்வேன். வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம் அது தர வேண்டும் வளர்க்காதல் இன்பம், உனக்கென நானும் எனக்கென நீயும் இல்லறம் தொடரட்டும் இனிதாகவே. வர வேண்டும் வாழ்க்கையில் வசந்தம். நன்றி.
0: முழுமையாக ஒரு பாடலை அழகாக பாடியிருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நீங்கள் எல்லோரையும் வரவேற்று நிகழ்ச்சியை பற்றி வாழ்த்து கூறியிருந்தீர்கள். வர வேண்டும், எல்லோரும் இணைய வேண்டும் என்று ஆரவாரம் கொடுத்துவிட்டு நீங்கள் இறுதியாகத்தான் வந்தீர்கள். என்றால் எல்லோருடைய நிகழ்ச்சியும் அழகாக கேட்டிருக்கின்றீர்கள். என்றால் 2 மணிக்கு எல்லாம் சாப்பிடுவதற்கு நீங்கள் நன்றாக கேட்டு ஆறாறு எப்படி பாடு ஐயா கூறுங்கள், எப்படி இருந்தது இந்த நிகழ்ச்சி? அப்படியா, அவ்வளவுதான் கூற முடியும், அருமையாக இருந்தது. சிறப்பு. அப்ப என்ன பாடலை கொடுக்க ஒளிபரப்ப வேண்டும்?
1: இதே பாடலை தாங்க.
0: ஒரு பாடல் வேண்டாமா? ஒரு பாடல் வேண்டாமா?
1: தர்றாமே
0: இல்ல, இதே பாடல் வேண்டாம், இதே பாடல் தருகின்றேன். ஒரு பாடல் வேண்டாம், ஒரு பாடலை ஒளிபரப்பலாம்.
1: சரிங்க, வேறு பாடல் வேணாம் தருங்க.
0: ஒன்று
1: இல்லையா, இனிமையா இருக்கு கேக்க.
0: இசை விருப்பமா உங்களுக்கு? மாறாத சோகம் தானா அந்த பாடல? என்ன திரைப்படத்துல அது?
1: நினைவு இல்லையா.
0: அது ஆண் குரலும் இருக்கு, பெண் குரலும் இருக்குதா? மாறாத சோகம் தான் எங்க இந்த வரியை பாடுங்கள்.
1: மாறாத சோகம் தானோ
2: யாரோடு நான் சொல்வேனோ வல்லம் பெறும் காதல் மலரா.
0: சிறப்பு நல்ல பாடல, நானும் ரசிக்கிறேன் பாடல். சிறப்பு சிறப்பு கிருஷ்ணா, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. கால எல்லை காரணமாக எங்கள் கூட கூறு உடல் உபவாதைகள் பல உண்டு தொல்லைகளை தந்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் இருக்கின்றோம். நீங்கள் நல்ல காற்றோட்ட வசதியான இடத்துல சீதோஷண நிலை சிறப்பாக இருக்க இருக்கின்றீர்கள். நல்ல பாடல் நீங்கள் இந்த பாடல் சிறப்பு. மீண்டும் சந்திப்போம். நன்றி கிருஷ்ணா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி
0: நன்றி நன்றி நன்றி. எங்கே அன்பு தேவநாதன் அவர்களே, இறுதி நேரத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கான சந்தர்ப்பத்தை ஓடி வந்து உங்கள் பாடலை தாருங்கள். இது மூன்றில் தமிழ் வானொலியின் காற்றலை.

எப்பொழுதும் ஒருவர் ஒரு சாதனையை புரிந்துவிட்டால் அந்த சாதனையை திருப்பி நாங்கள் செய்தால் அது சாதனை ஆகாது, அதற்கு மேலாக செய்தால்தான் அந்த சாதனையை முறியடித்து எங்கள் பெயர் நாட்டப்படும். அதே போன்றுதான் ஒவ்வொரு விடயங்களும். நான் முதலில் கூறிய என்னுடைய சொந்த அனுபவத்தை கூறியிருந்தேன், திரைப்பட துறையிலே இப்படி நடந்தது, கலைத்துறையிலே என்று. அதே நேரம் என்னுடைய சக நண்பரோடு இணைந்து நடித்த வேறு ஒரு திரைப்படம், அதிலே அவருக்கு நடந்தது அப்படித்தான். அந்த இசையமைப்பால் அவருடைய குரல் நடிகர் முத்துராமன் அவருடைய குரலை போன்றுதான் இருக்கின்றது. அந்த ஓசையோடு பேசும் பொழுது, ரசமாக நடிக்கும் பொழுது வரும் வார்த்தைகளை வெளியிடும் பொழுது, அந்த வாயிலாக வெளியே ஒரு குரல் கொடுக்கும் பொழுது வரும் அந்த வாயில் வந்து திரைப்படத்தோடு ஒட்டும் பொழுது அந்த குரல் முத்துராமன் அவருடைய குரல் போன்று இருக்கின்றது. இன்று முத்துராமனும் இல்லை, என்னுடைய சக நண்பர் அவரும் இன்று இல்லை. அவர் கனடாவுக்கும் என்ன போல் இடம்பெயர்ந்து வந்து விட்டார். அவரும் அந்த திரைப்படம் அதிலே அவருடைய குரல், அவரும் அவ்வளவும் முயற்சி பண்ணி பார்த்தார். அப்பொழுது அவர் கூறிவிட்டார், எனக்கு அந்த குரல் எப்போவோ வந்து விட்டது அப்பா, அது இறுதியாற்றினார். உங்களுக்குத்தான் உங்களுடைய புள்ளி குறையும் என்றுதான் கூறினார். எனக்கும் அவருக்கும் ரவிச்சந்திரன் போன்றும் முத்துராமன் போன்றும் அவர்கள் ஒரு சரித்திரம் படைத்து விட்டார்கள், சாதனை வைத்து விட்டார்கள். நல்லதோ கெட்டதோ அவர்கள் குரல் பதிவாகி மக்களுடைய இதயத்திலே பதிந்திருக்கின்றது. அதே குரலில் நீங்கள் எவ்வளவு சிறப்பாக செய்தாலும் உங்களுக்கு பெயர் கிடைக்காது, என்ன செய்ய போன்றிருக்கு வினாவேங்களிடம் கேட்கின்றார்கள் அந்த கலை திலகங்கள் அவர்கள் இயக்குநர்கள். ஆதலால் நாங்கள் அதை நினைத்து கொண்டு நாங்கள் செய்யவில்லை. எங்கள் குரல் அப்படி அமைந்து விட்டதால் அது இறைவனுடைய கருணை. இன்று பாடகர்கள் எத்தனையோ பாடகர்கள் இருக்கின்றார்கள், ஒருதட்ட குரலை போல் இன்னொருதட்ட குரல் இருக்கின்றது. அதனால் அவர்களுடைய பெயர் வராது, பிரபலியமாகாது. ஆனால் அவர்கள் நினைத்து பாடவில்லை, அது அமைந்திருக்கின்றது. அதெல்லாம் இப்படி அமைந்திருக்கின்றது என்று நாங்கள் கூறிக்கொள்ளலாம். சரியா அதே போலதான் இருக்கின்றது, அதுதான் அந்த குரல் என்று நாங்கள் எடுக்கவே முடியாத ஒரு காலம். பாடினாலும் சரி, பேசினாலும் சரி, சண்டை காட்சிகள், யுத்த காட்சிகள், நடிப்பு துறைகள் எல்லாவற்றிலும் அப்படித்தான். சிறப்பு இனிமையான ஒரு சிறு அறிவு தான், சிறு ஒரு அனுபவத்தை தான் உங்களோடு பகிர்ந்தேன். மூன்று தமிழ் வானொலி நிறைவேறும் நேரம் வந்துவிட்டது. நேரம் சரியாக 1:29 காட்டுகின்றது. இது மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலிகத்திலிருந்து ஒளிபரப்பாகிக் கொண்டு இருக்கும். பாடுவோர் பாடலாம்.

இப்பொழுது ரேவதி அவர்கள் காற்றலைக்கு வருவேன் என்று கூறிச்சென்றால் வரவில்லை. ரேவதியை எதிர்பார்க்கும் இறுதி நேரத்துக்கு வந்துவிட்டோம். உங்கள் கருத்தை தெரிவிக்க இருந்தீர்கள், வரலாம் என்று கூறிக்கொள்ள

0: வணக்கம் வணக்கம் வணக்கம்
1: அப்பா. வணக்கம் அப்பா.
0: வணக்கம் ரேவதி. வணக்கம். வந்து
1: வாழ்த்துக்கள்.
0: சிறப்பு ஆயத்தமாகத்தான். நேரம் நெருங்கிவிட்டது. உங்களுடைய நீங்கள் கூற வேண்டிய தொகுப்புரையை கூறுங்களேன்.
1: இன்றைய அக்டோபர் மாதத்தில் இன்றைய 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அருமையாக இந்திய நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாயிற்று. அப்பாவினுடைய தலைமை இலங்கை இந்திய நேரத்தில் அருமையாக. அப்பா எப்பொழுதும் நேரத்தை கடைபிடிப்பார், நாங்கள் தான் சரியாக வருவோம். இன்றைய எப்பொழுதும் எந்த நிகழ்ச்சியானாலும் அருமையாக அப்பாவினுடைய வேலையை செய்வார். அது மாதிரி இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டு முதலில் நான் கேட்கும் வாய்ப்பை இழந்து விட்டேன். இருந்தாலும் மறுபடியும் நம்ம தேவா அவர்கள் பாடுவதை கேட்டு நான் போடணும். தேவா அவர்களுக்கு மிகவும் நன்றி. அவர் பாடினது கேட்கல என்ற வருத்தம். நான் முதலில் தேவா அவர்களும், ரெண்டாவது பழனிசாமி அவர்களும், மூன்றாவதாக நாம் இருக்க பயம் ஏன் சரவன் அவர்கள் பாடினார். அப்புறமா நாலாவதாக நானும், ஐந்தாவதாக தேவநாதன் அவர்களும். மறுபடியும் வரேன்னு போனாரு, அவர் என்ன ஆச்சு தெரியல, வரல. ராஜி, யோகா ராஜி அவர்களும் அருமையாக பாடினார்கள் இரு பாடல்களை. அப்புறம் என் திருபுவனம் சகோதரர் கிருஷ்ணன் ரொம்ப அருமையாக பாடினாரு. வர என்றுதான் நான் கேட்டேன். ரொம்ப அருமையா இருந்தது. எப்பையும் பாடுறத விட இன்னைக்கு இன்னும் ரொம்ப சிறப்பா இருந்தது. பாடல் பாடுறதுலயும் பொக்கிஷம் தவிர இப்ப பாடல் பாடுவதிலும் வல்லவர் என்று நிரூபித்து கொண்டு வருகிறார் இவர். இன்றைக்கு எல்லோரும் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியை அழகாக வடிவமைத்து சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் என் அப்பா அவர்களுக்கும், சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கும், இதை இந்த வானொலி நிறுவனர் நம் மீரா அம்மா அவர்களுக்கும். மீரா அம்மா வரும்போது இதெல்லாம் நிகழ்ச்சியை மறுபடியும் வந்து எங்களுக்கு கேட்கணும்னு ஆவல் இருக்கு. மறுபடியும் வந்து இந்த நிறுவனர் மீரா அம்மா அவர்களுக்கும், அப்பா அவர்களுக்கும், மற்றும் பங்கு பெற்ற அனைவருக்கும், கேட்டுக்கொண்டிருந்த உலகளாவிய அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த அப்பாவுக்கு இதே போல திருப்புகள் பாடுறதுக்கும் அதனோட பொருள் சொல்றதுக்கும் ஒரு அருமையான வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அதே மாதிரி பாடுறதுக்கு அனைவருக்குமே இது ஒரு நல்ல தளமாக அவர்களுக்கு சாதாரணமாக பாடுறவங்க சிறப்பாக ஒரு மேடை பாடகராக வாய்ப்பளிக்க, பரிணமளிக்க நல்ல தளமாக இது இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பொழுதிலே நான் கொஞ்சம் பொருளுரைகள் இனிமேல் வரும்போது அருமையாக தயார் செய்து கொண்டு வருவேன். இன்றைய மன்னித்துக் கொள்ளுங்கள். இன்றைய நிகழ்ச்சியை ரொம்ப அற்புதமா அந்த சஷ்டி நல்ல நாள்ல, நாளைக்கு சூரசம்ஹாரம், நாளைக்கு 6வது நாள் கந்த சஷ்டி, அதுக்கப்புறம் சூரசம்ஹாரம், 6வது நாள் நாளைக்கு சஷ்டி. இன்றைய நாள்ல எனக்கு இனிமையான வாய்ப்பை கொடுத்த அப்பா அவர்களுக்கு நான் நன்றியும் வணக்கத்தையும் மீரா அம்மாவுக்கும் மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொண்டு நான் நன்றி சொல்லிட்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி ரேவதி அவர்களே. நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை மனதிலே கொண்டு நீண்ட கால உறவு, நீங்கள் மற்றவர்களை விட முன்னோடியாக இருப்பவர்கள். அது மட்டுமல்ல, நீங்கள் தயாரிப்பா படைப்பாளியாக இருந்திருக்கின்றீர்கள். உங்கள் படைப்புகள் பல இன்று மீண்டும் மறு ஒழுவரப்பில் நல்ல பெயரை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமையை வெளியே கொண்டு வருவதற்காக ஒரு தளம் தான் இந்த தளம். இந்த தளத்திலே வந்து நீங்கள் அமர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே நீங்கள் கிரகித்த வகையில் இரண்டாவதாக ஒரு பேர் பழனிசாமி என்று போனீர்கள். அது வந்து சோமசுந்தரம் அவர்கள், சிவபுரியைச் சேர்ந்தவர், நீண்ட காலமாக எங்களோடு இயங்கியவர். இன்று முதலாக தான் நீண்ட நாட்களுக்கு பின்பு வந்து தன் இனிமையான குரலில் எங்களோடு பேசி முகழ்ந்து ஒரு கருத்தையும் தெரிவித்து சென்றிருந்தார். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இணைந்து ஒவ்வொருத்தரையும் குறிப்பிட்ட வகையிலே கிருஷ்ணன் அவர்கள் நன்றாக அதுதான் அதிகமாக பாடல். இன்று அவர் உணவருந்தி ஆறுதலாக இருந்து பணி சுமை கலந்து வந்தபடி சிறப்பாக பாடி பெற்றிருக்கார். வாழ்த்துக்கள் கிருஷ்ணா, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். பொக்கிஷம் கிருஷ்ணா கூட பாடுவோர் பாடலாம் கிருஷ்ணாவாகவும் வந்தபட்டீர்கள். தோன்றல் புகழோடு தோன்று. வாழ்த்துக்கள் இறைவதை குறிப்பாக குறிப்பறைந்து எல்லாவற்றையும் அழகாக நீங்கள் கூறி தந்தீர்கள். இந்த திருப்புகழ் என்பது உங்களுக்காக தரவில்லை, எங்களுக்காக தருகின்றோம். நாங்கள் எல்லோரும் ஒருமுகமாக வந்து அந்த திருப்புகளை தனிப்பட்ட முறையில் எந்த விதமான தாள வாத்தியங்கள் சரணங்கள் ஒன்றும் இல்லாமல் நேரடியாக உங்கள் குரல் வாயிலாக அந்த பொருள் உணர வேண்டும் என்பதற்காக பொழிப்புரைக்கும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருந்தேன். அது உங்களுக்காக மட்டுமன்று இல்லை, எங்கள் எல்லோருக்காக மட்டும் மீண்டும் கூறிக்கொள்கிறேன். ஏனென்றால் சொல்லுவதை விட கேட்பவர்களுக்குத்தான் அதிகம் பக்தியும் அனுக்கிரகமும் கிடைக்கும். அதனால் ஏனென்றால் எல்லோருக்கும் பக்தியும் அனுக்கிரகமும் வர வேண்டும் என்றால் சொல்லுபவர்கள் சரியாக சொல்ல வேண்டும். சரியா மகளே, சிறப்பாக அப்பாவின் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு வந்தது சிறப்பு அன்பு மகள் என்றும் நீங்கள் எங்கள் எல்லோரும் எங்களுக்கு அன்பானவர்கள். நான் முதலில் யோகாராஜியாவுடைய அற்புதமான குரல், சிறப்பான பாடல், அவர் பாட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். இதைத்தான் நான் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் கூறுவோம். மற்றவர்கள் செய்து விட்டார்கள், செய்துவிட்டு போடும் சாயல் இருக்குது, சாயல் இருக்குன்றப்போ அதை நாங்கள் பின்பற்றக்கூடாது. ஒரு சிலர் அது ஒரு பழக்கமாகி வந்தது, அவரை போல் கொஞ்சம் குரல் சாரீரம் இருக்க அவரை போல் வரவு என்று கூறுகின்றார்களே, ஈழத்து சவுந்தரராஜன் என்று கூறுகின்றார்கள். எங்களுடைய ரகுநாதன் ஐயா அவர்களை வானொலிக்கு வந்து சென்ற உலகளாக பாடித்திருந்த ஒரு சங்கீத வித்துவானவர் அவரும் குருவார். சவுந்தரராஜன் ஐயா பாடியது அப்படி, நான் பாடுவது இப்படி, என்னுடைய குரல் கிட்டத்தட்ட அவரோடு ஒத்து போகணும், அவருக்கு ஈடாக முடியுமா என்றெல்லாம் கூறுவார். அவர் அவருக்கு மக்களால் சூடப்பட்டது. இழத்து சவுந்தரராஜன் வானொலியில் வந்து பாடியிருக்கின்றார், பாடுவோர் பாடலாம் நிகழ்ந்து அவர் அம்மாவினுடைய கிருபையினாலே, அம்மா அந்த மொன்றியல் தமிழ் வானொலியினுடைய ஆதரவினாலே அவர் கனடாவுக்கு கால் வைத்து வந்து வந்து போகும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றார். இது ஒரு புறம் இருக்க நீண்டு கொண்டு போகும்போது அடுத்து என்னவென்றால் மக்கள், நீங்கள் இது வந்து ஒரு தயாரித்து வந்து கூறுகின்ற ஒரு நிகழ்ச்சி, ஏனைய நிகழ்ச்சிகள் அவ்வப்போது பேசிவிட்டு செல்வது, இது வந்து நீங்கள் தயாரித்து வந்து இணைந்து பகிர்ந்து கொண்டு மற்றவர்களை மகிழ்விக்க வேண்டும். நான் மற்றவர்கள் தங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டு வந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள், உங்களிலிருந்து ஏதோ உங்களுக்கு கிடைக்க இருக்கின்றது என்று. அதனால் நீங்கள் வரும்போது முழுமையாக தர வேண்டும், தயார் நிலையில் வர வேண்டும். அது எல்லோரும் உள்ள பழக்கம் தான். அடுத்து நிறைவுகளை கூறுவதை விட குறைகளை கூறுவது ஆசிரியர்களுடைய வழக்கம். அதனால் நான் என்ன செய்வது, நான் ஒரு ஆசிரியராக அன்னை தந்தை ஆசாரன் நன்றி அம்மா, அது பெரும் பிழைகள் அல்ல. ஆனால் நீங்கள் மீண்டும் அதை நான் கிரகித்து வருவேன் அப்பான்ற ஒரு பதம் கூட அது மிகவும் போற்றக்கூடியது. எங்களை நாங்கள் உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் மக்கள். எங்களுக்கு நாங்கள் எங்களுடைய திறமையை வெளி காட்டுவதற்கு மொன்றியல் தமிழ் வானொலி எங்களுக்கு தந்த இந்த சந்தர்ப்பம் என்னை இப்பொழுதும் கூட இன்றும் கூட நான் வந்து 17 வருடத்துக்கு மேல் இந்த வானொலியில் உங்களுக்கு குரலை கொடுத்த இன்றும் கூட மகள் மீராவிடம் வந்து பலபடியத்தை படித்துக் கொண்டிருக்கிறேன். இன்னும் படிக்க பல உண்டு. இதை எப்படி நிகழ்த்துவது, எப்படி பேசுவது, பேசும் பொழுது என்ன செய்யணும், எங்கள் இந்த கருவிகளை எப்படியெல்லாம் வைத்திருக்க வேண்டும், அடுத்து எந்த பதத்தை நாங்கள் பாவிக்க வேணும், எந்த பதத்தை பாவிக்க கூடாது என்றெல்லாம் பலபடியங்கள் தான். குருவாக இருந்து பலருக்கு பயிற்சி கொடுத்து பெரிய கலைஞனாக இருந்து முதுகலைஞர் வாழ்நாள் சாதனையும் பெற்றுவிட்டேன். ஆனால் இன்றும் படிக்க வேண்டியது பல உண்டு அம்மா, பல உண்டு. அதனால் உங்களுடைய முடிவுரை ஒரு ஒரு அறிவிப்பாளர் தொகுத்து வழங்கிய தொகுப்பாளரை விட கேட்டுக்கொண்டு இருந்த ரசிகர்கள் நேயர்களில் ஒருவர் வந்து குறிப்பினை சொல்வது மிகவும் சிறப்பானது. அதனால் தான் அந்த சந்தர்ப்பத்தை உங்களுக்கு கொண்டு தந்தேன். அதே நேரத்தில் ஒரு வசனம் கூறியிருக்கேன், ஒவ்வொருவரும் இதை செய்து பழக வேண்டும். அம்மா அதை செய்வார், எனக்கும் செய்து பழக்கியிருக்கின்றார். அவருடைய நிகழ்ச்சியை பார்ப்பீர்கள் தானே, எங்க நீங்கள் கூறுங்கள், நீங்கள் கூறுங்கள், ஒவ்வொருத்தரையும் கூற வைக்கும்.
1: அதனாலதப்பா எனக்கு வந்ததே, அதனாலதப்பா எனக்கு இது வந்தது.
0: அது பாத்தீர்களா,
1: சொல்லி விடைபெறணும் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க. அந்த நிகழ்ச்சியை பற்றி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க சொல்லி விடைபெற்றிருக்கீங்க.
0: நன்றி. சிறப்பு நிகழ்ச்சிக்கு நேரம் ஆகிவிட்டது. பலருக்கு பல தடைகள் இருக்கலாம், ஆனால் கிடைத்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்றது எங்களுடைய நிர்ணயமாக இருக்கின்றது. நன்றி ரேவதி. நன்றி நன்றி.
1: சிறு திருத்தம் அப்பா, சிறு திருத்தம். அவர் சகோதரர் சோமசுந்தரம் அவர்களுடைய இன்றைய நிகழ்ச்சி உரையாடி பங்கு பெற்றது மிகவும் மகிழ்ச்சி. அதை திருத்தி சொல்கிறேன்,
0: அவர்
1: சொல்லிக் கொள்கிறேன்,
0: மீண்டும் மீண்டும் வருவார் சோமசுந்தரம் அவர்கள். அவர் தான் எனக்கு மயில் என்பதில் இருந்த ஆர்வத்தை மேலும் தூண்டியவர். அவர் மயிலோடு பழகுவார், மயில் இருக்கும் அவர் அவருடைய அயல்ல மயில் இருக்கணும், மயில் இருக்கிற இடம் முருகன் இருக்கிற இடம் தானே. சிறப்பு உங்களே வாழ்த்துக்கள், மீண்டும் சந்திப்போம். இது முன்னில் தமிழ் வானொலி.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. அனைத்து உறவுகளும் வந்து இணைந்தவர்கள் தங்களுடைய திறமைகளை வெளியே காட்டி சென்றார்கள். இது ஒரு திறமையை சோதிக்கும் இடமல்ல, தங்களுடைய திறமையை கொண்டு வந்து வளர்க்கும் கலை அகமாக இந்த மொன்றியல் தமிழ் வானொலி இருக்கின்றது. எல்லோரும் இணைந்து சிறப்பித்தவங்க நன்றி கூறி இனிமையான பாடல் பலமாக கேட்டு மகிழ்ந்தோம். தடைகள் வருவது வழக்கம், மீண்டும் தடைகள் வராமல் அதை சீர்படுத்திக் கொள்வது வழக்கம். மொன்றியல் தமிழ் வானொலியில் 24 மணி நேர தமிழ்ச்சபை ஞாயிறு தோன்றும் மலரும் பாடுவோர் பாடலான் நிகழ்வு 2025 ஆண்டின் 10வது மாதத்தின் 26வது நாள் இனிது நிறைவேறுகின்றது. இந்த வேளையிலே எல்லாம் வல்ல இறைவா எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்து நாங்கள் வல்லமையாக இயங்குவதற்கு இந்த இன்றைய தினத்தில் எங்களுடன் இருந்து அருள் பாலித்ததுக்கு அன்னையுடன் தந்தையும் ஆசானம் தந்த அன்னை தமிழை அறிந்து அதன் மூலம் உன்னை உணர்ந்து உனக்கு நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளோடு இணைந்து இருகரம் குப்பி சிரம் தாழ்த்தி மீண்டும் வணக்கத்தோடு கேட்டுக் கொள்ளுகின்றேன். அன்பு அறம் மனிதநேயம் ஜீவகாருண்யம் தலைக்க வேண்டும். நாங்களும் அதன்படி வாழ முயற்சிக்கின்றோம். எங்களுக்கு வழிகாட்ட வேண்டும். அல்லல்கள் துன்பங்கள் அவலங்கள் வேண்டாம். அமைதியான சுமூகமான உங்களால் அமைக்கப்பட்ட இந்த சொர்க்க உலகில், சொர்க்கம் என்பது இந்த பூமி, அங்கே நரகமும் இருக்கின்றது. இந்த நரகத்துக்கு செல்ல விடாமல் சொர்க்கத்தோடு எங்களை இணைத்து வைத்திருக்க வேண்டும். உன்பாதம் திறன் அடைய வேண்டும் என்று ஓம் நம சிவாய் என்ற மந்திரத்தை கூறிய நயல் இருக்கும் எல்லாம் வல்ல இறைவன் கைலாசநாதரையும் வல்லவாம்பாளையும் வணங்கி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்கள் அன்போடு நிறைவு பெற்று செல்லும் என்று பாடுவோர் பாடலாம் நிகழ்வு வாழ்த்துக்களும் நன்றிகளும் மீண்டும் சந்திப்போம்.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

நண்பு உங்களுக்கு நலம் தானே எல்லோரும். முதல் கண்ணியனை பெற்ற தாய் தந்தையருக்கு அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் வணக்கம் கண்ணன் அவனை கண் மூடி நினைந்து கொண்டு காட்டலையில் உங்களோடு மீரா ஒரு கண்ணன் பாடல் கேட்கலாம். அந்த கண்ணன் பாடலை தொடர்ந்து கதம்பம் கதை கட்டுரை கவிதை இவற்றோடு நீங்கள் அழகாக பேசலாம். மற்றவர் மனதை நோகடிக்காமல் இனிமையாக பேசலாம். பாடல் ஒன்று கேட்கலாம். உலகம் சொல்லுகிறோம் பேசுகிறீங்க, ஒரு கவிதை யாரும் கொண்டு வருவதில்லை, பார்க்கலாம். மற்றும் நாங்கள் சில போட்டி நிகழ்ச்சிகள் எடுத்து வரலாம், நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். முதல்ல என்னுடைய கண்ணன் பாடலை கேட்போமா?

வாடா கண்ணா, ஹரி ஹரி கோகுல கிருஷ்ணா, உன் மங்கை உன்ன

0: என் விருப்ப பாடல் நீங்கள் கேட்டீர்கள். சரி, காற்றலையில் எத்தனை பேர் இப்ப வீட்டுக்கு நான் கிளாஸ் ரூமுக்கு யாருமே வரல, சந்தோஷம். பிள்ளைகள் எல்லாம் இப்ப அக்கறை படிக்கிற அக்கறை இல்லாம போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க வரும் வரை சில பாடல்களை நான் எடுத்து வரலாம். ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம் என்று நினைக்கிறேன். வெக்கம் வந்த பெண்கள் எந்த காட்டில் அடைக்கலம் தேடுவார்கள்? கெட்டிக்காரன் தான் சொல்லணும், இது கொஞ்சம் கடிக்கேள்வி மாதிரி. வெக்கம் வந்த பெண்கள், வெக்கம் பெண்கள் வெக்கப்படுகிறது தெரியும் தானே, இப்ப எல்லாம் மறந்துட்டீங்க போல இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, அதை ஞாபகப்படுத்துறேன்னா, பெண்கள் வெக்கப்படுவது எப்படி? ஆனா அதுக்காக என்னட்ட வந்து கேட்கக்கூடாது, நீங்க வெக்கப்படுறீங்களா இல்லையான்னு. பெண்கள் வெக்கம் வந்த பெண்கள் எந்த காட்டில் அடைக்கலம் தேடுவார்கள்? இது முதல் கேள்வி. சரியா, திசைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் வாய் எது? திசைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் வாய் எது? ரெண்டாவது கேள்வி. சரியா, இந்த ரெண்டு கேள்விகளுக்கு நீங்கள் பதில் கொண்டு வாங்க. ஒரு பாடலை கேட்கலாம், ஒரு இனிமையான பாடல் ஒன்றை கேட்கலாம். காற்றில இணைந்து கொள்ளும் அன்பு உறவை சந்தித்துக் கொண்டு, வணக்கம் தேவா. தேவா வணக்கம.
1: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க தேவா? நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நலமா இருக்கமா. நீங்க உங்க புண்ணியத்துல, ஐயா புண்ணியத்துல நல்லா நலமுடன் வளமுடன் இருக்கமா.
0: இப்ப
1: சளி
0: சொல்லுங்க.
1: இப்ப சளி பிடிச்சிருச்சு. இப்ப தேவை மாத்திரை வாங்கி சாப்பிட்டோம், நல்லா இருக்கா?
0: என்ன மாத்திரை சாப்பிட்டீங்க
1: நீங்க? இது ஓபில தாமா, ஓபில போய் ஆஸ்பத்திரியில ஊசி எல்லாம் போடல, ஊசி எல்லாம் போட விட வேண்டாங்க. டாக்டரும் விட மாட்டாங்க. ஒரு கயிறை கட்டிக்கிட்டு
0: நின்னுகிட்டு
1: என்ன செய்யுது என்ன செய்யுது அப்படிம்பாங்க. இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்கு அப்படிமா, சரி நாள் சாப்பிட்டு டெஸ்ட் போடணும் அப்படிம்பாங்க. குடிச்சிட்டு அப்புறம் மாத்திரை கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கஷாயம் குடிச்சிட்டு போ இது பண்ணிக்க அப்படின்ட்டு. யாருமே இப்ப தமிழ்நாட்டுல எந்த டாக்டரும் தொட்டு பாக்குறது இல்ல.
0: இப்படி வாழ்க்கை நடத்த போறாங்க பாருங்க, அதுதான் எனக்கு கவலையா இருக்கு.
1: அதுதான் இது, அது எங்கேயுமா கொஞ்சம் லூஸ்ல விட்டாங்க. என்னோட தனிப்பட்ட கருத்துமா இது, யாருமே புண்படுத்தல
0: இல்ல, இதுல புண்படுறது ஒன்றும் இல்ல. அப்படி விட்டதால நிறைஞ்சிருச்சு இல்ல?
1: இல்லம்மா, இப்பதான்மா எல்லாருக்கும் இந்த சீசன் இங்க வந்து மாறும். அந்த தீபாவளி ஜுரம்னே ஒன்னு வரும், தமிழ்நாடு ஃபுல்லாவே தீபாவளி ஜுரம் அந்த இது எல்லாம் வரும். இப்ப கொஞ்சம் லூசுல விட்டாங்க அரசாங்கம், கொஞ்சம் லூசுல விட்டுட்டு, லூசுல விட்டதுல கொஞ்சம் இனிமே தெரியலம்மா. என் மனசுக்கு என் வயசுக்கு இது என்னமோ பெரிய ஆபத்தா தான் தெரிஞ்சது தெரியுது அப்படின்ட்டு நான் தனிப்பட்ட கருத்தா எனக்கு நான் எல்லாத்தையும் சொல்லுவேன். இது சும்மா எல்லாரும் விளையாட்டா நினைக்கிறாங்கம்மா. இப்ப இன்னைக்கு கூட ஒரு துக்கம் நடந்துச்சு.
0: என்ன நடந்தது?
1: பேரு சொல்ல வேணாமா? இன்னைக்கு நல்லதான் இருந்தாப்ல செஞ்சு அடிச்சு
0: உங்களோட வேலை செய்தவரா அவர்?
1: இல்ல இல்ல, நாச்சு இது கத்துல கடை வச்சிருக்கா.
0: குறைஞ்ச வயதா?
1: அதை பத்தி
0: பேசாம
1: பெண்களுக்கு பெண்களுக்கு நீங்க அறிவுரை சொல்லணும். அந்த எண்ணெய் பலகாரம் எல்லாம் போட்டி போட்டுக்கிட்டு இப்ப ஜாமான் வாங்கி
0: கொடுத்துட்டோமா,
1: கேளுங்க. ஜாமான் எல்லா ஜாமானும் வாங்கி கொடுத்தாச்சு. எண்ணெய் 5 லிட்டர்ல இருந்து எண்ணெய் எல்லாம் எனக்கு இதெல்லாம் எனக்கு தெரியாது, இந்த மாதிரி நீங்க எல்லாம் செய்ய வேணாம், கடையில சும்மா சாஸ்திரத்துக்கு செய்ய அப்படின்னா.
0: தேவாக்கு அவ்வளவு
1: நம்பிக்கை, நான் வந்து அதெல்லாம் செஞ்சாகணும். என்னமா
0: தேவாக்கு அவ்வளவு நம்பிக்கை என்ன இல்ல? என்ன தீபாவளிக்கு பலகாரம் எப்படி சொல்றதுண்டு? எல்லா பெண்களுக்கு என்ன சொல்லி கொடுக்க சொல்லி சொல்லிட்டீங்க, அதுதானே?
1: ஆமாமா. இல்லம்மா, இப்ப இந்த காலத்துக்கு இந்த எண்ணெய் இந்த இதெல்லாம் நின்னுகிட்டு அதுகளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நம்ம அடைய முடியாதுமா.
0: அதான்
1: ஆஸ்பத்திரிக்கு
0: போய்
1: என் மனைவிக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் எப்படி அடைய முடியும்? சும்மா இருக்க முடியும்.
0: அதாவது எண்ணெய் சட்டியோட கவனம், கேஸ் அடுப்பு, அதோட
1: அதுதான்மா சொன்னீங்க பாருங்க, போட்டி போட்டு பலவரம் சொல்லிக்கிட்டு
0: அதெல்லாம் தேவையில்லை. முடிஞ்ச அளவு எங்களால முடிஞ்ச அளவு
1: வருஷம் காலம் செஞ்சோம் செஞ்சோம் இது பண்ணோம். இப்போ காலம் இது இப்போ ஒரு நேரம் இப்ப காந்தியில இருந்து நான் நெட்ல இதெல்லாம் பார்த்தேன் டிவில எல்லாம் எல்லாத்தையும் காமிச்சேன். காந்தி சுதந்திரம் அடைகிறப்ப அதே மாதிரி நோய் வந்து காந்திக்கும் அந்த மாதிரி இதாயிடுச்சு, ரொம்ப பேர் செத்தாங்களாம். அப்ப காந்தி சுதந்திரம் இது போராடுறப்ப அந்த மாதிரி அவருக்கு அந்த நோய் அட்டாக்
0: ஆயிடுச்சான்.
1: அப்புறம் எங்கேயோ இது அணை கட்டுறது சொல்லி என்னன்னு கேட்டா ஒரு கொசு இத்தனை பேரை கொண்டுச்சு அது வந்து கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி ரொம்ப இதெல்லாம் பாத்துக்கிட்டு
0: இல்ல நிறைய இருக்குங்க. கொசு வந்து அதாவது நிறைய நோயை கொண்டு வரும், அதெல்லாம் பாதுகாப்பா இருக்கணும். அது நீங்க சுற்றாடல கிளீன் பண்ணிக்கணும். வீட்டுக்குள்ள எல்லாம் வேப்பமில புகை போடலாம் வீட்டுக்குள்ள மாலையில வீட்டு சுத்தி.
1: அந்த கிராமத்துல பாத்தீங்கன்னா வேப்பம் இலையை கடையெல்லாம் கட்டி வச்சிருக்காங்க. இருந்தாலுமா இப்ப பாதுகாப்புங்கிறது கொஞ்சம் குறைஞ்சிட்டுமா, அலட்சியமா மக்கள் நினைக்கிறாங்கம்மா.
0: மக்கள் அலட்சியமா
1: இருக்கிறப்ப அலட்சியமா வந்துருக்கேன். இப்ப முதல்ல அரசாங்கம் போட்டப்ப சும்மா வச்சுக்கிட்டும் வேணும் என்ன, போலீஸ்காரங்களை பார்த்தா மாசம் மாட்டிக்கிறது இல்லன்னா கழுத்துல மாட்டிக்கிறது தலையில மாட்டிக்கிறது ரொம்ப மோசமா போயிட்டு இருந்துச்சு. இப்ப பாருங்க இப்ப இந்த சீசன் மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. மாறும் புல இருக்கு, பயமா இருக்குமா. இப்ப எல்லாம் எல்லாரும் கழிச்சு கட்டி கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னு
0: வச்சுக்கோங்க,
1: இந்தியாவுடைய இத பாத்தீங்கன்னு
0: வச்சுங்க
1: சாவு இது வந்து ரொம்ப பெரிய நாடு. உண்மையிலே அதான் அந்த ஐயா விட இந்த பாப்பா சொன்னிச்சு, லெனின் பொண்ணு உள்ள சொன்னிச்சு. நான் இந்தியா இதுக்கு சீனாவுக்கு வந்து நம்ம நாடுதான் சொன்னா அப்புறம் என்ன பார்த்தா வேற ஒரு நாடு இருக்கு,
0: வேற நாடு
1: இருக்கிறது. பெண்களுக்குமா கொஞ்சம் அறிவுரை சொல்லி
0: முதல்லமா
1: கொஞ்சம் கொஞ்சமா
0: முதல்ல பெண்களுக்கு அறிவுரை முதல் என்ன தேவைப்படுகிறதுண்டா இந்த நாட்கள்ல கொஞ்சம் ரஷ் ஆயிருப்பாங்க. முதல்ல கோபத்தை கோபத்தை குறைச்சுக்கணும் முதல் பெண்கள்.
1: பாருமா ஜவுளி நதி போய் போட்டு வந்துட்டான்.
0: ஜவுளி வாங்கிட்டு வந்துட்டீங்களா?
1: எனக்கு ஒரே ஒரு டிஷர்ட் தான் எடுத்துருக்காப்ல. காவி வேட்டி தான்,
0: காவி வேட்டி அதாவது அந்த கேரளாவில கட்டுற வேட்டி இல்ல?
1: ஆமாமா ஆமாமா ஆமாமா, இங்க முக்காவசம் பேசனா போயிட்டு அது ரொம்ப சிம்பிளாவும் போயிட்டு
0: சிம்பிளா போயிட்டு இல்ல அதுதான் அங்க நல்லா பாவிக்கும் அந்த வேட்டி. வெப்பமான இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு அந்த வேட்டி தான் சரி. மற்றது டஸ்ட் அது
1: எப்படி கண்டுபிடிச்சீங்க? அதே மாதிரி இந்த செலவு செய்யறவங்க
0: செலவு செய்ய அடிக்கடி நல்லா செலவு செய்தாலும் அந்த வேட்டி பட்டு போகாது, அது பழதாகாது.
1: இல்ல இல்ல சில சில செய்யறவங்க குத்துவளவு செய்யறவங்க
0: எல்லாரும் அதுதான் உடுக்கணும்.
1: இப்ப இந்த சிலை செய்யறவங்க
0: தங்கம் செய்யறவங்க அது வந்து கொஞ்சம் திக்கா இருக்கும், நல்ல பாவிக்கும். டெய்லி அதை அலம்பி போடலாம், துவச்சு போடலாம். அத
1: கைத்தறி மாதிரி நல்லா இருக்குமா? ரைட் ரைட், நன்றிமா நன்றிமா.
0: அதை நீங்க பாவிக்கலாம். அது மற்ற அதை கட்டியிருந்தாலும் ஒரு இல்ல அதை கட்டியிருந்தாலும் அழகா இருக்குது. அதை நீங்க கட்டிட்டு பாருங்க, அதை கட்டியிருந்தாலும் ஒரு ஆனா அதுக்காக சொல்லக்கூடாது. அது என்ன கேரளா வேட்டியை மட்டும் நல்லது என்று சொல்றா, வெள்ள வேட்டிய சொல்லி இல்லையா எங்கட வேட்டி? அப்படி இல்ல, எங்கட வேட்டி
1: கொஞ்சம்
0: வெள்ள வேட்டி அணுக்கு டக்குன்னு பிடிச்சிடும், பட்டா அது உடனே கண்ணுக்கு அது எங்கேயாவது
1: டீசெண்டா.
0: மற்றது வெள்ள வேட்டி வந்து எங்கேயா டீசெண்டா போறதுக்கு ஒரு இடத்துக்கு போறதுக்கு அப்படி உடுத்துக்கொண்டு போனா அழகா இருக்கும் வெள்ள வேட்டி.
1: பெண்களுக்கு அறிவுரை சொல்லணும்
0: நல்லா
1: சொல்லுமா. ஐயா 6:55 நிகழ்ச்சி முடிச்சாங்க, திரும்ப வீரசாமி இது பண்ணாங்களா, அது பதிவு பண்ணாங்கம்மா. எப்படி 4 மணில இருந்து உட்கார்ந்து இருந்தாங்க
0: அப்படியே கண்டினியூவா அவரை வர சொல்லிட்டு அப்படியே காட்டிலேயே அவரை சந்திக்கிறதுதான்.
1: அது பதிவுமா இல்ல எப்படிமா?
0: முதலே அவரை கூப்பிட்டு அதை வச்சு பதிவு எடுத்துக் கொள்வோம். ஏனென்றா அப்பதான் அவங்களுடைய
1: இல்ல எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா
0: விட்டேன்.
1: ராஜா பெருசாமி பேசிருந்ததெல்லாம் எல்லாம் கட்டி
0: விட்டேன்.
1: இப்ப இந்த இது எல்லாம் கட்டி விட்டுருந்தோம்.
0: உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும், நீங்களும் வர்ற காலம் வரும். உங்களுக்கும் அந்த தொடுவானத்துல ஒரு சந்தர்ப்பம் மீனங்களுக்கு எல்லாம் இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு.
1: அது இல்லமா, அதுக்கெல்லாம் தகுதி பெறலாமா? அதெல்லாம் நாலஞ்சு வருஷம் பழகணும்.
0: இல்ல இல்ல, அந்த நிகழ்ச்சிக்கு தகுதி
1: வேலை கட்டுக்கிறதுக்கு எத்தனை வருஷம் பழகினா? அதே மாதிரி எல்லாம் பழகணுமா? பழகி பேசுறதுக்கு திங்கல
0: பேசுறேன். தேவாட்டம்
1: நடக்குமா?
0: இல்ல இல்ல, அப்படியெல்லாம் நடந்த கூட. தேவாட்டம் ஒரு கேள்வி, நீங்க இந்த தொழில எவ்வளவு காலம் வேலை செய்றீங்க தேவா? நீங்க
1: நான் வந்துமா இப்ப 57 வயசு ஆகுதுமா?
0: அது சின்ன வயசு. சொல்லுங்க.
1: அஞ்சாவது கிளாஸ் வரையும் படிச்சோமா?
0: படிச்சீங்க?
1: அஞ்சாவது கிளாஸ் படிச்சீங்கல்ல. அப்ப புயல் மலை அப்படின்னு சொல்லி இந்த இவரு இந்தப்ப காமராஜர் இந்தவங்க எல்லாம் கோதுமை அரிசி இதெல்லாம் போட்டு அப்ப ஒரு படி அரிசி 1 ரூபா 10 காசுன்னு வாங்க முடியலமா? 10 காசு ஏத்திட்டாங்கன்னு சொல்லி எம்ஜிஆர் எல்லாம் போய் உட்காந்து அதெல்லாம் இது பண்ணி காமராஜர் காலத்துல இருந்து தெரியுமா?
0: அந்த காலத்துல
1: சோள மாவு இந்த கோதுமை சாப்பிடறதுக்காக சாப்பிடறதுக்காக வெளியத்துக்கு
0: அந்த காலத்துல சின்ன காசு பெரிய தொகைய கொடுக்கும். அது ஒரு ஒரு 10 சதவீதம் நிறைய வாங்கணும். அந்த காலத்து அது சரியான வலிவான ஒரு காசு. அது சரி, நீங்க எத்தனை வயதுல வேலைக்கு போனீங்க அது சொல்லுங்க எனக்கு.
1: நான் வந்துமா 12 வயசுக்கு எல்லாம் போயிட்டோமா?
0: போயிட்டீங்க நீங்க?
1: 12-15 வயசுக்கு
0: போய் இந்த குத்து விளக்கு வேலையில எத்தனை வயசுக்கு நீங்க சேர்ந்தீங்க?
1: அதான் மேல சின்ன பிள்ளையில போயிட்டோமா, அந்த பள்ளிக்கூடம் வீட்டு வறுமை.
0: இல்ல இல்ல,
1: நீங்க 50 காசுமா முதல் சம்பளம் வந்துமா எனக்கு? 50 காசு.
0: 50 காசு அது பெரிய காசு. நீங்க 50 காசு
1: அது
0: பெரிய காசு. அது ஒரு குடும்பம் 2-3 கிராம வாழலாம். நீங்க ஒரு பக்கத்தால அதுல பொருள்
1: வாங்கின கொண்டி வீட்டுல கொடுத்துட்டு அவங்க அந்த 2 காசு 1 காசுலாம் இருந்துச்சு. எங்க அம்மா ஒன்னு 3 காசு கொடுத்து நீ போய் அந்த ரொட்டி வாங்கிக்க அப்படின்னு சொல்லி
0: கொடுப்பாங்க.
1: அது போய் வாங்கி தந்ததுல அவ்வளவு சந்தோஷமா
0: சந்தோஷம் உழைச்சு வாங்கி சாப்பிடலாம்.
1: அந்த அப்ப அந்த தவுட் ரொட்டின்னு சூப்பரா இருக்குமா?
0: இந்த பால்ராஜிட இந்த கம்பெனில, அதாவது இந்த குத்து விளக்கு கம்பெனில எவ்வளவு காலமா வேலை செய்யறீங்க?
1: இப்ப ஒரு 6-7 வருஷம்.
0: 6-7 வருஷம் நல்ல நல்ல ஒரு நிர்வாகி இல்லையா அவர்?
1: ஆமாமா, அது அவருக்கு சுயமரியாதை கிடையாதுமா. அண்ணன் தம்பி 4 பேரு, அக்கா தங்கச்சி 3 பேரு, 3 பேரையும் ஒன்னாம் தலையை எடுத்து கட்டி
0: கொடுத்தான்.
1: இவன் மட்டும்தான் அந்த பட்டையில இப்ப இது பண்ணி உழைச்சி இந்த 4 பேரும் இன்னும் கல்யாணம் ஆகலமா.
0: அவர்தான் பொறுப்பாளி, குடும்ப பொறுப்பாளியாக எல்லாரையும் பொறுமையாக இருந்து கட்டி கொடுக்கிறாரு இல்ல
1: கட்டி? ஆமாமா, அது அது அந்த இல்லம்மா, ஒரு கோழி குஞ்சு வளர்த்தோம்னா கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சோம்னா அந்த அனுப்பி விடணும். இவனோட சுத்தி இவனை சுத்தி இவன் தம்பின்னு சொல்லி யாரையாவது அவங்க அம்மாவும் அப்படிதான் பாசமா இருந்துட்டாங்க. அவங்க அப்பா இருந்துட்டாப்ல 1 மாசத்துக்கு முன்னாடி பக்கத்துல உள்ள அவங்க சின்னம்மா ஐயாட்டாலும் சொன்னா சின்னம்மா இருந்துட்டு போய் தான் நாங்க 2 நாளா பேசல. அப்ப
0: பேசல
1: ஒரு இப்பதான் ஒரு 15-20 நாள்.
0: சரி,
1: பாலராஜி சொன்னப்பட்ட காசு எல்லாம் இருக்குமா? எல்லாம் இதெல்லாம் எல்லாம் பதவியில எல்லாம் சம்பாதிக்கிறாங்க. காசு இருந்தும் பொண்ணு கிடைக்கல.
0: இன்னும் திருமணம் செய்யலையா பால்ராஜ்?
1: செய்யலமா, யாருமே
0: செய்யல. கொஞ்சம் முருங்க தேவா, அவர் மற்றவர்கள் மாதிரி
1: அவஸ்தான். அதுக்கப்புறமா அம்மாட்ட பேசுறப்ப பயப்படு இல்ல. எனக்கு பாலராஜ் எல்லாம் வந்து சும்மா உறவு முறை மாதிரி அண்ணன் தம்பிங்கிற மாதிரி அண்ணன் அண்ணன் தான் சொல்லுவாப்ல.
0: நல்ல ஒரு
1: பிள்ளை தான். ஓனர் தான்.
0: நல்ல ஒரு பையன், நல்ல ஒரு பிள்ளை, இப்படி ஒரு முதலாளி கிடைக்க நீங்க கொடுத்து வச்சிருக்கிறேன். அவ்வளவு நான் நினைக்கிறேன் உங்களை யாரையும் யாரையும் நோகடிச்சு பேசி இருக்க மாட்டாங்க.
1: எனக்கு என்ன மாதிரி ஒரு வேலைக்காரன்
0: கிடைக்கும்
1: கிடைக்குமா?
0: இதுதான் முதலாளி, அதாவது முதலாளி தொழிலாளி என்ற அந்த தன்மை இல்லாமல் எல்லோரும் சகோதரர்கள் என்ற தன்மையில் அந்த நிர்வாகம் நடக்கிறது என்னும் போது சந்தோஷமா இருக்கிறது.
1: அதுதான் பாலராஜி கிட்ட, ஐயா கிட்ட நான் இங்க பேசுறப்பெல்லாம் ஐயா கிட்ட ஜாயின் பண்ணி இது நார்தெல்லாம் சொல்லுவாரு, இதெல்லாம் கேளுன்னா இது பண்ணிக்கிட்டு ஏடி விட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாட்டு கேட்கறதுக்கு தான் நிற்கும். எல்லாம் பாட்டு கேட்க பாட்டு என்னமா பாட்டு
0: என்ன

0: செல்லுலயும் பாட்டு வர போது அந்த ஆறுதல் அந்த பாட்டோட பொருள்
1: பொருள்
0: பெருமா.
1: அப்ப ஆழமாக அதாவது ஒரு பாட்டிட பொருள், அதனுடைய விளக்கம், அது ஏன் எடுத்தார்கள், நடிச்சவர்கள் எப்படி நடிச்சிருப்பார்கள், அது யாருக்கு, அது மட்டும் இல்ல
0: சும்மா பாட்டு போட்டுட்டு
1: அப்படியே
0: உயிருக்கு பாட்டுக்கு உயிர் கொடுக்கறது எம்டிஆர் தான்.
1: அது மட்டும் இல்ல, அது மட்டும் இல்ல, இந்த காலத்தில் அந்த பாட்டு யாருக்கு இப்ப பொருந்தது என்றதையும் சொல்லாமல் அப்படியே தழுவி செல்வார் அப்பா.
0: சூப்பரா வந்துட்டு இருக்குமா, அருமையா எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்காங்க. அது முதல்ல எல்லா இதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுங்க, டிவி தட்டினா பாட்டு போட போகுது, அது மிஷின் எல்லாம் அவங்க சேமிச்சு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பாட்டுக்கு உயிர் கொடுக்கறது யாருன்னு
1: கேட்டீங்கன்னா
0: எல்லா பாட்டையும் வெளில எடுப்பேன், எல்லா பழைய பாட்டுல வெளில எடுக்கிறோம் பாருங்க.
1: அது சரி, அது சரி. இப்படி எந்த நிறுவனம் முதலாளியும் சேர்ந்து ஒரு ரேடியோவை போட்டுட்டு கேட்டு தொழிலாளிகளையும் கேட்க சொல்லி சொல்ற நிறுவனம் இதுதான் நான் முதல் கேள்விப்பட்டிருக்கிறேன். அவருடைய இந்த நிறுவனத்தின் பெயர் என்ன?
0: பாட்டு மட்டும் தான் நம்ம டிவி எல்லாம் பார்க்க முடியாது. பாட்டு எல்லாம் இல்லையா? கிட்டத்தட்ட ஒரு 500 பட்டம் இருக்குமா? 500 பட்டம்னா இந்திய எத்தனை உலகம் முழுக்க இங்கிருந்தான் ஏற்றுமதி ஆகுது. மக்களை உருக்கி அந்த இது
1: கம்பெனிக்கு
0: உங்களை மாதிரி ஒரு செலவு வேணும் ஆர்டர் நினைச்சிங்க, உங்களை உங்க போட்டோ காமிச்சு ஒரு ஆர்டர் இங்க அனுப்புனீங்கன்னா சாயமலையில இருந்து சுத்தமா எங்க பார்த்தாலும் தாராசுரம் சாயமலை இதெல்லாம் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா உங்களை முடிய செலவுனா உங்களை முடிய அந்த தந்தை பெரியார் செலவு எங்க செலவு வச்சாலும் சரி மெட்டல் செலவுன்னு வந்தா இங்க இந்த தஞ்சை மாவட்டம் ரவுண்டு தான்.
1: அப்படியாப்பா கட்டிக்காரங்க
0: அதுதான் கேளுங்களா, செலவு வந்து கேளுங்க, செலவு ஒண்ணு
1: வேணும் வந்து பாத்துருக்கா செலவு வச்சத. ஞானசேகரம் அவரும் உங்களோட தான் வேலை செய்யறாருல்ல?
0: அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்கணுமா? அவரு பெரிய சிவபக்தரு, இது சாமி இதெல்லாம் அவரு அவர்கிட்ட இருந்து இந்த பாடலாம் சொல்றான். அவரு எனக்கு எல்லாம் நிறைய அனுப்பி விடுறாரு. வாசகம்
1: ரவியும் காமாட்சி அவங்களும் உங்க இந்த தொழிற்சாலை வேலை
0: செய்யறாங்க. அவங்க எல்லாருமே அவங்க குடும்பத்துல உழைக்கிறாங்க,
1: எல்லாரும் உழைக்கிறாங்க, நல்ல சந்தோஷம்.
0: எல்லாமே ரவியும் அப்படி உழைப்பாரு, அவங்க வீட்லயும் உழைப்பாங்கம்மா.
1: இத இப்படி பாக்கும் போது பாலராஜ் ஒரு நடமாடும் சுவாமி என்று சொல்லலாம். எல்லாருக்கும்
0: அவருக்குமா நான் சொல்றது சுயமரியாதைன்னு ஒண்ணு வேணுமா,
1: அது உண்மை.
0: தன்னை தானே காப்பாத்திக்கணும், பிறரை காப்பாத்தணும். இல்ல நீ எல்லாரையும் வச்சு காப்பாத்திக்கிட்டே சும்மா அப்படியே இருக்க வேண்டியதான், எல்லாரும் அப்படியே இருக்க வேண்டியதான்.
1: கொடுத்தாருக்கு
0: குறைவில்லை
1: தேவா, கொடுத்தாருக்கு குறைவில்லை, கொடுக்க கொடுக்கத்தான் அல்ல அல்லத்தான் எதுவும் சுரக்கும். அதாவது கிணத்த பாருங்க, தண்ணி அல்ல அல்லத்தான் சுரந்து கொண்டிருக்கும். ஒரு லெவலுக்கு மேல அந்த தண்ணி ஏறாது, நீங்க அல்லாதான் அந்த லெவலுக்கு வரும்.
0: அதுதான் ரொம்ப கஷ்டத்துல இருக்க இருக்கப்பல சம்பாதிக்கிறவளாம அதெல்லாம் ஒன்னும் குறையில சம்பாதிச்சவங்க இருக்கு. ஆனா அல்ல அதே மாதிரி ஒரு பத்து பேரு உழைச்சி
1: சாப்பிடலாம்.
0: என் கருத்து கேட்டுங்க, பத்து பேரும் உழைச்சா பத்து பேரும் சாப்பிடலாம்,
1: சாப்பிடலாம்.
0: ஆமா, ஒருத்தங்க உழைச்சு பத்து பேரும் சாப்பிடணும், உட்காந்துட்டு சாப்பிடணும்னா அது என்ன?
1: அதாவது கடவுள் வந்து எப்படி இல்லைங்க ஒரு இப்ப
0: என்னால முடியாது, நானே எனக்கு வந்து உடம்பு முடியாம.
1: இல்ல இப்ப நீங்க ரெண்டு கையாலையும் சாப்பிடுறீங்களா? இல்ல தானே, ஒரு கையால தானே சாப்பிடுறீங்க. அதனால ஒரு கை கொடுக்கறது எத்தனையோ பேருக்கு, அது அவருக்கு கடவுள் கொடுத்த கொடை.
0: அவருக்கு ஏதாவது ஆபத்து கொண்டு காப்பாத்தணும்,
1: காப்பாற்றுவாங்க தானே, அப்படி சொல்லக்கூடாது. அந்த கொடுத்தவர்கள் அவர் கொடுத்தவர்கள் காப்பாற்ற விட்டாலும் இன்னொருவர் காப்பாற்றுவார் அவரை. நீங்க இவ்வளவு அவரை பத்தி அக்கறை எடுக்கிறீங்களே, அது
0: எதனால? எல்லாருமே அப்படிதான்,
1: எல்லாருமே அவர் மேல அக்கறையா இருக்கிறீங்க.

0: இதை விட என்ன அவருக்கு தேவை?
1: போதுமா, இந்த ஆறுதலே போதுமா.
0: அதனால பாலராஜுக்கு இப்ப உங்களோட கவலை என்ன? பாலராஜுக்கு திருமணம் நடக்கணும். என்ன யாம் பெற்ற இன்பம் வையகமும் அவரும்
1: திருமணம் அந்த பட்ட விட்டு நான் வந்துருவேன்.
0: ஏன்
1: எனக்கு சம்பளம் வெளியில நிறைய இருக்குமா? நான் எனக்கு இது பண்ணி செய்வேன்.
0: ஏன் திருமணம் ஆனா நீங்க வெளியில வரீங்க? அவருக்கு திருமணம் ஆனா
1: இல்ல, அவன் நல்ல வாழ்க்கையை கிடைச்சவன்னா அங்க இருக்க கூடாது. இருக்க விடமா?
0: ஏன்
1: போதும் தான் சார், நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்.
0: எனக்கு ஒண்ணும் புரியல. அவருக்கு திருமணம் நடந்தா நீங்க ஒரு செல்ல பிள்ளை மாதிரி உங்களை பேச விடாமல் நாங்கள் தடுத்தாத்தான் நீங்க என்ன பேசுறீங்கன்னு மற்றவர்களுக்கு புரியாம இருக்கிறது. உங்களை வச்சு பேசுறதுக்கு அப்புறம் தான் தெரியுது உங்களோட உள்ளத்துல எத்தனை ஆதங்கங்கள் இருக்கிறது. ஒரு மனிதனை நாங்க பேச வச்சு பாக்கணும். நான் பேசாம அதேவா பாட்டன்ன சரி சரி நீங்க பேசுற ஒண்ணு முழங்கல இனி பேசாதீங்க நிப்பாட்டுங்க என்று சொன்னா உங்களுடைய வேதனை வந்து அடுத்த முறை வரைக்கும் ஏதோ ஒரு வேகத்தோடு தான் வரும். அது விளங்காது மற்றவர்களுக்கு. இன்றைக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. நீங்க எப்படிப்பட்டவர்? நீங்க ஒரு மற்றவரை பாருங்க பாலராஜ பத்தி
1: வச்சுமா கேளுங்க. நானும் குத்துவளவு பட்ட இன்னும் கொள்ளையில பட்ட குத்துவளவு பட்டதெல்லாம் அப்படியே இருந்துச்சு. அவருக்கு பாலுதையால தான் எல்லா ஜாமனியும் எல்லாருக்கும்
0: வித்தான்.
1: கேளுங்க, அதுதான் அது மாதிரி பால் கஷ்டப்படக்கூடாது. இந்த மாதிரி அப்பா கிட்ட இந்த வெளில வரக்கூடாதுன்னு என் வீட்லயே தான் சொல்லுவோம். அவங்க அப்பாவும் அதான் என்கிட்ட சொன்னாரு. அவங்க அப்பா பால அப்பா வந்து இந்த இது வரநாடு தருவாயில கூட பாலுக்கும் உனக்கும் சண்டை வந்தாதான் நீ பால விட்டு வெளில போகணும் அவங்க சொன்ன எனக்கு. அவங்க அப்பா வந்து பால் ஒரு காசு கொடுப்பாப்புல. அவங்க அப்பா வந்து சமயத்துல இந்த திருநா தீபாவளி பொங்கல் வந்துச்சுன்னு வச்சுங்க, இந்த ஆயுத பூஜை வருதுன்னு வச்சுங்க, பால் ஒரு காசு கொடுப்பாப்புல. அப்ப வந்து இங்க வந்துமா ஒரு வேலை செய்யறோம்னா 50,000 1,00,000 அட்வான்ஸ் முதல்ல பட்டதாரங்க கொடுக்கணும். எப்படின்னு கேளுங்க. இப்ப நான் உங்கள்ட்ட வேலை செய்யறேன்னு
0: வச்சுக்கோமா,
1: வேலைக்கு வரேன்னா எனக்கு 2,00,000 அட்வான்ஸ் கொடுக்கணும். நான் வேலைக்கு உங்கள்ட்ட வந்துட்டு நீங்க எனக்கு கொடுக்கணும்.
0: கொடுக்கணும்.
1: அதே மாதிரி நான் வந்து அவங்க அப்பா நான் எல்லாம் வாங்கல. நான் இந்த செலவுக்கு என்ன காசு வாங்கிட்டேன்னா சொல்லுவேன். அந்த மாதிரி
0: கொஞ்சம் பொறுங்க தேவா. இப்ப நீங்க சொல்லிட்டு போயிட்டீங்க, அறிவிப்புக்கு அறிவிப்புக்கு வர்ற எல்லாரும் இப்ப என்ன 50,000 கேட்க போறாங்க. நீங்க ஒரு பக்கத்தால இப்ப பாருங்க, அடுத்தடுத்து இப்ப அடுத்தடுத்து வந்து கேக்குறாங்களா இல்லையான்னு பாருங்க. அம்மா இப்படி ஒரு சார் இப்படி ஒரு இது இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். தீபாவளிக்கு 50,000
1: உண்மையிலமா எந்த காத்திட்டு கேளுங்களா? காத்தி இருக்கா? அப்படி இல்ல,
0: நிச்சயம்
1: காத்திட்டு கேளுங்க. அவருக்கு எவ்வளவு எவ்வளவு உண்மையா அது? நான் சும்மா கூட மனசு விட்டு பேசுறேன்.
0: அதாவது இன்னொரு விடயம் வேலை. அதாவது அவர்கள் வேலை செய்கிறார்கள். இவர்கள் வந்து தங்களுடைய கலையை மற்றவர்களுக்கு ஒப்புவிக்கிறார்கள், மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள், தங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வருகிறார்கள், மற்றவர்களோடு உறவாடுகிறார்கள். இது ஒரு உறவு
1: கத்துக்கிட்டாதான் உறவு வேலை செய்யலாம் பாக்கி செய்ய முடியாது.
0: மற்ற இப்போ பாயிண்ட் வரலாம். இப்ப உங்களோட கவலை வந்து பாலராஜ் கல்யாணம் பண்ணணும் அப்படித்தானே? சரி, நான் சொல்ற மாதிரி செய்ய சொல்லுங்க. நல்ல வெள்ள வேட்டி, கரை வச்ச வேட்டி, சிவப்பு கறியோ பச்சை கறியாவ நல்ல வெள்ள ஷர்ட் போட சொல்லுங்க. அழகா வலிக்கிட்டு
1: என்னவா இப்ப பொம்பளை முள்ளாம் படிச்சுட்டு வா, படிச்சுட்டு வாழ்க்கை உண்மையிலமா என் மனசார சொல்றான்.
0: பொம்பளை பிள்ளைகளுக்கு வாழ்க்கை என்றா என்னன்னு
1: தெரியாம கிடைக்க மாட்டோமா?
0: இல்ல பெண்களுக்கு
1: பாத்துக்கிட்டு தான்
0: இருக்கமா? இல்ல இல்ல பெண்கள் எல்லாருக்கும்.
1: நான் வந்து மண்பாண்டம் செய்யற வேளார். இந்த வேலையை கத்துக்கிட்டோம், இந்த வேலையை செய்யறோம். அதாவது வேளாருனா அந்த மண்பாண்டம் பானை சட்டி எல்லாம் செய்யறாங்கல்ல, அது அந்த இனத்துல இது வேளாறு. வேளாறு வேளாறுன்னு சொல்லுவாங்க. குயவன்,
0: குயவர், குயவர்
1: நல்லவர். அந்த இதுல நான் வந்து இங்க இதுல இந்த வேலையை கத்துக்கிட்டதில்ல, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
2: அது இங்க நாங்களும் சொல்லி எங்க சொல்லிட்டு பாக்குறோம், எல்லாம் படிச்சுட்டு அது எது வேலைக்கு போயிட்டு இருக்கு. பொம்பளைங்க தமிழ்நாட்டுல இப்ப ரொம்ப இந்த தந்தை பெரியார் சொன்ன கனவு எல்லாம் இப்ப நிறைவேறது. பொம்பளைங்களும் உழைச்சிட்டா இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்ட்டு, முதல்ல பொம்பளைங்கள் பொம்பளை புள்ளைய கட்டி கொடுக்கணும்னா அவ்வளவு சிரமமா, 10 பவுன் கூட 100 பவுன் கூட வண்டி இது வாங்கி கொடுங்க. இப்ப அதுவும் கேட்கற காலம் வந்துருக்கு, அப்படி போயிட்டு இருக்குமா உலகம்?
0: இல்ல அதாவது இப்ப வந்து வாழ்க்கை முறை மாறிடுச்சு. அப்ப இப்ப வந்து பணம் தான் முக்கியம்
2: என்று உழைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா?
0: இல்ல உழைக்கலாம், உழைக்கலாம், எல்லாரும் உழைக்கலாம், பணம்
2: தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க விரும்புறாங்க, அது அவங்க மேலும் குறைக்க முடியாது.
0: இல்ல பணம் தான் முக்கியம் என்ற ஒரு தருணத்துக்கு வந்துட்டார்கள், அது என்ன வாழ்க்கை, அது என்ன வாழ்க்கை, அது அந்த காலத்துல, அந்த காலத்துல பணம் இல்லாமல் ஒரு சின்ன வீட்டுக்குள்ள அழகான குடும்பத்தை நடத்தின பெண்களும் இருக்கிறார்கள், ஆண்களும் இருக்கிறாங்க சந்தோஷமா, ஒரு சண்டை சச்சரவு இல்லாம. ஆனா இந்த காலத்துல
2: பறவைகள் எல்லாரையும் பாக்குறான், பாக்குறப்ப அவ்வளவு சந்தோஷமா,
0: அன்புக்கு குறைவு இருக்காது, பிரிவு பிரிவு என்றது சொல்லுக்கே இடம் இல்ல. ஆனா இப்ப அப்படி இல்ல, இந்த பணத்தால எத்தனையோ விரிசல்கள் வந்து விடுகிறது, வாழ்க்கையில் சுகம் இல்ல, சுகம் இல்ல, உண்மையிலேயே
2: சுகம் இல்ல. ஏதா இயந்திரம்
0: இப்ப நீங்க
2: இருந்தா ஓடுது, கரண்ட் காசு இருந்தா ஓடுது, காசு இல்லைன்னா
0: ஏழை
2: பங்காளன் முட்டையை விட்டு பறவை வந்ததுன்னு வருமா?
0: ஏழை பங்காளன்
2: முட்டையை விட்டு பறவை வந்தது கோழி குஞ்சி அந்த பாட்டுமா? சும்மா சமைச்சி
0: முட்டையை விட்டு பறவை வந்தது
2: வந்தது கோழி வச்சு பார்த்து அந்த பாட்டுமா? ஜெமினி அடிச்ச பாட்டு நல்லா இருக்கும், கருத்து உள்ள பாட்டா இருக்குமா?
0: நல்லது, உங்களுக்காக எடுத்து வருகிறேன். ஒரு பாட்டு தட்டி தட்டி பானை செய்தேன் என்ற ஒரு பாட்டு இப்ப உங்களுக்காக நான் கொடுக்க
2: போறேன். நன்றி,
0: என் தெரியல. நன்றி, நன்றி தேவா,
2: நன்றி.
0: பாடல நல்லா கேளுங்க. நன்றி, நன்றி. கேப்போம் தேவாக்கு முதல் இணைஞ்சபடியா அவருக்குரிய பாடல், என் தெரிவில் ஒரு பாடல். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடிக்கும். நீண்ட நாட்களுக்கு முன்பு இந்த காற்றலையில் அடிக்கடி ஒளிபரப்பாகிய இந்த பாடல், அவர் இன்றைக்கு அந்த பானசட்டி அதாவது செய்கிற அந்த தொழில் தான் செய்திருந்தேன் சொன்னார். முக்கியமான இந்த செய்கிற தொழில முக்கியமான தொழில்கள் எத்தனையோ வாழ்க்கைக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான வெட்டை செய்து கொடுக்கிற அந்த தொழில்கள் நிறைய இருக்கிறது. தறி அதாவது உடை நெய்தல், பானைசட்டி செய்தல், விவசாயம், மற்றது கொத்தனார், வீடு உரையுள் கட்டுபவர்கள், அதை விட இன்னும் வேற வேற இதெல்லாம் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் அதிலையும் உழைச்சு கொண்டு போகிறார்கள் மற்றவர்களை ஏமாத்தி. ஆனா இதெல்லாம் வறுமையில் நடந்து கொண்டிருந்தாலும், ஆனா இந்த வேலை செய்பவர்கள் எல்லோரும் வறுமையில்தான் கூட இருக்கிறார்கள், ஆனா நியாயத்தோடு இருக்கிறார்கள், மனித நேயத்தோடு இருக்கிறார்கள். அதனால இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல ஒரு பாடல். கேட்போம் இந்த பாடலை. இது தேவாக்காக முந்தைய தமிழ் வானொலி கொடுக்கும் பாடல்.

0: எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக இந்த காற்றையில் அடிக்கடி இந்த பாடல இங்க மொண்டியல் இருக்கிற அன்பு உறவுகள் கேட்பார்கள். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஏன்னு தெரியாது. சரி, இப்ப லெனின் வணக்கம். லெனின் வாங்க, நீங்க வாங்க.
1: வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா?
0: எப்படி எப்படி இருக்கிறீங்க லெனின்? இப்ப அவருக்கு அவர் பானை செய்ததால அவருக்கு ஒரு பாட்டு எடுத்தாச்சு. இப்ப நீங்க என்ன செய்றீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாட்டு எடுக்கலாம். குட்டியம்மா மற்ற எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஜெனிஃபர் எப்படி இருக்கா?
1: எல்லாருமே நல்லா இருக்காங்கம்மா.
0: இன்னைக்கு உங்க பக்கம் அந்த சத்தத்தை தான் என்ன நினைக்கும் தெரியுமா? என்னப்பா இந்த பையன் எங்களை டிஸ்டர்ப் பண்றான், எங்களோட வாத்தியத்தை அதச்சே எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்றான். அதெல்லாம் நீங்க சொல்றமா, சத்தம் கேக்குது சத்தம் கேக்குது. நாங்க சினக்கிறது போன அது சினக்கம் உண்மையிலேயே.
1: என்ன
0: நேற்று உங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு, ஓடிச்சீங்க இல்ல?
1: கண்டுபிடிச்சீங்க.
0: சரி, என்ன பாட்டு உங்களுக்கு?
1: எனக்காமா, எனக்கு வந்து மின்னலை திரைப்படமா.
0: மின்னலை
1: வசீகரா என் நெஞ்சினுக்கு அந்த படமா.
0: எங்க பாடுங்க பாக்கலாம். ஒரு பாட்டு நீங்க வசிச்சு கேக்குறீங்கன்னா முழு முழு திருப்பீங்க, அதனாலதான் கேக்குறோம்.
1: ரெண்டு லைன் பண்ணுவோமா, ஃபுல்லா பண்ணுவா?
0: பாடுங்க, முடிஞ்ச அளவு பாடு. அப்ப உங்களுக்கு ஃபுல்லா பாடணுமான்னு கேட்டு பாடுங்க பாக்கலாம். எங்க எங்க ஃபுல்லா பாடுங்க. எங்க பாக்கலாம். ஒரு ஒரு பெண் பாடல பாடல, இப்ப லெனின் பாடுற பாடுங்க.
1: உங்களுக்கு
0: யாருக்கும் தூரம் கூட, அதனால நான் 40 ரூபா
1: கேட்டுட்டேன்.
0: உங்களுக்கு அதே யோசனையில தான் இருக்கேன் கலெக்ஷன்ல பாருங்க. அடடா, முன்னுக்கு வந்தீங்க.
1: அதுவும்
0: கஷ்டப்பட்டு நாங்க கலெக்ட் பண்றேன் நான். அதுவும் எத்தனை தரம் கத்து கத்து கத்தன. சரி சொல்லுங்க, என்ன பாட்டு பாடு?
1: கண்டிப்பா பண்ணுமாமா,
0: பாருங்க. இது என்ன இது? கண்டிப்பண்டு இல்ல, உங்களை நான் வெரைட்டி கேட்கல. வெரைட்டி கேக்குறேன்னா நான் எப்பயோ வெரைட்டி கேட்டிருப்பேன். சரி, இந்த கலெக்ஷனுக்கு இன்னொரு உங்களோட வாரா இருப்பாருங்க கலெக்ஷனுக்கு. அதுக்கு அவருக்கு அவர் இருந்து கேட்கணும். வணக்கம் ராஜ்குமார். வணக்கம், வாங்க.
2: வணக்கம். வணக்கம், நல்லமா, நல்லா இருக்கீங்களா?
0: நான் நல்லா இருக்கேன். ஒரு சின்ன சந்தேகம் ராஜ்குமார், எனக்கு
2: சொல்லுங்க.
0: இல்ல, ஒரு ரோஸ் கொடுத்து தான் நாங்க ஒரு தடவை லவ் பண்ணுவோம்.
2: நாங்க பாத்தீங்களா, அட்வான்ஸா கொடுத்து வச்சிருக்கோம். எவ்வளவு கொடுக்கறோம்? எப்படி கண்டுபிடிச்சீங்க? பரவாயில்ல, மனசுல இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா?
0: இது நீங்க எங்க, இது நீங்க அதாவது எங்க? தஞ்சாவூர் கோயில. தஞ்சாவூரா எது ஃபேமஸ் ஆகும்? நிறைய மக்கள் வார இடம் அது.
2: அது
0: இல்ல இல்ல, கங்கை கொண்ட சோழபுரம் அந்த அந்த கோயில், அதுலதான நிறைய அந்த விழாவுக்கு அதாவது அந்த பூசைக்கு வருவாங்க. அதுல அந்த முன்னுக்கு நின்றாதான் அது, அப்பதான் இந்த இவ்வளவு ரோஸ் நீங்க கொடுக்கலாம். தெரிவு செய்து ஒவ்வொரு தடவை, அதுவும் தெரிவு செய்து வர்றவங்களுக்கு தெரிவு செய்து தானே கொடுக்கல, எல்லாரும் கொடுக்க
2: எல்லாரும்.
0: உங்களுக்கு பரந்த மனப்பான்மை இல்ல
2: பாருங்க. ஒருத்தர் கொடுத்து ஒருத்தருக்கு கொடுக்கலாம், வருத்தப்படுவாங்கல்ல.
0: உங்களுக்கு குடுக்கறதுக்கு கொஞ்சம் யாராவது ஹெல்ப்புக்கு வேணும்னா கண்ணனை சேர்க்கலாம். நீங்க உங்களோட
2: அவரு ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு அந்த விஷயத்துல.
0: சாவுமாமில சேர்க்கலாம் அவரையும். கொஞ்சம் பேர் தெரியும்,
2: சொல்லவே தேவையில்ல.
0: இவ்வளவு தூரம் நீங்க அவரை பத்தி சிந்திச்சு வச்சிருக்கீங்கன்னு பாருங்க.
2: ஒளிபரப்பு போது கண்டுபிடிச்சிட்டீங்கல்ல.
0: கொஞ்சம் பேரை நான் தெரிவு செய்து தாரேன். சரியா? இப்ப நீங்க பக்கத்துல லெனின் பக்கத்துல நிக்கிற 15 ரூபாய கையில எடுங்க, உண்டியலுக்கு போனேன்னு ஒரு வணக்கம் சொல்லிடுங்க.
2: ஐயா வணக்கம். லேன் ஐயா வணக்கம். வணக்கம்
1: அண்ணா. வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களா?
2: வணக்கம் வணக்கம். என்னங்க பக்கத்துல சத்தம் கேக்குது, கிரிச்சு கிரிச்சு கிரிச்சு ஓடிக்குது,
1: அது இந்த பூச்சி தோணுது.
2: அப்படிங்களா? இல்ல நீ பேசும்போது சத்தம் வருது, அத்தம் கேட்டேன் வந்தது.
0: ராஜ்குமார்,
1: அது பூச்சி சவுண்ட்.
0: ராஜ்குமார், பெரிய பெரிய பெரிய பெரிய அதாவது பெரிய பெரிய அரசியல்வாதிகள், பெரிய பெரிய இவர்கள் எல்லாம் பக்கத்துல பிளாக் கேட்ஸ் வச்சிருப்பாரு காவலுக்கு.
2: ஓ அது மாதிரி
0: இவர் கொஞ்சம்
2: பூச்சி வச்சுக்கிறாரு. ஆமா
0: கொஞ்சம் பேர் வச்சிருக்கிறாரு, நீங்க கிட்ட நெருங்க முடியாது. சரியா?
2: முன்தினம் பார்த்தேனே பார்த்ததும்.
0: எப்ப முந்தினம் வண்டா?
2: 2012 பார்த்தோம் இந்த படத்தை.
0: முந்தினம் வண்டா நீ
2: கேட்டார்ல, வசீகரா பாட்டு கேட்டார் இல்லீங்க, அதனால நானும் கேக்குறேன்.
0: எப்ப முந்தினம் வண்டா?
2: 2012 பார்த்தோம் இந்த படத்தை.
0: முந்தினம் வண்டா நீ
2: கேட்டார்ல, வசீகரா பாட்டு கேட்டார்.

0: அதனால நானும் கேக்குறேன் வசிக்கிறாக்க ஜோடியா இருக்கும்.
1: நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் ஏக்கங்கள் தீரும்

தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உந்தைய வாழ்தானே. ஏங்குகிறேன் தேங்குகிறேன் உன்னினை வாழ்நானே. அடைமழை வரும் அதில் நனையும் பூமி, குளிர்காய்ச்சலோடு சிநேகம் ஒரு போர்வைக்குள் இரு தூக்கம். குழு குழு பொய்கள் சொல்லி என்னை வெல்வாய், அது தெரிந்தும் கூட அன்பே மனம் அதையே தான் எதிர்பார்க்கும். எங்கேயும் போகாமல் தினம் வீட்டிலேயே நீ வேண்டும் சில சமயம்.

தினம் குளித்ததும் என்னை தேடி என் சேலை நுனியாவே தலை துடைப்பாயே அது கவிதை திருடன் போல் பதுங்கியே திடீரென்று பின்னாலிருந்து என்னை நீ அணைப்பாயே அது கவிதை யாரேனும் மணி கேட்டால் அதை சொல்லக்கூட தெரியாதே காதலன்.

0: நாங்கள் பாருங்க ஒரு பெண் குரல்ல வந்த அந்த பாடல் இவர் எப்படி ஒரு அமைதியா பாடினார் பாருங்க. சூப்பர், நல்லா இருந்தது உண்மையா. இதுல வாரமாதிரி, இதுல வாரமாதிரி எல்லாம் நீங்க செய்வீங்களா?
1: மணி கேட்டால்
0: அதை சொல்ல

0: நேரா அவ இதுல நடக்கிறத சொன்ன அவ்வளவும் அத்துப்படி அப்படியே பாடி வச்சுட்டார். நான் கேட்ட கேள்வி வேற ஒண்ணுமே இல்ல. இதுல இப்படி சொன்ன மாதிரியெல்லாம் நடக்கிறீங்களான்னு தான் கேட்டேன்.
1: அதுக்கு
0: நடந்துருப்பீங்க ஒரு போர்வைக்குள் சிறிதூக்கம் அது அடுத்ததுதான் முக்கியமானதா.

0: பெண்களுக்குரியது. சிறு பொய்கள் சொன்னி அது தெரிந்தும் கூட மனமதையே தான் எதிர்பார்க்கும். ஆண்கள் சொல்றோம் முழுக்க பொய்.
1: இந்த பாடல் எழுதினதும் பெண் கவிஞர் தான் தாமரைன்னு சொல்ல.
0: அதுதான் அவ சரியா கண்டுபிடிச்சிட்டா பொய்யெல்லாம் சொல்லுவாங்க தெரிஞ்சும் கூட காட்டிக்கொள்ளாம. சரி சரி நீங்க சொல்றதெல்லாம் தெரியுது எனக்கு, இருந்தாலும் பரவாயில்ல அது கூட அழகாத்தான் இது கண்டவ பொறுத்து போறான். இல்ல என்ன ஒரு சட்டம் போடாம சட்டம் போடாம கண்டிப்பா கண்டிப்பான்னு இருக்கிறாரு அவரு. என்ன ராஜ்குமார் அந்த அவர் பொய் அது பொய்க்கோ நான் கண்டுபிடிச்சிட்டேன்.
1: இல்ல இல்ல பண்ற பிரார்த்தனை கட்டாயம் தெரியாது, தெரியாம இருக்காது எல்லாம்
0: தெரியும். இன்னைக்கு நீங்க மூன்று பேர் தான். ஆக தேவா தேவா தெரியாம வந்துட்டார் இந்த கேள்வி எல்லாம் வரமண்டுட்டு. லெனின் உங்களோட சரி மற்ற யாரும் வர மாட்டாங்க இதுக்கெல்லாம் கேள்வி கேட்க போறாமா நீ செய்தியா நீ செய்தியான்னு. அதனால போவாமலே இருப்பவங்க இருப்பாங்க. உண்மையிலேயே என்னால அழகா பாடினீங்களே என்னால. ஆனா உண்மையிலேயே பாட மாட்டேன் எனக்கு பாட்டு வராது இது திருப்பி திருப்பி சொல்றதுல பெருமைப்படுறேன் நான். ஆனா இப்ப கேட்டோன்னா என்ன பாடலும் நல்ல மற்றது பாட்டு படம் எல்லாம் தெரிகிறது கட்டிக்காரன் நீங்க நல்லா இருக்கு சூப்பர். இப்ப அந்த சின்ன குட்டிக்கு எங்க இந்த கலை வந்தது என்று சொன்னா முதல்ல உங்க அம்மா உங்களுடைய அம்மா பேத்தியார் அதுக்கப்புறம் அப்பா அப்பால இருந்து இங்க பூந்துருச்சு சின்ன குட்டி அம்மா.
1: ஒரு விஷயம் எங்க அம்மாவுக்கு நான் பாடுறது தெரியாது.
0: அடடா இத கேட்டான்னா அம்மா உண்மையா சந்தோஷப்படுவா இல்ல?
1: அண்ணன் பாடுவோமா?
0: அண்ணா எங்க இருக்கிறாரு?
1: துபாயில வேலை பாக்குறாரு.
0: அங்க கேட்க முடியாது எங்களை வானொலிய
1: கேக்கலாம் கேக்கலாம்.
0: அவருடைய இலக்கத்தை கொடுங்க பதிவு செய்துட்டு அவட்ட கால் பண்ணி சொல்லிடலாம்.
1: சரி
0: என்ன ராஜ்குமார் கூவிட்டார் மிச்ச கேள்வி அம்மா ஏதோ கேட்க போறா இது மாதிரி நான் போயிடலாம். நான் போயிட்டு போய் எல்லாம் விலகி இல்லாம விலகிட்டார் ராஜ்குமார். அவர் போனதோட என்னுடைய போனும் ஏதோ எல்லாம் பிளக்கா வந்துருச்சு. அவர் ஏதோ செய்து போயிட்டார் பாருங்க.
1: என்ன
0: இவ கேள்விய கேட்காம இருக்கட்டும் கண்டு ரெண்டு பேர் நீங்க இவ்வளவுதான் உடனே உங்கள்ட்ட ஒரு நாகப்பன் அவர் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்ட் பட்டப்பட்டு சொல்லி கொண்டு போயிட்டாரு நாகப்பன்.
1: அதேப்பா
0: அடுத்தது யாருன்னு கேக்கது
1: செகண்ட் பேசமா பிரகாசம் வந்துருப்பாங்க
0: நல்லா இருக்குது. மீரா
1: இல்லையா?
0: மீரா
1: நீங்க வந்தீங்க
0: அது என்ன நீங்க சொல்ல போறீங்க. நான் கலவா உண்டு வந்தா கூட்டி கொண்டு போயிருப்பேன். நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். அப்படி போய் சொல்ல மாட்டேன். ஒன்று நான் கூட போடவே இல்லை. ஏதோ ஒரு ஒன்று கூட போட்ட மாதிரி
1: பக்கத்தில் போட்டீங்களா?
0: மூன்றாவது பிரகாசம்
1: நினைக்கிறேன்.
0: சரி இப்ப மற்ற நேர்கள் வரும் வரையும் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒரு படத்தை பற்றி நான் கேட்க போறேன் சொல்லுங்க பாப்போம் சரியா? நாலெழுத்து முதல் நாலெழுத்து ஒரு பூவை குறிக்கும் சரியா? முதல் நாலெழுத்து ஒரு பூவை குறிக்கும். மற்ற ஏழு எழுத்து ஒரு பெண் வித்தியாசமான உடையணிந்த ஒரு பெண்ணை குறிக்கும். மற்ற ஏழு எழுத்து முதல் நாலெழுத்து ஒரு பூவை குறிக்கும். மற்ற ஏழு எழுத்தும் வித்தியாசம் ஒரு உடை வித்தியாசமான என்று இல்ல ஒரு உடையணிந்த ஒரு வித்தியாசமான பெண்ணை குறிக்கும். ஒரு வித்தியாசமான உடையணிந்த ஒரு பெண்ணை குறிக்கும்.
1: அது ஏழு எழுத்தம் வந்தது.
0: அது ஏழு எழுத்து.
1: வேறாச்சும் கொடுக்கணுமா?
0: முதல் உங்களுக்கு தெரிந்த பூ தான் அது நாலெழுத்து பூ.
1: மல்லிகையா?
0: இல்ல அப்படி ஒன்றொண்டா
1: கேட்டு
0: மற்றவங்க இணைஞ்சு கொள்ளுங்க.
1: இரண்டாவது
0: கண்டுபிடிச்சிட்டீங்களா? யாரும் பதில் எழுதிட்டாங்களோ உங்களுக்கு?
2: இல்ல இல்ல இல்ல யாரும் பதில் எழுதல. குறிஞ்சி போவாமா?
0: இல்ல.
2: புது படமா பழைய படமா?
0: ஒரு பெண்ணு மொத்தமா மொத்தமா ஒரு உடை அணிந்த ஒரு பெண்ணை குறிக்கிறது என்று சொல்லலாம். அந்த பூ போட்ட உடை அணிந்த அந்த பெண்ணை குறிக்கிறது. சரி, கொஞ்சம்
2: எழுத்து
0: நான்கு எழுத்து. அந்த பூ
2: மின்னதி
0: வந்து ஒரு உடை, ஒரு விதமான உடை அணிந்த ஒரு பெண்ணை குறிக்கிறது. கட்டிக்காரன்னா சொல்லுங்க. மற்ற இதே இதையும் நீங்க சிந்திங்க, அதை சிந்திச்சு கொண்டு. திசைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் வாய் எது? திசைகளை வடக்கு கிழக்கு, வடக்கு தெற்கு, மேற்கு வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு, அந்த திசைகளை பற்றி தெரிந்து வைத்திருக்கும் வாய் எது என்றது கேள்வி. இன்னைக்கு எங்களோட கிளாஸ் ரூமுக்கு யாருமே வரையல, எல்லாரும் தூங்கிட்டாங்க போல இருக்குது. பாக்கலாம் எங்களுடைய மாமா. சரியான மாதிரி சொல்லிட்டீங்க மாமா. கட்டிக்காரன் சந்திரராஜ் மாமா கிளாஸுக்கு வந்திருக்கிறார். மற்றது விஜயமாகவன் வந்திருக்கிறார். வணக்கம்
2: விஜயராஜ்.
0: மாமா சரியா எழுதிட்டாரு பாத்தீங்கள நீங்க.
2: என்ன பதிலுமா?
0: நான் இக்கண்ணா போட்டுட்டா நான் மாமா இக்கண்ணா போடாமல் இருக்கிறார். அதனால ஆறு எழுத்து என்று வருகிறது பின்னுக்கு. பரவாயில்ல. சரி, கடைசி ரெண்டு எழுத்து, ரெண்டு எழுத்து காரி என்று வருது. நீங்க அதை வெற்றி பெற வேண்டும் தானே. காரி காரி என்று வருகிறது. பெண்கள் அணியும் மேலாடை ஒன்று இது. அடுத்த அடுத்த நான்கெழுத்து.
2: யார் படம் சொல்லுங்களா?
0: சிவகுமார் நடிச்ச படம்.
2: அப்படி
0: கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. இப்படி எல்லாம் சொல்ல வேண்டிய இருக்குது. கட்டிக்காரன் கட்டிக்காரன் சரிங்களா? அதை உண்மையா இந்த இப்படி கேட்கும் போது எங்களுக்கு இந்த கேள்விகள் கேட்கும் போது ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆனா ரொம்ப கஷ்டமான நாகப்பன் நீங்க பிரகாஷ் இப்ப இங்க வர்ற நேர்கள் அத்தனை பேரும் சலிச்சவர்கள் அல்ல. உடனே அது எல்லாத்தையும் உடனே
2: உடனே
0: டக்கு டக்கு கண்டுபிடிக்கிறார்கள்.
2: எல்லாரும் பாடல் ஆர்வமும் உள்ளவங்க கேட்டு
0: பாடல் ஆர்வம். இப்ப விஜயராகவன் இணைந்து கொண்டிருந்தார். அவரை இணைப்புக்கு எடுத்து விடலாம். விஜயராகவனை அணைத்துக் இணைத்துக் கொள்ளுவோம் விஜயராகவனை. அதுக்கு முன்பாக ராஜ்குமார் வர ரோசாப்பூர் அவைக்கு கரையணும் ஓடி வர. வாங்க ராஜ்குமார் வாங்க. நேற்று நீங்க வரையணும் ராஜ்குமார் இந்த இந்த போட்டி நிகழ்ச்சிக்கு.
2: என்ன
0: நீங்க பேசுறதுக்கு
2: ராஜ்குமார்
0: நேற்று இந்த நிகழ்ச்சி போச்சு. படங்களுடைய பெயரை நாங்கள் தரவு கொடுக்க கண்டுபிடிக்கிற நிகழ்ச்சி நேற்று.
2: அப்படிங்களா?
0: அது கண்டுபிடிக்கவில்லை. நீங்க
2: சொல்லுங்க.
0: அதனால சரி, இப்ப பிரகாஷை அணைச்சு கொள்ளலாம் ராஜ்குமாரோடு. பிரகாஷை அணைச்சு கொள்ளலாம். ரோசாப்பூர் அவுக்கி காரியன்னு எல்லாம் கடகரண்டு வாரீங்க. அது என்னட்டு
1: தீபா ரசிகர் பண்றோம். தீபா ரசிகர் பண்ற வச்சிருவோம். அந்த காலத்துல
0: ரோசாபுரோக்கிய சொன்ன உடனே ஓடி வந்துடுறீங்க. வணக்கம் பிரகாஷ்.
1: பட்ட பாட்டம் பட்டன்னு போட்டு அல்லுது.
0: என்ன உங்களோட விக்கி விக்கி வர்றது பிரகாஷ் உங்களுடைய பேச்சு
3: இல்லீங்களா
1: ரொம்ப கீழே இருந்து ஒரு தலைவர் ரொம்ப டவுனா இருக்குது
3: அப்படியா டவர் ப்ராப்ளம்
1: இல்ல இல்ல இது வால்யூம் வைங்க ஐ வால்
0: தலைவரே
3: அதிகமாக அதிகமாக
1: வச்சிருக்கேன்
4: வணக்கம் வணக்கம்
0: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் வணக்கம்
0: விஜயராகவன்
2: வணக்கம்
4: வணக்கம்
0: ஏதோ ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறது எனக்கு அது ஒண்ணும் தெரியாமல் வருகிறது ராஜ்குமாரே வந்த பக்கத்திலே எடுத்து
3: வர்றேன் நான்
0: ராஜ்குமார் மங்கள இணைஞ்சிரான நீங்க இல்ல இல்ல இல்ல கூப்பிடுவா நாங்க கூப்பிடுறோம் நீங்க அந்த பக்கத்துக்கு வந்துருங்க
1: என்னன்னா
0: என்னன்னா ராஜ்குமார் அந்த வரும்போது அந்த பூவை இங்க வச்சுட்டு போயிடாதீங்க இந்த பக்கத்துல ஓகே அதையும் எடுத்துட்டு போங்க சரியா சரி எங்க வணக்கம் விஜயவாகவன் எப்படி இருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரு கேள்வி எனக்கு நான் அதிசயமா கேட்கல நேற்று அந்த கொடிக்கு பக்கத்துல நிக்கிறீங்க பாருங்க அது நீங்களா
4: ஆமா
0: நவம்பர் 1 வணக்கம் மகாலிங்கம் அழைப்புக்கு வாங்கோ வணக்கம் மகாலிங்கம்
4: அழைச்சு
0: கொண்டிருக்கிறார் மகாலிங்கம் நீங்கள் அழைப்புக்கு வாங்க விஜயராம் உங்களோட பாட்டை சொல்லுங்க உங்களோட பாட்டு
4: பாட்டம்மா
0: விஜயவாகந்த பக்கம்மா அந்த சத்தம் என்ன படம் என்ன
4: படம் உள்ளவரை
0: உஷா
4: உயிர் உள்ளவரை உஷா கனவில் வந்தாலும்
0: வரை உஷா
4: ஹலோ
0: உஷா
4: ஆமா உயிர் உள்ளவரை உஷா
0: லோகத்து சுந்தரி
4: கனவு சுந்தரி ராத்திரி கனவில் வந்தாலும்
0: வந்தவளா நேத்து நேற்று வந்தவளா கனவுல
4: ஆமாமா
0: அதே
4: நேற்று வந்தாங்க
0: பேர் அப்ப நீங்க என்ன செய்யுங்க காபி குடுத்தீங்களா காபி குடுத்தீங்களா
3: நேற்று அண்ணா நம்ம நெய்ஜி இருக்கும்போது ஒரு
4: மோஸ்ட் மோஸ்ட்
0: மோஸ்ட் மோஸ்ட்
1: அக்காதான் போட்டு கொடுத்தாங்களா அக்காதான் போட்டு கொடுத்தாங்க
4: ஆமா ஆமா
0: அக்கா எப்படி சொல்லிருப்பா போங்க போங்க போங்க உங்கள ஆள் தான் வந்திருக்கு போய் போட்டு கொடுத்துருவாங்க நான் பேசாம தூங்க பாருங்க எவ்வளவு துணிவா சொல்றதா உங்களோட சங்கத்துல சேர்த்துருங்க ராஜ்குமார்
1: கண்டிப்பா கண்டிப்பா அன்னைக்கு
4: சொல்லிட்டாரு சங்கத்துக்கு
0: சேர்த்துக்காங்க
1: கட்டாயம். நீங்க நீங்கதான் கௌரவ தலைவர், நீங்கதான்
4: அப்படியா
0: கௌரவ
4: தலைவர்
0: கௌரவத்துல போட்டாங்க. பிரகாஷ் உங்களோட பாட்டு சொல்லுங்க. பிரகாஷ் நான் இப்ப கேள்வியான்னு கேட்க போறேன். இந்த கேள்விக்கு பதில தாருங்க. இந்த கேள்விக்கு என்ன பாட்டு
3: சொல்லுங்க?
0: வண்டிச்சோலை
1: ரவிக்கு கறி சேலை கேக்குறாரு.
4: பாடம்
0: நாட்டு தமிழச்சி. வேற யாரு நாங்க பாட்டு
1: உமர் பாட்டு நல்லா இருக்குமே. அதுல உமர் பாட்டு நல்லா இருக்குமே. என்ன பாட்டு?
3: சுகன்யா சுகன்யா அந்த பாட்டு
1: நல்ல மெலடி
2: மாதிரி சொல்ல வேணாக்கானா?
1: அது இல்ல, அது வேற தரு. நன்றி சொல்ல உனக்கு வந்து வேற.
2: ஆமா, அது உடம்பிருப்பது
0: பாருங்க. இன்னைக்கு
1: இன்னைக்கு
0: பாருங்க எவ்வளவு ஒரு வித்தியாசமா ஒரு புள்ள ஸ்கூலுக்கு வந்திருக்கு. அப்படி என்ன நன்னடத்த ஸ்கூல்ல விட்டது நேற்று மட்டும் 4 மணிக்கு. அதுல இருந்து அவர் நல்ல பிள்ளைய ஆயிட்டார். நன்னடத்த ஸ்கூல்ல பாருங்க சத்தம் போட மன்னிக்கிறார். இனித்தான் வணக்கம் சொல்லுவார் பாருங்க. வணக்கம் மகாலிங்க. மகாலிங்க நன்னடத்த ஸ்கூல்ல விட்டதுல புள்ள பேசாமலே விட்டுடுச்சு. போங்க. வணக்கம்
4: மகாலிங்க.
0: அதாவது அந்த சொல்வனை கேட்காத புள்ளையெல்லாம் அங்கதான் விடுறது.
4: என்ன
0: மகாலிங்க என்ன
4: நடந்தது?
0: பேசாம இருக்கிறீங்க மகாலிங்க.
4: நீ செவ்வாய்க்கான மௌன விரதம்.
0: ஐயோ நான் ஐயோ வயல நான் சவுண்ட சவுண்ட போட்டேன் மாலிங்க. அதானே பாத்தா என்னடா ஒரு நாள்ல இல்ல ஒரு நாள்ல என்னன்னு இந்த புள்ள திருந்து நான் சவுண்ட போட்டேன். அதுதான்
5: ஐயா செய்யற மாதிரி நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: சவுண்ட கூட்டாம பேசுறதுக்கா?
5: வணக்கம் விஜயராவன். வணக்கம் மணிமாறன்.
4: வணக்கம்.
0: யாரு மணிமாறன
5: கூப்பிடுறாங்க? இவரு. வணக்கம் வணக்கம்.
0: யாராவது மணிமாறன்
5: தானே?
1: எங்களுடைய
0: விஜயராகவன்.
1: விஜயராவ் சாருங்களா? குட்டி
0: பாப்பா ஷர்ட்டுக்கு மேல இல்ல டிஷர்ட் இல்ல ஷர்ட் தான். அப்படி ஒரு கலர் வெள்ளையா இருக்கிற ஒரு ஷர்ட் முந்தி ஒரு ஸ்டைல் வந்தது. அதான்
4: போட்டிருக்காரு.
0: மேலுக்கு அந்த குளிருக்கு போட்டிருக்கீங்க அந்த இது என்ன
4: ஸ்வெட்டர் டிஷர்ட் தான். வேலை பார்த்திருந்தேன் அப்ப அங்க வந்து டிஷர்ட் இதெல்லாம் வந்து அதிகமா அந்த சுற்றி போடுற நியமாங்க வேலை
0: செய்யும்போது
4: ராஜ்குமார் அடிக்க அந்த கொடைக்கானல் இருந்த
1: ராஜ்குமாரா?
0: ராஜ்குமார் நீங்க பிளக் கட்ல
1: போட்டிருக்கீங்க?
0: பிளக் கட்ல வேலை செய்யறீங்க கரப்பா போட்டிருக்கீங்க?
1: நானு
0: காருக்கு பின்னாலே ஓடன சைட்ல ஓடன மேல தொங்கி ஏறன குரங்கு ஏறின மாதிரி அத கம்பிய பிடிச்சு கொண்டு பேந்த ஓடன கையில ஆயுதத்தை
1: பாதிக்குவே. என் பொட்டாட்டிக்கு நான் பிளாக் ஹெட்டு காலையில் போட்டு விட்டு
0: அனுபவசாலி
1: அவர் என்னோட சீனியர்
0: அவர் பெரிய சொல்லி கொடுக்க மாலிங்க உங்களோட பாட்டு சொல்லுங்க முதல்ல உங்களோட பாட்டு.
5: என் பாட்டாமா கண்ணெதிரே தோன்றினார்
4: தனிமுகத்தை காட்டினார்
5: நெற்றி ஏமாற்றினாரா என்னவள்
4: தான்
5: என்னவள்
6: மகளுங்கண்ணா
5: வணக்கம்
6: மகளுங்கண்ணா வணக்கம்
5: வணக்கம்.
6: இந்த பாட்டு அக்காவுக்கு தெரியுமா நீங்க பாடுற பாட்டு
5: அவளுக்காண்டி பாடுறதுதானே
0: அவளுக்காண்டி
1: ஓ அப்படியா
0: அப்படி சொல்ல போனாலும் பேரை சொல்லி சொல்லணும் இப்ப எல்லாம் அவளுக்காண்டின்னு நீங்க சொல்லலாம் பேரை சொல்லி
5: சொல்லணும் அவள் நான் சொன்னது அவள் என்னவள் தான் அவள்
0: என்னவள் ஒரு பேர் இல்ல நீங்க அதாவது யாருன்னு பேர் சொல்லணும் அப்படித்தான் என் ராஜ்குமார்.
6: சபையில ஏத்துக்க
0: மாட்டோம்
4: ஆடி கொஞ்சம்
5: அப்படியே வச்சுங்க.
0: ஐயோ இங்க பாருங்க இவர் ஒரு பெரிய ஆளா இருந்து கொண்டு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்காரு இந்த தீபாவளி நாட்கள் தான் உங்களுக்கு தள்ளு பிடிக்கும்
6: தள்ளு பிடிக்கும்
5: உண்டு உண்டு ஒரு கடாய் தரா இது கிரைண்டர் வாங்கினா ஒரு மிக்சர் தரா அந்த மாதிரி இருக்கும் போது ஏதாவது ஒண்ணு நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான்.
0: இல்ல இப்ப நான் டிவியில பார்த்தேன் பொன்னி அரிசிக்கு புடவை கொடுக்கறாங்க காமராஜ் வேட்டிக்கு அதோட டி ஷர்ட் இருக்குது எக்ஸ்ட்ரா
5: அதெல்லாம் வேட்டியும் சேர்த்து டி ஷர்ட்டும்
0: உண்மைதானா
5: உண்மைதானா
0: அது எங்க தமிழ்நாடு
5: ஆஃபர் இல்லமா ரெண்டும் சேர்த்து ஒரு வேலை இல்லாமே
0: இல்ல இல்ல நீங்க பொன்னி அரிசி வாங்கினா புடவை ஃப்ரீ
5: அது உண்டு அது உண்டு இது ராமராஜ்ல தர்றது வந்து ரெண்டும் விலை உள்ளது
0: அப்படியே
5: செட்டா
0: இருக்கு
5: டி ஷர்ட் ஓடலாமா அதனால டி ஷர்ட் சேர்த்து போட்டு ஒரு விலை
0: போடுவான்
5: அதே மாதிரி இது பூமர்ல வந்து ரெண்டு சட்டை தரம் பூமர்லயே ராமராஜ்லயே ரெண்டு சட்டை தரம்
0: ஆனா வேட்டி ஒரு இடத்துல அப்படி ஆனா ஒரு ஆள் அப்படியே காலால மிதிச்சோன்னா கலண்டு விழுந்துருச்சு ஒட்டிக்க அப்படியே விட்டுருச்சு
5: ஆம்பளைய வந்து காலம் மிரிச்சா வேட்டி அவுந்துக்கும் ரைட் பொம்பளைக்கு
0: அது விழாது என்ன மேல தாவணி போட்டு கட்டி இருக்கிறான்
5: இல்லையே இல்லையே இல்ல இல்ல இல்ல
0: இன்னொரு விஷயம்
5: பெல்ட் போட்டுறாங்கல்ல?
0: இல்ல பெல்ட் போடல. ஆண்கள் கொஞ்சம் மொக்குத்தனமா நடக்கிறாங்க, பெண்கள் அப்படி இல்ல. ஒட்டினாலும் அதுல ஒரு பின் பண்ணிடுறாங்க, ஒரு பின் பண்ணி
5: ஒட்டினாலும் மேலதானே சும்மா ஹாயா தானே விடுறாங்க. ஒரு காலம் மிரிச்சா சரியா போச்சு. அவங்க தழுதான் கட்டுவாங்க,
0: இல்ல நீங்க
5: என்னாச்சும் தூக்கி கட்டுவாங்க.
0: இல்ல நீங்க தப்புங்க, பெண்கள் அது ஒட்டி இருந்தாலும் இது எப்படியும் கலரும் பண்ற ஒரு சிந்தனை. பெண்ணுக்கு நல்ல பின் புத்தின்றது நல்ல கூர்மையான புத்தி. அவன் உடனே பின் பண்ணிட்டான். ஆண்கள் அப்படியில ஒட்டிட்டு சோமா போலாம்ப்பா, வந்துட்டு அப்படியே ஒட்டி போட்டு போனா அது யாரோ முன்னுக்கு போனதோ பின்னுக்கு
5: போனாலும்
0: போவாங்க. அவர் கலந்து விழுந்தா கூட இல்ல, கலந்து விழுந்தா
7: கூட ஆராய்ச்சி ஆராய்ச்சி மகளிக்கு
4: நம்பிக்கை போய் படியில வந்து முந்தானி அது மெரிச்சிட்டு போகும்போது கீழே விழுந்துருவாங்க. அது
0: மாதிரி முந்தானி எல்லாம் நீட்டா விடுறது சரியான டேஞ்சர். மற்றது நீங்க டூ வீலர்ல ஏறி பின்னுக்கு இப்படி இருக்கும் போது அந்த தாவணி
5: எத்தினி வாட்டி மாட்டி போய் நாங்க கட் பண்ணி விட்டுருக்கோம் தெரியுமா?
0: தீபாவளி நாட்கள்ல பெண்களுக்கு ஆண்களுக்கு என்ன அட்வைஸ், அதாவது ஆபத்து வராமல் தடுக்க என்ன, கன ஆபத்து வரும் அந்த ஆபத்து என்ன, அதுக்கு என்ன தடைகள் செய்யலாம் என்பதை ஒவ்வொருத்தராக சொல்ல வேணும். கலகலாண்டு எல்லாரும் பேசக்கூடாது. முதல்ல யார் சொல்ல போறீங்க? கையோ எடுத்துங்க.
4: தெரியுமா?
0: என்ன யாருக்கும் தெரியாதா? கை உயர்த்தாம இருக்கிறீங்க. பிரகாஷ் சொல்ல போற, அதாவது தீபாவளி நாட்கள்ல பல ஆபத்துகள் வரும் ராஜ்குமார், நிறைய ஆபத்துகள். அதாவது தீபாவளி மட்டும் இல்ல, இந்த பெருநாட்கள் வந்தா எந்த ஒரு பெருநாள் பேர்த்தைக்கு கூட வருது. நீங்க பாருங்க அந்த மனுதிரி எரிக்கும் போது அந்த சில இதுகளை பறக்க விடுறாங்க, அந்த ஸ்ப்ரே பண்றாங்க, அதெல்லாம் பெரிய டேஞ்சரா வருது. அப்ப இந்த தீபாவளி நாட்கள்ல என்ன வர்ற ஆபத்து என்ன, அதை எப்படி தடுக்கலாம், எப்படி நாங்கள் கவனமா இருக்கணும் என்றது ஒவ்வொருவராக ஒரு ஒரு இடத்தையும் இருக்கா நீங்க சொல்லுங்க பாப்போம். பிரகாஷ் முதல் ஒன்று பிரகாஷ் போட்டுட்டார் மெதுவா. அம்மா நான் போறேன், சொன்னீங்களா பிரகாஷ் சொல்லுங்க.
8: அது என்ன செய்யணும்னா வீட்டுல மூணு நாளைக்கு தேவையான
0: உங்களோட சத்தம் சரியா வரையல பிரகாஷ் பிரகாஷ் உங்களோட வாய்ஸ் வந்து சரியா வெளியில வரையல. இதுதான் அப்போது தொடக்கம் பிரச்சனை. நீங்க பேசி பிரயோசனம் இல்ல, நீங்க எப்படி பேசலாம் இப்ப வருது? அதான இந்த வானிலை நான் ஒன்று சொல்றத வழிவா கேட்டுக்குங்க அமதியா. இல்ல இல்ல, இந்த வானிலை என்பது உலகளாவ இருக்கும் அத்தனை உறவுகளும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு சாதனம். இது கொஞ்சம் முன்னோன்ன வந்துடும். சின்ன சின்ன பிள்ளைகளோட சத்தம் வருது, அந்த பக்கத்தை மீன் போட்டு வச்சுட்டு நீங்க பேசும் போது எடுத்து விடுங்க தயவு செய்து. அப்போ கடகரண்டு வருது, யாருடைய பக்கம் மட்டும் பாருங்க. நான் நினைக்கிறேன் ராஜ்குமார் உங்களோட பக்கமா இருக்கலாம்.
4: பக்கம்
0: மீன் போடுங்க, நான் சொல்றேன் கண்டுபிடிக்கிறேன். இல்ல உங்களோட பக்கம் தான் அந்த குழந்தைகளோட சத்தம், ஒரு டிவியோ என்னவோ கடகட கண்டு பேசிக்கொண்டிருக்கிறது உங்களோட பக்கம் தான் இருக்குது. அது நீங்க மற்ற இன்னொரு யாரோ ஃபேன் போட்டிருக்கீங்க, அந்த ஃபேன் இத அந்த ஸ்பீட குறையுங்க. யாரோ ஒரு ஆள் ஃபேன் போட்டிருக்கீங்க, அந்த ஸ்பீட குறையுங்க. தயவு செய்து குடு குடு
4: குடாண்டு
0: பிரகாஷ்ல பக்கம் அந்த ஃபேன் சத்தம், அதனால நீங்க குறைச்சிக்கலாம். அதாவது நீங்க பேசும்போது அல்லாட்டி யாருக்கு வந்த உடனே நீங்க ஒரு பயபக்தியோட ஒரு ஒரு ஒரு கோயிலுக்குள்ள போற ஒரு இதோட நீங்க வரணும். ஏனண்டா நீங்க என்ன செய்தாலும் எல்லாருக்கும் கேட்கும். உங்களோட வீட்டுக்கு பின்னால யாராவது உங்களுக்கு பக்கத்துல இருந்து என்ன பேசினாலும் வெளியில கேட்கும். அது உங்களுக்கு தான் மரியாதை கேடு. இது என்ன இவர் வரும்போது இவ்வளவு ஒரு பெரிய சத்தமா வருது, சலிச்சு கொள்ளுவார்கள், கேட்க விருப்பம் இல்லாமல் இருக்கும், நீங்க வர்றதே பிடிக்காமல் இருக்கும். சில பேருக்கு நீங்க எவ்வளவுதான் அழகாக பேசினாலும் இப்பயும் சத்தம் கேட்கறது. அது யார் உள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து பாருங்க, ஃபேன் சத்தம், அது ஃபேன் சத்தம்.
9: அதாவது
0: வணக்கம் செல்வகுமார், எப்படி இருக்கிறீங்க? எப்படி
9: இருக்கீங்க?
0: நாகப்பன்
9: அனைவருக்கும் வணக்கம்.
0: சத்தம் இல்ல, நீங்க கட்டிக்கார, நீங்க நல்ல புள்ள, சொல்வழி கேட்டுட்டீங்க.
6: நான் மேல வந்துட்டேன்
0: நாளைக்கு உங்களுக்கு அந்த சின்ன அந்த சாக்லேட் ஒன்று வாங்கி வந்து தாரேன்.

0: இல்ல நல்ல கடியன் இருக்கா இப்ப கர கர கரண்ட் இருக்குது.
1: இல்ல என்னன்னா இப்ப கொஞ்சம் நல்லா தான் பூஸ்ட் குடிக்கிறது.
0: இல்ல இல்ல இல்ல தெளிவா இருக்கும். இப்ப கொஞ்சம் இதா இருக்கு, டிஸ்டர்பா இருக்கு.
2: பனி அதிகமா போயிட்டு பனி அதிகமா இருக்கு.
1: அது இல்ல இது ஏதோ ஒரு விஷயம். அது என்னண்டு எனக்கும் தெரியல, பாப்போம் என்னண்டு. இப்பவும் ஃபேன் சத்தம் கேக்குது. தயவுசது பிரகாஷ் உங்களோட பக்கமா இல்லாட்டி பிரகாஷ் பக்கம். பிரகாஷ் நீங்க போட்ட உடனே பிரகாஷ் நீங்க ஃபேனோட ஸ்பீட குறையுங்க சொன்ன. ஆனா கோபிச்சு கொண்டு எல்லாம் போவாதீங்க.
2: என்னடா அது துல்லியமா இருக்கு, வாய்ப்பு இருக்கு.
1: இல்ல இல்ல பிரகாஷ் உடனே போயிட்டாரு என்னன்னு தெரியல. ஆனா இப்பவும் அந்த சத்தம்
2: காணும்.
1: இப்பவும் அந்த சத்தம் கேக்குது. இப்பவும் சேர்க்குது. அப்ப பிரகாஷ் பக்கம் இல்ல. இப்பவும் கேக்குறது. யாருடைய ஒரு பக்கம் கவனிச்சு கொள்ளுங்க.
0: என்ன சத்தம் கேக்குது உங்களுக்கு? என்ன மாதிரி கேக்குது?
1: கூட கூட ஒரு சத்தம் ஒன்று கேக்குது எனக்கு. அப்ப அது டிஸ்டர்ப் ஆயிருக்கு காதுக்கு. அது இப்பவும் கேக்குறது. அது யாருடைய பக்கம் எனக்கு தெரியல. அப்ப நான் நினைக்கிறேன் விஜய ராகவன் உங்கட பக்கமா. இப்ப சரி ராஜ்குமார் பக்கம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ராஜ்குமார் பக்கம்
0: திருப்பி வர கட் பண்ணிட்டு வர
1: கட் பண்ணிட்டு சரி செய்ய வாங்க. உங்களை அவரை ராஜ்குமார் நினைச்சிருங்க செல்வகுமார். சரியா பிரகாஷ்
0: விடுபட்டாரு.
1: சரி செய்துட்டு வருவார். நீங்க இணைச்சு பாருங்க. உங்களோட பாட்டை சொல்லிட்டு போங்க செல்வகுமார். நாகப்பன் வணக்கம். நாகப்பன்
0: உங்களோட
1: பாட்டை சொல்லுங்க. நாகப்பன்
3: பருவம்
1: பால் பொங்கும் பருவம்
3: பருவம் செல்வகுமார் பால் பொங்கும் பருவம் கேட்கிறாரா?
1: ஓகே நாகப்பன்
3: எனக்கு பால் வண்ணம் பருவம் கண்டு பாசம் திருடாது திருடாது பாசம் பாசம்
2: பாசம் பாசம் பாசம்
3: பாசம் படத்தும் தங்களை பாசம் சின்ன
1: நன்றி. பால் வண்ணம் பருவம் கண்டு
2: பருவம் கண்டு
3: பாசம் திரைப்பட்டு
1: கண்டே. சரி இப்ப ராஜ்குமார் இங்க இப்ப என்ன நினைச்சத்தான் வர ராஜ்குமார் நினைச்சுக்கணும். மகாலிங்க நீங்க பாட்டு சொல்லிட்டீங்க.
3: என்ன
1: இன்னைக்கு அதைத்தான் குடுக்கலாம் இருக்கு. இந்த விஜயராவன் டக்கு டக்குன்னு படத்தை சொல்லுவாரா அதை எடுத்து வர. எங்க
2: சொல்லுங்க
1: நீங்க படத்துல பேர் கொடுங்க பாப்போம்.
2: ஹலோ இப்ப கேக்குதுங்களா?
1: இப்ப
3: நான்
1: குடுக்க போறேன். சரியா ஒரு படம் ஒரு படம்
2: சொல்லுங்க.
1: கடைசி நாளெழுத்து ஒரு பெண்ணின் பெயர். கடைசி நாளெழுத்து முதல்
0: கேளடியின் கண்மணி.
1: இல்ல முதல்
0: கண்மணி
1: முதல் ஆறெழுத்து முதல் ஆறெழுத்து
0: யாரு புஷ்ஷு புஷ்ஷுன்னு சவுண்ட் வருதுமா.
1: புஷ்ஷு புஷ்ஷுன்னு வருது. நான் என்ன செய்யறது? என்ன வந்தான இப்படியேதான் நிகழ்ச்சி செய்யணும்.

0: ஆனா நான் குறைஞ்ச ஒரு அரை மத்தியானம் செய்துட்டு நான் போயிருவேன். என்னுடைய காதுக்குத்தான் அது முடியாமல் இருக்கிறது அந்த சத்தங்கள்
1: கேக்குது.
0: அதாவது நீங்க வந்து கொஞ்ச நேரம் கேட்டுட்டு கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சுட்டு பேசலாம், நாங்கள் அப்படியே உள்ளுக்குள்ள உள் வாங்குறோம் ஃபுல்லா எல்லா பக்கத்தையும்.
1: அதனால வச்சா எடுக்கிறது
0: சொல்லும் போது கொஞ்சம் நாங்கள் நீங்க கோவிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் எங்களுடைய சிரமத்தையும்
1: ஒண்ணுமே இல்லம்மா, நம்மளை சரி பண்ணி சொன்னோம்.
0: கோவிச்சு கொண்டால் அது அறியாமை என்பதுதான் அவர்களுடைய தன்மை. சரி, இப்ப நான் சொல்றேன், நான்களுக்கு கடைசி நான்களுக்கு ஒரு பெண்ணின் பெயர் சரியா? முன் ஆறு எழுத்து ஒரு மிருகத்தோடு இருக்கும் ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு மிருகத்தோடு இருக்கும் ஒரு பெண்ணை குறிக்கும். ஒரு
1: மிருகத்தோடு
0: கெட்டிக்காரன். அப்பா நான் சொன்னேன் நாகப்பனை கொஞ்சம் தள்ளி தான் வைக்கணும்.
2: எல்லாத்தையும்
0: நாகப்பனுக்கு ஒன்று, நாகப்பனுக்கு சரியா ஒன்று.
2: வாழ்த்துக்கள் ஐயா.
1: நன்றி,
2: நன்றி.
0: ஒன்று
1: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் நாகப்பன்.
0: சரி, எல்லாரும் பாத்து என்ன லெனின் நீங்களும் கேட்டுட்டு சொல்லணும். எங்க வீர ராகவன் நீங்க சொல்லுங்க பாப்போம், சில படங்களை கொடுங்க பாப்போம், நானும் எடுத்து
3: வரேன். பஞ்சமா ஒரு கிராமமே ஒரு கிராமமே
0: என்னத்துல இருக்கிறாங்க,
3: அரசாங்க வேலையில் இருக்காங்க,
0: அரசாங்க வேலையில் இருக்கிறாங்க.
3: யாரும் போக மாட்டாங்க, ஆனா அந்த ஊர் கிராம மக்கள் எல்லாமே அரசாங்க வேலையில் இருக்காங்கம்மா.
1: யார் நடிச்ச படம்,
3: யார் நடிச்ச படம், சத்யராஜ் நடிச்ச படம்.
1: சத்யராஜ்
4: நடிச்ச படம்.
3: ஆமா,
4: முதல் நான்கு எழுத்து வந்து என்ன சொன்னாங்க, நகர்மணி
1: ஐம்பது சொல்லிருக்காரு மொத்தமா. அஞ்சு எழுத்து
3: ஐந்து. ஆமா,
4: என்ன கண்டுபிடிங்க ஐயா? நம்ம இது
2: திரும்ப ஒரு கேள்வி சொல்லுங்க.
1: அவரு
3: கிராமமே அரசாங்க பண்ணல, மத்திய அரசாங்க பண்ணியில வேலை இருக்காரு. கிராமம் இல்லாதே ஒரு வீட்டுக்கு ஒரு நபர் இருக்காங்க.
1: அது என்ன தெரியுமா, அமைதி படையா இல்ல
3: அஞ்சு எங்களுக்கு
2: மிலிட்டரி இருக்கியா?
3: எல்லோரும் பாராட்டுமா, எல்லோரும் பாராட்டுமா.
0: புதுசியாட்டு
2: இப்படிதான்
0: நேற்று சபாஷ்
3: மூன்று எழுத்து,
0: மூன்று
3: எழுத்து, இரண்டு எழுத்து,
0: ரெண்டு
3: எழுத்து. யாரு
4: நடிச்ச படம்னு கேட்டா சொன்னா ஈஸியா இருக்கும்.
3: அது புதிய படம் தான், புதிய படம் தெரியும், புதிய படம் தான்.
4: நடிக்கிற படம்
3: ஆயிட்டா
2: உங்களுக்கு கதாநாயகி தெரியும் சொல்லுங்க, நடிகர் பத்தி வேணா கதாநாயகி சொல்லுங்க, நான் குடிச்சிடறோம்.
3: அதானே
2: சொல்லு பாக்கலாம்.
4: கதாநாயகி வேற நான் பேர் வேணா விட்டுருங்க.
3: யோசனையில இருக்க
0: என்ன யோசனையில இருக்கீங்க? யோசிங்க
4: என்ன பாட்டு பாட்டையா சொல்லுங்க. புல்வெளி என்று தொடங்க பாடல். புல்வெளி
0: புல்வெளி
4: புல்வெளி புல்வெளி புல்வெளி என்று பனி தொழில் பனி
3: தீர்வு.
0: இல்ல இல்ல
2: ரெண்டு எழுத்து தான் கரெக்ட் தான். ஆசைதான் ரெண்டு
0: எழுத்து. இவர் வந்து பாராட்டு தலை சொல்ற
3: பாராட்டு பாராட்டுவாங்க. நீங்க நம்ம சொல்லிட்டோம்னா வீராமாவே பாராட்டுவாங்க. நம்மள
0: கட்டிக்கா
2: நீங்களே
3: சொல்லுங்களே சொல்லிருங்க.
0: இல்ல இல்ல
3: உங்களே சொல்லுவா
0: பேசுங்கடத்துல சூரி சூரியா அந்த
3: முதன் முதலில் பார்த்து காதல் வந்தது
2: என்னை
3: சொல்லிருக்கலாமல்ல
2: கண்டுபிடிச்சிருந்தீங்க.
3: நீங்க சொல்றதுல வந்து
2: நான் சொல்ற
3: பரவலா இருக்கு.
2: ரெண்டு எழுத்து சொல் ரெண்டு எழுத்து சொல் ரெண்டு எழுத்து சொல் வீரத்துக்கு வீரத்துக்கும் பேர் போன படம்
0: ரெண்டெழுத்து சொல் வீரத்துக்கு பேர்
2: வீரத்துக்கு வீர பண்டைய கால வீர பண்டைய கால போர் போருக்கு பயன்படுத்துவார்கள்.
0: பயன்படுத்த
2: வேல் வேல் வேல் வேல் வேல்
0: வேல்
2: சரி சரி சரி
0: ராஜ்குமார்
2: ஆகிய
0: நான்
2: அவருமா
3: நினைச்ச கூட
2: ஒரு
3: காலங்காலமாக சொல்லுவாங்க. காலங்காலமாக குடும்பத்தை சொல்லுவாங்க. காலங்காலமா குடும்பத்தை பத்தி சொல்லுவாங்க.
0: குடும்பத்தை
3: பரம்பரை கையா சொல்லிட்டார். பிரகாஷ்
2: சொல்லிட்டார்.
0: மற்றது நான் சொல்றேன் பாருங்க. நாலு எழுத்து சொல் கடைசியில வர்ற நாலு எழுத்து சொல்லு சொல்லு மிருகங்களை மக்களை எல்லாவற்றையும் கட்டி வைக்கலாம். திடமாக கட்டி வைக்கலாம். பொறுங்க சொல்லி முடியல. முன்னுக்கு மூன்றெழுத்து சொல் மூன்றெழுத்து சொல் எது சொன்னாலும் கைகாட்டி கொண்டு நிக்கணும். எது சொன்னாலும் கைகாட்டி கொண்டு நிக்கணும். அப்படி ஒரு தோரணையில இருந்தா அந்த மூன்று எழுத்து சொல்ல நீங்க சொல்லலாம். அங்க அந்த பின்னுக்கு நாலு எழுத்து சொல் மிருகம் மனிதன் யாரையும் இல்ல கட்டி வைக்க கூடிய உண்டு சுடமான பொருள்.
2: தாயா தான
0: இல்ல
3: நாலு எழுத்து சொல்லுங்க.
0: சொல்லுங்க எங்க நான் அப்ப நீங்களும் கொண்டு வாங்க.
1: என்ன பாட்டு சிவாஜி கொடுத்தாலும் நான் எடுத்துக்கிறேன் சொல்லிட்டீங்கன்னா.
2: சிவாஜி நடிச்ச படம்
3: ஐந்தெழுத்து
2: சொல்
0: என்னத்தை
2: பெண்களுக்கு பிடித்தது, பெண்களுக்கு பெண்களை பெண்களுக்கு மிகவும் பிடித்தது
1: குங்குமம்
2: சின்ன குழந்தையில இருந்து. ரைட், சரி சரி.
0: யார் சொன்னது?
3: நாகப்பன். ஒரு பாயிண்ட் போடணும்.
0: நாகப்பன்
3: ரெண்டு,
0: நாகப்பன் ரெண்டு, ராஜ்குமார் ரெண்டு, பிரகாஷ் ரெண்டு, மீராவும் எழுதல அதனாலதான் நான் சொல்லேன்.
3: குமார் போட்டுருக்கீங்களா? போட மாட்டேங்கிறீங்க.
1: அக்கௌண்ட்
3: தான் பாயிண்ட் போட்டுருக்கல. அப்புறம்
2: சரி போன போதுங்க. அவங்க போட்டு
3: செல்லக்கூடிய
2: அக்கௌண்ட் போடுங்க.
3: சொல்லுங்க, தீபாவளிக்கு போனஸ் தராங்களா?
1: அம்மா
3: ஒரு வருஷம் டெய்லி பேசுறவங்களுக்கெல்லாம் போனஸ் நாங்க கேட்டு வாங்கிக்கோங்க. நான் வாங்கிட்டேன். அப்படியா? நீங்க
0: வாங்கிட்டீங்களா?
3: டெய்லி வந்தா டெய்லி அட்மிஷன் கையெழுத்து போடணும்.
1: நேற்று லீவ் ஆச்சே ராஜ்குமார்.
3: ஆஹா, புடிச்சிட்டீங்களே. நானே சொல்லி
0: வாங்கிக்கிறேன். சரி, பதினைஞ்சு.
3: ஆமா,
0: பதினைஞ்சு.
3: ஒரு ஆணின்
1: ஜெயம் ரவி படித்து எம் குமரன் சன்னாப்மதான் வச்சுங்க.
3: தெலுங்கு படம் செக் பண்ணுறேன். இந்த படம் பாஞ்சி எழுத்தரோட தெலுங்கு படத்துக்கு போயிட்டேன். எங்கேயுமே போகலைனாலும் தெலுங்கு படம் தான் போனேன். ஒரு போட வேற போட்டு பாஞ்சி எழுத்தரும் ஆடி போயிட்டேன். பாஞ்சி எழுத்து படமா
1: நல்லா இருக்கும்.
3: பேசிக்கிட்டே இருக்காரு. அட்டன் டைட்ல தெலுங்கு படத்துக்கு போயிட்டேன். ஒரே படம் அவர் பாஞ்சி எழுத்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன். பாஞ்சி எழுத்து என்ன படம்?
0: முதல் ஐந்தெழுத்து ஒரு வாத்திய கருவி. முதல் ஐந்தெழுத்து ஒரு வாத்திய கருவி. சரியா?
1: மிருதங்க சக்கரவர்த்தி.
3: அவருக்கு ரெண்டு பாயிண்ட், ஒரு பாயிண்ட் சேர்ந்து ரெண்டு பாயிண்ட் அடிச்சாரு. இல்ல இதுல பாதி சொன்ன உடனே முடிச்சு சொல்லிட்டாரு. மூணு பாயிண்டா போட்டு விடுங்க.
0: ஆமா,
3: ரெண்டே
0: அப்பா. சரி, பாக்கலாம்.
2: பதினோரு எழுத்து சொல்ல, பதினோரு எழுத்து சொல்ல. செல்வகுமார் பதினோரு எழுத்து சொல்ல. செல்வகுமாருக்கு பிடித்த சொல்
3: பாக்க. பிடித்த சொல்ல
2: செல்வகுமார் சொல்லு. மிக
3: என்ன படம்? யாரு நடிச்ச படம்?
2: என்ன படம்?
3: நடிகர் சொல்லுங்கண்ணா. நடிகர், நடிகர் யாருங்க?
2: சிவாஜி. சிவாஜி
1: மோகனம்பல்.
3: இவருக்கு எப்படி பிடிக்கும்?
2: அதெல்லாம்
3: மோகன.
2: அப்படியா?
0: சொல்லிருக்காரு இவர். சும்மா என்ன தயார் செய்யல போல இருக்குது. நீங்க
1: எடுத்துட்டு வரங்க,
0: எடுத்துட்டு வாங்க.
4: அவர் சொன்னாரு களத்துல இறங்குன மாதிரி இருக்கும், யாரும் பேச
1: முடியாது.
2: ஐந்து ஐந்து எழுத்து சொல், ராணியின் சொல், ராணி ராணி ராணி வரும், பின் பின் பின் மூணு எழுத்து ராணியை சாரும்.
0: என்னண்டு ஐந்து எழுத்து சொல், ஓகே, பின் இரண்டு எழுத்து ராணி, என்ன
2: பின் பின் மூன்று எழுத்து ராணியை குறிக்கும்,
0: ராணியை குறிக்கும்,
4: மகாதேவி.
1: அஞ்சு எழுத்துன்றார,
2: அஞ்சு எழுத்து.
1: சிவாஜி நடிச்ச படமா?
2: அது தெரியல, தெரியல எனக்கு.
0: அரசி, அந்த மூன்று எழுத்து அரசி, முன்னுக்கு ரெண்டு எழுத்து என்ன?
4: கலையரசி, கலையரசி, கலையரசி.
0: சரியா?
2: சரி சரி சரி,
4: நாளுக்கு பாதி அம்மா உங்களுக்கு பாதி எனக்கு பாதி போட்டுருக்க ஒன்னு போடுங்க.
0: இல்ல இல்ல உங்களுக்கு
1: இரண்டு
2: இரண்டு
4: எழுத்து
0: பிரகாஷ்,
1: சொல்லுங்க சொல்லுங்க.
0: ஜார்ஜ் அணைக்கிறீங்க, ஜார்ஜ் அணைங்க, நேற்று அணைக்கல.
2: இரண்டு எழுத்து சொல்,
4: நான் நினைக்கிறேன். நான் சொல்லட்டுங்களா? நான் சொல்லட்டுமா?
0: சொல்லுங்க.
2: இரண்டு எழுத்து சொல், இது வந்து தேவரை சாரும்,
0: தேவரை சாரும், தேவர்கள், தேவர்கள்.
2: ரெண்டு எழுத்து சொல், எம் எஸ் சுப்புலட்சுமி முதல் நடித்த படம்,
0: மீரா.
2: மீரா, மீரா, மீரா
0: ஒன்று
2: உங்களுக்கு ஒண்ணு.
4: சரி
0: சரி, நான் ஒன்று சொல்.
4: ஏழு எழுத்து சொல்,
0: ஏழு எழுத்து சொல்,
4: ஏழு எழுத்து சொல், ஏழு எழுத்து சொல். கடைசி இரண்டு எழுத்து வந்து ஒரு பறவை குறிக்கும், முன்னாடி வந்து பழைய ராஜாக்கள் சம்பந்தப்பட்டது குறிப்பிட்டிருக்கு மேடம்.
2: ஆறுபடை, ஆறுபடை
4: மன்னர்கள், மன்னர்கள் குடியிருக்கோம்.
1: அரண்மனைக்கு, அரண்மனைக்கு ராஜீவம்
4: போட்டுட்டாருன்னா போட்டுட்டாரு. கரெக்ட்.
0: சரி, இது வந்து ஆறு எழுத்து சொல், முதல் மூன்று எழுத்து, மிக மூன்று எழுத்து, முதல் மூன்று எழுத்து. ஒரு உருவம் பெருசாக வந்தால் இப்படி எடுத்துவிட்டு இப்படி இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு அரவாசி சொல்லு வருகிறது. அதுல மூன்றெழுத்து
2: மற்ற புதம்
0: இல்ல,
1: மூன்று
0: மூன்று எழுத்து, முதல் மூன்று எழுத்து. ஒரு பிரமாண்டமான உருவமாக, ஒரு சிறுசா இருந்து பிரமாண்டமாக வரும்போது இப்படி சொல்லுவோம் நாங்கள். ஒன்றை
2: பூதம், பூதம்.
0: மற்ற கடைசி மூண்டெழுத்து, இது ஒரு செடி, இது ஒரு செடி. இது ஒரு செடி.
1: விஸ்வ துளசி.
0: ஐயோ,
2: விஸ்வரூபம், விஸ்வரூபம்,
0: விஸ்வ துளசி.
1: விஸ்வ துளசி தான், விஸ்வ துளசி. மூணு எழுத்து செடி தான், அப்புறம் துளசி தான், விஸ்வ துளசி தான். பாட்டு கேட்டாரு
0: மம்முட்டி நடிச்சாரு. லெனின் இருக்கிறீங்களா? ஜார்ஜ் வணக்கம்.
4: வணக்கம், வணக்கம் அம்மா, வணக்கம் அம்மா.
0: நேற்று உங்களை
4: வணக்கம் போயிட்டு
5: ஐயா வணக்கம்
6: வணக்கம்
5: வணக்கம்
2: வணக்கம்
5: ராஜ்.
0: உங்களோட பாட்டை சொல்லுங்க, பாட்டை சொல்லுங்க.
5: நாளைக்கு புன்னகை மன்னன்ல ஏதேதோ என்னென்ன சேது
6: என்ன மலர்த்து
5: என்ன புரிஞ்சாரு
6: ஒன்பது
5: அரசியல சகஜம் ஐயா.
6: அம்மா நான் திருச்சி முடிச்சு நிகழ்ச்சிக்கு
0: வந்துட்டேன்.
5: அங்க திருச்சிட்டு
0: தான்
6: அதாவது
5: சொல்லுங்க.
0: உடனே பேச முடியாது. விஜயராகவன் எட்டெழுத்துமா?
5: நான்கு எழுத்து பெண்ணின் பெயர். பாதி நான்கு எழுத்து வந்து பெண்ணின் பயன்படுத்தக்கூடிய பொருள்.
0: பெண் பயன்படுத்தக்கூடிய பொருள்.
5: ஆமா. என்ன யார் நடிச்ச படம்? அதான் தெரியல.
2: கமலஹாசன். கமலஹாசன் நடிச்சதா?
5: இல்ல இல்ல, எனக்கு தெரியல. பழைய படம் மாட்டோம்.
0: என்ன பெண் பயன்படுத்தக்கூடிய பொருள்?
5: பழைய படம்
0: நான்கு எழுத்து.
2: என்ன சொல்றாங்க? என்ன
5: முதல் நான்கு எழுத்து பெண்ணின் பெயர். நீங்க பாதி நான்கு எழுத்து வந்து பெண்கள் பயன்படுத்த ஒரு பொருள்.
0: எங்க பயன்படுத்துவார்கள்? உடல்ல எந்த பாகத்துல? உடல்ல எந்த பாகத்துல பயன்படுத்துவார்கள்? மஞ்சள் மஞ்சள் இல்ல, மஞ்சள் என்றது அந்த பின் சொல்லு. மஞ்சள் சரியா? சரியா?
5: மஞ்சள் மகிமையா?
0: இல்ல இல்ல, முன்னுக்கு பெண்ணின் பெயர்
6: வேணும். மஞ்சள்
0: இல்ல,
6: கஸ்தூரி மஞ்சள்.
0: கஸ்தூரி மஞ்சள்
5: இருக்கு.
0: கஸ்தூரி மஞ்சள் சும்மா சண்டை
5: விளம்பரத்துல வர பேர் மாதிரி சொல்றாரு. நாங்களும் எப்படி
0: கேக்குறது?
5: பாடல் பாடல்
6: அடிச்சுட்டு போயிடல. விட்டுருங்க, கஷ்டமான கொச்சில விட்டுருங்க, சாய்ஸ்ல விட்டுருங்க.
5: இல்ல அப்படின்னா நான் கூட நிறைய சொல்லிட்டே இருப்பேன். எது வேணாலும்
6: சொல்லு. யார் நடிச்சது? மொத்தம் 30 எழுத்தாச்சு.
5: யார் நடிச்சதுன்னு எனக்கு தெரியாது. ஆனா எல்லாமே அழகு சாதன பொருட்கள்.
6: சோப்பு சீப்பு கண்ணாடி. சோப்பு சீப்பு கண்ணாடி. நாகேஷ் நான் சொல்ல வந்த பிரகாஷ் சொல்லிட்டாரு.
2: எட்டு எழுத்து சொல். எட்டு எழுத்து சொல் எனக்கும் எனக்கு மட்டும் இல்ல எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த இது. முதல் நாலு எழுத்து இப்படி இருந்தா ரொம்ப பிடிக்கும். குறிப்பா குறிப்பா அப்புறம் சொல்றேன். இது அது முதல் நாலு எழுத்து. பின் நாலு எழுத்து
6: சொல்றாரு. புன்னகை
0: புன்னகை
6: புன்னகை இல்ல
2: சரி
0: புன்னகை மன்னன்
6: ஆறு சொல்லு. ஒரு சொல்லு நாம இது இது கயிறா இருக்கும் கயிறுல வரும். இன்னொரு மூன்று எழுத்து சொல்லு அம்மன் கையில இருக்கும்
0: தாலி கயிறு.
6: அம்மன் கையில இருக்கும்.
0: அம்மன் கையில இருக்க
6: நாம இப்படி இப்படி நாம விளக்குக்கு எல்லாம் இது பண்ணுவோம் விளக்கு
0: வைக்கிறதுக்கெல்லாம். இல்ல இல்ல முதல் மூன்று எழுத்து என்னத்தை குறிக்குது?
6: நாம விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்குல வைக்கிறதுக்கு நாம துணியால
0: இது
6: பண்ணுவோம்.
0: பதினோரு எழுத்து கடைசி நாலு எழுத்து நந்தவனத்துல பாக்கலாம். நாங்கள் இத நந்தவனத்துல பாக்கலாம். முதல் மூன்று எழுத்து சரியா வானவில்ல வானவில் தென்படும் போது நாங்கள் இப்படி சொல்லுவோம்.
6: யார்
0: சொன்னது?
6: வண்ண வண்ண பூக்கள் பத்தியப்பன்.
0: அது சரி.
6: அடுத்த
0: யார் சொல்ல போறீங்க?
6: சொன்ன தப்பு.
0: வண்ண வண்ண வருது பூக்களுக்கு முதல் வண்ண வண்ண பூக்கள்
6: பத்தியம் புத்து பொண்ணு அடியில் கிடைக்க பொருள்
0: தங்க
6: சுரங்கம் அது ரொம்ப இருக்கு. தங்க சுரங்கம்
2: தங்கப்பதக்கம்
6: இல்ல அது இல்ல
2: தங்கப்பதக்கம்
6: தங்கப்பதக்கம் தங்கப்பக்கத்தன் தங்கப்பதக்கம்
2: என்னங்க என்ன சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு வாட்டி.
6: பூமியில் கிடைக்கக்கூடிய பொருள் எட்டு எழுத்துள்ள படம்
2: இரும்பு திரை.
6: இல்ல இல்ல இல்ல
0: எழுத்து அந்த பூமியில இருந்து எடுக்கிற போல
6: ஆமா பொன்வெளி எழுந்து போய் ஒரு எழுத்து குறைச்சு கூட சொல்லிடக்கூடாது அங்க எண்ணிக்கிட்டு இருக்கும்போது.
0: புதையல்
2: ரெண்டு
0: வருமா?
6: புதையல்
3: இரும்பு திரை
5: இல்ல சூப்பர் பாட்டு புது படம் தான் புது படம்
3: பாட்டு சொல்லுங்க பாப்போம்
5: பாட்டு கண்டுபிடிக்க முடியலா
0: அது ஒரு பெருசா உரடியா எடுக்கிற பொருளா இல்ல சின்ன சின்ன எடுத்து தயாரிக்கிறதா?
5: பெரிய பொருள் தான், பெரிய பெரிய பொருள் தான்.
6: விஜயகாந்தன்
2: ஐந்து எழுத்து சொல் இதை கேட்டாலும் இதை எழுத்து இதை கேட்டால் இது மயங்கும்.
0: இதை கேட்டால் இது மயங்கும். அது
2: என்ன?
5: அது மயங்கும்
0: இல்ல கொஞ்சம். இதை கேட்டால் இது மயங்கும்னா எது என்ன அது அர்த்தம் என்ன?
5: பாம்பு பாம்பு மகுடியும்
2: கேட்டால் இது அதிகமாக ரசிக்கும் கேட்கும். இதற்கும் அதற்கும் இணைவு உண்டு. மூணு எழுத்து சொல்லு.
5: பாம்பு படமா? பாம்பு படமா பாருங்க. வெள்ளிக்கிழமை
6: வருதுன்னா இல்ல பாம்பு சொல்லுங்க.
2: ஐந்து எழுத்து சொல்
5: சொல்ல.
2: இதை கேட்டால் நிம்மதி பிறக்கும் அப்படிங்க கூட சொல்லலாம். நிம்மதி பிறப்பதற்கு புரியாத இதரம் சேரும். மூணு எழுத்து சொல் இதை கேட்டால் நிம்மதி பிறப்பதற்கு மூணு எழுத்து சொல் மின் சொல் பின் எழுத்து ரெண்டு மின் எழுத்து மூணு இதை ரொம்ப ரசிக்கும். பின் எழுத்து உள்ள இத முன் எழுத்து மூணு மூணு வந்து ரசிக்கும் அதிகமா.
0: பின்னழுத்து
2: அது ஒட்டி கூட வரும்.
3: அத
0: ஒட்டி வருமாம் இந்த சொல்லு.
3: விசைப்பயணம்
5: ஐந்து எழுத்து சொல்லா?
2: ஐந்து எழுத்து சொல்.
5: இளையராஜாவா?
0: பாட்டு சொல்லுங்க.
2: அது பாட்டெல்லாம் சொல்ல முடியாது. யார் நடிச்சதுன்னு சொல்ல முடியாது. ரொம்ப குழு கொடுத்துட்ட. இதை கேட்டால் பின் சொல் இதை கேட்டால் முன் சொல் மிகவும் ரசிக்கும்.
0: முன் சொல் ரசிக்கும் பின் சொல் இதை கேட்டால் முன் சொல் ரசிக்கும். பாம்பு என்றது இருக்குது.
2: பாம்பு ரசிக்குமா? ஐந்து எழுத்து சொல்.
0: மூன்று இடத்துல வாசிக்கிறது என்ன?
2: ஒவ்வொரு இடமும் இது இருக்கலாம். இருக்க வேண்டியது அவசியம். இன்னும் சொல்ல போனா மனிதருக்கு இது மிகவும் மிக மிக முக்கியமான ஒரு பார்ட். இதய வினை வந்து வீணை வீணைய விட்டுனா இதயத்துக்கு எவ்வளவு ஆறுதலா இருக்கும்.
0: லட்சிக்கணும்
2: இல்லையா?
5: வாகனத்துல செல்றது,
0: மூன்று எழுத்து வாகனத்துல செல்றது,
5: கும்பலாவும் காசு குட்டும் போறது வாகனம். நீ பாதி இருக்கிறது நம்ம இப்படி முடி வெட்டும்
0: முடிவு கட்டும்,
5: இப்படிதான் வெட்டும் முடி.
0: முடி இப்படி
5: முடி வெட்டும் வெட்டி இருப்பாங்க. இல்ல இப்ப நம்ம
7: மான் கராத்தவா இல்ல அது வராது.
5: நாம இது ஒரு வாகனத்துல நாம போவோம், நாலு பேரா போவோம், மூணு பேரா போவோம்.
7: ஒன்பது எழுத்துமா? மூணு ரெண்டு நாலு எழுத்துக்கள், அதுல ரெண்டு பெண்களோட பேர் இருக்கு.
0: எதுல எங்க இருக்கு? முன்னு ரெண்டு ரெண்டா?
7: அம்மா சொல்றது கரெக்டா தெரியுதா? அதாவது மூணு ரெண்டு நாலு எழுத்து உள்ள சொல்லு, எழுத்து உள்ள படம்.
2: மூணு
0: ரெண்டு நாலு,
7: மூன்று எழுத்து, மூணு ரெண்டு நாலு தெளிவா சொல்லிருக்கேன். அதுல ரெண்டு பெண்களோட பேர் இருக்கு.
5: அது வந்து நம்ம பொன்னியின் செல்வன் கதையில வருமா? அந்த பெயர் பரதி பெயர்
2: என்னது சொல்லுங்க?
5: மூன்று எழுத்து,
0: பொன்னியின் செல்வன் கதையில வருமா?
5: எம்ஜிஆர் பண்பலை கதையில வரக்கூடிய படம். மூன்று எழுத்து பாத்திரம், கதையில வர பாத்திரமா இல்ல கதையில வர?
7: அதுல நந்தினி இருக்கு,
5: பொன்னியின் செல்வத்துல இருக்கு, பொன்னியின் செல்வன்
2: தேவன்
5: இல்லை, பொன்னியின் செல்வன் கதை சம்பந்தப்பட்டது.
2: கயல் கயல் மூணு
5: இல்லை இல்லை.
2: செல்வன்
5: நம்ம எம்ஜிஆர் பண்படையில 12 மணிக்கு விரைவுக்காகவே நிகழ்த்தியது.
7: அதுதான்
5: அதுல மனிதனும்
2: செல்வம், செல்வம்
5: இல்லை இல்லை.
0: பொன்னி
5: மூன்றே எழுதுதான்,
0: பொன்னி
5: இல்லமா? அது நான்கு எழுதுறோம்.
0: பொன்னி மூணு,
5: பொன்னி மூணு எழுதுதான். அது இல்லை அந்த கதைக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பேர். அந்த பேர் பரதின் பேர்.
2: எந்த கதைக்கு?
5: பொன்னியின் கதையில சம்பந்தப்பட்டவர்கள். அது
2: இந்திய தேவனா?
7: கல்வி கேட்டா அவ்வளவுதான்.
0: கல்வி கல்வி
7: க
6: கல்கி தான்
2: அஞ்சு எழுத்து சொல் அஞ்சு எழுத்து சொல் ஜெயலலிதா நடித்த படம்.
0: நீங்க சொல்லுங்க தரவை கொடுங்க. அஞ்சு எழுத்து என்ன தெரியல சொல்லுங்க.
2: அஞ்சு எழுத்து சொல் ஜெயலலிதா நடித்த படம். அந்த அம்மாவுக்கு உகந்தது அந்த அம்மாவுக்கு.
7: இல்ல இப்ப கூட நோந்து அதனது திருமகளா
3: வெண்ணிலாடை
2: குறிக்கும். ஜெயலலிதா நடித்த படம் அந்த அம்மாவையே குறிக்கும். இன்னும்
6: சொல்ல
2: அந்த அம்மாவுக்கு பொருந்தக்கூடிய பெயர்
7: கலைச்செல்வி. வராத கலைச்செல்வி ஆறு எழுத்துல
0: திருச்செல்வி.
6: அதான்
2: ஜெயலலிதா அவங்களுக்கு இந்த பெயர் பொருத்தம் பொருந்தும்.
3: பெட்டிஜயா நடித்த படம்
2: ராமன்தா நடித்த படம் அந்த சொல் அந்த அந்த படத்தின் பெயர் அவங்களுக்கு பொருந்தும்.
6: முதல்
0: வராது
2: முதல்வின்னு படமா வந்திருக்கு. இப்படியும் சொல்லிப்பாங்க அவங்க அவங்கள
0: ரேவதி அம்மா அவனைங்க ரேவதி அம்மா அவனைங்க
7: செல்வி செல்வி
2: எழுத்து சொல் ஐந்து எழுத்து சொல்
0: திரு இல்ல நிறை செல்வி
2: நடித்த படம் இருங்க ஜெயலலிதா ரேவதி அம்மா ரேவதி அம்மா
0: சொல்லுங்க.
2: ஜெயலலிதா நடித்த படம் இந்த பெயர் ஜெயலலிதாவுக்கு பொருந்தும்.
0: வந்தாலும் நகராசியா
2: இல்ல
0: அஞ்சலுத்தா கலைச்செல்வி
2: சத்திலீலைன்னு படம் வந்திருக்கா
0: குலமகள் வந்திருக்கே குலமகள்
2: இல்ல இல்ல
3: குலமகள்
2: குலமகள்ல வந்து ஜெயலலிதா நடிச்சிருக்காங்களா இவரு கேக்குற மாதிரி மஜித் கேக்குற மாதிரி கேக்கணும் என்னம்மா ராணி பொன்னானமே நீ ஆளவட்ட அவங்க கல்யாணம் ஆகாதவங்க தானே
0: குமரிப்பன்
7: ஒரு நிமிஷம் சொல்ற
2: அஞ்சு எழுத்து
0: ஆறு எழுத்து
2: எப்படி
0: குமரி குமரி
2: குமரி பெண் தான்.
0: ஆமா இப்ப வரணும் நம்ம ஆலிங்கம் நீங்க
7: இல்ல
2: இல்ல குமரி பெண் தான் இப்ப வராது
0: மகாலிங்கம்
7: இல்ல குமரி பெண்
0: இல்ல கொஞ்சம் இன்றைக்கு மகாலிங்கம் நேற்றும் அப்படித்தான் மகாலிங்கத்தை என்ன செய்யறேன்னு நான் விட்டுட்டேன் மாலிங்கம் நீங்க ஒத்துக்கொள்ளணும் அதாவது சும்மா எழுதாத டிக்ஷனரிய கொண்டு வச்சுக்கொண்டு இப்படித்தான் வருமானு நிக்க கூடாது நல்ல வடிவா இருக்கோட்டுங்க
2: போடுங்க
0: நான் சொல்றது சொல்லுங்க நீங்க குமரி பெண் சொல்றேன் குமரி எழுதேக்க குமரி பெண் என்று எழுதுறேல குமரி பெண் அப்படித்தான் வரும் இப்பண்ணா வரும்
2: ஆரெழுத்து
0: ஆரெழுத்து
7: தங்கத்த தங்கம்
0: சரி நல்ல புள்ள அச்சா புள்ள
7: சரிங்கம்மா பாயிண்ட் கொடுக்குங்களா கொடுக்க மாட்டீங்களா
0: எதுக்கு குமரி பெண்ணுக்கா
7: நீ இப்ப சொன்ன
0: அது போட்டுட்டு அது நீங்க சொன்னது அது போட்டு இருந்து இருக்கு இருக்கு பாட்டை சொல்லுங்க நாளைய பாட்டை சொல்லுங்க முதல்ல
8: உணர்ச்சிகள் படாங்க நெஞ்சத்தி போராடும் எண்ணங்கள் அந்த படம்
0: நெஞ்சத்திலா எண்ணத்திலா அது
8: நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் நீங்காமலே நீ சொன்ன
7: அப்படின்னு
8: ஆமா ஆமா என்ன தான் இன்னைக்கு தட்டி வரேன் கதவு தட்டி வரேன்
0: அஞ்செழுத்து சொல் அஞ்செழுத்து சொல் சரியா பின் மூன்று மூன்று மூன்றெழுத்து சொல் நாட்டத்தை குறிக்கும் சரியா நாட்டம் நாட்டத்தை
8: குறைக்கணும்
0: நல்லா நல்லா முழங்கிக் கொள்ளணும் பின் மூன்றெழுத்து நாட்டத்தை குறைக்கும் நாட்டத்துக்கு மறுபேர்
8: சரி சரி
0: முன் ரெண்டெழுத்து
7: இது ஒண்ணும் சொல்லாமா
2: மண்வாசனை
0: நாட்டத்துக்கு மறுபெயர்
7: நானும் யோசின் சொல்லனான்னு
2: நினைச்சு
0: நினைச்சு
8: பாயிண்ட் பிரகாஷ்க்கு பாயிண்டா
0: பிரகாஷுக்கு பாயிண்ட் சரி அடுத்த யாரு நாகப்பன் எடுத்தோன்னு வாங்க
7: சொல்றேன் சொல்றேன் அதாவது இதுக்கு எப்படி தரவு கொடுக்கிறது அடிக்கடி போடக்கூடிய பாட்டு உள்ள படம் ஜெயலலிதா நடிச்ச படம் என்ன படம் சிறுவர் பூங்கா கேட்டா அதுல இந்த பாட்டு அடிக்கடி ஒளிபரப்பாகும்
2: அதுதான்
7: அந்த எப்பயுமே வேற பாட்டு இல்ல முன்னாடி போட்டாரு ஒரு ரெண்டு வாரத்துக்கு
8: முன்னாடி
2: இல்ல இது மாலை போட்டுக்கிட்டே வருங்க
0: தமிழுக்கு சிகரம் அதா
7: இதுவா
8: கோழிவர் குட்டிலவா
0: இல்ல
7: இல்ல அது வந்து குழந்தையும் தெய்வம் அது இல்ல
2: சொல்லுங்க
7: ஒரே நிமிஷம் மூணு நாலு நாலு மொத்தம் எத்தனாச்சு பத்து எழுத்தாச்சு
2: பத்து எழுத்து இது சொல்லுங்க
7: முதல் நான்கு எழுத்து குடிக்கிறது இல்ல முதல்ல மூணு எழுத்து
8: பெட்ரோல்
7: இல்ல மூணு மூணு வார்த்தை வரும் எம் எஸ் ராஜேஸ்வரி அம்மா பாடி இருப்பாங்க பாட்டு அந்த படத்துல
9: வளர்த்துக்கலாமா முதல் மூன்று என்ன பிடிக்குது அது சொல்லுங்க
7: ஏதோ ஒரு திசையை பிடிக்கும் வச்சுக்கோங்க
9: சரி அடுத்த மூன்றாவது
7: அதுக்கு எப்படி சொல்றது
2: புரியல
7: சொல்றது புரியலையா இந்த படத்தை
0: விட்டுருங்க
7: பிளாக் அண்ட் ஒயிட் படம் திக்கு தெரியாத காட்டுகின்றதை தான் நான் சொன்னேன் அது வேண்டாம்
0: சொல்லுங்க
7: அது அடிக்கடி பாட்டு போடுறாங்களா இல்லையா இந்த பூவா பறந்துடுறோம்
0: அக்கா
8: பட்டுப்பூச்சி அக்கா திக்கு தெரியாத கட்டிலா
7: அதனால சரி சொல்லுவீங்க
9: நினைச்சேன்
5: போராட்டம் நடக்கும்போது காவல்துறை எல்லாம் செய்யாது அது படத்தின் பேர் நான்கு இருக்கு
0: என்ன என்ன என்ன செய்யும் போது போராட்டம்
8: தடியடி தடியடி தடியடி
5: சகணபதி
0: அதிகாரியா
2: அம்மா ஒரு பத்து நிமிஷத்துல
0: தெரிஞ்சுக்கிறேன் சாப்பிட்டு வாங்க
2: ரெண்டு எழுத்து சொல் மனைவியிடம் கூட இப்படி இருப்பார்கள் ரெண்டு எழுத்து சொல் மனைவியிடம் கணவன் இப்படியும் இருப்பார்
5: ஆசை ஆசை ஆசை ஆசை ஆசை
2: இல்ல இல்ல இல்ல
5: ரெண்டு எழுத்து ஆசை உண்மையாக அன்பு மூன்று எழுத்து
2: இல்ல
6: ரெண்டு அன்பு இல்ல ஆசை இல்ல குஷி இல்லையா
5: ராசி
0: யாரு மனைவிட்ட குஷியா இருக்கிறது யாரு கல்யாணம் அம்மா கல்யாணம் கட்டாத வடிவா இருக்கு தெரியுது கட்டினா அது குஷியா
5: ரெண்டாவது என்ன
0: குஷி
5: என்னவா
0: இல்ல எங்க போயிட்டு வரீங்க
2: சமயத்துல இப்படி இருப்பாங்க
7: யாரு நடிச்ச படம்
2: கமலஹாசன் நடிச்ச படம்
6: கமலஹாசன் நடிச்ச
8: கமலஹாசன் நடிச்ச
2: இல்ல கமலஹாசன்
8: குரு குருவா
2: இல்ல இல்ல குரு இல்ல கமலஹாசன் நடிச்ச படம் இல்ல இது
5: பாருங்க
2: ரெண்டு எழுத்து சொல்
8: விதி விதி விதி
5: விதி
6: விதி மோகன்
5: நடிச்சது ஆமா அது
8: ஒன்பது எழுத்து
0: ஒன்பது
8: இதுல வந்து பழைய படம் இதுல வந்து சிவாஜி முத்துராமன் கே ஆர் விஜயா நடிச்சிருப்பாங்க.
0: எத்தனை சொல்
8: நூறு நூறு குழு வந்து இந்த வாரம் மஜித் அவரு பாடினார்
0: நீங்க

0: நீங்க சொல்லுங்க.
1: ராஜாக்கள் ஆளக்கூடிய வந்து இந்த முதல் முதல் பகுதி, ரெண்டாவது வந்து பேரு தங்கமலாசன் பேர்.
2: தங்கமலா ரகசியம், தங்கமலா ரகசியம்
0: இல்ல
1: இல்ல இல்ல
0: அரண்மனை
1: இல்ல இல்ல
0: அரண்மனை. இரண்டாவது
1: அரண்மனைக்கு ஒரு பேரு, மூன்றாவது தெய்வத்தை குறிக்கும். நாங்க கடைசி
3: காவலன், அரண்மனை
0: காவலன்
2: இல்ல இல்ல. சொல்லுங்க சொல்லுங்க என்னன்னா.
1: முத வந்து ராஜாக்கள் ஆளக்கூடியதான், ரெண்டாவது பேரு, மூன்றாவது வந்து தெய்வத்தை பேரு குறைக்கும்.
0: ஒன்பது
1: எழுத்துமா
0: முதல் எழுத்து எத்தனை எத்தனை அரண்மனை தெரியா?
1: முதல் எழுத்து நான்கு எழுத்து, முதல் எழுத்து நான்கு எழுத்து, அடுத்து ரெண்டு வரி ரெண்டு எழுத்து, அடுத்து நாலு எழுத்து.
3: அப்ப பத்து எழுத்துல வரணும்.
1: முதல் மூன்று
0: எழுத்து, வாசாக்கள் வாழும் இடம்,
1: அமைச்சர்கள், மந்திரிகள், ராஜாக்கள்,
0: மாளிகை. இல்ல முதல் மாளிகை என்ன கொஞ்சம் யோசிச்சு. முதல் மாளிகை வருது என்னென்ன வந்து மாளிகை வரும் மாளிகை
3: முதல்ல
2: வசந்த மாளிகை, வசந்த மாளிகை
0: சேர்ந்து போடப்படுறீங்க நீங்க. முதல்
4: அதான் இல்ல கிடையாது,
0: அது இல்ல
4: இருந்த முதல்ல அதாவது எந்ததுலயுமே சொல்லுக்கு முதல்ல மாளிகைன்னு வராது. ரெண்டாவது இடத்துல வேணா மாளிகை வரலாம்.
0: அப்ப இப்ப அவர் சொன்னவர்
3: யோசிக்கணும், வேற எழுத்து தான் வரும், வேற வார்த்தை தான் வரும்.
0: அவர் வராதுன்னு சொல்லிட்டாரு.
1: ரெண்டு எழுத்து பேரு, நாலு எழுத்து தெய்வத்தின் பேர், கடைசியா தெய்வத்தின் பேர் தான் வரும். கடைசி நான்கு
0: பெண் தெய்வமா ஆண் தெய்வமா?
3: அது பெண் தெய்வம்
0: முடியும் போல இருக்கு. தெய்வமே பெண் தெய்வத்துல
3: அதான் பெண் தெய்வம் தான் வரும்.
0: லக்ஷ்மி என்று வருமா?
3: தேடி வந்த லட்சுமியா?
1: இல்ல இல்ல இல்ல
0: ரெண்டு வரும்.
1: ஜோசியத்தான் பூகட்டி கேட்க.
0: இல்ல அந்த அந்த தெய்வத்துக்கு பேர் ரெண்டு எடுத்தா?
1: இல்ல இல்ல தெய்வத்துக்கு பேர் அழகுமா? தெய்வத்தை அப்படி அழைப்பாரு,
0: அழைப்பாரு சாமி. சாமி
1: நான்கு எழுத்துல சொல்றேன், நீங்க ரெண்டு எடுத்து சாமி சொல்லுங்க.
0: நான்கு எழுத்துல வரணுமா?
1: குருசாமி
0: கிடையாது.
1: நீங்க சொன்னாலும் மார்க் இல்ல, நீங்க தானே பதிலே சொல்றது. அப்புறம் எப்படி மார்க்
0: உங்களுக்கு
1: கிடையாது?
0: பெண் பேர் பெண் சாமியோட பேர்.
1: ஆமா
3: இருங்க, முதல் மூணு எழுத்தை முதல்ல கண்டுபிடிக்கலாம்.
0: அந்த அந்த பெண் சாமி என்ன என்ன ஆடை, என்ன நிறம் ஆடை உடுப்பார்? வெள்ளையா, சிவப்பா,
1: பச்சையா? அனைத்து எடுப்பாரு
0: அது எங்களுக்கு தெரியும்.
1: லட்சுமி மூன்று எழுத்து,
0: லக்ஷ்மி

0: நாலு எழுத்து லட்சுமி
1: லட்சுமி
2: அரசர்கள் வாழக்கூடிய இடமா?
0: அதான் ஃபர்ஸ்ட் வரணும்.
3: என்னது?
0: ஆமா சொல்லுங்களா.
3: இதே போடுங்க, யோசிக்க விடுங்க. முதல் ரெண்டு எழுத்து அரசனை குறிக்கும், சரியா?
4: சரி.
3: மற்ற மூன்று எழுத்து, மற்ற மூன்று
0: எழுத்து
3: எல்லா உயிரினங்களுக்கும் இது இருக்கு.
4: ராஜபார்வை
3: கட்டிக்காரி. ஆமா,
2: நந்தி மழை பொழிகிறது பாட்டு இருக்கு.
0: இது வரைக்கும் மீராமா சொன்ன அடுத்த நிமிஷமே அவங்க அவங்க பதில் சொல்லிடுறாங்க. மத்தவங்களுக்கு எல்லாம் குழப்பிட்டாங்க.
1: அப்படின்னா இல்ல இல்ல அப்படின்னா கரெக்டா அவங்க சொல்றாங்க. நாலு எழுது அஞ்சு எழுதுன்னு நாங்க போறீங்க, அப்புறம் தெலுங்கு ஏழு வருது எட்டு வருது, அப்படி இப்படி எல்லாரும் கிளம்பிதான் நிக்கணும். அம்மா கரெக்டா சொல்றதுனால அவங்களும் கரெக்டா சொல்றாங்க.
3: முதல் முதல் மூன்று எழுத்து இதை கொண்டு எதையும் செய்யலாம், அப்படி சொல்லக்கூடாது. இதை கொண்டு எதையும் வாங்கலாம். முதல் மூன்று எழுத்து, சரியா? மற்ற கடைசி மூன்று எழுத்து இதை கொண்டு எதையும் நாங்கள் சேர்க்கலாம்.
0: பணமா பாசமா? பணமா பாசம்.
3: யார் பணமா பாசமா முதல் சொன்னது? ஜார்ஜ்.
0: மகா
4: மகா
0: ஒண்ணுக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்கு.
3: இப்ப நாகப்பன் 2, 4 6, 7 மற்றது ராஜ்குமார் 2, செல்வகுமார் 1, பிரகாஷ் வந்து 4, 6, 8, 10, 11, விஜயவாணி மட்டுமே சொல்லலையே.
1: என்னமா அநியாயமா இருக்கு? எத்தனை இடையில ஒண்ணுன்னா வாங்கினேன், அதெல்லாம் அறையா
3: சேர்க்கலையா? மகாலிங்கர் 2, மீரா 4, ஜார்ஜ் 1, ரேவதி அம்மா 2. சரி, இனி அடுத்த சொல்லுக்கு போங்க. யார் சொல்லுங்க போறீங்க? யார்
1: மகாலிய 2
0: சொல்லிட்டு பாயிண்ட் இல்லையா? நான் வெளியே போய் வரேன், ஒரு நிமிஷம்
1: போயிட்டு வாங்க. நான் ஜாயின் பண்றேன்.
3: ராஜ்குமார் சேர்த்துருங்க பாருங்க, அவர் வர்றேன்னு சொன்ன. மூன்று எழுத்து, முதல் மூன்று எழுத்து எந்த ஒரு தொழிலும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பீடு. சரியா? எந்த ஒரு தொழில் இதை பெறுவதற்கு அடுத்த பின்னுக்கு வர்ற சொல் ஐந்தெழுத்து சொல். இதை நாங்கள் முழுமையாக பெறுவதற்கு இந்த ஐந்தெழுத்து சொல் தேவை. அது தெரியல.
4: நேர்மை வழி
3: இல்ல. இந்த மூன்று எழுத்து சொல் நீங்க தொழிலோ அல்லாட்டி ஒரு அரசியல்லையோ எந்த இடத்திலும் முதல் அதாவது முதலாக எல்லோரைக்கும் மேற்பட்டு வருவதற்கு இது தேவை. இது தேவை. இது பெறுவதற்கு இந்த ஐந்தெழுத்து, இது முழுமையாக நீங்கள் மற்றவர்களிடமிருந்து பெறுவதற்கு இந்த ஐந்தெழுத்து சொல் தேவை.
2: வெற்றி நிச்சயம்
3: இல்ல.
4: வெற்றி நிச்சயம்
3: வெற்றி பெற்றவர் இது செய்வார். சரி, முழுமையாக முடிஞ்ச
0: உடனே வெற்றி விழா
2: பதவி பிரமாணம்
3: கட்டிக்காரன்
2: பதவி பிரமாணம்
3: கட்டிக்காரன் கட்டிக்காரன்
2: பதவி பிரமாணம்
3: எலெக்ஷன் முடிஞ்சோன்னா இது செய்வார்கள். வெற்றி பெற்றவர் என்று சொன்னா அது அவர் கண்டுபிடிச்சிட்டார் உடனே.
0: பெருமாணா விடைபெற்றிருக்கம்மா.
3: இதை மட்டும் சொல்லிட்டு போங்க. சரி, இது ஒரு பெண் தெய்வத்தின் பெயர். முன்னுக்கு நாலு எழுத்து. சரியா? முன் நாலெழுத்து ஒரு பெண் தெய்வத்தின் பெயர். பின் ஐந்தெழுத்து
2: லட்சுமி வந்தாச்சு.
3: பின் ஐந்தெழுத்து ஆண் பெண் இணைவதற்கு ஆண் பெண் உலக
2: கல்யாணம் லட்சுமி கல்யாணம் லட்சுமி கல்யாணம்
3: இது முதல் நான்கெழுத்து. முதல் நான்கெழுத்து இது மனிதர்களின் ஒரு உறுப்பு. சரியா? நடு மூன்றெழுத்து ஒரு பெண்ணை குறிக்கும். சரியா?
2: சரி.
3: கடைசி நான்கெழுத்து இல்ல, அடுத்த ரெண்டு எழுத்து அதுவும் ஒரு பெண்ணை குறிக்கும். சரியா? கடைசி ரெண்டு எழுத்து கோயில்களில் இருக்கு. முதலேந்து போறேன்னா முதல் ரெண்டெழுத்து இது உயிரினங்களுக்கு இது உள்ள
2: ஒரு
3: இல்ல. முதல் ரெண்டெழுத்து உயிரினங்களுக்கு ஒரு உறுப்பு.
2: நாலு எழுத்துன்னு நாலு எழுத்து யோசனை
0: இல்ல.
3: பெரியமருங்க, முதல் ரெண்டு எழுத்து உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு உறுப்பு. சரியா?
2: சரி.
3: அடுத்த ரெண்டு எழுத்து இது கோயில்களில் இருக்கும். அடுத்த மூன்று எழுத்து இது பெண்ணை குறிக்கும். அடுத்த ரெண்டு எழுத்து
0: கண்மணி அவள் பெண்மணி. கண்மணி அவள் பெண்மணி
4: பெண்மணி அவள் கண்மணி
3: இல்ல.
0: கண்மணி அவள்
3: கண்மணி கண்மணி அவள் பெண்மணி படம்.
4: கண்மணி அவள் கண்மணி தானே மேடம்? விஷுவோட படம் பெண்மணி அவள் கண்மணி.
2: பெண்மணி தான். பெண்மணி அவள் கண்மணி தான்.
4: பெண்மணி தான்.
5: நேற்று கண்ணன் போயிட்டு நான் சொன்னேன், பெண்மணி அவள் கண்மணின்னு நான் சொன்னேன். இன்னைக்கு நீங்க அப்படியே உல்டா பண்றீங்களா? நேற்று
3: சொல்ல போறீங்க வேற சரி இது இது
5: நாலு எழுத்து
3: இது நாலு எழுத்து சொல்லுங்க
5: நாலு எழுத்து ராஜாக்களையும் குறிக்கும் முனிவர்களையும் குறிக்கும்
3: என்ன ராஜாக்களையும்
4: ராஜரிஷி ராஜரிஷி
5: ராஜரிஷி
3: அம்மாக்கு மூன்று இது மூன்று எழுத்து இது மூன்று எழுத்து மூன்று எழுத்து கிளியோபெட்ராவை பார்த்து இப்படி சொல்லுவார்
2: பார்த்துக்கோ படம் அழுகி
3: பிரகாஷ் கரகம்
4: அடுத்தது இது வந்து தியாகராஜ பாகவத படம் மூணு தீபாவளி கட்டின படம் எது மூணு தீபாவளி
0: அசோக்குமார் அசோக்குமார்
3: அசோக்குமார்
5: மன்மத லீலு
4: படம் பேர் படம் சொல்லுங்க படம் பேர் நாலு படம்
5: அதான் தேவதாஸ்
4: இல்ல
0: தேவதாஸ் வந்து அந்த படம் இல்லண்ணா
5: சரி
4: ஆனா பாதி கரெக்டா சொல்லிருக்கீங்க அவர் சொன்னாரு இப்போ அது பாதி சொல்லிருக்காரு
3: முதல் ரெண்டு எழுத்து இது மனிதனின் ஒரு உறுப்பு
4: ஐயோ அந்த உறுப்பையே விட மாட்டீங்களா
3: மற்ற மூன்று எழுத்து இது வீட்டில் எல்லா வீடுகளிலும் இருக்கிறது எல்லா
2: வீடுகளிலும் தலைவாசல்
4: தலைவாசல்
3: அடுத்து சரி அடுத்து இது ஏழு எழுத்து சொல் சரியா ஏழு எழுத்து படம் முதல் எழுத்து முதல் எழுத்து முதல் முதல்
5: முதல் வார்த்தை
3: முதல் சொல் ரெண்டு எழுத்து சொல் இது சரியா அதுக்கு அதுக்கு தரவுக்கு முதல் இரண்டாவது சொல் ரெண்டு எழுத்து இது ஒரு உறுப்பு சரியா மூன்றாவது மூன்றெழுத்து இதுக்கும் இசைக்கும் சம்பந்தம் இருக்கிறது முதல் சொல்லுக்கு முதல் சொல்லுக்கு ஒருமையை குறிக்கும் ஒருமையை குறிக்கும்
5: கடைசி வர்றது கீதம் நினைக்கிறேன்
3: கடைசியா இருக்கு மூன்று எழுத்து வந்து இசையோடு சம்பந்தப்பட்டது நடு ரெண்டு எழுத்து நடு
5: கீதம்
3: நடு ரெண்டு எழுத்து ஒரு உறுப்பு முதல் ரெண்டு எழுத்து இது ஒருமையை குறிக்கிறது
2: ஒரு தலை ராகம்
3: அட கடவுளே
2: என்ன படம்
5: இவ்வளவு எல்லாம் தலை தலைன்னு வருது யோசிக்கணும் தலை இருக்கிற படத்தெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கணும்